0: எங்களை மட்டும் காகம் பாட சொல்றீங்க
1: கண்ணதாசன் பாடல் வரி போல கொண்ட காதல் வாழ்ந்த கண்டன் பாடி போன தாவின் போல் என்னாலும் வேகம் நலமாக வீட்டில் நீயாக வயல் நானாக வெள்ளாமை நீயா
2: அதையே தெரியாம பாடுவாங்க பாடல் கொண்ட காதல் வளமாக
1: கொத்தி போடும் கொத்தி போடும் இடம் கோலம் இடமே மக்கள் யாவரையும் அன்பில் ஆளுகிற உன்னை போல வருமா
2: ரொம்ப கேள்விப்பட்ட பாட்டு
1: வேஷம் போட தெரியாமல் என்னது ஆசை கூட தடுமாறும் பல கோடி பேரின் அபிமானம் உன்ன உனக்காக ஏங்கும் எதிர்காலம் நீ உன்னோடு நான் உன்னோடு நீதானே பாட்டே
3: பாட்டேன்
4: இல்ல
3: இல்ல இது தெரிஞ்ச பாட்டு நல்ல ஒரு பாட்டு யாராவது கேட்டுக்கொண்டு வந்தா சொல்லுங்கப்பா
2: ரஜினிகாந்த் பாட்டு இல்ல
1: வரி போல கொண்ட காதல் வாழும் வெளியாக
3: என்ன பாடம்
0: என்ன
1: சொல்றேன் கண்டுபிடிக்கிறீங்களா நடிகர் சொன்ன நடிகை சொல்றேன் இந்த பாட்டுல பாடின நடிகை வாயசிவங்க அவங்க வந்து நடிகை நயன்தாரா
3: சரி அந்த படம் என்னத்த குறிக்கும்
1: ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஆறு எழுத்து சொல் அந்த படம்
3: ஆறு எழுத்து அது என்னத்த குறிக்கும்
1: அது ஒரு பெண் பேர் ஒரு பெண்ணோட பேர் அந்த படம்
2: சந்திரமுகி சந்திரமுகி
0: சந்திரமுகி ரஜினிகாந்த் படம் சொன்னா
4: கோலி அந்த பாட்டுங்க
2: இல்ல
3: சந்திரமுகி
2: அம்மா அங்க அடிச்சுட்டாங்க சந்திரமுகின்னு
3: சந்திரமுகி சந்திரமுகி கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம்
1: எனக்கு ஒரு மார்க் போடுங்க எனக்கு ஒரு மார்க் போடுங்க எனக்கு ஒரு பாட்டு ஒரு மார்க்
3: நீங்க
1: சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு
4: எல்லாமே சொன்னதுனால மாட்டுக்கு மாட்டுக்காரங்களுக்கு அதே மாதிரி கொடுங்க
0: நான் ஒன்னு சொல்றேன் கண்ணு அழகு கண்ணு காதலிக்கு ஏற்ற பொண்ணு
2: கண்ணு அழகு கண்ணு காதலிக்கு ஏற்ற பொண்ணு
1: என்ன பாக்காம போறாள் சந்திரிக்க
2: முதல் பாட்டுக்கு என்ன சொன்னீங்க
5: இந்த பாட்டு
0: நான் கொடுத்த முத்திரைக்கு நன்றி சொல்லு.
3: நான் கொடுத்த முத்திரைக்கு

0: குழப்பறீங்க நீங்க. என்ன சொல்ல
1: எனக்கு ஒரு மார்க் போட்டுருங்க.
0: நீ ஓட்டு
1: கொடுத்தல
0: மீராக்கு 15
2: எனக்கு
1: ஒரு மார்க் போடுங்க. ஒரு கோடி மேல ஆசைப்பட்டு
0: கிளி
1: பக்கத்துல தின்னாலா மாமாவன் பேர சொல்லி
2: இது
1: சரி, ஒரு கோடி புள்ளி வச்சு நான் போட்ட காதல் கோலம் ஒரு பாதி முடியும் முன்னே அழிஞ்சிருச்சு. காலம் காலம்
0: நல்ல பாட்டு,
3: நல்ல பாட்டு, அருமையான
0: பாட்டு.
2: ராகத்துக்கு வாங்க.
1: ஒரு கோடி புள்ளி வச்சு நாம் போட்ட காதல் கோலம் ஒரு பாதி முடியும் முன்னே அழிஞ்சிருச்சு காலம் காலம்.
3: இன்னொரு
1: பிறந்து வந்து
0: உனக்காக
1: சூப்பர் சூப்பர்
3: நான்
1: ராம பாடுனது
3: கண்டுபிடிச்சேன்.
1: கண்டுபிடிச்சது
2: முருடன்
1: தனி ரசிப்பான் உன்னை மறக்க
0: அமர்கள்
1: போதுமே.
2: என்ன பாட்டு
0: உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே.
2: இல்ல இல்ல இல்ல இல்ல
4: இல்ல அம்மா நீங்க என்ன சொன்னீங்க? மெல்லியா
0: மெல்லிய ஆண்மகனை பெண்ணுக்கு பிடிக்காது அப்படிதானே?
1: போட்டது போயும் இன்றும் தெரியாது.
2: எதுவா இருக்க பாட்டுக்கு வாங்க.
3: பாட்டு கம்புல
0: பாயிண்ட் அமர்க்கலாம் அமர்க்கலாம் இப்ப சொல்லிடுறேன் பாருங்க.
2: சரி நான் சொல்லிட்டேன்னு
0: வச்சுக்கோங்க.
1: நீங்க சொல்லக்கூடாது, நல்லா இருக்கு.
3: மாடு குடிமாடா போகாத வரைக்கும் உங்களுக்கு அப்புறமேட்டு
0: நீங்க சொல்லக்கூடாது.
2: சொல்லுங்க, விடிய விடிய சொல்லுங்க பாப்போம்.
3: அந்த மாடை என்னன்னு நாங்க அடைக்கி
0: காட்டுவோம்.
2: அமர்கலம் ஐயாவது தெரியுமா, டக்கு டக்குன்னு சொல்லுவாங்களா,
0: அது நல்ல நல்ல பாட்டு அமர்கலம். உன்னோடு வாழாத
2: வாழ்வென்ன
0: வாழ்வா என்று துடிக்கின்றது. எனக்கு எனக்கு புள்ளி மீராக ரெண்டு புள்ளி.
2: வாயில குத்துவா அம்மா, வாயில குத்துவா.
0: என்ன வாயில
1: குத்துவான், வாயில குத்துவான்.
2: ஒரு பாட்டு
1: அவர்தான் சொல்றாங்க. சுத்துவான் வாயில தான் கத்துவோம். அதுக்கு முன்னால அதுக்கு முன்னால அதுக்கு முன்னாலும் தெரியலையே. நானும் சொல்றேன், அதை கேட்டுங்க, அதே
3: பாட்டுக்கான
1: சுத்துவான்
0: எனக்கு
1: தெரியலம்மா, சொல்லதான் தெரியல.
0: கற்சிலையின்
1: சித்திரம் கண்டு, கற்சிலையின் சித்திரம் கண்டு அவன் கட்டளையே மயக்கம் கொண்டு. சொல்லிவிட்டாங்க
0: கற்சிலையின்
1: கற்பனையை கண்டு அதன் கட்டளையிலே மயக்கம் கொண்டு, கற்சிலையின் கட்டளையிலே மயக்கம் கொண்டு என் கற்பனை எல்லாம் மனதில் அற்புதமே என்று நினைத்து
0: செல்வகுமாருக்கு போட்ட புள்ளிக்கு மேலே ஒரு அப்படியே மார்க்க கீறறேன்.
3: மோட்ட புள்ளிக்கு மேலே மேல கோடு போடுவேன், புரோட்டா புரோட்டா மாதிரி.
4: அம்மா அழிச்சு விட்டு புதுசா ஆரம்பிங்க.
2: சரி அம்மா, வீரம்மா நான் ஒண்ணு சொல்றேன், நான் ஒண்ணு சொல்றேன்
0: சொல்லுங்க.
2: அன்னை அன்னை இடத்தில் தந்தை இருந்தால் பிள்ளைக்கு பாராட்டு.
1: அள்ளி
2: எடுத்து பாடி கொடுப்பார் ஆயிரம் காலாட்டு.
1: பிள்ளைக்கு தந்தை பாடும் காலாட்டு,
0: தந்தை ஒருவன்
2: இல்லமா
0: இல்ல நீங்க பாடுங்க அத கொஞ்சம்.
2: அன்னை இடத்தில் தந்தை இருந்தால்
0: பிள்ளைக்கு தானாட்டு.

0: அன்னையிடத்தில் தந்தை இருந்தால் பிள்ளைக்கு தா பாராட்டு அள்ளி எடுத்து பாடி முடி
1: அண்ணே பாப்பா என் கனிமுத்து பாப்பா
2: அப்பா
0: கரெக்ட்
2: நாங்க கட்டிக்கா
0: கரெக்ட்
2: என்ன செல்வகுமார் சொன்னா விட்டீங்க
3: அவரு புது பாட்டு தான்
4: பாட்டு கூட சொல்ல மாட்டாரு
2: அவர் தெரிஞ்ச மாட்டாங்கப்பா பாவம்
3: அவருக்கு இப்ப நான் சொல்றேன் அவருக்கு வந்து அவருக்கு தெரிஞ்ச பாட்டுக்கு நான் சொல்றேன் கண்ணில் பட்டை பாதி சுகம் கையில் தொட்டதில் மீதி சுகம் இரவுக்கும் நிலவுக்கும் வேலை வைத்தாய் கால வாழ வைத்தார் இவள் மூடிய பார்வையில் மயக்கம்
1: சொன்னில் பட்டது பாதி சுகம்
2: அம்மா சொன்ன
4: இந்த புன்னகை என்னவில்லை
3: செல்வகுமார் தெரியும் பாருங்க அர்த்தம்
2: இதான்
3: எங்க தூங்கிட்டாரா
2: செல்வகுமார் செல்வம்
3: எந்த பாவைக்கும் காவல்கள் வேண்டும் எந்த ஆசைக்கும் உருவங்கள் எந்த பாவைக்கும் பருவங்கள் வேண்டும் அழகே அருகே வர வேண்டும்
4: புன்னகை என்ன
2: விளையா
3: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட் புன்னகை என்ன
2: விளை தூங்கிட்டார் இல்ல அவர் தீ ஊத்தி கொண்டு வர
3: போயிட்டாருங்கிட்டாரு உண்மையை சொல்வதற்கு படிப்பதற்கு எல்லாம் உணர்ந்தவர் போல் நடிக்கும் நடிப்பதற்கு கண் கண்ட காட்சிகளுக்கு விளக்கு நெஞ்சில் கள்ளம் இல்லாததற்கு பயம் இருக்கு இது சொல்லுங்க
2: பழைய பி சுசிலாட பாட்டு
3: அம்மாவுடைய பாட்டு
0: சென்று வா மகனே சென்று வா அறிவை வென்று வா மகனே
3: சூப்பர் சூப்பர்
2: பவுனம்மா கூடி
4: எத்தனை
3: புது பாத்திரத்துல பழச எடுத்தா
1: புதுசுன்னு சொல்றாங்க நீங்க வேற கண்ணா
2: சொல்றாங்க
3: புதுசு சொல்றாங்க
1: நமக்கு எல்லாம் இடைக்கால பாட்டு தான் தெரியும்
4: சொல்லுங்க சொல்லுங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க
1: இல்ல இல்ல என்ன சொல்ல சொல்றீங்களா நான் இடைவெளி சொல்றதா ஒரு பாட்டு வச்சிருந்தேன் அதைத்தான் சொல்லிட்டேன்
4: சரி வார்த்தைகள் தான் டக்கு டக்கு சொல்லுவீங்களா பாட்டு சொல்ல மாட்டீங்களா
2: நான்
1: பாயம் ஆறிடும் ரொம்ப விசாரிச்சு
4: இந்த மங்கை
2: ஆட வேண்டும் என்றால்
4: இவள் இந்த கங்கை
1: இந்த மங்கை இவள்
3: இந்த மங்கை இவள் இங்க கங்கை உன்னில் வந்த அவள் காதல் மங்கை
4: இந்த மங்கை இவள் இன்ப கங்கை என் மன்னன் சேரும் கடல்
2: அம்மா ராகமா பாடுங்க
0: இந்த மங்கை இவள் இன்ப கங்கை என் மன்னன் சேரும் கடல்
4: தெரியும் பாட்டு நல்லா
2: தெரியும்
1: சென்னைக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது
4: சிவப்புரோஜா சிவப்புரோஜான அவங்கதான் முன்ன
2: சொன்னாங்க
1: ஆனா பாட்டு சொல்லி
2: அம்மா கொண்டு இல்ல என்றாலும் சிவப்புரோஜா அம்மா அம்மா கொண்டு மீரா அம்மா கொண்டு நாகப்பண்ண கொண்டு
1: இல்ல இல்ல எனக்கு ஒன்னு போட்டுட்டா சரி நீங்க எத்தனை பேருக்கு வேணாலும் போட்டுக்கங்க

0: சரி அடுத்தது செல்வமா தூங்கிட்ட.
1: பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நீ இருக்க, கண்ணிரெண்டிலும் ஒரே ஸ்வரம், கையிரெண்டிலும் ஒரே லயம், இரவும் பகலும் இசை முழங்க.
2: நாவில் பார்த்தது
1: ஒரே
0: நாள். பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நான் இருக்க, இந்த
1: வலிமை உள்ளவன் வச்சது எல்லாம் சட்டம் ஆகாத தம்பி.
0: சட்டமாக நல்ல ஒரு பாட்டு.
1: பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம்
3: ஓடி ஓடி உழைக்கணும், ஓடி ஓடி உழைக்கணும்,
0: ஓடி ஓடி உழைக்கணும்.
1: சூப்பர் சூப்பர்.
0: நாகப்பன் கொண்டு பௌனமா கொண்டு
1: வீட்டு போட்டு போட்டு தூங்கணும்.
4: இந்த மனமும் இந்த குணமும் இரண்டும் வேண்டும் என் உயிரே.
0: நல்ல பாட்டு
4: சொல்லுங்க.
0: இந்த மனமும்
3: வேண்டும் வேண்டும் உந்தன் உறவா?
0: இந்த குணமும்
2: உன்னை விரும்பும் பூமியிலே.
0: அம்மா
4: சொல்லிட்டேன்.
0: இந்த கரியருக்கு உங்களுக்கு
4: பௌனமாளுக்கு ஒரு பாயிண்ட், எனக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருங்க.
2: ஏன் உங்களுக்கியா
3: செல்வகுமார்? மாடு புடி மாடாக்காருக்கு பிரைஸ் இல்ல.
1: அவன் தோட்டத்தில் எத்தனை மான்களோ, தோள்களில் எத்தனை கிளிகளோ. அவன் தோட்டத்தில் எத்தனை மான்களோ,
2: எத்தனை வந்தமோ, மன்னனுக்கு எத்தனை
1: நம்ம அடிச்சிட்டாங்க. சூப்பர் சூப்பர்.
0: என்ன பாட்டு அது?
2: கண்ணனுக்கு எத்தனை கோயிலோ.
0: கண்ணனுக்கு நான் நினைச்சேன் என்ன பாட வைத்தவன்
1: வேட்டைக்காரன்
3: இல்ல. இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா? பௌனம்மா எந்த நேரமும் ஆல் இந்தியா ரேடியோ கேட்டுட்டாங்கன்னு தெரியுது.
2: இல்ல அதுதான் தப்பு, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. இதெல்லாம் என் குழந்தையிலேயே பதிவானது.
1: நான்
2: வந்து எப்போதும் கேட்டுட்டு இருக்க மாட்டேன், அது குழந்தையிலே பதிவாயிருக்கு.
0: இன்னைக்கு பெண்கள் தான் வெல்ல போறாங்க. சொல்லுங்க. ஆமா அடுத்த வரி.
2: நான்
3: பெண்கள் உங்களையும் சேர்த்துக்கிறீங்க.
4: அம்மா பெண்கள் இல்லையா?
2: பெண்கள் இல்ல,
3: அவங்க பக்கத்துல கேட்டுக்கிட்டு இருந்து அவங்களையும் சேர்த்துக்கிறாங்களே.
2: ஓ, அது அவங்களுக்கு தானே பாடுறாங்க, தானே அவங்களும் தானே பாடி சொல்றாங்களே, விடையும் சொல்றாங்க.
0: செல்வகுமார் கூட போயிட்டு
2: நான் ஒண்ணு சொல்றேன்,
4: நான் ஒரு இடைவேளை
0: சொல்றேன்மா.
4: பாடிவிடாமல்
0: புதுமலர் வாடிவிடாமல்
2: நல்லா சொல்லுங்க. நேர சிப்பப்பு சொல்லுங்க.
4: புதுமலர் வீணை வாடிவிடாமல் புன்னகை வீசி.
2: புதுமலர் புதுமலர் வீணை வாடிவிடாமல் அமுதே பொழியும் நிலவே.
0: நிலவே அம்மா வந்துட்டேன்.
4: ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு பாயிண்ட் போட்டுக்கோங்க.
0: யாருக்கு?
3: எனக்கும்.
0: யாருக்கு?
4: மாடு பிடிச்சவங்களுக்கும்.
0: மாடத்துல விட்டவருக்கும் பிடிச்சவருக்கு. எங்க கண்ணனுங்க பாட்டு வரி போன அவரும்
2: போயிட்டாரா?
1: சொல்லுங்க. சொல்லுங்க.
0: மனசு என்ன சுத்தி தவிக்குது?
1: மனசுல
0: அப்ப என்ன
2: இன்னொரு தர சொல்லுங்க, இன்னொரு தர சொல்லுங்க.
0: ஓ மைனஸ் என்ன சுத்தி தவிக்குது?
3: ஐயோ
0: கடவுளே கண்டுபிடிக்கிறாங்க, இடையில ஒண்ணு வராது. ஓ மனசு என்ன சுத்தி தவிக்குது?
1: கண்ணன் வெட்டியால கண்ணனுக்கு எந்த பாடு?
0: வாத்து வாத்து வாத்து
1: கண்ணனுக்கு கண்ணன்
0: கீழ் நோக்கி பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் நெருப்பு.
2: விளக்கு விளக்கு.
0: கீழ் நோக்கி பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் விளக்கு.
2: விளக்கு
1: விளக்கு
0: இல்ல எரியும் நெருப்பு. கீழ் நோக்கி பிடித்தால்
2: ராகமா சொல்லுங்க. ராகம் ராகம் சொல்லுங்க
0: பாருங்க. எனக்கு அந்த ராகம் எடுக்க
1: மழை வெயில் உறவாட மனசெல்லாம் அலைவோட இலை கூட தலையாட்டும் நாம் பாட்டு பாடினா. இலை மழை வெயில் உறவாக மனசெல்லாம் அலைவோட இலை கூட தலையாட்டும் நாம் பாடுனா.
2: ராகமா சொல்லுங்க. ராகம்
1: ராகமா மலவிலுறவாட மனசெல்லாம் அலைவோட இலை கூட தலையாட்டும் நாம் பாடுனா.
2: மலையோடும் மலையோடும் ஆடும் என்னோடும் தென்னோடுது. இது பாட்டு கூட இருக்க.
1: மழை தண்ணி பட்டாலும் அழியாதம்மா நாளெல்லாம் பேசி சிரிச்சாலும் அது போல ஏதும் கிடையாதம்மா.
0: இத அப்படி
1: முதல்ல பாட்டு
2: அலையோடும் மலரோடும்
0: கடலோடும்
1: கடலோடும் கிரோடும் காட்டோடும்
0: ஓடும் ஓடும் அப்படிதான் வரும். அலையோடும் கடலோடும் அலையோடும் உறவாடும்
2: அப்படித்தான்
0: வரும்.
2: எனக்கு
1: மனசல்லோட இலகோட தலையாட்டு நான்
0: பாடுன.
1: நாற்பது நிமிஷம் அவரே கண்டுபிடிக்கலையா
2: பாட்டு? இல்லையா நான் சொன்ன பாட்டு? நான் சொன்ன பாட்டு இல்லையா?
1: மழை தண்ணி பட்டாலும் அழியாதம்மா நாளெல்லாம் எங்கூட நீ பேசி சிரிச்சாலே அது போல
2: சொல்லியாதம்மா.
1: அவங்க என்ன பார்த்துனாங்க?
0: கடலோடும் கடலோடும் நதியோடும்
1: அந்த
3: நான் கண்டுபிடிச்சாங்க நினைச்சிட்டு இருக்கிறேன்.
0: இது வெயில் திரைப்படத்து இல்லையா?
1: இல்ல இல்ல அல்ல அல்ல இது மோகன் படம்.
3: இந்த திரும்ப பாட்டு
1: ஒரு பூ பேர்றதை ஆரம்பிக்கும் இந்த பாட்டு மழைவெயில் இலகூட தலையாட்டு நான் பாடுனா. செவ்வந்தி பூவுக்கும் வெள்ளாளம் போல சூப்பர் சூப்பர் சூப்பர்
3: கண்டு
1: சூப்பர் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன ஒன்று கண்டுபிடிச்சு சென்னை சென்னை சென்னை
4: உருவம் போடும் வேஷம் உண்மையாகும்.
0: பௌர்ணமா சொல்லிருவா.
2: இதய வீணை

0: இடைவெளி குடுக்கறதுல இருந்து என்ன விடை
1: விட்டுக்கிறேன்
0: சொன்ன உடனே எப்படி
2: பாருங்க அவர் ஒரு வரி தான் சொல்றார், ஒரே ஒரு வரி தான் சொல்லுவார்.
1: எங்க சொல்லுங்க அடுத்த வரி கொடுங்க. கண்ணுக்கு தெரியாமல் நிக்கின்றாய், கண்ணுக்கு தெரியாமல்
3: நிக்கின்றாய், கண்ணுக்கு தெரியாமல் நிக்கின்றாய் கண்ணா.
2: ஆமா கண்ண
1: கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா.
0: குறை ஒன்றும் குறை ஒன்றும் இல்லையா?
1: எங்களுக்கு இவருக்கு பத்து மார்க் சொன்ன
0: சிவராத்திரி முடிச்சாலும்
2: நாளைக்கு தான்
1: நாளைக்கு நடத்தலாம். நாளைக்கு இரண்டு இரவும் நாங்க நிகழ்ச்சி நடத்தலாம். ஓகே முடிச்சிருக்கோத்துக்கு செவ்வாய்க்கிழமையில நீங்க எப்பவும் கண்டுபிடி கண்டுபிடிதான், அது அப்பாட நிகழ்ச்சி. இது இன்றைக்கு புதையல், நாளைக்கு பாக்கலாம் ஒரு நிகழ்ச்சி எடுத்து
3: வர்றேன். வாடி வாடி மாணி ராசாய ராசாயிரி
0: முதல்வரி எடுத்தாரு அவருக்கு
3: கண்ணன் முதல்வர்
1: பாட்டு சொல்ல போறாங்க.
3: பாட்டு
1: சொல்லவா?
3: கோபுரம் மீயாக கோபுரம் மீயாக உன்னை தாங்கிடும் நிலமாவேன், கோபுரம் நீயாக உன்னை தாங்கிடும் நிலமாவேன், வெளிச்சத்தில் நீ வாழ என் வெளியலில் விளக்கு வைப்பேன்.
1: பிளீஸ் ஐயா என்ன ரெண்டு வரி சொல்லுங்க ஐயா, பிளீஸ் ஐயா.
3: அதான் ஐயா கோபுரம் நீயா தான் வருது. கோபுரம் நீயாக உன்னை தாங்கிடும் நிலமாவேன், வெளிச்சத்தில் நீ வாழ என் வெளிகளில் விளக்கு வைப்பேன்.
2: ராகம் சொல்லுங்க
3: தாங்க
2: ராகம் சொல்லுங்க கொஞ்சம். நீங்க என்ன
3: கோபுரம் உன்னை தாங்கிடும் நீளமாவேன், வெளிச்சத்தில் நீ வாழ விளக்கு வைப்பேன்.
2: இல்ல அந்த பாட்டு இல்ல.
1: இது என்ன பாட்டு?
3: நினைத்தது நடக்கிறது நெஞ்சம் இருக்கிறது.
1: என்
3: கண்கள் நனைகிறது.
1: பாரதி ராஜாட மகன் பண்ண நடிச்ச படம் சரியா?
2: ராகம் சரியா பாடல.
3: உன்னை தாங்கிடும் நிலமாவே வெளிச்சத்தில் நீ வாழ என் விழிகளில் விளக்கு
1: இன்னொரு
2: சொல்லுங்க அப்படி சொல்லிட்டே வாங்க
3: நடக்கிறது இனிக்கிறது ஆனந்தமனையிலே என் கண்கள் நனைகின்றது.
1: நல்ல ஒரு தெரிஞ்ச
0: பாட்டு
3: பாருங்க.

0: இனிமேல் கவலை என்ன, நினைத்தது நடக்கிறது, என் நெஞ்சம் இனிக்கிறது, ஆனந்த மலையினிலே என் கண்கள் நனைகின்றது. இது ராகமா எனக்கு இவ்வளவு தவிர ராகமா பாட மாட்டேன், பாடிட்டேன்.
1: விஜய் படம் தானே இது?
0: அல்ல, விஜய் படம் கிடையாது. அல்ல, இது வந்து நடிகர், பழைய நடிகர் தான். சத்யராஜ் படம், சத்யராஜ் படம். இப்ப கண்டுபிடிங்க
1: என்ன படம், படத்தை கொஞ்சம் தரவ கொடுங்க.
2: மல்லுவேட்டி மைனர்.
0: அதே மாதிரிதான் வரும், கடைசியை இல்லைன்னு முடியும்.
3: மல்லுவேட்டி மைனரா?
0: அல்ல, அதெல்லாம். ஆனா படம் கடைசியை இல்லைன்னு முடியும், டர்ன்னு முடியும், டர்ன்னு முடியும். படத்து பேர் கடைசியில் டர்ன்னு
1: முடியும்.
0: வெற்றிவேல்
2: ஐயாவுக்கு பாராட்டு. எப்படி கண்டுபிடிச்சு வருதுங்களா?
0: படத்தை கண்டுபிடிச்சிங்க, பாட்டு
3: பாட்டு சொல்லிருந்தீங்க.
2: அம்மா அம்மா, நாகப்பன் கரெக்டா உங்களை இதை சொல்லாம சொல்றாரு.
0: ஏனியாக ஏற்றி வைப்பேன் உலகில் நீங்களா, மாலை போட காத்து
1: இந்த
0: பாட்டு, இந்த பாட்டு எனக்கு தான் போடணும், யாருக்கும் போடக்கூடாது.
4: குடிமாடு, குடிமாடு இல்ல
1: இல்ல இல்ல,
4: குடிமாடு இல்ல.
1: பூவும் காற்றும் சேரும் போது வாசம் வருகிறது. தெரிஞ்ச ஒரு குழந்தைக்கு போடுறாங்க,
3: கம்ப்யூட்டர் காமிச்சு கொடுத்துருச்சு.
2: ஆமா ஆமா,
1: டிக்கெட்டிக்கன்னு கேக்குற. ஐயோ சரி, யாரு அம்மா சொல்ற?
3: டெக்னாலஜி வளர்ந்துருச்சுமா?
1: அம்மா
4: சொல்லுங்க. சிரிப்பவன் கவலையை மறக்கின்றான், தீமைகள் செய்பவன் அழிகின்றான்.
2: அந்த நாள் ஞாபகம்
4: இல்ல, தவறு.
2: அந்த நாள் ஞாபகம்
4: இல்லை.
1: சிரிப்பவன் கவலையை

0: சமரசமுலாம் அந்த அந்த அதோட வர ஒரு பாட்டு.
1: பிறக்கும் போதும் அழுகின்றார், பிறக்கும் போது
2: அழுகின்றார்.
3: தவறானது
2: அடியும்
0: வாழ்க்கையடா
3: நிலைமை சொந்தமடம்.
0: அது செல்வகுமார் உணங்குற மாதிரி பாடு கொடுத்ததுக்கு எனக்கு உண்டு.
2: எனக்கு மாடு விட்டவனுக்கு ஒண்ணு
0: கொடுக்கலுக்கு உண்டு.
1: அம்மா அம்மா நான் ஒண்ணு சொல்றேன்.
3: அம்மா நான் எதுவுமே சொல்லல, எனக்கு உண்டு. பாட்டு சொல்லுறேன்.
0: அக்கம்
3: அக்கம் பக்கம் யாரும்
0: அக்கம் பக்கம் யாரும் இல்லையா? அக்கம் பக்கம் யாரும் இல்லை, தொட்டு பார்க்க நேரம் இல்லை.
3: அக்கம் பக்கம் யாரும் இல்ல, தொட்டு
1: ஒரு வரி.
3: அக்கம் பக்கம் யாரும்
0: அத்தமாக ஒன்னே என்ன.

0: படிச்சு எல்லாம் பாட்டை படிச்சு எல்லாம் சிரிச்சிருக்கீங்க. அதனால நான் படிக்கவா வேணாமான்னு யோசனை. அக்கம் பக்கம் யாரும் அந்த
1: சொன்னேன்னா
2: வாழை தோட்டம் போட்டது போல் கால்கள் இரண்டு, பட்டம் போட்டு வருவது என்ன கண்கள் இரண்டு.
0: வாழை தோட்டம் போல வந்து
2: அம்மாவுக்கு தெரிஞ்சிரும் அந்த பாட்டு டக்குன்னு சொல்லுவாங்க.
1: என்ன பாட்டு?
2: வாழை தோட்டம்
0: வாழை தோட்டம் போல வந்து
2: போட்டு
3: வாழை தோட்டம் போல ரெண்டு கால்கள்
2: இல்ல, வாழை தோட்டம் போட்டது போல் கால்கள் ரெண்டு, வட்டம் போட்டு வருவது என்ன கண்கள் ரெண்டு.
1: கண்கள் ரெண்டு
2: அதை அதை வட்டம் போட்டு வருவது
0: என்ன பறக்கும் பாவையா? பறக்கும் பாவை.
2: பாட்ட சொல்லுங்கன்னா படத்தை சொல்றீங்க. பாட்ட சொல்லுங்க.
0: கரெக்டா இல்ல சொல்லுங்க.
2: இல்ல இல்ல இல்ல படம் அது இல்ல.
0: அல்ல அதல்ல.
1: எங்க எங்க நீங்க நீங்க நீங்க அத கொஞ்சம் வாங்கம்மா சொல்லுங்க. கொஞ்சம்மா நம்ம கொஞ்சம்
0: ஹராம படுங்க ஹராம படுங்க.
2: வாழை
3: செல்வகுமார் சொல்லுவாரு

0: உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது ஒன்றல்ல கண்ணா.
1: எப்பா
0: கண்ணா ஒளிந்திருப்பது ஒன்றல்ல கண்ணே. அம்மா எனக்கு ரெண்டு புள்ளி
2: அம்மா நான்கு விளம்பர பாட்டு புலிகள் பெய்யாத தனியோ புலிகள் பெய்யாத தனியோ
3: அது தெரியும்
1: முதல் பாட்டு நான் பாடிய முதல்
2: பாட்டு
0: அஞ்சு லட்சம்
2: எனக்கு 5 லட்சம்
1: பாட்டு ரொம்ப பிடிச்சமான பாட்டு ரொம்ப பிடிச்சமான பாட்டு.
0: அடுத்த யார் சொல்லிருந்தீங்க? அம்மா சொல்லுங்க.
2: உள்ளம் முழுவதிலும் முதல் பார்வையிலே என்னை நீ கொள்ளையடித்தாய். என் உள்ளம் முழுவதிலும் புது வெள்ளை அடித்தாய். நீ மலரில் பிறந்தவளா இல்லை நிலவில் வளர்ந்தவளா? அந்த பாமன் வீட்டுக்கு ஜன்னல் திறந்த
0: பாவம் பாடுங்க. பாவம் பாடுங்க. ராம் பாடுங்க.
1: எனக்கு புள்ளி இல்ல.
0: பாவம் பாடுங்க.
2: அப்படியா? முதல் பார்வையிலே என்னை கொள்ளையடித்தாயே. என் உள்ளம் முழுவதிலும் ஒரு வெள்ளையடித்தாயே.
1: நிலவா நீ காரை கொண்டவளா
0: எப்படி
2: பாட்ட சொல்லுங்க.
1: தெரியல
0: சொல்றேன்.
1: காதல்
3: தேவதை
0: போய்
1: நான் தான் சொன்னேன். யாரது யாரது அங்கே என் காதல்
0: காதல் தேவதையா நாகப்பன்னா சரி பின்னால சொல்லிருக்க பாவம். சரியா போட்டாச்சு.
2: அடுத்தது அரண்மனை ஒன்று உண்டு ராணி இல்லை
0: இங்கே.
1: சிலை செய்ய கைகள் உண்டு. சிலை செய்ய கைகள்
2: கோலமா கேள்வி கோலமா பத்தமா இல்ல பத்தி
0: தங்கம் கொஞ்சம் தேவை.
2: நன்றி நன்றி
0: அம்மா.
1: ஏமா நீராமா
0: நீங்க சொல்லுங்க.
1: நான் சொல்லணுமா? நான் சொல்லணுமா?
0: முதல்ல புள்ளி முதல்ல நீண்டு போயிருக்கிறது மீரா என்ற பிள்ளைதான்.
1: சரி 12 நூற்றாண்டு சென்றது. அணை பழுதில்லாமல் காலங்களை வென்றது.
3: என்னிரண்டும் 16 வயது.
1: இல்ல இல்ல அது இல்ல அது நான் சொல்றது வார்த்தையை
0: பன்னிரண்டு
1: நூற்றாண்டு சென்றது. அணை பழுதில்லாமல் காலங்களை வென்றது.
3: கரிகாலம் கட்டி வைத்தான் கல்லணை.
2: ஆண்கள் முகம் மட்டும் இவள் கண்டதில்லை. அரண்மனை இவளுக்குள் வாழ்ந்திருந்தேன். ராணி வாழ்வில் இனி இருள் என்பதில்லை. உனக்கு சூரியன் பரிசீலிப்பேன்.
3: உதட்டு சூரியன் பரிசீலிப்பேன்.
2: உனக்கு சூரியன் பரிசீலிப்பேன். ஆண்மை என்றால் என்ன? அன்பு என்றால் என்ன? உன்னிடத்தில் கற்றுக்கொண்டேன்.
1: இது ஹோம் போகா,
3: இது ஒண்ணுங்க ராகமா சொல்லுங்க,
0: ராகமா சொல்லுங்க, இல்லாட்டி ஹோம் போகா.
3: ஆண்கள்
2: கண்டதில்லை அரண்மனையிற்குள் வாழ்ந்திருந்தேன், ராணி வாழ்வில் இனி இரு நின்றதில்லை, உழட்டு சூரியன் பரிசீலித்து ஆண்மை என்றால் என்ன, அன்பு என்றால் என்ன, உன்னிடத்தில் கற்றுக்கொண்டேன்
3: என்ன,
2: உன்னிடத்தில் பெற்று கொண்டேன், வஞ்சகர்க்கு வாழருக்க நீ இருக்கிறாய், மஞ்சமிட்டு தேன் கொடுக்க நான் இருக்கிறேன், கண்ணே
3: ஒரு குறையில்
2: கண்ணாயின்
3: குறையும்
1: சொல்றேன்.
2: பாட்டு சொல்லுங்க, பாட்டு சொல்லுங்க, அவ்வளவு சொல்லுங்க,
1: சொல்லலையா? நான் சொல்ல
2: மேலே அல்லையா,
1: அப்படியா? தெரியல,
2: காற்று உந்தன் பக்கம் வீசுவடி கண்ணே, காதல் கண்மணி கவலை விடு, பாலில் சீனி கட்டி கரைவதை போலே கண்ணா எனக்குள்ளே கலந்து விடு, வால் பிடித்த கையும் முத்தமிட்ட வாயும் ஒழுவதற்கு நேரம்.
3: அதான் ராஜகுமாரன் கட்டளை தான் சொன்னோம்ல,
2: சொன்னாரு சொல்லிட்டு அல்ல அல்ல அவரே சொல்லிட்டாரு,
1: அவர் தடுமாறிட்டாரு, ஆனா சொன்னாரு அவரு.
3: அது அரண்மனை காவல்
2: சொல்லிட்டு
1: சொல்றேன். இறைவனை கேட்டேன், எனக்கு ஒரு உலகை கொடுத்தவன் கொடுத்தான் வேறொரு உலகை. என்னது சொல்லுங்க? இறைவனை கேட்டேன், எனக்கு ஒரு உலகை கொடுத்தவன் கொடுத்தான் வேறொரு உலகை. பார்க்க ஐயாவுக்கு தெரியுமே, சொல்லு சொல்லுங்க. ஹலோ, தெரியலையா? இருக்குமே செல்லகுமார் ஐயா,
2: அவர் தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சு.
1: சரி சொல்லவா? இறைவனைக்கு
3: கொஞ்சம் ராகமா பாடுங்க. இறைவனை கேட்டு
1: இறைவனை கேட்டேன், எனக்கு ஒரு உலகை கொடுத்தவன் கொடுத்தான் வேறொரு உலகை, மணவரை கோலம் தனியரை பாடம் நடத்திட வந்தேன் மனம் விரும்பாமல், மனம் விரும்பாமல். இன்றும் எங்கே என்னை அங்கே அழைத்து செல்ல உங்கள் அருகில் வந்தேயே. அல்லது இடுங்க, கடைசி சொல்லிட்டேன். ஹலோ, ஹலோ,
0: யோசிக்கிறோம்,
1: தெரியாம இருக்காது.
3: தெரியுமே அந்த பாட்டு, தெரியுமா அம்மாவுக்கு?
1: கம்ப்யூட்டர்
0: எங்க என்ன இருக்கா? என்ன பாடம்
3: உங்களுக்கு? இன்னும் கம்ப்யூட்டர் சொல்லலையாமா?
0: என்ன பாடம் அம்மா? அது
1: அது வந்து சிநேகிதி.
0: சிநேகிதி
1: எடுத்துருவாங்க பாரு, இப்ப அம்மா எடுப்பாங்க பாரு கம்ப்யூட்டர்ல.
3: நான் எடுத்துட்டேன். அழகின் காலடியில் அமைதி காண வந்தேன்.
1: கரெக்ட் கரெக்ட்.
0: அப்பா இங்க பாப்பா
3: என்ன அம்மா, உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லி சொல்லி நான்
1: எடுத்துட்டேன்மா. கரெக்ட் தான், கரெக்ட் தான்.
2: நான் பாட்டு பாறேன்,
3: இப்பதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் டெக்னிக்க.
1: அமைதி காண வந்தே, இன்பம் எங்கே என்னை அங்கே அழைத்து செல்ல உங்கள் அருகில் வந்து,
3: இந்த பாட்டெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது.
0: எனக்கு இந்த எனக்கு கொஞ்சம் கேட்டமா இருக்கடாக்கு. எங்க பாப்போம் இந்த பாட்டா? இதா பாட்டு, எங்க போறங்க பாக்கலாம். என்னங்க?
1: ஜெமினி கணேசன் பாடுவார். ஜெமினி கணேசன்,
0: ஜெமினி கணேசனா? இது இதா
4: அழகின் காலடியில்.
0: சூப்பர், நல்ல பாட்டு.
4: அமைதி காண வந்தே.
0: அழகின் காலடியில் செல்வகுமார் சிரிச்சமா இருக்கல.

0: அம்மா இந்த பாட்டெல்லாம் நான் கேட்காத பாட்டம்மா, நல்லா இருக்கு பாட்டு, சூப்பர்.
1: அம்மா நிறமா
2: அருமையான பாட்டு,
1: நிறமா நிறமா. இந்த பாட்டுலாம் எனக்கு 8 வயசு 10 வயசுக்குள்ளேயே எல்லாம் மெமரி பவர்.
0: அட்டே அப்பா உண்மையா நல்ல பாட்டு.
2: உங்களோட எல்லாம் போட்டி ஓட முடியாதுமா, நாங்கெல்லாம்
0: உண்மையா நல்ல ஒரு பாடல், நல்ல ஒரு பாடல்.
1: சரி இன்னொரு இன்னொரு பாட்டு சொல்றேன், இன்னொரு இடைவெளி சொல்றேன்.
0: ஆ சரி, எங்க எங்க
1: செடியில் ஆடும் ஒரு ரோஜா,
0: செடியில்
1: அது சேலை கட்டவில்லை,
0: சேலை கட்டவில்லை. பாடுங்க,
3: சேலை கட்டும் ரோஜாவுக்கு வாசம்
0: உண்டு,
2: அதுதான் நமக்கு தெரியுங்க.
1: செடியில் ஆடும் ஒரு
3: கண்டுபிடிக்க முடியாது.
1: கொஞ்ச நேரம் இருங்க இருங்க. செடியில் ஆடி வரும் ரோஜா, அது சேலை கட்டவில்லை. கொடியில் ஆடி
0: வரும் ரோஜா, அது சேலை கட்டவில்லை. அப்படி வருமா? அங்க பாருங்கம்மா,
1: அப்படிதான் வரும், அப்படிதான் நீங்க அதோட பல்லவியதான் நீங்க சொல்லணும்.
0: அம்மா பாடினதா அது பிடிக்கலாம், பாடுங்க பாருங்க.
2: செடியில் ஆடி வரும் ரோஜாவா?
1: ஆமா பாருங்க. செடியில் நான் சொல்றது கொஞ்சோண்டு வாங்கிக்கங்க. செடியில் ஆடி வரும் ரோஜா, அது சேலை கட்டவில்லை. கொடியில் ஆடி வரும் மலர்கள், அவை நாணம் கொள்ளவில்லை.
3: கண்கள் மெல்ல மெல்ல,
1: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல.
0: அம்மா பாடுங்க, அம்மா பாடுங்க. செடியில் ஆடி வரும் ரோஜா, அது கட்டவில்லை. ஆடி வரும்
1: ஆடி வரும் கனிகள், அவை நானும் கொள்ளவில்லை. காற்று நீர
2: காற்றை பாட
0: வந்தேன், தமிழில் வார்த்தை இல்லை. நாவல் கட்டிக்காரரா? சரி, இப்ப கண்ணன் ஒரு பாட்டோட முடிச்சிடலாம், நாங்க பாட்டுகளை கொடுக்கலாமா?
3: வண்ண மயில் சின்ன மயில் வந்த நல்ல தங்க மயில்.
0: ஐயோடா எல்லாரும் இது ஹோம் ஒர்க் அப்பா, வீட்டை வச்சு.
3: தாளாட்ட பாலூட்ட தாயாகத்தான் ஆனா, அச்சடித்த சித்திரமா முத்துனவ ரத்தினமா அன்புள்ள
0: வண்ணமயில்
3: சின்னமயில் வந்த நல்ல தங்க மயில். தாளாட்ட பாலூட்ட தாயாகத்தானா, அச்சடித்த
0: சித்திரமா
3: அன்புள்ள கைகாத்தும் பத்து திங்கள் போனா. அப்பனோட சப்பானந்தான் ஐயனார ஒன்னாலதான், பூவாகி பிஞ்சாகி காயாவு நேரம் பேசி நேரம் வந்து போற பொறுமையிலும் கொட்டத்தான், அதில் தாளம் கத்தத்தான், புது பாட்டு பாடத்தான், புளியாட்டம் போடத்தான், வந்த சந்தோஷத்தை என்ன சொல்வேன்னா. என்னுடைய பேர சொல்ல பத்தி தொட்டி ஊறவல்ல, வீராதி வீரம்போல் பிள்ளை வர போறான். மல்லு
2: சென்ற
3: குத்து செண்ட கத்தி செண்ட எல்லாமே இங்கிட்ட கத்துக்கத்தான் போறான். பாக்குறப்ப தங்க கட்டி பயிரப்ப சிங்க குட்டி, ஊராறும் வேறாரும் பாராட்ட வேணும், பேசிங்கு ராசா என பேரை சேர்க்க வேணும். ஒரு வெள்ளி ரதம் போல் பயத்துள்ளி குதிப்பான், உளிவட்ட நிலவா கைய கொட்டி சிரிப்பான், ரெண்டு கையாவதா அள்ளிக்குள் வேணா. அதான் பாட்டே பாடிட்டேன்.
0: கண்ணன் சொல்லுங்க. கண்ணன்
3: தெரியலையா?
0: இல்ல
2: அதான் கண்ணா, என் தங்கச்சி படிச்சவா படம்
3: அல்ல அல்ல அதல்ல அதல்ல.
0: கண்ணன் சொல்லுங்க.
2: அது இல்லையா?
0: கண்ணன்
3: அதல்ல.
0: கண்ணன் சொல்லுங்க, உங்களுக்கு 2 மார்க்ஸ் கூட போறோம்.
3: சொல்லிடுவா, பாட்ட சொல்லிடுவா. நீந்துக்கிட்டேன் நேத்துக்கேடன் தீத்து கூட்டேன் ஐயனாரே.
2: கேக்குதாமா? தாளாட்டு கேக்கு.
3: தாளாட்டு கேக்குதாங்க.
0: சரி அப்பாடா, ஒரு மாதிரி முடிஞ்சு எல்லாரும்
3: போட்டுருங்க.
0: எல்லாருக்கும்
2: ஆரம்பிச்சு கண்ணன்லயே முடிச்சிடுறீங்க.
3: ஆமா,
1: நாகப்பனையா
0: 15 ஃபாரூக்கு 15.
2: நன்றி அம்மா. நான் ஒரு 50 ரூபாய்
0: 18 செல்வகுமார்
3: தூங்குறாளே 18 எவ்வளவு எடுத்திருக்காங்க தாங்க வாங்க
0: எண்ணிக்கிறேன்
3: பதினாலு
0: ஒரு 90 32
2: எல்லாரும் நம்பரிங்
0: 32
3: மார்க்க
0: மீனா 32 நான் சரியா சொல்றேன் பாருங்க. ஓகே பாருங்க, ஃபாரூக் வந்து 15, செல்வகுமார் 18, கண்ணன் 20, அம்மா 22, நாகப்பன் 24,
3: 34
2: அவனம்மா தான் 32 இருக்க போறாங்க பாருங்க, பேர மாத்தி எழுதிருக்கீங்க அந்த இடத்துல.
3: இல்ல அவங்க சுதந்திரத்துல அங்கிட்டு போன மார்க் கிட்டு மாத்தி
1: சிரிச்சர்லமா அப்ப நீங்க சொன்னீங்களா ஐயோ செல்வகுமாரையா சிரிக்கிற மாதிரி இருக்கு.
3: கேட்டு மயக்கம் போட்டு
0: இப்ப வந்து ஃபாரூக் ஒரு பாட்டு கேட்டிருந்தார், அது புடிச்சா புள்ளியம்.
3: என்ன பாட்டு கேட்டு?
0: அத புடிச்சா புள்ளியம்,
3: புடிச்சா புள்ளியங்க,
0: புளிப்பா புளியங்க. அந்த பாட்டோட நாங்க நிறைவுக்கு கொண்டு வரணும். சரியா சரியா?
2: செல்வகுமார் எலி கூட போயிட்டாரு,
0: அவர் போட்டோம், அவரோட போட்டோம். அப்பதான் அவர் மாத்த கேட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுவாரு பாவம். சரி, இப்ப இப்ப வந்து விடைபெறுங்க, பாலக்கு விடைபெறுங்க. நீங்க உங்களோட பாட்டு வரும் கேளுங்க, நீங்க விடைபெற்று விடைபெறுங்க. கேட்கல உங்களோட சத்தம் பாரும், இல்ல உங்களோட சத்தம் கேட்கல. ஏன்
1: தூங்கிட்டாரு என்னமா?
0: இல்ல இல்ல அவர் பேசுறாரு, அவர் கேட்கல என்னன்னு தெரியல. இப்ப
2: பேசுறாங்க
0: இப்ப பேசுங்க பாரு. இல்ல இப்பயும் கேக்குறேன், உங்க போன்லதான் கூட
1: இல்ல மாத்தி பிடிச்சு போறாரு என்ன மாதிரி.
2: எங்களுக்கும் கேக்குற மாதிரி வைங்க.
0: இல்ல அவர் அவருக்கு பேஞ்சு வரது இல்ல, இன்னொரு வைங்க அப்ப நீங்க கட் பண்ணி பாரு. என்ன இருக்க ஃபாரூக்? ஃபாரூக் நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. என்ன இருக்கா
3: அவர் சேர்த்து ஒரு பாட்டு போட்டுருங்க.
0: அதான் அவர்கிட்ட புளிச்சா புளியங்காய போடலாம். நீங்க
3: விட போட்டுருங்க, எல்லாரும் விட விட்டு
0: அவர் எழும்ப இல்ல.
3: நடத்திருந்த அதிபர் அம்மா அமீரா அவர்களுக்கும் இணை இயக்குனர் அப்பா இந்திரன் அவர்களுக்கும் நம்முடைய இணைந்து சிறப்பித்த நாகப்பனையா பவனம்மாள் திருமகுமார் கண்ணன் மற்றும் நிறைவில் வந்து சிறப்பாக நடத்திய அந்த உறவுகள் மற்ற அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எங்களிலிருந்து இருவருகளும் சவுதி அரேபியாவிலிருந்து ஃபாரூக் நன்றி
0: வணக்கம். நன்றி ஃபாரூக், நன்றி நன்றி. உங்க நண்பர் தெரிவிச்சுக்கிறோம், நாங்கள் விடை பெற்றுக் கொள்ளலாம். நன்றி நன்றி. எங்க கண்ணன், இந்த கண்ணன் இல்ல வர யாரண்டு இவர் அனுப்பிட்டாரா இல்லையா கண்ணன்? பவுனம்மா, பவுனம்மா விட பாருங்க.
1: அதான் நானும் சொல்றேன், அதான் இதுவரை
0: நீங்க பாத்தடிக்க கூடாது, அதைத்தான் நான் சொல்றேன். பாத்தடிக்க கூடாதுங்க, அந்த பாத்து கொப்பையை
2: அடிக்க கூடாது,
0: கொப்பையை அடிக்க கூடாது. அதைத்தான் நான் சொல்றேன், தேவாசனமா இருக்குதுல்ல.
1: இதுவரைக்கும் இவ்வளவு நேரமும் இருந்து கலந்துரையாடல், அன்பான கலந்துரையாடல் செய்துகிட்டு மகிழ்ச்சியை வழங்கி அன்பு உறவுகளுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி அம்மா. உங்களுக்கு கண்ணன், கண்ணன் நீங்க விடப்படுங்க.
3: செல்வகுமார் அனுப்பியிருக்கிறாரா?
0: எங்க அனுப்பினாரு?
2: செல்வகுமார்
3: திருப்பதியில.
0: திருப்பதியில இருந்தா அதுல நீங்க நிக்கிறீங்க, நான் கடைசியா எடுக்கிறேன் உங்களை எல்லாரும் இப்படியே வச்சு கொண்டு. எங்க எங்க
3: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது கதம்பம் நேர நிகழ்வில் பாட்டுக்கு நிகழ்ச்சி போச்சு. நிகழ்ச்சியை கேட்ட அனைத்து அன்பு உறவுகளுக்கும், நிகழ்ச்சியை கலந்து கொண்ட அன்பு உறவுகளுக்கும், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அப்பா சிங்கன் செல்வன் அவர்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் பெருவேறு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் அன்புடன் உங்கள் எம்மா கண்ணன். நன்றி வணக்கம்.
0: கெட்டிக்காரன் அம்மா, அம்மா இல்ல, அடுத்தது நாகப்பன். நாகப்பன்
2: இதுவரை நேரமும் கதம்பம் நேரலை நிகழ்ச்சியில் தினமும் புதையல் நிகழ்ச்சி இடம்பெற்றது. அதை தொடர்ந்து இடைவரி கொடுத்து முதல்வரி இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும், கேட்டுக்கொண்டிருந்த அன்பு உறவுகளுக்கும் வணக்கம் நன்றியும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய நீரம்மாவதேக்கும் சிந்தனைச்சல் மையாவதேக்கும் வணக்கம் நன்றியும் கூறி விடைபெறுவது கோயம்புத்தூரிலிருந்து ஏஆர்நாத். நன்றி அம்மா.
0: நன்றி நன்றி. இப்ப நாங்க செல்வகுமாரியை கேட்டு பார்க்கலாம்.
4: நல்லது கண்ணன், இதுவரையிலும் நேரலை தீபாவளி நிகழ்ச்சியோடு உங்களுடன் கலந்து கொண்டமைக்கு மிகவும் நன்றி. எம்டிஆர் உறவுகள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து அமைத்த மீராம்மாவுக்கும், இயக்குனர் துணை இயக்குனர் சிந்தனை செல்வன் அப்பாவுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி தீபாவளி வாழ்த்துக்களும் கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது புதுக்கோட்டை செல்வகுமார். நன்றி வணக்கம்.
2: தீபாவளி எடிட் பண்ணி சொல்ல மாட்டீங்களா?
0: கண்ணன் இப்படி ஓட்டு பாருங்க, அவர் தூங்குறான். அவரை போய் கண்ணன் நீங்க இப்படி செய்யலாமா? கண்ணன் நானும் நம்பி அதை ஒளிபரப்பிட்டேன். நீ பாருங்க, நல்ல குடகோலமா இருக்காரு தீபாவளி நாட்கள்ல. கண்ணன் நீங்க எப்படி செய்தீங்க கண்ணன்? அதான் தக்கல ஓடிட்டாரு என்ன கண்ணன்? கண்ணன் வாங்க, கண்ணன் நீங்க பாக்கலாம். கண்ணன் கேப்போம், என்ன கண்ணன் நீங்க எப்படி டக்குன்னு உடனே விடு, அல்லாடி கண்ணன் கூட்டு விட மாட்டேன். நன்றி சொல்லி உடனே போனதுக்கு காரணம் இதுதான்.
2: இவ்வளவு நேரம் ரிங் போட்டு எடுத்துருவா
0: அதானே இல்ல கண்ணன் பாருங்க இதான் சொல்றது ஒரு ஆக்கள்கிட்ட வாய்ஸ் கொடுக்க கூடாது பாத்தீங்களா மறந்து கொடுத்தோன்னு பாருங்க இல்ல வரமாட்டார் அவரு ஆனா குரல் நல்லா இருக்கு சார் பரவாயில்ல எண்டாரும் பரவாயில்ல அப்படி என்னாலும் இவர் ஒரு நன்றி வணக்கம் சொன்னாரு தூங்கி கொண்டிருக்கிறார்
2: பவுனம்மா தீபாவளி முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு
0: பவுனம்மா நீங்க அந்த சுரத்த பகுதியில தொட வேணும் அல்லாட்டி அப்படியே கண்ணன் நினைச்சிருங்க கண்ணன் பாபா வணக்கம் கண்ணன் கண்ணன்
2: என்ன போட்டு பார்த்தா நன்றி சொன்னு சொல்லி அனுப்பிட்டு அவர் தீவிர
4: நல்லது கண்ணன் இதுவரையிலும் நேரலை தீபாவளி நிகழ்ச்சியோடு உங்களுடன் கலந்து கொண்டமைக்கு மிகவும் நன்றி எம்டிஆர் உறவுகள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து அமைத்த மீராம்மாவுக்கும் இயக்குனர் துணை இயக்குனர் சிந்தனை செல்வன் அப்பாவுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி தீபாவளி வாழ்த்துக்களும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது புதுக்கோட்டை செல்வகுமார் நன்றி வணக்கம்
2: மாத்துக்கோட்டை அம்மா இந்நேரம் யாராவது கேட்டுட்டு இருந்தாங்கன்னா என்ன நடப்பாங்க
0: இருப்பாங்க நீங்க பாருங்க அப்படி இல்ல இப்பதான் அவர் என்ன கட்டாயம் போன அவருக்கு கேட்டுடுச்சு
2: யாரு
0: செல்வகுமார் இப்ப கட்டாயிட்டாரல்ல அத எப்படி கண்ணன்
2: கடைசியில
0: இப்படி கம்பீரமா வச்சிட்டாரு என்று நான் சந்தோஷப்பட்டேன் ஆச்சரியப்பட்டுட்டேன்
2: பரவாயில்ல அடுத்த தீபாவளிக்கு பயன்படுத்திக்கோங்க
0: இல்ல அப்படி இல்ல தூங்க போறதுக்கு முதல் இப்படி ஒன்று வச்சுட்டு தூங்கி இருக்கிறாரு என்றுதான் முதல் பெருமை எனக்கு என்னதான் தந்தாரமண்டு அவர் இப்படி செய்துட்டாரு இவர் இப்படி செய்துட்டார்
2: ஒரு பொதுவான பதிவு ஒண்ணு பண்ணி வச்சிருந்த அவருக்கு
0: அப்படித்தான் செய்யணும் நல்லது கண்ணன் எங்களுடைய நாகப்பன் நல்லதையா இதுவரை நேரமும் மனித சிறப்பு தைய நண்பவர்களுக்கும் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த என் நண்பவர்களுக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்து இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இணைந்து சிறப்பிக்கலாம் இன்றைய பொழுதில் இணைந்து சிறப்பித்த உறவுகளுக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவிக்கிறேன் என்னோடு பயணித்த என் அன்பு உறவுகள் என் செல்வங்களுக்கு எல்லாருக்கும் நன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுது நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு நாளைய தினம் உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா நல்லது என் கண்ணன் நாளைக்கு நல்ல நிகழ்ச்சியை எடுத்து வரலாம் தூங்காம இருக்கிறது கலகலாண்டு ஒரு 3 மணி மழை வந்தாலும் எடுத்து வர உங்களுக்கு ஒரு 3 மணி வரை
2: நாளைக்கு நான் சொல்லி
0: அதுலாம் எடுத்துவாங்க ஒவ்வொரு போட்டியும் மாத்தி மாத்தி மாத்தி டக்கு டக்குன்னு கொண்டு போனா மற்ற இது என்ன புளிப்பா புளிப்பா

கம்பம் இவற்றையெல்லாம் தொடர்ச்சியாக நீங்கள் கேட்கலாம். 6 மணிக்கு சுப்பிரபாதத்தோடு தொடங்கப்படும். மீண்டும் உங்களுடைய நேரத்துக்கு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மீரா. இப்பொழுது நேரம் சரியாக 2:07, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 3:35. நன்றி, வணக்கம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்து பாடல்கள். விரத நாட்களில் எங்கே சாப்பிடலாம்? கார்த்திகை, சஷ்டி போன்ற நாட்களில் விரதம் மேற்கொண்டால் நம் வீட்டில் சாப்பிட்டால் விரத பலன் முழுமையாக கிடைக்கும். மற்றவர் வீட்டில் சாப்பிட்டால் பலன் உணவளித்தவருக்கு சேர்ந்துவிடும். காசி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களிலும் பிறர் அளிக்கும் உணவை சாப்பிட்டால் யாத்திரை சென்ற புண்ணியம் அவர்களை சேர்ந்துவிடும். பூஜையில் சுவாமிக்கு பிரசாதமாக தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை படைப்பர். சிலர் சுத்தாண்ணம் அதாவது வெள்ளைச்சோறு மட்டும் கூட வைப்பது உண்டு. பிரசாதம் வைக்கும் பாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும். அது தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற உலோகத்தால் ஆனதாக இருப்பது சிறப்பு. மண் சட்டி, தாமரை இலையிலும் பிரசாதம் படைக்கலாம். தாமரை இலையில் படைத்தால் மகாவிஷ்ணு மனமகிழ்ந்து வரம் தருவார் என பரசுராம கல்பசூத்திரத்தில் உள்ளது. இனி பாடலை கேட்கலாம்.

இஷ்ட தெய்வத்திற்குரிய உணவை அக்னி பகவான் மூலம் அனுப்பி வழிபடும் முறை ஹோமம். இதற்கு விசேஷ விதிமுறைகள் உள்ளன. இதை முறையாக பின்பற்றாவிட்டால் எதிர்மறை பலன் உண்டாகும் என்பதால் ஆச்சாரம் மிக்கவர்களால் மட்டுமே ஹோமம் நடத்தப்பட வேண்டும். ஒருவர் தானே முன்னின்று ஹோமம் நடத்தினால் முழுமையான பலனும், பிறர் மூலம் ஹோமம் நடத்தினால் பாதி பலனும் உண்டாகும். யாருக்காக நடக்கிறதோ அந்த நபர் ஹோமத்தில் பங்கேற்பது அவசியம். இயலாவிட்டால் அவரது மனைவி அல்லது குடும்பத்தினர் பங்கேற்பது அவசியம். காலையில் எழுந்தவுடன் உள்ளங்கையை பார்ப்பது ஏன்? விரல்களின் நுனியில் மகாலட்சுமியும் உள்ளங்கையில் சரஸ்வதியும் கீழ் மணிக்கட்டு பகுதியில் பார்வதியும் இருப்பதாக ஐதீகம். கண் விழித்தவுடன் தேவியரை தரிசிக்கும் விதத்தில் இப்படி செய்வதால் நாள் முழுவதும் நல்லது நடக்கும். கராகிரே வசதே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலேது கௌரி ஸ்யாத் பிரபாதே கரதர்ஷனம் என்னும் ஸ்லோகம் இதனை விளக்குகிறது.

இனி கேட்கலாம் கிறிஸ்தவ பாடல்கள். பைபிள் எனப்படும் வேதாகமும் தேவன் ஆதியிலே உலகத்தை படைத்த போது படைப்பின் தன்மையையும் அவற்றிலுள்ள அணுக்களின் அமைப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பது போன்ற தகவல்களையும் அலசி ஆய்ந்து விவரிக்கும் புத்தகம் அல்ல அது. தேவனுடைய ஒட்டுமொத்தமான இரட்சிப்பின் திட்டத்தை ஒவ்வொரு சந்ததிக்கும் விளங்கி கொள்ளும்படியான தகவல்களை உள்ளடக்கியது. வேதாகமத்தில் உள்ள வெவ்வேறு பகுதிகளை பல காலகட்டங்களில் பல பின்னணிகளில் வாழ்ந்த 40 வெவ்வேறு மனிதர்கள் எழுதியுள்ளனர். அவர்களில் தாவீது என்ற ராஜா, ஆமோஸ் என்ற மேய்ப்பர், தானியேல் என்ற உயர் பதவியில் இருந்த அதிகாரி, பேதுரு என்ற மீன் பிடிப்பவர் ஆகிய சமூகத்தின் பலதரப்பட்ட பிரிவினரும் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எழுதியிருக்கும் தகவல்கள் ஒரே மைய கருத்தை கொண்டவை. அந்த கருத்து என்னவென்றால், தேவன் மக்களை பாவங்களிலிருந்து மீட்கும் இரட்சிப்பின் திட்டமே ஆகும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ஒரு புத்தகத்தை பலர் எழுதும் போது மாறுபட்ட கருத்துக்களே இருக்க முடியும். ஆனால் வேதாகமம் ஒரே மைய கருத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அதை எழுதியவர்கள் ஒரே உள் உணர்வையும் ஒரே மாதிரியான சிந்தையையும் பெற்றிருந்தார்கள் என்பதுதானே. இவற்றை அவர்களுக்கு தந்து எழுத வைத்தவர் ஆண்டவர் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. மேலும் வேதத்தை எழுதியவர்கள் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள் இல்லை. 1500 ஆண்டு கால இடைவெளியில் வாழ்ந்தவர்கள். இவ்வளவு நீண்ட இடைவெளியில் எழுதப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் அது ஒரே மையக்கருத்தை கொண்டிருக்க மற்றொரு காரணம், அதை எழுதிய ஒவ்வொருவருக்கும் தேவன் அருளியிருந்த ஒரே மாதிரியான வெளிப்படுத்தலே ஆகும். பைபிள் அறிவை விருத்தி அடையவும் வாழ்க்கையை மாற்றச் செய்வதாகவும் இருக்கிறது என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை.

இனி தொடர இருப்பது இஸ்லாமிய பாடல்கள். மனிதனுக்கு பணத்தின் மீது பேராசை இருக்கிறது. இதை அடைய வேண்டும் என்றும் பல விதங்களிலும் முயற்சி எடுக்கிறான். எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அந்த ஆசை மட்டும் நிரம்ப மறுக்கிறது. இந்த ஆசையை நிரப்பும் கருவி எது என்று நபிகள் நாயகம் பதில் சொல்கிறார். மனிதனுக்கு பணத்தின் மீது பேராசை நிறைந்திருக்கிறது. அவன் விரும்பியபடி இரு ஓடைகள் நிறைய பொருள் கிடைத்தாலும் அவன் மனம் திருப்தி அடையாது. மூன்றாவதாக இன்னொரு ஓடை நிறைய செல்வம் கிடைக்காதா என்று ஆசைப்பட்டு அதையும் பெற முயல்கிறான். அப்படி பெற்றாலும் கூட அவன் ஆசை நிரம்பாது. எனவே மனிதனின் வயிற்றை மண்ணறையின், அதாவது உடல் அடக்கத்திற்காக தோண்டப்படும் குழி. மண் அல்லாமல் வேறு எதனாலும் நிரப்ப முடியாது. எனவே பேராசையை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பேராசை கஞ்சத்தனத்தையும் இரக்கமில்லாத தன்மையையும் கற்றுக் கொடுக்கிறது. மனிதனை கொடியவனாக்கும் பாவங்களை செய்யவும் அது கற்பிப்பதுடன் கேடான வழிகளிலும் செல்ல ஏதுவாக இருக்கிறது. பாவங்களை செய்வதற்கு தூண்டுகோலாக இருப்பது பேராசையே. செல்வந்தனாக வேண்டும் என்ற பேராசை கொள்பவன் நேர்மையை விட்டு விலகிச் செல்கிறான்.

எவருடைய கன்னத்திலும் அடிக்காதீர்கள். ஏனென்றால் முகத்தை அல்லாஹ் தன் கரத்தினால் உருவாக்கினான். வயிறு புடைக்க உண்ணாதீர்கள். தொடர்ந்து இறைச்சி உண்ணாதீர்கள். ஏனென்றால் உங்கள் உள்ளம் இருளாகிவிடும். இடப்பக்கமாக எச்சில் துப்புங்கள். அல்லது உங்கள் பாதங்களுக்கு இடையில் துப்பி மண்மூடி மறைத்து விடுங்கள். வலது பக்கமோ அல்லது மேற்கு திசையிலோ துப்பாதீர்கள். மரங்களை வெட்டி இயற்கை சூழ்நிலையை அழிக்கும் கும்பல் நாட்டில் நிறைய உள்ளது. இவர்கள் இங்கே வேண்டுமானால் மரம் வெட்டி விற்ற பணத்தில் மகிழ்ச்சி காணலாம். அவர்களுக்கு உடந்தையாக இருப்பவர்கள் சுகத்தில் திளைக்கலாம். ஆனால் இறப்புக்கு பின் இவர்கள் அல்லாவின் முன்னிலையில் கொண்டுவரப்பட்டதும் தலைகீழாக கட்டி தொங்கவிடப்படுபவர்கள். ஏன் தெரியுமா? மரத்தடியில் மனிதர்களும் கிளைகளில் பறவைகளும் தங்கி இளைப்பாறுவது உண்டு. பறவைகளின் கூடும் மரத்தில் தான் இருக்கும். இது பற்றி நபிகள் நாயகம், மனிதர்களும் மிருகங்களும் தங்கி இளைப்பாறக்கூடிய நிழல் கொடுக்கும் மரத்தின் கிளையே அவசர தேவை இல்லாமல் எவன் ஒருவன் வெட்டுகிறானோ அவனை அல்லாஹ் நரகத்தில் தலைகீழாக தொங்கவிடுவான் என்கிறார். மின்சார கம்பிகளில் மரக்கிளைகள் உரசினாலோ பிற வகை அத்தியாவசிய தேவை தவிர மரக்கிளைகளை கை வைத்தால் தலைகீழாக தொங்குவது உறுதி. மரம் வெட்டிகளே, தலைகீழாக தொங்க தயாராக இருங்கள்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் எஃப்எம், எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் நான் மதுரையில் இருந்து அனுசா தப்பன். முதல் நிகழ்வாக நமது சிந்தனைக்கு, பொறுமையே சிறந்த தவம், திருப்தியே நிறைவான மகிழ்ச்சி, கருணையே சிறந்த புண்ணியம். கல் தூணை பனித்துளியால் கரைக்க முடியாது, அதுபோல நல்லவர்களின் பெருமை கீழானவர்களின் பழி சொற்களால் தாழ்வடையாது. உடல் நலம் இல்லாதவனுக்கு உணவில் விருப்பம் இருக்காது, அதுபோல மனநலம் இல்லாதவனுக்கு கடவுள் மீது விருப்பம் இருப்பது இல்லை. நல்லதை பார்க்கவும் கேட்கவும் செய்யவும் விருப்பம் கொள்ளுங்கள். உண்மை பேசுபவன் யாருக்கும் தலைவணங்க தேவையில்லை. சமுதாயம்தான் உண்மைக்கு தலைவணங்க வேண்டும். பாமரனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை தெய்வமாகவும் உயர்த்துவதுதான் ஆன்மீகம். சுய நலத்துடன் வாழ்பவனுக்கு நரகத்தில் கூட இடம் கிடையாது. துன்பத்தில் வாடுவோர் மீது இரக்கம் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான உதவியை கடவுள் வாரி வழங்குவார். வழிபாட்டில் ஆடம்பரம் சிறிதும் வேண்டாம். பணிவோடு செய்யும் ஒரு வணக்கமே போதுமானது. கடவுளை முழுமையாக நம்பினால் கால்களை இழந்தவன் கூட மலைகளை கடக்கும் வலிமை பெறுகிறான். உலகின் ஆட்சியாளரான கடவுள் நம் ஒவ்வொருவரின் இதயத்திலும் அந்தரங்கமாக வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். கடவுளின் கருணைக்கு பாத்திரமாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்பிக்கை இருக்குமிடத்தை தேடி வெற்றி வரும். விடாமுயற்சி ஒன்றே நம்பிக்கையின் அடையாளம். எதிரிகள் நமக்கு வெளியுலகத்தில் இல்லை. பயம், சந்தேகம், சோம்பல், கோபம் போன்ற பண்புகள் நமக்கு உள் எதிரிகளாக இருக்கின்றன. பிறருக்கு புத்தி சொல்வது யாவர்க்கும் எளிது, ஆனால் சொன்னவரே அதன்படி நடப்பது என்பது மிகவும் அரிதான செயல். உழைப்பால் உடம்பை எப்பொழுதும் சுறுசுறுப்பாக நாம் வைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது தகவல் அறியும் நேரம். கடவுளின் உன்னதமான படைப்பு மனிதன்தான். ஆனால் உயிரில்லாத பொருட்களில் கடவுளின் அதி உன்னதமான படைப்பு கற்களாகத்தான் இருக்க வேண்டும். சாதாரண பென்சிலின் முனையும் கார்பன்தான். கண்ணை பறிக்கும் வைரக்கல்லும் கார்பன்தான். பவளமும் முத்தும் என்ன என்று நினைக்கிறீர்கள்? நாம் வெள்ளையடிக்கவும் வெற்றிலைக்கு சேர்த்து கொள்ளவும் பயன்படுத்துகிறோமே சுண்ணாம்பு, அந்த வகையைச் சேர்ந்தவைதான் இவை. மாணிக்கங்களில் இருப்பதோ சாதாரண அலுமினியத்தின் உட்கூறுகள்தான். இப்படி சாதாரண அலுமினியத்தையும் கரியையும் சுண்ணாம்பையும் கண் கவர் கற்களாக இருப்பது கடவுளின் அற்புதம் அன்றி வேறென்னவாக இருக்க முடியும்? ஆபரண கற்களில் 2000-க்கும் மேற்பட்ட வகை இருந்தாலும் 9 கற்களுக்கு மட்டும்தான் பட்டம் பரிவட்டம் கட்டி நவரத்ன அந்தஸ்து கொடுத்து வைத்திருக்கிறோம். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், யூதர்கள் இஸ்லாமியர்கள் என்று உலகத்தின் பல்வேறு இனத்தவரும் சிறந்த கற்கள் என்று தேர்ந்தெடுத்து சொல்லியிருப்பது கிட்டத்தட்ட இதே 9 வகை கற்களைத்தான். பொதுவாக கற்களில் எந்த அளவுக்கு ஒளியின் ஊடுருவும் தன்மை இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் மதிப்பு. மாணிக்கங்கள் எல்லாமே சிவப்பு நிறத்தில் தான் இருக்கும் என்றாலும் அதில் பிஜியன்ஸ் ரெட் நிறம்தான் தலை சிறந்ததாக கருதப்படுகிறது. சமஸ்கிருதத்தில் கோமேதகம் என்ற வார்த்தைக்கு பசுவின் கோமியம் என்று அர்த்தம். கோமியம் போல சிவப்பு கலந்த அடர்த்தியான மஞ்சள் நிறத்தில் இருந்தால்தான் கோமேதகத்திற்கு முழு மரியாதை. வைடூரியத்தை ஆங்கிலத்தில் கேட்ஸ் ஐ என்கிறார்கள். பூனையின் கண்களில் தெரிவது போன்ற நீல வாக்கிலான ஒரு ஒளி தெரிவதுதான் இதன் அடையாளம். கல்லுக்குள்ளே ஒரு ஒளிக்கீற்று ஊடுருவி இருப்பதால் தான் வைடூரியம் என்று பெயர். எந்த கல்லை நகையோடு பதித்து அணிந்திருந்தாலும் சில ஆண்டுகளில் பளபளப்பு குறைந்து மங்கிவிடுவதும் எண்ணெய் விடங்கிவிட்டது என்று சொல்லி அதை நகைக்கடைக்காரர்கள் சுத்தம் செய்து தருவதும் நகை அணிபவர்களுக்கு பழகியிருக்கும். உண்மையில் கல் ஒன்றும் மங்கிவிடுவது இல்லை. கற்களை நகைகளில் பதிக்கும் பொழுது அதற்கு மெல்லிய வெள்ளி தகட்டை வைத்து பதிப்பது வழக்கம். ஆரம்பத்தில் அடியில் இருக்கும் வெள்ளியின் நிறம் கல்லின் வெளியாக வெளிப்பட்டு கண்ணை பறிக்கும். காற்றுப்பட்டாலே கருக்கும் வெள்ளி, அப்படி வெள்ளி கருக்கும் பொழுதுதான் கல் வழியாக வரும் அதன் பிரதிபலிப்பும் டல் அடிக்கிறது, மங்குகிறது. வெள்ளி தகட்டை எடுத்து புதியதை பதித்துவிட்டால் கல் மீண்டும் ஒளிரும், டாலடிக்கும். வைரங்கள் பல நிறங்களிலும் கிடைக்கின்றன என்பது பலருக்கும் தெரியாத செய்தி. லேசான பிங்க் நிறத்தில் இருக்கும் வைரம்தான் உலகத்திலேயே அரியது என்று சொல்கிறார்கள். நாம் வசிக்கும் இந்த உலகில் மர்மங்கள் நிறைந்த பகுதிகள் நிறைய உள்ளன. தென்கிழக்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் சிலி நாட்டுக்கு அருகே அமைந்துள்ளது ஈஸ்டர் தீவு. இங்கு அப்படி என்ன மர்மம் இருக்கிறது என்று கேட்கிறீர்களா? நாம் தெரிந்து கொள்ளலாம். ஈஸ்டர் தீவில் மோவாய் என்று அழைக்கப்படும் கற்சிலைகள் அதிகமாக காணப்படுகின்றன. மோவாய் என்பது பறவை மனிதன் என்ற உருவத்தை குறிக்கும் வார்த்தையாகும். இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் சிலைகள் அனைத்தும் 1200 ஆண்டுகளுக்கு முன் நிறுவப்பட்டதாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதிகபட்சமாக 1000 ஆண்டுகளுக்கு முன் உலகில் இருந்தே இந்த தீவு துண்டிக்கப்பட்டு மர்ம தேசமாக மாறியதாகவும் கூறுகிறார்கள். இங்கு காணப்படும் பறவை மனிதன் கற்சிலைகள் பண்டைக்கால மூதாதையரின் முகங்களாகும். தொன்மை வாய்ந்த மனித இனத்தின் வழிபாட்டு சிலை என்று மோவாய் பற்றி ஆய்வு நடத்தும் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். மோவாய் சிலைகளை அங்கு வைப்பதற்காகவே அத்தீவில் இருந்த பல மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டன. ஒரு கட்டத்தில் ஈஸ்டர் தீவில் மழை பொய்த்து விவசாயத்திற்கு வழி இல்லாமல் போனது. அதனால் உணவு பஞ்சம் ஏற்பட்டு பசியை போக்க மக்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு நர மாமிசம் உண்டு மடிந்தனர். எஞ்சி இருந்தவர்கள் அம்மை நோயால் இறந்தனர் என்று இத்தீவை பற்றி உலாவரும் கதைகள் ஏராளம். ஆனால் இது எதுவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை என்பதுதான் இந்த தீவின் மர்மத்தை நீடிக்க செய்த வண்ணம் இருக்கிறது. மூதாதையர்களின் நினைவாக உருவாக்கப்பட்ட கற்சிலைகள் என்பதால் இதை இங்கு வசித்த மக்கள் வழிபாட்டிற்கு பயன்படுத்தியிருக்கலாம் என்பதும் ஆய்வாளர்களின் எண்ணம்.
10 மீட்டர் உயரத்திலும் 80 முதல் 250 டன் எடையிலும் காணப்படும் ஒவ்வொரு பிரம்மாண்ட சிலைகளும் உலகத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் காணப்படுகின்றன. ஈஸ்டர் தீவில் இதுவரை 900 மேற்பட்ட மோவாய் சிலைகள் கண்டறியப்பட்டுள்ளன. மனிதர்கள் எவருமே இல்லாமல் வெறும் சிலைகளை மட்டுமே காணப்படும் இந்த தீவை பற்றியும் அதில் வாழ்ந்த மக்களை பற்றியும் அவர்களின் வாழ்க்கை முறையை பற்றியும் அறிய இப்பொழுதும் கூட தொல்லியல் துறையினர் பல்வேறு ஆய்வுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனாலும் இந்த சிலைகளை எப்படி வடிவமைத்தனர், கற்களை எப்படி தூக்கி நிறுத்தினர் என்பதற்கு எல்லாம் தொல்லியல் துறையில் துல்லியமான பதில் ஏதும் இல்லை. இந்த மர்மங்களுக்கான பதில் அனைத்தும் ஏதும் தெரியாதது போல் விட்டிருக்கும் மோவாய் கற்களிடமே மறைந்திருக்கின்றன. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

நலம் காணும் நேரம் இது. காலை உணவை தவிர்க்காதீங்க. காலை உணவை தவிர்த்தால் உடலில் உணவு செரிமானத்திற்கு பெரிதும் துணை புரியக்கூடிய மெட்டபாலிசம் எனப்படும் வளர்சிதை மாற்றத்தில் பாதிப்பு ஏற்படும். காலை உணவை நாட்பட தவிர்க்கும் போது உணவிலிருந்து உடலுக்கு தேவையான குளுக்கோஸை கிரகிக்க உதவும் கணையத்திலிருந்து சுரக்கக்கூடிய இன்சுலின் சுரப்பு பாதிக்கப்படும். தொடர்ந்து செய்தோமானால் நம்முடைய சர்க்கரையை சக்தியாக பயன்படுத்தக்கூடிய திறன் இன்சுலினுக்கு இல்லாமல் போகும். காலை எழுந்து அவசரமாக வேலைக்கு செல்லும் போது காலை உணவை தவிர்க்கும் பழக்கத்திற்கு ஆளாகிறோம். இரவு உணவுக்கும் காலை உணவுக்கும் இடையே உள்ள இடைவெளிதான் அதிகம். ஒரு நாளில் உடலில் உணவு உண்ணாமல் இருப்பதில் மிக அதிகம். எனவே காலை உணவை தவிர்க்காதீர்கள். டயபெட்டிக் கேஸ்ட்ரோபெரிசிஸ் என்றால் என்ன என்பதையும் அதை பற்றிய விளக்கங்களையும் இப்பொழுது காணலாம். இறைப்பையில் எவ்வளவு நேரம் உணவு இருக்கலாம், எப்பொழுது சிறுகுடலுக்கு அனுப்ப வேண்டும் என்பதை தீர்மானிப்பது வேகஸ் நரம்புகள்தான். இந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டால் கேஸ்ட்ரோபெரிசிஸ் எனப்படும் இறைப்பை வாதம் வரும். இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்காத போது டயபெட்டிக் கேஸ்ட்ரோபெரிசிஸ் ஏற்படுகிறது. இது நியூரோபதியின் வகையா என்று கேட்டால் ஆம், உண்மைதான். இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும் போது அது இரத்த குழாயை பாதித்து நரம்புகளுக்கு தேவையான உணவு மற்றும் ஆக்சிஜன் கிடைப்பதை தடை செய்கிறது. இது பெரும்பாலும் டைப் 1 சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிக அளவில் இது ஏற்படுகிறது. டைப் 2 சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது வர வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு என்ன அறிகுறிகள் என்று பார்த்தால், இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைந்து பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் வாந்தி, குமட்டல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி அசௌகரியத்தை அளிக்கும். இந்த அறிகுறிகள் மனிதருக்கு மனிதர் தீவிரமாகவோ அல்லது சாதாரணமாகவோ ஏற்படலாம், மாறுபடும். உணவு இறைப்புக்கு வந்து நீண்ட நேரம் கழித்து சிறுகுடலுக்குள் நுழையும். அங்கே ஊட்டச்சத்து கிரகிக்கப்பட்டு இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கும். நீண்ட நேரம் இறைப்பைக்குள்ளேயே உணவு இருக்கும் பொழுது பாக்டீரியா கிருமிகளின் வளர்ச்சி அதிகரிக்கலாம். உணவை மேலும் கடினமாகி வாந்தி ஏற்படுத்தலாம் அல்லது குடலில் அடைப்பை ஏற்படுத்தவும் வாய்ப்பு உள்ளது. இதற்கு என்னென்ன பரிசோதனைகள்? பேரியம் எக்ஸ்ரே, ரேடியோ ஐசோடோப் கேஸ்ட்ரிக் எம்டிஇங் ஸ்கேன், வயர்லெஸ் மோட்டிலிட்டி கேப்சூல், மேல் வயிறு எண்டோஸ்கோபி, அல்ட்ராசவுண்ட் என பல பரிசோதனைகள் உள்ளன. உணவு உண்ணுவதை மாற்றி அமைப்பதன் மூலம் இறைப்பை வாதத்தை தவிர்க்க முடியும். 3 வேளைக்கு பதிலாக 6 வேளையாக சாப்பிடுவது நல்லது. உணவை உண்ணும் பொழுது மெதுவாக சுவைத்து சாப்பிட வேண்டும். உணவு உண்டதற்கு பிறகு அரை மணி நேரம் கழித்து சிறிய நடைப்பயிற்சி செய்யலாம். நடைப்பயிற்சியே போதுமானது. பொதுவாக காலையில் 45 நிமிடங்கள் நடைப்பயிற்சி செய்வது மிகவும் நல்லது. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்க வேண்டும். இதற்காக இன்சுலின், வாய்வழி மருந்துகள், உணவு பழக்கத்தில் மாறுதல்கள் போன்றவையே பரிந்துரைக்கப்படுகிறது. நோயாளியின் உடல்நிலையை பொறுத்து மாத்திரைகள் பரிந்துரைக்கப்படும். இணைந்திருங்கள். இது MTR FM.

இது நீதி நூல்களில் நிர்வாகம். பன்றிக்கோள் பத்தரில் தேமா வடித்தற்றால் நன்றறியா மாந்தர்க்கு அறத்தார் உரைக்குங்கால் குன்றின் மேல் கொட்டுந் தரிபோல தலைநகர்ந்து சென்றிசையாவாகும் செவிக்கு. மனிதர்களில் சிலர் நம்மை திருத்தவே முடியாது என்பதை உணர்த்த முன்னோர்கள் அவர்களை சில மிருகங்களுக்கு ஒப்பாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த பாடலில் அறிவில்லாத மூடர்கள் பன்றிக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறார்கள். பன்றிக்கு முன்பு முத்துக்களை அடுக்குவது போல என்று பைபிளை ஒட்டிய ஒரு ஆங்கில பழமொழி உண்டு. பன்றியை அசுத்தத்திற்கு அடையாளமாக சொல்லவும் கேட்டிருக்கிறோம். இங்கே அறிவில்லாதவர்கள் பற்றி சொல்ல வந்த நாலடியார் ஆசிரியர் பன்றிக்கு உணவு இடும் தொட்டி பற்றி சொல்லியுள்ளார். பன்றி தொழுவங்களில் அவற்றின் உணவுக்காக தனி தொட்டிகள் உண்டு. அதில் கூழ் ஊற்றுவார்கள். கூழுக்கு பதிலாக அந்த தொட்டிலில் இனிமையான மாங்கனி சாற்றை யாரும் ஊற்றி வைப்பது இல்லை. அப்படி செய்வது தேவையில்லாதது, பயன் தராதது. அதுபோலவே வலிமையான பாறைகளில் யாரும் முளைக்குச்சிகளை அடிப்பது இல்லை. குச்சிகள் பாறையை துளைத்து செல்வதும் இல்லை. சில மனிதர்களின் மூளையோ பன்றி தொட்டி போன்றது. அங்கே தேமாங்கனி சாற்றினை ஊற்றுதல் வீண். சில மனிதர்கள் வெறும் பாறைகள். எவ்வளவுதான் அடித்தாலும் முளைக்குச்சிகள் அவற்றில் நுழைவது இல்லை. அறிவுரைகள் சிலருக்கு பயனில்லை என்பதை இந்த இரண்டு விதமான உவமைகள் உணர்த்துகின்றன. தேமாங்கனி சாறு என்பது நயமாக நல்ல விஷயங்களை சொல்வது. பன்றிகள் போன்றவர்களுக்கு தேமாங்கனி சாறும் வெறும் கூழும் வேறல்ல. ஆறுதலாக சொல்லாமல் சிலரை அடித்து மிரட்டி உருட்டி சொல்லலாம். முளைக்குச்சியை அடிப்பது போல குச்சி உடையுமே தவிர பாறை குச்சியை ஏற்பது இல்லை. மனிதர்களில் பாறை போன்றவர்களிடம் கடிந்து எதுவும் சொல்லி பயனில்லை. இப்படிப்பட்ட மனிதர்களிடம் நேரத்தையும் சக்தியையும் செலவிட வேண்டாம் என்கிறது நாலடியார். உணர உணரும் உணர்வுடையாரை புணரிற் புணருமாம் இன்பம் புணரின் தெரிய தெரிந்தும் தெரிவிலாதவரை பிரிய பிரியுமாம் நோய். குழந்தையின் முகம் முகத்தை பார்த்ததும் ஏதோ சிரமப்படுகிறது என்று புரிந்து கொள்ளும் தாய், கணவனின் முகத்தை பார்த்ததும் கவலை அவரை பாட்டுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் மனைவி, நிர்வாகி அல்லது முதலாளியின் முகத்தை பார்த்ததுமே அவரது மனநிலை சரியில்லை என்று தெரிந்து கொள்ளும் ஊழியர், இவர்கள் எல்லோருமே புத்திசாலிகள்தான். முதலாளியின் முகத்தில் அன்று எள்ளும் கொள்ளும் பிடிக்காவிட்டாலும் அவர் ஒரு கலக்கத்தில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும் ஊழியர், அந்த முதலாளியை பார்க்க வந்துவிட்டு பேசாமல் போக விரும்பாவிட்டாலும் ஏதோ யோசனையாக இருக்கீங்க போல இருக்கிறது, நான் அப்புறமா வர்றேங்க என்று சொல்வதன் மூலமே அவர் மனப்போக்கினை மாற்றிவிட முடியும். அப்படிப்பட்ட ஊழியர்கள் தம் காரியத்தை சாதித்துக் கொள்ளவும் முடியும். நேரம் கெட்ட நேரத்தில் எதையாவது பேசி காரியத்தை கெடுத்துக் கொள்ளக் கூடாது. குறிப்பறிந்து செயலாற்றும் நபர்கள் முன்னேறுவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். குறிப்பறிந்து நடந்து கொள்பவர்கள் உடன் இருந்தால் முதலாளிக்கும் நிர்வாகிகளுக்கும் நல்லது. அப்படி இல்லாமல் இப்போ எனக்கு மூட் சரியில்லை அப்புறம் பேசுவோம் என்று முதலாளி நிர்வாகி அல்லது நண்பர் சொன்ன பிறகும் தாம் கேட்க வந்ததையே கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் அதே நேரத்தில் தாம் விரும்பியதை நடத்தி கொள்ள மாட்டார்கள். பிறகும் அவர்களுக்கு காரியம் நடக்காது. ஏவா மக்கள் மூவா மருந்து என்ற பொன்மொழியும் குறிப்பறிந்து செயல்படும் ஊழியர் என்ற நடைமுறையும் இதை ஒட்டியதே. அதிகிட்டிக்கார ஊழியர்கள் தலைமை நிர்வாகியின் மனநிலையை அறிந்து செயலாளர்களின் முகத்தை வைத்தே கண்டுபிடித்து விடுவார்கள். அதுதான் புத்திசாலித்தனம். அப்படி குறிப்பறியும் குணம் இருந்தால் வெற்றி எப்பொழுதும் நிச்சயம். இணைந்திருங்கள். இது NTR FM.

எடுத்த காரியம் கைகூட வேண்டுமெனிலும், நாம் சிகரத்தை தொட வேண்டுமெனிலும் மீண்டும் மீண்டும் முயற்சிதான் தேவை. ஆயிரம் முறை தோற்றாலும் இன்னொரு முறை முயற்சி செய் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாம் வெற்றியின் ரகசியத்தை தோல்வியின் மூலம்தான் கற்றுக்கொள்கின்றனர். வெற்றி பரிசை தருகிறது, தோல்வி பாடத்தை தருகிறது. வெற்றி நம்மை வெளி உலகிற்கு அடையாளம் காட்டுகிறது, தோல்விதான் நம்மை நமக்கே அடையாளம் காட்டுகிறது. தண்ணீரை பார்த்து அச்சப்படுகிறவன் ஒருபொழுதும் நீச்சலை கற்றுக்கொள்ள முடியாது. அதுபோலத்தான் தோல்வியைக் கண்டு அஞ்சுகிறவன் வெற்றி கனியை சுவைக்க முடியாது. தன்னிடமுள்ள அசாத்திய திறமையினால் வென்றவர்களை விட தொடர் முயற்சியினால் வென்றவர்களே அதிகம். முயற்சியை நிறுத்தாதவர்கள் எப்பொழுதும் தோல்வியுற்றதாக வரலாறு இல்லை. இந்த முறை வெற்றி வாய்ப்பை தவற விட்டுவிட்டேன், இன்னும் முயற்சிப்பேன் என்ற தன்னம்பிக்கையுடன் தொடர்ந்து போராடுபவர்களை தோல்வி எப்பொழுதும் நெருங்குவது இல்லை. தொடர்ச்சியான முயற்சியுடன் முயற்சிக்கு முயற்சி முன்னேற்றம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறை முயற்சிக்கின்ற போதும் கிடைக்கின்ற அனுபவத்தை அடுத்த முயற்சியில் செயலாக்கம் செய்ய வேண்டும். மின்சார பல்பை கண்டுபிடிக்கும் போது தமது முயற்சியில் 10,000 முறை தோல்வியை தழுவிய விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன். 10,000 வழிமுறைகளில் மின்சார பல்பை கண்டுபிடிக்க முடியாது என்பதை கண்டுபிடித்து விட்டேன் என்றாராம். 10வது முறை தன் மீது விழுந்தவனை பார்த்து, உன்னால் முடியும், எழுந்திரு, ஏற்கனவே நீ 9 முறை எழுந்தவன்தானே என்று பூமித்தாய் சொல்வதாய் சொல்வர். விழாமல் வீழாமல் இருப்பதல்ல வெற்றி, வீழும் போது வீறு கொண்டு எழுவதுதான் அது. மேலும் எப்படி வீழ்ந்தோம் என்பதை விட எப்படி எழுந்தோம் என்பதை கொண்டாடிடவே உலகம் காத்திருக்கிறது. தோல்வியை அவமானமாக கருதாமல் அனுபவமாக கருத வேண்டும். முயன்று தோற்றால் அது அனுபவம், முயலாமலேயே தோற்றால் அது அவமானம். புதிய தளிர்களை விடுகின்ற செடிதான் வளர்கின்றது. அதுபோல புதிய முயற்சிகளை எடுக்கின்ற மனிதர்கள்தான் உயர்கின்றனர். முயற்சியை நிறுத்துவதும் மூச்சை நிறுத்துவதும் ஒன்றுதான். முயற்சியை மூச்சாக்குங்கள், வெற்றி உங்களது விசாலமாகும். இணைந்திருங்கள்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான் தமிழகத்தில் மட்டுமன்றி தரணியெங்கும் தமிழர் வாழ்கின்ற இடங்களில் கோவில் கொண்டு அருள் பாலிக்கின்றார். அவற்றுள் ஒன்று மலேசியாவில் உள்ள பத்துமலை முருகன் கோவில். தலைநகரான கோலாலம்பூரில் இருந்து வடதிசையில் 13 கிலோமீட்டர் தொலைவில் கோம்பாக் மாவட்டத்தில் பத்துமலை உள்ளது. இயற்கையாக சுண்ணாம்பு குன்றுகளால் அமைந்த குகைகளை கொண்ட மலை இது. இதன் அருகில் 10 ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. மலாய் மொழியில் சுங்காய்பட்டு எனவும் ஆங்கிலத்தில் பட்டுரிவர் எனவும் இது அழைக்கப்படுகிறது. இந்த நதியின் பெயராலேயே இது பத்துமலை என அழைக்கப்படுகிறது. 1860ஆம் ஆண்டுகளில் இப்பகுதியில் வாழ்ந்த சீனர்கள் காய்கறி பயிரிட்டு வந்தனர். குகைகளில் இருக்கும் வௌவால் கழிவை காய்கறிகளுக்கு உரமாக பயன்படுத்தி வந்தனர். அவர்களுக்கு முன் தெமுவான் என்னும் மலேசிய பழங்குடியினர் இங்கு வாழ்ந்து வந்ததாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இங்குள்ள சுண்ணாம்பு குன்றுகளை ஆராய்ச்சி செய்த அமெரிக்க தாவரவியலாளர் வில்லியம் ஹார்னடே என்பவர் 1878 பத்துமலை பற்றி வெளி உலகுக்கு தெரிவிக்க அதன் பின் அம்மலைக்கு சென்று வரத் தொடங்கினர் மக்கள். படிப்படியாக அம்மலையின் புகழ் பார் முழுவதும் பரவியது. 18-19ஆம் நூற்றாண்டுகளில் தமிழகத்திலிருந்து பிழைப்பு தேடி பலர் மலாயா தற்போது மலேசியா நாட்டிற்கு வந்தனர். அவர்களுள் தம்புசாமி பிள்ளை என்பவரும் ஒருவர். அவரால் 1873ஆம் ஆண்டு முதன் முதலில் மகா மாரியம்மன் கோவில் கட்டப்பட்டது. பின்னர் பத்துமலையும் அவரை கவர பலமுறை சென்று வந்தார். அந்த இடம் வேல் வடிவில் இருந்தது. சூரபத்மனை அளிக்க தாய் பார்வதி தேவியிடம் வேல் வாங்கி செல்லும் முருகனும் வேலாயுதமும் அவர் மனதில் ஆழமாய் பதிந்தன. குகைக்குள் ஒரு கோவிலை நிர்மாணித்து அங்கு சுப்பிரமணிய சுவாமியையும் அதன் முன்பு வேலாயுதத்தையும் பிரதிஷ்டை செய்து வெகு விமர்சையாக கும்பாபிஷேகம் செய்தார். ஆரம்ப காலத்தில் ஒற்றையடி பாதை மூலமே கோவிலை அடைய முடியும் என்ற நிலை இருந்தது. முருகனுக்கு உவந்த செவ்வாய், கிருத்திகை மற்றும் சஷ்டி நாட்களில் பக்தர்கள் அதிக அளவில் வர ஆரம்பித்தனர். 1892ஆம் ஆண்டு முதல் தைப்பூச திருவிழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பக்தர்களின் வசதிக்காக 272 மரப்படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. கோவில் 1300 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. 272 படிகள் ஏறி சில படிக்கட்டுகள் கீழே இறங்கினால் பெரிய சமதள பகுதியில் இடதுபுறத்தில் சிறிய குகையில் சுப்பிரமணிய சுவாமி அருள் பாலிக்க அவர் முன்னே வேலாயுதம் கம்பீரமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கருவறையில் சுப்பிரமணிய சுவாமி இருந்தாலும் அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் அனைத்தும் வேல் வடிவில் காட்சி தரும் வேலாயுத சுவாமிக்குத்தான். அங்கிருந்து சுமார் 40 படிகள் ஏறி சென்றார் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியை தனி சந்நிதியில் நாம் தரிசிக்கலாம். விமானம் மற்றும் முன் மண்டபத்துடன் இவர் சன்னதி விளங்குகிறது. பிரகாரத்துடன் கூடிய இச்சன்னதி 1991ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. குகையின் மேல்பகுதி திறந்த வழியாகவும் சுற்றிலும் மரங்களும் செழித்து வளர்ந்தும் காணப்படுகின்றன. இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் தொடரலாம்.

16 படிகளை அடுத்து ஒரு சமதளம் என 272 படிகள் அமைத்துள்ளனர். இடதுபுறம் மலை ஏறவும் வலதுபுறம் கீழே இறங்கவும் மத்தியில் இருக்கும் வரிசையில் காவடி எடுத்து மேலே செல்லவும் பயன்படுத்துகின்றனர். இத்தலத்தில் கிருத்திகை, சஷ்டி ஆகிய தினங்கள் கொண்டாடப்பட்டாலும் தைப்பூசம்தான் வருடத்தின் முக்கிய திருவிழா ஆகும். தைப்பூசத்தின் ஆரம்பமாக கோலாலம்பூர் மகாமாரியம்மன் கோவிலில் உள்ள வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 21 அடி உயரம் உள்ள வெள்ளை தேரில் எழுந்தருளச் செய்து திருவீதி உலா புறப்பாடு தொடங்கும். ஊர்தி மூலமாக இத்தேர் இழுத்துச் செல்லப்படுகிறது. தேருக்கு முன்னால் பக்தர்கள் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் செல்வர். அதனை அடுத்து நாதஸ்வரம், மத்தளம் இசைத்துக் கொண்டு கலைஞர்கள் முன்னே செல்ல தேர் தொடர்ந்து வரும். காவடி, பால்குடம் சுமந்து தேருடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அணிவகுத்துச் செல்லும் காட்சி மனதை விட்டு அகலாத ஒன்றாகும். வழிநெடுகிலும் பக்தர்கள் தமது இல்லங்களுக்கு முன் தேரை நிறுத்தி பூஜை செய்வர். அடிவாரத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலை தேர் அடைந்த பின்பு பீடத்தின் மீது சுவாமியை வைத்து ஆராதனைகளை மேற்கொள்வர். பின் முருகனிடம் உள்ள தங்கவேல் கோவில் அர்ச்சகர் மூலமாக மலை கோயிலுக்கு எடுத்துச் செல்லப்படும். மலை கோவிலில் வைத்து பூஜைகள் செய்த பின்பு 3 நாள் காலை மலை கோவிலில் இருந்து அடிவாரத்திற்கு கொண்டுவரப்பட்டு சுப்பிரமணிய சுவாமியுடன் மாரியம்மன் கோவிலுக்கு திருவீதி உலாவாக சென்று அடையும். பழனியைப் போல மலேசியா பத்துமலை முருகன் கோவிலிலும் தைப்பூசம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பத்துமலையில் மயில் காவடிகள், செடல்கள், பால்குடம் இவையும் பிரபலம். காவடிகளுக்காக மலேசிய ரூபாய் மதிப்பில் 1,000 முதல் 1,00,000 வரை பக்தர்கள் செலவு செய்கின்றனர். 2.5 வயது குழந்தை முதல் வயதான முருக பக்தர்கள் வரை பால்குடம் சுமந்து வந்து வேலுக்கு அபிஷேகம் செய்து நேர்த்தி கடன் செலுத்துகிறார்கள். இப்பால்குடத்தை எடுத்து வருபவர்கள் நாக்கு, கன்னம் அல்லது இரண்டிலும் கூர்மையான வேலை குத்தி கொண்டு வருவது பார்ப்போரை சிலிர்க்கச் செய்யும். பலவகை காவடிகள் உள்ளன. அதில் கரும்பு பால் காவடி என்பது ஒரு வகை. நீளமான 3 கரும்புகளை சோகையுடன் ஒன்றாக சேர்த்து கட்டிவிடுவர். மனைவி ஒரு முனையை தோளில் தாங்கியும் கணவன் மறுமுனையை தோளில் தாங்கியும் பிடித்துக் கொள்வர். இடைப்பட்ட பகுதியில் 6 பால் குடங்களை கட்டி தொங்க விடுவர். அதோடு சிறிய அளவில் 108 பால் கலசங்களை கொக்கியின் ஒரு முனையில் இணைத்து மறுமுனையை

இத்தலத்தின் சிறப்பாகும். காவடி பால்குடம் எடுக்கும் பக்தர்கள் தங்கள் சௌரியப்படி 1 முதல் 48 நாட்கள் வரை விரதம் கடைபிடிக்கின்றனர். தைப்பூசத்தன்று மலேசியாவில் உள்ள 6 மாநிலங்களில் 5 மாநிலங்களில் தேசிய விடுமுறை தினமாக அறிவித்துள்ளனர். இவ்விழாவிற்கு உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் சுமார் 6 லட்சம் பக்தர்கள் வருகிறார்கள். எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் எந்தவித சிரமமும் இன்றி பால் அபிஷேகம் செய்து முருகனை தரிசித்து மன நிறைவோடு திரும்புகின்றனர். தமிழர்களுடன் மற்ற இனத்தவரும் எந்தவித பாகுபாடும் இன்றி காவடி எடுத்து வருகின்றனர். அனைத்து சமூகத்தினரையும் ஒருங்கிணைக்க இவ்விழா ஒரு இணைப்பு பாலமாக திகழ்கிறது என்றே சொல்லலாம். பத்துமலை அடிவாரத்தில் நிறுவப்பட்டுள்ள 141 அடி உயரமுள்ள முருகன் சிலை உலக அளவில் பெரும் புகழையும் சிறப்பையும் பெற்றுள்ளது. இதனை உருவாக்க 3 ஆண்டுகள் பிடித்தன. 15 சிற்பிகள் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 1550 கனமீட்டர் கான்கிரீட் மற்றும் 250 டன் எடையுள்ள எஃகு கம்பிகள் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. பிரத்யேகமாக தாய்லாந்து நாட்டில் இருந்து தருவிக்கப்பட்ட 300 லிட்டர் தங்க கலவை சிலையின் மீது பூசப்பட்டுள்ளது. இச்சிலைக்கான கட்டுமான செலவு மட்டும் 25 லட்சம் மலேசிய ரிங்கெட் ஆகும். 2006 ஜனவரி மாதத்தில் நடைபெற்ற திறப்பு விழாவின் போது 1 டன் எடையுள்ள சாமந்திப்பூ மாலை கிரேன் மூலம் முருகனுக்கு அணிவிக்கப்பட்டது. உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை என்ற சிறப்பையும் மலேசியாவிற்கு தனி அடையாளத்தையும் இம்முருகன் சிலை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. உலக புகழ்பெற்ற இந்த சிலையை உருவாக்கியவர் திருவாரூரைச் சேர்ந்த சிற்பி ஒருவர் என்பதில் தமிழகத்திற்கே பெருமை. 2012 நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் இங்கே 10 லட்சம் பேர் திரண்டனர் என்பது உலக சாதனை. தைப்பூச திருவிழாவில் பங்கு பெறும் பக்தர்களையும் கொண்டாட்டங்களையும் புகைப்படம் எடுக்க வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான புகைப்பட கலைஞர்கள் வருகிறார்கள். மேலும் இத்திருவிழாவை பல ஊர்களிலும் நேரடியாக ஒளிபரப்பும் செய்கின்றனர் என்பது கூடுதல் சிறப்பு. புகழ்பெற்ற பத்துமலை முருகன் கோவிலுக்கு சென்று வேண்டியதை எல்லாம் அருளும் வேதாயுத பெருமானை வாழ்வில் ஒருமுறையேனும் தரிசிப்பது கிடைப்பதற்கு அரிய ஒரு பாக்கியமாகவே கருதப்படுகிறது. இணைந்திருங்கள்.

வணக்கம் அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சேவை. இனி வருவது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் பொதிகை தென்றல். இன்றைய பொதிகை தென்றலை தொகுத்து வழங்கும் நான் பூனா பம்பாய் என் மஜீத். நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?

பொதிகை தென்றலில் வரும் அடுத்த பாடல் அன்பு எனும் நல்ல தேன் கலந்து நான் கொடுப்பேன் நல்விருந்து. படம் மாடிவிட்டு ஏழை, பாடியவர் பி. சுசீலா.

பொதிகை தென்றலில் தவழ்ந்து வரும் அடுத்த பாடல் இனியவளே என்று பாடி வந்தேன். படம் சிவகாமியின் செல்வன். பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் நேற்று இன்று நாளை என்ற படத்தில் இன்னொரு வானம் என்ற பாடல். பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

0: பாடும் பெண்
1: கட்டழகு தங்க மகள் திருநாடு என்ற பாடல். படம் காவல்காரன், பாடியவர் பி. சுசீலா.

சலசல ராகத்திலே தம்மோடுமு தாளத்திலே என்கிறார் பி. சுசீலா. படம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு.

தொட்டால் பூமலரும் என்கிறார் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா. படம் படகோட்டி.

நான் யார் யார் என்று சொல்லவில்லை என்கிறார் பி. சுசீலா. படம் பட்டணத்தில் பூதம்.

அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், நித்திரையில் சித்திரை கனவு என்கிறார் பி. சுசீலா. படம் நல்ல தீர்ப்பு.

நெஞ்சே நீ போய் சேதியை சொல்ல, நானும் வருவேன் நீதியை சொல்ல என்கிறார் பி. சுசீலா. படம் தேன்மழை.

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் மத்திய தமிழ் எம்டிஆர் வானொலியில் இதமாக நேர்கள் மனதை தழுவிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளோடு நானும் உங்கள் அன்பின் இரவாஞ்சிரி ஷாவுல் கமீர் கோயத்திலிருந்து வாரந்தோறும் இந்நேரத்தில் அளித்துக் கொண்டிருக்கும் தென் சிந்தும் ராகங்கள், இசைக்குள் கவிதை, இந்த வார நட்சத்திரம் மற்றும் இன்னிசையில் துளிசை நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கும் வரவேற்புக்கு நன்றி கூறிக்கொண்டு இன்றும் இன்னிசை பாடல்கள் துள்ளிசையில் மனதை வருட வருகிறது. இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில் முதலில் இணைந்து கொள்வது மஜா திரைப்பட பாடல். பாடலுக்கு குரல் சங்கர் மகாதேவன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம். குரல் வழியே பாடல் இதோ ஒலிக்கிறது.

இசையோடு இன்ப வெள்ளம் துள்ளிசை பாடல்கள் இன்னிசை மலையை பொழிந்து கொண்டிருக்கும் இவ்வேளைதனில் நிகழ்ச்சியில் அடுத்து மதுரா திரையில் இருந்து இடம்பெற்ற பாடல் திப்பூஸ் அனுராதா ஸ்ரீராம் குரல் வழியே பாடல் இதோ.

மனதோடு தாளங்கள் போட்டு இசையோடு இன்பம் சேர்த்துக் கொண்டிருப்பது MTR வானலையில் இன்னிசையில் தொல்லிசை நிகழ்ச்சியில் அடுத்து சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜிதா மோகன் குரல் வழியே அள்ளித்தந்த வானம் திரையில் இடம்பெற்ற பாடல்.

இசைவானில் இசை மலையை பொழிந்து கொண்டிருக்கிறது இன்னிசையில் தொல்லிசை. அடுத்து ஜமினி சிறையில் இடம்பெற்ற பாடலுக்கு குரல், மீண்டும் சங்கர் மகாதேவன் மற்றும் சரணலதா குரல் வழியே பாடல் காற்றோடு இசையாகிறது.

0: இசைத்திடும் இன்ப ராகங்கள் எம்டிஆர் வானலையில் மனதோடு மகிழ்ச்சியை சேர்த்து செல்லும். அந்த வகையில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடலின் படமும் மற்றும் பாடலை பாடியவரை தெரிந்தவர்கள் சொல்லலாம். பாடல் இதோ.
1: இரண்டாக சேர்ந்திருந்து ஒன்னாகி போனோ.

கேள்விக்கு பதில் தெரிந்ததா? நானும் காத்திருக்கின்றேன். காற்றோடு இசையலை இன்ப ராகங்கள் அரங்கேறும் இன்னிசையில் தொல்லிசை. அடுத்து வசூல்ராஜா MBBS திரையில் இடம்பெற்ற பாடலுக்கு அத்திரைப்படத்தின் நாயகன் குரல் தந்துள்ளார். பாடல் இதோ.

இசையோடு இன்பத்தின் சுவை கானங்கள் காற்றோடு களம் காணும் இந்நேரத்தில் மகிழ்ச்சியோடு இசை பாடி கொண்டிருப்பது MTR வானொலி. நிகழ்ச்சியில் அடுத்து பம்பரக்கண்ணாலை திரையில் இடம்பெற்ற பாடலுக்கு குரல் உதித் நாராயணன், சாதனா குரல் வழிய பாடல் இது.

0: மனதோடு மனம் கவர்ந்த துள்ளிசை பாடல்கள் இன்னிசையில் கலந்து துள்ளிசையோடு ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்நேரத்தில் ஜோதி நூரான் குரல் தந்து பாயும் புலி திரையில் இடம்பெற்ற பாடல் அடுத்து ஒலிக்கிறது.
1: செய்யண்டு சம்பரால ஜாத்தாரா.

காற்றோடு கானங்கள், மனதோடு துளிசை இசைவானில். இன்னிசையில் துளிசை நிகழ்ச்சியில் சேட்டை திரையில் இடம்பெற்ற பாடலுக்கு கானா பாலா குரல் தந்திருக்கிறார். இதோ பாடல்.

மாறி கணிதி மிஸ்டர், என் கூட பழகினது பழத்தா பழத்தாதி வாட்டி எங்கிட்ட அண்ணாத சேர்த்த பத்தாத ரூட்ட கூட்டாத கேட்ட நீ பார்த்துட்ட சுட்ட.

மனதோடு இசை தோரணம் இசை வானில் சிறகடிக்கும் எம்டிஆர் வானலையில் இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில் இனி வேடித்திரையில் இடம்பெற்ற பாடல் ஒலிக்கவிருக்கிறது. பாடலுக்கு குரல் விஜய் ஆண்டனி, சங்கீதா ராஜேஸ்வரன். குரல் வழியை இதோ பாடல்.

0: வாரந்தோறும் ஓர் சுவையோடு நிகழ்ச்சிகள். அந்த வகையில் இன்று இன்னிசையில் தொல்லிசை நிகழ்ச்சியில் நிறைவிலே ஒலிக்கவிருக்கிறது ஒரு கலவை பாடல். கேட்டு மகிழுங்கள் உறவுகளே.
1: We are going to play a typical number with a typical amount of loud and low passages.

மகிழ்ச்சி அன்பு உறவுகளே, இன்றும் இனிமை கலந்த பாடல்கள் இனித்திடும் இந்த நேரத்தில் எங்கள் மனதில் கலந்து சென்றது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இப்பொழுது விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் இரவாஞ்சலி ஷாகுல் ஹமீத் கோயத்தில் இருந்து. நன்றி உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

இனிய வணக்கம் எனது அன்பார்ந்த உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலகத்தமிழ் சேவை. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க இருப்பது ஒரு குரல் காலம். ஆமாம் நேர்களே, இன்றைய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் கலைமாமணி டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய சில இனிய பாடல்களை உங்களுக்காக வான் ஆலைகளில் வழங்க இருக்கும் நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர்ஷாதிக். கேட்க கேட்க ஆனந்தம் தெவிட்டாத தேனமதம் நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் முதலாவதாக வா ராஜா வா என்ற படத்திலிருந்து இறைவன் படைத்த உலகில் இல்லா மனிதன் வாழுகின்றான் என்ற இனிய பாடல்.
1: நினைப்பதை போல் நடப்பதில்லை, நினைப்பதை போல் நடப்பதில்லை, நினைப்பதை போல் நடப்பதில்லை.

0: சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான், இறைவன் வாழுகின்றான்.
1: ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வண்ணக்கிளி என்ற பழத்திலிருந்து காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் பார்த்திருக்க என்ற இனிய பாடல்.
2: காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் பார்த்திருக்க ஆட்டம் போட்டு மயிலக்கா

மாட்டம் போட்டு மகிழ கால தோட்டம் மேய பாத்துதடா, மாட்டுக்கார வேலா என் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா, மாட்டுக்கார வேலா என் மாட்டை கொஞ்சம்

கோட்டை சுவர் போல வேலி இருக்கு, குத்து கரு வேல முள்ளும் இருக்கு. கோட்டை சுவர் போல வேலி இருக்கு, குத்து கரு வேல முள்ளும் இருக்கு. கோட்டக்காரன் கையில் கம்பும் இருக்கு, கோட்டக்காரன் கையில் கம்பும் இருக்கு. குத்தி சூடத்தவை கம்பும் இருக்கு. மாட்டுக்கார வேலா உம்மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா, மாட்டுக்கார வேலா உம்மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா. ஆட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பாத்திருக்க, ஆட்டம் போட்டு மகிழ கால தோட்டம் மேய பாத்துதடா. மாட்டுக்கார வேலா உம்மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா, மாட்டுக்கார வேலா உம்மாட்ட கொஞ்சம் பா.

0: கூடாது மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா, மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா. நாட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க, மாட்டு போட்டு மகிழ கால தோட்டமேய பார்த்துக்கடா. மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா, மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா.
1: ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக முரணல் முத்து என்ற படத்தில் இருந்து கோட்டையிலே ஒரு ஆலமரம் அதில் கூடு கட்டும் ஒரு மாலப்புறா என்ற இனிமையான பாடல்.

திருக்குறள் காணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மனமுள்ள மருதாரம் என்ற படத்திலிருந்து இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு என்ற இனிமையான பாடல்

ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நல்லவன் வாழ்வான் என்ற படத்திலிருந்து சிரிக்கின்றாள் இன்று சிரிக்கின்றாள் என்ற இனிமையான பாடல்

ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக காத்திருந்த கண்கள் என்ற படத்தில் இருந்து ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே என்ற இனிமையான பாடல்

ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மணி ஓசை என்ற படத்திலிருந்து தேவன் கோயில் மணி ஓசை என்ற இனிமையான பாடல்

ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கருப்பு பணம் என்ற படத்திலிருந்து எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற இனிமையான பாடல்

ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீர்குமிழி என்ற படத்திலிருந்து ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆறடி நிலமே சொந்தமடா என்ற இனிமையான பாடல்

ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழத்திலிருந்து அமுதும் தேனும் எதுக்கு நீ அருகில் இருக்கையிலே எனக்கு என்ற இனிமையான பாடல்

திருக்குறள் காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அக்கா தங்கை என்ற படத்திலிருந்து பாட்டோடு ராகம் இங்கே போகுதம்மா என்ற இனிமையான பாடல்

0: பார்த்து கொண்டே இருந்து வாடுதம்மா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்று அலைகளில் கான இசை பொழிந்து கொண்டிருக்கும் எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் ஒரு குரல் காலம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அழகு நிலா என்ற படத்திலிருந்து மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் என்ற இனிய பாடல்

ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அகத்தியர் என்ற படத்திலிருந்து நடந்தாய் வாலி காவேரி என்ற இனிமையான பாடல்

அந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய், அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், இந்த அழகு தமிழ்

மறைந்து வளைந்து நெளிந்து தொடர்ந்து அலைகடல் எனும் ஒரு மணமகள் துணை பெற

0: காவேரி.
1: ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பந்த பாசம் என்ற படத்திலிருந்து நித்தம் நித்தம் மாறுகின்ற தெத்தனையோ என்ற இனிமையான பாடல்

திருக்குறள் காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கர்ணன் என்ற படத்திலிருந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது என்ற இனிமையான பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் ஒரு குரல் கானம். இன்றைய ஒரு குரல் கானம் நிகழ்ச்சி நிறைவாக எதிர்நீச்சல் என்ற படத்திலிருந்து வெற்றி வேண்டுமா போட்டு பாடலா எதிர்நீச்சல் என்ற இனிமையான பாடல்

வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். சரதம் போடா தலைவிதி என்பது பெரும் கூச்சல். எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. வெற்றி வேண்டுமா போட்டு

வருகிற அம்மாவுக்கு பத்து மாதமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும்

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெற்று காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவிக்கு வருவது எதிர் நீச்சல். எதிர் நீச்சல் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். சரதம் போடா தலை

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கிய ஒரு குரல் காலம். இன்றைய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் கலைமாமணி சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய சில இனிய பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர்ஷாதிக். இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருந்து கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இதுபோல் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTR FM நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். எனது அருமை உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம்.

0: சிந்தனை செல்வன்.
1: இந்த ஒருவரிடம் தேடி உள்ளத்தை கண்டே.
0: உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து
1: கொள்கின்றேன்.
0: நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே முன்றியல் தமிழ் வானொலியில் வளமை போல இன்றும் மலர்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சிய முதல் பாடலாக அலங்கரித்து வருகின்றது ரத்னா என்ற திரைப்படத்து பாடல். இதழ் செந்தூரம் என்ற முதல் வரிதான் இந்த பாடலை ஆரம்பித்து வைக்கும் வரியாக அமையும் வேளையிலே இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் நீங்கள் தந்த பாடலாக ஒலிபரப்பப்படுகின்றது.

கட்டளைக்கு வரும் அடுத்த பாடல் காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையா என்று கேட்கும் ஒரு பாடல் மணிரத்னம் என்ற திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை இன்று ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி அனுப்பி வைத்திருக்கின்றார்.

மீண்டும் ஒரு பாடல். இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி அனுப்பிய பாடல். ஆயிரம் மலர்களே மலருங்கள் என்று நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்து பாடலை தந்திருந்தவளை ஒலிக்கின்றது பாடல்.

தொடரும் பாடல் கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் தந்த பாடல். அங்காடி தெரு திரைப்படத்து பாடலை இன்று கேட்க வேண்டும் என்று அனுப்பி வைத்திருக்கின்றார். பாடுகின்றது காற்றலையில் அந்த பாடல் உன் பேரை சொல்லும் போதே என்ற வரியை முதல் வரியாக கொண்டு.

அவர்களோடுதான் மீண்டும் கனடா அல்பர்டா மாநிலத்து சாந்தினியின் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. அணு திரைப்படத்திலிருந்து வானிலே எந்த நாளும் என்ற முதல் வரியோடு.

நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் கலந்துவிடும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான திட்டிக்கும் தீனான பாடல்கள். தொடர்கின்ற பாடல்கள் மீண்டும் கனடா உறவுகளின் பாடல்கள். வன்கூவர் மாநிலம் இளவரசி ஐசலாமா ஐசலாமா என்ற பாடல் ஆதி பகவன் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

அன்போடு இணைந்து வான்கூவர் மாநிலத்து காஞ்சனா அன்பே இது நிஜமா என்று கேட்கும் ரிதம் என்ற திரைப்படுத்து பாடலை தந்தவேளை நாங்கள் இணைந்து கேட்டு மகிழ்வோம்.

மீண்டும் ஒரு பாடல். வன்கூவர் மாநிலம் கனடாவிலிருந்து எங்கே என் புன்னகை என்று கேட்டு பாடுகின்றது தாளம் திரைப்படுத்து பாடலை.

உறவுகளோடு நாங்களும் வருகின்றோம், இணைந்து எங்களின் பாடல்களையும் ஒலிபரப்புங்கள் என்று வளமை போல என்றும் ஆஸ்திரேலிய நாட்டு அன்பு உறவினர்களும் தருகின்றார்கள். முதலில் நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேதீஸ் தருகின்றார். விழியே விளக்கொன்று ஏற்று என்ற அற்புதமான பாடலை தழுவாத கைகள் திரைப்படத்தில் இருந்து

ஒப்படைக்கும் அடுத்த பாடல் காதலை யாரடி முதலில் சொல்வது என்ற பாடல், தக திமித்தா என்ற திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை ஆஸ்திரேலியா நாடு சிட்னி மாநகரத்து ரமணியின் பாடலாக நாங்கள் இணைந்து அவரோடு கேட்டு மகிழலாம்.

நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஒன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் கலந்துவிடும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். அந்த வேளையிலே பூத்தது பூந்தோப்பு என்ற ஜோடி பாடலை தங்க மனசுக்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்கள். வளமை போல ஜோடியாக வந்து ஜோடி குரலில் பாடலை கேட்கும் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள்.

சிங்காரப்புண்ணியம் சிங்கப்பூர். அங்கிருந்து தினமும் பாடல்களை அனுப்பி வைத்துவிட்டு கலந்து கொள்ளும் அன்பு மகாலிங்கம் இன்றும் தாய் சொல்லை தட்டாதே திரைப்படுத்து பாடல், தத்துவமான ஒரு பாடல், போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே என்று பாட வைக்கின்றார்.

சுவிட்சர்லாந்து நாடு நிரேஷன் ஜெனீவாவில் இருந்து தரும் பாடலையும் இப்பொழுது கேட்கலாம். இந்த வான்வெளி முடியாதோ என்று கேட்கும் முதல் வரி ஆரோகணம் என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார்.

ஐரோப்பிய கண்டம் என்றவுடன் என்னவளை மறக்க முடியாது. என்னவள் என்று ஒரு பாடல் ஆண்டுகள் பல கடந்த பாடல் என்று கேட்க வேண்டும் என்று தந்திருக்கின்றார். அடுத்த வீட்டு பெண் என்ற திரைப்படத்திலிருந்து மன்னவா வா மகள வா என்ற முதல் வரியோடு அடியெடுத்து பாடுகின்றது. நாங்கள் அமணிவோம்.

டகோர் பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வண்ணம், வனிதா மணியே என்று ஆரம்பிக்கும் அற்புதமான வரி கொண்ட ஒரு பாடல், இந்த பாடலும் அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்தில் பாடிய பாடலாக தருகின்றார். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சீனா ஆசான் அவர்கள் கனடா மண்ணில் இருந்தேன்.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் கலந்துவிட்ட சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். திக்கட்டும் இசை பரப்பி திசையெங்கும் ஒளிபரப்பி எங்களையும் மகள வைத்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறும் வண்ணம் நிகழ்ச்சியை தாராளமாக தந்துவிட்டு விடைபெற்று செல்லலாம் என்று எண்ண விரும்பும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே, வாழ்வோம் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்று

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர்.

நிறத்திற்கான பாடல் பிகில் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. சிங்கப்பெண்ணி என்று வரி எடுத்து இந்த பாடலை இன்றைய பெண்கள் தின வாழ்த்துக்களுக்காக கேட்கின்றேன் என்று கூறி நீண்ட கால உறவு மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாபி அவர்கள் கேட்கின்றார். கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், அவரோடு வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இணையும் வேளையிலே மற்றும் டாக்டர் நளினி, வில்சன், வினிதா லோஷன், ரியோனா, வினித் வில்சன் இவர்களும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

இவர்களை தொடர்ந்து நல்லவர் சொல்லை நாம் கேட்போம் என்ற அற்புதமான பாடலை அன்பின் அலைகள் திரைப்படத்திலிருந்து அன்புடன் தருகின்றார் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடிய சியாமலா பிரபா. மகளே சியாமலா பிரபா, நீங்கள் மட்டும் கேட்காமல் உங்களோடு இணைந்து இந்த பாடலை விரும்பி கேட்கின்றார்கள் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, நற்பவி, மதுசூரி, சிவசங்கரன், நறுமுகையாள் இவர்களோடு தமிழ் இனியாள். நாங்களும் இணைகின்றோம், ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடல் கனா காணும் கண்கள் மெல்ல என்ற பல்லவி அக்கினி சாட்சி திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை ரவிச்சந்திரன் அவர்கள் காளிப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடிலிருந்து கேட்கின்றார்.

என்கிறேன். அதனால் தான்

ஒலிக்கின்ற பாடலோடு மீண்டும் அக்கினி நட்சத்திரம் பாடலும் கேட்க இருக்கின்றோம். ஒரு பூங்காவனம் என்ற வரியெடுத்து பாடும் இந்த பாடலை புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன் அவர்கள் அனுப்பி வைத்தபடி ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியில். வாரம் ஒரு நாள் மலர் அல்ல, வாரத்தில் தொடர்ந்து மலர்ந்து வரும் நேயர் நேரத்துக்கான பாடல்கள்.

நீர் நிறுத்துக்காக தொடரும் பாடல்களுள் ராஜபாட் ரங்கத்துறை என்று 1973 ஆண்டு திரைக்கு வந்த அந்த பாடல்கள் இரண்டு பாடல்களை இன்று அடுத்தடுத்து ஒலிக்க இருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. முதலில் பாடிய பாடல் அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை புஷ்பலதா அவர்கள் பாடியிருக்கின்றார்கள் என்றும் இந்த பாடலை எனது விருப்பமாக தாருங்கள் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன் தன்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் நண்பர்கள் உறவினர்களோடு கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

நீ பாடு, யார உள்ளதன் கேட்கட்டும், மத்தவன் தூங்கட்டும். பாடுறேன், நீ நான்

அடுத்து கற்க விரும்புபவர்கள் அதே பாடலை இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலிலே கேட்க விரும்புகின்றார். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிப்பவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன். மற்றும் உலகத் தமிழ் மக்களோடு கேட்க விரும்புகிறேன் என்று எழுதியவளை அந்த பாடலும் ஒலிக்கின்றது.

இமய நாடகத்தில் காட்சி. அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலங்கொண்டு நிற்பதனை கண்டதற்கு

தம்பி லட்சுமணன் எங்க

நான் வானவில்லையே பார்த்தேன், அதை காணவில்லையே வேர்த்தேன். இந்த பல்லவியை கொண்ட பாடல் மூவேந்தர் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். நீண்ட நாட்களுக்கு பின் இந்த பாடலை இன்று கேட்க வேண்டும் என்று வந்து இணைந்து கொண்டு உள்ளார் அன்பு உறவு ரமணி ராஜேஷ் அவர்கள் சிதம்பரத்தில் இருந்து. அவரோடு இணைந்து மேல் வளையமா தேவி பங்கஜம் கோவிந்தராஜன் அவர்களும் இணைந்த வேளையிலே அந்த பாடலை எழுதியவர்கள் அறிவுமதி என்றும், அவர் எங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள ஊர்க்காரர் என்றும், இந்த பாடலுக்கான குரல் ஹரிஹரன் பாடகர் என்றும், இசை சிப்பி அவர்களும் என்றும் விவரத்தையும் தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அன்பாலே தேடிய என் அறிவிச் செல்வம் தங்கம் என்ற அற்புதமான பாடல் எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத அந்த பாடல் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் தெய்வ பிரவி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார். மனமை போல அவர் ஒலிக்க வைக்கும் பாடலுக்கு செவி மடுக்கின்றார்கள் இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நஷீகா, ரிஃபாஹா, இம்ரான், ஷாஹில் அவர்கள் மட்டுமல்ல உலகத் தமிழர்களும் என்று எழுதியிருக்கின்றார்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் தித்திக்கும் தீனான பாடல்கள். அந்த வேளையிலேதான் வணக்கம் கூறி வாழ்த்து கூறி ஒரு பாடலை கேட்க விரும்புகிறார்கள். திருவாரூர் மாவட்டத்திலிருந்து உபய வேதாந்தபுரம் சோமாஸ்கந்தன் அவர்கள். அவர்களோடு இணைந்து ராஜலட்சுமி

மீண்டும் ஒரு பாடல் காதல் இல்லாமல் என்ற முதல் வரியை கொண்டு கலிகாலம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்பவர் அன்பு ஜோர்ஜ் வளைகுடாமன். பாதுகாப்பாக இருக்கின்றேன் என்ற நல்ல செய்தி தந்து குவைத் நாட்டிலிருந்து கேட்கின்றார் நீண்டகால உறவு.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இன்னும் ஒரு பாடல் கேரள மாநிலம் ரதீஷ் அவர்கள் தந்த பாடல். அந்த பாடல் பூமலை தேன்மலை என்று காதலியே என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

இன்று நேயர் நேரத்தை அலங்கரிக்கும் தேனான பாடல்களுள் இறுதி பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தனராஜ். அழியாத கோலங்கள் திரைப்படுத்து பாடல்தான் அவர் கேட்ட அந்த பாடல். நான் என்னும் பொழுது என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும் தருகின்றது. ஒலிக்க கேட்போமே.

0: எங்கொரு இன உள்ளு தமிழன் எங்கொரு இன உள்ளு தனியே அவர் பொரு குணவுண்டு தனியே அவர் பொரு குணவுண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTRFM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

நேயர்களே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலிகத்திலிருந்து ஒளிபரப்பாகும் MTR FM ரேடியோ. கனடா கலிகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உலகளாக இருக்கும் எங்கள் அன்பு நேயர்களே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொள்கின்றேன். எங்கும் எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள் என்று நம்பிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வர செய்ய இருக்கின்றேன் மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் தந்த பாடலை கேட்போமா? அசைந்தாடும் காற்றுக்கும் என்ற முதல் வரியோடு பாடலை ஆரம்பிக்கின்றது. பார்வை ஒன்றே போதுமே என்ற திரைப்படத்தில் இருந்து

அடுத்து வரும் பாடல் பாட்டுக்கு யாரடி பல்லவி சொல்வது. அற்புதமான வரி. இந்த பல்லவியோடு பேண்ட் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து பாடுகின்ற பாடலை ஈழமணி திருநாட்டின் ஹட்டன் மாநகரம் மத்திய மாகாணத்திலிருந்து டிராஞ்சி தந்திருக்கின்றார்.

மீண்டும் ஒரு பாடல். ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தருகின்றார். செந்தூரப் பூவே என்று ஆரம்பிக்கும் 16 வயதினிலே திரைப்படுத்து பாடலை.

இவர்களை கடந்து கனடா பெருநாடு மொன்றியல் மாநகரம் தனுஷன் சப்போஸ் உன்னை என்ற முதல் வரியை கொண்ட பாடல் சுக்கிரன் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

மீண்டும் கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசியின் பாடலை கேட்போம். உத்தம புத்திரி நானு என்று கூறும் குரு சிஷ்யன் திரைப்படுத்த பாடலை.

ஒலித்துக் கொண்டிருக்கும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். தொடரும் பாடல்களும் கனடா வன்கூவர் மாநிலத்து உறவினர்களின் பாடல். காஞ்சனா அவர்கள் தருகின்றார்கள் வா வாத்தியார் திரைப்படத்து பாடல், ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் என்ற பாடல்.

அவரை தொடர்ந்து வசந்தி தருகின்றார். வன்குவர் மாநிலத்திலிருந்து நான் வேர்ல்ட் கிளாஸ் வின்னு என்ற ஒரு பாடல், போர் இடியட் நான்கு இடியட் என்ற திரைப்படத்தில் இருந்து பாட வைக்கின்றார்.

0: அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் தொடர்ந்து ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. சின்ன தம்பி உன்னை நம்பி என்ற ஒரு பாடல். இது எங்கள் நீதி என்ற திரைப்படத்திலிருந்து, சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணி தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்கு, நாலெழுத்து நீ

நீண்ட காலமாக எங்கள் இசை பயணத்தில் பயணம் புரியும் கீதீஸ் அவர்கள் தங்க தாமரை மகளே என்ற பாடலை மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து கேட்க விரும்புகிறார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இவர்களோடுதான் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா மெல்போர்ன் மாநகரம் அவுஸ்திரேலியாவிலிருந்து பூ மேடையோ பொன் மேடையோ என்ற அலங்காரமான பாடலை ஆயிரம் பூக்கள் மலரட்டும் திரைப்படத்திலிருந்து தந்து எங்களையும் கேட்க வைக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தித்திக்கும் தீனான பாடல்கள் திசையெங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை மகிழ வைத்துக் கொண்டிருக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

சிங்கப்பூர் சிங்காரப்பூமி என்று நான் கூறிக்கொள்ளும் இடத்தில் இருந்து அன்பு மகாலிங்கம் ஒரு பாடலை சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். பாடுகின்றது அந்த பாடல் பொன்மகள் வந்தாள் என்ற வரியை தாங்கியது.

0: வாசல் தொங்கும் தேனாகு.
1: அடுத்து வரும் பாடல் சுவிட்சர்லாந்து ஜெனீவா நகர். ரோஷன் தந்த பாடல், நிரேஷன் நீங்கள் தந்த பாடல், ரிங் ரிங்கா ரிங் ரிங்கா என்று ஆரம்பிக்கும் மூன் வாக் என்ற திரைப்படத்து பாடலை தந்தவளை நாங்கள் இணைகின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

பாடல் ஐரோப்பிய மண்ணிலிருந்து என்னவள் அவர்கள் தருகின்றாள் ஒரு பாடலை, மாநாட கொடி பூ வாடும் என்ற ஒரு பாடல் முதல் வசந்தம் திரைப்படத்திலிருந்து.

0: ஒரு பிரபு அல்பர்டா மாநகரம் கனடாவிலிருந்து சாந்தினி ஒரு பாடலை அனுப்புகிறார். பாவை பாவைதான் என்ற ஒரு பாடல் எங்க மாமா திரைப்படத்திலிருந்து பாட வையுங்கள் என்று இவோ அந்த பாடலும் ஒலிக்கின்றது.
1: May I?
2: Welcome.
1: Excuse me.

மற்றும் இன்றைய சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரித்து நிறைவுக்கு கொண்டு வரும் பாடல் இங்கே இறைவன் என்னும் கவிஞன் என்ற பாடல். அந்த பாடல் சார் ஐ லவ் யூ என்ற திரைப்படுத்து பாடலாக கனடாவிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள் தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றனர்.

குடும்பே நெஞ்சங்களே, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் தித்திக்கும் தேனான பாடல்கள். சர்வதேச நேயர் விடுமுறை விருப்பத்தில் சர்வதேச நேயர் விருப்பத்திலே மீண்டும் ஒரு நிகழ்விலே உங்களை நான் சந்திப்பேன் என்று கூறி இப்பொழுது காட்டலையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்றுச் செல்ல எண்ணுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு.

0: இன உள்ளு தமிழன் என்றொரு இன உள்ளு தனிய அவர் பொரு குணவுண்டு தனிய அவர் பொரு குணவுண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

இன்றைய நேயர் நிகழ்வத்திற்கான முதல் பாடலை தருகின்றார். தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து அன்பு மகள் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. ஷியாமலா பிரபா அவர்கள் கேட்கும் அந்த பாடலை அவரோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, நற்பவி, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நறுமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள். அந்த பாடல் நீ ஒரு பௌர்ணமி என்ற வரி எடுத்து பாடுகின்றது. ஒருவர் வாழும் ஆலயம் திரைப்படத்தில் இருந்து

அவரை தொடர்ந்து வரும் பாடலை கேட்க விரும்புகின்றார் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள். தாயை காத்த தனையன் திரைப்படத்திலிருந்து கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பொழிந்து என்ற பல்லவியோடு சரணங்களை வனைத்து விட்டிருக்கின்றார். அந்த வேளையிலே அவரோடு இணைந்து அவரது உறவுகளாக முகமது ஜோசப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, விபாகா, இம்ரான், ஷாகில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

வெற்றி கொடி ஏத்து என்ற ஒரு வெற்றதமான பாடலை சுறா என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். நீண்டகால உறவு தமிழ்நாடு மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாபி அவர்களும், கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா வளமை போல ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி, இந்த வேளையிலே டாக்டர் நளினி வில்சன் வினிதா லோஷன் ரியோனா வினிதா வில்சன் அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள் என்று எழுதியிருக்கின்றார்கள்.

ஒலிக்க இருக்கும் பாடல் ஊரெல்லாம் உன் பாட்டு என்ற திரைப்படத்தில் வெளிவந்த 1991 ஆண்டு எல்லோரும் மனதை கவர்ந்த பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுதே என்ற சுவர்ணலதா அவர்களின் குரலிலே. இந்த பாடலை இன்று தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன் தன்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் நண்பர்களை மன்னித்து கேட்கும் வழி ஒலிக்கின்றது.

ஒலிக்க இருக்கும் பாடலும் அதே திரைப்படத்தில் டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரலில் கேட்கக்கூடியதான பாடல் ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை விட்டது என்று பாடுகின்றது. இந்த பாடலை பழமை போல தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். நண்பர்களோடு ஒலிக்கின்றது பாடல்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே அரசடி குப்பம் நெய்வேலி யாமிருக்கு பயமேன் சரவணனும் ஒரு பாடலை சரணாலயம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார். காற்றுக்கும் மலருக்கும் கல்யாணமாம் என்ற பல்லவி தொடர்ந்து பாடும் வேளை அவரோடு இணைந்து பரதராஜபுரம் விஜயகுமார், கிருஷ்ணகிரி கனகராஜ் இவர்களும் கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்போம்.

அடுத்திருக்கின்ற பாடலோடுதான் வண்டிகை திருவை சந்தனராஜ் அவர்களும் தமிழ்நாட்டிலிருந்து தேன் பூவே பூவே வா என்ற பாடலை அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடல் முதன் முதலாய் என்ற லேசா லேசா என்ற திரைப்படத்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் உங்களுக்காக.

இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நீய நிறத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். குஷி திரைப்பட பாடல் கட்டிப்புடி கட்டிப்புடிடா என்று அற்புதமாக பாடுகின்றது. இந்த பாடலை மகிழ்வோடு கேட்டிருப்பவர் வளைகுடாமன், குவைத் நாட்டிலிருந்து. நீண்டகால உறவு எங்கள் ஜோஜ்.

என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனிய

0: அவனது வழியாகும் அன்றே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயர். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

எனக்கு என் அன்பு உறவுகளுக்கு எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? முதல் கண் என்னை பெற்று தாய்தான் இருக்கு. அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணனவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டினையும் உங்களோடு மீறா. இது மகளிர் மட்டும் நிகழ்ச்சி, பெண்களுக்குரிய நிகழ்ச்சி, பெண்கள் இணைந்து கொள்ளலாம். மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் எங்கே இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியை சற்று மாற்றமாக வைத்திருக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் பகல் நேரத்தில் நீங்கள் சமையல் வேலையாக இருப்பீர்கள். அதையெல்லாம் சற்று மாற்றத்துக்கு கொண்டு வந்து நீங்கள் சமைத்து இப்பொழுது ஆறுதலாக இப்பொழுது உங்களுக்கு நேரம் சரியாக 2:41 ஆனால் எங்களுக்கு தான் சரியாக அதிகாலை 5:10 இப்பொழுது இருந்து சரியாக உங்களுடைய 4 வரை, இப்ப 2:41 4 வரை இந்த நிகழ்ச்சி தொடரும். பெண்களுக்குரிய நிகழ்ச்சி இது, மகளிர் மட்டும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். பெண்கள் நீங்கள் எல்லாரும் இப்ப ஆறுதலாக சமைத்து கணவன் பிள்ளைகளுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இப்ப ஆறுதலாக இருக்கும் நேரம். அதனால் தான் இந்த நேர மாற்றத்தை எங்களுக்கு எனக்கு சற்று கடினமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு எடுத்து வர இருக்கிறேன். எங்களுக்கு அதிகாலை 5:11 உங்களுக்கு 2:42 நீங்கள் அழைப்புக்கு வரலாம். முதல்ல கண்ணன் பாடல் ஒன்று கேட்போம். முதல் கண் என்னை பெற்று தாய் தந்தையிற்கு அன்பையும் எனக்கு தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டிலையில் மீரா. எனக்கு பிடித்தமான ஒரு கண்ணன் பாடல் காட்டிலைக்கு வருகிறது. அந்த பாடலை தொடர்ந்து நீங்கள் காட்டிலைக்கு வரலாம். என் அன்பு உறவுகளை, பெண்கள் எங்கே யாரும் தயங்கி, அதாவது இது பெண்களுக்குரிய, நீங்க தாராளமாக வந்து பேசலாம். யார் மனதையும் புண்படுத்தாம சமையல் குறிப்போ அழகு குறிப்போ சில விடயங்களை தீர்க்க முடியாத சில விடயங்களை காட்டிலையில் சொல்லக்கூடியதை நீங்கள் எடுத்து வரலாம். பாடலை கேட்போம் முதலில்.

0: அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145119739. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 6478744615 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வர வேண்டும். ஒரு மணிமொழி ஒன்றை பார்க்கலாம். நமது ஆழமான துயரத்தை அடுத்து வருவது மிக இனிமையான மகிழ்ச்சியே என்றதை நாங்கள் எப்பொழுது மனதிலே தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு தூரம் எங்களுக்கு ஆழமான துயரங்கள் வருகிறதோ அதை அடுத்து எங்களுக்கு மகிழ்ச்சி தான் வரப்போகிறது என்றது நாங்கள் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நாங்கள் நீங்க சொல்லுவீங்க, அதிகம் சிரித்தால் கலகலவண்டி நிறைய சிரித்தால் ஏதோ கஷ்டம் உண்டு வரப்போகிறது, துன்பம் வந்துருமோ என்று பயந்த காலம் இருந்தது. உண்மையிலேயே நானும் அந்த நிலையில் இருந்தவள் தான். நிறைய சிரித்தால் எனது வீட்டில் எங்களுடைய அம்மா சொல்லி இருப்பார், இன்னும் நிறைய சிரிக்கிறீங்கம்மா, இன்றைக்கு ஏதோ ஒன்றுக்கு நீங்க அழ போறீங்கன்னு சொல்லுவா அழகா. அதே மாதிரி அது அந்த அம்மா சொன்ன நினைப்பு எங்கட மனதில இருக்குதோ என்னவோ அடுத்த நிமிஷமே எங்களுக்கு அப்படியான ஒன்று நடைபெற்றோம், ஏதோ ஒன்று உடல் தடைக்கி விழுந்துருவோமா, ஏதோ ஒன்று நடக்கும். அது எங்கட மனதிலே அது பதியப்பட்டதா என்னவோ தெரியவில்லை. ஆனால் ஒரு இந்த காலத்தில் இல்லை, இந்த காலத்திலும் பெண்களுக்கு இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் ஒரு நிமிடம் என்று சொல்ல முடியாது. இன்பம்தான் சில நிமிடங்கள், ஆனால் துன்பமோ பல நிமிடங்கள், பல வருடங்களாகவே இருக்கிறது என்று சொல்லலாம். சரி, நான் சொன்னது என்னவென்றால், நமது ஆழமான துயரத்தை அடுத்து வருவது மிக மகிழ்ச்சியா, மிக இனிமையான மகிழ்ச்சியே என்று மனதில் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அப்படித்தான் வரும் என்று இதில் எழுதியிருக்கிறார்கள். இனி அதை பற்றி நாங்கள் ஆராய வேண்டிய விடயமே இல்லை. ஏனென்றால் இன்பமும் துன்பமும் மாறி மாறியே வரும், அதை சகித்துக் கொண்டு வாழ்பவர்கள் புத்திசாலிகள், திடமானவர்கள், தைரியசாலிகள். அதை சிலவிட்டை துன்பத்தை கண்டு துவழ்ந்து விடுபவர்கள் கோழைகள் என்றுதான் சொல்ல வேண்டும். அது நாங்களாகவே டிசைட் பண்ணிக்கொள்ளலாம், நாங்களே அதை அறிந்து கொள்ளலாம் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று. எங்களை எங்களுடைய அழகை கண்ணாடிக்கு முன்னால நின்று நாங்கள் போய் பார்க்கிறோம், எப்படி இருக்கிறது எனது அழகு, நான் எப்படி இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்கிறேன். எங்களால அந்த கண்ணாடியில பார்க்காம என்னுடைய அழகு என்ன என்று புரிந்து கொள்ள முடியுமா, முடியாதா? நீங்க அதை ஒரு சிந்தித்து சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் ஒரு விடயத்திலே எங்களுடைய மன அழகு எங்களுக்கு புரிந்துவிடும், அதுதான் உண்மையான அழகு. என்னுடைய வெளி அழகில இல்லை இருப்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. மன அழகு எங்களுக்கு நாங்கள் கண்ணாடியில் பார்க்காமலே புரிந்து கொள்ளலாம். அதே போல இன்ப துன்பம் இரண்டும் சுழண்டே வரும் இந்த தருணத்தில், அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை எவ்வளவுதான் தைரியசாலியாக பெண்கள் இருந்தாலும் துன்பம் என்று ஒன்று வரும்போது துவண்டேதான் போகிறாள் அவள். அந்த துன்பம் வரும்போதுதான் எதிர்த்து பேசும் தன்மை அவளுக்கு வருகிறது. இது சில ஆண்களுக்கு புரிவதில்லை. எதிர்த்து பேசும் தன்மை பெண்களுக்கு வருகிறது. தன்னை துன்பம் தாக்குகிறது, அதை தடுத்து விடலாம் என்ற எண்ணிக்கையோடு எண்ணி கொண்டுதான் அவள் அதை பேசுகிறாள். அது அவளுக்கு இன்னும் பல துயரத்தை கொடுத்து விடுகிறது. வாய் காட்டுகிறாள், பேசுகிறாள், இவளோட வாயாடி என்று சொல்லிவிடுகிறார்கள். ஒரு சின்ன உதாரணத்தை நாங்கள் பார்க்கலாம். ஒரு பெற்ற தாய் தனது குழந்தை கள்ளனாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் அவன் ஒரு கெட்ட வழியாக கெட்டவனாக இருந்தாலும் சரி, பிள்ளை பிள்ளைதான், பிள்ளைக்கா பிள்ளையை விட்டுக் கொடுக்க மாட்டாள் என்ற அந்த பாசம், அது பெண்மையின் அழகு, அது பெண்மையின் வாழ்வே அதுதான், அது அவளுக்குரிய ஒரு தன்மை. அதே போல அந்த தன்னுடைய பிள்ளையை யாரும் குறை சொல்லுகிறார் என்றால் தாய் அது தனது பிள்ளை பக்கம் குற்றம் இருந்தாலும் கூட மற்றவர்களை பேசி விடுவார். உடனே அப்படி சொல்ல முடியாது அப்படி என்று எதிர்த்து பேசி விடுவார். ஏனென்றால் தான் தனது பிள்ளை மேல், பிள்ளை மேல் மட்டும் என்று சொல்ல முடியாது, எவர் மேல் எங்களுக்கு அன்பு இருக்கிறதோ அவர்களை பேட்டி யாரும் குறை சொன்னால் எதிர்த்து பேசி விடுவோம். அதனால் பெண் கூடாதவளாகி விடுகிறார். அது ஒரு வழி. இப்ப ஒட்டுமொத்தத்துல நாங்கள் அதிகமா நாங்கள் பேசுகிறோம் என்னண்டா, பெண்கள் வாயாடி, பெண்கள் எதிர்த்து பேசுகிறார்கள், பெண்கள் சும்மா இருக்கிறது இல்லை, பெண்கள் சண்டை பிடிக்கிறார்கள், வீட்டுக்குள்ள போகணும் வந்த உடனே சாப்பாடு போட மாட்டால் சண்டை பிடிக்கிறார், இப்படி எல்லாம் வார்த்தைகளை எங்கட மனதில் எண்ண வைக்கிறது எல்லோருக்கும். ஆனால் அவள் ஏன் அதை செய்கிறாள் என்றதை ஆழமாக புரிந்து கொள்வதில்லை. அந்த புரிந்து கொள்ற தன்மை எந்த ஆணுக்கு ஆண் என்று மட்டும் சொல்ல முடியாது, சகோதரன் ஆணுன்றது கணவன் சகோதரன் ஆண் என்று மட்டும் சொல்ல முடியாது. ஒரு சகோதரி ஒரு நண்பி கூட இருப்பவர்கள் சுற்றாடல் உறவு எல்லோரும் என்ன தோணுகிறது, ஏன் அவளை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம். எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்ல வருகிறேன். ஒன்றை ஒரு மனிதன் கூடாது கெட்டது இது என்ன என்று தவிர்த்து மற்றவர்களுக்கு விமர்சிக்கிறானோ அவனுடைய மனதில் களங்கம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். சுத்தமான அதாவது ஒரு வார்த்தையில் ரெண்டு அர்த்தங்கள் வரும். அதே போல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ரெண்டு வழிகள் இருக்கிறது, ரெண்டு தன்மை இருக்கிறது, ரெண்டு பக்கம் இருக்கிறது. நாங்கள் ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துக்கொண்டு இவர் சரியில்லை இவர் கூடாதவர் அப்படி என்று நாங்கள் தீர்மானிக்க முடியாது. அவருடைய மற்ற பக்கத்தை பார்க்க வேண்டும். எதற்காக இவர் இப்படி வந்தார், இதற்கு ஏதாவது ஒரு வழி செய்ய முடியாது. இது இப்படி நினைத்து ஒரு மனிதன் வாழ்வானாய் இருந்தால் இப்ப இந்த உலகத்தில் கெட்டவர்களையே இல்லை. மற்றவர்கள் புறக்கணித்து பேசும் தன்மை முதல் விட்டுவிட வேண்டும். நாங்கள் அது யாரும் கடைபிடிப்பதில்லை. தனக்கு வேணாம், நான் கூட சில நேரம் குறை சொல்றேன். யாரு அப்பாவை குறை சொல்லுவேன். எந்த நேரம் என்ன பார்த்தா ஏதாவது ஒன்று சொல்றீங்கப்பான்னு சொல்லுவேன். என்ன அவர் சொல்ற நல்லது என் மனதில் சில நேரம் படுறதில்லை. பின்பு சற்று நேரம் சிந்தித்தால் நான் சிந்திச்சுக் கொள்கிறேன், ஓ இவன் நல்லது சொல்லுகிறார் என்பது. ஆனா ஒரு விடயத்தை பார்த்து கெட்டதாகவே நினைத்து அதை கெட்டதாகவே சித்தரித்து அப்படித்தான் நினைவுக்கு வந்தாலும் இப்ப நான் ஒரு விடயம் சரியில்லை என்று இப்ப இந்த சாப்பாடு நான் கொடுக்கிற சாப்பாடு சரியில்லை என்று ஒருதற்கு தோன்றினால் அது என்னிடம் சொல்ல வேண்டும். அம்மா நீங்க சமைக்கிறது சரியில்லை சுவையா இல்லை என்று சொன்ன அதுதான் திருத்திக் கொள்ளலாம். என்னிடம் சொல்ல வேண்டும். இன்னொருவரிடம் விமர்சரிச்சு பலரிடம் அது பறந்து சென்று எல்லாருடைய இதயத்தையும் தாண்டி தேண்டி அதில் துன்பங்களை ஏற்படுத்தி அது வெளிவருமா இருந்தால் சொன்னவர் பக்கம் அவர் நல்லவர் அல்ல, அவர் ஒரு உத்தமரும் அல்ல, அவர் ஏதோ ஒரு வகையில் அவருடைய மனதிலும் செயல்பாட்டிலும் களங்கம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. இது நான் சொல்வது வந்து ஆழமாக இதை பற்றி நாங்கள் சொல்லலாம். இந்த சில நேரத்தில் நாங்கள் பெண்களை கூடாம சொல்லுகிறோம். எங்கு பார்த்தாலும் ஏதாவது பெண்களிடம் குறையை கண்டுபிடிச்சு சொல்லுகிறோம். இது இன்றைக்கு நான் பெண்களோட பக்கம் பேசுறது என்று இல்லை, அதுக்காக பெண்களை தூக்கி பிடிச்சு பேசுகிறேன் என்றும் இல்லை. நான் பெண் என்று எப்பொழுதும் நான் ஆண்கள் பக்கமே தான் பேசுவேன். என்னென்றால் ஆண்கள் படுகிற கஷ்டம் எங்களுக்கு தெரியும் இந்த காலத்தில். அதுக்காக எல்லா பெண்களையும் நாங்கள் குறை சொல்ல முடியாது. ஒரு ஒரு பெண் ஒரு வீட்டில இருக்கிற தலைவி அல்லது ஒரு தாய் ஒரு சகோதரி ஏதோ ஒரு வகையில சண்டை பிடிக்கிறாள் என்று சொன்னால் இவள் ஏன் சண்டை பிடிக்கிறாள் என்று சற்று நிதானித்து நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அவளோட பக்கம் சரி இருக்கும். அது புரியாமல் தான் எடுத்தோன்னு ஏனப்பா எந்த நேரமும் நீங்க எப்படி பேசிக் கொண்டிருக்கிறீங்க, நீயும் ஒரு பெண்ணா என்று அந்த வார்த்தையை கேட்டு விடுவார்கள். அது எத்தனையோ தடவை நான் சொல்லி இருக்கிறேன். அதுக்காக பெண் எல்லாம் சரி என்று நான் சொல்லவில்லை. இந்த காலத்து பெண்கள் ஆண்களை படாத பாடுபடுத்துகிறார்கள். தலைமுடியை பிடித்து உழுப்பாத உழுப்பியும் அதாவது குலுக்கி இருக்கிறார்கள். அதுல பிடித்து வச்சே கதைச்சுக்கிற பெண்களும் இருக்கிறார்கள். ஆனா எல்லா பெண்களும் அது அல்ல. விட்டு கொடுத்து வாழும் பெண்கள் பலர் இருக்கிறாருங்க. தண்ணியும் அழித்து வாழும் பெண்கள் பலர் இருக்கிறார்கள். ஏன் எங்களுக்கு இந்த பிரச்சனை, என்னோட சார்ந்தவர்கள் நன்றாக இருக்கட்டுமே என்று தன்னையே மெழுகு வர்த்தி போல அழித்து வாழும் பெண்கள் இருக்கிறார்கள். நீங்கள் இப்படி நீங்க நினைக்கலாம், கைவிட்டு எண்ணலாம் அம்மாண்டு நீங்க கேட்கலாம். சராசரி 150 வீத பெண்கள் இருக்கிறார்கள். அது வெளிப்படவில்லை. வாழ்க்கை பிடிக்குதோ இல்லையோ மற்றவர்களுக்காக வாழும் பெண்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கலாம். இன்று பெண்களை பற்றி நாங்கள் பேசலாம். நீங்கள் காற்றடிக்கு வாங்குவோம். இன்றைக்கு சமையல் குறிப்பை சொல்லலாம், அழகு குறிப்பிடலாம். இனிமுண்டு சொல்லுகிறேன், ஒரு பெண் அழகா இருந்தால் மட்டும்தான் பிடிக்கும், அழகா இருந்தால் மட்டும்தான் அவள் நல்லா இருக்கிறாள், அழகா இருந்தால் மட்டும்தான் எனக்கு பிடிக்கிறது, அவள் நல்லவள், ஒரு அழகா இருந்தவள் மட்டும்தான் நல்லவள் என்ற நோக்கம் சில மனங்கள்ல வரும். அழகிலே ஒன்றுமே இல்லை, மனம் என்று ஒன்று இருக்கிறது, செயல்பாடு இருக்கிறது. அவள் ஒரு பெண் நடக்கும் போதே தெரியும் அவள் எப்படியாக இருக்கும் என்று. அந்த காலத்தில் கண்டுபிடிச்சாங்க பெண்கள் நடக்கும் போது. பூமாதேவி அதிராமல் நோகாமல் நடக்க சொல்ல, ஒரு புல் சாகாமல் நடக்க சொல்வார்கள். சரி, நாங்கள் இப்பொழுது காற்றலையில் வந்திருக்கும் என் அன்பு உறவை சந்தித்துக் கொண்டு நாங்க பேசலாம். இப்ப இணைந்து கொள்ளுகிறார் எங்களுடைய அமுதா. வணக்கம் அமுதா. எப்படி இருக்கீங்க அமுதா? நீங்க சமைச்சிட்டீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக நான்
1: நல்லா இருக்கும்.
0: இன்னைக்கு நான் சற்று இந்த நேரத்துலதான் இன்னைக்கு கொண்டு வர போறேன். நீங்க ஓய்வாயிருப்பீங்க. அல்லாடி நீங்க என்ன செய்தாலும் பிள்ளைகள் கனவு ரெண்டு, அந்த பண்பாடும் அந்த அன்பும் பாசமும் அந்த பக்கம் தான் இழுக்கும். அந்த நேரத்துல போய் நான் வீம்பா, நான் ஒரு கெட்டவளா, வீம்பா, எந்த நிகழ்ச்சிக்கு வாங்குவோம், நீங்க சமைக்கணும் என்று சொல்லக்கூடாது. அது என்னென்ன தவறு இல்லையா? சரி, இருந்தாலும்
1: அதெல்லாம் நாங்க நினைக்க மாட்டோம்.
0: அந்த பெண் தாய்மை, அந்த பக்குவம், இவற்றையெல்லாம் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். சற்று எனக்கு சிரமமாக இருந்தாலும் கூட என்ன நிகழ்ச்சி எடுத்து வர வேண்டும் என்ற நினைப்போடைய தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. இருந்தாலும் எனக்கு சிரமமாக இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் இந்த நிகழ்ச்சி. சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க மதன்ல? நீங்க
1: நல்லா இருக்கோம்மா.
0: நல்லா இருக்கணும், நீங்க சேர்ந்து நல்லா கலகலண்டு இருக்கணும். சரி, சமைச்சு சாப்பிடுறீங்களா அல்லது இனித்தான் சாப்பிட போறீங்களா?
1: சாப்பிட்டாச்சுமா, சாப்பிட்டாச்சு.
0: சாப்பிட்டீங்க?
1: நாங்களாம் முன்னாடியே அதான் சாப்பிட்டுட்டு உக்காந்து இருக்கோம். பேத்திலாம் இருக்கு, ரெண்டு வந்திருக்கு.
0: சூப்பர் சூப்பர், நல்ல நல்ல. காலையில் எழுந்தால் நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரம் எவ்வளவு நேரமாக இருக்கும் அம்மா? நீங்க
1: நாங்க 10 மணிக்கு மேலவா 2 மணி நேரம் இருப்பேன்.
0: கிடைப்பீங்க
1: 12 வரைக்கும்.
0: அப்புறம் சமையல்?
1: அப்புறம் சமையல் 12 மேல,
0: அதெல்லாம்
1: 2 மணி வரைக்கும்
0: சமைப்பேன். மாலை நேரம் அந்த பெண் என்பவருக்கு பாருங்க, ஆண்களுக்கு காலையில இருந்து 8 மணித்தியால்தான் வேற பேருந்து வந்து விடுவார். அந்த பெண் என்பவருக்கு 24 மணித்தியாலத்திலும் ஏதோ ஒரு சின்ன இடம் தான் கிடைக்கும் ஓய்வெடுக்க. திரும்பி திரும்பி வேலை இருந்து கொண்டே இருக்கும். கடைசி தூக்கத்துக்கு செல்லும் கூட இல்ல, வேலை இருந்து கொண்டிருக்கும். அதுல மகிழ்ச்சியாக கொடுக்கிறாள் பாருங்க, நல்ல மகிழ்ச்சியாக. அதையும் ஒரு மகிழ்ச்சியாக எடுத்துக்கொண்டு வேலையில் ஈடுபடுபவள் தான் பெண் இல்லையா?
1: ஆமாமா.
0: சரி, இன்னைக்கு நீங்க முதல்ல என்ன பாட்டு கேட்க போறீங்கன்னு சொல்லுங்க.
1: காவல்காரம். படம்
0: பக்கத்துல இருக்கிறாள் தானே
1: காவல்காரம். அவங்க சொல்லவே இல்லை, நான் தான் சொன்னேன். இவங்க என்னமோ ஒரு பாட்டு சொன்னாங்க.
0: சூப்பர் அம்மா. அமுதா, நீங்க கெட்டிக்காரி ஆயிட்டீங்க. என்னடா நீங்க சொல்ற பாட்டு நான் சொல்லலாம், எனக்கு ஒரு பாட்டு தோணுதுன்னு. இல்ல, நான் கேட்டது உங்களோட காவல்காரன் பக்கத்துலதானே இருக்காருண்டு. சூப்பர். நினைத்தேன் வந்தாய் நீ 100 வயது.
1: 100 வயது.
0: நல்ல பாடல் அந்த பாடல் இல்லையா?
1: ஆமா ஆமாமா.
0: 100 வயது. சரி, இன்னைக்கு உங்களுக்கு என்ன நிறம் பிடிக்கும் அத பாக்கலாம் முதல்ல.
1: நிறம் எனக்கு கலரா?
0: கலர் என்ன
1: நீங்க? மஞ்சள் பிடிக்கும்.
0: மஞ்சள் பிடிக்கும். சில நேரத்துல எல்லாருக்கும் ஒருவருக்கும் ஒரு கலர். எங்க உடை உடுக்க போனாலும் கேக்குதா உங்களுக்கு? கேக்குதா?
1: கேக்குதுமா.
0: அதாவது நீங்க உடை எடுக்க போனாலும், ஏதாவது ஒரு பொருளை எடுக்க போனாலும், இப்ப நீங்க ஒரு கடிகாரத்தை வாங்குறீங்க என்றாலும் அந்த ஸ்ட்ரெப் வந்து எனக்கு ப்ளூ கலர்ல வேணும் என்றுவீங்க. போனை வாங்க போனாலும் எனக்கு பின் கலர் வந்து நீங்க ப்ளூ கலர்ல வாங்க. அப்படி ஒரு நிறங்கள் எங்களே
1: ஆண்டு
0: அப்படி வரும். அதுதான் கேக்குறேன்.
1: உங்களுக்கு நிறைய ப்ளூ வரும், அம்மர் வருவோம்.
0: அதுகள் பிடிக்கும்.
1: நல்ல
0: மஞ்சளும்
1: பிடிக்கும்.
0: மஞ்சளும் பிடிக்கும். டே அப்பா. சரி, இப்பொழுது நீங்க ஒரு சாப்பாட்டு குறிப்பு ஒன்று சொல்லுங்க பாப்பனா. ஸ்வீட் ஸ்வீட் ஒன்று சொல்லுங்க. ஸ்வீட் செய்த பழக்கம் இருக்கு உங்களுக்கு ஏதாவது?
1: ஸ்வீட் கேசரி எல்லாம் பண்ணுவோம்.
0: எங்க பா?
1: கேசரி.
0: கேசரி அதை விட வேற என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியும்?
1: எல்லா பலகாரங்களும் செய்வோம். தீபாவளி வந்தாதான் செய்வோம்.
0: இல்ல சாதாரண
1: நாட்டு மிளகாய் முறுக்கு
0: முறுக்கு அது எல்லாருக்கும் சுலபமா பெண்களை தான் முறுக்கி விடுவாரு.
1: ஸ்வீட்ல
0: இல்லையா இந்த முறுக்கு மட்டும் பெண்கள் சுலபமா முறுக்க காரணம் என்ன சொல்லுங்க பாப்பா நீங்க?
1: மாவுல வச்சு
0: இல்ல அப்படி இல்ல எப்பவும் கணவனுடைய காதை முறுக்கி முறுக்கி காதை விளங்கி இல்லையாப்பா விளங்கி இல்லையாப்பான்னு காதை முறுக்கி பழக்கம் அதனால முறுக்கு சுடுறதுல
1: கட்டிக்காரங்க.
0: அது முறுக்கு சொல்றது இலகு என்று நினைக்கிறேன் இல்லையா அதனால அதை செய்கிறார்கள். சரி சொல்லுங்க ஒரு ஒரு ஸ்வீட் ஒன்று சொல்லுங்க எப்படி செய்யறாண்டு ஏதாவது உங்களுக்கு தெரிந்த உண்டு கேசரிய விட்டு வேற ஏதாவது வேற என்ன தெரியும் உங்களுக்கு?
1: தேங்காய்பரை தெரியும்.
0: தேங்காய்
1: தேங்காய்பரை இனிப்பு
0: தேங்காய் பூ அந்த இப்படி சதுர சதுரமா இருக்கு அல்வா அல்வா.
1: ஆமா
0: எங்க சொல்லுங்க.
1: ஆமா ஆமா
0: சொல்லுங்க பாக்கலாம்.
1: தேங்காயை நல்லா வதக்கணும். தவா வதக்கி எல்லாம் தனியா எடுத்து கொட்டிக்கணும். ஏலக்காய் முந்திரி பருப்பு டைட்டா எல்லாம் எடுத்து நெய்யில பொறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு ஜீனிய காய்ச்சி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கொட்டி அப்படியே அப்படியே தாம்பாளத்துல கொட்ட வேண்டியதான் நெய் போட்டு.
0: அதுல கலர் எதுவும் போடுறதா?
1: போடலாம் எதுவும் போடாலும் போடலாம் வெள்ளையாவும் வைக்கலாம்.
0: எசன்ஸ் என்ன போடுறது நீங்க? ஏலக்காய் போடுறதா?
1: எசன்ஸ் ஏலக்காய் போடுவோம்.
0: ஏலக்காய் அது போடலாம் அல்லாட்டி வனிலா
1: வேணும் நெய் ஏலக்காய்
0: போட்டு செய்யறது. அது அப்படியே சீனியில போட்டு கிண்டி அப்படியே ஒரு தட்டில ஊத்தி அதை சாதாரண சாதாரண வெட்டி
1: எடுக்கலாம். ரொம்ப வைக்கலாம்
0: வைக்கலாம். சூப்பர் சுலபமா சொல்லிட்டீங்களே நீங்க. அடடா
1: ஆமா
0: நல்லா நல்லா. சரி மற்ற இன்னும் ஒன்று உங்களுக்கு இப்ப கூடுதலாக பூ வைக்கும் பூ வைக்கிறது பிடிக்கும் தலையில இல்ல?
1: வச்சுப்பான்
0: எங்கேயாவது போகும்போது வச்சுப்பீங்க ஆனா பிடிக்கும் பிடிக்கும் இல்ல
1: பிடிக்கும்.
0: என்ன என்ன பூ அமுதாக்கு பிடிக்கும்?
1: மல்லிகரும்பு.
0: மல்லிகை வேற கனகாம்பரமும் பிடிக்கும். கனகாம்பரம் இன்னொரு பூ
1: சொன்னீங்க.
0: முதல் நேராக முதல் பெண்ணாக வந்து இணைஞ்சு கொண்டீங்க. இன்னொரு விடயத்தை கேக்கலாம். இந்த பெண்கள் வாய் காட்டுறத வாய் காட்டுறேன்னு சொல்றாங்களே அது கூடிய அளவு நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் சொல்றாங்க நீங்க போயிட்டு வாங்க அதுல இருந்து சண்டைக்கு தொடங்கிருவாங்க. அத போய் சண்டையா
1: அதெல்லாம் செய்ய மாட்டேன்.
0: நீங்க செய்ய மாட்டீங்க. நீங்க பாத்துருக்கீங்களா வரையா செய்யறத? நீங்க அப்ப நல்லது சூப்பர். நீங்க எங்கயோ சொர்க்கத்துல இருக்கிறீங்க நீங்க அது மட்டும் தெரியுது எனக்கு.
1: சொர்க்கத்துல
0: இவ்வளவு உண்மையிலேயே நீங்க வாழும் போதே சொர்க்கத்தை பாத்துட்டீங்கம்மா. உண்மையா அமுதா? உண்மைதான். அப்படி ஒன்று பாக்கவே பாருங்க மலி என்றாவ எவ்வளவு கொடுத்து வைக்கிறப்ப நீங்களும் குடுத்து வச்சீங்க அவங்களும் குடுத்து வச்சவங்க. சூப்பர் சூப்பர் நல்லா அதை நீங்க கேட்கலாம். நல்லது உங்களுடைய பாடல்
1: என்ன
0: சொல்லுங்க.
1: உங்களோட
0: கருத்துக்களை
1: சொல்லுங்க.
0: அத பற்றி நான் வேணாம் அது என்ன அந்த அதே தெரியலன்னு சொல்லிட்டீங்கல்ல அதை பற்றி வேணாம். இப்ப பிள்ளைகள் வளர்ப்பு என்று வருகிறது இல்ல குழந்தைகள்
1: குழந்தைகளும் நல்ல முறையை சொல்றதை கேட்டு வளர்க்கணும்.
0: வளர்க்கணும் அது கண்டிப்போட வளர்க்கணுமா அல்லது நல்ல அன்பு அன்பா கொடுத்து?
1: அன்பாலே நான் அடிக்க மாட்டேன் சின்ன பிள்ளைல இருந்து அப்படியே வளர்த்துட்டேன்.
0: அடிக்காமலே வளர்த்துட்டீங்க நல்லா
1: சொல்றத கேப்பானுங்க சின்ன பிள்ளைல இருந்து
0: எல்லாரும் கேப்பாங்க. அத கேட்டாலும் எங்களோட
1: அப்பா சொல்றாங்க
0: அவங்க அப்பா தான் சொல்வழி கேக்குறது இல்ல
1: பேச்சுங்க
0: நல்ல தமாஷா கேட்டது. சூப்பர். தெரியாம சிரிச்சிட்டேன். சொல்லுங்க சார், உங்களுடைய பாடல் எடுத்து வர, நல்ல ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க. நினைத்தேன் வந்தாய் என்ற பாடல் கேப்போம். அந்த பாடல் நீங்க வந்தீங்கன்னா சொன்னதுக்கு நன்றி. ஏனென்றால் மகளிர் மட்டுமன்ற நிகழ்ச்சி, நான் நிறைய மகளிரை எதிர்பார்த்திருக்கிறேன். வருங்காலத்தில எல்லாம் கூடுதலாக மகளிர் இணைய வேணும் என்ற அந்த சந்தோஷத்தோட இருக்கிறேன். நீங்கள் முதல்ல நன்றி அமுதா, மீண்டும் சந்திக்கலாம். உங்களுடைய பாடல் வருகிறது. நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. இப்பொழுது காற்றடையில் வர இந்த பாடல் வந்து அமுதா எங்களுடைய காவல்காரன் திரைப்படத்தில் இருந்து நினைத்தேன் வந்தாய் பாடலை எங்களுடைய திருமதி மல்லியம் ரவி அமுதா அவர்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது. அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்க காற்றலைக்கு வரலாம்.

நேரம் சரியாக 3:09 இது பகல் நேரம் இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 5:38. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். அன்பு மகளிர் மட்டும் இப்ப எல்லாரும் பாத்துட்டு சிரிக்க போறாங்க பாருங்க. ஆண்கள் எல்லாம் நாங்கள் இருக்கிறதாலதான் இங்க கலகலன்னு இருக்குது. பெண்கள் எல்லாம் யாராவது வரட்டும் பாக்கணும்னு யாரோ சொன்ன ஞாபகம் இருக்குது. வந்தாலும் ஒருத்தர் ரெண்டு பேர் தான், அதுவும் 2 நாளைக்கு வருவாங்க. இப்ப இந்த வரமாட்டாங்கன்னு என்னட்ட பெட் பண்ணி இருக்காங்க. நான் ஒரு 5,000-10,000 கொடுக்க வேண்டி வச்சிடாதீங்க. வேணா நான் இப்ப இந்த ஏழை ஆயிருவேன் என்று அவ்வளவு தூரம் பெட் பண்ணி இருக்கிறாங்க. அதனால பெண்கள் எல்லாம் ஓடி வந்துருங்கப்பா, எனக்கு உதவியா. ஒரு மனிதன் ஒரு அதாவது இது ஒரு மணிமொழி இன்னொன்று பார்க்கலாம். ஒரு மனிதன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அடைந்த பின்னர் தான் மனிதன் அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறான். அது உண்மையான ஒன்று. அதாவது எங்களுக்கு கஷ்டம் வரையல, நஷ்டங்கள் வரையல, எப்பவும் செல்வ செழிப்பாக கஷ்டம்ன்றதே தெரியாமல் நாங்கள் கண்ட பாட்டுக்கு நல்ல அழகா எங்களுடைய வாழ்க்கை அமையுமா இருந்தால் எங்களுக்கு அந்த அடக்கமும் அறிவும் வராதுங்க. அடங்கக்கூடிய தன்மை இருக்கா, அடங்கா பிடாரியாக தெரிகிறாள் என்று சொல்லுவாங்க இல்ல, அது பெண்களுக்கு மட்டுமில்ல ஆண்களுக்கு தான். ஏதோ தங்களுக்கு முடிந்ததை என்னட்ட பணம் இருக்குன்ற அந்த திமிர் இருக்கும், மற்றவர்கள் மணி மதிக்காத குணம் இருக்கும், அறிவை வளர்த்துக் கொள்ற தன்மை இருக்காது. உண்மையிலேயே அது எங்களுக்கு தெரிந்த ஒன்று. சராசரி அது நாங்க சும்மா ஒரு கற்பனை பண்ணி பார்த்தல, வாழ்க்கை முறையிலே வாழ்ந்து பார்க்கும் போது பலரை நாங்கள் சந்தித்திருப்போம். ஆனால் அந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் அடைந்த பின்னர் தான் மனிதன் அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறான். அதே போலதான் ஒன்று, எந்த ஒரு விடயம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கவில்லையோ அது எதுவாயிருந்தாலும், எந்த ஒரு விடயம் அவன் வாழ்வில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கவில்லையோ அது கிடைத்து விட்டால் அது அவனுக்கு சொர்க்கம். அது எல்லாருக்கும் அப்படி நடக்கிறது இல்லை, நடக்காமலேயே அணிந்து போறவர்கள் இருக்கிறார்கள், அது அவனுக்கு சொர்க்கம். ஆனால் நாங்கள் கிடைக்காத வெற்றி எல்லாம் நினைத்து கொண்டு இருந்து அதிலேயே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மணங்கெடுத்து விடுவோம். கிடைக்க முடியாது. நான் விண்வெளிக்கு போகணும்னு நினைச்சா நினைக்க முடியுமாங்க? நீங்க அதை சிந்திச்சு பாருங்க. கனவுல போகலாம், விண்வெளிக்கு நான் போகலாமா, அதாவது மூணுக்கு போகலாமா, சந்திரனிடம் போகலாமா, பக்கத்து வீட்டு சந்திரன் போய் எடுத்து கட்டி பார்த்துட்டு வரலாம், இல்லாட்டி அடுத்த ஊர்ல இருக்கிற சந்திர அண்ணாவை போய் பார்த்துட்டு வரலாம், இப்படி என்ன இருக்கிறீங்க. ஆனா மேலே இருக்கிற சந்திரன்ல அவன் அவன் தான் போகலாம் நினைச்சுன்னு போக முடியாது. அதே போல எட்டாவது ஒன்று நாங்கள் ஆசைப்பட்டு கிடைக்கவில்லை என்று முன்னடிக்க முடியாது. அதே போல நான் இப்ப எடுத்தது அது என்னென்றால், கஷ்டம் என்று ஒன்று இருந்தால் தானுங்க மனிதனுக்கு மற்றவனை மதிக்கிற தன்மை வரும். பலவே நீங்கள் இழந்து கஷ்டப்படும் போதுதான் இன்னொரு மனிதனுடைய அன்பு பாசம் தன்மை புரியும். மற்றவனை நீங்கள் மதிக்கவும் நீங்கள் அறிவோடு செயல்படவும் கஷ்டமும் நஷ்டமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்த பின்பு அதை அவன் அனுபவித்த பின்புதான் அடக்கத்தையும் அறிவையும் அவன் பெற்றுக் கொள்கிறான். நாரி சொல்லிட்டனோ நான் உண்மையும் அதுதான். சரி, அடுத்து ஒரு பாடல் ஒன்றை கேட்கலாம். அழைக்கலாம். என்னங்க பெண்கள் எல்லாம் சமைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி சாப்பிட்டு தென்பா வாங்கன்னு சொன்னா சமைச்சு சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டீங்க போல இருக்குது. பரவாயில்லை, இன்றைக்கு நான் என்றாலும் இப்ப ஒரு அமுதா வந்து இணைஞ்சு இருந்தாங்க. சரி, இரண்டாவது பெண்ணாங்க. நான் என்னுடைய கருத்துக்களை சொல்லலாம். காற்றடைக்கு நீங்க வாங்க, வந்து பேசுங்க. ஒரு பாடல் ஒன்றை கேட்கலாம். சரி, என்னுடைய பாடல் முடியவில்லை இல்லையா? அலைபாயுதே கண்ணா.

நேரம் சரியாக 3:14 மகளிர் மட்டும் நிகழ்ச்சி நீங்க நினைந்து கொள்ளலாம். எனக்கு இன்றைக்கு ஒன்றுமா புரியல. அதாவது சமைக்கும் போது கூட நீங்க எல்லாரும் இணைஞ்சு கொண்டீங்க, சமைச்சு சாப்பிட்டு அழகா தூங்கிட்டீங்க. என்ன பெண்களுக்கு தூக்கம் சில நேரம் ஒரு துண்டனுக்கு உண்டை கலை என்பது போல சாப்பிட்டு ஒண்ணு தூங்கிட்டீங்க போல. ராஜ்குமார் கேட்டிருக்காரு, அவ்வை சண்முகி போல போனா வரணாமாண்டு. அப்படி ஒரு விதி இருந்தா நீங்களும் வந்து பேசலாம். என்ன செய்யறது, பெண்களுக்குரிய கேள்விதான் கேட்க போறேன். எதுக்கும் ஜோதிச்சுட்டு இணைஞ்சுக்கலாம். அதுல எந்த தப்பும்

போல சில சிலர் சில மனிதர்களுடைய குணாதிசயம் அப்படி இருக்கும். அதாவது மார்பில் குத்திவிட்டு கத்தியாலையோ என்னத்தாலேயோ மார்பில குத்திவிட்டுன்னா கத்தியால குத்தி சாக்காட்டு குத்தினோம் நீங்க செத்துருவீங்க, அதுல வலி தெரியாது, என்ன உடனே இறந்துட்டான். மார்பில் குத்துவது என்ற உங்களோட மனதுல பேச்சால் நாவால் சொல்லால் மனதை புண்படுத்துறது அதான். அதே மார்பில் குத்திவிட்டு பின்பு முதுகில் தடவி விடுவது உருவி விடுவது என்பது அந்த அர்த்தம். ஐயோ என்ன நோவுதா உங்களுக்கு என்று பேர்ந்து வார்த்தையாலேயே கொண்டு விடுவது. பின்பு என்னம்மா இப்படி இருக்கிறானே, எது இப்ப பார்த்தாலும் முகத்தை உம்மண்ட வச்சுட்டு இருக்கிறாய், அழுகிற மாதிரி இருக்கிற, சிரிச்ச முகம் கிடையாதா என்று சிலர் அந்த பெண்களை பார்த்து சொல்லுவார்கள். ஆனா பெண்களுடைய மனவேதனை அவர்களுக்கு மட்டும்தான் புரியும். கனமான மனதோடு காலம் பூராவும் தன்னை இழக்கும் வரை ஒரு பெண் வாழ்வது இந்த உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. அது இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அதனால் மற்றவர்கள் பேசும் போது என்ன விடயத்தை பேசுவதா இருந்தாலும் யோசித்து பேச வேண்டும். நாங்கள் அதை அறிய தருகிறோம். கூடுதலாக பெண்கள் டக்குன்னு எடுத்தோன்னு சொல்லிடுவார்கள், ஆண்கள் மௌனமாயிருப்பார்கள், பொறுமைசாலிகள். ஆனால் இந்த காலத்தில் ஆண்களும் தங்களை பொறுமையை இழந்து பேசுவதனால் தான் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டங்கள் வருகிறது. ஆனால் அடக்கத்தோடு இருக்க வேண்டிய ஒரு பெண், அடங்கி நடக்க வேண்டிய ஒரு பெண் அல்ல, அடக்கத்தோடு இருக்க வேண்டிய ஒரு பெண். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அடக்கத்தோடு இருப்பவள் வாய் விட்டு மறு வார்த்தை பேச மாட்டாள். அடக்கத்தோடு இருக்க வேண்டும் பெண்களை ஒழிய அடங்கி இருக்கக்கூடாது. ஒரு ஆண் சிந்திக்கலாம், நீ அடங்கி இருக்க வேண்டும் என்ற வார்த்தை சொல்ற, அடக்கத்தோட இரம்மா என்று சொன்னா அது அர்த்தம் சரிங்க நான் அப்படி நடக்கிறேன். நீ அடங்கித்தான் இருக்க வேண்டும் என்ற வார்த்தை ஆண்கள் பாவிக்க கூடாது. ஆண்கள் மட்டுமில்ல, யாரா ஒரு ஒரு ஒரு பெற்ற பெண்ணை பார்த்த அம்மா அப்பா சொன்னாலும் சரி அது தவறு, நீ அடங்கி இருக்கணும், அடங்கி கிட வீட்டில் என்று சொல்வார்கள். தவறான வார்த்தை, அம்மா நீ அடக்கத்தோடு இரு, அதுதான் நல்ல வார்த்தை ஒரு பெண்ணை பார்த்து. அந்த நேரமே அந்த பெண் புரிந்து கொள்வார், அட என்ன பற்றி இவ்வளவு சிந்திச்சு சொல்லுகிறார்களே, நான் ஏதும் அடக்கம் இல்லாமல் நடந்துட்டேனாக்கும் என்று சிந்திச்சு திருத்திக் கொள்வார். அடங்கி கிடக்க வேணும் என்றால் ஒரு பாம்பை தட்டிவிட்ட கதை தாங்க. பாம்பை தட்டிட்டு கொத்த போறியா கொத்து பார்க்கலான்னு கேட்கிற மாதிரி தான் பெண்களை நீங்க சீண்டி விடுவது. அதனால வார்த்தை அடக்கத்தோடு வாழம்மா, அடக்கத்தோடு இரம்மா வீட்டில் என்று சொன்னா இருக்கலாம், அடங்கி இரண்டால் இருக்க முடியும். அந்த ரெண்டு வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கிறது. பேசும்போது கூட மூர்க்கத்தனம், அதாவது நீங்க சரி சத்தம் போட்டு பேசுங்க, ஆண்களுக்கு இது நான் சொல்லுகிற ஒரு குறிப்பு இல்ல, என்ன நீங்க இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு பேசுங்க, எல்லாம் கேட்டுக்கொண்டு இருப்பான். நீ அடங்கித்தான் கிடக்கணும், நீ அடங்கி இருக்குன்னு சொல்லிட்டேன் அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க, அதுக்கு பிறகு அவட அடக்கம் உங்களுக்கு அதுக்கு பிறகுதான் தெரியும். நீங்க அடங்குறீங்களா அவங்க அடங்குறீங்களா எனக்கு தெரியாது, அநேகமா நீங்க தான் அடக்கமாயிருவீங்க என்றதுதான் அர்த்தம். சொல்லில தானுங்க இருக்கிறது, ஒரு ஆக்கள் பேசுற தன்மையில தான் இருக்கிறது. மற்றவரை சந்தோஷப்படுத்துவதும் மற்றவரை வேதனைப்படுத்துவதும். சில பெண்களுக்கு சில ஆண்களுக்கு ஒரு சின்ன பழக்கம் இருக்குது, என்னண்டா எப்ப பார்த்தாலும் மற்றவர்களுடைய கதையை பேசிக்கொண்டிருப்பார்கள். மற்ற வீட்டை எட்டி பார்க்கலாம், அங்க என்ன நடக்கிறது ஒரு சுவாரஸ்யமான விடயம். இப்ப எப்படி என்ன, இரண்டு அங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி அழகாக உடுத்து நல்ல ஒரு ஜோடியாக கணவன் மனைவியாக அவர்கள் வெளியில் என்ன அழகா போகிறார்கள், இதல்லவா குடும்பம் என்றா, இதல்லவா கணவன் மனைவி என்றா, இதல்லவா என்று ரசிக்கிறதுக்கு நீங்க எட்டி பார்த்து மனசுல பூரிப்போடு சந்தோஷமாக வீட்டுக்குள்ள வந்து போறாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஆசைப்படுகிறது அது வேற. பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்து அதுல நடக்காத காரியத்தை ஏதோ ஒன்று அவர்கள் பேசுவார்கள், அதை காதல அரவாசைய கேட்டுட்டு நடக்காத காரியத்தை சித்தரிச்சு மற்றவர்களிடம் பேசி பேசுகிறார்களே. சரி, ஒரு அன்பு உறவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?

0: வணக்கம்.
1: மகளிர்
0: மட்டும் இல்ல பாருங்க, ஒரு குட்டி ரித்திகா வந்திருக்கிறான். சூப்பர் அம்மா, நீங்க தான் பொண்ணு. ரித்திகா குட்டி என்ன செய்யறீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, எத்தனை வயது குட்டிக்கு?
1: எனக்கு வந்து 7 வயது.
0: 7 வயது ரித்திகா குட்டி. ரித்திகா குட்டி, நீங்க அம்மா அப்பாவுக்கு உதவி செய்யறதுண்டா வீட்டுல? பாட்டியே தாத்தாவையா உங்களுக்கு பிடிக்கும்? ரொம்ப தாத்தாவையா?
1: எல்லாரையும் பிடிக்கும்.
0: சரி, இப்ப நீங்க உதவி செய்வீங்க, என்ன உதவி செய்வீங்க அவங்களுக்கு, நீங்க சொல்லுங்க. அம்மா அப்பாக்கு என்ன செய்வீங்க நீங்க வீட்டுல?
1: எல்லாரும் கடைக்கு போனா கடைக்கு போவோம், வேலை செய்ய சொன்னாங்க வேலை செய்வேன்.
0: நீங்க தனியா கடைக்கு போயிட்டு வருவீங்களா? இங்க பக்கத்துல இருக்க கடைக்கா?
1: போயிட்டு
0: வருவீங்க, போய் வாங்கிட்டு வருவீங்க. ஆடடா, கவனமா போய் வரணும் என்ன இல்லையா? சரி, அது அது பெரிய வேறதான். சூப்பர் கட்டிக்காரி. இப்ப நான் என்ன போக மாட்டேன் கடைக்கு, நான் இந்த அம்மா அப்பாவை எதிர்பார்த்தே இருப்பேன். ஏதாவது வாங்குறதுக்கு அவங்க வாங்கி ஒண்ணு தந்தா மட்டும்தான் நான் எடுத்துக்கணும், எனக்கு தனியா போக பயம். ஆனா ரித்திகா குட்டி கட்டிக்காரி என்ன? சரி, வேற என்ன வீட்டுல என்ன வேலை செய்ய சொன்னா செய்வீங்க நீங்க? துணி துவைப்பீங்களா? அடுக்கு வைப்பீங்க? அடேப்பா, கேக்க கேக்க ஆசையா இருக்கே. அடேப்பா, சூப்பர் சூப்பர். சரி, ஏதாவது இப்ப சமைக்கும் போது உங்களோட அம்மா சமைக்கும் போது என்ன செய்து கொடுப்பீங்க நீங்க? காய்கறி வெட்டி கொடுப்பீங்களா? இது பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது மீரா அம்மாக்கு. கத்தி எடுத்து காய்கறி வெட்டி கொடுப்பீங்களா நீங்க? கையெடுத்து கும்பிடலாம், அங்க ஓடி வந்து ஒரு கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் குடுக்கலாம்னு யோசிச்சேன். அவ்வளவு தூரத்துக்கு ரெண்டாலும் கட்டி காடி நீங்க. சரி, இப்ப என்ன பாட்டு கேட்க போறீங்க நீங்க கட்டிக்காரி? நீங்க இணைஞ்சு கொண்டதுக்கு உங்களுக்கு அன்ப தெரிவிச்சுக்கிறேன். மகளிர் மட்டும் வந்த போது சிறுவர் பெருவர் பெரியவர் எல்லாரும் இணைந்து கொள்ளலாம். நீங்க ஒரு குட்டி பொண்ணா இருந்து கொண்டு ஓடி வந்துட்டீங்க, நல்லா இருப்பீங்க. என்ன பாட்டு கேட்க போறீங்க நீங்க பாருங்க.
1: கோலி சோடா பாட்டு.
0: இவன நல்லதெல்லாம் சொல்லிட்டு கோலி சோடாக்கு வந்துட்டேன். சூப்பர். உங்களுக்கு
1: எனக்கு பிடிக்கும்
0: கோலி சோடா பிடிக்கும். அங்க பாடுங்க பாக்கல, நான் கொஞ்சம் கேப்போம். எங்க கோலி சோடா?
1: ஏ கோலி சோடாவே, ஏ கறி குழம்பு, என் குட்டி பசு மாட்டே, சிலுக்கு சட்டை, என் வயிற்று கட்டை, எல்லாம் சட்டை சட்டை தாத்மி தாத்மி, என் ஐடியா மச்சான், என் மனசு வச்சான், ஒன்னா சேர்ந்தா பத்தி கிழிச்சு, என் பீச்சி பக்கம் போனால ஒரு டப்பாங்குட்டு ஒரு ரவுடி பேபி, ரவுடி பேபி, ரவுடி ரவுடி ரவுடி பேபி.
0: என்னம்மா அது ரவுடி பேபி என்றா? ரவுடி ரவுடி, நான் ஒரு 3-4 தடவை சொல்லிடுங்க. ரவுடி என்றா என்ன?
1: ரவுடி பேபி,
0: பேபி அதான் ரவுடி. அப்ப சரி, பேபி எங்களுக்கு தெரியும், குட்டி பாப்பா இல்ல. சரி, ரவுடி என்றா என்ன? அம்மா தாத்தாட்ட கேளுங்க. சரியா, உங்களுக்கு தெரியாட்டி, எனக்கும் தெரியாது.
1: எல்லாருக்கும் தெரியாது,
0: எல்லாருக்கும் தெரியாமான பாட்டு பாடுறாங்க. பிள்ளைக்கும் சிரிப்பு வந்துருச்சு. அடடா, அதுதான் எனக்கும் தெரியாது இந்த பாட்டு. இந்த ரவுடி என்றா என்ன, தெரியாத பாட்டு நாங்க விரும்புறோம், அப்படித்தானே அம்மா? வெறுப்பான வேலைகளை செய்யறவர்கள் என்று சொல்றீங்களா? அது அது அது அது தட்ஸ் கரெக்ட். அது உண்மை சாரி, அது நாங்கள் ஒத்துக்கலாம். பொறுப்பாக மற்றவர்கள் பார்க்க பிடிக்காத காரியங்களை செய்கிறவர்கள் ரவுடி இல்லை. சரி, உங்களுக்கு அந்த பாடலை நான் எடுத்து வருகிறேன். உங்களுக்கு ரித்திகாவா ரத்திகாவா? ரித்திகா இல்ல, நான் தான் பிள்ளையாளி
1: வச்சுக்கிறேன்.
0: அம்மா பிள்ளையா எழுதிட்டேன் பிள்ளைன்ற பேரை. ரித்திகா குட்டி, உங்களோட கோழி சோடா இப்ப வருது, பாக்கலாமா கேக்கலாமா? நன்றி வணக்கம் இந்த செல்ல குட்டிக்கு. விடப்பெறலாமா? சரி, நன்றி வணக்கம், நன்றி நன்றி. இப்பொழுது எங்களுடைய ரித்திகா குட்டி கேட்ட குட்டி மகளிர் குட்டி பெண் குழந்தை வந்து இணைந்து கொண்டார். சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுக்குரிய பாடல் காற்றலைக்கு வருகிறது. அட, அவக்குண்டான துணியும் வந்துருச்சு. ஏங்க எல்லாரும் சமைச்சிட்டு எங்கெங்க போயிட்டீங்க மகளிர் எல்லாரும்? ஆஹா, கட்டி வச்சுட்டாங்களோ என்னவோ. கணவன்மார் எல்லாரும் உங்களை எல்லாம் இந்த காட்டிலேக்கு போக சொன்னா எல்லாரும் திருப்பி வந்து எனக்கு வாய் காட்ட போறீங்க. அவ துணி ஊத்து அனுப்பிடுவாண்ட, எதுவும் திங்க் பண்ணிட்டீங்களோ என்னவோ. யாரையும் காணல. சரி, பாக்கலாம். அந்த குட்டி பொண்ணுண்டாலும் வந்துச்சு. ரவுடி பேபிய கேப்போம். கோழி சோடாவ அந்த கோழி சோடா மாறிட்டுது, அதனால சரியான சோடாவை கொண்டுடலாம்.
2: இதுவும் ஒரு ஃபீலா ஜாலியா இருக்குல்ல. ரவுடி பேபி

0: நேரம் சரியாக 3:33 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது NTR FM. இது இந்திய இலங்கை நேரம். நான் இப்பொழுது சொன்னது கனடிய நேரம் சரியாக 6:03 அதிகாலை. இன்னும் தூங்கல, உங்களோட நிகழ்ச்சி எடுத்து வந்துதான் தூங்கணும். சரி, எங்கே இப்ப இணைஞ்சு கொள்ளும் உங்களுடைய பெரிய சிறிய பொண்ணுங்களை சந்திக்கலாம். வணக்கம் ஜான்சி ராணி.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: உன்னை காணாத கண்ணும் கண்ணல்லா, காணாத கண்ணும் கண்ணல்ல, நீங்காத நீ இல்லாத நானும் நானல்ல,
1: குட்டிய
0: மனைட்டு பேசிட்டு கோபமா இருந்துட்டா. அங்க ஏதோ ஒரு சண்டை எங்களோடய பேசல அடிக்கடி. அவருக்கு ரோஷனி குட்டிக்கு கோபம் வந்துருச்சு. நினைக்கிறேன் அங்க சின்ன மோனிகா குட்டின் மற்ற சின்ன குட்டியோட சண்டை ஆக்கும். எங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் ஒருக்க பேசினா பேருந்து கோபமா இருந்துட்டா. எப்படி இருக்கிறீங்க நீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க முதல்ல? நல்ல பாட்டா உண்டு கேளுங்க பாப்போம்.
1: நல்ல பாட்டா?
0: எனக்கு மனம் கலைச்சு போயிருக்கிறேன்னு அங்க ஒரு பாட்டுக்கிறேன். இப்படி இருக்கும் போது கொஞ்சம் மன சோர்வு வருது. நீங்க உற்சாகமா பேசினாதான். நான் பெண்களை எல்லாம் சமைச்சு ஆறுதலா கணவனுக்கு ஊட்டி விட்டுட்டு நல்ல கொஞ்சம் நேரம் எடுத்து நீங்க வாங்கண்டா, எல்லாரும் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டாங்க போல இருக்கு. ஜான்சி, அது பொய்யம்மா. மோனிகா குட்டி இந்த ஆண்கள் பார்வையெல்லாம் நம்பவே கூடாது. ஜான்சி அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? நான் கேக்குறேன் எங்கேயாவது கண்கள்ல கண்ணுக்குள்ள உன்னை வச்சு கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தே கண்ண யாராவது கண்ணுக்குள்ள வச்சு எடுக்க முடியுமா? முதல்ல சொல்லுங்க குட்டிமா, உங்களை வைக்கலாம் கண்ணுக்குள்ள, உங்களை எல்லாம் நாங்க கண்ணுக்கு வச்சுக்கிறோம். ரோஷினி குட்டி, ரோஷினி குட்டி, என்ன சொல்லுது? கதை ஒன்று சொல்லுதா டிவியில?
1: என்ன
0: கதை? நீங்க எந்த நேரம் டோரா கதையை தான் சொல்றீங்க? நீங்க மீராம்பட கதையை சொல்லுங்க. சரி, மீராம்பட கதையை சொல்லுங்க பாக்கலாம். ஒரு கதை மீராம்மாவை பார்த்து ஒரு கதை சொல்லுங்க. கெட்டி
2: அதுதான்
0: சொல்லுங்க.
2: அவங்க அம்மாவுக்கு குழந்தை போயிடுச்சான். அவங்க அப்பா பொண்ணா போன் பண்ணி அதை கட்டி முடிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம வெளியிட்டு யாருக்கு தெரியாது நாய் கிட்ட.
1: அப்புறம் ஒரு சிங்கம் இருந்துச்சா, அந்த சிங்கம் வந்து அதுதான் வேட்டையாடுவதற்கு துணைக்கு ஆட்கள் தேடிக்கொண்டே இருக்குமா, யாருக்கா யாரையாவது அடிக்கடி அழைச்சுக்கிட்டு அவங்க வந்து ஆட்கள் இல்லைன்னா அவங்களால இருக்கவே முடியாது.
0: அது தெரியும் தானே உங்களுக்கு. அப்ப இப்படி தவிக்க விடலாம, நீங்க இல்ல இல்லாட்டி நான் சோதிக்கலாது. அப்படி ஒரு நிலைக்கு தான் நம்ம தந்தப்பட்டுட்டேன், அதுதான் பிரச்சனை. அப்படி ஒரு நிலைக்கு
1: தனியா
0: குடும்பம் இருக்கு, அதுலயும் வேற என்ன சிங்கம் என்று சொல்லிட்டு போறான். அத கொஞ்சம் மாத்தான், இங்க ஒரு கொஞ்ச நேரம் சிங்கமா இருக்கலாம். நீங்க ஒரு பக்கத்தான்,
1: நீங்க அரசி இந்த குடும்பத்துக்கே அரசி நீங்க தானே.
0: எப்ப ஏனம்மா அது, அதாவது ஜான்சி ராணி, ஜான்சி
1: சொல்லுங்க.
0: அதாவது தலையில மட்டும் ஐஸ் வைக்கிறவங்க இருக்கிறாங்க, அது கொஞ்சம் தாங்கிக்கலாம். பெரிய ஒரு ஐஸ் பானத்தை கொண்டு கீழே வச்சு அதுக்கு மேல உட்கார வச்சு ஐஸ் தலையில வைக்கிறது அது
1: இன்னொரு தான்.
0: மேல மட்டும் குளிந்தா காணுமாப்பா, கொஞ்சம் உதறி உதறி போட்டு இருக்கலாம். இது கீழே குளிந்தா என்ன செய்யறது, நிக்க
1: முடியும் தெரியல.
0: அதனால சரிங்க, முதல்ல உங்களோட பாட்டு திங்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன
2: பாப்பா?
0: கருவாயம்மா.
1: கருவாயம்

0: சூப்பர். அது ரோசனி பண்ணிச்சா போல இருக்குது. ரோசனி குட்டி, ரோசனி பாடுங்க பாக்கலாம். என்ன ராசாத்தி என் செல்ல குட்டி அடியப்பா எந்த என்னது என்ன பாட்டு என்ன பாட்டுது
1: இப்ப நான் கேட்டதாம்மா?
0: நீங்க அதுதான் மிச்ச பாட்டு கருவாயின்னு போண்டா மிச்சம்.

0: இப்ப நீங்க ரோஷனுக்கு என்ன பாட்டு வேணாம்? அது அம்மாட பாட்டு. சரி,
1: என்ன பாட்டு வேணும்?
0: சரி, கருவகாட்டோட உங்களையும் போட்டுருங்க, எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் அதோட செய்கிறேன். இன்றைக்குதான் அந்த பாட்டே நான் கேட்கறேன். அந்த வரிகள் நீங்க பாடினபடியாத்தான், மற்றபடி அந்த பாட்டு போனாலும் கூட அதை நாங்க உள் நோக்குறது இல்ல. அந்த வரி நல்லா இருக்குது, சூப்பர். ரோஷினி குட்டி, நானும் சேர்ந்துடுறேன் உங்களோட. அத்தை கேட்கட்டா? மீரமா, மீரமா கேட்கட்டா அந்த பாட்ட? அது எப்படி நல்ல பாட்டா? நல்ல பாட்டா, எப்படி சொல்லுவீங்க அது?
1: பின்னணி
0: பாட்டு. அவ அம்மா இப்ப இங்கேயே அப்படித்தான் சொல்றா, ரோஷினி மாய்தான் நாங்களும் பாடுறேன். ஒரு பாட்டை போட்டுட்டு நாங்க பேசும்போது ரோஷினி குட்டி மாதிரி தான்
1: பாடுறான்.
0: இந்த பாட்டு நான் எடுத்து வர்றேன், அந்த பாட்டை எடுத்து வர்றேன். இப்ப ஒரு அத்தை வர, அவட பேசலாம் பாருங்க. அந்த அத்தையிட கேக்கலாம் என்னன்னு. அத்தை எப்படி என்ன சொல்றா ரோஷினி குட்டியை பத்தி? வணக்கம், வணக்கம், வணக்கம் ராணியம்மா. வணக்கம், வணக்கம் ரோஷினி குட்டி. அத்தே மானி அக்கா இல்ல ராணி அக்கா? அத்தை, அத்தை அக்கா ஆயிருவேன். அவன் அத்தை ரோஷினி குட்டி, ராணி அக்காக்கு என்ன பாட்டு வேணும்னு கேளுங்க.
1: உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு ரோஷினி பாடுற பாட்டு வாங்கம்மா.
0: ரோஷினி என்ன பண்றேன் ராணிய கேட்ட கேளுங்க. நான் பாடின எந்த பாட்டு பிடிக்கண்டு? நான் நிறைய பாட்டு
1: பாடுவேன்.
0: என்ன
1: ஆயிட்டாங்க
0: பாருங்க, இந்த மாதிரி வந்துடுச்சு கோபம். சொல்லுங்க இப்ப ராணி, ராணி அக்காட்டு பேசுங்க. ரோஷினி என்ன பாட்டு வேணுண்டு? நல்ல அன்பா பேசுங்க, அன்பா குணங்கி பேசுங்க. இப்படி பேசணும் ராணி அக்கா. ரோஷினி அம்மா சொல்லிதான் இப்படி பேசுங்க, இப்படி பேசுங்க. ராணி அக்கா உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் எடுக்கணுங்க?
3: என்ன பாட்டு
0: வேணும்?
2: மழலை
0: ராணி அக்கா, ராணியத்தே மழலை மாதிரி பேசுவா குட்டியம்மா மாதிரி. சரி ராணி, ராணியம்மா உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு கோயம்புத்தூர் மாப்பிள்ளைல இருந்து
0: கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சாவா?
2: ஆமா.
0: ஏங்க, எங்க கிடைச்சா பொண்ணு? அங்கே அந்த ஊர்லயே கிடைச்சாவா? அடுத்த அக்கம் பக்கத்துல கிடைச்சா? பாட்டை கேட்டா அதுக்கு பதில்
2: சொல்லுறேன்.
0: என்ன சமைச்சீங்க
2: இன்னைக்கு? ரசம் வெண்டைக்காய் பொரியல்.
0: ரசம் வெண்டைக்காய் பொரியல், சூப்பர். அது வெண்டைக்காய் பொரியல் இப்ப சும்மா பொரிச்சு எடுப்பீங்களா? எப்படி பொரிப்பீங்க? அதற்கு சொல்லித்தான் சொல்லுங்க பாக்கணும்.
2: கழுவிட்டு ஏதாவது பாட்டம் பண்ணி இருந்தா அதை தொடச்சு ஈரத்தை எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு வெங்காயம் வெங்காயம் வெட்டி வச்சுட்டு அப்புறம் ஆனில அடுப்ப அடுப்புல ஆன் வச்சு எண்ணெய் ஊத்தி பத்த வைக்க சட்டி அடுப்ப வச்சுட்டு எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு தாளிச்சதுக்கு அப்புறம் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சதுக்கு அப்புறம் வெங்காயம் வதக்கணும். வெங்காயம் வதக்கிட்டு அந்த வெண்டைக்காய் உள்ள கத்தி வச்சிருக்கோம்ல அந்த வெண்டைக்காய் வதக்கணும். வெண்டைக்காய் வதக்க வதக்க அது வந்து பளபளப்பு தண்ணி வரும். அதனால புளி கரைச்சு வச்சுக்கணும், கட்டியா கரைச்சு வச்சுக்கணும். கரைச்சு அஞ்சு வரல உள்ள விட்டுட்டு அந்த புளி கரைச்சு அப்படி சட்டியில அப்படி தெளிச்சு விடணும் அந்த வெண்டைக்காய் மேல. தெளிச்சு விட்டுட்டு அதை பின்னா வேகிற டைம்ல வந்து அது விதி புளிப்பு தண்ணிக்கு மாவு வளப்பு தண்ணி வந்து எடுத்துரும்
0: எடுத்துரும்
2: எடுத்துட்டு அப்புறம் வெந்து வர்ற டைம்ல அதுக்கு முன்னாடி உப்பு போட்டுக்கணும், தேவையான உப்பு போட்டுக்கணும். போட்டுட்டு காரத்தூள் போட்டுட்டு தேங்காய் போடுறவங்க போடுவாங்க, ஆனா நான் தேங்காய் போட்டுதான் தண்ணிப்பேன். தேங்காய் திருவி அது மேல போட்டு அப்படி ஒரு கரட்டு கட்டி ஆஃபன் வச்சுட்டு அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னு
0: வைங்களேன்
2: கொண்டா கொண்டான்னு கேட்போம்.
0: அப்ப செய்யறா கொஞ்சம் நிறைய செய்யணும் ஏன்னா நடுக்கு கேட்க முடியல கொண்டாண்டு அப்படித்தானே ஒரு கொஞ்சமா செய்தா இந்த குண்டாண்டு கேட்டா கொடுக்க முடியாதுல அதை ஆமா சூப்பர் சூப்பர் அப்புறம் மீரா தான் கேளுங்க அப்புறம் வந்து ஒரு குறிப்பு சொல்றேன் குறிப்பு சொல்லுங்க வெண்டைக்காய் கட் பண்ணி
2: வெயில்ல காய வச்சிருந்தாலும் அது வெந்த மாதிரி ஆயிருது. இப்ப அடிக்கிற வெயில்ல காய வச்சீங்கன்னா சின்ன வெங்காயம் வெந்த மாதிரி ஆயிருது. அதனால நல்ல காய வைங்க வெங்காயத்தை.
0: வீட்டிலயே எங்கேயாவது ஒரு நீங்க ஒரு இடத்துல பாத்து அதுல கொட்டி வச்சிடலாம். இந்த வெப்பமா இருக்கு தானே இந்த வீடு, இப்ப அங்கெல்லாம் ஏசி இருக்கு இல்லாதான் இருந்தா.
2: அப்புறம் வந்து துணி துவைச்சிட்டு நீளம் போடுறீங்களா?
0: ஆமா.
2: அதுல வந்து வாஷிங் சோடா இருக்கு பாருங்க, அத கொஞ்சம் கலந்துட்டு நீளம் போட்டீங்கன்னா அந்த நீளம் வந்து திட்டு திட்டா வெள்ள வேஸ்ட் இல்லைன்னா திட்டு திட்டா பிடிக்கும்.
0: ஆமா,
2: அப்படி பிடிக்காது.
0: இதெல்லாம் தெரியாத உண்டு. சூப்பர். வேற அப்புறம் சொல்லுங்க.
2: வேற வந்து நம்ம தேங்காய் சாதம் லெமன் சாதம் செய்யறோம்ல, அப்ப வந்து பொட்டு கடலை வந்து லேசா வறுத்துட்டு அதுல போட்டீங்க அந்த அதுல வந்து கொஞ்சம் வாசமா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும் சாப்பாடு.
0: இடையில அந்த
2: ஏன்னா கடலை பருப்பு வந்து கடி போடாது, டக்குன்னு கடிக்க முடியாது.
0: உங்களுடைய பாடல் ஜான்சி ராணிக்கு பின்பாக எங்களுடைய அன்சியா ராணிக்கு வருது.
2: நன்றி மீராக்கா. மீராக்கா
0: உடனே எடுத்து.
2: ரோஷினி,
0: ரோஷினி அம்மா,
2: ரோஷினி
0: ரோஷினி சொல்லுங்க. இல்ல கேளுங்க, என்னங்க எங்களுடைய ராணி அத்தை கூப்பிடுறான். வாங்க அம்மா பொய் சொல்ற மாதிரி தெரியுது. முதற்கறி வட பாயாசம் ரெண்டு கறி
1: அக்கா பொண்ணு பிரீத்தி வயசுக்கு வந்தாலும் அங்க போகல. நாளைக்கு ஊருக்கு போறாளுங்க, அதனால செஞ்சு சமைச்சு போட்டுலான்ட்டு இன்னைக்கு நான் செஞ்சு சமைச்சு போட்டேன்.
0: இப்ப உங்க கூட தான் இருக்கிறா பிரீத்தி?
1: ஆமாமா
0: இருக்கிறா. இப்ப அம்மாட்ட போறா இல்ல அங்க மெர்சி ராணிட்ட?
1: அங்க போக போறாங்க நாளைக்கு.
0: போக போறாங்க. நல்ல நல்ல நல்ல சூப்பர்.
3: அப்பா வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன்.
1: எங்க அம்மா
0: என்னோட பேர்
1: பாத்திமா.
0: பாத்திமா, நல்ல பேர். நீங்க கேட்டு கொண்டு இருப்பீங்களா அம்மா? நீங்க எங்களுடைய பணியாட்சி எல்லாம் மறந்து போய் இருக்கலாம். அது வேற உங்களோட பேத்தி இருக்கலாம். இல்ல குட்டிமா,
1: எல்லாரையும் பொண்ணு இல்லன்னா என் பேத்தி இல்லன்னா என் பேர் செத்துருப்போமா?
0: அதெண்டா உண்மை. என்
1: பேத்தி என் கவலை பூரா தீத்துருவாங்கம்மா. அவதான் எல்லாருமே தீத்து வச்சிருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது வரீங்க அம்மாச்சி, நான் இருக்கேன், நீங்க கவலையே படாதீங்க, நான் எல்லா வேலையும் நான் செஞ்சு தரேன், உங்களுக்கு சமைச்சு தரேன், உங்களுக்கு கை கால
0: அமுக்குறேன்,
1: ட்ரெஸ் பூரா துவைச்சு தரேன், தண்ணி எடுத்துட்டு வரேன், நான் பக்கத்திலேயே இருக்கேன் அம்மாச்சி, நீங்க கவலையே படாதீங்க, எதையும் நினைச்சு அழுவாதீங்க, அம்மா இருக்காங்க, நீங்க எதுக்குமே கவலைப்படாத அம்மாச்சி, நீங்க அழுகவே கூடாது. எனக்கு முக்கியம்.
0: ஒரு நிமிஷம் ராணியம்மா, பாத்திமாமா, ராணியம்மா.
2: நான்
0: சரி, நீங்க விட பெற்றுக் கொடுங்க, உங்களோட பாட்டு வரும் கேளுங்க. இல்ல இல்ல, அம்மா இல்லங்க, அம்மா இல்லங்க, அம்மா இல்லங்க, பாத்திமா அம்மா இல்லங்க. அம்மா
1: சொல்லுங்க,
0: நீங்க உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? பழைய பாட்டுகள் கேட்டிருக்கீங்களா? முந்தின பழைய பாட்டுகள் எல்லாம்
1: பாட்டு கேட்பேன், அவ்வளவு.
0: சரி, கேட்ட பாட்டுல ஒன்று ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. ஒரு பாட்டு தெரிஞ்ச பழைய பாட்டு, பாடிய பாட்டு.
1: தெரிஞ்ச பழைய பாட்டு எல்லாம் அவ்வளவு எனக்கு தெரியாதுங்கம்மா, பாட்டு எல்லாம் வராதுங்கம்மா. அந்த பாட்டுல ஆனா எங்க வீட்டுக்கார கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா பாட்டும் சொல்லுவாரு.
0: அப்படியே அப்பா?
1: ஆமா, எனக்கு பாட்டுலாம் சூப்பரா பாடு. அவரு எல்லாமே பாடு, ஏன்னா அவரே என்ன திட்டுவாரு, இப்படி இருக்கே, இப்படி ஒண்ணும் தெரியாம, உலகம் தெரியாம இப்படி இருக்கே பாத்திமா, எல்லாத்தையும் பாத்து தெரிஞ்சுக்கிறது இல்லையா, கத்துக்கிறது இல்லையா, நான் கத்துத்தரேன், கத்துக்கம்பாரு. அது எனக்கு எட்டுலங்கம்மா.
0: உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு எல்லாமே தெரிகிறது. அழகான பிள்ளைங்களை பெற்று அழகாக வளர்த்திருக்கிறீங்க, அழகான பேர குழந்தைகள். உங்களுக்கு என்னதான் தெரியல சொல்லுங்க பாக்கலாம், எல்லாமே தெரிஞ்சு முழுமையாகவே இருக்கிறீங்க. உங்களோட பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கம்மா. இதை விட வேற என்ன தெரியும் பெண்ணுக்கு சொல்லுங்க? அதெல்லாம் வாழ்க்கையோடு தான், அதாவது படிப்பின படிப்பு வருகிறது. நாங்க புத்தகத்தை
1: படிப்பதில்ல, அந்த காலத்துல யாரும் படிக்க வைக்கல.
0: அந்த காலத்துல படிக்க வைக்கிறேன்ல, ஏனண்டாமா வாழ்க்கை பாடம் தான் பெரிய பாடம், அது தானாகவே படிச்சிருவாங்க. புத்தகத்தை எடுத்து படிக்கிறது வந்து நீங்க வேலை பாக்குறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் மட்டும்தான். ஒரு பெண் அழகாக வாழ்றதுக்கு வாழ்க்கை பாடத்தை படித்துக் கொள்ளணும். குடும்பம் எப்படி நடக்கிறது, எப்படி வாழ்றது, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுதான்
1: எனக்கு உலகம் பூரா என் பிள்ளைங்கதான் உலகம். அதான் எனக்கு பணங்காசெல்லாம் அவ்வளவு சம்பாதிக்கணும், இல்ல பணங்காசுதான் வேணும்னு நினைக்க மாட்டேன், அதுக்கெல்லாம் ஆசை வைக்க மாட்டேன். அதான் எனக்கு என் பிள்ளைங்க வேணும், நல்லா இருக்கணும், எனக்கு உலகம். அம்மாவுக்கு விட்டுப்பட்டி ராசா படத்துல இருந்து விட்டுப்பட்டி ராசா என் கூட போறல ரேஷா, அந்த பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு?
0: இது நானே இது உங்களுக்கு பிடிக்கும் போல இருக்கு. எனக்கு பிடிக்கும். அதாவது எங்களுடைய யார் அந்த நடிகன், நெப்போலியன், அவருடைய நடிப்பு சூப்பர் நடிப்பு. அதுல அந்த பாட்டுலயே அவரு குரல்ல தான், நான் அப்படி போடு அண்டை சொல்லுவாருல்ல, அம்மாக்கு எட்டுப்பட்டி ராசா அந்த பாட்டு நான் எடுத்து வர்றேன். அம்மா சொல்லுங்க, நானும் நானும் ஒரு மகள் இருக்கிறேன்னு சொல்லுங்க அம்மாட்ட. அம்மா இருந்து போற ரெண்டாயிரம் இருந்துட்டு போ, இதுக்கு என்ன நீங்க கவலை பண்ணி பாருங்க. அவன் எப்படி தீர்த்து வைக்கிறான்னு பாருங்க. இவத்தான் ஜட்ஜ் ஆகிறேன், இவத்தான் ஜட்ஜ் ஆகிறேன். எல்லாம் சுமூகமா முடிஞ்சிருப்பாங்க. நல்லது, நான் அம்மாவாவே இருக்கிறேன். அம்மாவை சொல்லுங்க, அவட பேசுன தன்மை ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அம்மா தான் எல்லாம் உலகமே தெரிஞ்சவன்னு சொல்லலாம். அந்த குழந்தைகளை இவ்வளவு அழகா வளர்த்து வச்சிருக்கிறான், இவ்வளவு அழகா. ஒரு கஷ்டம் தெரியுமா, குழந்தை வளர்ப்பது என்பதே அது ஒரு பெரிய பாடம். அது இந்த காலத்து பெண்களுக்கு எல்லாம் அது தெரியாது உண்மையாக எல்லாம். சரி அம்மா, நான் உங்களுடைய பாடல்களே எடுத்து வர்றேன். வந்து இணைஞ்சு சிறப்பித்ததுக்கு நன்றி. நன்றி, நன்றிங்க,
1: நன்றி,
0: நன்றி,
1: நன்றி. லைன் போறீங்களா?
0: ஆ, இருக்கிறது. அப்பாவோட நிகழ்ச்சி இப்ப 4 மணிக்கு வருது, பாடல் விரும்பி கேட்கிற நேரம். அதுல இணைஞ்சா நீங்க உங்க பாடல் உடனே அப்பா கொடுத்துருவாரு. இப்பவும் கிடைக்கிறது தான், அதனால நீங்க இணைஞ்சு கேட்டுக்கோங்க. சரியா? 4 மணி
1: நைட்டுமா? நைட்ல இருந்து போறீங்க?
0: வருவன் வருவன் வருவன் நைட்டுக்கு வருவன்.
1: எத்தனை மணிக்குமா?
0: சரியா 8:30, 9 மணிக்கு. 8:30, 9 மணிக்கு வருவன். எனக்கு இப்படி சந்திக்கிறது பிடிக்கும். எங்க நைட் சந்திப்போமா? நைட்
4: சந்திப்போம்.
0: பாட்டு பாட போறீங்களா இப்ப நீங்க? பாடுங்க. சரி பாடுங்க, நீங்க பாடுங்க. இந்த மஜித் மாமாக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. இந்த மாமாக்கு இது கண்ணன் இல்ல, இது மஜித் மாமா. சரி சரி, நல்ல நல்ல. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ரோஷன். அம்மா அப்பாட நிகழ்ச்சிக்கு பாக்காம எடுத்துக்கொண்டு வந்துட்டு நீ பாட்டு அப்படி குடுக்கறன்னு தெரியல. நைட் குடுக்கற உங்களை எல்லாருக்கும் பாட்ட. சரியா?
1: சரி
0: அப்பாட நிகழ்ச்சி இப்ப தொடங்க போது நான் விடைபெற்றுக் கொள்ளலாம். சரி, நான் விடைபெற்றுக் கொள்ளலாம். நன்றி நன்றி நன்றி.
1: சரி
0: நன்றி நன்றி, மன்னிச்சு கொள்ளுங்க. பாட்டு நான் இடவைக்கு கொடுக்கறேன். பாணியம்மா மன்னிச்சு கொடுங்க, அப்பாட டைம் பாக்காம நான் என்னன்னு தெரியல, என்ன நடந்தேன்னு தெரியாது. நான் டைம் சொல்லதான் நான் டைம் பாக்கல. இப்ப அடுத்த அப்பாட நிகழ்வு வருகிறது. நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் என் அன்பு உறவுகளை. மகளிர் மட்ட நிகழ்ச்சியில இருந்து அடுத்த நிகழ்ச்சி உங்களுடைய சிந்தனை செல்வன் அவர்கள் தொகுத்து வழங்க நிகழ்ச்சி காட்டிலைக்கு வருகிறது. அவரோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். தமிழ் பணியை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையும் என கலைத்து இன்று இதிலே அமர வைத்திருக்கின்ற எல்லாம் வல்ல இறைவனுக்கு இந்த வேளையில் என் அன்பு கனிந்த நன்றியையும் வணக்கத்தையும் இருகரம் கூப்பி தெரிவித்து என் உறவுகளே, உலகளாக இருப்பவர்களே, முகம் தெரிந்தவர்களே, தெரியாதவர்களே, உங்களையும் இந்த நிகழ்வுக்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றேன் என்றும் மங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மொன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடாவில் இருக்கும் தமிழ் பணியிலே இப்பொழுது நேரம் சரியாக 10 மணி 35 நிமிடங்களை மன்னிக்க வேண்டும், பழைய நேரத்தில் தான் நான் இருக்கின்றேன் போல் தெரிகின்றது. புதிய நேரம் 10 மணி 35 நிமிடங்கள் முற்பகலாக காட்டுகின்றது. இந்த வேளையிலே ஈழத்திரு நாட்டிலும் தாயகம் தமிழகத்திலும் 9 மணி 5 நிமிடம் இரவு நேரம் என்று காட்டிக்கொண்டிருக்கின்ற இந்த தீபாவளி பண்டிகையில் வரும் படபடப்பான பரபரப்பான வேளையிலே எல்லோரும் விறுவிறுப்பாக ஓடிச் சென்று சுறுசுறுப்பாக தொழில் புரிந்து வருகின்ற தீபாவளியை அலங்காரமாக சிறப்பாக மகிழ்வோடு எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்று அந்த ஆதங்கத்துடன் ஓடித்திருக்கின்றீர்கள். ஆண்டுதோறும் வரும் தீபாவளியை அடுத்தடுத்து கொண்டாடினாலும் அந்தந்த நாட்களில் எங்களுக்கு நேரம் போதாது என்ற ஒரு எண்ணத்தை மனதிலே சுமந்து கொண்டு ஓடித்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். முன்னேற்பாடாக வரும் தீபாவளி நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக, அமைதியான நாளாக, சிறப்பான நாளாக, ஆபத்தில்லாத நாளாக நடைபெற வேண்டும் என்று. இந்த மொன்றில் தமிழ் வானொலியில் இருந்து பார்க்கும் பொழுது வானொலி எங்களுக்கு கூறுகின்ற வெப்பநிலையை பார்த்தால் 0 மேலே 1 °C என்றுதான் காட்டுகின்றது. அடிக்கடி மாறிக்கொண்டு போகின்றது. இடைக்கிடையே ஏற்ற தாழ்வுகள் பெரிதாக இருக்கின்றது. இருப்பினும் இன்று சூரிய பகவான் கூட அவர் தன்னுடைய கரங்களை நீட்டிக்கொண்டு அதிகாலை 6 மணி 47 நிமிடத்துக்கு தான் வெளியே காட்டியிருந்தார். ஆனால் காட்டிய கரம் மிகவும் பிரகாசமாக தெளிவாக இருக்கின்றது. கலையகத்தின் உள்ளே இருந்து காலதர் ஊடாக பார்க்கும் பொழுது பூமியிலிருந்து வானம் வரை எந்த விதமான களங்கமும் இல்லாமல் தெளிவாக இருக்கின்றது. சிறப்பான வெளிச்சத்தோடு இருக்கின்றோம். குளிர்நிலை நாங்கள் வெளியே சென்றால் எப்படி இருக்கும்? இப்பொழுது 1 °C என்று நான் கூறினாலும் அது வெளியே செல்லும் பொழுது நாங்கள் உணர்வதாயிருந்தால் 0 கீழே 2 °C இருந்தால் எப்படி குளிர் இருக்கும்? அடடா, வெயில் நன்றாக அடிக்கின்றதே, வெளிச்சமாக இருக்கின்றதே, வெப்பமாக இருக்கும் என்று வெளியே சென்றால் 0 கீழே, அதாவது உங்களுடைய குளிர்சாதன பெட்டிக்குள்ளே நீங்கள் புகுந்தால் எப்படி இருக்கும்? அதே போன்று இருக்கின்றது. அதனால் அழகான தெளிவாக சிறப்பாக இருக்கின்றது என்று நாங்கள் சாதாரணமாக எங்களை அலங்கரிக்கும் நல்ல ஆடை அணிகள் எல்லாம் நல்ல ஆடை அணிகள் தான், அழகான நாகரிகமாக உடுத்துக்கொண்டு வெளியே செல்லலாம். எங்கள் வளமையான உடைகள் என்று எண்ணினால் முடியாத காரியம். அதனால் அதற்கு நாகரிகமான அழகான விலை உயர்ந்த விலை குறைந்த என்று கூறிக்கொள்ள முடியாது, விலை உயர்ந்த என்றும் கூறிக்கொள்ள முடியாது. சாதாரணமான மேனியை பாதுகாக்கக்கூடிய, குளிரிலிருந்து லேசாக பாதுகாக்கக்கூடிய ஒரு தடை, காற்று தடை, பின் பிரேக், காற்று தடை தரக்கூடிய ஒரு அங்கியை தான் நாங்கள் அணிகின்றோம். இந்த அணி சாதாரணமாக நீங்களும் உங்கள் நாட்டிலே மழைக்காலங்களில் குளிர்காலங்களில் அணிகின்ற ஸ்வெட்டர் என்று கூறுகின்றோம், லேசான ஜக்கெட் என்று கூறுகின்றோம், அப்படியான ஆடைகளை நாங்கள் அணிந்து கொள்ளும். ஆனால் பாதத்திற்கு சரியான பாத அணியும் சரியான பாத உரையும் போடாது விட்டால் குளிர் தாக்கிவிடும். அது மட்டுமல்லாமல் கழுத்தினை சுற்றி, இந்த கழுத்திலே தான் அந்த சட்டைக்குள்ளே மேலே தலை கீழே கழுத்து அந்த இடைவெளியில் உருக்கிற அந்த கழுத்து வழியாக குளிர் உள்ளே செல்வதற்கும் காதின் துவாரம் வழியாக குளிர் உள்ளே செல்வதற்கும் சான்று உண்டு. அதற்கும் தடைகளை ஏற்படுத்திக் கொள்ளுகின்றோம் என் உறவுகளே. இனிமையான இந்த வேலையிலே எங்கள் நாகரிகத்தை பற்றி எங்களை பற்றி தானே கூறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த காலநிலை இன்று இப்படியே படிப்படியாக எவ்வளவு நேரம் இருக்கக்கூடும், எவ்வளவு தூரம் செல்லக்கூடும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இப்பொழுது +1 அதாவது வந்து 0 மேலே 1 °C காட்டும் இந்த வெப்பநிலை மெதுவாக மெதுவாக உயர்ந்து 3 °C வரை தான் செல்லலாம் என்று கூறப்படுகின்றது. இந்த பழிச்சென்று ஒரு தெளிவான வெளிச்சத்தை தரும் கதிரவன் கூட மாலை 4 மணி 38 நிமிடத்துடன் மறைந்து விடுவார்.
இருந்தாலும் எத்தனை மணி நேரம் எங்களுக்கு பகல் என்று எண்ணி பாருங்கள். 10 மணி நேரம் கூட இல்லை, அதை விட குறைவாகத்தான் இருக்கின்றது. ஆதலால் குறைந்த பகலும் கூடிய இரவுமாக இன்னும் குறைந்து போவதற்கு சான்று இருக்கின்றது. இப்படியே படிப்படியாக 4 மணிக்கெல்லாம் பொழுதுபட்டுவிடும். உங்களோடு நான் பேசி மகிழ்ந்து விட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டு உள்ள இல்லத்திற்கு சென்று நான் மதிய உணவை எப்படியும் முடித்து கொண்டு ஆறுதலாக வெளியே வந்து 1 மணி நேரத்தில் இருண்டுவிடும். அப்போ நாங்கள் வெளியே கர்மங்களை செய்ய செல்வதற்கு வங்கிகளுக்கோ அல்லது வேறு கடைகளுக்கோ, அது இரண்டும் தான் முக்கியமான வேலை எங்களுக்கு. என்னை பொறுத்தவரையில் காற்றலையை முடித்துவிட்டு என் வீட்டு கர்மங்களை முடித்துவிட்டு வெளியே அலுவல் என்றால் வங்கிகளுக்கு செல்ல வேண்டியிருக்கும் அல்லது அங்காடிகளுக்கு செல்ல வேண்டியிருக்கும். இதை விட வேறு உறவினர் வீடு வரை வந்து உறவாடியோ அல்லது ஆலயங்களுக்கு சென்று தரிசித்தோ அல்லது வேறு களியாட்டங்களுக்கு செல்லவோ இங்கு முடியாது. ஆதலால் குறைந்த பகல் கூடுதலான இரவையும் நாங்கள் எங்களுடைய நேர அட்டவணைப்படி எங்கள் கர்மங்களை ஆற்றி கொண்டிருக்கிறோம். இன்றும் எனக்கு அங்காடிக்கு செல்ல வேண்டிய வேலை இருக்கின்றது, வங்கிக்கு செல்ல வேண்டிய இருக்கின்றது. உங்கள் நிகழ்ச்சியை முடித்து கொண்டு விரைவாக சென்றுதான் நான் அதை. ஆதலால் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள், உணவுக்காக நேரத்தை வீட்டிலே ஒதுக்காமல் அவசரமாக செல்லும் போகை பாதைகளிலே கடைகளிலே வாங்கி உண்ண வேண்டிய ஒரு நிலையும் வாகனத்தை செலுத்தி கொண்டே உண்ண வேண்டிய நிலை ஏற்படும். சொந்த வாகனங்கள் இருக்கின்றபடியால் நேரத்தை கணக்கிட்டு நாங்கள் அந்தந்த இடங்களுக்கு சென்று வரலாம். அதை விட்டுட்டு பேருந்தில் செல்ல வேண்டும் அல்ல தொடருந்தில் தான் செல்ல வேண்டும் என்றால் அந்த தொடருந்துக்கும் பேருந்துக்கும் உள்ள நேரத்தை தான் நாங்கள் குறிப்பிட்டு அதன்படி இயங்க வேண்டும். எங்களை அவர்கள் இயக்குவார்கள் எங்களுடைய நேரங்களை. அதனால் இந்த குறைந்த கால நீள வேளைகளிலே கடமைகளை செய்வது அரிது. அல்லது அதிகாலை வேளையிலே எங்களது அங்காடிகளெல்லாம் 7 மணிக்கெல்லாம் திறந்து விடுவார்கள். இரவு ஒரு சில அங்காடிகள் 11 மணி வரை இரவு 11 மணி வரை திறந்து வெளிச்சத்தில் வைத்திருப்பார்கள் பெரிதாக. அல்லது அவர்களும் 6 மணியோடும் அடைத்து விடுவார்கள். ஆக குறைந்தது 7 மணி கூடியது. அப்ப காலையிலே நாங்கள் காலை 7 மணிக்கு எழுந்து செல்வது 6:47 தானே பொழுது புலர்கின்றது எங்களுக்கு. நாங்கள் எப்படி அந்த கடமைகளை சென்று முடிப்பது? இருப்பினும் நான் சில வேளைகளில் வானொலிக்கு வருவதற்கு முன்பு ஓடி சென்று சிறு பொருட்கள் வீட்டுக்கு தேவையான உணவு பொருட்களை வாங்கி கொண்டு வருவது உண்டு. இங்கே உலர் உணர்வுகள் அதிகமாக இருக்கின்ற நாடு. குளிர்சாதன பெட்டியில் வைத்து சாப்பிடக்கூடிய சமைக்கக்கூடிய சமையல் பொருட்கள் உண்டு. அதை நீண்ட நாட்களுக்கு வாங்கி வைக்க முடியாது தானே, 2 நாள் 3 நாள் வைத்திருக்கலாம். ஆனால் வாரக்கணக்காக இருப்பதும் உண்டு. அதி உயர் குளிர் ஃப்ரீசருக்குள்ளேயும் வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியான பொருட்களையும் வாங்கி வந்து நாங்கள் 2 மாதம் 3 மாதம் வைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதிலே என்ன உண்டு? உயிர் சத்து இருக்காது தானே? அன்பு உறவுகளை எண்ணி பாருங்கள். உடனடியாக மரத்திலிருந்து பறிக்கின்ற ஒரு மரக்கறி, ஒரு காய்கறியிலே உள்ள உயிர் சத்து, அதை பறித்து பக்குவப்படுத்தி பெட்டிகளில் அடைத்து வண்டிகளில் ஏற்றி கொண்டு வந்து அங்காடிகள் பேரங்காடிகளுக்கு கொடுத்து அங்காடிகள் அதனை சில்லறை வியாபாரிகளுக்கு விநியோகித்து அவர்கள் கொண்டு வந்து அதை தரம் பிரித்து விலை பதித்து அடுக்கி வைத்து அதன் பின்பு நாங்கள் சென்று பார்த்து தெரிந்து எடுத்து கொண்டு வந்து வீட்டிலே கொண்டு வருகின்ற எவ்வளவு நாள் செல்லும் என்று எண்ணுகிறீர்கள்? எங்கள் நாடு அப்படி இல்லையா? காலையிலே மரக்கறியை பறித்து விட்டால் மத்தியானம் 2 மணிக்கு முன்பு கடையிலே விலைப்பட்டு விடும். கொஞ்சம் வாடி சுவந்து விட்டால் கூட நாங்கள் வாங்க மாட்டோம். இங்கே அப்படி இல்லை. எங்கள் நாட்டிலிருந்து எத்தனையோ 1000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் உள்ள நாடுகளில் அயல் நாடுகளிலே உற்பத்தியாக்கப்படுகின்ற உஷ்ணவலய பிரதேசங்களில் உற்பத்தியாக்கப்படுகின்ற அந்த பொருட்கள் வாகனங்கள் மூலம் இங்கு வாகனம் என்று கூறும் பொழுது பேருந்து தொடருந்து அதைவிட வானூர்தி இவற்றிலே ஏற்றி கொண்டு வந்துதான் களஞ்சியப்படுத்தி எங்களுக்கு விநியோகப்படுத்துகிறார்கள் என்றால் சில உணவுகள் கிட்டத்தட்ட 1 மாதமும் செல்லலாம். அதுவரைக்கும் அதை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு அங்கே அந்த வாகனங்களில் பொருத்தப்பட்ட குளிர்சாதன பெட்டிகள் உதவி செய்கின்றன அவர்களுக்கு. எல்லாம் விஞ்ஞானம். அதனால் நேரடியாக நாங்கள் இயற்கை உணவை உண்ணுவது கடினம் கிடையாது, இல்லாமை. இங்கே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், இந்த கோடை காலம் 1 மாதம் 2 மாதம் ஆக மிஞ்சினால் 3 மாதங்கள். ஏப்ரல் மாதத்திலே ஒரு பயிரை நாங்கள் விதை போட்டிருந்தால் அது ஏப்ரல் கடைசி மேயிலே முளை துவங்கி
ஜூன் ஜூலைக்கு முன்பு அது பறித்து விட வேண்டும். அப்படி அறுவடை செய்யக்கூடிய பருவகாலத்தில் விளையக்கூடிய பயிர்களை நாங்கள் வீடுகளிலே வீட்டுக்கு முன்னாலே ஒன்று ரெண்டு வைக்கலாம். நாங்கள் பெரிதாக தோட்டங்கள் செய்ய முடியாது எங்கள் நிலங்களிலே. என்னை பொறுத்தவரையில் இரண்டு மூன்று வருடங்கள் நான்கு வருடங்களுக்கு முன்பு நான் இரண்டு மிளகாய் செடி, மூன்று கத்தரிக்காய் செடி, ஒரு வெண்டைக்காய் செடி மற்றும் அவ்வளவுதான். ஆசைக்கு அதை வைத்து நாங்கள் கடையிலே மண் வாங்கி கொண்டு வந்து அதை வந்து உற்பத்தியாக்குற நிலம் எங்கள் நிலத்தை கொத்தி வைப்பதற்கு எங்கள் நிலத்தில் உள்ள மண் அதற்கு விவசாயத்துக்கு ஏற்றது அல்ல. அந்த பூங்கன்றுகள் என்றாலும் சரி, காய்கறி வகை செடிகள் என்றாலும் வளர்க்க முடியாது. நாங்கள் அதற்கென்று மண் வியாபாரிகளும் சென்று மணல் மண்ணை சரி செய்து பக்குவப்படுத்தி பசலைகளை இணைத்து மண் விற்கின்றார்கள் பக்கெட்டிலே பைகளிலே போட்டு. அந்த மண்ணை கொண்டு வந்து சாடிகளுக்குள்ளே வைத்து சாடிக்குள்ளே தான் நாங்கள் நான் செய்தேன் அப்படித்தான். ஆனால் நன்றாக வந்தது. ஒரு கத்தரிக்காய் ஒரு 10-12 கத்தரிக்காய் ஒரு நாளையிலே எங்களால் சமைக்க முடியாது. பறித்து எடுத்து அதை சுவைத்தோம், நன்றாக இருந்தது. ஆனால் ஜூலை கடைசி வருகுது, ஆகஸ்ட் பிறக்குது என்றவுடன் எல்லாம் வாடிச்சு வந்துவிடும். அதே போன்று நண்பர்களும் தங்கள் வீடுகளிலே ஆக்குவார்கள். நான் மிளகாய் வைத்திருந்தால் என்னுடைய மிளகாய் மேலதிகமாக காய்ச்சிருந்தால் பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பேன். பக்கத்து வீட்டிலே பூசணி வைத்திருந்தால் அவர் எங்களுக்கு ஒரு பூசணியை கொடுப்பார். அதே மாதிரி குக்கம்பர் இப்படி வெள்ளரிக்காய் என்று வைக்கக்கூடிய பயிர்கள் உண்டு. அந்த பயிர்களை உட்பது ஒரு 3 மாதத்துக்குத்தான், அதை விட மேலதிகமாக பெறாது. அப்பொழுதுதான் லேசாக சூரிய வெளிச்சம் பட்டு அதிலே உணவு அந்த உணவிலே ஏற்படும் உயிர் சத்துக்கள். இந்த உணவுகளில் இன்னும் ஒரு நகைச்சுவை என்னவென்றால் அதை எங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தால் குழந்தைகள் உண்ண மாட்டார்கள். ஒரு தக்காளி செடியை தக்காளி பழத்தை அவர்கள் வளர்வதை பூர்ப்பதை பார்த்து காய்ப்பதை பார்த்து பழுப்பதை பார்த்து அழகாக இருக்கின்றது என்று மகிழ்வாக படங்கள் எல்லாம் பிடித்து அதை பற்றி நண்பர்களோடு பேசி பாடசாலைகளிலே அதை பற்றி அளவலாவியெல்லாம் வருவார்கள். ஆனால் அதை பறித்து சமைத்து கொடுத்தால் உண்ண மாட்டார்கள். ஏனென்றால் அங்கே மண்ணை பார்த்திருக்கின்றார்கள். மண்ணுக்குள்ளே தண்ணி ஊற்றும் போது மண்ணுக்குள்ளே இருந்து செடிகள் சில சில மண்புழு போன்ற வருவதை காண்கின்றார்கள் நேரடியாக. அதிலே வந்து பார்த்த பறவைகள் உட்கார்ந்து செல்வதை பார்க்கின்றார்கள். அது அவர்களுக்கு ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கும், விருப்பம் இருக்காது. சரி, இந்த மரக்கறி அதாவது வந்து காய்கறி உணவுகளை நாங்கள் உண்ணுகிறோம் என்றால் அதை நாங்கள் நேரடியாக பெற்று ஆசைக்கு எங்கள் நாட்டில் எல்லாம் செய்தோமே வளர்க்கின்றார்கள் என்று நாங்கள் செய்யும் பொழுது அதை தோட்டங்கள் இங்கே பெரிய தோட்டங்களை செய்வார்கள். பெரிய தோட்டம் என்றால் சிலருக்கு நிலம் இருக்கின்றது, அதை ஒரு தொழிலாக வைத்து வீட்டிலே உதவிக்கு உதவியாளர்கள் இருக்கும்போது மண்ணை கொத்தி அந்த மண்ணுக்கு புதிய மண்ணை போட்டு அதிலே விவசாயத்தை செய்து ஓரளவு செய்து அக்கம் பக்கம் கொடுக்கக்கூடிய வகையிலே செய்வார்கள். பெரிய வியாபாரமாக செய்ய முடியாது. ஆனால் பெருந்தோட்டங்கள் கமாபெளிகளிலே உள்ள விவசாயிகள் உருளைக்கிழங்கு போன்ற தக்காளி போன்றவற்றை பெருமளவில் செய்து பீன்ஸ் அதாவது அந்த போஞ்சி இனம் இவற்றை பெருமளவில் செய்து அதை அறுவடை செய்து அங்காடிகள் கொடுக்கிறோம். ஆனால் அது பெருமளவு எங்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. நகர்ப்புறமாக இருக்கின்ற எங்களுக்கு நிறைவு பெறக்கூடியதாக எங்களுக்கு அதை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த விவசாயிகளால் அதை உற்பத்தியாக்க முடியாது. எல்லாம் வெளியிடங்களில் தான் வருகின்றது, கனடாவை விட்டு வெளிநாடுகள். ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பருப்பு போன்ற சில வகைகள் கடுகு போன்றவற்றை கனடாவில் உற்பத்தி செய்து அதை கடுகு எல்லாம் சாதாரண கடையிலே கொண்டு வந்து விற்பது அல்ல, அதை மூட மூடையாக்கி வெளிநாடுகளுக்கு வர்த்தக விநியோகங்களே செய்து கொண்டிருக்கின்றார்கள். வாழுகின்றோம். இப்பொழுது விஞ்ஞானம் அதிகரித்து வரும் காலையிலே அறிவியல் சாதனங்கள் உருவாகி வந்த வேளையிலே எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மரபு அணுக்களை மாற்றினாலும் உயிர் சத்துக்கள் இல்லாது விட்டாலும் போலியான உணவுகளாக இருந்தாலும் எங்களுக்கு பற்றாக்குறை இல்லாமல் விநியோகம் செய்கின்றார்கள். இங்கே நன்றாக சிந்திக்க தெரிகின்றது. அப்படி என்றால் இந்த நோய்கள் எப்படி உருவாகின்றது? இறைவனால் படைக்கப்பட்ட இந்த ஆன்மா உருவெடுத்து வந்து உயர்ந்து வளர்ந்து தன்னுடைய பருவ காலத்தை முடித்து எல்லை காலம் வரை ஒரு ஆன்மா இயங்க வேண்டுமானது இருந்தால் அதற்கு உயிர் சத்துக்கள் வேண்டும். உண்மையான சரியான உயிர் சத்துக்களை உணவும் காற்று நீர் வெப்பம் இதிலே இருந்து தான் பெறுகின்றார்கள். சூரியனாலும் காற்றினாலும் மழையினாலும் பெற்றுக்கொள்ளுகின்றோம். ஆனால் அது இங்கே அட்டவணைப்படி சரியான முறையில் கிடைப்பதில்லை.
வெயில் ஏதோ ஏனோ வருகின்றது வெயில். அந்த வெயிலை குளிர் அணுக்கள் தாக்கிக் கொண்டிருக்கும் பொழுது நேரடியாக அந்த வெயிலுடைய ஒளி எங்களுக்கு படாது. இன்றையெல்லாம் இரண்டு ஒரு பாகை சாலிச்சது, ஆகாக சூரியன் ஒளி உதிக்கின்றது, சூரியன் தெரிகின்றது, வெளிச்சம் தெரிகின்றது, வெளியே செல்வோம், வெயில் படுகின்றது என்று எண்ணுகின்றோம். ஆனால் அந்த வெயிலில் உள்ள தாக்கங்கள் அத்தனையும் குளிர் அடித்து சென்று விடுகின்றது. குளிர்தானே எங்களுக்கு, அப்போ வெயில் படாமல் இருப்பதற்காக மேனியை மூடிக்கொள்ளுகின்றோம். அப்போ எப்படி எங்களுக்கு உயிர் சத்து டி கிடைக்கும்? கிடைக்காது. தண்ணீரை எடுத்துக்கொண்டால் நேரடியாக மழைநீர் வந்து எங்கள் நாடுகளில் இருக்கு. நாங்கள் வெட்டி கிணறை ஊற வைத்து ஊற வைத்த தண்ணியை மேலே எடுத்து நாங்கள் பாவிக்கின்றோம். ஊற்றெடுத்து வரும் தண்ணியை, ஆற்றிலே வரும் தண்ணியை, நல்ல தண்ணீரை எடுத்துக்கொள்வங்க பிராணவாயு சிறப்பாக கிடைக்கின்றது. ஆனால் இங்கே அப்படி இல்லையே, போத்தல்களிலே அடைக்கப்பட்ட தண்ணியைத்தான் நாங்கள் வாங்குகிறோம். அந்த தண்ணீர் எங்கிருந்து வருகின்றது? அதற்கு என்ன மருத்துவங்களை போடுகின்றார்? நீண்ட நாள் அந்த தண்ணீர் இருக்க வேண்டும் என்பதற்காக அதற்குள்ளே வேறு ஏதுக்களை அங்கே கலந்து கொள்ளுகின்றார்கள். அந்த மாற்றங்கள், அங்கே வேதியியல் மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு வரும் தண்ணீரைத்தான் நாங்கள் அறிந்து கொள்வோம். அப்போ நேரடியாக அங்கிருந்து எப்படி எங்களுக்கு உயிர் சத்து

முடியும் என்றால் அதற்கேற்ற பொருள் சோழன் போன்றவற்றை உருவாக்குகின்றார். எங்களுடைய கிராமத்துக்கு பெயர் கோன்வால், சோழச்சுவர் என்று நான் தமிழிலே உங்களுக்கு கூறுவேன். சோழன் தான் இங்கே அதிகமாக விளைவிக்கப்படும். சோழன் ஒரு சிலருக்கு பிரதான உணவாக இருக்கலாம், எங்களுக்கு அது பிரதான உணவா இல்லையே, எல்லோருக்கும் இருக்கின்றது. ஆனால் சோழனிலிருந்து வேறு வேறு உணவுகளை தயாரிக்கின்றார்கள். அப்படியே நடத்தி வாழ்கின்ற கூறப்போனால் அதிகமாக கூறிக்கொண்டிருக்கலாம், உங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கலாம். இருப்பினும் எந்த ஊருக்கு நாங்கள் வந்து இருக்கின்றோம், எந்த ஊரில் பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம், இந்த ஆன்மாவில் இருக்கப்பட்ட இந்த உடல் எப்படியான வகையில் அமைக்கப்பட்டது, வளரப்பட்டது, அந்த சூழல் இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கின்றது. அதனால்தான் அந்த பாடல் அன்றும் இன்றும் என்றும் எங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாகவும் ஒரு மன ஆறுதலையும் கொடுக்கக்கூடியது. சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமா, இந்த பாடலை கேட்கும் பொழுதுதான் எங்களுக்கு ஆதங்கமாக இருக்கின்றது. எவ்வளவு அற்புதமான உண்மை, அப்பட்டமான உண்மையை அழகாக எடுத்து கூறி சிறப்பாக இசையோடு தந்து எங்களை சிந்திக்க வைக்கின்றார்கள். பாடல் சிறப்பு, நடிப்பு சிறப்பு, திரைக்கதை சிறப்பு, கதை சிறப்பு, பாடியவர் சிறப்பு, இசை சிறப்பு, அதுள்ள பொருள் எவ்வளவு அழகாக சாதாரணமான ஒரு தேவைகளையும் சாதாரணமான பூரணத்துவத்தையும் அந்த பாடலே நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கின்றது. என்று நேரம் எடுத்துக்கொண்டே இன்று பொக்கிஷம் நிகழ்வுக்கு வந்திருக்கின்றோம். நேரம் 10:52 காட்டிக் கொள்ளுகின்றது. 15 நிமிடத்துக்கு மேல் நான் உங்களோடு அளவலாவிக் கொண்டிருக்கின்றேன். எங்கே என்னுடைய பொக்கிஷம் நிகழ்வை இந்த வந்துவிட்டதே, வானொலியை கேட்கின்றோமே என்று தெரியக்கூடிய வகையில் எத்தனை உறவுகள் இணைந்திருக்கின்றார்கள் என்று பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இங்கே யாரும் அணையவில்லை என்றுதான் தெரிகின்றது அன்பு உறவுகளே. ஏனென்றால் தீபாவளி காலம் அல்லவா, தீபாவளியினால் நீங்கள் தீபாவளிக்கான ஆயத்தங்களில் அறம்புறமாக என்ற ஒரு பொருளை, ஒரு சொல்லை நாங்கள் உபயோகிக்கின்றோம் தானே, அறம்புறமாக. அது அகம்புறமாக என்பது அறம்புறமாக என்று வந்துவிட்டது. யாரும் இங்கே இன்று ஒளிபரப்பு மொழியல் தமிழ் வானொலியிலே பாட்டுக்கு பொக்கிஷம் என்று எழுதவும் இல்லை. நான் பேசுவது கேட்கின்றதா என்பதை நான் அதை முதலில் பரீட்சித்துத்தானே பார்க்க வேண்டும். பேசுவது கேட்கின்றது என்றுதான் நான் எண்ணுகின்றேன். ஒருவரும் அழைப்பு தரவில்லை, இருப்பினும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரிகின்றது. இப்பொழுது பொக்கிஷத்தில் நாங்கள் ஆயத்தமாவோம் அன்பு உறவுகளே. இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

பொக்கிஷம் நிகழ்விலே கலந்து 20 பதங்களுக்கு காண இருக்கின்றோம், 20 பதங்களை கண்டுபிடிக்க இருக்கின்றோம். கண்டுபிடி இந்த நிகழ்விலே ஓடி வந்து மொன்றில் தமிழ் வானொலியிலே இணைந்து வேகம் விவேகமாக இயங்கி நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கும் உபயோகித்துக் கொண்டிருக்கும் எத்தனையோ பதங்கள் மறைவி மறைந்து இருக்கின்றதை அதை வெளிக்கொண்டு வந்து எல்லோரும் கலந்து பகிர்ந்து கொள்வோம் என்ற நல்ல எண்ணத்தோடு கண்டுபிடித்து ஒரு பதத்தை கண்டுபிடிக்க சென்று இத்தனை பதங்களை நீங்கள் வந்து கொடுப்பீர்கள் என்ற அந்த ஆவலோடு நான் இருக்கின்றேன். 20 பதம் என்று கூறும்பொழுது கிட்டத்தட்ட 100 பதங்களை நாங்கள் அறிய இருக்கின்றோம் என்று. ஒரு பதத்தை, ஒரு பெட்டியை திறந்துவிட்டால் அந்த பெட்டிக்குள்ளே இருக்கின்ற பதத்தை காண்பதற்கு 5-6 பதங்களும் வருவது உண்டு. சிலவளை நேரடியாக ஒரே தரத்திலும் கூறுவது உண்டு. அது அவர்களுடைய விவேகத்தை பொறுத்தது, வேகத்தை பொறுத்தது. அந்த வகையிலே ஞாபக சக்தி எப்படி இருக்கின்றது, நாங்கள் தமிழோடு தான் இருக்கின்றதான், தமிழிலே தான் வாழுகின்றோமா என்பதை அளவிடும் கருவியாக இது இருக்கின்ற உலகளாக இருந்து கேட்கும் அன்பு உறவுகள், இது தமிழா, தமிழ் அறிவு தானா, தமிழர்கள் தானா என்பதை தெரிந்து கொள்வார்கள். அந்த வகையில் 1, 2, 3, 20 பெட்டிகள் இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. 20 பெட்டிகளுக்குள்ளும் உங்களுக்கு விருப்பமான பெட்டிகளை தெரிவி

அதற்குரிய பதிலை தந்து வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம். 40 புள்ளிகளோடு வந்திருக்கின்றோம். எத்தனை உறவுகள் வர இருக்கின்றீர்கள் அத்தனை உறவுகளுக்கும் புள்ளிகள் உண்டு. விரைவாக வர வேண்டும். 1-20 வரைக்கும் பெட்டிகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. அண்ட காகசும் அபு காகசும் திறந்தடு சிசு என்ற மந்திரமும் இங்கே காத்து கொண்டிருக்கின்றது ஒலிப்பதற்கு. மந்திரத்தை ஒலிக்க வைத்து பெட்டியை திறந்து அதற்குள்ளே உள்ள அற்புதமான பதத்தை திறந்து எங்கள் எல்லோருடனும் பதிந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே.

உலகின் எந்த பாகத்தில் இருந்தும் எல்லோரும் அழைத்து கொண்டு மகிழலாம். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு அன்பு உறவுகளே.

உண்மையான இந்த வேளையிலே ஓடி வந்து இணைவதற்காக எத்தனை பேர் காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? யாரையும் காணவில்லை என்று ஒரு எண்ணம் எனக்கு தோன்றினால் நீங்கள் வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடுதான் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியை இயக்கிக் கொண்டிருக்கின்றேன். இங்கே ஓடி வாருங்கள், உங்கள் கருத்தினை தாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. நேரம் சரியாக 10:58 நண்பகலுக்கு செல்லுகின்றேன் என்று கூறிக்கொண்டு முன்னேறிக்கொண்டு போகின்றது முற்பகல். உங்களுக்கும் நேரம் 9:28, 9:30 காணப்போகின்றேன். தீபாவளி பண்டிகை நாளிலே வானொலியையும் கேட்க வேண்டும் என்று ஓடி வாருங்கள். பெட்டியை தொடர்ந்து பதிலை கூறிவிட்டு உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டுச் செல்லுங்கள். இந்த பாடல்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒலிக்கும் என்று கூறிக்கொள்ளுகின்றேன்.

ஒலிக்கும் பாடல்களின் சிறு இசையை கேட்டுக்கொண்டு, இது பொக்கிஷம் தான் என்று நீங்கள் ஊகித்து கொண்டு வருகின்றீர்களா, அல்லது நன்றாக கேட்டு தீர்மானித்து விட்டு வருகிறீர்களா தெரியவில்லை. ஓடி வாருங்கள், தாருங்கள், சொல்லி விடுங்கள் உங்கள் கருத்துக்களை. இது முன்னிறு தமிழ் வானொலி 24 மணி என்று கூறினேன். வாரத்தில் ஒரு நாள் தானே மலர்கின்றது இந்த பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நாங்கள் தவறப்படக்கூடாது என்று, பொக்கிஷத்தில் நாங்கள் தவறப்படக்கூடாது, பொக்கிஷத்தை கேட்க வேண்டும் என்று ஆதங்கமாக ஓடி வந்து இணைந்து சிறப்பித்துக் கொள்ளும் அன்பு உறவுகள் வந்து இணைந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு தொடர்கின்றது பொக்கிஷம்.

சொல்லிவிடுங்கள் எங்கள் வெள்ளி நிலவுகளே என்று உங்களை வெள்ளி நிலவுகளாக எண்ணிக்கொண்டு இதை மேகமாக எண்ணி அந்த வெள்ளி நிலவை அழைத்துக் கொண்டிருப்பது போன்று உங்களை விறகு விறகுவென்று இணைக்கின்றது. மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகத்தில் இருந்து பொக்கிஷம் பொக்கிஷம் பொக்கிஷம்.

காற்றலை சிறப்பாக இயங்குகின்றது என்று இந்த ஒலிபரப்பு செல்கின்றது என்பதை என்னால் உணர முடிகின்றது. எங்கள் தொலைபேசி சரியாக இயங்குகின்றதா என்பதை உணரும் வண்ணம் இதுவரை எந்த அழைப்பும் வரவில்லை. யாராவது அழைத்து அழைத்து களைத்து விட்டீர்களோ என்பதையும் அறிய முடியாமல் இருக்கின்றது. எப்படி அறிவேன் என்று சரிபார்த்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் மீண்டும் என்னுடைய தொலைபேசியை இன்னும் வரவில்லை. உங்களுடைய அழைப்பு யாருடைய அழைப்பும் எனக்கு கிடைக்கவில்லை. அதனால் என்ன நடந்ததோ என்று எண்ணி தொலைபேசியையும் சரிபார்த்துக் கொள்ளுகின்றேன்.

கலையகத்து தொலைபேசி சரியாகத்தான் இருக்கின்றது என்பதை சரிபார்க்க வேண்டிய நிலையிலிருந்து நான் செய்தேன், அது சரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் கலையகத்து தொலைபேசி சரியில்லை என்றாலும் என்னுடைய சொந்த தொலைபேசிக்கு நீங்கள் அழைக்க முடியும் தானே? எத்தனை செய்திகளை அனுப்பி வைப்பவர்கள் யாரும் அழைக்கவில்லை. அதனால் நீங்கள் இணைப்பில் இருப்பதற்கு சாத்தியமில்லை. நீங்கள் தீபாவளி பண்டிகையோடு இடர்படுகிறீர்கள், ஓடித்திரிகிறீர்கள், தீபாவளி ஆயத்தங்களில் இருக்கின்றீர்கள் என்று எண்ணும் வேளையிலே யார் வரக்கூடும் என்று எண்ணிக்கொண்டு வந்து சொல்லிவிடுங்கள். உங்களுடைய பக்குவமான இந்த பொக்கிஷத்தை நிகழ்ந்து நீங்கள் சிறப்பித்து உங்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைக்கின்றேன்.

0: சின்ன இடங்களிலே சிறு தானியங்களையோ சிறு பயிர்களையோ நாங்கள் விளைவிக்க வேண்டும். இந்த கனடாவில் நாங்களும் இயற்கையான உணவு உரங்களை போட்டு எங்கள் உரம் அல்ல பசலைகள் என்று கூறிக்கொள்வோம். உரம் என்று கூறும் பொழுது செயற்கையாக செய்யப்படுவது, பசலை என்பது தானாக ஏற்படுகின்ற இயற்கை சேதன பொருட்களை வைத்து நாங்கள் பயிர்களுக்கு ஊட்டப்பொருளாக போட்டுக்கொள்வது. அதை அழகாக அன்பாக சிறப்பாக மகிழ்வாக பார்த்து பார்த்து மகிழ்ந்து தண்ணீரை விட்டு நாங்கள் அந்த பயிரை வளர்த்து அதை பொறுத்து காய்த்து குலுங்குகின்ற வேளையிலே இந்த காலநிலை மாறி பருவ காலங்களினால் குளிர்கள் தாக்கும் வேளையிலே எங்கள் கண் முன்னாலேயே என்று போல மாலை நேரத்தில் பார்க்கும்போது மகிழ்வாக இருந்த பூமரங்களும் சரி பயிர் வகைகளும் சரி மறுநாள் காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது சோர்ந்து வாடி சுருங்கி இருக்கும். அதை பார்த்தவுடன் எங்கள் மனமும் அப்படித்தான் கருகி போய்விடும். ஆகா, அழகாக வளர்த்து வந்த அற்புதமான செடி இப்படி. என்னுடைய நண்பர்கள் வைத்த ஒரு, நான் கொஞ்சம் இளம்பிராயமாக இருக்கும் காலத்தில் கொஞ்சம் பெரிய அளவிலே ஒரு தோட்டத்தை உருவாக்கி அதை பொழுதுபோக்காக நன்றாக செய்து கொண்டு வந்தேன். வெளியே அந்த வருடம் காலநிலை நன்றாகத்தான் இருந்தது. நாங்கள் வெளியே சென்று அந்த பயிர்களோட தோட்ட வேலைகளை செய்யும் பொழுது நான் ஒரு தோட்டக்காரன் என்ற விவசாயி என்ற எண்ணத்தோடு அதை புரிந்து கொண்டிருக்கும் பொழுது மேனியெங்கும் வியர்வை கொட்டும் மகிழ்வு இருக்கும் பயிர்கள் நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியாக வளர்ந்து கொண்டு வந்தது. ஒரு தடவை அது 8வது மாதம் ஆரம்பிக்கும் பொழுது எல்லாம் பூவும் பிஞ்சுமாக அழகாக தோன்றிய அந்த பயிர் அடுத்த நாள் அதிகாலை எழுந்தவுடன் எல்லாம் சோர்ந்து பிஞ்சும் பூவுமாக சோர்ந்து விழுந்து கருகியது. என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக எண்ணி அன்றே விட்டேன் பயிர்களை வளர்க்கும். ஒரு குழந்தையை வளர்க்கும் பொழுது அந்த குழந்தை வளர்ந்து மலரை பொழிந்து மகிழ்வாக எங்களை உறவாடும் பொழுது அதற்கு ஒரு நோய்வாய்ப்பட்டு துஞ்சி விழுந்து விட்டால் எங்கள் மனம் எப்படி வாடும்? அதே போன்று இருந்தது உறவுகளே. இது காலநிலையால் அதே போன்றுதான் மனிதர்களும் இங்கே நாங்களும் வளர்வதற்கு எங்கள் இயற்கை சுவாத்தியமோ இயற்கையான போஷாக்கு சக்தி உள்ள உணவுகளோ இல்லை, இயற்கையான உடல் பயிற்சி கூட இங்கே இல்லை. அங்கே சென்று அந்த உடற்பயிற்சி நிலையங்களையும் நான்கு பக்கமும் மூடி கண்ணாடியால் பொருத்தப்பட்டு வெளிச்சம் தரப்பட்ட மின்பூட்டப்பட்ட அந்த கருவிகள் பூட்டிய சாலைகளிலே தான் எங்களுடைய உடற்பயிற்சியும் செய்ய முடியும். நன்றாக யோசித்து பாருங்கள், வாழ்க்கை என்பது எவ்வளவு சுலபம் எவ்வளவு கடினம் என்று. இனிமை எங்கே இன்னும் ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். பொக்கிஷ நிகழ்விலே ஓடி வாரங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள்.
1: சொல்ல மாட்டேங்கிறேன்.

0: இந்த வேளையில் வந்து பங்கு பெற்று இருக்கும் ஒரு உறவு இரண்டு உறவாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு என்னவென்றால், அற்புதமாக இந்த வேளை நல்ல இலகுவான வேளை, போட்டியாளர்கள் குறைந்த வேளை, ஓடி வந்து கலந்து கொண்டால் உங்களுக்கான புள்ளிகள் சிறப்பாக பெரிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும் தானே அன்பு உறவுகளே, ஏன் உங்களால் வந்து கொள்ள முடியாது என்ற ஒரு கேள்வி என்னிடம் தோன்றுகின்றது. ஓடி வாருங்கள்,
1: ஹலோ,
0: ஓடி வந்து இணைந்து 6478746415 என்ற இலக்கத்தை அழைத்து தொடர்பு கொண்டு இணைந்து புள்ளிகளை பெற்று மகிழ்ந்து எங்களையும் மகிழ வைத்து உங்களை மகிழ்வித்துக் கொள்ளுங்கள்.

சொல்லத்தான் நினைக்கின்றீர்கள், ஓடி வந்து சொல்லிவிட துடிக்கின்றீர்கள், சொல்ல முடியாது நிலைத்து நின்று எண்ணுகிறீர்கள். ஏனென்றால் உங்களுடைய நேரம், உங்களுக்கு சரியான நேரம் கிடைக்கவில்லை.

மனித தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபையில் இயங்கிக் கொண்டிருக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே அன்று எத்தனை நிகழ்வுகள் வந்த வேளையிலும் அத்தனை பாடல்களையும் கொண்டு வந்து அழகாக தொகுத்துச் செல்வார்கள். கிட்டத்தட்ட 260 பாடல்களை இன்று பொக்கிஷம் நிகழ்வில் வந்து நீங்கள் உங்களுக்கு வேண்டிய புள்ளிகளை சேர்த்து வெற்றியாளர்களாக உங்களை பதிவு செய்யும் அந்த வேளையிலே உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் பதிவு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அடுத்து ஒரு பாடலை கேட்போமா? அந்த பாடல் வருகின்றது இப்படி.

0: சந்தேஷம் நிகழ்வில் இணைந்திருக்கின்றோம். அன்பு உறுப்புகளையும் ஒன்றியல் தமிழ் வானொலி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக 11:22 தொட்டுவிட்டது. முற்பகலாக பெட்டிகளை திறந்து உங்கள் அற்புதமான பதங்களை கண்டுபிடிக்கும் அந்த புத்திசாலித்தனமான வேகம் விவேகத்தில் இணைந்து புள்ளிகளை பெற்று வெற்றியை ஈட்டிக் கொள்ளுங்கள்.
1: சொல்வதோ யா சொல்வதோ பதில் யா சொல்வதோ யா சொல்வதோ
0: புள்ளிகளை பெறுவதோடு மட்டுமல்லாமல் வெற்றிகளை ஈட்டுவதோடு உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் கேட்டு மகிழுங்கள். இது பொக்கிஷம் மொன்றியல் தமிழ் வானொலி.
2: என்ன உங்களுக்கு பிடிக்குமா?

கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தை நெருங்கி விட்டோம். நான் பொக்கிசம் என்று ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்றேன். அது பிழை என்றதை இப்பொழுது கண்டுபிடித்து எங்களுடைய நாகப்பட்டினம் ஜெகபூர் சாதிக் அவர்கள் ஒரு பதிவை தந்திருக்கின்றார். இப்பொழுதுதான் ஒரு மணி நேரத்துக்கு பின்புதான் இந்த பதிவை அவரும் தரக்கூடியதாக இருந்தது. இப்பொழுதுதான் கேட்கின்றார் போல் தெரிகின்றீர்கள். சரி, வந்துவிட்டோம். இது இன்று பொக்கிஷம் நிகழ்ச்சி இல்லை ஐயா என்று ஒரு பதிலை போட்டவர் இப்பொழுது நேரம் ஒரு மணி நேரத்தை தொட்டு 53 நிமிடங்களாகிவிட்டது. நீங்கள் நிகழ்ச்சி ஆரம்பித்து அதனால் ஆரம்பத்தில் நீங்கள் யாரும் கேட்டுக்கொண்டு இருக்கவில்லை என்பதை நான் உறுதி செய்து கொண்டேன். சரி, பொக்கிஷம் அல்ல, நாங்கள் மர நிகழ்ச்சி நேயர் நேரத்துக்கு செல்வோம். நேயர் நேரத்தில் நீங்கள் விரும்பிய பாடல்களை வந்து கேட்டு மகிழ்ந்து கொள்ளலாம் என்ப உறவுகளே எங்கே. சரி, பொக்கிஷத்துக்குத்தான் நீங்கள் யாரும் ஆயத்தமில்லை. இது பிழையான நிகழ்ச்சியை ஆரம்பித்து விட்டு நாங்கள் கலந்து கொள்ளவில்லை என்று எண்ணும் அன்பு உறவுகள் ஆதங்கமாக அடுத்த உறவுக்கு அடுத்த நிகழ்வுக்கு ஓடி வாருங்கள். அது உங்களுக்காக ஒலிக்கப்படுகின்றது. நேயர் நேரம் கதம்பம் எங்கே வாருங்கள். யார் முதலில் பெறப்போகின்றீர்கள் ஓடி வாருங்கள். கதம்பமாகிய நேயர் நேரத்திலே ஒலிப்போம் அன்பு உறவுகளே வாருங்கள். இது மொன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை 6477 4645 என்ற இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் பாடலை கேளுங்கள் உடனுக்குடன் ஒலிபரப்பப்படும்.

அவராவது இதுவரை நேரம் தாமதித்து ஒரு தடவை வானொலியை போட்டு பார்ப்போம் என்று போட்டவுடன் அது பொக்கிஷம் என்று போகின்றது. இன்று செவ்வாய்க்கிழமை அல்லவா, புதன்கிழமை என்று எண்ணி சென்று செய்துவிட்டார். ஒரு தடுமாற்றம் எனக்கு ஏற்பட்டதை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். என்னவென்றால், நேற்றைய தினம் இரவு நேர உணவுக்கு பின்பு நான் எடுக்க வேண்டிய மாத்திரைகள் 3 மாத்திரைகள். அந்த 3 மாத்திரைகளையும் நான் இந்த நிகழ்வு இந்த நேர மாற்றத்தின் பின்பு என்னுடைய உணவு நேர மாற்றங்களும் மாறுவதால் அதை 2 தடவைகள் அந்த மாத்திரையை எடுத்து விட்டதால் என்னால் கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்பட்டவர்களை மகளுக்கு கூறிவிட்டு என்னை அவர் அழைத்து சென்று படுக்கையிலே போட்டு மூடி எல்லாம் வைத்து எல்லாம் முனையவான எனக்கு வித்தியாசமான சூழலில் நான் இருந்தேன். 2 தடவைகள் உயர்ந்த வலிமை உள்ள அந்த மாத்திரைகளோடு தானே நாங்கள் இங்கே வாழுகின்றோம். ஒரு நாளைக்கு நான் அநேகமான மாத்திரைகளை எடுப்பது உண்டு என்னுடைய ஆரோக்கியத்திற்காக என்றால், அது நோய் வராமல் தடுப்பதற்கும் வந்த நோயை பக்குவமாக வைத்திருப்பதற்குமானது அப்படியான மாத்திரைகள். இனிமேல் இந்த நோய்கள் வராமல் இருப்பதற்கும் இந்த சாதாரணமாக இதய வருத்தம் உள்ளவர்களுக்கு வேறு மாத்திரைகளையும் கொடுப்பார்கள் பாதுகாப்புக்காக. அந்த மாத்திரைகளை போட்ட பின்பு நான் ஓரளவு செயலிழந்த நிலையில் தான் இருந்தேன். மகள் இரவு கண்முழித்து பார்த்து விட்டு அதிகாலையிலே நான் வழக்கமாக எழும்பும் மேலே அவர் கூறியது எனக்கு காதல் விழுகின்றது. அப்பா, முடியாது விட்டால் நீங்கள் இருங்கள், நாங்கள் வேறு நிகழ்ச்சியை கொடுப்போம் என்று கூறிய போது, இல்லை இல்லை நான் கொடுப்பேன் மகளே என்று ஓடி வந்து, நாளைக்கு இப்போதான் நான் நினைக்கின்றேன், இன்று புதன்கிழமை என்று எண்ணி எல்லாவற்றையும் மாறியிருந்தது. இன்று அதிகாலையிலேயும் எழுந்து நாளைக்கு நான் எடுக்க வேண்டிய அதிவலிமை உள்ள ஒரு ஊசி மருந்தையும் எடுத்து விட்டேன். இப்பொழுதுதான் புரிகின்றது, நம்பிக்கை தானே காரணம். அதனால் சில மாற்றங்கள், நான் அந்த ஊசியை வைத்து கொண்டு இன்று புதன்கிழமை என்று எண்ணிவிட்டேன். ஒரு நாள் முன்பு அந்த மருந்தை எடுத்து விட்டேன். அதனால் என்ன தாக்கம் ஏற்படப் போகின்றதோ மீண்டும் என்பது எனக்கு தெரியவில்லை. இருப்பினும் இப்பொழுதாவது வந்து ஜெகபர் சாதிக் அவர்கள் தெரிய வைத்ததற்கு மகிழ்ச்சியை கூறி நன்றியையும் தெரிவித்துக் கொள்வேன் என்று. உண்மைதான், இங்கே கால அலண்டர்கள் இருக்கின்றது, எங்களிடம் நாட்காட்டிகள் இருக்கின்றது, தொலைக்காட்சி, கைபேசியிலும் கூட நேரம் காட்டி மனிதாரம் காட்டி கிழமைகளையும் காட்டி கொண்டிருக்கின்றது. எவ்வளவு தூரம் கவனக்குறைவாக நான் அதை புதன்கிழமை என்று என்னுடைய ஊசிகளை கொண்டு வந்து எல்லாம் எடுத்து அவசரமாக செய்துவிட்டு தேநீரை கொண்டு வந்து இங்கே மேசையில் வைத்துவிட்டு தான் உங்களோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். சரியான தவறின் மேல் தவறை செய்துவிட்டேன் போல் எனக்கு தெரிகின்றது. இறைவன் துணை இருப்பார், எனக்கு எதுவும் நடவாது என்ற ஒரு நம்பிக்கை துணிவோடு இருக்கின்றேன். அன்பு உறவுகளை நான் மாறி எடுத்து விட்டேன். அது பாரிய பிழை ஏனென்றால், 24 மணி நேரத்து வித்தியாசத்தை விட்டு நான் ஒரு நிமிடம் கூட தாமதிப்பில்லை. ஒவ்வொன்றும் அச்சரியான தருணத்தில் அந்த ஊசி மருந்துகளை எடுத்துக்கொள்வேன். நான் இன்று மாறி செய்து விட்டேனே என்று இப்பொழுது நினைக்கின்றேன். இறைவா, என்னுடைய கவனக்குறைவு, இந்த கவனத்தை நேற்றைய தினம் எனக்கு ஏற்பட்ட அந்த மாற்றங்கள் ஏற்படுத்திவிட்டது. இதுதான் வாழ்க்கை. மாற்றம் என்பது மாறாதது என்பதை சொல்லாமல் சொல்லி சென்று விட்டது. இருப்பினும் எனக்கு ஒன்றும் செய்யாது. அது அந்த நோய் தடை மருந்துகள் ஒரு உயிர்கொல்லி மருந்து அல்ல. ஆதலால் நான் பயப்பட தேவையில்லை. பாதுகாப்புத்தானே முற்பாதுகாப்பாக தந்துவிட்டார்கள். சற்று தடுமாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும். இது நீ அடுத்த வாரம் வந்து இந்த நேரம் மாறப்போகின்ற இந்த ஊசியினுடைய தன்மை, அது வாரத்துக்கு ஒரு தடவை நான் அது எடுக்க வேண்டும். தினமும் எடுப்பதை எடுத்துக்கொண்டு திடீர் திடீரென்று செய்துவிட்டேன் போல் தெரிகின்றது. இதுதான் வாழ்க்கை. நேரம் எங்களை உறுத்தி கொண்டு அழுத்தி கொண்டு உழைத்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் அறிஞர் அண்ணா அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார், உலகத்தில் தான் பயப்படுவது 2 விடயத்திற்குத்தான், இருவருக்குத்தான் பயப்படுகிறேன். ஒன்று நேரத்தை காட்டும் இந்த மணிக்கூடு, இரண்டாவது காலத்தை அறிவித்துக் கொண்டிருக்கும் காலண்டர், அந்த நாட்காட்டி. ஒரு தாளை நாட்காட்டியிலிருந்து எடுத்துவிட்டால் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேனா, அடுத்து செய்ய வேண்டியது எது என்பதெல்லாம் சிந்திக்க வேண்டி வரும். நேரம் அந்த நேரத்தை காட்டுகின்ற முள்ளு, ஒரு அசைவு அசைந்து விட்டால் அந்த நேரம் போய்விடும், மீண்டும் கிடைக்காது. இப்படியெல்லாம் இந்த நேரத்துக்கும் காலத்துக்கும் அறிந்து கொள்வதற்கு ஒரு நிதானம் வேண்டும் தான்.
அந்த நிதானத்தை இழக்க செய்வது அந்த நேரமும் காலமும் தான் என்பது எனக்கு தெரிகின்றது. அன்பு உறவுகளே, எங்கே இப்பொழுது நீங்கள் நேரத்துக்கான பாடலை கேட்போம். என்ன பாடல்னாலும் நீங்கள் வந்து கேளுங்கள், பாடலை கேட்டு மகிழ்ந்து விடுவோம். நடந்தது நடந்து விட்டது, போனால் போகட்டும், போடா. நடந்ததை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மடையன், நடப்பதை எண்ணி நினைக்கின்றவன் தான் மனிதன் என்று நடப்பதை கவனிப்போம். அன்பு உறவுகளே, இப்பொழுது ஒரு பாடலை கேட்போம், வாருங்கள் கேட்டு மகிழ்ந்து விடுவோம்.

இனிமையான இந்த பாடல்கள் துள்ளலிசையோடு வந்தாலும் கேட்டு மகிழ்வதற்குரியதாக இருக்கின்ற நேயர் நேரத்திலே கதம்பமாக வரும் நேரமாக நாங்கள் இதை மாற்றி கொண்டு விட்டோம். நான் நேரத்தை மாற்றி எடுத்ததனால் ஏற்படுகின்ற தடுமாற்றங்கள் எத்தனை உண்டு என்பதை எண்ணக்கூடியதாக இருக்கின்றது. இருப்பினும் பொக்கிஷத்திலே எந்த பெட்டிகளும் திறக்கவில்லை. பொக்கிஷம் பொக்கிஷமாக பாதுகாப்பாக இருக்கின்றது. நாளைய தினம் அந்த பொக்கிஷத்து பெட்டிகளை திறந்து பார்ப்போம். இந்த பாடலை கேட்போம்.

இனிமையான அந்த பாடல் காற்றலையில் கலந்து சென்றது ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின். இன்றைய தடுமாற்றத்தோடு வந்த பொக்கிசத்தை மாற்றி நேயர் நேரமாக அது அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. கதம்பமான நேயர் நேரத்தை அலங்கரிக்க இன்னும் ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் தோன்றுகின்றதே, அந்த பாடலையும் கேட்டுவிடுவோமா?

வால்டர் வெட்வெல் திரைப்படுத்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவையில் நேயர் நேரமாக தருகின்ற நண்பு உறவுகளே, அந்த வகையில் இன்னொரு பாடலை கேட்போமா? முத்து என்ற திரைப்படம் 1995 ஆண்டுகளிலே ஒளிபரப்பி எல்லோருடைய பட்டி தொட்டிகளில் ஒலித்த ஒரு பாடல் இதுதான். அந்த பாடல், அதையும் கேட்போம்.

என்ன நடந்த பாடலுக்கு திடீரென்று நிமிர்ந்து விட்டது, காற்றலை சரியாக இயங்குகின்றது, பாடல் நின்றுவிட்டது, என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஓ, தடுத்து தடுத்து வருகின்றது, வலைத்தளத்துக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டு விட்டது என்பவர்களே.

துரித நடனங்களும் துரித தாளங்களும் கொண்ட பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பு உறவுகளை முன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் நேயர் நேரத்திற்காக மாறி வந்த பொக்கிசத்தை மாற்றி மீண்டும் நேயர் நேரத்திற்குள் நுழைந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக 11:55 நிமிடங்கள் என்று காட்டுகின்றது ஒன்றியல் தமிழ் வானொலியிலே. இன்னும் 5 நிமிடங்களில் நண்பகலை தொட்டுவிடுவோம் என்றும் கூறும் இந்த வேளையில் ஈழத் திருநாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் நேரம் சரியாக 10:25 நிமிடம் என்று காட்டி இன்னும் 5 நிமிடத்தில் 10:30 நோக்கி விடுவோம் என்று எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றது என்ற உறவுகளே. இந்த நேரமும் இந்த நாட்காட்டியும் மணிக்கூடும் நாட்காட்டியும் தான் எங்களை ஆட்கொண்டிருக்கின்றது என்றது நன்றாக தெரியும். அதில் கூட நாங்கள் தவறுகளை ஏற்படுத்துகிறோம். காரணம் தூக்கம் எங்களுடைய நாளாந்த கடமைகள். இந்த நாளாந்த கடமைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் வேளைகளிலே சில தடுமாற்றங்களும் உண்டு. தடுமாற்றம் ஏற்படுகிற வேளையிலே எங்களை ஆட்கொண்டு நடத்தி கொண்டிருக்கும் மூளை என்பது சில சமயங்களில் மாறி தொழில்படுகிறதோ என்று எண்ண தோன்றுகின்றது. அதற்கு ஏதுக்கள் பல காரணங்கள் உண்டு. ஏனென்றால் அதற்கு ஏதுவாக இயற்கை செயற்கை என்று இரண்டும் இருக்கின்றது அல்லவா. இயற்கையாக இயங்கும் ஒன்றை செயற்கை சில சென்று மாற்றிக்கொள்வது போன்று இன்று எனக்கும் மாற்றங்களை ஏற்படுத்திவிட்டது. சாதாரண

மனிதன்தான் மனிதனுக்கு மாற்றங்கள் ஏற்படுது வருவது. ஆனால் மாற்றங்களை தெரிந்தவென்றுடன் மனதை மாறவிடாமல் திணிவாக தெளிவாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையும் தருகின்றது அன்பு உறவுகள். இது வாழ்க்கையின் பாடங்கள். சரி, எங்கே இன்னும் ஒரு பாடலை கேட்போமா? மிகவும் ஒரு பிரபல்யமான ஒரு பாடல் என்று முன்னணியில் இருக்கின்ற ஒரு நடிகருக்கு முகவரி கொடுத்த ஒரு திரைப்படம் திருடா திருடி. எங்கே அந்த பாடல் என்ன பாடலாக இருக்கும்? அந்த பாடல் இந்த பாடல்தான்.

0: கணக்கு பண்ணேண்டா.
1: அற்புதமான இந்த ஒரு பாடல் பட்டி தொட்டி எல்லாம் முன்பு எல்லோரையும் உச்சரிக்க செய்து சென்ற பாடல் மட்டுமல்ல, தாளம் இசை நடனம் மட்டுமல்ல, பாடலின் வரிகளும் எங்களை கிறுகிறுக்க செய்த ஒரு பாடல். அது மட்டும் இல்லாமல் காட்சிகளும் பஞ்சபூதங்களையும் பார்க்கக்கூடிய வகையில் நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம், பூமி இத்தனையும் இணைத்து படமாக்கப்பட்ட ஒரு பாடல். மிகவும் சிறப்பான பாடல். நீண்ட நாட்களுக்கு பின் என்று கேட்கின்றோம், இடையிடையே வந்தாலும் எங்களுக்கு கிழகிழப்பு ஏற்றி துள்ள செய்துவிட்டு சிந்திக்க வைத்த ஒரு பாடல் என்றால் கூட வேண்டும். நல்லதொரு நடிகரையும் எங்கள் காட்டலையில் எங்கள் திரையுலகில் தோன்ற வைத்த பாடல். முன்னிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை நேரத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள் அடுத்து ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது என்று இனிமையான ஒரு வேளை விருப்பமான பாடல்களை கேட்டு மகள அமைதியாக வருகின்றது. பாடல்கள் அமைதியை குறைத்து கொண்டு அந்த பாடல் முதல்வன் திரைப்படத்தில் இந்த பாடலையும் கேட்போமா?

0: ஆறு, மலை, காடு, தோட்டம், துறவு என்று கட்டி தொட்டி எல்லாம் பாடி சென்றது அந்த பாடல் காட்சியோடு கூட. இனிமையான முதல்வன் திரைப்படுத்த பாடலை தந்தது நேயர் நேரம். இது மொன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கிளுகிழப்பான பாடல்களை, சுறுசுறுப்பான பாடல்களை, விறுவிறுப்பான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் இன்னும் ஒரு பாடல் கேட்க பெறுகின்றோம். ஒற்றன் என்ற திரைப்படத்திலிருந்து மொன்றில் தமிழ் வானொலியில் தரும் அடுத்த பாடலும் சுறுசுறுப்பான ஒரு பாடல்.
1: பாண்டு பேபே,

இந்த பாடல்கள் இப்படி அப்படி என்றெல்லாம் பாடுகின்றதே என்று எண்ணாமல் எப்படியெல்லாம் கருத்துக்களை கொண்டு வருகின்றது, அப்படியான சொற்களை எல்லாம் புகுத்தி இப்படிப்பட்ட பாடல்களை தருகின்றார்களே என்று எண்ணும் வேளையிலே மிகவும் சிறப்பாக இருக்கின்றது அன்பு உறவுகளே என்று நேயர் நேரத்துக்கான பாடல்கள் என்று எண்ணும் வேளையிலே எப்படி இருக்கும் இந்த பாடல் என்று இப்படி தருகின்றேன். கில்லி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை.

கில்லி திரைப்படத்து பாடல் இப்படி பாடியது அன்பு உறவுகளே. இது மொன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேர் நேரத்திற்காக நீங்கள் விரும்பும் பாடலும் நான் விரும்பும் பாடலும் இக்கேட்கும் அனைவரும் விரும்பும் பாடல்களும் என்று கூற முடியுமோ முடியாதோ தெரியவில்லை. பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றேன். எங்கள் தென்னகத்து திரைப்படத்துறையின் சங்கீதம் எப்படி எப்படியெல்லாம் வந்திருக்கின்றது, இசைத்துறை எப்படி எப்படியெல்லாம் வந்து, நடிப்புத்துறை எப்படி வந்திருந்து, படப்பிடிப்பு எப்படி வருகின்றது, இயக்கங்கள் கதைகள் எல்லாம் எப்படி கொண்டு ஓடி சமூகத்தில் புறையோடுகின்றது என்பதை எண்ணி பார்க்கும் வகையிலே இன்னும் ஒரு பாடலையும் தெரிந்திருக்கின்றேன். அந்த பாடல் வில்லு என்ற திரைப்படத்திலிருந்து இப்படி ஒலிக்கின்றது. Let me see.

அளவான கொழுப்பு இருந்தாலும் அளவில்லா, அளவான உடம்பு இருந்தாலும் அளவில்லா கொழுப்பு இருந்தால் அப்படி இருக்கும் என்ப உறவுகளை. இப்படியான பாடல்களை நாங்கள் கேட்ட மகளும் இந்த வேளையிலே என்ன கருத்துக்கள் சிறகடித்து சென்று எங்களை எங்கெங்கோ கொண்டு செல்லுகின்றது. தென்னகத்து திரைப்படத்து துறை எங்கள் சமுதாயத்துக்குள்ளே எப்படி ஊடுருவி செல்கின்றது என்பதையும், சமுதாயத்தில் என்ன மாற்றத்தை கொண்டு வருகின்றது என்றும், எதிர்கால சமுதாயத்தை எப்படி கொண்டு போகப் போகின்றது என்பதையும் நாங்கள் எண்ணக்கூடிய வகையிலே தான் பாடல்கள் அமைந்து கொண்டிருக்கின்றது. இரண்டு தடிகளை கொண்டு இசைகளை இன்று நாங்கள் ஆக்கிவிடலாம், உலகத்தை ஆண்டுவிடலாம் என்று எண்ணுகிறார்கள். ஆண்டுகள் பலவாக ஓடிக்கொண்டிருக்கும் எங்கள் தென்னகத்து திரைப்படத்துறை சமுதாயத்தில் இன்றும் அழியாத காவியங்களை படைத்திருக்கின்றது என்பதை எடுத்துக்காட்டுவதாக இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றேன். அன்பு உறவுகளே, பேசும் தெய்வம் என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் எனது கரத்துக்கு எட்டிய வேளையிலேயும் என் சிந்தனையை தூண்டிய வகையிலும் இந்த பாடலை தருகின்றேன். கேட்போம், இசை என்றால் என்ன, சங்கீத ஞானம் என்றால் என்ன, தத்துவம் என்றால் என்ன, பிரபல்யம் என்றால் என்ன, பாண்டித்யம் என்றால் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு தருவோம். இந்த பாடலையும் கேட்டு மகிழ்வோம்.

சிறப்பான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் என்ப உறவுகளே. இயல் இசை நாடகம் என்ற வகையிலே முத்தமிழும் கலந்ததை கொண்டு வந்து தந்த ஒரு பாடலை கேட்டோம். ஆண்டுகள் பல கடந்து விட்டது, இருப்பினும் இன்றும் கலை உலகம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. எங்கே நகர்ந்து செல்கின்றது, சமுதாயத்தை எப்படி நகர்த்தி செல்லுகின்றது என்பதுதான் வீணா. இனிமையான இந்த வேளையை இன்று நாங்கள் மிகவும் தடுமாற்றத்தோடு ஏற்படுத்தி விட்டோம் என்ப உறவுகளே என்றுதான் எண்ணுகின்றேன். உங்களையும் குழப்பி நானும் குழம்பி விட்டேன், நிகழ்ச்சியும் குழம்பி விட்டது. இன்று பொக்கிஷம் நிகழ்வுதான். பொக்கிஷம் நிகழ்வு ஆரம்பித்து சரியாக ஒரு மணித்தியாலத்தில் ஒரு செய்தி வருகின்றது. இன்று பொக்கிஷம் நிகழ்ச்சி இல்லையா ஐயா என்ற ஒரு கேள்வி. எப்படி அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்க முடியும்? அந்த கேள்வி என்னவென்றால், ஒரு மணி நேரமாக நிகழ்ச்சியை கேட்காமல் எப்படி எழுத முடியும் அந்த நிகழ்ச்சி இல்லையா என்று? அதெல்லாம் நான் குழம்பி விட்டேன். அப்படி என்றால் நான் தான் மாறிவிட்டேனோ என்று ஓடி சென்று மாறி சென்று கடைசியிலே என்னை நான் ஏமாற்றி விட்டேன் என்ற ஒரு எண்ணமும் எனக்கு ஏற்பட்டு விட்டது. நான் என்னுடைய மருந்துகளை வில்லைகளை எல்லாம் மாற்றி எடுத்து விட்டேனோ என்று தடுமாறிவிட்டேன். அதனால் அப்பொழுது இன்று அப்போ நேயர் நேரம் நிகழ்வு தானே என்று நேயர் நேர பாடல்களை இந்த பாடல்களை தந்து என் திசையை மாற்றிக்கொண்டு இருக்கும் வேளையிலே என் அன்பு குண்டு குண்டு பேட்டி ஏற்ப எழுதுகிறார். என்ன ஆச்சு தாத்தாவோ என்று கவலைக்குரிய சின்னங்களையும் பதித்து எழுதிவிட்டிருக்கார். அவருக்கு என்ன பாடலை என்ன பதிலை கூறுவதென்று எனக்கு தெரியவில்லை. நிகழ்ச்சியை தொடர்ந்து மாற்றிக்கொண்டிருக்க முடியாது, கொண்டு விட்டேன். ஏனென்றால் அன்பு உறவுகளே, எழுதுகின்ற பதங்களை சரியாக சிந்தித்து எழுத வேண்டும். எழுதிவிட்டு நீங்கள் பதிவிலே சென்ட் என்ற பகுதியை அழுத்துவதற்கு முன்பு நான் எழுதியது சரிதானா என்று திருப்பி பார்க்க வேண்டும். அன்பு உறவுகளே, எல்லோரையும் திசை திருப்பும் வகையிலே நீங்கள் எழுத்துக்களை எழுதக்கூடாது. இன்று பொக்கிஷம் நிகழ்ச்சி இல்லையா ஐயா என்று கேட்டால், அப்ப நான் பொக்கிஷம் தானே கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அவ்வளவு நேரமும் எதிர்பார்த்து கொண்டு அதற்குரிய காரணங்களையும் கூறிக்கொண்டு பொக்கிஷம் என்றால் என்ன என்று எல்லாம் எவ்வளவோ எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றேன். அந்த பதம் வந்தவுடன், ஒரு மணி நேரத்தின் பின் வந்தவுடன் குழப்பிவிட்டது. நான் உடனே அங்கே குறிப்பிட்டேன், இத்தனை மணி நேரத்தில் இப்படி ஒரு செய்தி வருகின்றதே என்று. நான் என்னை நான் ஒலிபரப்பை செய்வதா, உங்களுடைய நீங்கள் தருகின்ற குறிப்பை அல்லது நீங்கள் அனுப்புகின்ற யாருடைய படத்தையாவது தொட்டு அனுப்பியீர்கள் அதை பார்ப்பதா, எதற்கு பதில் சொல்லுவது என்று என்னை குழம்பிவிட்டேன். அன்பு உறவுகளை மன்னிக்க வேண்டும். இன்று பொக்கிஷம் நிகழ்ச்சி இல்லையா ஐயா என்று கேட்டால் அதனுடைய அர்த்தம் என்ன? அப்ப நான் செய்வது பொக்கிஷம் அல்ல என்பதுதானே, அல்லது இந்த நிகழ்ச்சியை கேட்காம இருந்து திடீரென்று ஒரு பதவியை போட்டுவிட்டு என் பெயரை கூறிவிடுவோம் என்பதற்காக எழுதிவிட்டீர்களா? இப்படி பல தடவைகள் நடைபெறுகின்றது. ஒரு 10 நிமிடம் 20 நிமிடத்துக்கு பின்பு படத்தை ஒன்றை போட்டு பெயர்களையும் பதித்து படங்களையும் அனுப்பி அழகாக தொட்டு விடுவீர்கள். இதையெல்லாம் தேவையில்லை. ஆனால் இது அவருடைய சந்தேகம் இருந்தது. என்னுடைய தொலைபேசிக்கு தான் எழுதியிருந்தால் நல்லவேளை வானொலியில் வந்ததை கேட்டிருக்கலாம், அதுவும் செய்யவில்லை என்று ஏதோ நிகழ்ச்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கிறவர் அட்டவணையை போட்டு நேர அட்டவணையின்படி பார்த்து கொண்டிருப்பவர்கள் போன்று அந்த ஒரு கேள்வியை கட்டளை. இன்று பொக்கிஷம் நிகழ்ச்சி இல்லையா ஐயா, அன்பு உறவுகள் நிகழ்வு தளத்தை அடிவாக எல்லோரும் கவனியுங்கள். நீங்கள் எழுதுவீர்கள், பார்ப்பீர்கள், நான் செய்திகளை எல்லாம் தருவேன். இல்லையென்றால் நான் இந்த மனோநிலையிலும் நான் இல்லையென்றால் நிகழ்ச்சி இல்லை என்று எழுதியிருப்பேன். மன்னிக்க வேண்டும், அல்லது வருந்துகிறேன் என்று எழுதியிருப்பேன். எதையும் கவனிக்காமல் எடுத்த எடுப்பிலே தனக்கு தெரிந்ததை மட்டும் எழுதக்கூடாது, அதிக பிரசங்கித்தனமாக. அடுத்து நீங்கள் பாவிக்கும் வார்த்தை பெரிய, நானும் சரி நீங்களும் சரி நாங்கள் உபயோகிக்கும் வார்த்தை பிரயோகங்கள், அதுவும் பதிவினை விடுகின்ற எழுத்துக்கள் கவனமாக இருக்க வேண்டும். அன்பு உறவுகளே, இன்று இந்த நிகழ்ச்சி பொக்கிஷம் ஒழுங்காக நிகழ்ந்து கொண்டு மக்களின் வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த நிகழ்வு தலைகளாக மாறிவிட்டது. உடனே என் அன்பு குண்டு குண்டு பேட்டி எழுதுகின்றார். சில நிமிடங்கள் கழித்து எழுதுகிறார். பாடல்களை கவனித்து விட, என்ன இது பொக்கிஷம் என்று ஆரம்பித்து இப்படி போகின்றது, என்ன நடந்தது என்று, என்ன ஆச்சு தாத்தாவோ என்று கவலைக்குரிய குறைகளையும் போட்டு எழுதியிருக்கின்றார். அவரை போன்றுதானே ஒவ்வொருத்தரும் நினைத்திருக்க வேண்டும். நானும் குழம்பி விட்டு இப்பொழுது என்னுடைய நேர அட்டவணைகளை மாற்றுவதற்கு ஆயத்தப்படுத்தி விட்டேன். அதனால் தயவு செய்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் ஒரு செய்தியை அல்லது ஒரு பதிவை அல்லது சொல்லை அல்லது வார்த்தையை நாங்கள் பிரயோகிக்கும் பொழுது நன்றாக கவனித்து செய்ய வேண்டும்.
என்னுக்குள் நானே நான் அதிகே பிரசங்கி, எனக்கெல்லாம் தெரியும் என்று ஒருபோதும் எண்ணக்கூடாது. நான் அப்படி எண்ணுவதில்லை, எனக்கு தான் தெரியும், நான் சொல்வதுதான் சரி என்று சொல்வதில்லை. உடனே இல்லையா என்று கேட்டவுடன் நேயர்களுக்கு முதலிடம் கொடுக்கும் நான் பிழைபட்டு விட்டேன் போல் இருக்கின்றது. நான் நேரத்தை மாறி தந்து விட்டேனோ, திகதியை மாறி எடுத்து விட்டோனோ, கிழமையை மாறி எடுத்து விட்டேன்னா என்ன, நான் அரை மணி நேரத்துக்குள் தான் நேற்றைய தினம் ஏற்பட்ட என் தடமாற்றத்தினாலே அந்த வீட்டில் மாத்திரைகளை அறிந்து விட்டு உறக்கத்துக்கு என்னை அனுப்பி வைத்து ஆறுதல் கொடுத்த என் மகளுக்கும் தெரியாமல் எழுந்து அரை மணி நேரத்துக்குள்ளே தான் நான் இத்தனை நிகழ்வுகளையும் என்னுடைய காலை நிகழ்வுகளை செய்து கொண்டு வந்து 5 நிமிடங்கள் தாமதித்து இன்று ஆரம்பித்தேன் இந்த நிகழ்ச்சியை, பொக்கிஷம் நிகழ்வை. ஆனால் 1 மணி நேரம் அது நிகழ்ந்து கொண்டிருந்த பின்புதான் அந்த பதில் வருகின்றது. இன்று பொக்கிஷம் நிகழ்ச்சி இல்லையா ஐயா என்று 11:24 என்னுடைய தொலைபேசியிலே அந்த செய்தி வருகின்றது. நான் அதற்கு முன்பு இங்கே உறவுகள் வரவில்லை, தொலைபேசி சரியாக இருக்கின்றதா, வலைத்தளம் சரியாக இருக்கின்றதா என்று எல்லாவற்றையும் சரிபார்த்து கொண்டிருக்கின்றேன். போட்ட தேநீரை கொண்டு வந்து இங்கே மேசையிலே தான் வைத்துவிட்டு நான் ஒருபோதும் அப்படி செய்வதில்லை. இன்று அதையும் கொண்டு வந்து வைத்துவிட்டு தான் ஆரம்பித்தேன் நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியை நேரத்துக்கு தர வேண்டும் என்று குழம்பி விட்டேன் அன்பு உறவுகளே. குழப்பம் வருவது வழக்கம்தான், தடமாற்றம் வருவது வழக்கம்தான், தடமாற்றத்தினால் சில மாற்றங்கள் ஏற்படுவது வழக்கம்தான். அதனாலே மனம் தளராமல் நம்பிக்கையோடு திடகாத்திரமாக நாங்கள் நடந்து கொள்வோம். அதனால் தான் இன்று இப்படி ஒரு நிகழ்வை உங்களுக்கு தொகுத்து தந்தேன். புதிய பாடல்களை சிலவற்றை போட்டு கிளகிழப்பாக ஏற்படுத்தி கொண்டு இறுதியாக அந்த சுர ஞான பேத சங்கீத இசை வித்தியாசத்தை உணர வேண்டும் நாங்களும் என்று எண்ணிக்கொண்டு அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ என்ற பாடலையும் தந்துவிட்டேன். இனிமையாக நேரம் ஓடி சென்று விட்டது அன்பு உறவுகளே. இன்றைய நிகழ்ச்சி இப்படியான ஒரு கதம்பமாக சென்றதை எண்ணி நான் வருந்தாமல் நிகழ்ச்சி தடைபடாமல் தொடர்ச்சியாக நிகழ்ந்ததே என்ற பெருமையோடு அன்பு குண்டு பேத்தி உங்களுக்கான காரணத்தை தந்தேன். இப்பொழுது கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டு தவறு நடப்பது வழக்கம், தவறு மீண்டும் தவறு தப்பித்தவரைத்தான் நடக்கின்றது, தப்பித்தவறு வருவது மீண்டும் பெறாமல் இருக்க நாங்கள் எல்லோரும் பார்த்து கொள்வோம். இனிமையான இந்த வேளையை இறைவன் கொடுத்து தேக ஆரோக்கியத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர எனக்கு வழிவகுத்து கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணக்கத்தை தெரிவிக்கும் இந்த வேளையிலே நிகழ்ச்சியை அமைதியாக கேட்டு மகிழ்ந்து சிந்தையை செயல்பட வைக்கும் என் அன்பு செல்வங்கள் என்றுதான் உங்களை கூறப்படும். நண்பர்களே, அன்பர்களே, உறவுகளே, பிள்ளைகளே என்றெல்லாம் அழைப்பேன். உங்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் கூறி தீபாவளி ஒழுங்குகளை சிறப்பாக கவனியுங்கள். எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பண்டிகைகளுள் அது மிகவும் சிறப்பான ஒரு பண்டிகை தானே தீபாவளி பண்டிகை. எல்லாம் சிறப்பாக நடைபெற வேண்டும், தீமைகள் எல்லாம் பறந்து செல்ல வேண்டும், நன்மைகள் எல்லாம் சிறந்து பெற வேண்டும் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இந்த வேளையில் உலகெல்லாம் பறந்து வாழும் இந்த உயிர்கள் அனைத்தும் நலம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும், நோயற்ற வாழ்வு காண வேண்டும், அமைதியான வாழ்வு காண வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்களோடு நானும் அன்பு கருணை சாந்தம் அமைதி நிலவ வேண்டும், மனித நேயம் மலர வேண்டும், அவலம் குறைய வேண்டும், பேரவலம் போக வேண்டும், அறம் தலைக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி உங்களிடம் இந்த விடைபெற்று செல்கின்றேன். வளமுடன் வாழ்வோம். நன்றியும் வணக்கமும். அதுதான் வருகின்றது. எது பொக்கிஷம்தான், நான் தான் இன்றைய நாள் என்று ஆரம்பத்திலும் இறுதியிலும் அவர் சொல்லி செல்கின்றார் அல்லவா. சரி, விடைபெறுவோம் அன்பு உறவுகளே.

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.
1: இருக்காங்களா?

வணக்கம். இது மண்டல தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் காற்றோடு காற்றாக கனடா கலையகத்திலிருந்து உங்களோடு அன்பின் சிந்தனை செல்வன் இணைந்திருக்கின்றேன். உறவுகளை நீங்கள் நலம் தானா என்று நான் கேட்கும் வேளையில் நாங்கள் நலம் என்று உங்களுக்கு கூறிக்கொள்ளுகின்றேன். நலமாக இருக்கும் இந்த வேளையிலே நலமோடு உங்களை காற்றலையில் சந்திக்கும் நான் 647-8746-4615 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து என்னோடு தொடர்பு கொண்டு கதம்பத்தை அலங்கரித்து செல்லலாம். உங்கள் மனதிலே பட்ட விடயங்களை பேசுவதற்கு வந்து கலந்துரவாடிக் கொள்ளுங்கள். காற்றலை சிறப்பாக இருக்கின்றது, நீங்கள் நலமாக இருப்பீர்கள். உங்களுக்கு இப்பொழுது இரவு நேரம் 9:26 பாரத பெரு நாட்டிலும் ஈழமொழி திருநாட்டிலும். எங்களுக்கு இப்பொழுது நண்பகலை எட்டி பிடிப்பதற்கு 4 இருக்கின்றன. இப்பொழுதுதான் 11:56 என்று காட்டிக் கொள்கின்றது. இன்னும் 4 நண்பகல் 12 எட்டிப்பிடித்துவிடும். அதிக உஷ்ணமும் இல்லை, அதிக குளிரும் இல்லை. காற்றலை சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் நான், எங்கள் நாட்டின் காலநிலை இப்பொழுது எத்தனையாக காட்டிக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் மிகவும் சற்று உயர்ந்திருக்கின்றது, 22°C. ஆனால் அது அவ்வளவு தூரம் வெப்பமாக இருக்காது. இப்ப உங்களுக்கு 50°C தான் இருக்குன்னா பாதி உஷ்ணம் தான் உங்களுக்கு இருக்கின்றது. 2 மணி வரை 3 மணி வரை இப்படி கூடிக்கொண்டு சென்று பின்பு இறங்கிக் கொண்டு இரவு நேரத்துக்கு 9-10 வந்துவிடும். இப்பொழுது இரவு நேரத்தில் குளிரும் பகல் நேரத்தில் உஷ்ணமுமாக இருக்கின்ற பருவநிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது மூன்றாம் தமிழ் வானொலி 24 தமிழ் சேவை. இப்போ ஒலித்து சென்ற நீங்கள் நேர்காணல், அதாவது தொடுவானும் அன்பு நீ நெஞ்சம் வந்து எங்களோடு தன்னுடைய உள்ளத்தை திறந்து எங்கள் உள்ளத்தோடு கலந்து சென்றதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதற்கேற்ற விமர்சனங்களையும் இங்கு எல்லோரும் வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அநேகமான பாராட்டி எழுதியிருக்கும் இந்த வேளையில் எங்கள் 2-3 பிள்ளைன தொடர்புகள் இருக்கின்றது. அதில் அவர்கள் எழுதி கொண்டிருக்கும் வேளையில் மகள்வாக இருக்கின்றது அந்த நிகழ்வை நாங்கள் கேட்கும் பொழுது அதில் கண்ணன் அவர்கள் நீண்ட ஒரு எழுதியிருக்கின்றார். இன்னும் ஒருத்தர் எழுதியிருக்கிறார், ஜோஜ் எழுதியிருக்கார் குவைத்திலிருந்து. ஜெகவர் ஷாதிக் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். ரேவதி அம்மா தனக்கு நன்றி கூறி எழுதியிருக்கின்றார். ஷாதிக் இரு தடவை எழுதியிருக்கும் வேளையிலே செல்வகுமார் நிறைவாக எழுதியிருக்கின்றார். அதைவிட ஷாவுல் ஹமீத் அவர்கள் குவைத் நாட்டிலிருந்து எழுதியிருக்கின்றார்கள். 2-3 தடவைகள் வந்து எழுதியிருக்கின்றார்கள். ஜெயங்கொண்டம் மெர்சி ராணி தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்திருக்கின்றார். ஒவ்வொருத்தருக்கும் ரேவதி தன்னுடைய நன்றியை கூறியிருக்கின்றார். மேஸ்வாணி நீண்ட ஒரு இதை எழுதியிருக்கின்றார்கள். ஒவ்வொருத்தருக்கும் படித்துக் கொண்டிருக்காமல் மஜித் ஐயா அவர்கள் தொடுவான நிகழ்ச்சியில் மண் பாசனை மனம் கமழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று அவரும் எழுதியிருக்கின்றார். அவர் தொடர்ந்து எழுதியிருந்தார். ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ள கடக்கைகளை எழுதியிருக்கார். கோவனூர் கார்த்தி அவர்கள் அப்படி நிறைய இன்னும் ஒருவர் எழுதியிருக்கின்றார். நிறைவாக மரியம் ரவி என்று எல்லோரும் உங்களுக்கு வாழ்த்துக்களை இன்னும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் வாசிக்க முடியாது. தனிப்பட்ட முறையிலும் என்னுடைய செய்தி பிரிவுக்குள்ளே எழுதியிருக்கின்றார்கள். அவர்கள் வேறு குழுக்கள் இருக்கின்றது தானே, 2-3 குழுக்களாக இருக்கின்றபடியால் ஒவ்வொரு குழுவிலிருந்தும் எழுதியிருக்கின்றார்கள். இந்த தொடர்பான இந்த தொடுவான நிகழ்வு முன்பு ஒரு வருடத்துக்கு முன்பு நீண்ட நாள் ஓடியது. பின்பு நேரம் பற்றாக்குறை எங்களது நிகழ்ச்சி நிறைவாக இருந்தபடியால் அந்த நிகழ்ச்சியை சற்று பின்தங்கி வைத்தோம். ஆனால் மீண்டும் அது தொடர வேண்டிய நிலை மக்கள் எங்களுடைய நேயர்களின் ஆதங்கத்தின்படி அதை திரும்ப தொடங்குவதற்கு இயக்குநர் மதிப்பளித்து அதை செய்து சொன்னார். அதன்படி இந்த 14th வாரமாக இன்று நிகழ்ச்சி ஒலிபரப்பாகியது. அந்த ஒலிபரப்பான நிகழ்ச்சி மீண்டும் மறு ஒலிபரப்பாக வரும். ஏறிய நாட்டவர்கள் வித்தியாசமான நேரத்தில் உள்ளவர்களும் கேட்டு மகிழ்ந்து கொள்ளலாம். அதேபோன்று ஒவ்வொரு உறவுகளுடனும் தொடர்பானத்துக்கு அவர்கள் வர தகுதி உள்ளவர்களாகவும் நான் மேலும் 2-3 உறவுகளுக்கு நான் இந்த அதாவது வந்து வரிசை கிரமத்தின்படி எடுத்துக்கொண்டு வருகின்றேன். அந்த எங்களோடு தொடர்பு கொண்ட காலம் தொட்டு வரிசை கிரமங்கள் இருவருக்கு நான் அழைப்பு கொடுத்து நேரம் கொடுத்து மூவருக்கு 3 பேரிடம் நான் கேட்டு கொடுப்பேன். இன்னும் 2 ஆண்கள் அவர்கள் விருப்பமில்லையோ அல்லது தட்டி கழிக்கிறார்கள். இல்ல 3 ஆண்கள்
நிருபர்களிடம் அழைத்திருக்கின்றேன், அவர்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது என்னோட பங்கு பெற்று இந்த நேரம் தங்களுக்கு ஒத்துவரவில்லை என்று பின்னடிக்கின்றார்கள். ஒரு சிலர் வந்து நாங்கள் வந்துவிட்டேன், என்னுடைய தொலைபேசியில் நீட்டில்லை என்று கூறுவார்கள். இதெல்லாம் காரணம் அல்ல, உண்மையாக அவர்களுக்கு இதில் விருப்பம் இருந்தால் என்னிடம் தாங்களாகவே கேட்டு வந்த அன்பு உறவுகள் நிறைய பேர், அதில் ஒன்றுதான் ரேவதியும். ரேவதி அதுக்கு தகுதி உள்ளவர், தாங்களாகவே வந்து எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், அணைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய வருகையும் தரவு, அவருடைய பங்களிப்புகளை பார்த்துத்தான் என்னால் எடுக்க முடியும். மூன்று ஆண்கள் ஒரு பெண் உட்பட நால்வருக்கு நான் 4 வாரத்தை இழந்து விட்டேன். அவர்களுக்கு ஒரு வாரத்தில் 24 மணி தியாலம் இருக்கு, ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வார நிகழ்த்தி ஒரு மணி தியாலம் அவர்களால் செலவழிக்க முடியாத விட்டால் அவர் எப்படிப்பட்டவர், பொறுப்பானவர் என்று எங்களால் அறிஞர். இன்னொரு பேருக்கு அழைப்பு விட்டால் அங்கே அழைப்பு செல்ல, அவர் தன்னுடைய அழைப்பு மணி எல்லாத்தையும் அணைத்து விட்டு தூங்குபவராக இருக்கிறார். அவர்களெல்லாம் இருக்கு, ஆனால் கேட்டு வருவார், எங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்று வந்து முறைப்பாடு செய்வார்கள். இன்னொரு நீண்ட நாள் உறவு, அவரிடம் நான் 2-3 தடவைகள் நேரம் கேட்டு அவருக்கு நேரம் இல்லை, எனக்கு நெற்றிலே இல்லை, நான் நேரம் என் வீட்டுக்கு போகிறேன், அங்கு போனால் எனக்கு எடுக்க மறந்து விட்டேன், இப்படியான காரணங்களை எழுதியிருக்கின்றார். இதுமுறை அந்த உறவு சரியான நேரம் வரும்பொழுது அவருக்கு அழைப்பு வந்து ஒரு பணிக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலையில இருந்தார். அவர் இதுவரையும் தங்களது சம்மதத்தை தரவில்லை. அதெல்லாம் பல எனக்கு வர வேண்டிய தகுதி வாய்ந்தவர்கள், நீண்ட நாள் உறவுகள். இன்னொரு பெண் உறவுடன் நான் ஆரம்ப அவருடன் கேட்டு பல நாள் அவர்களுக்கு நேரம் இல்லை, இதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. உண்மையாக காட்டளவில் வந்து உங்களுக்காக ஒரு மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் செலவழித்து உங்களுடைய அபிலாஷைகளை கேட்டு நாங்கள் பகிர்ந்து அளிக்கிறது விருப்பம் இல்லாமல் இருந்தால் நான் வில்லங்கப்படுத்தவே மாட்டேன். நிறைய இருக்கின்றார்கள், நேயர்கள் நிறைய கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், அதற்கு முன்னே எல்லாம் நேயர்கள் தான் வந்தார்கள். இன்னொருவரை கேட்டு நான் 3 மாத காலம் பணி இல்லை, இப்பொழுதுதான் பணி வந்திருக்கிறது. 24 மணி நேரம் அவர் பணி செய்வதல்ல, 7 நாட்களிலே ஒரு நாளாக அவர் லீவில் அவர் வீட்டில் இருக்கவில்லை. சில பல தட்டி கழிக்கிறார், அவர்களை பற்றி நான் அறியவில்லை. அவர் பன்முகம் கொண்டவர்கள், தங்களை இதிலே பிரபல்யப்படுத்த விருப்பம் இல்லாதவர்கள் போல் தெரிகின்றது. ஒரு சிலரும் வரமாட்டார்கள் என்றால் அவர் பல இடத்திலும் கால் வைப்பவர்கள், அவர்கள் இங்கே வந்தால் அங்கே என்ன சொல்லுவார்கள் என்று அப்படி செய்யல போல அப்படி இருக்கலாம். நாங்கள் அப்படி எதுவும் பார்ப்பதில்லை. உண்மையாக விசுவாசமாக இந்த வானொலியே தங்களுக்கு பங்களிக்க வேண்டும் என்று வந்து பங்கு அளித்துக் கொண்டு இருப்பவர்கள் தட்டி கழிக்கிறார்கள். அது ஏனென்று எனக்கு தெரியவில்லை. என்னிடம் விருப்பம் இல்லையா அல்ல தங்களுடைய விவரத்தை கூற விருப்பம் இல்லையோ எனக்கு தெரியாது. நேரடியாக எனக்கு தாமதிக்க எனக்கு உள்ள வேற விருப்பம் இல்லையாண்டால் நான் அவரோடு மேற்கிட மாட்டேன். இங்கிருந்து நான் நீண்ட தொலை தூரத்துக்கு அழைப்பு கொடுத்து நான் அவர்களை தொல்லைப்படுத்துவது போல எனக்காக அல்ல, எனக்கு 1000 உறவுகள் வந்து என்னோட இணைந்து கொள்ள இருக்கின்றார்கள். வானொலிக்குள்ளே அனைவரையும் இந்த பழகுபவர்களுக்கு முதலிடம் கொடுப்பதற்காகத்தான் நான் இந்த அழைப்புகளை விட்டேன். அப்ப 5 பேருடைய 5 வாரம் எனக்கு இழந்து விட்டேன். ஆனால் நான் இழந்து விடவில்லை, திடீர்னு கேட்டவுடன் என்னோட வரிசையில் இருக்கின்றார்கள். ஒவ்வொருத்தராக நான் எடுத்து இதற்காக நான் 3 மணி நேரம் செலவழிக்க வேண்டியிருக்கின்றது. ஒரு நபரினுடைய நேர்மைய ஒரு தொடுவானத்தை நான் நிறைவேற்றுவதற்கு எனக்கு 3 மணி நேர அவகாசம் தேவை. இந்த வேலை பல இந்த பணியிலும் பலவாக இருக்கும் வேலையிலும் நான் அதை சம்பூர்ணப்படுத்துகின்றேன். நல்லது, அந்த உறவுடைய தொடுவானத்தை கேட்டு தொடுவானத்துக்கான விவரங்களை வாழ்த்துக்களை அனுப்பியவைக்கு அனைவருக்கும் ரேவதியோடு விளைந்து நானும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது கதம்பம் 6478764415 இலக்கத்துடன் வந்து இணையுங்கள். பாடல் ஒன்றை தர இருக்கின்றேன், அந்த பாடலை கேட்டுக்கொண்டு காற்றலைக்கு வாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் வரலாம், ஏனென்றால் என் விருப்ப பாடலாக வருகிறது, உங்கள் விருப்பம் அல்ல. உங்கள் விருப்ப பாடலை ஒளிபரப்பும் பொழுதுதான் இன்னொரு நேயர் வந்தால் நான் அதை

நேரம் இப்பொழுது மலேசியாவில் அந்த அன்பு உறவு வேலைப்பளு 24 மணி நேரம் அவருக்கு ஈடுபாடு காத்தரைக்கு வர முடியாது என்று அன்றை கூறியிருந்தார். ஆனால் பதிவு போட்டுக் கொண்டிருக்கின்றார். அவர் பணி முடிந்து என்ன தெரியவில்லை, எங்கள் நேரம் அவருக்கு ஒத்து வரவில்லையோ தெரியவில்லை. முன்பு அடிக்கடி வந்து கொள்வார், அவரோடு அனுப்பிது. ஆனால் நலமாக இருக்கின்றார், மலேசியாவில் இருக்கும் நண்பர். அதே போன்று ஒவ்வொரு உறவுகளும் தங்களுக்கு நேரம் இல்லை, இந்த நேரத்தில் வர முடியாது என்று சொன்னால் நாங்கள் அவர்களை பலவந்தப்படுத்த மாட்டேன், காற்றலைக்கு வந்து எங்களோடு அன்பாக பேசி முகந்து அந்த உறவுகளோடு உறவாக சேர்ந்து முகந்து செல்லலாம் என்று கூறிக்கொண்டு ஒரு பாடலை தருகிறேன். இந்த பாடல் ஓடும் பொழுது நீங்கள் வர நினைத்தால் வரலாம் என்று உறவுகளே.

0: பேரிலிருந்து உணவு கீழே கொடியுடைய எந்தமே உயிரமே உருவாகியும் இசை வெள்ளமே உயிரன பேரிலிருந்து உணவு கீழே கொடியுடைய
1: பாடலை நிறுத்தி அன்பு உறவை அழைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் சார். வணக்கம். மதுரை கே கே நகர்லிருந்து மணிகண்டன் பேசுறேன்.
1: மதுரை கே கே நகர் மணிகண்டன், நலமாக இருக்கின்றீர்கள் ஐயா? நீண்ட நாளை பின் காற்றலைக்கு வாருங்கள். ஆனால் திரையும் நீங்கள் புலகத்திலே இருக்கின்றீர்கள். நீங்கள் எழுத்து வடிவில் வருகின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா மணிகண்டன்?
2: நிலமா இருக்கேன் சார். நிலமா இருந்து கடை 8 மணிக்கு கடை அடைக்கணும் கவர்மெண்ட் ஆர்டரு. 7 கடையை பூட்டிட்டு இப்ப வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு மொட்டை மாடை உட்காந்து நம்ம நினைச்சு
1: கேட்டுக்கிட்டே இருந்தேன்.
2: தெரியும் நீங்க தொடுவானா யூனிவர்சி கேட்டு நம்ம ரேவதி அம்மா பேசினாங்க. அவங்க நம்ம அவங்க என்ன சொல்றேன்னா, எனக்கு நம்ம நிகழ்ச்சி கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அவங்க பழக்கம் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா சென்னை வானொலி மூலியமா பேசுவாங்க. அவளுக்கு மூலியமா அவங்களை கேட்டிருக்கேன். இன்னைக்கு நம்ம MDR வானொலி மூலியமா அவருடைய வாழ்க்கை வரலாற்றுலாம் எழுதி சொன்னாங்க, கேட்டு சந்தோஷப்பட்டீங்க.
1: சந்தோஷம். அவர் வந்து எங்களுக்கு நிகழ்ச்சிகள் முத்து சிதறல் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம்
2: கொடுத்தாங்க. எனக்கு பதிவு போட முடியல, கேட்டேன் நானு. கடையில வந்து சார் இப்ப வந்து இந்த ஊரடங்கு இன்னும் இருக்குது தமிழ்நாட்டுல மதுரையில. அப்படிங்கும் போது காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே நாங்க போய் மார்க்கெட்ல போய் சரக்கு எடுத்துட்டு கடை திறந்து வியாபாரம் பார்த்துக்கறதுனால பதிவு போட நேரம் இல்ல. ஆனா வானொலி வந்து ஒழிச்சுட்டே இருக்கும், பதிவு போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்க
1: மாட்டேங்குது. ஒவ்வொரு நிகழ்ச்சியை பற்றியும் பதிவு எழுதுவீங்க. நன்மை தீமை எல்லாம் நல்ல எங்களுக்கு அருமருந்தாக இருக்கிறது. அப்படி எழுதுறதா அல்ல எங்களுக்கு
2: காலையில அந்த நம்ம பொதுக திண்டல் கண்டிப்பா நான் பதிவு போட்டேன். அந்த டைம் வந்து அப்பதான் கடையில எடுத்து வச்சிருவோம். அப்ப பொதுக திண்டல் கேட்டுட்டு நான் பதிவு போட்டுருவேன். மற்ற நேரத்தில் வந்து வியாபாரம் ஓடிட்டு இருக்குமா அது பதிவு போட முடியாம இருக்கு.
1: முடியாது முடியாது.
2: பொதுக திண்டல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பொதுக திண்டல் வந்து அது என்ன சொல்றதுன்னா, அந்த ஒவ்வொரு அறிவிப்பாளரும் ஒரு வித்தியாசமான பாடல் கொடுப்பீங்க. அது கொடுக்கும் போது நமக்கு வந்து அந்த ரசனையோட கேட்கும் போது நல்லா இருக்கு. அப்படிங்கும் போது பதிவு போட்டதான் அது வந்து நம்ம எதனால அந்த பாட்டை ரசிக்கிறோம் அப்படிங்கறது வந்து உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், எனக்கும் சந்தோஷமா இருக்கும்.
1: நிச்சயம்
2: பதிவு போட்டுவிடுறது.
1: நிச்சயமா அந்த பதிவு நன்றாக இருக்கு. நான் சிலபடி உங்களுக்கு திருப்பி பதில் போடுவேன். எழுதுகிறேன். உங்களுக்கு மட்டும் ஒரு பாடம் கேட்கறீங்களே, நீ என்ன கேட்பேன் சில வேளையில.
2: ஆமா ஆமா, நீங்க கேட்டிருக்கீங்க. ரெண்டு மட்டும் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாடம் கேட்க மாட்டேங்கிறீங்க
1: அப்படிம்பீங்க. எல்லோருடைய பாடலுக்கும் வாழ்த்துக்களும் குறிப்புகளும் எழுதுவீர்கள். அப்படி இருந்தாலும் இங்கே இயல்பு கேட்பாரோ என்று பார்த்தா உங்களுக்கு பாடல் கேட்க மாட்டேங்க. எவ்வளவு தூரம் நீங்கள்
2: பாடல் எப்படியாவது நம்ம நேரில் போட்டு
1: விட்டுறோம்.
2: ஜாதிக ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பாடல் வரியில வந்து எப்படினாலும் நம்ம பிடிச்ச பாடல் போட்டு
1: விட்டுறாங்க.
2: ஒரு காணம் நல்லா இருக்கும்.
1: எல்லா உறவுகளும் நல்ல பாடல்களும் நல்ல நிகழ்வுகளையும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். 24 மணி நேரமும் இப்ப பகல் கேட்காதவர்கள் இரவு கேட்கக்கூடிய சில நிகழ்வுகள் இப்படியான ஜனரஞ்சகமான நிகழ்வுகள் நீர் பதவி போடும் பாட்டும் பதவியும் போடுவோம், கவிதையும் காணமும் போடுவோம். நிறைய நிறைய நிகழ்வுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும். அதுல இந்த தொடுமானம் நீங்களும் என்னுடைய பதவியில இருக்கின்றீர்கள், லிஸ்டில இருக்கின்றீர்கள். உங்களையும் ஒரு தடவை நான்

0: நேரம் தம்பிங்களை நான் எடுப்பேன், நாங்கள் சந்திப்போம் ஒரு தடவை காற்றலையில்.
1: நன்றி சார்.
0: இந்த வேலையில என்ன பாடலோடு வந்திருக்கு நீங்க கேட்க வேண்டும் ஒரு பாடல் இல்லையா?
1: ஆமா, இப்ப ஒரு பாடல் கேட்கதான் வந்திருக்கு போன் போட்டவங்களுக்கு.
0: என்ன பாடல்?
1: படம் வந்து உன்னை நான் சந்தித்தேன்.
0: அது என்ன பாடல்?
1: உன்னை நான் சந்தித்தேன். அந்த படத்துல இருந்து அந்தி வெயில் மின்னி வரும் போலுது, மன்மதனின் மந்திரத்தை எழுது நீ எழுது அப்படிங்கிற பாடல் கொடுங்க.
0: அந்தி வேலையா?
1: அந்தி வெயில் மின்னி வரும் பொழுது மன்மதத்தின் மந்திரத்தை நீ எழுது. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ அப்படி ஆரம்பிக்கும்.
0: என்ன திரைப்படம் என்று கூறுங்க?
1: உன்னை நான் சந்தித்தேன்.
0: ஓ, உன்னை நான் சந்தித்தேன். அந்த பாடலை கேட்பதற்கு என்ன காரணம்?
1: அந்த பாடல் வந்து எனக்கு வந்து அடிக்கடி நான் முணுமுணுக்கிற பாடல். ஏன்னா எனக்கு நான் டூ வீலர்ல போகும்போது நம்ம அறியாமலே ஒரு சந்தோஷமா இந்த பாட்டு பாடிட்டே போவேன்.
0: உங்களுக்கு உங்களை மகிழ்ச்சி படுத்துற பாடல்கள் இது ஒன்று.
1: இது ஒன்று. ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப மதுரையில தொடர்ந்து இந்த ஒரு வாரமா இரவு நேரம் டெய்லி மழை பெஞ்சுக்கிட்டு இருங்க சார். இன்னைக்கு கூட நல்ல மழை, ஒரு வாரம் தொடர்ந்து மழை பெய்யுது, சந்தோஷமா இருக்குது. அந்தி வெயில் மின்னி வரும் பொழுது மன்மதனின் மந்திரத்தை நீ எழுது நீ எழுது. நல்லா இருக்கும் பாட்டு, அந்த இசை நல்லா இருக்கும், அது கொண்டான பாடல் வரிகளும் நல்லா இருக்கும். இந்த பாடல் கேட்டு கொஞ்சம் நல்லா ஆட்களாகி விட்டதே, நம்ம வானொலி கேட்கணும்னு ஆசைப்பட்டேன்.
0: யாரும் கேட்கவில்லை நீ?
1: ஆமா இல்ல, நான் ஒரு டிப்பு, நானு மீரா மேடம் பேசும்போது இந்த பாட்டு கேட்டிருக்கேன்
0: நானு. அப்புறம்
1: ஏழு மாசம் மாதிரி கேட்டிருக்கேன் நான். போட்டு விட்டாங்க பட்டம்.
0: அந்தி வரும் மின்னி வரும் பொழுது கூறுங்கள். காலநிலை எப்படி இருக்குன்றது? அங்கே
1: இங்க அதான் டெய்லி மழை பெஞ்சுக்கிட்டு இருங்க சார். பகல் நல்ல வெயில் அடிக்குது, இரவு நேரங்கள்ல வந்து நல்ல மழை. இன்னைக்கு நல்ல மழை, இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு 6 மணில இருந்து 7:30 வரைக்கும் மழை மதுரையில.
0: ஓ, காலையில நீங்க எத்தனை மணிக்கு கடை திறப்பு?
1: காலையில வந்து இப்ப வந்து 8 மணிக்கு கடை திறந்துருவேன். காலையில 8 மணிக்கு திறந்து 8 மணிக்கு அடைச்சிருது. 8 மணிக்கு அடைச்சு ஆகணும் எல்லா கடையிலுமே, தமிழ்நாடு முழுவதுமே 8 மணிக்கு கடை அடைச்சாகணும். இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு 1st இருந்து பசி விட்டுருக்காங்க. இன்னைக்குதான் அரசு போக்குவரத்து கழகம் வந்து நிலந்து விட்டுருக்காங்க.
0: அது கூறியிருந்தார்கள் தளர்த்தப்பட்டிருக்கிறது எல்லாம.
1: ஆமா, இன்னைக்கு இருந்து கொஞ்சம் தளர்த்து பண்ணிருக்காங்க. அதாவது எல்லா கடையும் திறக்கலாம், 100% வேலையாட்களை வச்சு வேலையை அமைச்சிக்கலாம், கோயில் எல்லாம் திறக்கலாம். கோயில்
0: இருக்காங்க. எத்தனை பேர் வரலாம் இல்லையோ,
1: சமூக இடைவெளி இருக்கணும்ன்றாங்க. சமூக இடைவெளியோடு ஆமா, இது வந்து நல்ல திட்டங்கள். நம்ம நம்மளே பாதுகாத்துக்கணும். சமூக இடைவெளி இருக்கணும், ஒருத்தர் ஒட்டாம இருக்கணும், முகக்கவசம் அணிஞ்சுக்கணும். ஏன்னா ஏன் கேட்டீங்க, எனக்கு பக்கத்துல இருக்கிறவங்க என்ன இருக்கும் சொல்ல முடியாது, நமக்கு என்ன இருக்கும் சொல்ல முடியாது. நம்மளே நம்ம பாதுகாத்துக்கணும்.
0: நிச்சயமா, நிச்சயம் நாங்கள் தான் கவனிக்க வேண்டும். அதுதான்
1: நம்மளதான் பாதுகாத்து. நம்ம நம்ம வந்து கரெக்டா இருந்தோம்னாக்கும் எல்லாமே தளர்வு பண்ணிருவாங்க. நம்ம கையிலதான் இருக்குது, மக்கள் கையிலதான் இருக்குது. கூட்டம்
0: சேரக்கூடாது,
1: ஒருத்தர் கொஞ்சம் இடைவெளி விட்டு நிக்கணும். அந்த மாதிரி இருக்கு சார். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நம்ம நம்ம சின்ன ஜோதி பேசுவார், ரவி ஜபாஷ்னி ஒருத்தர்
0: பேசிருக்காரு.
1: அவரு கொரோனா வந்துருச்சு சார். அவருக்கு
0: அவருக்கு
1: கொரோனா தொற்று ஒட்டி அவர் டெல்லி வரைக்கும் போயிட்டு
0: இருந்தாரு. பாதுகாப்புல இருந்ததாகத்தானே கூறுவீர்கள்?
1: ஆமா, பாதுகாப்பு இருந்தாரு. இப்ப அவருக்கு வந்து அவரது ரிசல்ட் எடுத்து பார்க்கல. அவர் வந்து சர்ச்சில் வந்து அவருடைய கூட இருக்கிற ஒரு பாஸ்டருக்கு வந்து கொரோனா தொற்று வந்து அவர் இறந்துட்டாங்க. இறக்கவும் அப்புறம் அந்த கூட இருக்கிறவங்க பூராமே செக் பண்ணிருக்காங்க. ரவி ஜபராஜுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. வீட்டை வந்து கூட்டிட்டு போய் தனிமைப்படுத்தி அங்கேயே 15 நாள் தனிமைப்படுத்தி வச்சிருந்து வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. வீட்லயே வந்து 15 தனிமையில இருந்தார் அவர். அவரே ஒதுங்கிட்டாரு வீட்லயே வந்து, யார்ட்டையும் பேசுற யார்ட்டையும் ஒட்டல சொல்லிட்டாரு. யாரும் என்ன வர வேண்டாம் வீட்டுக்கு, வீட்டுக்கு வர வேண்டாம் சொல்லி அவர் எழுதி போட்டிருக்காரு.
0: முதல் தடவை மணிகண்டன் இவர் டெல்லிக்கு போய் வந்து அந்த உணவு விநியோகத்துக்கு போய் உதவி செய்து போட்டு வந்து இவருக்கு பாசிட்டிவ் வேண்டும் சொல்லி வீட்டுக்கு இருந்தவர் அல்லவா?
1: அனுப்பிட்டாங்க. திருப்பி அவரு வேலை பாக்குற இடத்துல ஒரு பாஸ்டருக்கு வந்திருக்கு. அவரு வந்து இறந்ததுனால இவர் வேலை பாக்குறவரு ஒன்னா வேலை பாக்குறவங்கனால செக் பண்ணிருக்காங்க. செக் பண்ணி பார்த்ததுல அதுல வந்து ஒட்டிருக்கு அவருக்கு வந்து. டெல்லி போயிட்டு வந்ததுல பாதிப்பு இல்ல அவருக்கு. அவரு கூட வேலை பாக்குறவரை இறந்ததுனால அவருடைய பாதிப்பு இவருக்கு ஆரம்ப ஜஸ்டன் உயிருக்கு பாதுகாப்பு உயிருக்கு ஒண்ணு இல்ல தனிமைப்படுத்திட்டாங்க.
0: இப்ப இல்ல தனிமைப்படுத்தி ஆஸ்பத்திரி வைத்தியசாலையில் இருக்கிறாரா வீட்டில?
1: இல்ல சார், ஆஸ்பத்திரி 15 நாள் வச்சிருந்தாங்க. இப்ப வீட்லயே வந்து 15 நாள்
0: தனிமைப்படுத்தி
1: இப்ப நல்லா இருக்காரு. இப்ப நல்லாதான் இருக்காரு. இப்ப இந்த வீட்டுல உட்காந்து 1 மாசம் ஆயிருச்சு அவருக்கு வந்து. 1 மாசம் ஆயிடுச்சு. இப்ப டூட்டிக்கு 1 வாரம் போய்கிட்டு இருக்கிறாரு இப்ப வந்து.
0: அப்படியா? நலம் அடைய வேண்டும், ரோகம் தொழில் புரிய வேண்டும். அவருக்கு அவர் சொந்த பாதுகாப்புல இருந்தா நலம். மணியண்டன் உடைய பாடல் ஹே ஐ லவ் யூ என்று ஆரம்பித்து தான் அந்த பாடல் தோங்குகிறது. வணக்கம் ரவி ஜெபராஜ், நலமா இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கிறேன் சார், சுகமா இருக்கிறேன்.
0: சுகமாக இருக்க வேண்டும் ஜெபராஜ். இப்பொழுது ஒரு செய்தியை உங்களோட மைத்தினர் கூறினார். சற்று கவலையாக இருந்தது. ஆனால் இறைவன் அருள் உங்களுக்கு என்றும் என்று நீங்கள் ஒரு ஜீவகாரண்யமான மனிதன். அறம்பளி செல்வர், உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது. இறைவன் துணை இருப்பார் உங்களுக்கு. இதுவும் கடந்து
2: நாளைக்கு பிளட் கொடுக்க போறேன் சார். பிளட் கேட்டிருக்காங்க.
0: அந்த பிளட்டையே கண்டுபிடிச்சு சொல்லுகிறார்கள். பாசிட்டிவ் நிகழ்வு வந்து.
2: ஆமா சார், பாசிட்டிவ் சொல்லி சுகமாயிட்டு இப்ப நாங்க சுகமானதுல எங்க பிளட் எடுத்து சிக்கா இருக்காங்கல்ல, சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு
0: இரத்த தானம் செய்ய போகின்றீர்கள். நல்ல சேவை. இறைவன் துணை இருக்கட்டும் உங்களுக்கு. நல்ல சேவை. அந்த வைத்தியசாலையில் இருந்து நீங்கள் ஆரம்பித்து வந்ததன் பின்பு உங்க உடல்நிலை உங்களுக்கு தெரிகிறதா வித்தியாசம் ஏதும்?
2: ஆமா சார், நல்லா இருக்கும் சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல.
0: அது கொரோனா வந்த காலத்திலே உங்களோட உடல்நிலை எப்படி இருந்தது?
2: அப்பவும் கொஞ்சம் இருமல் இருந்தது சார், மற்றபடி காய்ச்சல் எல்லாம் ஒண்ணும் இல்ல. சோர்வு எல்லாம் இருக்கும், இருமல் நிறைய இருந்தது.
0: சரி, அது சுகப்பட்டு வந்த பின்பு உங்களுக்கு ஏதாவது வாசைகள் ருசிகள் மாற்றம் தெரிகிறதா?
2: சுத்தமா இல்ல சார்.
0: உங்களுக்கு இல்லையே, அது உங்களுக்கு அந்த ஆரம்ப கட்டத்திலே அது இருந்திருக்கிறது போலும். அவர்கள் குணம் அது பராமரிப்பிலே வைத்த போது குணமடைந்து விட்டது. இறைவன் அப்படி உங்களுக்கு ஒரு சோதனை காலம் உங்களுக்கு. இறைவனுடைய இதெல்லாம் சோதனைகள், அதிலேயும் நீங்கள் அனுபவம் பெற வேண்டும் என்று இறைவன் உங்களுக்கு ஒரு கட்டத்தை தந்து மீட்டெடுத்திருக்கின்றார். நீங்கள் செய்த அறம் மரம் உங்களை காத்திருக்கின்றது. இன்று சரி, இந்த வேளையிலே உங்களோட வாழ்க்கை அனுபவத்தை இப்படிப்பட்ட உங்களுக்கு என்ன பாடலை நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள்?
2: காத்தலை சொல்லுவாரு.
0: நீங்க
2: சொல்லுங்க. சினிமா பிக்சர் நிறைய பாக்குறது.
0: அப்படியா? பாக்குறது இல்ல, கேட்பதும் இல்லையா?
2: சவுண்ட் கேக்கும்.
0: உங்களுடைய கிறிஸ்தவ பாடல்கள் இருக்கு தானே, தவ பாடல்கள், அப்படியான பாடல்கள்?
2: பாடல் எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே போட்டி நல்லா இருக்கும்.
0: நல்ல ஒரு பாடல். இதுவும் ஆண்டுக்கு முந்தி வந்த பாடல் எல்லாம் இயேசுவே என்ற பாடல் எனக்கு நல்லா பிடிக்கக்கூடிய ஒரு பாடல். எல்லாம் இயேசுவே எனக்கு, எல்லாம்
2: பூமியில நமக்கு அவரு தான் சார்.
0: எல்லாம் எல்லாம்
2: ஆசீர்வாதம் அவருதான்.
0: நான் ஆரம்ப காலத்திலே பாடசாலையில் படிக்கும்பொழுது 6ஆம் 7ஆம் 8ஆம் வகுப்பு படிக்கிற காலத்திலே ஒரு கிறிஸ்தவ தலைமை ஆசிரியர் தான் இங்கே இருந்தார். கிறிஸ்தவ பாடசாலையில் எனக்கு கிடைத்தது அட்மிஷன். அங்கே அதிகாலையிலே புதிப்பாடல்கள், இந்த பாடல் எல்லாம் எங்களுடைய மூத்த சகோதரிகள் பாடுவார்கள். உயர் வகுப்பு சகோதரி, நான் சின்ன குழந்தைகள், உயர் வகுப்பு சகோதரிகள் நான் வந்து பாடுவார்கள். தந்தானை துதிப்பேமே என்ற பாடல், அந்த பாடல்கள் இயேசு என்றது நீ எனக்கு ஒரு இன்பம் பிறக்குதம்மா, அப்படியான பாடல் எல்லாம் பாடுவார்கள். அதே போன்ற ஒரு ஆன்மீகமான இதயத்தை இழுக்கக்கூடிய, இதயத்தில் பதியக்கூடிய ஒரு ஒரு அமைதியை தரக்கூடிய பாடல் இன்றைய பாடல்களில் இல்லை என்பது என்னுடைய கருத்து. அதை என்னவோ தெரியவில்லை.
2: நிச்சயமா சார், நிச்சயமா.
0: இப்பொழுது வர கிறிஸ்தவ பாடல்களும் ஏதோ சினிமா பாடல்கள் மெட்டிலே இவர்கள் பாடுகிறார்கள்
2: எல்லாம்.
0: ஆனா இந்த பாடல்கள் பாடியவர்கள் பி லீலா, ஈஸ்வரி, சுசீலா போன்றவர்கள் பெரிய பிரபல்யம் வாய்ந்த பாடகர்கள் பாடிய பாடல்கள் இந்த பாடல்.
2: ஆமா சார்,
0: அருமையான பாடல். பாடி இருக்காங்க, தெய்வீக பாடல்கள் மிகவும் அற்புதமாக இருக்கும். உங்கள் பாடல் காற்றலைக்கு வறுமையா நல்லது. உங்களோட பேசுவது மகிழ்ச்சி. இப்பொழுது நன்றி. மணிகண்டம், நீங்கள் முதலாவதாக வந்து இணைந்து சிறப்பித்தீர்கள். உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது, இப்பொழுது தருகின்றது. கதம்ப நிகழ்ச்சியிலே நாளைக்கு வர வேண்டிய பாடல், ஆனால் இப்பொழுது நீங்கள் முதலாவதாக வந்து இணைந்து இந்த பாடலை கேட்டபடியால் அந்த பாடல் ஹே ஐ லவ் யூ என்றுதான் ஆரம்பிக்கிறார். அந்த பாடல் காற்றலைக்கு வருகின்றது. கேட்டு மனிதரும் இணைந்து சிறப்பித்த உங்கள் இருவருக்கும் உங்கள் நன்றி. முனிவர் தமிழ் வானொலி, நீங்கள் நீண்ட நாள் நல்லது நல்லது நல்லது. கேட்போம் பாடலை.

அதுக்காக சத்தங்கிறதாக இருக்குது. இடத்துல பார்ப்போம்மா, உயிர் பாடல்கள் தான் இங்கே வருகின்றது, ஓடி வருகின்ற உடனே அந்த பாடல் சத்தம் குறைவாக இருந்தது, அதனால் மாற்றிவிட்டேன். இப்ப தருகின்றேன் பாடலை. நான் சந்தித்தேன் இதுவும் அல்ல, இந்த பாடலும் அல்ல. அந்த பாடல் சரியாக கிடைக்குது. அந்தி வயல் பந்தி பாடலை நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன். மலையாளம் பாடல்கள் குறுக்கே வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பாடல் வரி முதல் வரியை அடித்தால் அந்த பாடல் தோன்றுகிறது இல்லை. இது ஒரு பாடலாக இருக்கின்றது. நான் சந்தித்தேன், இருங்கள் நான் தருகின்றேன் இந்த பாடலை. அந்தி வெயில் மின்னி வரும் பொழுது என்ற பாடல் எடுப்பதற்கு கடினமாக இருக்குது. எப்படி என்றால், இப்பொழுது வந்த அந்த ஐ லவ் யூ என்ற திரைப்படம், உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்திலிருந்து வந்த பாடல் சத்தம் இல்லாமல் வருகின்றது. சில வலைத்தளங்கள் எங்களுக்கு சதி செய்கின்றது. இது மின்னல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் பாடல் தேடிக்கொண்டிருக்கும் வேளையில் நீண்ட நாட்களின் பின் வந்து அந்த உறவு மணிகண்டன் அவர்கிட்ட பாடல் எங்களுக்கு கடினமாக இருக்கின்றது. ஐ லவ் யூ என்று ஆரம்பித்தது இந்த பாடல். மின்னி வரும் அந்தி வெயில் மின்னி வரும் வேளை என்ற அந்த பாடல், அதைத்தான் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு கிடைக்கும் அந்த பாடல் உன்னை நான் சந்தித்தேன், உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்து பாடல் வேண்டும். நல்லது, உங்களுடைய பாடலை எடுத்து தேடிக்கொண்டிருக்கின்றேன். அடுத்த உறவு நீங்கள் வரலாம், வந்து பேசுங்கள், நான் பாடலை தந்து கொண்டிருக்கின்றேன். அடுத்த மகாலுமி நீங்கள் வந்துவிட்டு சென்னைவிட்டில் வாருங்கள், ஓடி வாருங்கள். நாங்கள் அதற்கிடையில பாடலை தேடிக்கொண்டிருக்கும் வேளை நீங்கள் வந்து பேசலாம். மகாலிங்கம் வரலாம், காற்றலைக்கு வாருங்கள்.

0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் மாலிங்கம் வணக்கம் வணக்கம்
2: நலமா
1: நான் நலமா இருக்கேன் நீங்க நலமா இருக்கிறீங்களா மாலிங்கம்
2: நலமா இருக்கேன் ஏன் அம்மா நலமா இருக்காங்களா
1: அம்மா நலமாக இருக்கின்றா உங்களை அம்மா சுகமா இருக்கின்ற ஆனா சற்று ஓய்வு கொடுத்திருக்கின்றது தனக்கு டயர்ட் மாதிரியான சொன்னா உடனே நீங்கள் இன்னும் நான் செல்கின்றேன் என்று நேற்று நீங்கள் கேட்டதை நான் அங்கே கூறுகின்றேன் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து விட்டதா
2: ஓரளவுக்கு இன்னைக்கு முடிஞ்சிருக்கியா
1: திருப்தியா இருந்தால் சரி ஆடி உள்ளன்று திரும்பது பிரச்சனை இல்லாமல் தீர்த்து வரத்தான் மற்றது
2: அது சம்பந்தமா
1: மாலையிலே நான்
2: காலையில இருந்து
1: ஓ அது தெரிந்து விட்டதா ரவி வந்திருந்தாரு நீங்கள் வரவில்லை நான் உடனே நினைத்தேன் கூறினீர்கள் தானே இங்கு முடியவில்லை நாளைக்கு நீதி இருக்கின்றது வந்து அதிலே சென்று நீங்கள் நல்லது
2: ரவி கூட சொல்லிருப்பாரு
1: ஓ ரவி வந்து பாடல் கேட்டுட்டு சென்றார் ரவி பாடல் கேட்டு சென்றார் நலமாக இருக்க வேண்டும் சரி என்ன பாடல் என்று உங்களுக்கு கதம்பத்திலே வந்து கேட்க இருக்கின்றீர்கள்
2: சந்திப்போமா அந்த பாடல
1: யாரை சந்திக்க போகிறீர்கள்
2: வேற யார சந்திருப்பாங்க
1: இன்றைக்கு போய்தானே வந்திருக்க சந்திக்க சந்திக்க வந்து விட்டீர்களா
2: ஆமா
1: சரி சந்தித்து விட்டு அப்ப போற என்ன சிந்திக்க போறீர்கள் சந்திப்போமா இன்று சந்திப்போமா தனிமையில் நம்ம பற்றி சிந்திப்போமா
2: தனிமையில் நம்மை பற்றி
1: அப்படி என்ன சிந்திக்க போங்கள் இந்த நேரத்தில் சரி நீங்க தொடுவானம் கேட்டுக்கலாம் ரேவதியுடைய தொடுவானம்
2: எல்லாரோடையும் விமர்சனத்தையும் அவங்க சொன்னாங்க அவங்க இன்னைக்கு மாட்டிருக்காங்க அவங்க எப்படி எல்லாம் சொல்லி இருக்காங்கன்னு பண்றது விட்டுட்டோமே அதான் பெரிய கவலையா அடுத்த மறு ஒளிபரப்புல நிச்சயம் கேட்டுமையா
1: நிச்சயமா மறு ஒளிபரப்பு உங்களுக்கு அறிய தருவது நீங்கள் கேட்கலாம் ரெண்டு மூணு தடவை அடுத்த வாரம் வரைக்கும் ரெண்டு மூணு தடவைகள் வரும் மறு ஒளிபரப்பு இப்படிதான் நீங்களும் நிச்சயமாக வரும் ஐயா நன்றி
2: நட்சத்திர நட்சத்திர பேச்சாளருங்கிற மாதிரி நட்சத்திர நேயர்
1: இல்ல இது நட்சத்திர நேயர் இல்ல உங்களுடைய உடம்பு உங்களுடைய வாழ்க்கையை பத்தி பகிர்ந்து கொள்றதானே நாங்களெல்லாம் நட்சத்திர நிலையில இல்லை தானே
2: இல்ல
1: சாதாரண உறவுகள்
2: உறவுகள் தான் ஆனாலும் அவங்க வந்து ஒரு திறன் உள்ளவங்க இருந்தாலும் அந்த நம்ம இல்ல வந்து அந்த அளவுக்கு ஈடுபாடோட அம்மாவுக்கு உறுதுணையாவும் ஒத்துழைப்பும் கொடுக்கிற ஒரு அம்மா
1: நீங்களும் தானே எல்லோரும் தானே எல்லோரும் தானே இருக்கின்றோம் இது திறமைசாலிகள் என்று இல்லையா சொந்த வாழ்க்கையை பகிர்ந்து கொள்கிறோம் அவ்வளவுதான் காட்டலையில் வந்து நீண்ட கால உறவாக நீங்க சொன்ன நிறையங்களோட ஒத்துழைத்து தந்து காட்டலையில் இணைந்திருந்து முந்தைய தமிழ் தமிழ் வானொலியில் ஈடுபாடு கொண்டு அக்கறையோடு இருப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வாங்க இதே நட்சத்திர நிலை என்று நாங்கள் யாரும் இல்லை நாங்கள் எல்லோரும் உறவுகள் ஒவ்வொரு நான் வந்து என்னுடைய நிலையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுறேன் நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளுங்க அப்படித்தானே ஐயா
2: ஆமாயா
1: இதுல வந்து நட்சத்திர அளவுக்கு நாங்கள் யாரும் இல்லை ஆனா நீங்க சொன்ன பேரு வானொலிகளே வந்து நீண்ட காலமாக உழைத்து எங்கள் வானொலியோடு ஒத்துழைப்பு தந்து வளர்த்து கொண்டிருக்கின்ற ஒருத்தர்னு கூறலாம்
2: நல்ல குணம் ஐயா நல்ல குணம் இருக்கிறவங்க
1: எல்லாருக்கும் நல்ல குணம்
2: நிக்காம
1: எல்லோரும்
2: பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த ஒரு சரி செல்வகுமாரா மஜிதா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க வந்து
1: எல்லோரையும் தெரிந்து எல்லோரையும் தெரிந்து எல்லோருடைய மனதிலும் நல்ல
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் நேர்ச்சி ராணி வணக்கம்
2: எப்படி
1: நலமா இருக்கு நல்லது நலமா இருக்க வேண்டும் நலமாக இருக்க வேண்டும் நல்லது பேசிக்கொள்ளுங்கள் நீங்கள் என்ன பாடுறது நலமாக
2: இருக்கம்மா நீ உங்களை பார்த்து ஒரு வாரம் மேல ஆகுது எனக்கு இல்ல
1: பிரச்சனை எனக்கு இல்ல பிரச்சனை என்ன பாடலம்மா நீங்கள் கேட்க வந்தீர்கள்
0: முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி ஒன்றுக்குள் கண்ணாக அந்த பாட்டுங்க
1: முத்துக்கு முத்தாக அன்பு சகோதரர் பத்திரப்பு நல்ல பாடலம்மா நல்ல பாடலா ஞான ஒரு பாடலை கேட்டிருக்கேன் இந்த தொடுபானம் கேட்டீங்களா தொடுபானம் ஏழு மணிக்கு
0: ரேவதி அம்மாவோட பள்ளி
1: பருவம் எனக்கு ஒவ்வொருடைய எண்ணங்களையும்
0: அப்பா ரேவதி அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்கள படிக்க வச்சாங்க வளர்த்தாங்கன்னா அப்பாவை பத்தி ரொம்ப பெருமையா
1: சொல்லியிருந்தாங்க உங்களுக்கும் சந்தர்ப்பம் வரும்போது நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டியதுதான் ஒழிப்பு மறைவில்லாத உங்களோட பகிர்ந்து கொள்ள நல்ல விடியானது என்ன கலைவாணன் சென்று விட்டார் குழந்தைகள் கலைவாணன் வணக்கம்
2: கலைவாணன்
1: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்
1: மின்னல் அடி இருந்தா கவனமாக இருக்க வேண்டும் தொலைபேசி அழைப்பு வருவது
2: நேற்று நல்ல இடியோட
1: மழையா அப்ப உங்களுக்கு எல்லாம் பயிர்களுக்கு அந்த உங்களுடைய அறுவடை எல்லாம் முடிஞ்சு விட்டதா
2: முடிஞ்சிருச்சு
1: அப்ப காரியம் இல்ல இப்பொழுது காய போட்டு வைக்கலாம் மழை நீர் உள்ள வைக்கலுக்குள்ள போனா அது வந்து பழுதா போயிடும் ஆனா இந்த காற்று மழை வெயில் இந்த இதுக்குள்ளாலேதான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கு சாதாரணமானதில்லை இதுக்குள்ளாத போட்டி போட்டுதான் நாங்கள் வாழ்கிறோம் எல்லோரும் சொல்ல வாழ்க்கை ஈஸியானது வாழ்க்கை என்பது இலகுவானது அல்ல என்பதுதான் என்னுடைய முடிவு வாழ்க்கை சாதாரணமான பலது பலவற்றை நான்
2: நாங்கள் மனிதன் எவ்வளவு போராட்டம் போடுறானோ அதே மாதிரி பயிர்களும் போராட்டம் போட்டுதான் அது விளைஞ்சு வருது
1: அவர்களுக்கும் வாழ்க்கை தான் ஐயா மூன்று மதம் மூன்று மத வாழ்க்கையில அவர் முளைத்து வளர்ந்து குறித்து வந்து ஊரை வந்து பூர்த்து கதிர் வந்து முக்கிய எடுக்கும் வரைக்கும் அவர்களுக்கும் போராட்டம் காற்று மழை வெயில் ஏற்றுக்கூட போராட்டங்கள் மாடு வாடு சென்று அழித்து விடும் சில நோய் கிருமிகள் வந்து அழிக்கும் அதற்கு நாங்கள் நோய் எதிர்ப்பு மருந்து சாதாரணமானது இல்ல இது இலவசமான கடையில போய் காசை கொடுத்து பொருளை வாங்குவது போல அல்ல வாழ்க்கை உழைப்பிலேயும்
2: தலைவாணன்
1: நீங்கள் கூறுங்க கூறுங்க செல்லுங்கள் கலைவாணன்
2: அப்பா என்னுடைய பாடுப்பா
1: கூறுங்க
2: வந்து தொடர்ந்து
1: உங்களோட தொலைபேசி
2: கொஞ்சம்
1: விக்கி விக்கி பேசி புரியவில்லை என்ன ஒன்று புரியவில்லை மீண்டும் பாருங்கள் தொலைபேசி ஒத்துழைக்கவில்லை நீங்கள் சொல்லுவதை ஒன்றும் கேட்கவில்லை எங்களுக்கு
2: கொஞ்சம் இடம் மாறி வாங்க
1: என் உறவிலும் இந்த காத்து
2: கொண்டிருக்கிறேன்
1: அடுத்த வாரம் தெளிவாக தெளிவாக இல்லை வாருங்கள் மீண்டும் வாருங்கள் மறுபடி மாலையும் நீங்களும் அழைப்பு நினைந்தீர்கள் மீண்டும் வரலாம் இன்னும் ஒரு அன்பு உறவு வந்து நிற்கின்றார் அவர் யாரும் அழைத்துக் கொண்டிருக்கின்றார் யார் என்று தெரியவில்லை
2: நன்றியா.
1: நன்றி மாலுங்க. உங்கள் பாடல் காத்தலைக்கு வரும் கேட்டு மறந்துடலாம். காத்தலையில் அல்ல, உங்களுடைய கதம்ப நேரலை விருப்பத்திலே வருகின்றது பாடல். நன்றி நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றி
1: நன்றி மாலிங்கம் இந்த சிறப்பிக்கு நன்றி. அடுத்த உறவு யாராவது சென்று விட்ட வந்தவர் இப்பொழுது லெனின் வந்திருக்கார். வணக்கம் வணக்கம் லெனின். லெனின் லெனின் வணக்கம். நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள் மகனே. இதுதான் அந்த கூட்டு இணைப்பு எனக்கு ஒத்து வரா அது ஒரு நாள். வணக்கம் வணக்கம் லெனின். நலமாக இருக்கின்றீர்களா லெனின்? ஒவ்வொரு பேரும்
3: அனைவரும்
1: தொடுவானத்துக்கு நல்ல வையா நல்லது கேட்டு நல்லது நல்ல விடயம் சென்றது. என்ன பாடல் முதல் பாடலை கூறுங்கள். தொலைபேசி இணைப்பு சரியா வருங்களும் பாடலை கூறுங்கள்.
3: அப்ப எனக்கு கோட்டை மலை திரைப்படம் பா.
1: கோட்டை மலையா? சரி, கோட்டை மலையில என்ன பாடல்? வாகனத்தின் ஒளிதான் நீ மூலமாக செல்கின்றது. என்ன பாடல் கோட்டை மலையில?
3: அப்பா
1: கூறுங்க என்ன பாடல்?
3: காற்றோடு குழலின் நாதமேப்பா.
1: காற்றோடு
3: குழல் நாதம்.
1: காற்றோடு குழல் நாதமா? சரி, அந்த பாடல் காற்றோடைக்கு வரும். அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறுவோம். இப்பொழுது என்னுடைய இணைப்பு துல்லியமாக இல்லை, என்னுடைய இன்னொரு இணைப்பு வருகின்றது. மீண்டும் வாருங்கள். சரியா? மீண்டும் வாருங்கள். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. நீங்கள் அருளானந்தம்.
4: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் அருளானந்தம். நலமாக
4: அருளானந்தம் பாரதி.
1: அருளானந்தம் பாரதி நலமாக
4: இருக்கின்றீர்களா?
1: மகிழ்வாக இருக்க வேண்டும். நீங்கள் எந்த இடம் என்று கூறுகிறீர்கள்? உங்களுடைய ஊரின் பெயர் மன்னார்கோட்டை.
4: மன்னார்குடி. ராஜா மன்னார்குடி.
1: மன்னார்குடி.
4: மன்னார்குடி பக்கம் பரவாக்கோட்டை.
1: பரவக்கோட்டை. பரவக்கோட்டை அருளானந்தன் பாரதி. சரி, முதலில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கூறுங்கள், பின்பு பேசுவோம்.
4: எனக்கு தளபதி படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு போட்டோம்.
1: இல்ல, நீங்கள் தான் கூற வேண்டும் பாடல். என்னுடைய நான்கோட என் விருப்பமாக இல்ல முடியும். நீங்கள் தானே பாடல் கேட்கணும். சுந்தரி கண்ணால் ஒரு சேரியா தானே? நீளமான ஒரு பாடல், சுந்தரி கண்ணால் ஒரு சேரி என்ன பாடல், அப்படிதானே?
4: சரி
1: ஆமா. சரி, தொடுவானம் கேட்டீங்களா? உண்டு.
4: ஆமா ஐயா, ஆமா யார அம்மா பேசுனாங்க. உங்களை பிடிக்கும், நல்லா பேசுவாங்க.
1: நல்லா உங்களுக்கு தெரியும். அவங்களை முன்பு
4: அவங்க டெய்லி அவங்க பேசிட்டு
1: இருப்பாங்கல்ல,
4: பேர பிள்ளைங்களா வருவாங்க பேசுவாங்க. எங்க வீட்டுல அவங்க, எங்க வீட்டுக்காரவங்க தான் அவங்களை எப்ப பிடிக்குங்க பேசுவாங்க. பேசினா எங்க போ எப்ப கேட்பாங்க.
1: நல்லபடியம் நல்லபடியம். நீங்கள் கேட்டு மகிழ்ந்ததுக்கு நன்றி. அதை பற்றிய விவரம் கூறுவதற்கு நன்றி. பாரதி இருக்காங்களா? நீங்கள் வேற என்ன என்ன பணியில இருக்கின்ற பணி என்ன பணியில இருக்கின்றீர்கள்? வீட்டில் இருக்கின்றீர்களா?
4: இல்ல இல்ல, எங்க வீட்டுல இருக்கிறேன். இப்போ விவசாயம் தான்.
1: என்ன இன்றுதானே நீங்கள் நடந்தீர்கள்? நீங்கள் கூறலாம், உங்களுடைய விவரங்களை கூறலாம். வீட்டில் இருக்கின்றீர்கள், பணி. எத்தனை குழந்தைகள்?
4: எனக்கு இரண்டு பெண் குழந்தைங்க, ஒரு பையன்.
1: நல்லது, இரண்டு பெண் குழந்தைங்க, ஒரு பையன். அப்ப இந்த வானொலியை நீங்கள் நீண்ட நாளாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், அப்படித்தானே?
4: ஆமா ஐயா.
1: எந்த நிகழ்ச்சி, எந்த நிகழ்ச்சியை கூடுதலாக நீங்கள் கேட்பீர்கள்?
4: எப்பவும் சாயங்காலம் 4 மணிக்கு நேரு விருப்பம் இருக்குல்ல,
1: நேரு விருப்பம்
4: என்னுடைய சின்ன குழந்தைகள், சின்ன பையன்ல இருந்து இலங்கை வானொலி அதிகமாக கேட்டேன்.
1: இலங்கை வானொலியோடு ஈடுபட்டிருந்திருக்கு. நல்லபடியும் இலங்கை வானொலியில் கேட்ட உறவுகள் அத்தனை பேரும் ஒரு திருப்திகரமான உறவுகளாகத்தான் உங்களோட இருக்கின்றார்கள். நல்ல ஒரு நிகழ்ச்சி காலையிலே போகும் இல்லையா? காலை நேரத்தில் நாங்கள் வேலைக்கு அல்லது பாடசாலை கிளம்பி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் பொங்கும் பொம்பனும் எங்கள்டையும் இருக்கின்றது பொங்கும் புதுவெள்ளம் என்று புதிய பாடுபோம் நாங்கள் அதையும் எங்கள்டையும் இருக்கின்றது பொங்கும் புதுவெள்ளம் வாரம் ஒருமுறை வரும் அது புதிய திரைப்பட பாடல்கள் தருவோம் அந்த பொங்கும் பொம்பன் மாதிரி எங்களுடைய இருக்கிறது ஏனைய நிகழ்வுகள் ஒவ்வொரு அறிவிப்பாளர்களும் புதிய புதிய பெயரில் புதிய நிகழ்வுகள் கொண்டு வருவார்கள் பாடல்கள் எல்லாம் கொண்டு வருவார்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வார்கள் வருகின்றது ஒரு சொல் பாடல்கள் வரும் இசைமலை வரும் ராமதாகானம் என்று பல நிகழ்வுகள் வந்து கொண்டிருக்கும் அன்றும் இன்றும் இந்த பாடல் வந்து கொண்டிருக்கும் இரண்டு இருமொழி பாடல்கள் தருகின்றார்கள் முத்துச்சிவரல் என்று ரேவதி அம்மா கொண்டு வருவாங்க அதை விட எங்களது சாகல் ஹமீத் அவருடைய நிகழ்வு குரங்கள்
4: நியூஸ் போடுவாங்கல்ல நியூஸ் போடாதவங்களும் இசை வர சார் அது மறக்க முடியாது எனக்கு இன்னும்
1: அப்படியா
4: எங்களை மட்டும் அந்த நியூஸ்
1: வரும்
4: எங்களை வந்து ஒரு நியூஸ் போடுவாங்க
1: ஆமா
4: அதுக்கு முன்னாடி ஒரு இசை போட்டு அவர் போடுவாங்க
1: அங்க எது இலங்கை வானொலி இது
4: ஆமா அது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு
1: எங்களுடைய வானொலியிலும் செய்தி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு தடவை செய்தி வரும் உலக செய்திகள் வரும் நல்ல நிகழ்ச்சி உலக செய்திகள் கேட்டு முதல்ல எல்லாம் அவர் வந்து டென்மார்க்கில் இருந்து அவங்களுக்கு அவர் தனதார் அறிவிப்பார் துரை கே எஸ் துரை அவர்கள் டென்மார்க்ல இருந்து அந்த செய்தி தருகின்றார் வருகின்றார் ஜனரஞ்சகமாக மக்களுக்கு
4: அருமையா இருக்காரு அவரு
1: நல்ல செய்தி
4: நெருக்கி உங்க குரல அவருக்கும் ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்கும் சார்
1: அப்படியா எனக்கும் அவருக்கும் ஒரே மாதிரி இருக்கலாம் நல்லது என்னுடைய அம்மா நல்லா இருக்காங்க இப்போ ரெண்டு நாள் ஓய்வு எடுத்திருக்காங்க சற்று கொஞ்சம் களைப்பு மாதிரி அப்ப உற்சாகமாக வானொலிக்கு வந்து நீண்ட நேரமாக இருப்பது காதில நாங்கள் இந்த ஹெட்போன் போட்டு கொண்டு பேசுவோம் உங்களோட அந்த ஒளி எப்பொழுதும் உங்களுக்கு காதுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறதானி அதனால சில சமயம் உங்களுக்கு கரைச்சல்கள் வருவது உண்டு அவ கொஞ்சம் வருவார் நாளைக்கு வருவார் இன்றைக்கு வர இருந்தார் நான் தான் அவ இல்ல மகளே நீங்கள் இருங்க நான் செய்யறேன் நீங்க நாளைக்கு பாருங்க நீ நோய் வருங்கள் என்று உணவு எல்லாம் கவனம் குறைவு வானொலியோடு இருந்து விடுவார் எனவே இப்ப எங்களுக்கு இப்பொழுது பகல் நேரம் இங்கே கனடாவில் அருளானந்தன் இப்ப கனடாவில் எங்களுக்கு பகல் நேரம் பகல் நேரம் 12:40 நண்பகல் அதேபோல உங்களுக்கு இப்பொழுது இரவு 10:11 அப்ப பகல் வேளையிலும் நாங்கள் வானொலியில் இருக்கின்றோம் உங்களுக்கு பகல் வேலை வரும் பொழுது உங்களுக்கு இரவு வேலையா போய்விடும் சரியா அந்த வேளையிலே நாங்கள் பேசும்போது நாங்கள் நீச்சல் தூக்கம் பிடிச்சுதான் உங்களோடு பேச வேண்டும் அப்ப பகல் வேளையிலே உங்களுக்கு அழைப்புகள் வரும் நிகழ்ச்சிகள் வரும் தொகுப்புகள் இருக்கும் எடிட்டிங் என்று பலபடி எங்கள் இருக்கின்ற அதிலே தூக்கம் பிடிக்க வேண்டிய நிலை என்னுடைய மகளுக்கு கூடுதலாக இருக்கு நான் எப்படியும் இரவு 1 மணி 2 மணி ஆகும் தூக்கத்துக்கு போவதற்கு அதிகாலையில நான் 6:30 உங்களுக்கு நேரத்துக்கு வர வேண்டும் நேரலைக்கு வர வேண்டும் அப்ப அது நேரலை நாங்கள் 2 பேரும் செய்கின்றோம் மற்றது மற்ற நேயர்கள் செய்கின்றார்கள் மற்ற இடங்களிலிருந்து எங்களுக்கு அறிவிப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள் குவைத்திலிருந்து செய்கிறார்கள் ரேவதி அம்மா செய்கின்றார் ஜெகபர் ஷாவி கையா செய்கின்றார் அதே போன்று மஜித் பூனா பம்பாயிலிருந்து செய்கின்றார் அதை விட கரூர்ல இருந்து கண்ணன் அப்படி எல்லோரும் தந்து கொண்டிருக்கின்றார்கள் மற்றும் இருக்கின்ற காளிதாசன் போன்ற எல்லோரும் இருக்கின்றார்கள் அவர்கள் அங்கிருந்து இருந்து எங்களுக்கு செய்யக்கூடிய வசதியை ஏற்படுத்தி இருக்கின்றோம் நிகழ்ச்சிகள் பல இடங்களிலும் வர நிறைய நிகழ்வுகளும் நிறைய அறிவிப்பாளர்கள் இருக்கின்றது நேரம் 24 மணி நேரம் தான் கிடைத்திருக்கின்றது அதற்குள்ளதான் நாங்கள் செய்ய வேண்டும் அடுத்தது ஒரு நிகழ்வு 2-3 தடவை
4: வந்து ரொம்ப
1: குறுங்கள்
4: நம்ம ஒவ்வொருப்ப வந்து எல்லாரும் கேட்கக்கூடிய அளவுக்கு எல்லாரும் பேசுறதுக்கு உள்ள வாய்ப்புகள் இல்ல வந்து ஒரு நம்ம ஒரு குடும்ப சூழ்நிலையில நம்ம சேனல மட்டும்தான் சார் இருக்காது எல்லாருமே ஒரு ஆமா எல்லாரும் பேசுறது பார்த்து ஒரு ஆசையா இருக்கு எனக்கு எப்பவுமே நேத்து நைட்டுக்குள்ள ஒரு மருந்து
1: சொன்னீங்கல்ல உறவுகள் வந்து கலந்து கொள்வார்கள்
4: நைட் ரொம்ப நேரம் கேட்டு ரொம்ப அது
1: கிடைத்த நேரம்
4: அந்த மாதிரி
1: கிடைக்கிற நேரத்தை பயனுள்ளதாக பயன்படுத்த வேண்டும் அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் பாத்தீங்களா இப்ப மருந்து விஷயத்தை நாங்கள் நேற்று நானும்
4: எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்துச்சு ரொம்ப எல்லாருமே ஆர்வமா கேட்டாங்க
1: நிச்சயமாக அப்படியே எடுத்துக்கொண்டு வர வேண்டும் எடுத்துக்கொண்டு வந்தால் நாங்கள் எல்லோருக்கும் பயன்படும். ஊடகம் தானே இலகளாக இருக்கும் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். வானொலி நிகழ்வை கொண்டு வருகிறேன். அதனால் தான் நீங்கள் இணைந்து இரண்டாவது முறையும் இந்த இணைந்தவற்றில் நாங்கள் பெருமைப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எங்கள் குடும்பத்துடன் இணைந்து விட்டீர்கள். இப்பொழுது உங்கள் பதிவு எங்களுக்கு வந்து விட்டது. தொடர்ந்து நீங்கள் இந்த 50 இலக்கத்தோடு வரலாம். இன்னும் 1 இலக்கம் நேரம் அம்மா வந்து இணையும் போது கலந்ததில் வந்தால் இன்னும் மேலும் மற்ற எல்லாருடையும் கலந்து பேசக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வரும், வரக்கூடியதாக இருக்கும். சரிதானே? உங்களுடைய இந்த பாடல் உங்களுக்கு எங்களுடைய கதம்பம் நேரலை நேயர் விருப்பத்தில் அளிக்கும். நன்றி அருளானந்தம் இணைந்து சிறப்பித்தமைக்கு. மீண்டும் நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். புனா பம்பாய் மஜித் ஐயா அவர்களே இணைப்பில் வந்துவிட்டீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா மஜித்?
5: வணக்கம் ஐயா. வணக்கம
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
5: தாங்கள் நலம் தானே?
1: தான் நலம், சிறப்பு, மகிழ்ச்சி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
5: நலமாக இருக்கிறேன் ஐயா, நலமாக இருக்கிறேன்.
1: மகிழ்வாகவும் தானே இருக்கின்றீர்கள்?
5: மகிழ்வாகவும் இருக்கின்றேன், ஆனந்தமாகவும் இருக்கின்றேன்.
1: ஆனந்தம் வேறு, அடப்பா மகிழ்ச்சி என்பது ஆனந்தமாகவும் இருக்கு. எல்லாம் சேர்ந்து இருக்க வேண்டும் ஐயா. இந்த சின்னஞ்சிறிய இதயத்துக்கு பொண்ணுடைய மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும், அழுத்தத்தை கொடுக்க கூடாது. நல்லது ஐயா. இப்ப இந்த நேரத்தில் எங்களோட எப்படி உறவாட போகுது? எப்படி இல்ல தொடுவானம்
5: தொடுவான ஐயா? நான் கேட்டேன், அருமையாக அற்புதமாக இருந்தது. அவரை குறைவில் நான் தெரிந்து கொண்டேன், இது ரேவதி அம்மா தான் என்று.
1: குரலே பேரும் மேலே கூறுகின்றார்கள். இடையிலே நானும் பேரவி என்று சொல்லியிருந்தேன், ஆனா குரலே படுத்து விட்டீர்கள்.
5: நான் இடையில் தான் கேட்டேன், இடையில் தான் கேட்டேன். பள்ளி பருவத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார் இல்லையா?
1: மூன்று வயதுல விஞ்ஞான சம்பந்தர் தேவாரம் பாடியது போல் இதுவும் பாடி இருக்கின்றார். காவேரி காவேரி கரை இருக்குன்னு பக்கத்து விட்டு அங்கு கண்ணு எண்ணல்ல பொண்ணிருக்கு பாடினாராம். அது அது கேட்கவில்லை. மூன்று வயதுல ஒன்றும் தெரியாத ஒரு வானொலியை நடுவே கேட்கும் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அந்த பாடல் வரி மனதிலே இருந்திருக்கு. ஜன்னல்ல உட்கார்ந்து கொண்டு காவேரி கரை இருக்குன்னு சில குரல்ல பாடி இருக்கலாம். அப்ப இவர்களுக்கு வேண்டிய பக்கத்தை விட்டு அங்க பார்த்து விட்டு கூறியிருக்க ஜன்னலிலே ஒரு பொண்ணு நிற்கின்றிருக்கார். அவர் மகிழ்வாக இருந்தது. அவர் தருவான நிகழ்வு மகிழ்வாக இருந்தது. அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் பெற வேண்டும்.
5: மகிழ்ச்சி ஐயா. காரணம் என்னுடைய ஊருக்கும் அவங்களுடைய ஊருக்கும் ஒரு 40 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ்.
1: ஓ, அந்த அப்படியா?
5: அவருடைய பூர்வீக ஊர்.
1: ஓ, பூர்வீக ஊர், வட ஆற்காடு மாவட்டம் என்று கூறியிருந்தார். நல்லபடியம் ஒவ்வொருத்தரும் இப்படித்தான் வந்து இதயத்தோடு இதயம் இதயத்தை திறந்து தங்கள் குடும்ப உறவுகளோடு பேசுவதோடு பேசிவிட்டு சென்றார். நன்றா இருந்தது. என்ன பாடல் ஐயா என்று கேட்போம். என்ன பாடலை கேட்போம்?
5: பாடியவர் எஸ் சி கிருஷ்ணன் ஜிக்கி.
1: ஆமா, எஸ் சி கிருஷ்ணன் நல்ல ஒரு பாடகர். அவர் இந்த நகைச்சுவை பாடல் நன்றாக பாடுவார்.
5: எனக்கு ரொம்ப பிடித்த பாடகர்.
1: என்ன திரைப்படம் இருக்கு? சபாதி என்ன படம் தெரியுங்கள்? மஞ்சள் மகன். மஞ்சள் மகன் நாயகன் அதுல வந்து இவர் பிரேம் நசிங்கா, நாகேஸ்வர ராவ், சாவித்ரி.
5: நாகேஸ்வர ராவ், சாவித்ரி, ரங்காராவ், தங்கவேலு,
1: கண்ணாம்பா. கண்ணாம்பா நடிச்சிருந்தா. நல்ல ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் மஞ்சள் மகிமை. அதுல நல்ல ஒரு கார் உள்ள ஓட்டு வரவாது. அதுலதான் இந்த இந்த பாடல் ஒரு நல்ல ஒரு பாடல் இருக்குல்ல, அதுல பூவா மனமும் பூத்தது. அது தங்கவேலு. தங்கவேலுக்கு தான் தங்கவேலுக்கு அந்த பாடல் நல்ல பாடல் நல்ல பாடல். அதுலதான இந்த படம் பூவாமனமும் பூத்தது. அதுலயா
5: பூத்ததே இந்த பாடல்?
1: அது தாய்மகளுக்கு கட்டி, அது தாய்மகளுக்கு கட்டிய தாலி திரைப்படம்.
5: இல்ல இல்ல, தாய்மகள் கட்டிய தாலி கூட அல்ல அது.
1: பூவை மனமும் பூத்தது. பொன்னின் பாடல் காலையில
5: அமுதம் கிடைத்தது.
1: அந்த ஜீவ அமுதம் கிடைத்தது என்ன பாடலாம் காலையில சேர்ந்த பாடல் கிடைத்ததா உங்களுக்கு?
5: அந்த பாடல்
1: அப்படி ஒரு பாடலை என்னால் எடுக்க முடியாது. அவருக்கு வேறு ஒரு பாடல் கொடுத்திருக்கின்றேன், அது நான் நினைக்கிறேன் இடைவெளியாக இங்கே வருகின்றது. அதுல ரெண்டு மூன்று பாடல்கள் நல்ல பாடல்
5: வரும், அல்லது அவர் வரியை தவறாக எழுதியிருப்பார்
1: இருக்கலாம், வார்த்தை தவறு. என்ன நீண்ட நாட்கள் 60 வருஷத்துக்கு முன்னாடி திரைப்படம் அல்லவா?
5: ஆமா.
1: இன்று என்ன தகவலை தரப்போகின்றீர்கள்? தகவல் ஒன்று தந்தால் நலமாக இருக்கிறது, தகவல் பகிர்ந்து கொள்ளலாம். பிரயோஜனமான நேரமாக இதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது மீண்டும் தமிழ் வானொலி.
5: இன்று நான் அந்த அத்தான் கடிதம் நல்ல முத்து முத்து பாடலை கேட்பதற்கு காரணம் என்னவென்றால் உலக கடித தினம்.
1: ஓ, இன்று உலக கடித தினமா? கடிதம் ஒழுங்கிட்டது, அதற்கொரு தினம் வரவில்லை.
5: கடிதமே கிடையாது.
1: இந்த கடித தினம் ஆரம்பித்தது அதுல இருந்து இந்த தந்தி என்ற ஒன்று இருந்தது அல்லவா, தந்தி அவசர செய்தி.
5: ஆமா, தந்தி தருகிறோம்.
1: கடிதம் ஒரு வாரம் எடுத்தாலும் தந்தி ஒரு நாளையிலே கிடைக்கும், ஒரு நாளை உடனே கிடைக்கக்கூடியதாக இருந்தது அந்த காலத்திலே. உள்ளூருக்குள்ளே உடனே கிடைக்கும், கொஞ்சம் தொலைவு கொண்ட ஒரு 12 மணி காலத்திலே கிடைக்கும். அப்படி
5: அந்த தந்தி
1: கிடைத்து விடும். தந்தி என்ற உடனே, தபால் என்றால் மக்கள் ஏங்க மாட்டார்கள், தந்தி என்றால் உடனே ஏங்கி வருவோம். ஐயோ, ஏங்கி நடந்து அது திரைப்படத்திலே கொண்டு வரும்போது இன்னும் அழகாக கொண்டு வருவார்கள். அதை பற்றி, தந்தியை பற்றி அந்த சேவையெல்லாம் இப்பொழுது அறிவியல் வளர்ச்சி வந்ததுனாலே அந்த சேவையெல்லாம் ரத்து செய்யப்பட்டு இப்பொழுது அதற்கு இப்ப தபால் ஆபீஸ் என்று தபால் கண்டோர் என்று இங்கே தபால் கண்டோர் என்று நாங்கள் கூறுவோம். தபால் நிலையம், போஸ்ட் ஆபீஸ் தபால் நிலையம் அன்று ஒன்று இப்பொழுது இல்லை இல்லையா?
5: இருக்கு, அந்த அளவுக்கு சேவை இல்லை.
1: அந்த அளவுக்கு சேவை இல்லை தபால் சேவை. ஆரம்ப காலத்திலே அன்னத்தின் காலையில் அனுப்பி வைத்தார்கள் செய்தியை, பின்னர் மனிதர்கள் விட்டார்கள். தபால் சேவை ஆரம்பித்தது உலக தபால் தினம். நாங்கள் அதை மறக்காமல் எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு இது என்ன ஒன்று தெரியாது,
5: தெரியாது உண்மையிலே தெரியாது.
1: அஞ்சல் அட்டை தபால் இரண்டும் இருக்கு. அஞ்சல் அட்டையில ஒரு அட்டை இருக்கின்றது, அதில் ஒரு பக்கத்திலே நாங்கள் விடயத்தை எழுதி முகவரி எழுதினா போய் சேர்ந்தோம். ஆனா அந்த செய்தி எல்லோரும் படிக்கலாம். தபால் என்றால் தபால் உறவு முறை வைத்து
5: மூடி மஞ்சள் நிறத்தில் இருக்கும்
1: தபால் அட்டை. ஒரு அட்டையாக இருக்கும், ஒரு பக்கம் செய்தி மறுபக்கம் முகவரி. நாங்கள் எழுதி அனுப்புவது
5: பாதி அட்டையில் முகவரி,
1: பாதி அட்டையில் முகவரி, பாதி அட்டையிலும் செய்து போடும். அதிலே தான் நாங்கள் வானொலிகளுக்கு கடிதம் அனுப்புவோம். இலங்கை வானொலி
5: கூட அந்த அஞ்சல் அட்டை கிடைக்கிறது ஐயா?
1: அஞ்சல் அட்டை இருக்கின்றது. ஏரோகிராம் என்று சொல்றது விமான சேவை தவால் அப்படி இருக்கின்றது. அஞ்சல் அட்டை இப்பொழுதும் இருக்கின்றதா?
5: இருக்கு.
1: அஞ்சல் அட்டையும் இப்பொழுதும்
5: இருக்கிறது. அவருடைய விலை ஐயா 50 பைசா.
1: ஓ,
5: 50 காசுகள்.
1: அப்ப சேவை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதா?
5: இருக்கு இருக்கு இருக்கு. இப்போ நான் எனக்கு ஒரு புக்கு மாத இதழ் வருகிறது, அதுக்கு சந்தா முடிய வச்சு அவர் அந்த தபால் அட்டையில் தான்
1: எழுதுகிறார்கள். உங்களுக்கு அந்த இந்த தொலை நகல் அது மின்னஞ்சல பாதிப்பதில்லை?
5: இல்லை இல்லை, அவருக்கு அந்த சந்தா எண் மறுபடியும் அவர் என்னை குறியிட்டு உங்கள் சந்தா முடிவடைந்து விட்டு தயவுசெய்து மீண்டும் புதுப்பிக்கோ என்ற அந்த விஷயத்தை அவர் தபால் கார்டில் தான் தபால் அட்டையில் தான் எழுதுகிறார்கள்.
1: ஆரம்ப காலத்திலேயே தபால் அட்டை எனக்கு ஞாபகம் இருக்கிறது 3%. மூன்று சதம் விருப்பம் உள்ளவர்களுக்கு 5-6% இருக்க முடியும். கூறு காகித கூறு அதற்குள்ளே எழுதி வைத்து ஒட்டி முத்திரை ஒட்டு அனுப்ப வேண்டும். இந்த தபால் அட்டைக்கு முத்திரையிலே அதிலே இருக்கின்றது 3%. பின்பு 5% வந்தது. இப்பொழுது 10 மடங்காக வந்து 50% ஆகிவிட்டது உங்களுக்கு.
5: ஆரம்பத்தில் அந்த தபால் அட்டையை சென்னை வானொலி நிலையத்திற்கு எழுதி கொண்டிருக்கும் போது 10 காசுகள், ஐம்பது காசுகள்.
1: நாங்கள் அதைத்தான் வானொலிகளுக்கு நாங்கள் மின்சாரண நண்பர்களுக்கு செய்திகளை அனுப்பி கொண்டிருப்போம் இல்லையா?
5: உண்மைதான்
1: அல்லவே. நாங்கள் மகிழ்ந்தோம், சில விடயத்தை பகிர்ந்தோம். உலக கடுவா தினத்தை வாழ்த்துக் கொள்ளவும் வாழ்த்து கூறிக்கொண்டு விடைபெறவும் மீண்டும் சந்திப்போம்.
5: ஒரே ஒரு நொடி ஐயா
1: கூறுங்கள்.
5: பூவா மரமும் பூத்ததே பொன்னும் மணியும் விளைந்ததே நான் பெற்ற செல்வம்.
1: நான் பெற்ற செல்வம் நான் பழைய திரைப்படங்களான மறந்துவிடும். நல்ல ஒரு பாடல்
5: 1956
1: ஆண்டு திரைப்படம். நன்றி உங்களுடைய தகவலுக்கு நன்றி. நன்றி உங்களுடைய
5: நன்றி
1: அது பிறந்தது பிறக்காவே வேற விடும். இப்ப நான் உங்களுடைய பிறப்பு சான்றிதழை நல்லது மஜித் ஐயா அவர்களே உங்களுடைய உரையாடலுக்கு நன்றி. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவுடன் சொல்கின்றேன் அன்பு மகன் குத்துபுளக்கு எங்களுடைய கார்த்திக் குத்துபுளக்கு கம்பெனி. கார்த்திக் வணக்கம். கோவனூர் கார்த்திக்
6: வணக்கம்ப்பா. வணக்கம்ப்பா.
1: வணக்கம் கோவனூர் கார்த்திக். நலமா இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கின்றீர்கள். தொடுவானம் நலமா இருக்கு. தொடுவானம் கேட்டீங்களா?
6: தொழுவானம் வந்து ஸ்டார்டிங் மட்டும் கேட்டேன்ப்பா. பையன் நம்ம செல்ல பிடிங்கிட்டு போய் கேம்
1: விளையாண்டுட்டாலும் அவர் அழுதாலும் அவர் அழுதாலும் அன்றைக்கும் கூறி அவரிடம் செல் கொடுத்து பழக்காதீர்கள். குழந்தைகளின் கையில் தொலைபேசி விளையாடுகின்ற கருவியில் கொடுக்காதீர்கள். அது இப்பொழுது அழுதால் உங்களுக்கு தாங்க முடியாது. செல்ல மகன் அவருக்கு ஒரு விபரீதம் ஏற்பட்டால் எப்படி தாங்குவீர்கள்? தாங்க
6: மாட்டீங்க.
1: எவ்வளவு பேர் எவ்வளவு விதமாக உங்களுக்கு தொகுப்பு அறிவிக்கிறார்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் கேள்விப்பட்டு அறிந்திருக்கின்றீர்கள். அது ஆபத்தான விடயம். நீங்கள் தான் அதற்கு அதை
6: செல்ல அந்த செல்லால பாதிக்கப்பட்ட போட்டோ வரைக்கும் வச்சிருக்கேன்பா. இது பாருப்பா இது மாரி எல்லாம் இருக்காங்கப்பா இது மாரி பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்றேன். அந்த நிமிஷம் பாக்க மாட்டாப்புல மறு நிமிஷம் வாங்கிடுறேன்.
1: அவருக்கு புரியாது, அவருக்கு அது புரியாது. உங்களுக்கு இப்ப அண்மையில் வந்த ஒரு செய்தி. ஒரு பையன் சின்ன பையன் கேம் விளையாடுங்க விளையாட்டு அந்த கம்ப்யூட்டர்ல கேம் விளையாடுறது
6: தெரியுமா?
1: அதுல மூழ்கி விடுவானவன். அந்த வீட்டுக்கு பணிப்பெண் வந்து அந்த வீடு சுத்தம் செய்யும் பொழுது அந்த ஒய்ஃப் தொடர்பை துண்டிக்கப்பட்டு விட்டது. வயர் எங்கேயோ ஆடுபட்டு கலந்து விட்டது. அவன் கோபத்திலே அந்த பெண்ணை கொலை செய்து விட்டான். கேட்க வந்த தாய் தந்தையரையும் கொண்டு இருக்கின்றான். இப்போ அண்மையில நடந்தது. அப்ப போலீசார் வந்திருக்கின்றார்கள். போலீசார் வந்து கேட்கும்போது வண்ணி அப்படியே இருங்க வேண்டாம், அவன் விளையாட்டுலதான் இருக்கேன், அந்த விளையாட்டு முடியவில்லை என்று அவ்வளவு தூரம் அவன் அதுக்கு அடிமையாகிவிட்டான். ஒரு பணிப்பெண் தாய் தந்தையரை கொலை செய்யும் அளவுக்கு வளர்ந்திருக்கும். இந்த சின்ன கை குழந்தைகள் எல்லாம் செல்ல கண்டவனை பறிக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் கேட்க போனால் அழுகிறார்கள். ஐயோ குழந்தை அழுகிறது நாங்கள் கொடுக்கணும். ஏனென்றால் அவர்களுக்கு முன்னால் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்ததை பார்த்திருக்கின்றீர்கள். சிரித்து மறந்து பேசுகிறீர்கள். அப்ப அவருக்கு அது ஒரு பொருளாக இருக்குது. ஒரு போதும் அந்த பிள்ளைகளுக்கு முன்னாலே நீங்கள் அந்த தொடர் உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். முதல் இப்பொழுது
6: காலத்தில்
1: நாங்கள் பிறந்த காலத்தில் இப்படி இல்லை சார். நீங்கள் பிறந்த காலத்திலும் இப்படி இல்லை. இப்பொழுதுதான் வந்திருக்கீங்க. இப்பொழுது குழந்தை
6: டெலிபோனே பாக்கிறதுக்கு
1: நீங்கள் என்னதான் என்ன பதில் கூறினாலும் இந்த பெற்றார் என்ன பதில் கூறினாலும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். கண்டிப்பாக வைத்திருக்கிறது உங்கள் கையிலே தான் இருக்கிறது. நாளைக்கு உங்களையும் தூக்கி எறிந்து கொண்டு போவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. அவருக்கு உடலால் ஆபத்து வருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கின்றது. அவர் கண்ணை இழந்து காதை இழந்தெல்லாம் போக வேண்டிய நிலை வருவார். ஒரு அங்கவீனமான குழந்தையாக வரக்கூடிய நிலை ஏற்படும். எத்தனை பேர் அதை அறிவித்திருக்கின்றார்கள். உண்மை செய்தி அதுகள் எல்லாம் நீங்க கடைசி வரைக்கும் அவருடைய வயதுக்கு அது கூறிவிட்டது. குழந்தை பிள்ளை தானே நாங்கள் அதே இந்த வியாபாரிகளும் அப்படித்தான் குழந்தை பிள்ளைகளை படுத்தே தான் அதுக்கு போடுவார்கள். ஆனால் இந்த தொலைக்காட்சியிலே உங்களுடைய தொலைக்காட்சியிலே சிறுவர்களுக்கு அறிவு சம்பந்தமான கல்வி சம்பந்தமான நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. அதிலே அவர்களுடைய திசையை திருப்பி விடுங்கள். அதை பார்த்துக்கொண்டு அவர் பயிற்சிகளை செய்து கொள்வார். மூளை வளர்ச்சிக்கும் அதில் இடம் இருக்கிறது. சின்ன குழந்தைகளுக்கான எங்களுக்கு முந்தைய பஞ்சதந்திர கதைகள் எல்லாம் உள்ளது போன்று புத்தகம் போன்று அம்புலி மாமா போன்ற கதைகள் பாடுறது போன்று இந்த தொலைக்காட்சியிலே கார்ட்டூன் என்று சொல்லக்கூடிய திரைப்படம் அந்த படங்கள் வருகின்றன. அதுல செய்தி அவர்கள் படிப்போடு சம்பந்தப்பட்ட செய்தி வருகின்றது. எப்படி பண்பாக பழகிறது, அன்னதந்தையோடு எப்படி இருக்கின்றது, எப்படி உணவை அறிந்தது, எப்படி ஜீவகாரணியமாக இருக்கின்றது, எல்லாம் பற்றிக்கும் இந்த படங்கள் இருக்கின்றது. அப்படியே அதை பற்றி செய்தி இருப்பி விடுங்கள். இது கையில வைத்துக் கொண்டு அவர் கண்ணுக்கு முன்னாலே வைத்துக் கொண்டு நீங்கள் எவ்வளவுதான் அழுதாலும் கவலைப்படாதீர்கள். அந்த பிள்ளை பழுதாகாது. ஆனால் இதை பழகி கொண்டு வந்தால் அந்த பிள்ளை உங்களுக்கு நாளைக்கு நீங்க கண்ணீர் விட வேண்டிய நிலை பெறும். திரும்ப திரும்ப சொல்லு. அதுக்கு முதல் பழக்கம் அப்படின்னு நீங்கள் அவருக்கு முன்னால் இந்த தொலைபேசியில இன்ட்ரெஸ்டாக இருப்பதை காட்டிக்கொள்ள கூடாது. பாடல் கேட்கும் போது அவர் இடையிலே வந்து அதற்குள்ளே கூறுவதை நான் கேட்க, அவருக்கு தெரிந்ததை நீங்கள் என்னோட பேசுகிறீர்கள் என்று.
3: ஆமா,
1: அதை தெரிந்தாலும் நீங்கள் அப்படி கொடுத்துக் கொள்ளக்கூடாது. அவர் இல்லாத நேரம் பார்த்து பேசுங்க. கொஞ்சம் ஒரு கிழமை ரெண்டு கிழமை அப்படி செய்யணும். அவர் எப்படி அழுதாலும் இப்ப சின்ன குழந்தையில அடம் பிடித்து உங்களுடைய பறித்தானே, இன்னொரு ரெண்டு வயது மூன்று வயது கூட எப்படி இருக்கும், உங்களோட சொல்லே கேட்க மாட்டேன். கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும்.
3: நன்றி.
1: பாருங்க, என்ன பாடல இன்று கேட்க போகிறீர்கள் கதம்பத்தில்?
3: எனக்கு வந்து உனக்காக எல்லாம் உனக்காகன்னு அந்த பாடல் வேணும்பா. உனக்காக எல்லாம் உனக்கா சந்திர
1: சந்திரபாபு சந்திரபாபு தான் நடிக்கும் திரைப்படத்தில் அவருடைய சொந்த குரல்ல பாடுவார்.
3: ஆமா,
1: நல்ல பாடல்.
3: பாடல் என்ன, எனக்கு எல்லா பாடலுமே எனக்கு பிடிக்கும்பா. அது மாதிரி என்ன இருக்காங்களாப்பா, அவங்க பாடலும் எனக்கு ஒரு கேட்டிருக்கேன்பா.
1: அவர் வந்து சொந்த குரல்ல பாடக்கூடியப்பா.
3: நான் வந்து காமெடியான பாடல் தான்ப்பா அதிகமா விரும்பி கேட்டிருக்கேன். அந்த தில்லி சேரி பாடலும் கேட்டிருக்கேன்பா. அந்த காலத்துல இருந்தும் இந்த காலம் வரைக்குமே கேட்டுட்டு இருக்கேன்பா. எல்லா பாடலும் எனக்கு வந்து ஒரு அளவு கேட்பேன். ரொம்ப இப்ப வேற காலகட்ட பாடல் தான் எனக்கு புரியல. ஒரு அளவுதான் எனக்கு ரொம்ப இப்ப வேற பாடலாம் அதிகமா புரியாதுப்பா.
1: எல்லா பாடல்களும் கேட்கலாம்.
3: ஆமா,
1: அதுல நல்லவற்றை எடுத்துக்கொண்டு விட்டு விடலாம்.
3: அதேதான் இப்ப வர படம் வரிகள்லாம் வர மாட்டேது அதிகமா வரதுனால, வரிகள் சரியா இல்லாதனால. இப்ப ஒன்னு ரெண்டு பாடல்லாம் வந்து இந்த பிச்சைக்காரன்ல வந்து அம்மாவை பத்தி பாடலாம் அதெல்லாம் கேட்போம்ப்பா. அது மீறி வந்து
1: நல்ல பாடல்களும் இருக்குது மகனே. இப்ப நான் வந்து உங்களுக்கு தர வேண்டிய பொங்கும் புது வெள்ளம் என்று புதிய பாடல் தர வேண்டியது அல்லவா, அது இளைய தலைமுறைக்கும். அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கணும். இந்த பாடகர்களும் வளர வேண்டும். அதிலே சில பாடல்கள் நல்ல பாடல்கள் வருகின்றது, நல்ல பாடல்கள் வரும். குத்துப்பாடல நல்ல பாடல்கள் வர இருக்கின்றது. ஆனாலும் இவர்கள் பாடிய காலத்தில் வந்து தத்துவார்த்த ரீதியிலே கருத்துக்களை, வாழ்வியல் கருத்துக்களை நகைச்சுவையாக தரக்கூடியவர்கள். எம் எஸ் கிருஷ்ணன் தான் தோன்றி கவிராயர். அவர் இயற்கையாகவே ஒரு கவி.
3: அவர் வந்து ஒரு பாடல்ல வந்து சொல்லுவாங்க, ஒரு சிச்சை தட்டுனா பட்டன்ல ரெண்டு தட்டுல இட்லியும் ஒரு பட்டன்ல இது ஒண்ணும் வந்து அதெல்லாம் இப்ப நடைமுறைக்கு வந்துட்டு
1: அந்த காலத்திலே பாடுறீங்க. அந்த காலத்திலே பாடுறாங்க.
3: இன்னைக்கு வந்து அது நடைமுறைக்கு வந்துட்டு பாடி வச்சுட்டாங்க.
1: இன்னைக்கு
3: வந்து அவங்க இரண்டு தினம் நினைவு நாள்ப்பா. அது சொல்லணும்னா அன்னைக்கு இருந்தா அப்ப வந்து மறுபடியும் பேசிக்க அப்படின்னீங்களா? மூணு தகவலோட இருந்தா
1: அன்னைக்கு நினைவு நாளா?
3: என் எஸ் கிருஷ்ணா இரண்டு நாளுக்கு இன்னொரு செய்தி இருக்குன்னா நீங்க வேணாம் கதம்பத்துக்கு
1: வாங்கிட்டீங்க.
3: இல்ல வரலப்பா, எனக்கு கிடைக்கலப்பா எனக்கு. ஆமாப்பா, அதனால கேட்டேன். ஒரு 11:30 வரைக்கும் கேட்டேன். ஒரு குறிப்பா இருந்தாங்க, பெரிய சாமி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க இதை மட்டும் கேட்டுக்கிட்டேன். நான் பேசணும்
1: பார்ப்பது
3: இல்லப்பா. பரவாயில்ல,
1: கமாண்ட பதவியில கார்த்திகேயன் பேர் இருக்கும், பாடல் இருக்காது. அப்ப நான் ஒரு பாடலை தர வேண்டும். அப்படி
3: அன்னைக்கு வந்து பாடல் வந்து சொல்லிட்டு மறுபடியும் வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். பாடுவோர் பாடலாம் அன்னைக்கு சனிக்கிழமைப்பா. அன்னைக்கு வந்து பாடல் சிக்னல் கிடைக்கலப்பா. பேசினேன் ஆனா எனக்கு சிக்னல் கிடைக்கல.
1: பாடுவோர் பாடலாம் ஞாயிற்றுக்கிழமை நடையில மகனே.
3: தனியா வந்து தனியா வந்து பேசிட்டு இருக்கேன். அவங்க போயிட்டாங்க. சின்ன போயிட்டாங்க. பெரிய பையன்
1: மன்னார்குடி பரவாக்கோட்டையிலிருந்து அருளானந்தன் பாரதி என்று அந்த செய்தியை கேட்டதாகவும் இது பயனுள்ளதாக இருந்தது கூறினார். அப்படியே நாங்க கிடைக்கிற சந்தர்ப்பம்
6: வாசிக்கிறாங்களா? அப்ப உண்மையிலேயே வந்து அந்த நேயர் சொன்னதை நான் சொல்ல நினைச்சுட்டு இருந்தேன்.
1: அப்படியா?
6: உங்களுடைய வாய்ஸ் அவங்களுக்கு வந்து பொறுத்து போகுது. நான் நீங்க தான் செய்தி வாசிக்கிறீங்கன்னு நினைச்சுக்கிட்டேன்.
1: அப்படியா?
6: வாய்ஸ் உங்களுக்கு, அவங்களும் வந்து இலங்கையை சேர்ந்தவங்கதான்.
1: அவரு இலங்கை நம்பிட்டு இருந்த அவரும் இங்க போன்ற ஒரு ஆசிரியராக இருந்தவர். அவரும்
6: அப்படிங்களா?
1: அவர் ஐரோப்பிய மண்ணிலேயே டென்மார்க் தேசத்தில் இருக்கார். அங்கிருந்தார் எங்களுக்கு செய்தி வாங்க. டென்மார்க்ல இருக்கின்றார். அவரும் அங்க நிறைய அவர் திரைப்படங்கள் தயாரித்து இயக்கி இருக்கிறார். அவருடைய மகன் ஒரு கதாநாயகன் நடிச்சிருக்கின்றார். ஒரு மகள் விமானம் ஓட்டி விமான பைலட்டாக இருக்கின்றார். பிரித்தானிய பிரிட்டிஷ் ஏர்வேஸ்ல விமானி பைலட். அவர் சிறந்த பரதநாட்டியம் நன்றாக குழந்தைகளை நன்றாக வழிநாட்டில் வளர்த்து நல்ல நிலையில் இருக்கின்றவர். அவருக்கு வந்து அவர் 6-7 மொழிகளிலே செய்திகளை தெரிந்து படித்து தெரிஞ்சுதான் அந்த உலக செய்தியை தருவார். அதுக்கு நேரத்தை அதுக்கு சிறப்பாக செய்கின்றார். அவர் எங்களுடைய
6: நல்லா செய்யறாங்க.
1: நான் செய்தி படிப்பது இப்பொழுது இல்லை, செய்தி வாசிக்க போவதில்லை என்றால் அதுல இந்த நிகழ்ச்சிகள் செய்கிறார். நேரங்களும் அவர் செய்கிறார். அழகாக அதை நாங்கள் குறுக்கிடத்தில்
6: நல்லா செய்யறாங்க. அதாவது இப்ப ஒரு நேயருக்கு வந்து இவ்வளவு நேரம் வாய்ப்பு கொடுத்து உங்களுடைய எல்லாமே இப்ப தொடுவானது நான் கேட்டிருக்கேன்ப்பா. வேற மற்ற நேயர்களுடையது நான் இந்த அளவுக்கு ஒரு நேயரை வந்து ஊக்கப்படுத்தி அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி நீங்க வந்து பிறந்ததுல இருந்து வாங்க எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டது வந்து எந்த நான்

0: மாற்றுகிறோம். நீங்களும் கருத்துக்களை கொண்டு வந்து தரப்படும், உங்களுக்கும் வரும் சந்தர்ப்பம் கிடைக்கும், உங்களுக்கும் வரும் இந்த தொடர்பான எல்லோருடைய உறவோடும் ஒவ்வொருவரோடும் தங்களுடைய இதயத்தை திறந்து பேச வேண்டும். இப்ப ஒரு வருடத்துக்கு முன்பு நேயர்களோட இருந்து நிறைய பேர் வந்தவர்கள் அதன் நின்று இப்பொழுது எங்களுடைய இதுக்குள் இந்த குடும்பத்துக்குள்ளே எடுத்துக்கொண்டு வருகின்றேன், திரும்பவும் இதை செய்ய வேணும் என்று கொண்டு வர சொல்லி கேட்டிருந்தபடியால் இந்த தமிழ் ஓவியம் எல்லாம் நான் நிப்பாடி வச்சிருந்த நிகழ்வுகள் மீண்டும் மழை தொடர்ந்திருக்கும். இந்த காற்றோடு கதையும் காணணும், காற்றோடு கதையும் காணாமல் முன்பு செய்தோம், இப்பொழுது திரும்ப தொடங்கி இப்ப இரண்டாவது கதையும் காணும் முன்பு சென்று விட்டது.
1: பொன்னியின்
0: செல்வன் அது ஒரு பல்கலைக்கழக மாணவி செய்து கொண்டிருக்கின்றார். பொன்னியின் செல்வன் கதை மகனை முன்பு நீங்கள் அந்த சினிமாவாக இருந்தீர்கள், கல்வி என்ற மாத இதழ் வார இதழோ மாத இதழில் ஒரு தொடர் கதையாக பொன்னியின் செல்வன், கடல் புறா, யவன ராணி போன்ற கதைகள் வருவதுண்டு. அதை நாங்கள் வாரந்தோறும் வாங்கி படித்துவிட்டு தொடர் கதை அவளோடு இருப்போம் அந்த கதையை படிப்பதற்கு. அதை கட்டுக்கட்டாக வைத்திருந்து அதை எடுத்து கதையாக சேர்த்து வைத்திருப்பாங்க. ஆனா அது புத்தகமாக வந்தது. பொன்னியின் செல்வன் பிரபஞ்சமான
1: நான் வந்து இந்த பொன்னியின் செல்வன் வந்து இரண்டாவது முறையாக நான் கேட்டுட்டு இருக்கேன்ப்பா.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகின்றது கதம்பம் MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்திலிருந்து காற்றலையிலிருந்து கதம்பத்திலே இணைந்து உங்களுக்கு வணக்கம் கூறிக்கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்னை தந்தை ஆசான் இவர்களோடு இவர்களையெல்லாம் அறிய வைத்த அன்பு தமிழ், அந்த இனிய தமிழ் இவற்றையெல்லாம் அமக்களித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு இருகரம் கூப்பி ஓம் நமசிவாய என்று நாங்கள் கூறும் வளமையாக கூறும் எங்கள் மந்திரத்தை, எங்கள் அந்த நினைவை அழைத்து அந்த வரிகளினாலே எங்கள் வானொலிக்கு வர வேண்டும். வானொலியில் இணைந்திருக்கும் நாங்கள் அனைவரும் நலம் பெற்று வாழ வேண்டும் என்பது மட்டுமல்ல, உலகளாக இருக்கும் உயிர்கள் அத்தனையும் உயர வேண்டும், உய்ய வேண்டும் என்று அருள் புரிய வேண்டும் என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணக்கம் கூறி வரவேற்று கொண்டு, உலகளாக இருக்கும் முகம் தெரிந்த தெரியாத என் அன்பு உறவுகளே, உங்களையும் வருக வருகம் என்று அழைக்கின்றேன். மொன்றியால் தமிழ் வானொலியின் காற்றலைக்கு 647-8746-4-1-5 என்ற இலக்கத்தோடு 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 8வது

நாள் வெள்ளிக்கிழமை. உறவுகளே, நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிவிட்டேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இன்று வெள்ளிக்கிழமை, வாரத்தில் ஒரு நாள் மலரும் பக்தி வேளையிலே இணைந்து கொள்வோம்.

0: பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம் பணி
1: பக்தி கொண்டாடுவோம் என்ற தலைப்பிலே வாரத்தில் ஒரு நாள் மலரும் வெள்ளிக்கிழமை தோறும் ஒன்றியல் தமிழ் வானொலியில் 2 மணி நேரத்துக்கு எங்களுக்கு அவகாசம் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த 2 மணி நேரத்தை நீங்கள் அழகாக மகிழ்வாக சிறப்பாக தொகுத்து எல்லோரும் கலந்து உறவாடி உலகளாக இருக்க முயற்சிகள் அத்தனையும் பக்தி கொண்டாடும் வகையிலே, பக்தி என்றால் என்ன, ஆன்மீகம் என்றால் என்ன, எத்தனை துறைகளில் இது வளர்ந்து கொண்டு வருகின்றது, மக்களை மக்களாக மேம்படுத்துவதற்கு என்று எண்ணி நாங்கள் எங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் வகையிலே ஆரம்பித்திருக்கும் பக்தி கொண்டாடுவோர் நிகழ்வுக்கு உங்களையும் அழைக்கும் வேளையில் நீங்கள் வருவீர்கள், இணைவீர்கள் என்று எண்ணும் வேளையில் எங்கள் காலநிலையை ஒரு தடவை கூறிவிட்டு தரை செல்வது வழக்கம். இன்று நாங்கள் 7 பாகையில் இருக்கின்றோம். இது படிப்படியாக 13 பாகை வரை செல்லக்கூடியதாக இருக்கும். முற்பகலில் லேசான மழைக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். ஆனால் இன்னும் அந்த மழையை நாங்கள் காணவில்லை. இது படிப்படியாக உயர்ந்து சென்று மீண்டும் குறைந்து கொண்டு போகும். ஆனால் ஒரு மிதமான காலநிலை தான். இந்த காலநிலையை நாங்கள் எதிர்பார்க்கும் காலநிலை இப்படி இருந்தால் சிறப்பாக, அதிக வெப்பமும் இல்லை, அதிக குளிரும் இல்லை, பெருங்காற்றும் இல்லை, புயலும் இல்லை, ஒரு சுமூகமான நாளாக மகிழ்வாக இருக்கின்றது. இந்த நாளை நாங்கள் கழிப்பதற்காக எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே ஒன்றியல் தமிழ் வானொலியில் இன்று பக்தி வேளை என்ற உடனே எல்லோரும் ஆவலோடு ஆரம்பமாக இருக்கின்றீர்கள். இங்கே அன்புடன் எங்கள் ஜெகபிரசாதிக் அவர்கள் அழகான ஒரு திருக்கோவில் படங்கள் 3 மத கோயில்கள் என்ற படத்தை இணைத்து பக்தி வேளை இணைந்துங்கள், நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்று அறிவித்த வேளையிலே அன்பு மகளும் வணக்கம் கூறி வரவேற்று இருக்கின்றார். அவர்களையும் வரவேற்று கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இணைந்து கொண்டிருக்கும் எல்லோரையும் வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். வாருங்கள் வாருங்கள், இணைந்து கொள்ளுங்கள், பக்தி கொண்டாடுவோம். இந்த வேளையிலே உங்கள் காலநிலையே நீங்கள் வந்து கூறுவீர்கள். வளமை போல்தான் இருக்கும், கொஞ்சம் மாற்றம் இருக்கலாம். ஆனால் மாற்றம் என்பது உலகத்தில் மாறாத ஒன்று, மாறிக்கொண்டே இருக்கின்றது. அந்த மாறிக்கொண்டிருக்கும் உலகத்தில் நீங்களும் நாங்களும் எங்களுக்கு 11:37 கனடாவில், உங்களுக்கு 7 மணி திருநாடு தென்னகம் போன்ற இடங்களிலே 9:07 என்று காட்டிக்கொண்டிருக்கும் இரவு வேளை, இரவும் பகலும் இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது ஒரு நல்ல பாடல் ஒன்றை ஒன்றியல் தமிழ் வானொலி ஆரம்பிக்கின்றது. அந்த பாடலை கேட்டுக்கொண்டே வாருங்கள். நீங்கள் அழைக்கும் பொழுது இந்த பாடல் ஒலித்தால் நான் இந்த பாடலை இடைநிறுத்தி உங்களை நான் இணைத்துக் கொள்வேன். மீண்டும் எங்கள் இலக்கத்தை எங்கள் எண்ணை கூறுகின்றேன். தொலைபேசி எண் 6478746415. உலகத்தின் எந்த பக்கத்திலிருந்து நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு சக்தி வேண்டும். அந்த சக்தியை எப்படி நாங்கள் பெறுகின்றோம் என்பதை சமயங்கள் மதங்கள் வந்து காட்டியிருக்கின்றன. மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்கும் அறம், ஜீவகாருண்யம், மனிதநேயம் எப்படி வளர வேண்டும், அதை எப்படி நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், இதை நாங்கள் கடைபிடித்து கொண்டு செல்வதென்றால் எங்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் மகிழ்ச்சியை காணலாம். இல்லை, இன்னல்கள் இடர்கள் துன்பங்கள் வருவதென்றால் அதற்குத்தான் எல்லாம் வல்ல இறை சக்தி இருக்கின்றது. அதை நாங்கள் வணங்கினால் உண்மை விசுவாசத்தோடு நம்பி நாங்கள் இருகரம் நீட்டி வரம் கேட்கலாம். அவர்கள் படைத்தவர்கள், எங்களை ஆண்டு கொண்டிருப்பவர்கள், எங்களுக்கு அனுகூலமாகத்தான் செய்வார்கள். அங்கங்கு செல்லாமல் எங்களை சுண்டி இழுத்து எங்களை சரியான பாதையில் செல்வதற்கு பல இடையூறுகள் இன்னல்களையும் காட்டியிருக்கின்றார்கள். அந்த இடையூறுகள் இன்னல்கள் வந்தும் எங்களை திசை திருப்பி இருக்கின்றது என்று நம் முன்னோர்களின் வாழ்க்கை பயணங்கள் பாதைகளிலே நாங்கள் அறியக்கூடியதாக புராணங்கள், இதிகாசங்கள், சமய ஆர்வலர்களுடைய கருத்துக்கள், எத்தனையோ நூல்கள் எல்லாம் கூறுகின்றன. முதலில் இந்த ஒரு பாடலை கேட்போம். பாடல் ஒன்று ஒலிக்கின்றது, அந்த பாடலை கேட்டுக்கொண்டு வாருங்கள், அழையுங்கள். 6478746415 உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. ஒன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பம் பக்தி வேளையிலே.

0: அருள் நிறை வாக்கியங்களை அங்கே அழகாக தொகுத்து பாலி ஐயா அவர்கள் தன் கவித்துவத்தை காட்டிய வேளையிலே அதற்கேற்ற இசையை இசை ஞானி என்ற பெயர் பெற்றவர் இசை கொடுத்து விட்டது மட்டுமல்லாமல் தனது குரலோடு பிரபல பின்னணி பாடகர் பல விருதுகளை வென்ற தீபன் சக்கரவர்த்தி ஐயா குழுவினரை இணைத்து இதை இசைத்திருந்தார்கள். ஜனனி ஜனனி என்று ஆரம்பித்து பாடும் அந்த பாடலை அன்னை பராசக்தியை வேண்டுவது போன்றும் அன்னை பல உருவங்களோடு இருக்கின்றார், அதிலே உள்ள உருவம் அரு உருவம் இடது பாகத்தை தனக்காக ஆக்கி கொண்டார் இறைவனிடத்திலிருந்து என்று தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த பாடல் இனிமையான பாடலை கேட்ட வேளையிலே முதலில் வருகின்ற முதலாவது உறவை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: அப்பா. வணக்கம்
0: மகளே. வணக்கம் சியாமலா. நலமாக இருக்கின்றீர்களா மகளே?
1: நல்லா இருக்கேன்ப்பா.
0: வணக்கம். நலமாக இருக்க வேண்டும் இந்த நல்ல செய்தி எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் கேட்கக்கூடியதாக இருந்தது வெள்ளிக்கிழமை நாளிலே. சரி, இந்த வெள்ளிக்கிழமை நாட்களிலே நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள், நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தி, நல்ல வளமான இதமான காலநிலையில் இருக்கின்றோம் என்ற இறை நன்றியோடு அதை கூறிக்கொண்டு உங்களுடைய பகுதியிலே இன்று காலநிலை எப்படி இருக்கின்றது, இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கின்றது? மழை பொழிகிறதா? அதிக வெயில் இல்லை, மழையும் இல்லை,
1: வேர்க்கவே இல்லை, நல்லா இருந்தது.
0: வேர்க்கவும் இல்லை, நல்லாக குழுவென்று இருக்கின்றது அப்படி கூறுகின்றீர்கள். சிறப்பு சிறப்பு. நாங்களும் எங்கள் இல்லங்களுக்கு குளிர் ஊட்டியோ அல்லது வெப்ப கருவியோ இணைக்காமல் இருக்கின்றோம். வெளியே நல்ல காற்று, நல்ல மந்தமான ஒரு நிலையில் வெயிலும் சூரிய பகவான் இன்று 14 மணிக்கு மணித்தியாலத்துக்கு மேல் காட்சி கொடுப்பேன் என்று எழுதியிருக்கின்றார்கள். மழை வரலாம் என்று கூறப்படுகிறது. பெரிய மழையாக இருக்காது, இருப்பினும் அது குதூகலமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். இப்படியான நாளை நாங்கள் எதிர்பார்ப்பதுண்டு. திடீரென்று இப்படி வந்தால் மகிழ்வாகத்தான் இருக்கும். நீங்கள் கூறுவது போல குளிரும் இல்லை, வெப்பமும் இல்லை, நல்ல நிலையிலே இருப்பது போன்று நாங்களும் இருக்கின்றோம். அந்த வேளையில் மனோநிலையும் சிறப்பாகத்தானே இருக்கும். எங்களை சுற்றி சூழல் அப்படி அதை வேண்டும் என்றுதான் நாங்கள் இறைவிடம் கேட்கின்றோம். சரி, அங்கே இப்பொழுது நாங்கள் ஒரு பாடலை ஒலிபரப்பியிருந்தோம், அந்த பாடலை கேட்டீர்கள் தானே? இப்பொழுது நாங்கள் ஒரு பாடலை கேட்டோம் அல்லவா, காற்றலையில ஜனனி ஜனனி என்ற பாடலை கேட்டிருக்கீங்களா? மிகவும் சிறப்பான பாடல் அந்த பாடல். ஏனென்றால் அது சக்தியின் பாடல். நீங்கள் கூறுங்கள் உங்களுடைய அனுபவத்திலே சக்தி வழிபாடு அன்னையை நீங்கள் எந்தெந்த வகையிலே உங்கள் அண்மையிலே இருக்கிற ஆலயங்களிலே கொண்டாடுகிறார்கள், வணங்குகிறார்கள், நீங்கள் எப்படி வணங்குகிறீர்கள், அதை பற்றி சிலது கூற முடியுமா உங்களால்?
1: சொல்கிறேன்ப்பா. எங்கள் வீட்டில் ஷியாமலா தேவிப்பா குலதெய்வம்.
0: அதனால்தான் உங்களுக்கு அந்த பெயரோ?
1: ஆமாப்பா.
0: அப்போ குலதெய்வமே எங்களுடன் வந்து இணைகின்றது எப்பொழுதும். ஓ,
1: அதான்ப்பா என்ன பேர் சொல்லி கூப்பிட, எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா, நான் மட்டும் நல்லா இல்லைப்பா.
0: இல்லை, அவர்கள் வந்து எல்லோரும் நலமாக இருந்தால் அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது மகிழ்வாகத்தானே இருக்கும் மகளே.
1: சந்தோஷம்தான்.
0: எல்லோரும் நலமாக இருந்தால் அன்னையை வாழ்த்துவார்கள் தானே, அப்பொழுது அந்த வாழ்த்துக்கள் எல்லாம் உங்களுக்கு தான் வந்து கிடைக்கின்றது. அன்னைக்கு நன்றி சொல்லும் நாங்கள் ஷியாமலா அம்மா என்று அவரை வணங்கும் பொழுது உங்களுக்கு அந்த இது கிடைக்கின்றது. அன்னையும் அதுதான், தனக்காக எதையும் வேண்டிக் கொள்ள மாட்டாள், எல்லோருக்காக தன்னை அர்ப்பணித்து கொள்வார். ம், சிறப்பு. அந்த பெயரிலே முதலில் சிறப்பு இருக்கிறதை கூறிவிட்டீர்கள், மேலும் கூறுங்கள்.
1: அடிக்கடி அங்கதான்ப்பா போவோம். அதிகபட்சம் நான் நார்மலா கோயிலுக்கு டெய்லி போவேன், தினமும் போவேன். ஐயர் வந்து பூஜை பண்றது வந்து இங்க நிறைய கிடைக்கிறது இல்லை ஐயர், அதனால வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் வருவாரு பூஜை பண்ணிட்டு போவாங்க.
0: ஒரு சில இடங்களில் அப்படி இருப்பது உண்டு. ஒரு நாள் வந்து ஒரு நிமிடம்
1: எங்க வீடு
0: செடிகள் புதர்கள் நிறைந்திருக்கும்.
1: நிறைய முன்னாடி நிறைய மரம் இருந்துச்சு, இப்ப மரத்தெல்லாம் ஓரளவுக்கு அழிச்சிட்டாங்க. நார்மலா இப்ப சின்ன சின்ன, அதாவது ரொம்ப பெரிய மரங்கள் இல்ல,
0: சின்ன சின்ன செடிகள் வந்து வளர்ந்து.
1: ஆமா, அரச மரம் மட்டும் ஒரு பெரிய மரம் இருக்கு. எல்லா மரமும் இருக்கும், பூவரச மரம், ஒதிய மரம், தூங்குஞ்சி மரம்,
0: ஒதிய மரம் இருக்குதா?
1: பெரிய மரம் இருந்துச்சு.
0: ஓ, அந்த ஒதிய மரத்திலே கோடை காலத்துல பொன் மண்டுகள் எல்லாம் வந்து குவியும் அந்த ஒதிய மரத்தில். கவனிச்சிருக்கு. கூறுங்கள்.
1: பூச்சிகளும் வரும்பா, அதுல பூச்சி ஒண்ணு இருக்கும், அது மரத்தோட மரமாவே இருக்கும், கலர் தெரியாது, தெரியாம இருக்கும், பெரிய பூச்சா இருக்கும், அது அரிக்கும். ஆனா
0: அப்படியா?
1: ஆமாப்பா, அது உடம்புல பட்டுச்சுன்னா ரொம்ப அரிக்கும்.
0: சரி, எங்க ஆலயத்துக்கு செல்லும் பொழுது உங்களோட அந்த சுற்றாடல் இருப்ப எல்லோருக்கும் அந்த ஷியாமலா அம்மன் தான், ஷியாமலா தேவி அம்மன் ஆலயத்துக்கு தான் வருவார்கள். சரி, அர்ச்சனை செய்யும் பொழுது அவர் சியாமலா தேவி அம்மாவின் பெயரை உச்சரிக்கும் போது நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? உங்களுக்கே அர்ச்சனை நடப்பது
1: அவர் சொல்லுவாரு உங்களுக்கு மட்டும், ஏன்னா அவர் வராத நாட்கள்ல முதல்ல நான் தான் பூஜை பண்ணுவேன்.
0: சிறப்பு, சியாமலா அம்மா
1: தாயார் அவர் சொல்லுவாரு உங்களுக்கு மட்டும் எது கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லுவாரு. ஐயர் சொல்லுவாரு
0: சியாமலா தேவி அம்மாவுக்கு சியாமலாவே அர்ச்சனை செய்கின்றார். அற்புதம். அந்த வேளையில் உங்களோட மனம் எப்படி இருக்கும்? பயபக்தியோடு இருப்பீர்களா அல்லது மிகவும் பக்தி சிரத்தையோடு இருக்கும்? பயபக்தி வேறு, பக்தி சிரத்தை வேறு.
1: உடம்பு முடியாதுப்பா எனக்கு அபிஷேகம் பண்ற அளவுக்கு எல்லாம் எனக்கு உடம்பு, உடல்நிலை வந்து ரொம்ப மோசமா இருக்கும். ஏன்னா 10 நிமிஷத்துக்கு மேல நிக்க கூடாது, அதாவது கைக்கும் வேலை கொடுக்க கூடாது, காலுக்கும் வேலை கொடுக்க கூடாதுன்றதுதான் மருத்துவருடைய ஆலோசனை,
0: வைத்தியருடைய மருத்துவருடைய ஆலோசனை.
1: ஆமா, ஆனாலும் அவங்க போகும்போது அது ஒண்ணுமே தெரியாது எனக்கே, உனக்கு வேலை செய்யறதுனா மட்டும் என்ன வச்சு செஞ்சுக்கிறியா நீ அப்படின்னு கேட்டுட்டு வருவோம்ப்பா.
0: அந்த அளவுலேயே அவர் உங்களுக்கு நல்ல சக்தியை கொடுக்கின்றார். 10 நிமிடத்துக்கு மேல் நிக்க முடியாது.
1: எனக்கு அவ்வளவு வேலை செய்வேன், நிறைய குட தண்ணி எடுத்துட்டு போய் அபிஷேகம் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆனாலும் எனக்கு அப்ப வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது.
0: அந்த வேளையிலே பக்தர்கள் எல்லாம்
1: வருவாங்க, கால் வலி கை வலி எதுவுமே இருக்காது.
0: உங்களுடைய ஆராதனைகள் செய்யும் வேளையிலே பக்தர்கள் எல்லாரும் கூடுவார்களா? உங்களை விட மேலும் ஒரு மக்களாவது இருப்பார்கள் தான் அபிஷேகம் செய்யும் பொழுது. அந்த வேளையில அது பக்தி சிரத்தையாக இருக்குமா பயபக்தி இருக்குமா? ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிகிறதா உங்களுக்கு? பயபக்தி என்று ஒன்று இருக்குது, பக்தி சிரத்தை என்று ஒன்று இருக்கின்றது. சரியா, கைகூப்பி கும்பிடுவார்கள், பயபக்தியோடு கும்பிடுவார்கள். நீங்கள் அந்த இடத்துல அவர்கள் பயபக்தியோடு இருப்பார்கள், அதை காட்டி கொடுக்கிறது. நீங்கள் பூஜை செய்யும் பொழுது நீங்கள் பக்தி சிரத்தையோடு செய்வீர்கள். சரியா, இதுதான் வித்தியாசம். அந்த பக்தி சிரத்தை பெற வேண்டும் என்றால் முழுமையாக நாங்கள் இறை பக்தி, இறை சக்தியை நம்ப வேண்டும் இல்லையா? அதற்காக தேவையற்ற கருத்துக்களை தங்கள் வசதிக்காக, வாய்ப்புக்காக தாங்கள் அறிந்தவற்றை மெருகூட்டி பேசுபவர்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க தேவையில்லை. இதுதான் எங்கள் மதத்திலே மதங்களுக்குள்ளே உள்ள வேறு குறைபாடு என்று ஒரு சிலர் அதை சுட்டி காட்ட வருவார்கள். வரும்பொழுது இல்லாத பொல்லாத கதைகளை கூறுவார்கள். அந்த இல்லாத பொல்லாத கதை கூறுவதற்கு ஒரு சில உண்மையை வைத்துக்கொண்டு அதை மெருகூட்டி பேசுபவர்களும் எங்கள் மத்தியில் இருக்கின்றார்கள். அதனால்தான் மற்றவர்கள் எள்ளி நகையாட ஒரு விருப்பமாக இருக்கு. ஆனால் அவற்றை எல்லாத்தையும் கிள்ளி அறிந்துவிட்டு தன் அருள்தான் சிறந்ததென்று எத்தனையோ இடங்களில் அன்னை பராசக்தி காட்டியிருக்கின்றார். சிறப்பு, சிறப்பான கோவில் இல்லா ஊரில் கூட குடியிருக்க வேண்டாம். அன்னையும் பிதாவும் முன்னரே தெய்வம் என்று கூறியவன் படி கோவிலில் குடிய கொண்டிருக்கும் அன்னையை நீங்கள் வணங்குகிறீர்கள். அன்னையை வணங்கினால் அப்பனை வணங்கியதுக்கு சரி, அன்னை அப்பனுடன் தானே இருக்கின்றார். அன்னை அன்னைக்குள் தான் அப்பன், அப்பனுள் தான் அன்னை இருக்கின்றார். சிறப்பு, சிறப்பான கருத்தை புகுத்தியுள்ள ஒரு விடயத்தை கூறி வந்திருக்கோம். அந்த வகையில் நாங்களும் ஜனனி ஜனனி என்ற பாடலையும் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு எத்தனையோ நாமங்கள் உண்டு, அதிலே ஜனனி என்ற நாமம். சிறப்பு. சரி, இன்று பக்தி வேளையிலே வந்திருக்கும் நீங்கள் பக்தி சிரத்தையோடு என்ன பாடலை, ஒரு பக்தி பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி படம்பா.
0: அந்த திரைப்படத்திலே
1: மாயி மகமாயி மாரி திரிசூலின் ஆரம்பிக்குப்பா அந்த பாட்டு.
0: ஓ, மாயி மக மாயி
1: மாரி மாரி திரிசூலி அங்கமுத்து மாரியரே அப்படி ஆரம்பிக்குப்பா. மனிதர் அம்மா பண்ணதுப்பா.
0: ஓ, திரிசூலி. என்னுடைய ஒரு பள்ளி தோழி அதிகமாக இங்கே சர்வதேச நேர் விருப்பத்திலே பாட்டை கேட்பார். அவர் வந்து ஐரோப்பிய மண்ணிலே வாழ்ந்தாலும் மேல்பருவத்தூர் அந்த அம்பாளிடம் மிகவும் பக்தி கொண்டவர், ஆதிபராசர் மிகவும் பக்தி கொண்டவர். அவர்கள் குடும்பங்கள் சுற்றங்கள் எல்லாமே அந்த திருநாளை பெருநாளை கொண்டாட்ட தினங்களை தவறவிட மாட்டார்கள். இந்தியாவிலும் இலங்கையிலும் ஐரோப்பா கண்டத்திலும் கனடாவிலும் இருக்கின்றார்கள் அவருடைய சுற்றத்தவர்கள். அந்த பெருநாட்களிலே திருவிழா வரும் காலங்களிலே அங்கு சென்று விடுவார்கள். எல்லோரும் விரதம் இருப்பார்கள், மிகவும் பக்தி சிரத்தையோடு கொண்டாடுவார்கள். மேல் மருவத்தூர் ஆதி பராசக்தி மேல் மருவத்தூர் வாழ்த்துக்கள், சிறப்பு. அந்த நீங்கள் சென்றிருக்கின்றீர்களா மகளே? உங்கள் திருவாரூரிலிருந்து நீண்ட பயணம் செய்ய வேணுமா அந்த மேல் மருவத்தூருக்கு?
1: சென்னை போற வழிப்பா.
0: சென்னை போற
1: 100 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கும்.
0: அப்போ கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் போக வேண்டி வருமா?
1: ஆ ஆமாம்ப்பா,
0: அவ்வளோ தூரம்
1: கிலோமீட்டருக்கு மேலே போவோம். இங்கே திருவாரூர்
0: அப்படி அருகிலே கூட இருக்கின்றார்கள் தான். அந்த தூரத்தில் இருக்கின்ற தெய்வத்தின் போகும்போது என்ன நடக்கும்? நீங்கள் என் பக்கத்தில் இருக்கிற அம்பாள வளங்களாக தானே அங்கே போகணும்னு நீங்கள் நினைப்பது இல்லையா?
1: இல்லைப்பா, இங்கே அடிக்கடி போவோம், அங்கே எப்பயோ ஒரு தடவை தானே பார்ப்போம்.
0: அது என்ன காரணம் என்றாலம்மா, தூர தேசத்திலே இருக்கின்றதுக்கு ஏன் போகணும்? அந்த தூர தேசம் போகும் வரையும் நீங்கள் உங்களை தயார் நிலையில் வைத்திருக்கின்றீர்கள். அதாவது மனது, உங்கள் இதயத்தை அந்த சிந்தனையிலே வைத்துக் கொண்டு நாங்கள் செய்கின்ற செயல், உண்கின்ற உணவு, உடுக்கின்ற உடை, அத்தனையிலும் அந்த சிந்தனை இருக்கும். கோவிலுக்கு போகும்போது வித்தியாசமாக உடை உடுப்போம், குளித்து ஸ்நானம் பண்ண எல்லாம் நாங்கள் செய்கிற காரியங்கள், பேசுகிற பேச்சுக்கள், குழந்தைகளோடும் மற்றவர்களோடும் பேசும் பொழுது கூட அன்பு இதுகளைத்தான் கூட நாங்கள் சொரிந்து கொள்வோம். அங்கு செல்லும் வரையும் நாங்கள் எந்த விதமான கோப குரோதங்கள் ஏற்படாதங்கள் மனதில் வர விட மாட்டோம். காரணம் அந்த பக்தி சிரத்தை என்றது. அது மட்டும் இல்லை, பயபக்தியும் இருக்கின்றபடியாகத்தான். அப்போ நீங்கள் 200 கிலோமீட்டர் போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் எடுக்குமா நீங்கள் சென்று போவதற்கு? சாயந்தரம் போகும் வரையும் சில பேர் உண்ணாமல் உபவாசம் இருந்தது, விரதம் இருந்து போவார்கள். அந்த விரதம் இருக்கிற நோக்கமும் அதுதான், நினைவு, அந்த அந்த இறை சக்தியை வணங்குகின்ற அந்த தன்மை, பக்தியை கொண்டாடும் முகம், தன்னை ஒறுத்து தன் ஆடம்பரங்களை ஒறுத்து அலங்காரங்களை வெறுத்து வார்த்தைகளை எல்லாம் குறைத்து பக்தி சிரத்தியோடு சென்று வருகின்றோம். அதற்காகத்தான் இந்த தூர தேசங்களிலே இருக்கின்ற ஆலயங்களுக்கு நாங்கள் செல்வதற்கு ஒரு காரணம். முடிகிறதா? அடுத்தது அங்கே எங்கள் பக்கத்திலே இருக்கிற கோவிலை விட அங்கே வந்து பூசை முறைகளும் அதற்கு கடைபிடிக்கப்பட்ட விதிகளும் வித்தியாசமாக இருக்கும், பிரமாண்டமாக இருக்கும். ஒரு 10 பேர் நின்று ஒரு ஆலயத்தை வணங்கும் வேளையில் இருக்கின்ற அந்த பக்தியினுடைய அந்த சக்தியினுடைய ஆளுமைக்கும், 1000 பேர் நின்று வணங்கும் போது எல்லோரும் கைகூப்பி அரோகரா ஜனனி தாயே என்று சொல்லும் பொழுது ஏற்படுற அந்த கோஷங்கள் இருக்கின்றது இல்லாமல், அது அது மெய்சில் இருக்கும். ஆமாம் ஆமாம், அந்த கூட்டம் எல்லோரும் ஒருமித்த வகையிலே தீபத்தை காட்டும்போது ஒரே நேரத்தில் தலையிலே கையை வைத்து அல்லது நெஞ்சுக்கு நேரே பிடித்து கும்பிட்டு இந்த அரோகரா அல்லது அம்மா என்ற அந்த வார்த்தை, சுவாமியை வேண்டுகின்ற சுவாமியை உச்சரிக்கின்ற வார்த்தைகள் அங்கு பார்க்கும்போது அவர் ஒவ்வொருத்தரும் தங்கள் கடன்களை நிறைவேற்றுவதற்காக என்னென்னவோலாம் செய்வார்கள் உடல் வருத்தி. இத்தனையையும் எங்களுடைய நாயன்மார்கள் காட்டியிருக்கின்றார்கள். நான் அந்த இப்போ இதை கூறி இங்கே வருகின்றேன் பக்தி வேலைக்கு. எப்படி என்றால், இது நாங்களாக ஏற்படுத்துவதை எங்களுக்கு முன்னோர்களே செய்திருப்போம். கடன் என்று சொல்லும் பொழுது உடலை வருத்தி செய்வதை சிலர் இப்பொழுது எள்ளி நகையாடுகிறார்கள், அது அவர்களுடைய அறியாமை. திருநாவுக்கரசர் என்ன செய்தார்? அவருக்கு மதம் மாறிய போதெல்லாம் அவருக்கு சூழ நோயை வந்தது, அதற்காக அந்த அந்த நோயை உணர்ந்தார். மக்கள் ஆன்மாகின்றது நோயை உணர வேண்டும். அதன் பின்பு அவர் மனம் மாறி வந்து அக்காவுடன் வந்து விபூதி கொடுத்து சிவம்தான் என்று எண்ணிக்கொண்டு சிவன் அவரை அடைய வேண்டும் என்று காலங்காலமாக வருந்தி இருக்கிறார். வருந்தி கடைசியில் நடந்து முடியாமல் முழங்காலால் தவழ்ந்து அதன் பின்பு பிரதிஷ்டை செய்து கொண்டு போகின்றார். இது இல்லை அவங்களோட வழிபாட்டில் இருக்கின்றது தானே, அதை பின்தொடர்ந்தான் இவர்கள் வந்தது. இவரொருவர் மெய்யுருக பாடி மெய்யுருகி வணங்கி தன்னை வருத்தி கொண்டு போகிறாரு, அவரை தேடி இறைவன் வருவார் என்பதற்கு அமைய திருநாவுக்கரசர் கைலையிலே உச்சி வரை போகவில்லை, பாதியிலே அவர் வந்து ஆட்கொண்டு விட்டார். அழுகிற பிள்ளைதானே பால் குடிக்கும், அதே போன்று அது அது அதுக்கெல்லாம் அதனால் தான் இந்த கடமைகள், கடன்கள், நீர்த்தி கடன்கள் என்று கூறுவது, அதை வேண்டுதல் என்று கூறுவார்கள் அல்லவா. அழகிலே வேல் குத்துகிறார்கள், முதுகிலே குத்துகிறார்கள், பறவை போன்று ஆடி அதை பறந்து செல், அதெல்லாம் மெய் வருத்தங்கள், மெய்யை வருத்துவது. அந்த மெய் வருந்தும் வேளையில் உடல் அந்த உணர்வு அத்தனையும் இறைவன் பால் தான் இருக்கும். ஆடம்பரத்துக்காக காட்சிக்காக எல்லாம் இப்படி செய்ய முடியாது. ஆனால் அதை ஒரு சில தந்திரங்களாக வைத்துக்கொண்டு ஏமாற்றி பிழைப்பவர்களும் இருக்கிறார். எந்த வகையிலும் ஏமாற்றி இல்லை, சித்து விளையாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனால் அவற்றையெல்லாம் நாங்கள் உண்மை புரிந்து கொண்டால் அந்த வழியிலே எங்களை நாங்கள் இறை வழியிலே செலுத்தி இறை அருளை பெற்றுக்கொள்ளலாம். கூறுங்கள், வேறு ஏதாவது நீங்கள் கூற வேண்டுமா? இந்த பக்தி வழியிலே வந்து நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கும் மகள் வந்து நீங்கள் பேசும்பொழுது உங்களுடைய கருத்துக்களை தரும் பொழுது அதை ஒட்டி நாங்கள் பேசுவதற்கும் இந்த பக்தி விலை மிகவும் ஒரு பயனுள்ளதாக இருந்தது. அடுத்தது அந்த தெரிஞ்சு நாங்கள் அதை இந்த வேளையிலே பக்தியாக நாங்கள் அதை நினைத்து கொள்ளக்கூடிய வகையில் வருகின்றது. அதாவது மதி என்ற ஒன்று இருக்கின்றது, அதுக்கு இரண்டு கருத்து, மதிப்பு, மதித்து கொள்ளுதல், மற்றதை மதித்து கொள்ளுதல், மதிப்பிடுதல். எதனால்? மதியால், புத்தியால். இந்த புத்திக்கு இப்படி சொற்கள் இருக்கு, மதி என்றால் புத்தி, மதி மதிப்பிடுதல், மதிப்பு செய்தல், மதிப்பு கொடுத்தல், மதித்தல் என்றெல்லாம் இருக்கு. அப்ப நாங்கள் எங்கள் மதியை நேராக்கி மதித்து கொள்ளுகிறோம். இது உண்மைதானா பொய்தானா, அதுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டுமா கொடுக்கக்கூடாது? நல்ல வேளையிலே வந்து அடைஞ்சிரு நல்லொரு பாடல், மாயை மக மாயை மாயை சிறு சூழி என்ற பாடலை உங்களோடு நாங்கள் கேட்கும் வேளையில் இந்த பக்தி பாடலை கேட்பதன் நோக்கமும் அதுதான். பக்தி பாடல்களை இன்னிசையோடு கேட்கணும். அதுக்கு எவ்வளோ அழகான சிறப்பான இன்னிசை பற்றி அங்கே ஆடம்பரங்கள் அலங்காரங்கள் இருக்காது. பக்திமயமான வார்த்தைகளை அடுக்கி பக்திமயமான ராகத்தை அமைத்து பக்தி குலைவோடு எங்கள் இதயத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலான குரலாளர்கள் பாடும் பொழுது எங்களை அறியாமல் பக்திமயம் பக்தி வளர்கின்றது. பக்தியை நாங்கள் பின்பற்றுகிறோம், இறைவனை நாங்கள் கையெடுத்து தொழுகின்றோம். அதனால் தான் பக்தி பாடல்களும் வந்தது. நன்றியம்மா, சிறப்பான நேரம் கலந்து கொண்டோம். நன்றி. இறைவன் அருள் என்றும் உங்களை பாலிக்கட்டும். வாழ்த்துக்கள் மகளே.
1: நன்றி.
0: நன்றி. பக்தி வேளை மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலிகத்திலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அன்புடன் ஒரு உறவு அழைக்கின்றார். அவரை இணைக்கச் சென்றேன், அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது போல் தெரிகின்றது. அவர் மீண்டும் அழைப்பார் என்ற எண்ணத்தோடு தொடர்கின்றது எங்களுடைய பக்தி வேளை.

0: அன்புடன் மகாலிங்கம் அவர்களும் மல்லியத்திலிருந்து மகிழ்ச்சியோடு பக்தி வேலைக்கு பிறகு பிறகு வந்து வரவேற்பு தந்த வேளையிலே பதிவை எட்ட வேளையில் அதை பார்க்கும் பொழுது மகிழ்வாக இருக்கின்றது. அவரும் பக்தியோடு வந்து பக்தி சிரத்தையாக ஆன்மீகத்திலே மிகவும் ஈடுபாடு உள்ளவர் இணைவார் என்று எண்ணும் வேளை வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் மகாலிங்கம் அவர்களே, மகிழ்ச்சிக்குரியவரே, எப்படி இருக்கின்றீர்கள் மகாலிங்கம்?
1: உங்களை வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம் மகாலிங்கம், உங்களை இணைத்து விட்டேன். நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
1: நலமா இருக்கேன்.
0: மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் வந்தால் மகிழ்ச்சி இருக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் என்றேன். அங்கே இன்று உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கிறது?
1: இன்று மிக மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய தருணம் எனக்கு ஒரு இது இருந்தது. நீண்ட நாள் ஒரு தொந்தரவுகளா இருந்த இது இன்று விலகி எனக்கு மன மகிழ்ச்சி மிக மிக சந்தோஷத்தை கொடுத்திருக்கியா.
0: பின்ன
1: ஆறுதலான ஒரு
0: அப்படியா
1: எனக்கு
0: வில்லங்கங்கள் விலகி செல்லும் பொழுது அது மிகவும் சிறப்பாகத்தான் இருக்கும், மகிழ்வாக இருக்கும், ஒரு முடிவு கண்டது போல் இருக்கும், மனம் நிம்மதி கண்டது போல் இருக்கும். எங்கே அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள முடியுமா? அந்த நண்பரை சந்தித்தீர்களா?
1: அந்த நண்பரை சந்திக்கவில்லை. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு வேற எனக்கு வேலை வந்துருச்சு. அந்த இதுலயும் தான் அந்த நான் சொன்னேன்ல மனக்கவலை ஒண்ணு,
0: அந்த கவலை தீர்ந்து விட்டதா?
1: தீர்ந்து விட்டது இன்னைக்கு. அதுவும் வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சா, அந்த போயிருக்கும் போது யதார்த்தமா ஒரு அந்த ஒரு முக்கியமான இந்த வேலைக்கும் போயிருந்த சமயத்துல அங்க எனது குலதெய்வமான அங்காளம்மன் கோயில்ல இருக்கிற பாவடராயனுக்கும் நல்ல சிறப்பான ஒரு அபிஷேகம் நடந்ததுயா. அங்காளம்மன் கோயில் தான் அந்த இது, அது மிக மிக சிறப்பா நடந்தது. அதுல உட்காரக்கூடிய தருணம் எனக்கு அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. நான் போயிருந்த வேலை எனக்கு இன்னும் சில மணி நேரம் ஆகும், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்ன பிறகு நான் ஆறுதலா அந்த கோயிலுக்கு போகணும்னு போனப்போ எனக்கு மிக சிறப்பான சிறப்பு அபிஷேகம் நேத்தி. அதுவும் வந்து இந்த அக்னி நட்சத்திரத்துக்காண்டி அந்த அம்பாளுக்கு வந்து அங்காளம்மன் அம்பாளுக்கு வந்து
0: அங்காள பரமேஸ்வரி
1: அபிஷேகம் அங்காள பரமேஸ்வரி 101 இளநீர் அபிஷேகமும் முழுமையான அந்த நீர்நிலையை நிறுத்தி குளிர்ச்சியா இருந்து ஏசி போட்டு அந்த அளவுக்கு அந்த முழு முழு அதாவது 16 வகை அபிஷேகங்களும் செஞ்சு இன்னைக்கு சிறப்பா இருந்ததுயா. அந்த கண்ணூரும் போது எனக்கு மிக மிக ஆறுதலா வந்தது. என்னுடைய வேலை நான் சென்றிருந்த வேலையும் நீங்க போயிட்டு வாங்க உங்களுக்கு அந்த வேலை முடிஞ்சிடும் சாயந்தரம் அப்படின்னாங்க, சாயங்காலத்துல முடியும்னாங்க. அதே மாதிரி அந்த இறைப்ப வழிபாட்டு பண்ணிட்டு நான் அங்க போனேன், எனக்கு அந்த வேலையும் எனக்கு சக்சஸ் ஆச்சுயா.
0: எப்படி நினைக்கிறீர்கள் அதை எண்ணும் பொழுது? இறை சக்தியினுடைய அருளை பற்றி என்ன நினைக்கிற பார்த்தீர்கள்? அங்கே பணிபுரியும் வேடம் சொல்லுவார்கள், அவப்பொழுதிலும் தவப்பொழுதும் மேல் என்று கூறுவார்கள். அங்கே உங்களுடைய நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு சில மணி நேரங்கள் பிடிக்கும். அந்த நேரத்தில் அங்கிருந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது, அது ஒரு அவப்பொழுதாகத்தான் இருக்கும். அந்த வேளை அன்னை பரமேஸ்வரி உங்களை அங்கு அழைத்து தவப்பொழுதிலே உங்களுக்கு தவப்பொழுதாக கொடுத்து சாத்தியமாக்கியிருக்க பார்த்தீங்க. இதுதான் நிறை சக்தி. சொல்வார்கள், காகமும் இருக்க பனம் பழமும் விழுந்தது என்று ஒரு பழமொழி இருக்கின்றது. பனம்பழம் பழுத்து விழுகிற பருவ நேரத்திலே காகம் சென்று அங்கே உட்காரும் போது அதுவும் விழுந்து விட்டது. இது இது தருணம் என்றது. இதைத்தான் நல்ல தருணம். அதே போன்று நீங்கள் சென்று உண்மையிலே அங்கே சென்று அந்த இடத்திலே அவர்கள் அதை அந்த உங்கள் காரியத்தை நிறைவேற்றும் பண்ணும் உங்களால் அங்கே செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. அதனால் சென்று வாருங்கள் என்ற ஒரு இடைவேளை தரும் பொழுது அம்பாளிடம் செல்லக்கூடிய ஒரு அது அவருடைய கடாட்சம், அந்த கிருபை உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இப்போ நீங்கள் அங்கேயே உடனே அந்த போன உடனே 5-10 நிமிடத்தில் அல்லது அரை மணி நேரத்தில் முடிப்போம் தருவோம் என்று கூறியிருந்தால் நீங்கள் அங்கே இருந்திருப்பீர்கள். அந்த இடத்துல நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் பார்த்து கொண்டு தான் இருப்பீர்கள். அது அவப்பொழுது எங்களுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு இம்மிப்பொழுதும் அது நல்ல பொழுதாக அமைய வேண்டும். அதைத்தான் இறைவனும் விரும்புகிறார். அந்த வேளையில் நீங்கள் இறைபக்தியோடு இணைந்தபடியால் உங்கள் துன்பங்கள் களையப்பட்டு மனதிலே ஒரு ஈடு இணையற்ற ஒரு நிம்மதி, ஒரு பெருமூச்சு, நெடுமூச்சு, ஆனந்தம், ஒரு நிறைவு கண்டிருக்கின்றது. பார்த்தீர்களா? இதற்காகத்தான் இறை பக்தி எங்களுக்கு வேண்டும். அந்த வேளையிலே அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு சினிமாவில் சென்று கழித்திருக்கலாம், இல்லை ஒரு நண்பர் வீட்டில் சென்று அவரோடு பேசியிருக்கலாம், இல்லை இன்னொரு வெட்டி பொழுதுபோக்கிலாம், இல்லை வேறு வேலையே செய்திருக்கலாம். ஆனால் அந்த தருணம் உங்களை இது பொன்னான இது கிடைக்காத ஒரு தரம். 108 அபிஷேகம் செய்து நட்சத்திர இந்த அக்னி திங்கள் காலங்களிலே உங்களை அங்காள பரமேஸ்வரி அழைத்திருந்தால் அதுவும் உங்கள் குலதெய்வத்தில் ஒன்றென்று எண்ணும் பொழுது நினைக்க முடியாத வரம் ஐயாது எல்லாம். இது எல்லோருக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும்.
1: அந்த கோயில்ல எங்க குல தெய்வமான பாவடராயினும் இருந்தாங்க ஐயா. அவங்களுக்கும் அந்த இளநீ அபிஷேகம், பால் அபிஷேகம், அந்த அனைத்து அபிஷேகங்களும் செஞ்சது வந்து பாக்குறதுக்கு பெரிய பாக்கியம் கொடுத்து. அதுவும் பாருங்க, 12 மணிக்கு நீங்க போங்க, 3 மணிக்கு மேல நீங்க வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 12 மணிக்கு மேலதான் அபிஷேகமே ஆரம்பம் ஆனது. அந்த 3 மணிக்கு தான் வர சொல்லியிருக்காங்களேன்னு நான் முழுமையா அதை பதட்டம் இல்லாம, ஐயோ அங்க மறுபடியும் நம்மள கூப்பிட்டாங்கன்னா போய் நம்மளுக்கு வேலை முக்கியமாச்சே அப்படின்னு ஒரு எண்ணம் வராத அளவுக்கு 3 மணிக்கு மேலதான் சொன்னேன். அங்க 2:30 வரைக்கும் அபிஷேகங்கள், 12 மணியிலிருந்து 2 மணி நேரமா அபிஷேகம் வந்து இன்னும் ரொம்ப அமைதியா உக்காந்து மன அழுத்தம் குறையிற அளவுக்கு அந்த அபிஷேகங்களை பாக்குறதுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பெரிய பாக்கியமா இருந்ததுயா. அதை பார்த்த பிறகு நீங்க சொல்ற மாதிரி பார்த்த பிறகு எனக்கு இருந்த அந்த எனக்கு
0: சுமை பாரம், மன சுமை, மன பாரம் எல்லாம் குறைந்து. அந்த வேளையிலே மகாலிங்கம் இந்த இந்த இந்த காட்சி உங்களுக்கு கிடைக்கவில்லை. அங்கேதான் அந்த பூசை, அந்த அபிஷேகம் என்று இல்லை என்று வைத்துக் கொண்டால் அந்த 3 மணி நேரத்துக்கு உங்களோட மனம் எவ்வளவு அங்கலாய்க்கும் சொல்லுங்கள். ஐயோ இது என்ன முடியவில்லை, அங்க போய் எவ்வளவு எண்ணங்கள் வரும், எத்தனையோ சிந்தனைகள் ஏற்பட்டு உங்களை எங்கெங்கெல்லாம் ஒழுத்து சென்றுவிடும். இது அவர் அங்கிருந்தோண்டு அவருடைய ஆட்சி அந்த உங்களுக்கும் அந்த பக்தி ஞானங்கள் பக்தி எண்ணங்கள் ஆன்மீக சிந்தனைகள் இருந்தபடியால் எல்லாவற்றையும் கூட இங்கே போயிருப்பது சிறப்புன்னு உங்களை அங்கே ஈர்த்து விட்டது, உங்களை அப்படியே அமர்த்தி விட்டார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அன்னைக்கு எங்களை இருகரங்கூட்டி வணங்குவோம்.
1: நீ இழுத்து விட்டதுங்கிறத விட நீங்க வா, நீ மன அமைதியா மன சந்தோஷமாகவும் என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த தெய்வம் கூட்டதாவே நான் நினைக்கிறேன்.
0: இறை சக்தி எங்களை அழைப்பது எதற்காக? அள்ளி எல்லாம் கை நிறைய கொடுப்பது மன நிறைவை தருவதற்காகத்தான். அந்த மன நிறைவு உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது அல்லவா? பெரும்பேறு, வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, இப்படியான நேரத்தில் இந்த பெருநிறைவு கொண்ட இந்த மகள்வான வேளையில் நீங்கள் என்ன பாடல் உங்களுக்கு பக்தி பாடலாக கேட்க விருப்பம் என்று அந்த பாடலை ஒளிபரப்பி நாங்களும் கேட்போம்.
1: அம்பாள் அன்னைக்கு கண்ணு ஊர்னதுனால அம்பாள் பாடல், அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி அந்த பாடலையா.
0: அம்பிகையே ஈஸ்வரியே அற்புதமான ஒரு பாடல்.
1: என்னை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி.
0: ஆமா ஆமா, இது இது சவாலே சமாளியா, சவாலே சமாளியா
1: இது? இல்ல பட்டணம், பட்டிக்காடா
0: பட்டணம், பட்டிக்காடா பட்டணமா, பட்டிக்காடா பட்டணமா. அம்பிகையே ஈஸ்வரியே வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி, நல்ல பாடல். அம்பிகை
1: இன்னைக்கு அம்பாள், ஆமா அம்பிகையை பத்தியும் சொல்லணும் வரும் மாதிரி இருக்கும். அதுல எங்க அம்மா பேரு சிவகாமியும்
0: வருவீங்க. அன்னையின் பேரும் அதற்குள்ளே இருக்கின்றது. அதே
1: போன்றுதான்
0: அதே போன்றுதான் அம்பாளின் பெயர்களை உச்சரிக்க வரும்பொழுது அங்கே கற்பகம் என்ற ஒரு பெயர் வரும். கற்பகாம்பாள், கற்பகவல்லி. அதை கேட்கும் பொழுது எந்த ஆயாரின் நினைவு பெறும்? என்ன அன்னைக்கும் பெயர் கற்பகம். அது பெரும் பாக்கியம். அம்மா அம்மாவின் பெயர் அது கற்பகவல்லியின் கற்பகமணி உணை அன்றி துணையாரம் பல பாடல் கற்பகம். அந்த அன்னை ஏனென்றால் அதனை இறைவனண்டா ஒன்றுதானே இந்த அன்னை தந்தை என்று கேட்பார்கள். இவையெல்லாம் அவருடைய அவதாரங்கள். இந்த அன்னை வேறு யாரும் இல்லை, இறைவனுடைய இடது பாகத்திலே எங்களுக்கு வலது இடது என்று இருக்கின்றது போல் அங்கே இந்த இடது பாகம் வலதை விட சற்று தாழ்ந்ததன்றில்லை, சரி சமமானது. அதனால் தான் அன்னையும் தந்தையும் சக்தியை வணங்கினால் சிவன் தான் சிவத்தை வணங்கியது போல்தான் ஆகும். சக்தியிடம் அம்மாவிடம் கேட்டால் அப்பா வாங்கி கொடுப்பார் தான் எங்களுக்கு எல்லாவற்றையும். நாங்கள் தந்தையார் சில சமயம் நாங்கள் தாயாரிடம் சில விடயங்களை எண்ணும் பொழுது அவர் உற்று உணர்ந்து விடுவார். எனக்கு அப்படி நடந்திருக்கு. அவர் அம்மா சொல்லுவதற்கு முன்பே அவர் தீர்மானித்து விட்டு அவருடைய செவியை மடுக்காமல் சென்று வரும்பொழுது அதை கொண்டு வருவார். எப்படி நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்று கேட்கும்போது என்னோட கேட்டதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று கூறுவார். அன்னையிடம் நாங்கள் வேண்டும் பொழுது அப்பன் அதை கிரகித்து எங்களுக்கு ஆகி வேண்டியதை தருவார். இந்த மன நிறைவு பெறுவது என்பது சாதாரணமானதல்ல மகாலிங்கம். அதை நீங்கள் பெறுவதற்கு இன்று சென்று சென்றபடியும் முற்று பெறுவதற்கு முன்பு கிடைந்திருக்காது. சென்றபடியே முற்று பெற வேண்டும் என்றால் உங்களோட மனம் அமைதியாக வேண்டும். அந்த நேரத்தில் இறை காட்சி உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது.
1: அதை நினைச்சு நினைச்சுதான் எனக்கு ரொம்ப பூரிப்பா இருந்தது.
0: சிறப்பு
1: பாரு, நீ போ, நீங்க போங்க. அதுவும் வந்து நான் அந்த டைம் 12 மணிக்கெல்லாம் நம்ம எங்க பார்க்க போறோம், இங்க இந்த அலுவலகத்திலேயே இருக்க போறோமே அப்படிங்கிற மாதிரி என்ன இருந்ததுயா. ஆனா 12 மணிக்கு நீ கரெக்டா நீ வெளில போ, 3 மணிக்கு வா அப்படின்ட்டான்.
0: அது நீங்கள் சென்ற காரியம் நிறைவேறுவதை விட இது பெரும் பெருமதி வாய்ந்தது ஐயா, இந்த அருள் கிடைத்தது. நன்றி மகாலிங்க, நீங்கள் கண்ட காட்சி, நீங்கள் கொண்ட அந்த நிம்மதியை எங்களோடு பகிர்ந்து அதுக்கு சிறப்பான ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். இதுதான் பக்தி, பக்தி மயமாக இருப்போம். வாழ்த்துக்கள்
1: ஐயா. ஐயா இன்னொன்னு ஐயா, நீங்க கூட சொல்லிட்டே இருப்பீங்க, என்ன மகாலிங்க அந்த சூடு குறைஞ்சதா சூடு குறைஞ்சதான்னு. நேற்று நேற்று வந்து சரியான மழையா உங்களுக்கு கூட அந்த நிகழ்ச்சியை அனுப்பிச்சிருக்கேன், பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மழை நல்லா பெஞ்சதியா, 1 மணி நேரம் சும்மா கர கர கர கரகரன்னு பெஞ்சு அந்த முத்தத்துல எங்க வீட்டு முற்றம் உள்ள வீடியா, பின்பகுதியில முற்றம் இருக்கும், அந்த முற்றத்து வழியா அந்த மழை தண்ணி வந்து
0: விழுந்ததோடைய
1: வீடியோ அனுப்பிச்சிருந்தேன்.
0: உங்களுடைய உங்களுடைய பதிவு தானே, வரவில்லை வரவில்லை எனக்கு. தளத்திலே போட்டிருக்கின்றீர்களா?
1: இல்ல, உங்களுடைய ஓன் நம்பர்
0: வரவில்லையே.
1: அது
0: வரவில்லை வரவில்லை. நீங்கள்
1: இல்லையா, வந்திருக்கியா?
0: அப்படியா, சரி, நான் சரி பார்த்து பார்த்து கொள்ளுகிறேன். இப்போ நீங்கள் கூறியதே நேரில் பார்த்தது போல எனக்கு இருக்கின்றது. பார்ப்போம்,
1: நல்ல ரசிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக போட்டிருந்தீங்க.
0: சரி, நன்றி. நீங்கள் நீங்கள் பெற்ற அந்த அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும் பண்பு உங்களோட நிறைய உண்டு நான் கவனித்திருக்கின்றேன். உங்களோடு மட்டும் வைத்து இருக்காமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்வீர்கள், அதன் மூலம் நாங்களும் பயனடையக்கூடியதாக இருக்கும். நாங்களும் இணைந்து இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் அன்னையை வேண்டிக் கொள்வோம். எது பண்ணால் அன்னையின் மடியுள் தானே நாங்கள் புகுருவோம். அன்னை தானே தன்னுடைய முந்தானையால் எங்களை மூடி எங்களை அரவணைத்து கொள்ளுவார் இல்லையா? அதே போன்று உங்களுக்கும் அவர் அரவணைத்து உங்களுக்கு ஆறுதல் கொடுத்ததிட்டு நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறி இறைவியை வணங்கிக் கொள்வோம். மீண்டும் சந்திப்போம் மகாலிங்கம். உங்களுடைய பகிர்வு சிறப்பான பகிர்வு, உங்களுடைய அதாவது நீங்கள் வந்து பகிர்ந்து கொண்ட அந்த விடயம், எங்கள் சியாமலா அவர்களும் அந்த சியாமலா தேவி அம்பாளை எப்படி வணங்கும் வேலை இருக்கின்றதோ அதேபோல் நீங்களும் அங்காள பரமேஸ்வரியை வணங்கி அந்த அந்த அருள் எப்படி உங்களுக்கு கிடைத்தது, மன நிறைவு எப்படி கிடைத்தது, அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம், அந்த பக்குவம் வேண்டும். அந்த பக்குவ நிலையை நாங்கள் பெறுவதற்குத்தான் பக்தி வழியை நாட வேண்டும். நன்றி மகாலிங்கம், மீண்டும் சந்திப்போம்.
1: உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் அந்த மலை.
0: சரி, நான் அனுப்பிச்சு பார்த்துக் கொள்ளுகிறேன். நன்றி ஐயா, நன்றி நன்றி. இப்பொழுது பிறகு இருக்கின்றார் அடுத்த உறவு, அவரை நாங்கள் அழைத்துக் கொள்வோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம்.
2: அரசடி குப்பம் சரவணன்.
0: அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்களே, தெரிந்து கொண்டோம், வருக வருக ஒன்று அழைத்தோம். நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம்.
2: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
0: இருக்கின்றீர்கள். நாங்கள் இப்பொழுது 8 பாகையில் இருக்கின்றோம், நீங்கள் எத்தனை இருக்கின்றீர்கள்?
2: இன்னைக்கு முழுக்க முழுக்க எங்களுக்கு வந்து 28, 29, 27 இப்படி மாறி மாறி
0: மாறி மாறி இருக்கும். வெப்பநிலையா? வெப்பத்தினுடைய தாக்கம் அப்படி இருக்கின்றது.
2: இல்லை, வெப்பம் இன்னைக்கு வெப்பமே கிடையாது,
0: தட்பமாக இருக்கின்றது. இதுதான் வெப்ப தட்பநிலை. எங்களுக்கும் 8 பாகை என்ற குளிருமோ ஒன்று என்னால் இல்லை இல்லை. வெப்பம், சூரியனுடைய வெப்பம் இங்கே விழுந்து கொண்டிருக்கின்றது, ஒளி தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வெளியே நாங்கள் அந்த குளிரினுடைய நிலை கொஞ்சம் நீடித்து கொண்டு போகின்றது. இந்த இந்த காலகட்டம், இந்த வாரம் இன்று மழைக்கும் கால ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. 40% என்று எழுதுகிறார்கள் மாலை நேரத்தில். அதனால் எந்த தொல்லையும் இல்லை, சிறப்பாக இருக்க. மரங்கள் எல்லாம் பச்சை பசையில் என்று வந்து விட்டது. இப்பொழுது எங்கள் அன்று அந்த ஒரு ஆப்பிள் மரத்தினுடைய படம் அனுப்பியிருந்தேன் உங்களுக்கு, முகை வருகின்றது என்று. இப்போ இந்த ஆப்பிள் மரம் நன்றாக இலைகளை விட்டு பூக்களும் பூக்க துவங்கிவிட்டது, பார்க்க மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. இதோ அனுப்பி விடுற இந்த படத்தை தளத்திலே நீங்கள் பார்த்துக்கணும். என்னுடைய வீட்டின் பின்புறத்தில் இருக்கிற ஒரு ஆப்பிள் மரம் இப்படியாக கிளைகள், அது அந்த கிளை தடியிலே இலை குறைவாகவும் பூக்கள் தான் நிறைவாகவும் பூத்து விட்டது, பார்க்கின்றீர்கள் தானே, சிறப்பு. சரி, இந்த வேளையில் இன்று உங்களுடைய ஆலய பக்தி வழிபாடுகள் ஏதாவது நடைபெற்றதா, சென்றீர்களா அல்லது அறிந்தீர்களா?
2: எங்கும் செல்லவில்லை.
0: செல்லவில்லை. ஆனால் உங்களுடைய சூரிய தரிசனம் வீட்டிலே அம்பாள் அன்னையை முருகனை வணங்குவதை குறைக்க மாட்டீர்கள்?
2: இன்றைக்கு அது கூட இல்லை. இன்னைக்கு
0: வெளியே நிற்கின்றீர்களா?
2: காலையிலிருந்து காலையிலிருந்து மேகமூட்டமாகவே இருந்தது. சூரிய ஒளியும் அதிகமாக கிடைக்கல.
0: அப்ப சூரிய பகவான் வரவில்லையா, மறைந்து விட்டாரா?
2: வந்தார், மதிய வேலையில வந்தார்.
0: சரி, ஆனால் அதிகாலையில எழுந்து அவர் வரும் பாதையை பார்த்து வணங்கினாலும் அது அவர் ஏற்றுக்கொள்வார். சூரியன் பெறும் திசையை பார்த்து நாங்கள் வணங்கலாம். சூரியன் வரவில்லாது விட்டாலும் அவருடைய கிரகணம் எங்களுக்கு பட்டுக்கொண்டு தான் இருக்கும். கிழக்கு பக்கமாக வழக்கமாக வந்து வடக்கு வடகிழக்கு போன்ற பகுதியில் அந்த கால பூமியின் சுற்றுவதன் அந்த எல்லையை வைத்து அந்த பகையை வைத்து பகவான் வருகின்ற திசையை நோக்கி நாங்கள் இருகரம் கூப்பினாலும் அது எங்களுக்கு மானசீகமாக அவருடைய அருள் கிடைக்கும். புரிகிறதா? இப்போ அடமழை பெய்கின்றது, இரவு நேரத்தில் இரவிலே நாங்கள் வீட்டில் உள்ளே இருந்து கூட வணங்குதல் செய்கிறது இருக்குத்தானே ஐயா? வணங்குவோம். வணங்கும் போது பார்த்துத்தான் வணங்கப்படும். மனதாலே நாங்கள் நினைத்து கொண்டாலே அந்த உருவம் எங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் அதிகாலை சூரியன் வரவில்லை என்றால் நீங்கள் வெளியே கொட்டும் மழை என்றாலும் வீட்டின் உள்ளே இருந்து எண்ணலுக்குள்ளாலே கூட அந்த திசையை நோக்கி வணங்கலாம். நான் அப்படித்தான் செய்வது. என்னுடைய அறையிலே, நான் என்னுடைய படுக்கை அறையிலே பிற்பக்கம் சூரியன் பெறுகின்ற திசையாகத்தான் இருக்கும். அந்த எண்ணல் பக்கம் அந்த அதிலே நின்று கொண்டு கண்ணாடி எண்ணலுக்குள்ளால் பூட்டப்பட்டிருந்தால் அதுக்குள்ளாலே நான் ஒரு தடவை வணங்குவேன். புரிகிறதா? அவரை நினைத்து கொண்டால் சரிதான். அதான் தெய்வீகம். பக்தி என்றது அதுதான். நேரே சென்று தொட்டு வணங்குவதோ அல்ல தீபத்தை பார்த்து வணங்குவதோ அல்ல, மனத்தாலும் நாங்கள் நினைத்து கொள்ளலாம். அதனால் தான் அவர்கள் சொல்லுகிறார், நின்றும் நடந்தும் நினைந்து கொள்ளன்னு சொல்லி. எப்பொழுதும் நினைக்க வேண்டும், எப்பொழுதும் நாங்கள் நினைக்க வேண்டும் என்று எங்கிருந்தாலும் நினைக்கலாம். எங்களை சுற்றி இறைவன் பல அவதாரங்களோடு இருக்கின்றார். சூரியனாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், அம்பாளாக இருக்கலாம், பைரவராக இருக்கலாம், குலதெய்வமாக இருக்கலாம். மனதிலே நினைக்கும் பொழுது அத்தனையும் அங்கே தான் செல்லுகின்றது. மெயின் அந்த பிரதானமானது அங்கே தான், இறைவன் தான். இறைவன் இருக்கின்றான், அது உன் கண்களுக்கு தெரிகின்றதா என்ற ஒரு பாடல் இருக்கின்றது. இறைவன் இருக்கின்றான், ஆ மனிதன் கேட்கின்றான், இருக்கின்றான். இறைவன் இருக்கின்றான், அது உன் கண்ணுக்கு தெரிகிறதா என்றெல்லாம் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான். இப்படியான பல பாடல்கள் திரைப்படத்தில் வந்தாலும் பக்தி பாடல்கள் நிறைய உண்டு. ஒரு உதாரணத்துக்கு சரவணா, எங்களுக்கு எங்கும் செல்லவும் முடியவில்லை, ஒன்றும் பண்ணவும் முடியவில்லைன்னு ஒரு பக்தி பாடலை முடுக்கிவிட்டு கேட்டு பாருங்கள். இறைவன் எங்களோடு வருவது போன்றும் நாங்கள் இறைவனை காண்பது போன்றும் இருக்க மெய்மறந்து அந்த பாடலை கேட்டால்
2: உண்மைதான்.
0: இப்படியான அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டது உண்டா?
2: உண்டு உண்டு.
0: நம்ம ஒன்று ரெண்டு கூட்டு அவட்டு விட வேண்டியதானே. நாங்கள் பக்தி மேலையிலே கலந்து கொள்ளுறவங்க. நாங்கள் பெரிய ஆன்மீகவாதிகளோ இல்லை பெரிய ஞானிகள் யோகிகளோ அல்ல.
2: சில பாடல்கள் இருக்கு, அந்த பாடல்கள் ஒழித்தாவே அந்த பக்தி வந்துடும். அது அந்த பாடல் வந்து திருச்செந்தூரின் கடல் வரைத்து அந்த பாடல், அழகெல்லாம் முருகனை அந்த பாடல், இதெல்லாம் கொஞ்சம் அந்த பாடல் கேட்ட பக்தி. அப்புறம்
0: அந்த வரிகள் எங்களை கொண்டு நாங்கள் அதை உற்று கேட்க, அதாவது வந்து நாங்கள் அந்த பாடலை முடுக்கிவிட்டு சத்தம் போடட்டுமென்று இல்லாமல் அந்த பாடலை கேட்க வேண்டும், உள்வாங்க வேண்டும். உள்வாங்க வேண்டும். உள்வாங்கும் பொழுது அந்த வரியும் இசையும் குரலும்
2: அந்த பாட்டு
0: இதையா பக்தி என்பது ஆலயம் சென்று கற்பூரம் வைத்து அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து பணம் கொடுத்து அது அல்ல. அது மட்டுமல்ல, சாதாரணமாக ஒரு பக்தி பாடலை அமைதியாக உள்ளார உணர்ந்து கேட்பதிலே பக்தி பெருமையா, அதுதான் பக்தி. ஒரு பாடல் நீங்கள் கூறிய இந்த பாடல்களை எல்லோரும் எங்கேயும் பாடுவார்கள். ஆனால் அப்படி ஒரு பாடல் வரும் பொழுது இத்தனை பாடல் மத்தியிலே இந்த ஒரு பாடல் வந்தால் எங்களுக்கு இதையும் ஒரு தடவை திசை திரும்பிவிடும். இந்த பாடலை கேட்க வைக்கும், அந்த வரிகளை நாங்கள் உணர வைக்கும். அதற்காகத்தான் எளிய முறையிலே இனிய வகையிலே இசையையும் இசையை நல்ல ஆனந்தமாக கேட்கக்கூடிய வகையிலும் அந்த பொருட்களையும் அதுக்குள்ளே பொதிர்ந்து இறைவனை பற்றிய கடவுளை பற்றிய அந்த அவருடைய திருவிளையாடல்களோ அல்லது அவருடைய பெருமையோ அல்லது எப்படி ஆட்கொள்வதோ அல்லது எப்படி நாங்கள் வேண்டுவதோ என்ற முறைகள் எல்லாம் அதுக்குள்ளே புகுத்தப்பட்டிருக்கும். குருங்கள்,
2: அதனால்தான் இந்த பக்தியை வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்கணுங்கிற வகையில் தான் இந்த வானொலியில பார்த்தீங்கன்னா காலையில இந்த ஒரு மணி நேரம் அந்த பக்தி பாடல்களை ஒளிபரப்புவாங்க. அந்த அதை ஒளிபரப்பாய் செய்யும் போது அந்த மக்களுக்கு அந்த பக்தி உணர்வு, அந்த இறை வழிபாடு இதெல்லாம் வந்து அந்த அது யாவ நினைவுக்கு வரணுங்கிறதுக்கு அந்த மாதிரி செய்வாங்க. அது காலையில வந்து ரெடியாக ஆன் பண்ணவே பக்தி வாடல் தான் ஓடிட்டு இருக்கும்.
0: சரி, காலையில் அந்த பக்தி வேலை வந்து வானொலிகளிலே முடுக்கி விடுவார்கள். காலை நேரத்தில் பக்தி பாடங்களை கேட்கலாம், மகளலாம், பக்தி உண்டாகும். அந்த காலை நேரம் அவர்களுக்கு வசதி இல்லை என்றால் என்ன செய்வது? வானொலி 24 மணி நேரம் இருக்கும். இடையிடையாவது நாங்கள் செய்து கொள்ளமா? காலையும் மாலையும் கடவுளை வணங்குகின்ற மாலை நேரத்தில் கூட இது வருவதுண்டு. இப்பொழுது நாங்கள் பக்தி வேலை, இப்பொழுது உங்களுக்கு இரவு நேரம், எல்லோரும் படுக்கைக்கு சென்று அமைதியான ஒரு நேரம். இந்த நேரத்திலையும் நாங்கள் இதயம் அமைதி ஒரு நேரத்திலையும் வேறு சிந்தனைகளுக்கு போகாமல் பக்தி வேலையிலே கொஞ்சம் நாங்கள் செலவழிப்போமாக இருந்தால் நிச்சயமாக பக்தியினுடைய ஆழம், பக்தியினுடைய அவசியம், பக்தியினுடைய நன்மை புரியும். காலை நேரத்திலும் செய்யலாம். காலை நேரத்தில் வீட்டில் இருப்பவர்கள் இன்று உங்களால் முடியவில்லை காலை நேரத்தில் அந்த வானொலியை கேட்க வேண்டால், ஆனால் இப்பொழுது வசதி இருக்கின்றது. கைபேசியில் தளங்கள் மூலம், இணையதளம் மூலம் வானொலிகள் எல்லாம் ஒலிபரப்பை செய்கிறார்கள். பெரிய பெரிய வானொலி நிலையங்கள் கூட நிலையத்தில் வைத்து செய்வதோடு இணையத்துக்குள்ளாலேயும் அதை விடுகிறார்கள். நாங்கள் அப்படி செய்திருந்தோம். அதே போன்று நீங்கள் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செவி செல்வம் நீங்கள் அடிக்கடி கூறுவீர்கள். செல்வத்தில் சிறந்த செல்வம் செவி செல்வம்னு நீங்களே கூறியிருப்பீர்கள் இல்லையா? அந்த செவி செல்வம் உங்களுக்கு பக்தியை வழங்கும். நீங்கள் அந்த நேரத்தில் அதை கேட்கலாம். ஏனென்றால் இறை பக்தி உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் செல்லும் போது கூட வழி வாகனத்தில் செல்பவர்கள் எல்லாம் பாருங்கள், பக்தி பாடல் தான். அது தூர பயணங்களுக்கு செல்லும் போதெல்லாம் பெரிய பெரிய பேருந்துக்களுக்குள்ளே பக்தி பாடல்களை போட்டு விடுவார்கள். பக்தி நிறைந்த பாடல்கள் இறை பக்தியோடு தங்கள் பயணத்தை செய்வார்கள்.
2: பயணத்தை துவங்கும் போது பக்தி பாடல் தான் ஒலிக்கும்.
0: பயணத்தை தொடங்கும் போது வாகனத்தில் கூட அநேகமாக பாருங்கள், மேலே பார்த்தால் முருகன் படம், அன்னையின் படம் என்று அங்கே திருவுருவ படங்களை அங்கே ஒட்டி வைத்து அதிலே பத்தி குச்சி வைத்து ஏற்றக்கூடிய வகையில் கூட சிலர் வைத்திருக்கின்றார்கள். எங்கள் நாடுகளிலே அங்கே பார்த்தால் முன்னுக்கு அன்னையின் பெயர் அல்ல இறைவனின் பெயர்கள் பொறிக்கப்படுகிறது. தங்களுடைய குலதெய்வத்தின் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். சில வாகனங்களிலே அந்த சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். வேல் வைப்பார்கள், சூலம் வைப்பார்கள் இல்லையா,
2: லிங்கம்
0: லிங்கத்தை வைத்து ஒட்டி கொண்டு போவார்கள். இதெல்லாம் சிவ சின்னங்கள். இந்த சின்னங்களை வைத்து கொண்டு எங்களுடைய ஆன்மீக பயணத்தை நாங்கள் செய்யும் பொழுது ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான்.
2: அவர் மகாலிங்கம் அவர்கள் குலதெய்வமாக சொன்னார்கள். அங்காளம்மன்,
0: அங்காள பரமேஸ்வரியா,
2: பரமேஸ்வரி எந்த ஊரும் தெரியல அவர் சொன்னாரு. அதே போலதான் எங்களுக்கும் அங்காள பரமேஸ்வரி தான் பாவாடராயன் சொன்னாரு. அந்த பாவாடராயன் எங்களுக்கும் சிவனுக்கு பார்வதி உள்ளது போல பாவாடராயனுக்கு அருகில் இருப்பவர் அருணாட்சி அம்மன்.
0: அருணாட்சி
2: அருணாட்சி அவங்க தான் இருக்காங்க தயார்.
0: ஒவ்வொரு பேர் அவதாரம் எடுத்து வந்து அவர்கள் அற்புதங்களை செய்யும் பொழுது ஒரு அவதாரத்தை எடுத்து வந்து தான் செய்திருப்பார்கள். அதனால் தான் அந்த பெயரையும் அந்த இடத்துக்கு சூட்டி அதை ஞாபகார்த்தமாக இன்று நேற்றல்ல இத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு அது நடந்திருக்கும். அது அன்று தொட்டு இன்று வரை வழங்கி வருகின்றது. பக்தி இருக்கின்றபடியால் தான் நிலைக்கின்றது. ஒரு சிலர் கூறிக்கொள்ளலாம், ஒரு சிலர் ஏதோ எல்லாம் கூறிக்கொள்ளலாம். சொல்லுபவர்கள் சொன்னால் கேட்பவருக்கு மதி என்ன, எங்களுக்கு தெரியும் தானே. எங்களுக்கு நிறைவான அன்பு விசுவாசம் இருக்கின்றது. இறை அருள் அப்படி இப்பொழுது பாருங்கள், மகாலிங்கம் சென்ற இடத்தில் ஒரு வீண் பொழுதை, அந்த பொழுதை கழிப்பதற்கு வேறு எத்தனையோ இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர்கள் தெய்வீக கடாட்சம் கிடைத்து அந்த அங்கே சென்று அந்த 2 மணித்தேலும் கிடைக்க முடியாத ஒரு நேரத்தை அவர் பெற்றிருக்கின்றார். இதெல்லாம் ஒரு நிமித்தம் என்று கூறுவோம். இதெல்லாம் அந்த நிமித்தத்திலே என்று கூறுகிறது. எல்லோருக்கும் கிடைக்காது. நீங்கள் கூறுகின்ற அந்த ஆலயமும் அப்படி இருந்தபோது நீங்கள் போகிற நிறுத்தி அந்த காட்சிகளை காணும்போது எல்லாவற்றையும் மறந்து அதிலே ஊன்றி விடுவீர்கள். பாருங்கள், அங்கே ஒரு தீபம் ஏற்படுத்தி ஒரு அபிஷேகம் நடக்கும்போது வேறு சிந்தனைகள் வராது ஐயா. ரெண்டு கரத்தையும் கூப்பிக்கொண்டு அங்கேயே பார்த்து எங்களை முழுமனதாக ஒப்படைத்து விடுவோம். சிறப்பு. அப்போ உங்களுடைய அந்த ஆலயத்துக்கு என்ன பேருன்னு சொன்னீங்க, நீங்கள்
2: அது அங்காளம்மன் கோயில் தான். அங்காளம்மன்
0: அங்காளம்மன் பல பல இடங்களில் இருக்கின்றது. எங்கள் மாலிங்கம் அவர்களோடு பேசும்பொழுது அந்த ஆலயம் தான் பேசி கேட்டுக்கொள்ளலாம். நன்றி. சரி, இன்று நீங்கள்
2: நடந்து முடிஞ்சது
0: அப்படியா? திருவிழா நடைபெற்று உங்களுடைய காலநிலை இன்று நல்ல இதமான காலநிலை தான் அங்கே. சரி, என்ன பாடலை நீங்கள் இப்போ எத்தனையோ பாடல்கள் கூறிவிட்டீர்கள், உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன? இன்று கேட்பேன், நாங்கள் எல்லோரும் கேட்கக்கூடியதா ஒரு பாடலை தருவீர்கள், என்ன பாடல?
2: அந்த குறிப்பிட்ட பாடல்லாம் நமது நிகழ்ச்சியில கேட்டு முடிச்சாச்சு. ஆமா, கேட்காத பாடலா கேட்க வேண்டும்.
0: கேளுங்கள், கேளுங்கள், தரப்படும்.
2: முருகா நீ வர வேண்டும், நான் நினைத்த பொழுது நீ வர வேண்டும்.
0: அட்டேங்கப்பா, அவ்வளவு கடை சொல்லுங்க. முருகா நீ வர வேண்டும், எப்ப பெற வேண்டும்? நான் நினைத்த போது நீ வர வேண்டும்.
2: அப்ப நீ வர வேண்டும்
0: முருகா, நீ வர வேண்டும். அப்படி நினைத்த போது வருவாரா?
2: வருவார்,
0: அந்த நம்பிக்கை இல்லையா? அதான் வருவாரு கூறினீர்கள், அதுதான் அந்த நம்பிக்கை, விசுவாசம். உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை வீண் போக மாட்டார். நம்பினார் கெடுப்பதில்லை, நான்கு மறை தீர்ப்பு அந்த நாள் இருக்கு. யசூர் சாமம் அதர்மனம் என்ற வேதங்கள் நான்கின் தீர்ப்பு, இறைவனை நீங்கள் வழிபட்டால் அவர் நிச்சயமாக வருவார். ஏன் இந்த கிறிஸ்தவ மதத்திலே கூறப்படுகிறார்களே, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இஸ்லாமிய மதத்திலே ஒரு பாடல், எங்களுடைய ஐயா ஏ பணிபா ஐயாவின் பாடல், நான் அடிக்கடி விரும்பி போடு ஒரு பாடல், இறைவனிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்வதில்லை. பார்த்தீர்களா? முருகா நீ வர வேண்டும்
2: என்று சொன்னதே கிடையாது.
0: ஆமா, முருகா நீ வர வேண்டும், நான் நினைத்த போது நீ வரணும். முருகா என்று நான் நினைக்கும் பொழுது நீ ஓடி வர வேண்டும். இதுக்கு உதாரணம் ஒரு ஒரு புராண கதையோடு நாங்கள் எடுத்து ஒப்பிட்டு பார்க்கலாம். திரௌபதிக்கு கௌரவர்களினால் துரியோதனர் கூட்டத்தினால் வஞ்சகமாக எல்லாம் அவருக்கு துகுல் உரிகிற நேரத்திலே அந்த துகிலை இறுக்கி பிடித்து கொண்டு காப்பாற்ற முயற்சித்து

0: நான் இப்போ முருகனை வரவழைக்கிறேன் என்று கூறி அதெல்லாம் வீம்புக்கு அல்ல. அவையார் அம்மை அவையார் தாய் அவ வந்து முருக பக்தி உள்ளவர். தமிழை கடவுளாக தமிழ் கடவுள் என்று வைத்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர். ஒரு தடவை முருகனை பார்க்க வேண்டும், கடவுளை காண வேண்டும் என்ற எண்ணம் மனதுக்குள்ளே அல்லும் பகலும் அவருக்கு முருகன் நினைவு இருக்கின்றது. இறைவனோடு சேர்ந்து இறைவனை வைத்துக்கொண்டு ஒரு தடவை வழிபயணம் செல்லும் பொழுது களைப்படைந்து ஒரு மர நிழலில் இருக்கின்றார். அந்த மரம் நிழல் ஒரு நாவல் மரம். அந்த நாவல் மரத்திலே ஒரு பையனை கண்டு மேலே அண்ணாந்து பார்த்தால் நாவல் மர கிளையிலே ஒரு பையன் இருக்கின்றான். சாதாரணமான ஒரு பையன், ஆடு மேய்க்கிறோம் ஆடு மேய்க்கிறது போன்ற ஒரு பையன். தலையிலே ஒரு துண்டு, இடையிலே ஒரு துண்டு, கையிலே ஒரு கோல். அப்படி இப்போ பார்த்து விட்டு நலம் கேட்டுவிட்டு அந்த நேரத்தில் அவங்க தாகம் இருந்தது, பசி இருந்தது. அப்போ ரெண்டு நாவல் பழம் பறித்து போடு மகனே, போடுவாயான்னு கேட்க அவர் கேட்குறார், உங்கள் சுட்ட பழம் பண்ணுமா சுடாத பழம் பண்ணுமா? அந்த கதை உங்களுக்கு தெரியும் தானே. அவ சுட்டு பழம் வேணுமா சுடாத பழம் வேணும்னா அவங்க சிந்தனை வேறு எங்கோ சென்று விட்டது. என்னடா இந்த ஒரு ஆடுமைக்கிற சிறுவன் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு நாவல் பழத்தில் சுட்ட பழம் எதப்பா சுடாத பழம் எது என்று சிந்திக்கும் பொழுது அவர் உலுப்பி விடுகிறார். இல்லை அங்கே கீழே பொத்து பொத்து நல்ல நல்ல கனிந்த பழங்கள் விழுகின்றது. அவர் அவர் எடுத்து பார்த்தால் கீழே மணல் அதிலே ஒட்டி இருக்கின்றதுன்னு. அந்த பழத்தின் மணலை வாயினாலே ஊதினால் அது போய்விடும் இல்லைவா? அதனாலே அவர் எடுத்து உஃபன் ஊதும் பொழுது தான் அவர் சொல்கிறார், என்ன பாட்டி நான் சுடாத பழம் வேணுமா சுட்ட பழம் வேணுமா என்று கேட்டு பழத்தை போடும்போது நீங்கள் சுட்ட பழமாக பார்த்து ஊதுகிறீங்க, நல்லா சுடுகிறதா, ஊதுங்கள் ஊதுங்கள் என்று வேடிக்கையாக சொன்னார். அப்பொழுதுதான் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று என்னை கேட்டு சோதிக்கின்றான். வேறு யாரும் இல்லை, அவர் ஆழமாக சிந்திக்கும் அந்த தமிழ் முருகனாக அவருக்கு காட்சி அளித்தார், தமிழ் கடவுள். அங்கே சுட்ட பழம் நன்றாக பழுத்து கரிந்து விட்டது, விழுந்தால் என்ன செய்யும், மணல் சுடுந்தார். வாழ்க்கையிலே துன்பத்தினால் சுடுபடுகிறது தான் மனிதம், ஆன்மா. தெய்வீகம் அப்படி அல்ல. மேலே இருந்தது முருகன், தெய்வீகத்தோடு கீழே இருந்தது ஆன்மா. மானுட ஜென்மம் தான் அபை அபை கிளவி. வாழ்க்கை என்பது அதான் சுட்ட பழம் என்று கூறும்பொழுது நன்றாக பழுத்த பழம் யார், முதுமையடைந்த கிளவி. இப்படி பல கருத்துக்கள் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், உண்மையும் அதுதான். அதனால் அந்த மனம் வருந்தி உண்மையை நாங்கள் உண்மையாக நினைத்தால் முருகன் வருவார். நினைத்த போது எப்படி எத்தனை ஊடகங்கள் நடைபெற்றிருக்கின்றது. அப்படி தெய்வம் திரைப்படத்திலே எல்லாம் பார்க்கலாம். இதை திரைப்படம் என்று நாங்கள் எண்ணாமல் உண்மையிலே எங்களுக்கு ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காகத்தான் எத்தனையோ ஆயிரம் கோடி செலவழித்து எத்தனையோ திறமைசாலிகளை பொருத்தமானவர்களை அங்கே வைத்து அந்த திரைப்படங்களை தருகின்றார்கள். ஏ பி நாகராஜன் ஐயா அவர்கள் இல்லை, இன்று பக்தி படம் இல்லை. சரித்திரங்கள் புராணங்கள் எங்களால் அறிய முடியாமல் பாரதத்தை எத்தனை பேர் படித்திருக்கின்றீர்கள்? புராணங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் படித்திருக்கின்றோமா? இல்லை. இந்த திரைப்படங்கள் மூலம் உங்களுக்கு உண்மையை ஆதாரங்களை வைத்து காட்டு. இப்பொழுது அப்படி இல்லை, ஆதாரங்களை வைத்து காட்டு. இப்பொழுது நகைச்சுவையாக ஒருவர் கொண்டு வருகின்றார்கள், அது குதர்க்கம். மக்கள் மத்தியின் இதை திசை திருப்போதும் நான் இவை எந்த எத்தனை ஏற்படுத்தினாலும் இறைவன் என்று ஒருவன் இருக்கின்றான். அந்த பக்தி எங்களுக்கு வேண்டும் அவன் மீது. ஏனென்றால் மனித வாழ்வு அவருடைய கரத்திலே தான் இருக்கிறது. அவரால் ஆக்கப்பட்ட அந்த ஆன்மா அவரால் எடுக்கப்பட்டு ஆறுதல் அளிக்கப்படும். இல்லையோ நாங்கள் பிறக்கின்ற பிறவிகள் ஒவ்வொன்றும் முடிவடையாமல் பிறந்த துன்பத்தை அனுபவித்து ஆசையிலே உழந்து கொண்டு போகின்றோம். அதை அறுக்கத்தான் அவர் எங்களுக்கு இந்த ஜென்மங்களை தருகின்றார். அதனால் நீங்கள் எப்போ அது முருகா நீ வர வேண்டும், நான் நினைத்த போதென்று நீங்கள் நினைத்த வேளையிலே நினைத்த காரியங்களுக்கு அனுகூலமாக முருகனை அவருடைய பாலனம் உங்களுக்கு கிடைத்ததா?
1: கிடைச்சிருக்கு.
0: வாழ்த்துக்கள் சரவணா, வாழ்த்துக்கள்.
1: இந்த வழியே கூட அதை சொல்லலாமான்னு தெரியல.
0: பொறுங்கள் பொறுங்கள்.
1: இந்த எங்களுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு முன்பு, இந்த தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்பு ஒரு பெண் அந்த ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அது எப்படி போட்டிருக்காங்க, அவங்க சொல்றாங்க எப்படின்னா, நான் எனக்கு முருகன் எனக்கு வந்து முருகன் வந்து சொல்லிவிட்டார், முருகன் வந்து சொல்லிவிட்டார் விஜய் அவர்கள் இந்த நாள் இந்த மாநிலத்தோட முதலமைச்சராக கண்டிப்பாக வருவாங்க, அவர் சொல்லிவிட்டார், இதுதான் முடிவு, இதை மாற்றாத யாராலும் முடியாதுன்னு ஒரு அவங்க வீட்டில் உள்ள காலண்டரில் இருக்க முருகனை பார்த்து அந்த வீடியோ பதிவேற்றுறாங்க.
0: இது அந்த தேர்தலுக்கு முன்பா பின்பா?
1: தேர்தலுக்கு முன்பு, ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு. அந்த வீடியோ

0: கிட்டத்தட்ட நாங்கெல்லாம் ஒரு ஒரு அலட்சியமா இருந்தோம்.
1: ஆமா, ஏனென்றால் அலட்சியம்தான், அலட்சியப்பட்டவர்கள் தான் பலர். ஏனென்றால் தொண்ணூற்றொன்பது வீதமான அந்த கருத்து கணிப்பு எல்லாம் அப்படி இவரை கூறவில்லை. ஒரே ஒரு ஊடகம், அது மிகவும் பிரபல்யமான இந்தியாவில் உள்ள பெரிய ஊடகம், மாலமரம் போல் வளர்ந்த மிகவும் சிறந்த ஊடகம், அந்த ஊடகம் மட்டும் ஒன்றுதான் கருத்து கணிப்பிலே இவரை முதலாக பெறும் என்று கூறப்பட்டிருந்தது. அப்பொழுது ஏனைய ஊடகங்களெல்லாம் வெள்ளி நகையாடினவர், நாங்கள் இவ்வளவு இவரின் கூறுகிறோம் இல்லைன்னு நீயும் மட்டும் எப்படி கூறுவாய் என்று இப்படியெல்லாம் சர்ச்சைகள் நடந்தது. காரணம் நம்பிக்கை. அந்த அம்மாவுக்கும் அது ஒரு நம்பிக்கை விசுவாசமாக இருந்திருக்கலாம், அந்த எண்ணத்திலே வந்திருக்கலாம். சிறப்பு.
0: அதை பார்த்த பிறகுதான் எனக்கு இப்ப ஆச்சரியமா இருக்கு.
1: அது நடந்த பின்புதான் ஆச்சரியம். இது வந்து ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் நடந்த சம்பவங்களில் ஒன்று தானே ஐயா, அது உண்மையா இருக்கு, அது இருக்கலாம். ஆனால் அவருடைய அருள் வேண்டுமென்றால் யார் பக்தியாளர்களா, பக்தி சிரத்தையாளர்களா இருக்க வேண்டும் என தேர்தலில் வந்தவர்களில் வாக்களித்த வாக்காளர்கள், குடிமக்கள். குடிமக்கள் உண்மையான தெய்வீகத்தை நம்பிக்கொண்டிருந்தால் அவர்களுக்கு முடிவு காலம் கிடைக்கும். இல்லையேல் மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும்
0: நம்பிக்கை,
1: இறை நம்பிக்கை வேண்டும். நீங்கள் நம்பிக்கையோடு அவரிடம் நீங்கள் சென்று வழிபட்டு வேண்டுதலை கேட்டால் அந்த வேண்டுதல் நிறைவேறும். அது எந்த உருவத்தில் இருக்கின்ற தெய்வமாக இருந்தாலும் நல்லது. சரவணா, வாழ்த்துக்கள். நல்ல பதில்களை தந்து நல்ல பாடலையும் தந்திருக்கின்றீர்கள், உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தீர்கள். இது பக்தி வேளை. பக்தி வேளைக்கு எங்களுடைய அனுபவங்கள் தான் இதற்கு சான்றாக வருகின்றது. மீண்டும் சந்திப்போம். நன்றி சரவணன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவாக வருவதை அழைத்து கொள்ளும். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் உங்களுக்கும் வணக்கம்.
1: உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லோருக்கும் வணக்கம் கூறும் அன்பு மகள் யோகாராஜி அவர்கள் என்று நான் தெரிந்து கொண்டேன். நான் சொல்வது சரிதானே? அவதானே நீங்கள்? நாங்கள் நலமாக இருக்கணும் மகளே. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? அனைவரும் நலமாக இங்கு வந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தங்கள் தங்கள் தெய்வ சக்தியையும் பக்தியையும் தங்களுடைய அனுபவங்களையும். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது திருமயிலை ஊரிலே?
2: புரியல.
1: உங்கள் ஊரில் இப்பொழுது எப்படி இருக்கின்றது காலநிலை?
2: இன்னைக்கு ஊட்டி மாதிரி இருக்கு எங்க ஊர்.
1: அட்டேங்க அப்பா, நீங்கள் இப்ப ஊட்டி மாதிரி அனுபவிக்கின்றீர்கள். நீங்கள் விருப்பம், உங்களை விருப்பமா ஊட்டி காலநிலை?
2: ஆமா, எனக்கு ஊட்டி கொடைக்கானல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: அட்டேங்க அப்பா, சிறப்பு. அப்ப இன்று உங்களுக்கு ஊட்டி கொடைக்கானல் போல் இருக்கின்றது. ஆனால் ஊட்டியில் இருந்தாலும் கொடைக்கானல் இருந்தாலும் கோடை அதிகமான எங்கள் பகுதிகள் இருந்தாலும் இறை பக்தி எப்படி இருக்கு, இறை நம்பிக்கை எப்படி இருக்கு, இன்று என்ன நட்சத்திரம், என்ன எப்படி கொண்டாடினீர்கள் இன்றைய நாளை? எப்படி
2: போனாலும் நம்ம மனசுல அவங்க இருப்பாங்க. போனாலும் கபாலி அப்பா தான், எங்க போனாலும் பெருமாள்
1: தான்,
2: ஈஸ்வரர் நாராயணர் ரெண்டு பேரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. எங்க குலதெய்வமும் என்னோட இருப்பா.
1: சிறப்பு, சிறப்பான சிந்தனை.
2: தூக்கத்திலயும் அதை சொல்லிட்டே இருப்பேன்.
1: அதனால் தானே கூறப்பட்டிருக்கிறது, எப்பொழுதும் நாங்கள் எந்த வேளையிலும் அந்த இறை நீங்கள் விரும்பிய, நீங்கள் மதிக்கின்ற, நீங்கள் நம்புகின்ற, நீங்கள் விசுவாசிக்கின்ற தெய்வத்தின் பெயரையோ நாமத்தையோ உச்சரித்து கொண்டிருந்தால் அது கண்ணை மூடினாலும் கண்ணுக்குள்ளே அந்த அவதாரத்தினுடைய அடையாளம் தெரிந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு ஏற்படுகிற துன்பங்கள் சொல்லுவார்கள், மயிரிழையில் தப்பினார்கள் என்றெல்லாம் கூறுகின்ற இருக்கு, அதெல்லாம் தெய்வத்தின் நிமித்தம் என்று கூறுவது, தெய்வீகத்தின் நிமித்தங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் ஏதாவது கூற முடியுமா?
2: என்னோட வாழ்க்கை, நான் ஒரு தடவை மலை ஏறி போயிட்டு இருந்தேன், சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தங்களை கூட்டிட்டு மலைக்கு போனோம். மலைக்கு போகும்போது மேலு மலை நடந்துட்டு இருக்கோம், எப்பயுமே கையில பாட்டில தண்ணி, எங்க போனாலும் இப்ப வரைக்கும் என் கையில தண்ணி இருக்கும், வெளியில தண்ணி குடிக்க மாட்டேன். அத மாதிரி தண்ணி எடுத்துட்டு தான் போனேன், எடுத்துட்டு போவேன். அன்னைக்குன்னு பார்த்து காலையில ஏர்லியா கிளம்பினதுனால பேக், வேற பேக் எடுத்துட்டு வந்தா தண்ணி பாட்டில விட்டுடுவேன். பத்து ஒரு ஒரு 100-200 படி தாண்டும் போதே வறண்டு போய் நாக்கெல்லாம் ஒரு மாதிரி தொண்டை வலிக்குது, இழுக்குது, தண்ணி இல்ல. நாங்க ஆனா இருக்கு, படி ஏற இடத்துல ஒரு 300 படி கிட்ட கிட்ட தண்ணி இருக்கு, பட் நாங்க ஏறின அந்த இடத்துல சரௌண்டிங்ல தண்ணி இல்ல. தண்ணி இல்லன்னு என்னடா பண்றது, நாக்கு வறண்டு போச்சு. இந்த பையன்கிட்ட சொல்லவும் முடியல, மணிகண்டன் முன்னால போறான், அவன் அக்கா முன்னால போறான், அவங்க எல்லாம் சஷ்டிக இது பெருமாளோட சுப்ரபாதம் சொல்லிக்கிட்டே நடக்கிறாங்க, விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லிட்டே நடக்கிறாங்க. என்னால அதுவும் சொல்ல முடியல, நான் பாட்டுக்கு பின்னால போயிட்டு இருக்கேன். போனா அப்படியே உக்காண்டேன் ஒரு படியில, உட்காந்த உடனே ஒரு சின்ன பையன் ஒரு 16 வயசு இருக்கும், அங்க ஏந்து வந்தான். அங்க வந்தியே தாகம் அடிக்கும்ல, எப்பயும் பாட்டில் எடுத்துன்னு போவல, ஏன் இன்னைக்கு மறந்த, இந்தா குடி அப்படின்னு கொண்டு வந்து பாட்டில கொண்டு வந்து என் கையில குடுத்தோன்னு அப்படியே முழிக்கிறேன் நானு. என்னடா இது, நம்ம கிட்ட வந்து இவனுக்கு எப்படி தெரியும், எனக்கு வந்து இது பண்ணன, தண்ணிய குடி முதல்ல அப்படின்னு. சரின்னு தண்ணிய குடிச்சிட்டேன். குடிச்சு முடிச்சோடனே அதுக்குள்ள அந்த பையன் ஓடி வந்தான். என்னாச்சு என்னாச்சு அக்கா என்னாச்சு என்னாச்சு, ஒன்னும் ஆகல, தண்ணி தான் அடிச்சது. அந்த பையன் கொண்டு வந்து தண்ணி கொடுத்தான். தண்ணி வரப்ப எடுத்துட்டு வருவாங்க எப்பயுமே, இன்னைக்கு மறந்து வந்துட்டாங்க, தண்ணி தாங்க அடிக்குது, தண்ணி கேக்குறாங்க, கிடைக்கல அவங்களுக்கு இந்த இடத்துல, நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு இப்ப தண்ணி குடிச்சிட்டீங்கல்ல, எங்க சொல்லுங்க, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா சொல்லுங்க, கோவிந்தா சொல்லுங்கன்றான். சரி நானும் நான் எப்பயுமே கோவிந்தாலாம் ரொம்ப சொல்ல மாட்டேன், கத்தியெல்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கும், சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ள வேணா சொல்லிப்பேன், வெளியில கத்தி சொல்ல மாட்டேன். ஆனா இன்னைக்கு அந்த பையன் சொல்ல சொல்ல நான் சொன்னேன். சொல்லிட்டு இப்படி நாங்க எல்லாரும் கண்ண மூடி கோவிந்தா கோவிந்தா கத்தி திரும்பி பாக்குறோம், அந்த பையனையே காணும், செகண்ட் அந்த பையனை காணும். அப்புறம் கொஞ்ச தூரம் நடந்தோம். அப்ப அக்கா உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்க மலை எடுத்துன்னு சொல்லிருக்கலாம், நான் கீழே வாங்கிருப்பேன் அக்கா, பரவாயில்லப்பா, அதனால ஒண்ணு இல்ல, அதான் ஒரு பையன் குடுத்துட்டு போயிட்டான், தெய்வமே வந்து குடுத்துருக்கா உங்களுக்கு. கொஞ்ச தூரம் போனோம், அதே மாதிரி அந்த பையன் உடனே ஜூஸு பாட்டில தண்ணி எல்லாம் வாங்கி வந்துட்டான். ஜூஸ் எல்லாரும் ஆளுக்கு ஒருவா குடிங்க, நான் ரொம்ப ஜூஸ் குடிக்க மாட்டேன் எப்பவுமே. சரி பரவாயில்ல எமர்ஜென்சிக்கு வச்சுக்கோக்கான்னு சைலுக்கு கையில கொடுத்தான். ஒரு சின்ன ஒரு 4 வயசு குழந்தை, அவ்வளவுதான், அந்த வயசு தான் இருக்கும். ராமானுஜர் சாமி கிட்ட போய் உக்காண்டிருக்கோம், அந்த குழந்தை அங்கேருந்து வருது, இப்படி வந்து என்ன வந்து சீண்டுது, இப்படி இப்படி இப்படி இப்படி தோலை வந்து இப்படி இப்படி இப்ப தட்டுது. என்னடா சொல்லோ, என்ன வேணும்டி பட்டு அப்படின்னா, பாட்டில் பாட்டில் பாட்டில்னு பாட்டில காமிக்குது, பாட்டில் வேணுமா உனக்கு, ஆமா பாட்டில் பாட்டில் அப்படிங்குது. உடனே எல்லாரும் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் ஜூஸை குடிச்சிட்டு, அந்த ஜூஸ் அந்த கொஞ்சம் இருந்தது அதுல, அதோடய அந்த குழந்தை கையில கொடுத்தோம். வாங்கிட்டு ராமானுஜர் சன்னதி பின்னால காடு மாதிரி இருக்கு, இறங்கி போகுது. ஏ ஏ என்ன குழந்தை, யார் குழந்தைன்னு தெரியல, இறங்கி இங்க போகுதுப்பா, மணி மணி பாரு மணி மறு பாரு பாருன்னு எல்லாரும் ஓடுறோம், குழந்தைய காணவே
1: காணவே இல்லை
2: அந்த இடத்துல அந்த குழந்தை. ஆமா இப்ப வரைக்கும் அது புரியாத புதிரது, அந்த ராமானுஜரே வந்தாரா இல்ல பெருமாள் தான் வந்துட்டு போனாரா, முதல்ல பாட்டில் எத்துன்னு வரலன்னு சொன்னாரு, அப்புறம் பாட்டில வாங்கின்னு போறாரு.
1: பெருமாள் தான் அப்படியான நினைத்த வேளை மடுத்து கொண்டு வருவார்கள், நினைத்த வேளையிலே நினைத்த காரியங்கள் எங்களுக்கு சில இடையூறுகள் வரும்பொழுது அதை தவிர்க்க வேண்டும் என்று அவர்கள் எந்த வேடம் எடுத்துண்டாலும் வருவார்கள், ஆனால் அமானுஷமாக சென்று விடுவார், பின்பது மறைந்து விடுவார். இது எத்தனையும் அற்புதமான எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு கடாட்சங்கள், இதெல்லாம் தெய்வ கடாட்சம். நீங்கள் உண்மையாக விசுவாசமாக உண்மை அந்த அந்த நினைவோடு செல்லும் பொழுது உங்களுக்கு என்ன தேவையென்று அவர்களுக்கு தெரிந்து தாங்கள் அதை வருவோம். அதன் நான் கூறினேன் முன்பு, நாங்கள் ஒரு 10 அடி 2 அடி முன்னே வைப்பவமாக இருந்தால் இறைவன் எங்களை நோக்கி 10 அடி தள்ளி வருவார். எங்கள் தேவை அது உண்மை விசுவாசத்தோடு சென்றால் நல்லதோர் அன்பு.
2: என்னன்னு கேட்டா அவன் எல்லாம் பக்தியோட உருகி சொல்லிட்டு போறான், நான் எப்பவுமே அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். மனசுல தோணும் போது இந்த காரியம் இன்னைக்கு செய்யணும், இந்த பூஜையை நான் இப்ப பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அந்த பூஜையை
1: பண்ணிடுவேன்.
2: குடுக்கணும்
1: உரத்து கத்தினாலும் மெதுவாக நினைத்தாலும் நினைவு என்றது ஒன்றுதான், அது நினைவு இருக்கின்றபடியா தான் அது குரலை உயர்த்தி கடவுளே என்று அழைத்தாலும் அல்லது எதை செய்தாலும் உள்ளார நினைத்தாலும் நினைப்பு ஒன்றுதான். நினைவு புனிதமாக நிதானமாக உறுதியாக விசுவாசமாக இருந்தால் இறை சக்தி நிச்சயமாக எங்களுக்கு பலன் அளிக்கும், கை கொடுக்கும். சிறப்பு சிறப்பான
2: ஒரு நிறைய விஷயம்
1: அனுபவத்தை பகிர்ந்து கொண்டீர்கள்.
2: ஒரு விஷயம் அடுத்த வாரம் சொல்றேன்.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா.
2: இப்போ சிறப்பு சஷ்டி கவசம் சொல்றாங்க இல்லையா?
1: ஆமா.
2: அந்த சஷ்டி கவசத்தை ஃபுல்லா சொல்லணும்ன்ற அவசியமே இல்ல. அதுல தொடர்ந்து ஒரு 4 அடி 5 அடி மட்டும் சொன்னோம்னா கூட ஃபுல்லும் சொன்னதுக்கு அர்த்தமா, இந்த இந்த வரிய மட்டும் சொன்னா கூட அத ஃபுல்லுமே சஷ்டி கவசம் சொன்ன பவரு அதுக்கு அவ்வளவு கிடைக்கும் சொல்லி நிறைய வாட்டி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை சொல்லவும் சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அது என்னன்னு கேட்டா, ஓம் சரவண பவ ரவண பவச வனப வசர நபவ சரவ பவன சரண வசர வனப. இந்த இந்த வரிய மட்டும் சொன்னோன்னா ஃபுல் கந்தசஷ்டி கவசம் சொன்ன பலனம்.
1: சிறப்பான ஒரு விடயத்தை சுருக்கமாக தந்திருக்கு. அது அவ்வளோ மந்திரம் என்பது சிறியது, அதை திரும்ப திரும்ப சொல்வது தான், அதை உச்சரிப்பது உச்சாடனம் செய்வது. அந்த மந்திரம் சரவண பவ, அந்த எழுத்து ஆறுக்குள்ளேயும் உள்ளதில் நான்கு பிரதானமான எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கும் அந்த கவசத்தை கூற வேண்டும், கூறினால் சிறப்படையும் என்ற கருத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். இதை இப்பொழுது பலர் கேட்டிருப்பார்கள், அவர்களும் அதை கடைபிடிப்பார்கள். ஒரு தடவை நீங்கள் அதை உச்சரியுங்களேன் கேட்போம்.
2: ஓம் சரவண பவ ரவண பவச வனப வசர வசர சரவ பவச சரண ரவச பவச ரவண வசர வினப. ஓம் சரவண பவ ரவண பவச வினப வசர நபவ சரவ பவன சரவ வசர வனப.
1: சிறப்பு அந்த சரவண பவ என்பதில் வந்த சரவண அந்த முதல் எழுத்துக்களை வைத்து ஆரம்பித்துக் கொண்டு சொல்லிக் கொண்டு போவது சிறப்பு என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நன்றி. சிறப்பான ஒரு கருத்தை உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து இந்த மந்திரத்தையும் கூறி காட்டி எங்களை நாங்களும் இனிமேல் அதை வழிபடக்கூடிய வகையில் எங்களை ஆளாக்கி இருக்கிறீர்கள். இது இறை தொண்டு. இந்த இறை தொண்டு தான் எங்களுக்கு பக்தி வேளையிலே கிடைத்த ஒரு சுத்தண்டு நிகழ்வுனும். இந்த பொழுது உங்களுக்காக என்ன பாடல் விரும்பி கேட்க போகின்றீர்கள்? நாங்கள் எல்லோரும் கேட்போம்.
2: நான் ஒரு நாலடி இன்னைக்கு நிறைய பாடல தொண்டன்னு கொஞ்சம் சரியாகணும், நாலடி பாடிட்டு அந்த பாட்டை வச்சிருங்க.
1: எங்கே பாடுங்கள்?

0: வீட்டில் போக சொன்னான். நல்ல நல்ல பாதையில் போக சொன்னான். எண்ணம் கண்கள் அவனை வணங்க, உள்ளம் அவனை நினைக்க, கைகள் அவனை வணங்க, கைகள் அவனை வணங்க. இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான். அறிவோ
1: சிறப்பு,
0: அவன் அன்பே நாம் பெறும் கருணை. இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான்.
1: சிறப்பான அந்த வரிகள். இன்னும் உங்களுக்கு தொண்டை சீராகவில்லை போல் இருக்கின்றது மகளே. அதிமதுரம் தெரியுமா? அதிமதுரம் என்ற ஒரு பொருள் உண்டு. அதை எடுத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு மிகவும் உதவி செய்யும். மிகவும் உங்களை தொண்டை கவனித்துக் கொள்ளுங்கள்.
0: தேன் இருக்கு, எல்லாமே இருக்கு.
1: தேன் இப்பொழுது
0: சரியா வராது.
1: அதிமதுரம் தான் அதுக்கு சிறப்பாக இருக்கும். தேன் இப்பொழுது தேன் சில போல கட்டலாம், நீங்கள் அதிமதுரம் பாவித்துக் கொள்ளுங்கள். அதிமதுரம். நன்றி மகளே, இணைந்து நல்லதோர் பக்தி போலேயே நன்றாக எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள். உங்கள் பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்வோம். மீண்டும் சந்திப்போம். அடுத்த ஒரு நன்றி. அடுத்து ஒரு அன்பு உறவு காத்து கொண்டிருக்கின்றார், வருவதற்காக அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் மகளே சாந்தி. வணக்கம். தர்மபுரியிலிருந்து வருகின்றீர்கள். எப்படி இருக்கின்றது தர்மபுரி?
2: ஐயா நலமா இருக்கீங்களா? ஐயா
1: நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள்?
2: நலமாக இருக்கிறேன்.
1: நலமாக இருக்கிறேன். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: காலநிலை அன்று மழை பெய்தது, நேற்று கொஞ்சம் குளுமையா இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் வெப்பமாக இருந்தது.
1: அப்ப குளிர வைத்து பேருந்து வெப்பத்தை தந்து கொண்டிருக்கிறது. வெப்பமும் தட்பமும் வெப்பமும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய, அதிலே வாழ வேண்டும். அதைத்தான் இறைவனுடைய கடாட்சம், இந்த இயற்கையினுடைய திருவிளையாடல்கள். நீங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கும்போதே அழகி ராசா அவர்களும் நலமாக மகிழ்வாக இருப்பார்கள்.
2: ஆமாங்க, இந்த அழகிக்கு தான் ஏதாவது ஒண்ணு ஒண்ணு வந்துட்டே இருக்கு. இப்ப ரெண்டு நாளா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கேன். அது மறுபடியும் சின்னதா ஏதோ கட்டி மாதிரி இருந்தது, அதுக்கு போய் ட்ரீட்மெண்ட், அதுக்கு போய் மருத்துவம்.
1: என்ன கூறுறாரு, உணவு வித்தியாசமா, காலநிலை வித்தியாசமா, அல்லது வயது வித்தியாசம், என்ன நடந்தது?
2: இல்லைங்க ஐயா, அது இந்த கட்டில் கடியில போகும்போது ஒத்த நெஞ்ச உரசிக்கிட்டு போறது, அது ஏதோ பண்ணிருக்கு. அது வீக் ஆகி அது நேற்று மூணு ஊசி, இன்னைக்கு மூணு ஊசி.
1: அலட்சியப்பா, விரைவில் குணமாக இறையருள் புரிய வேண்டும். சரி, இன்னும் உடைய ஆலய தரிசனங்கள், இறை சிந்தனைகள் எல்லாம் அப்படியே சென்றது?
2: ஆலய தரிசனம் சென்றேன். புத்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஆலயத்துக்கு போக முடியல.
1: எந்த கோயில் அம்மா?
2: புற்று இந்த நாகம்,
1: நாகதம்பரான், நாக நாக நாக நாக நாகபூஷணி, நாகதம்பரான் என்றெல்லாம் கூறப்படுது. சரி, புற்று ஆலயம், அது அருகில் பெரிய ஆலயமா இருக்கின்றது. புற்று கோயில் ஆலயம் பெரிய பெரிய கோயிலா இருக்கின்றதா? அது கட்டிடங்களோடு சேர்ந்து
2: இல்லைங்க ஐயா, சின்னதா தான் இருக்கு.
1: அங்க புற்று புற்று இருக்கின்றதா?
2: புற்றுக்கு மேல இவங்க எழுப்பிட்டாங்க அந்த இது
1: கட்டடம்,
2: கோவில் விட்டு எழுப்பி இருக்காங்க. ஆனா இப்ப எல்லாம் அது அந்த கட்டடம் எழுப்பினதுனால அது வர மாதிரி தெரியல.
1: ஓ,
2: அது வந்து போவது போல தெரியவில்லை.
1: முன்பு இருந்ததா? அப்படி
2: முன்பு கட்டடம் இல்லாதப்ப வந்து போகும்போது
1: நம்பிக்கைகள்
2: சொல்றாங்க.
1: நம்பிக்கை உலகத்திலே இறைவனால் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் அத்தனை பேர், ஒருவர் கூறுகிறார்கள் இறைவன் எங்கள் மனதிலே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆலயம் உங்கள் மனதுக்குள்ளே தான் கடவுள் இருக்கின்றார் என்று கூறுகிறாரு. நான் தான் கடவுள் என்றெல்லாம் கூறி கண்டுபிடிச்சிருக்கின்றார். அதாவது நான் கடவுளாக, கடவுளை போன்று இருக்க வேண்டும், எல்லாம் வல்லவனாக, எல்லாம் தெரிந்தவனாக, எல்லோருக்கும் அன்பாக பண்பாக வாழ. அந்த ஜீவராசிகளும் இறை நம்பிக்கை உள்ளவர்தான், எல்லாம் இறைவனுடைய படைப்பு தான் இயற்கை. அப்ப அதை நாங்கள் மதிக்க வேண்டும், தொழுக வேண்டும் என்றதுதான் அதனுடைய அர்த்தம். சிறப்பு சிறப்பு.
2: நான் ஆலயத்திற்கு சென்று வந்து இந்த விபூதி வைப்பேன் ரெண்டுத்துக்கும், அப்படி அழகா உட்காந்து ரொம்ப பவ்யமா வாங்கும் எங்க அழகி. அதை பார்த்துட்டு இப்ப ராசாம அதே மாதிரி ரொம்ப பயபக்தியோட தான் வாங்கிப்பாங்க. நெத்தியில
1: அப்படியா அவர்கள்
2: பயபக்தியோட
1: எங்களை விட அவர்கள் தான் ஏனைய உயிரினங்களும் இறை நாட்டம் உள்ளவர்கள், எல்லாவற்றிற்கும் இறை கருணைதான், அவருடைய கடாட்சம் தான் சிறப்பு. அந்த அடிக்கடி போவீர்களா அந்த ஆலயத்துக்கு அல்லது அவதாரம் நிச்சயமாக எங்கள் மதத்திலே உண்டு. ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு அவதாரத்தை, ஒவ்வொரு தெய்வத்தை கூறுகிறார்கள். அத்தனையும் இறைவனுடைய அவதாரங்கள் தான். சிறப்பு சிறப்பு. இந்த வேளையில நீங்கள் இன்று அங்க நீங்கள் ஆலயத்துக்கு செல்லும் பொழுது ஏதாவது பாடல்கள் ஒலிபரப்பப்பட்டு கொண்டிருந்ததா? கோயில்களுக்கு நாங்கள் போனாங்க, பாடல்கள் கேட்டோம்.
2: இல்லைங்க, அது அது சிறிய கோயில், அதனால அங்க பாடல்லாம் ஒளிபரப்பல. ஆமாங்க,
1: நீங்கள் சென்று தரிசனம் செய்து அர்ச்சனை பண்ணி.
2: இந்த ஆடி மாசம் இந்த தை மாசம் மட்டும் வராங்க நிறைய பேரு, மத்த நாட்கள்ல குறைவு வரது.
1: அந்த ஆலயத்துக்கு என்ன பேரமா? புற்று கோவிலா?
2: அது புற்று இருக்கிறதுனால புத்து கோயில். பக்கத்திலேயே அம்மன் வழிபா,
1: அம்மன் அம்பாளும்
2: சேர்ந்த மாதிரி.
1: ஓ சிறப்பு. அங்க போகைக்கு அந்த இடங்களுக்கு நாங்கள் போகும்பொழுது எங்களை அறியாத ஒரு வித்தியாசமான சூழல் ஆயிருக்கும். இதயத்துக்கு ஒரு வேறு ஒரு விதமான உணர்வை கொடுக்கக்கூடியதா இருக்கும் இல்லை? அமைதி இருக்கும், சாந்தம். எல்லோரும் அமைதியாக சாந்தமாக தங்கள் தங்களுடைய குணங்களை வெளியே காட்டாமல் அடைக்கி ஆலய இறை சிந்தையோடு தான் இருப்பார்கள். நாங்களும் அப்படியே தான் இருப்போம். நாங்கள் போகும்போது நாலு பேர் கையை கூப்பி கும்பிடும் பொழுது நாங்கள் ஹூன்னு பேச மாட்டோம், நாங்களும் கையை கும்பிட கையை கூப்ப துவங்கி விடுவோம். இது எங்களை அறியாமல் ஏற்படுகின்ற ஒன்று. அது ஆன்மீகம்தான் சிறப்பு. அது இன்று என்ன பாடல் நீங்கள் பாடி காட்டப் போகிறீர்கள் இல்லை பாடல் கேட்க போகிறீர்கள்?
2: பாடல் கேட்கிறேன் ஐயா, அது ரமணர் பாடல், இளையராஜா பாடியது. சதா சதா உன்னை நினைத்து அப்படின்னு வருங்க ஐயா. சதா சதா உன்னை நினைத்து.
1: தனி பாடலா?
2: ரமணரை பத்தி பாடியிருக்கு. ரமணர் இருக்காரு இல்லைங்களா?
1: ரமண
2: மகரிஷி.
1: ஆமா, ரமண மகரிஷி பத்தி பாடு. சதா சதா உன்னை பாடு பாடுவேனா பாடி
2: நினைத்து
1: உன்னை
2: நினைத்து
1: உன்னை நினைத்து என்ற வரியை ஆரம்பிக்கும் இளையராஜா அவனுடைய பாடலா இது? சரி, பார்ப்போம். உங்களோடு இணைந்து நாங்கள் கேட்போம். இன்றைய பக்தி வேளையிலே சிறப்பாக வந்து இணைந்து எங்களுக்கு நல்ல கருத்துக்களை பகிர்ந்து புற்று தெய்வம் புற்று கோவில் அங்கே எதற்காக நாகதம்பரான் நாகபூஷணி என்றுதான் கூறும். நாகமாக வழிபட்டு அது கொடிய விஷத்தை கொண்ட நாகத்தை கூட இறைவன் களத்திலே ஆவரணமாக வைத்திருக்கின்றார். இத்தனை சுவாமி தெய்வீக திருவுருவங்களை வரையும் பொழுது இந்த பாம்பையும் வரைகிறார்கள். அதுவும் வணக்கத்துக்குரியது. உலகத்தில் உள்ள உயிர்கள் அத்தனையும் நாங்கள் மதிக்க வேண்டும். நாங்கள் அதற்கு கூட ஏதாவது செய்தால்தான் அவை எங்களுக்கு தீங்கு செய்கின்றது.
2: பூஜை வழிமுறை எல்லாம் பெரிய அளவுல இருக்குங்க ஐயா. நாகத்தையே அப்படியே வரையறாங்க.
1: காரணம் என்னவென்றால் அவர்கள் நினைத்தது எண்ணங்கள் ஈழறி கொண்டு பெறுவதனால்தான் அவர்கள் இதை பெருமைப்படுத்துகிறார்கள், பெருசுபடுத்து மக்கள் மத்தியிலே பரவ வேண்டும். சிறப்பு. நல்லதொரு ஆன்மீக வேளையிலே நல்ல சிந்தனையை கொண்டு வந்து தந்தீர்கள். உங்களுடைய சதா சதா உன்னை நினைத்து என்ற பாடலை நாங்கள் தெரிவு செய்து கேட்போம். நன்றி அன்பு மகளே, வாழ்த்துக்கள்.
2: நன்றி,
1: சிறப்புடன் இருக்க பண்ணும், வாழ்த்துக்கள் அம்மா. இப்பொழுது அன்புடன் வந்து எங்களுடைய தானாக வந்த சந்தனம் என்று நான் குரு நாகப்பன் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
1: வணக்கம்,
3: வணக்கம்.
1: எங்களுக்கு பகல் நேரம் தந்த உங்களுக்கு நாங்கள் உங்கள் இரவு நேரத்தை தந்து இணைந்து கொள்கிறோம். நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
3: நான் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் ஐயா.
1: அப்படி இருக்கின்றது காலநிலை
3: மிகவும் இதமான காலநிலை.
1: நல்ல மழை பொழிவதாக இங்கே செய்தி பகுதியிலே பார்த்தேன். இந்திய செய்திகளை நான் கவனிக்கும் பொழுது அங்கே செய்திகளில் ஆமா, அங்கே பெருமழை என்ற பகுதியில கோவை என்று எழுதப்பட்டிருக்கின்ற உங்கள் நினைவு வந்துவிட்டது எனக்கு. உங்களை நினைந்து உணகா எப்பொழுதும் மிதமா நல்ல வித காலநிலை என்று கூறுவார். இப்பொழுது நல்ல மழை அடிச்சு ஊத்துகிறது போல் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நீங்களும் வந்துவிட்டீர்கள். அங்கே அந்த அடி அந்த பெருமழையிலே வெள்ளம் தேங்கி நிற்கின்றதா உங்கள் பகுதியிலே? வடிகால்கள் அமைத்திருக்கின்றார்கள் சிறப்பு. அதனால்
3: மழை பெய்யாதையா?
1: அதனால் உங்களுடைய அன்றாட கடமைகளுக்கு இந்த தடை விடை உரிமை இல்லை.
3: அதெல்லாம் எதுவும் இருக்காது. நைட்டு சாயந்தரமானா அப்படியே மோடம் போடும், நைட்டான மழை பெய்யும், காலையில வெயில்
1: அடிக்கும். அப்பா எப்படி இருக்கு, குளிர் ஊட்டி போட்டியது போல் இருக்கு. சிறப்பு சிறப்பு சிறப்பு.
3: திரும்ப ஒரு மணிக்கு மேல மோடம் போடும், சாயந்தரம் மழை பெய்யும், திரும்ப காலையில வெயில்.
1: நீங்கள் நில கொடுத்து வைத்திருக்க நல்ல சீதோஷ்ண நிலை உள்ள இடத்துல இருக்குங்க. சிறப்பு சிறப்பு.
3: இன்னும் 10 நாள் போனா வெயிலுங்கிறதே இருக்காது.
1: இருக்காது.
3: அந்த கேரளா மழை ஸ்டார்ட் ஆயிரும்.
1: நீங்கள் அந்த மலை கரையில இருக்கீங்க. அப்போ இப்போ உங்களோட அண்மையிலே கோவையில உள்ள பெரிய தலை சிறந்த ஆலயம் எது உங்களுக்கு? பெரிய ஆலயம்
3: எங்களுக்கு கோவை வந்து கோணியம்மன் தான் ஐயா.
1: கோணி அம்மன், அங்கேயும் அம்பாள் தான். கோணி அம்மன் என்றது.
3: ஆமா.
1: அதன வரலாறு எப்படி இருக்கு? கோணி அம்மன் எப்படி இருக்கு? அதை பற்றி ஏதாவது கூற முடியுமா?
3: அது கோவை, அந்த கோணி அம்மன் இருக்கக்கூடிய இடத்தை தான் அவங்க கோவைன்னு சொல்லியிருக்காங்க ஆரம்ப காலத்துல.
1: ஓ,
3: அந்த கோவன் என்ற ஒரு அரசன் வந்து கட்டி அதை வழிபட்டதா சொல்றாங்க.
1: உற்சவங்கள் எல்லாம் நடைபெறும், பெரிய உற்சவங்கள் நடைபெறும்.
3: தேர் இருக்குதுங்க ஐயா. தேர் பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். உள்ள விடுமுறையே விட்டுருவாங்க.
1: அப்ப நீங்கள் எது ஏதாவது
3: எப்பவுமே மாசி மாசத்துல வந்துடும்.
1: நல்ல நல்ல
3: பிப்ரவரியிலே வந்துடும்.
1: அப்ப இந்த வருடம் அந்த உற்சவம் சென்று விட்டது. அங்கே எது நடந்தாலும் மக்கள் கோணியம்மனை தரிசித்துக் கொள்வார், அவருக்கு வேண்டுதல் வைப்பார்கள் இல்லையா? அவரை வேண்டிக் கொள்வார்கள்.
3: ஆமா ஆமா ஆமா.
1: அதனால
3: தான் ஒன்னு இருக்கு. இன்னொன்னு வந்து தண்டு மாரியம்மன் ஒண்ணு இருக்கு.
1: அங்கும் மாறிதான்.
3: அந்த மாரியம்மனும் நல்ல பெரிய கோவில் தான். அதுவும் அது எப்ப நடக்கும்னா இப்ப இந்த சித்திரா முடிகிற நேரத்துல நடக்கும். போன வாரத்துல நடந்தது.
1: நீங்கள் சென்று எல்லாம் வந்தீர்கள்.
3: ஆமா. அது என்ன அப்படின்னா, அந்த கோணியம்மன் கோயில் ஆரம்பிச்சு இந்த தண்டு மாரியம்மன் கோயில் நடக்கிறதுக்குள்ள சின்ன சின்ன கோயில்கள் எல்லாம் வந்து சாட்டிடுவாங்க.
1: ஆமா, அங்க குறைத்து உற்சவங்களே குறைத்து கொண்டு இங்க. அந்த கோணியம்மன் ஆலயத்தில் மணி ஓசையா, மற்ற ஆலயத்தின் மணி ஓசையா உங்கள் வீட்டுக்கு கேட்கும்?
3: நாங்க அதாவது கோயம்புத்தூருங்கிறது வந்து அந்த கோணியம்மனை சுத்தித்தான் சுற்றுலா வரும் ஐயா.
1: அப்ப அந்த ஆலயத்தின் மணியோசை மணியோசை வந்து அந்த மணி
3: இப்ப இருக்கக்கூடியதுல வந்து டவுன்கள்ன்ற பகுதியில இருக்கு அந்த கோவில். நகர்பகுதியில, நகரின் மைய பகுதியில
1: இருக்கு. அதனால
3: அந்த இதை சுத்தி வச்சு நாங்க இருக்கிற இடம் வந்து 5 கிலோமீட்டர்.
1: ஓ, அந்த ஆலய மணி ஓசை உங்களுக்கு எட்டுமா? அது
3: கேட்காது. எங்களுக்கு
1: கேட்காது. கிட்ட நெருங்கும் போது கேட்கும். சிறப்பு. என்ன கூறுவார்கள்? கோடி ஒரு ஆலயத்தின் பெரு மணி, அந்த ஆலய மணி ஒலிக்கும் பொழுது ஒலி எவ்வளவு தூரம் செல்கின்றதோ அவ்வளவு தூரத்துக்கு.
3: அது வந்து ராஜாக்கள் காலத்துல கட்டினதா இருக்கும்.
1: இருக்கலாம் இருக்கலாம். சிறப்பு.
3: அது வந்து தஞ்சாவூர், திருவாரூர் இந்த பக்கம் பெரிய பெரிய கோயில்கள் இருக்கும். அங்க அந்த மாதிரி இருக்கும். இப்ப எங்களுக்கு கோயம்புத்தூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த மாதிரி சோழ மன்னர்கள் கட்டினது வந்து பேரூர் பட்டீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு.
1: பட்டீஸ்வரர். ஆமாம் ஆமாம்.
3: பேரூர், அந்த ராஜாக்கள் இந்த பாடல் பெற்ற ஸ்தலம் பாங்க.
1: ஆமாம், பேரூர் பட்டீஸ்வரர்.
3: ராஜாக்கள் காலத்துல இந்த கல்லுல கருங்கல்ல கட்டின
1: கோயில்.
3: அது வந்து ரொம்ப விசேஷம். பெரிய கோயிலா இருக்கும். அங்கேயும் உற்சவங்கள நிறைய நடக்கும்.
1: சிறப்பு.
3: சிவன் கோவில்.
1: கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றுதான் நம் முன்னோர்கள் எங்களுக்கு பாடம் கற்பித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் கோயில் தலைவன் அங்கிருந்து, இறைவன் அங்கிருந்து எங்களை எல்லாம் பரிபாலிக்கின்றார். எங்கெங்கு வந்து இத்தனை கோயில், ஒரு பாடலை இத்தனை மாந்தருக்கு ஒரு கோயில் போதாது, பல கோயில் வேண்டும் என்ற கருத்தோட கூட பாடல்கள் இருக்கின்றது முன்பு வந்து கேட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இவ்வளவு தூரம் உயிரினங்களை படைத்து விட்டவர் ஒரு கோயிலுக்குள்ளே வைத்து எல்லாரையும் வாழ முடியாது. அங்கங்கு காட்சி கொடுப்பதற்காகத்தான் இந்த ஆலயங்கள் வருகின்றது. ஆலய தரிசனம் மிகவும் சிறப்பு என்று யாரை கேட்டாலும் கூறுவார்கள். அது ஒரு இன்றியமையாத ஒன்று என்றும் ஆன்மாவை ஒரு நிலைப்படுத்தி.
3: அந்த பேரூர் கோவில கூட இன்னொன்னு சொல்லுவாங்க ஐயா, அந்த பக்கம் வந்து சிதம்பரம்னு இருக்குது ஊரு. நம்ம இந்த சிறுவை சந்தனராஜர் கோவில், சிதம்பரத்துல நடராஜர் கோவில். இந்த ஊர் கோயில வந்து மேலை சிதம்பரம் சொல்லுவாங்க.
1: அவ்வளவு தூரம் புனித தத்துவம்.
3: அங்க போக முடியாதவங்க இங்கேயும் போய்க்கலாம். அதுக்கு
1: போகலாம். போகலாம். எங்கும் இருப்பேன் என்று அதனால் தானே
3: தரிசனங்கிறது இருக்கிறதுலே சிறப்பான நடக்கிறது
1: சிறப்பு. அதனால் தான் எங்கும் இருப்பவர் இறைவர் என்று கூறுகிறார்கள். எத்தனை கோவில்கள் வைத்தாலும் அங்கெல்லாம் சிறப்புகள் நிறைந்த புனிதத்துவம் கொண்ட பெரும் ஆலயங்கள் உள்ள பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கு. நீங்கள் வந்து இன்று இணைந்ததும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதுவும் பக்தி வேளையிலே வந்து இணைந்து பக்தியோடு பேசக்கூடிய நாங்கள் என்ன பாடலை பக்தியோடு கேட்க விரும்புகிறீர்கள்?
3: முதல்ல முதல்ல ராஜி அம்மா வந்து பேசினாங்க, அடுத்து இவங்க சாந்தி அம்மா வந்து பேசினாங்க.
1: தங்கள் தங்கள் பக்தி
3: நாகம் பேசிக்கிட்டே இருந்தாங்க.
1: ஆமா,
3: டக்குன்னு வருவோம் வந்து
1: வந்துட்டு வாழ்த்து. அதுக்கு முன்பு வந்து எங்களுடைய சரவணன் வந்திருந்தார், மாலிங்கம் வந்திருந்தார், சியாமலா வந்திருந்தார், எல்லோரும் வந்து ஆலயங்கள் தங்கள் தங்கள் ஊரிலே
3: இருக்கிறதுக்கு
1: வாய்ப்புகளை இப்பொழுது கேட்டு
3: சிறப்பு. இப்பதான் வந்தேன்.
1: சரி, இப்படியெல்லாம் கேட்டு தங்களுடைய தங்களுடைய ஆலயத்தினுடைய பெருமைகளையும் அதனுடைய அற்புதங்களையும் கூறிக்கொண்டு அது அவசியம்தான் வணக்கத்துக்கென்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே என்ன பாடலை உங்களுக்காக பக்தி பாடலை கேட்டு மகளெல்லாம் என்று தரப்போகின்றீர்கள்?
3: அதுவும் ஒரு திரைப்படத்துல வந்த பாட்டை கேட்டலாம்.
1: ஆமாம், கேளுங்கள்.
3: அந்த வருவாயா வேல்முருகா,
1: அற்புதமான
3: மாளிகையின் வாசல்.
1: ஆமாம், அருமையான பாடல். அந்த பாடல் வருவார், நிச்சயமாக வேல்முருகன் வருவார். வருவாயா வேல்முருகா, எந்த உருவத்தில் இருந்தாலும் இறைவன் நாங்கள் விரும்பி விசுவாசமாக அழைத்தால் நிச்சயமாக வருவார். வருவாயா வேல்முருகா என் மாளிகை வாசலுக்கு. இனிமையான பாடல். அந்த பாடலை நாங்கள் ஒலிபரப்பி உங்களோட இணைந்து கேட்போம். இன்று இணைந்தமைக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும்.
3: சந்தர்ப்பம் 12வது வகுப்பு தேர்வு ரிசல்ட் எல்லாம் வந்தது ஐயா.
1: மகள் எப்படி எப்படி எப்படி இருக்கிறா?
3: இந்த வருஷம் 500க்கு 663 ஐயா.
1: வாழ்த்துக்கள், இறையருள் கிடைக்கட்டும். இறையருள் வாழ்த்துக்கள். அவ கட்டிக்காரு கட்டிக்காரு
3: கட்டி இப்பதான் வந்து சிறுவர் பூங்கால பேசின மாதிரி தெரிஞ்சது.
1: அப்படி சின்ன குழந்தையா வந்து பெரிய வகுப்புல வந்து சிறந்த பிள்ளைகளை
3: காலமா வர்றது இல்ல. இப்ப 12வது
1: முடிச்சாச்சு. அவன் கல்விதானே, கல்விதானே முக்கியம், கல்விதானே முக்கியம். நிச்சயமாக சிறந்து விளங்க வேண்டும். நாடும் ஏடும் போற்றுமோர் நல்லதோர் மகளாக வர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்கள். ஆசிரியராகவும் ஒரு கலை உலகத்திலிருந்து உங்களோடு இணைந்து கொள்ளும் நண்பராகவும் அவை ஒரு தாத்தா ஸ்தானத்திலிருந்து வாழ்த்தி கொள்கின்றேன். எல்லா நன்மையும் உண்டாகணும். வாழ்த்துக்கள் ஐயா. நல்ல செய்தியை தந்தீர்கள், கேட்டு மகிழ்ந்து கொண்டேன். ஆலயம் நிச்சயமா ஆன்மீக துறையிலே அவர் சிறப்பாக இருந்தால் அங்கே சிறுவர் பூங்காவிலே அவர் வந்து கூறிய கருத்துக்கள் பல இங்கே பதிவிலே இருக்கின்றன. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அவருக்கும் என்னுடைய ஆசைகளை கூறி எல்லோருடைய வாழ்த்துக்களையும் அவர் பெற்றுக்கொள்கிறார். முன்றைய தமிழ் வானொலி மூலம் நன்றி நாகப்பன் அவர்களே.
3: நன்றி நன்றி
1: நன்றி
3: ஐயா. நன்றி, கிடைக்கும் போது இணைந்து கொள்கிறேன்.
1: நன்றி, அற்புதமாக மீண்டும் சந்திக்கலாம். நன்றி நன்றி. முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை பக்தி வேளையிலே
4: இருக்கின்றோம். பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி கொண்டாடுவோம். அறிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எது

இனிமையாக தெய்வ பக்தி கொண்டாடுவோம் என்ற அந்த பாடல் இன்று நேற்றல்ல எத்தனையோ ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். காரணம், இந்த பக்தியிலே மூழ்கி பக்தி பெருக்கிலே வாழ்ந்தவர்கள் அனுபவித்து இறுதியிலே ஆன்மீக திருப்தி பெற்றவர்கள்தான் எங்களுக்கு இந்த தத்துவங்களை கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவற்றை திரைப்படங்களிலேயும் வந்து திரைப்படங்களாக்கி அதை மக்கள் மத்தியிலே பரப்பி கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு பக்தியை நிலைநாட்டுவதற்கு இந்த வழிகளை கையாண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் வந்து இன்று முந்தைய தமிழ் வானொலியில் தந்த வேளையை பக்தி வேளையாக கருதி கொண்டு அதை பயனுள்ளதாக பயன்படுத்தி கொண்டோம் பலரோடு இணைந்து. முதலில் வந்து இணைந்த எங்கள் அன்பு மகள் ஷியாமலா, நீங்களும் வந்து உங்கள் அயலிலும் நீங்களோட வணக்க முறைகளையும் நீங்கள் கடைபிடிக்கும் வகைகளையும் அதனால் கொண்ட ஈடேற்றங்களையும் மக்களுடைய திருப்திகளையும் பெற்று உங்கள் மன திருப்தியும் கூறி மகிழ்ந்தீர்கள். பாடல் ஒன்று தந்தீர்கள், மேல் மரவத்தூர் ஆதிபராசக்தி திரைப்படுத்து பாடல் ஒன்று, மாயி கருமாதி என்ற ஒரு பாடல். அந்த பாடலை இப்பொழுது கேட்போமா?

0: உள்ளத்தை முழுமையாக ஒப்படைத்து விசுவாசத்தோடு வேண்டி விரும்பும் பொழுது நிச்சயமாக கரம் கொடுப்பார். நான் அறிந்த வகையிலே பல வருத்தங்கள் நோய்கள் எங்களுக்கு வருவதுண்டு. நோய் கிருமிகள் உள்ள இந்த பிரபஞ்சத்திலே மனித இனத்தை தாக்கும் நோய்களுக்கு ஆங்கிலேய வைத்தியங்கள் என்று இன்று காணப்படுகின்ற அந்த வைத்தியங்களால் மாற்ற முடியாத நோய்கள் ஒரு சிலவற்றை கூட அம்பாளினுடைய வேப்பிலை, அம்பாளுடைய தீர்த்தம், அம்பாளுடைய நினைவு, அவருடைய பாராயணம் இவற்றினால் மாற்றப்பட்டிருக்கின்றது. எங்கள் வாழ்க்கையிலும் நான் அதை அறிந்திருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன், பார்த்திருக்கின்றேன். சிறப்பான பாடல். அம்பாளை நினைத்து நாங்கள் வேண்டி அழும் பொழுது எங்களுக்கு வேண்டியதை வந்து தீர்த்து வைப்பார் என்று கூறும் இந்த வேளையில் அடுத்த பாடலை தந்திருக்கின்றீர்கள் மகாலிங்கம் அவர்களே. நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை, இன்று நடைபெற்ற அனுபவத்தை, நீங்கள் நேற்று நடைபெற்ற அனுபவத்தை, அதற்கு முன்பு நடந்த அனுபவத்தை, இனிமேல் வருகின்ற அனுபவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கருதி கொள்ளும் வகையில் வந்து கருத்து பரிமாறிக்கொண்டு சென்ற வேளையில் ஒரு பாடலை, பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படுத்த பாடல் தான் நீங்கள் கேட்ட பாடல், அம்பிகையே ஈஸ்வரியே. அந்த பாடலும் அம்பிகையை வைத்து தான் பாடுகின்றது. அந்த பாடலும் கருத்துக்கள் பலவற்றை அம்பிகையை பற்றி கூறுகின்றது, அவருடைய கருணையை பற்றி கூறுகின்றது. எங்கே அந்த பாடலையும் கேட்போம்.
1: ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்டு

0: தாயே மகமாய்.
1: அற்புதமான அந்த பாடல் கூட சமதர்மத்தை இங்கே கொண்டு வருகின்றது. ஏழைகளை வருத்த மாட்டோம், அறம் அது அறம், நாங்கள் ஜீவகாருண்யம் மனித நேயத்தை கடைபிடித்து கொண்டு செல்லும் பொழுது இறை கருணை எங்களை அறியாமலே அவரால் எங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த வகையிலே அற்புதமான பாடல் தன் அன்னையின் பேரம் அதற்குள்ளே வருகின்றது என்று மிகவும் உருக்கமாக கேட்டிருந்தார் மகாலிங்கம். இப்பொழுது இந்த பாடலை கேட்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே தான் அடுத்த பாடலை வந்து தந்திருந்தார். நம்பிக்கைக்கு எண்ணங்கள், இந்த இதிலேயும் வேண்டுதல்களை வேளை தவறாமல் வேண்டுதல்களை வைத்து நிறைவேற்றி வரும் பொழுது அருள் நிச்சயமாக கிடைக்கும், அதுவும் அன்னையின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் என்ற வகையிலே இப்பொழுது முருகன் என்ற ஒரு மகனாக அவதாரம் எடுத்து வந்த இறைவனின் கடாட்சங்களில் திருவிளையாடல்கள் பல உண்டு. அதிலே முருகன், நான் நினைத்த போது நீ வரவணும் இறைவா, முருகன் மட்டுமில்லை எந்த கடவுளும் நான் நினைத்தவுடன் வர வேண்டும் என்றால் எனக்கு எப்பொழுது தேவை என்று காத்து கொண்டு இருக்கின்றது இறைவன், எப்பொழுது என்னை நினைக்கின்றானோ அப்பொழுது ஓடிச் சென்று அருள் புரியணும். சாதாரணமாக அருள் புரிந்து கொண்டுதான் இருக்கின்றார், தேவை ஏற்படும் பொழுது அவசரமாக கூட ஓடி வந்து செய்யக்கூடியவர், நினைத்தால் வரக்கூடியவர், நினைத்தால் வரவழைக்கக்கூடியவர், நினைத்தால் பார்க்கக்கூடிய வகையிலே அவர் காட்சி கொடுப்பார், கருணை தருவார் என்ற பல உதாரணங்கள் இருந்த வேளையிலும் சில உதாரணங்களையும் கூறி இந்த பாடலையும் கேட்டிருந்தார் அன்பு சரவணா. யாமிருக்க பயமேன் என்று உங்களை நான் கூறிக்கொள்வேன். இங்கே யாமிருக்க பயமேன் என்று ஆட்சி கொடுக்கும் அந்த முருகனின் கடாட்சத்தை கேட்போம். முதல் கேட்ட பாடலை கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களும் பால் விஸ்வ மெல்லிசை மன்னரும் டி எம் சவுந்தரராஜன் ஐயா என்ன கலைஞர்கள் அவர்கள் அவர்கள் இணைந்து உரு கொடுத்து உயிரோடு நாங்கள் இருக்கும் பொழுது உணர்வோடு கேட்டு மகிழ்ந்த பாடலாக வந்த வேளை முருகா நீ வர வேண்டும், நான் நினைத்த போது நீ வர வேண்டும் என்று எப்பொழுதும் உன்னை நினைக்கின்றேன் தானே என்பதை மறவாமல் நாங்கள் நன்றாக நினைக்க வேண்டும் என்பதை கூறி வரும் பாடல். இந்த பாடலையும் கேட்போம். சரவணா உங்களோட.

0: சிறப்பான ஆண்டுகள் பல கடந்தாலும் என்று ஒலித்தாலும் எங்களை இருகரம் தூக்கி வணங்க வைக்கும் அந்த பாடல் முருகனை பற்றி என் எஸ் சிதம்பரம் அவர்கள் எழுதி கொடுத்த வேளையிலே அதற்கு இசை கொடுத்து குரல் கொடுத்தார் எங்கள் எழிசை வேந்தர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள். பக்தி பாடலை பாடும் பொழுது இருக்கும் குலைவு எங்கள் இதயத்தை அப்படியே குலைத்து இறைவனோடு ஒன்றிட வைத்துவிடும். இப்படியாக அவர்கள் தங்களை வருத்தி தாங்கள் ஆன்மீகத்தில் இறங்கி தெய்வீக சக்தி இல்லாமல் எதுவும் இல்லை என்றதை உணர வைக்கும் வகையிலே தான் வாழ்ந்தும் காட்டியிருக்கின்றார்கள். சிறந்த அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே தான் மகள் யோகாராஜி அவர்களும் வந்து பல அற்புதமான விடயங்களை கூறி தனக்கு நடந்த சம்பவங்களை எங்களோடு இணைந்து கூறி அந்த சரணம் ஒரு கவசத்தையும் நான்கு வரிகள் சொன்னால் போதும் என்று கந்தசட்டி கவசத்தினுடைய சிறப்பையும் கூறிவிட்டு ஒரு பாடலுக்கு கேட்டிருந்தார். இடைவரியை பாடியும் இறைவன் வருவான் என்ற பாடலை அந்த பாடலும் இசை அரசி பி சுசீலா அம்மா பாட வேண்டும் என்று எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் இசையமைத்த வேளையிலே அவர்கள் கண்ணதாசன் ஐயா வரிகளை கோர்த்து கொடுத்து விஸ்வநாதன் ஐயா அவர்களை இசைக்கு கொடுத்த வேளையில் அந்த பாடலை ஒலிக்க செய்கின்றார். சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து இறைவன் வருவான், அவன் நிச்சயமாக வருவான் நாங்கள் குரல் கொடுத்தால், ஏனென்றால் எங்களுக்கு நம்பிக்கை விசுவாசம் உண்டு. கேட்போமா பாடலை? சத்தம் லேசாக குறைவு போல் தோன்றுகின்றது அல்லவா, அதனால் இதை கேட்டு பார்ப்போமே.
1: Hey, it's summer.
0: செய்தி விளம்பரங்கள் வருவது துல்லியமாக கேட்கும். அப்படித்தான் இன்றைய இணையதளங்களிலே வலைத்தளங்களிலே எங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கின்றார்கள். இப்படியான இடத்திலே தான் ஒரு பாடல் தந்துவிட்டால் அதில் எத்தனை அவர்களுக்கு நன்மை உண்டு.

அவர் ஒரு பாடலை, ரமணமி மகரிஷி அவர்களை பற்றி வந்த பாடல்களே ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடலை இசைஞானி அவர்கள் இசைத்திருக்கிறார். சதா சதா உன்னை நினைந்து என்று அந்த பாடலையும் கேட்போம்.

சிறப்புடனே ஒரு ரமண மாலை கேட்டோம். இசைஞான இசை அமைப்பது மட்டுமல்ல, குரலையும் கொடுத்து வரிகளையும் கொடுத்து தன்னுடைய ரமண மாலையிலே ரமண மகராட்சியை உள்ளடக்கி சிந்தனையோடு உள்வாங்கி பாடியவளை. நாங்களும் அப்படி உள்வாங்க வேண்டும். மையத்துள் வாழ்வாங்கு வாழ்வாரை வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதற்கிணங்க இது ஒரு எடுத்துக்காட்டான பாடல். ஆன்மீகம் என்றால் எப்படி என்பதை நாங்கள் உணரக்கூடிய வகையில் வந்த அற்புதமான பாடலை தந்து மகிழ்ந்தீர்கள் சாந்தி. உங்களுக்கு நன்றி. அருமையாக அற்புதமான பாடல். இந்த வேளையில் நேரம் சரியாக 1:36 பிற்பகல், எங்களுக்கும் உங்களுக்கு இரவு நேரம் 11:06 காட்டும் வேளையில் சற்று சில நிமிடங்களை கூட்டி செல்வதற்கு அனுமதி கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இறுதியாக ஒரு பாடலை தந்து கேட்டு மகளை இருக்கின்றோம். அந்த பாடல் ஏன் என்ற திரைப்படத்தில் ஒலித்த ஒரு பாடலை தெரிவு செய்து இன்றைய ஆன்மீகத்தில் இந்த பாடலை கேட்போம் என்று அன்பு நாகப்பன் தானாக வந்த சந்தனம் என்று கூறுவேன். கூறிய வேளையிலே மகிழ்ச்சியான ஒரு செய்தியை தந்து சென்றார் அன்பு. நான் பேத்தி என்று அழைத்துக் கொள்ளும் எங்கள் சிறுவர் பூங்கா சிறுவர்களுக்குள்ளே நந்தினி வந்த வேளையிலே மிகவும் சிறப்பாக அவர் தொட்டு செல்லும் பக்தி வேளை எல்லாம் அங்கே பக்தி வகையிலேயும் அவர் சில செய்திகளையும் பதிவுகளையும் தந்திருக்கின்றார். வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளும் இந்த வேளையிலே சிறப்பான செய்தி, அவர் 562 மதிப்பெண்ணை பெற்று முதன்மை மாணாக்கர்கள் ஒரு மாணவியாக திகழ்கின்றார். அதற்கு அன்னை தந்தை அவர்களோடு வளர்க்கும் வளர்ப்பு மட்டுமல்ல ஆன்மீகத்தினுடைய கடாட்சம் என்றுதான் கூற வேண்டும். மென்மேலும் அவர் சிறப்புற அமைய வேண்டும், சிறப்பு பெற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவன் அருளை வேண்டிக் கொண்டு அவர் ஒரு பாடலை தருகின்றார். வருவாயா வேல்முருகா என்ற ஏன் என்ற திரைப்படுத்த பாடலை இப்பொழுது அவரோடு இணைந்து இந்த பாடலை இறுதி பாடலாக கேட்போம். அன்பு நாகப்பன் அவர்களே, நல்ல செய்தியை தந்த உங்களுக்கு நல்லதோர் வேண்டுதலையும் கொடுக்கும் பாடல் வருவாயா வேல்முருகா என்றால் நிச்சயமாக வேல்முருகன் வருவார் என்று எண்ணிக்கொண்டு பாடலை கேட்போம்.

வருவாயா வேல்முருகா என்ற வரியை தொடுத்து அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை எங்களுக்கு கூறி எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நன்மைகள் தீமைகள் வெற்றிகள் தோல்விகள் நாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் இறைவன் துணை உண்டு நாங்கள் அழைக்கும் வேளையை கூட அவர் ஓடி வந்து எங்களுக்கு துணை புரிவார் என்ற அற்புதமான கருத்துக்களை சுமந்து வந்த பாடல்கள் பல கேட்டோம் என்று ஷியாமலா அவர்கள் முகாலிங்கம் அவர்கள் அவர்களோடு இணைந்த சரவணன் மற்றும் யோகாராஜ் இவர்களும் சாந்தி நாகப்பன் உடன்பட வந்து எல்லோரும் இணைந்து இன்றைய ஆன்மீகத்தை சிறப்பித்து செல்லும் ஆன்மீக வேளையை பக்தி வேளையை சிறப்பித்து உங்கள் அனுபவத்தையும் ஆன்மீகத்தினுடைய சிறப்பையும் ஆன்மீகம் அவசியம் என்பதற்கேற்ற கருத்துக்கள் அமைய சம்பவங்களை எல்லாம் நீங்கள் எங்களோடு பகிர்ந்துகின்ற வேளையிலே மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகள் மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகள் என்று நான் கூறும் பொழுது இன்று இந்த தளத்திலே எழுதுபவர்கள் மட்டுமல்ல வேறு தளங்கள் எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே வந்து எங்களுக்கு நல்ல ஆதரவை தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் வந்து இணைய முடியாதவர்கள் கூட தங்கள் கருத்துக்களை தந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை எண்ணும் பொழுது மேலும் எங்களுக்கு மகிழ்வாக இருக்கின்றது. ஏனென்றால் ஆன்மீகம் எல்லோருக்கும் வேண்டும். அது மத வேறுபாடுகள் இல்லை, கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் அப்போ அங்காலே அடுத்தப்புறம் வைத்துவிட்டு சமயம் என்பது நல்ல சமயம் நல்ல தருணம். அந்த தருணத்திலே எங்களுக்கு நடப்பவை எல்லாம் சிறப்பாகத்தான் நடைபெறும். துன்பங்கள் வந்தாலும் இன்பங்கள் வந்தாலும் ஏனென்றால் அவன் அன்றி அணுவும் அசையாது என்று மாணிக்கவாச சுவாமிகள் திருவாசகத்திலே அன்றியே கூறிவிட்டார். இறைவன் எங்கும் இருப்பவர், எல்லாம் வல்லவர், எதுவும் செய்யக்கூடியவர், எல்லாம் தருவார். இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வது இல்லை. தட்டுங்கள், திறக்கப்படும், கும்பிடுங்கள், வணங்குங்கள், உங்களுக்கு கிடைக்கப்படும். இந்த கருத்துக்களை அடைப்பில் வைத்து தன்னியூர் போல் மன்னியரையும் காக்க வேண்டும். அடுத்தவருக்கு துன்பம் இல்லாமல் தொல்லை இல்லாமல் எங்கள் கர்மத்தை நாங்கள் சரிவர நிறைவேற்றி சமூக அமைப்புகளை அவதானித்து ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வளர்க்காமல் அறம் மனிதநேயம் ஜீவகாருண்யத்துடன் வாழ்ந்தாலே அது ஆன்மீகம்தான். அப்படி வாழ்ந்தவர்கள் இந்த வையத்திலிருந்து சென்றாலும் அவர்கள் இன்றும் போற்றப்படுகின்றார்கள் என்பதை இந்த பாடல்கள் மூலம் நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுத்து சற்று நீடித்தாலும் அதற்கும் அவர்கள் எங்களுக்கு சலுகையை கொடுத்திருக்கும் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் பெருந்தன்மையை நாங்கள் உணர வேண்டும். இது மொன்றியல் தமிழ் வானொலியில் நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே நான் ஒரு சிந்தனையை என் உள்ளத்தில் வந்தது என்னென்றால், நாங்கள் படித்த காலத்தில் ஆரம்பத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கியங்கள் வார்த்தைகள் வசனங்கள் அதிலே உள்ள கருத்துக்கள் அத்தனையும் முக்கியமாக ஆலயம் தொழுவது சாலவன் என்று கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஏன் தாங்கள் வணங்க வேண்டும், ஏன் வீட்டிலிருந்து வணங்கலாம் தானே, இல்லை அதற்கென்று ஒரு இடம்பட்டு ஒருமித்து எல்லோரும் வணங்கும் பொழுது அங்கே ஒருமித்த கருத்துக்கள் இறைவனுக்கு கிடைக்கின்றது. இறைவனை நாங்கள் அழைக்கின்றோம். ஒரு கை ஒரு மனிதன் ரெண்டு விரல் இரண்டு கைகளாலும் தட்டும் ஓசையை விட பலரும் சேர்ந்து தட்டினால் அவ்வளவு பிரகல்வியமாக இருக்கும். அதுபோன்றுதான் நாங்கள் எல்லோரும் இணைந்து பணிந்து இறைவன் தாள் வணங்குவோம் என்று கூறி என்னுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இணைந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். என் அன்பு உள்ளங்களே, இந்த வேளை எங்களுக்கு மிகவும் கடினமான ஒரு வேளையை நிகழ்ச்சி நிரல்கள் மிகவும் சிறப்பாக நெருக்கமான வேளையிலும் அதிபர் மீரா அவருடன் கேட்டபோது ஒத்துக்கொண்டு தந்திருந்தார். அதற்கு முன்பு பக்தி பாடல் என்ற ஒரு நிகழ்வையே கொண்டு வந்திருந்தோம். ஆனால் பக்தி வேளை என்ற நிகழ்வை அதை மாற்றி கொண்டு வருவதற்கு நான் துடித்தேன். அதை நீங்களும் உணர்ந்து இணைந்து அதை சிறப்பித்திருக்கின்றீர்கள். வாரம் வாரம் அது நிகழும் வேளையிலே அதை சிறப்பித்து செல்லும் உங்கள் அனைவருக்கும் இறை அருள் நிச்சயமாக கிடைக்க வேண்டும். இறை அருள்னால் எல்லா துன்பமும் நீங்க வேண்டும். நமக்குரு நாதன் நம்மை வருத்துவது கொல்லவல்ல கொல்லவல்ல பொல்லா வினையெல்லாம் போக்கவே என்றதை எண்ணிக்கொண்டு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். அதை கொண்டு வருவதற்கும் அவருடைய கடாட்சம் எங்களுக்கு வேண்டும். தன்னுடைய நிகழ்ச்சியை இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் வேடிக்கைக்காகவோ அல்லது வினோதம் காட்டுவதற்காகவோ அல்ல, மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுவதற்காகவோ அல்ல, எந்த விதமான பிரதிநிதி உபகாரம் இல்லாமல் தமிழ் தொண்டு செய்ய வந்த நாம்
ஆன்மீகத்தையும் தொட்டு செல்ல வேண்டும். ஆன்மீகம் இல்லை என்றால் வேறு எதுவும் நடவாது என்ற ஒரு கருத்து உலகளாக இருக்கின்றது. அதை எண்ணிக்கொண்டு உங்கள் அனைவருடைய அனுபவத்தையும் பகிர்ந்து சிறப்பித்த உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறி, என் அன்னை தந்தை என் ஆசான் இவர்களையெல்லாம் நான் பெறுவதற்கு உணர்வதற்கு வந்த அன்பு தமிழ் அன்னை தமிழ் இவற்றையெல்லாம் நான் அடைவதற்கு காரணமாக இருந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு உங்களோடு இணைந்து நானும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து அன்போடு வணங்கி நன்றி கூறி முகம் தெரிந்த தெரியாத என் நல் உள்ளங்களே உலகளாக இருந்து என்று என்னோடு பயணித்து கொண்டிருந்த உறவுகள் உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி மீண்டும் சந்திப்போம் என்று 2026 ஐந்தாவது மாதம் 8 நாள் மலர்ந்த மொன்றியல் தமிழ் மாலினியின் பக்தி வேலை நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது பக்தி வேலை. வாழ்வோம் தமிழோடு.

பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியில் வளமை போல இன்றும் மலர்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சிய முதல் பாடலாக அலங்கரித்து வருகின்றது ரத்னா என்ற திரைப்படத்து பாடல். இதழ் செந்தூரம் என்ற முதல் வரிதான் இந்த பாடலை ஆரம்பித்து வைக்கும் வரியாக அமையும் வேளையிலே இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் நீங்கள் தந்த பாடலாக ஒலிபரப்பப்படுகின்றது.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். தமிழ் பணியை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அன்னை தந்தை ஆசான் இவர்களையும் எனக்கு அழைத்து இன்று இதிலே அமர வைத்திருக்கின்ற எல்லாம் வல்ல இறைவனுக்கு இந்த வேளையில் என் அன்பு கனிந்த நன்றியையும் வணக்கத்தையும் இருகரம் கூப்பி தெரிவித்து என் உறவுகளே, உலகளாக இருப்பவர்களே, முகம் தெரிந்தவர்களே, தெரியாதவர்களே, உங்களையும் இந்த நிகழ்வுக்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். என்றும் மங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மொன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடாவில் இருக்கும் தமிழ் பணியிலே இப்பொழுது நேரம் சரியாக 11:35 10:35 மன்னிக்க வேண்டும், பழைய நேரத்தில் தான் நான் இருக்கின்றேன் போல் தெரிகின்றது. புதிய நேரம் 10:35 முற்பகலாக காட்டுகின்றது. இந்த வேளையிலே ஈழத்திரு நாட்டிலும் தாயகம் தமிழகத்திலும் 9:05 இரவு நேரம் என்று காட்டிக்கொண்டிருக்கின்ற இந்த தீபாவளி பண்டிகையில் வரும் படபடப்பான பரபரப்பான வேளையிலே எல்லோரும் விறுவிறுப்பாக ஓடிச் சென்று சுறுசுறுப்பாக தொழில் புரிந்து வருகின்ற தீபாவளியை அலங்காரமாக சிறப்பாக மகிழ்வோடு எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்று அந்த ஆதங்கத்துடன் ஓடித் திரிகின்றீர்கள். ஆண்டுதோறும் வரும் தீபாவளியை அடுத்தடுத்து கொண்டாடினாலும் அந்தந்த நாட்களில் எங்களுக்கு நேரம் போதாது என்ற ஒரு எண்ணத்தை மனதிலே சுமந்து கொண்டு ஓடித் திரிகின்றீர்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். முன்னேற்பாடாக வரும் தீபாவளி நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக, அமைதியான நாளாக, சிறப்பான நாளாக, ஆபத்தில்லாத நாளாக நடைபெற வேண்டும் என்று. இன்னும் ஒன்றில் சொன்ன வானொலியில் இருந்து பார்க்கும் பொழுது வானொலி எங்களுக்கு கூறுகின்ற வெப்பநிலையை பார்த்தால் 0 மேலே 1°C என்றுதான் காட்டுகின்றது. அடிக்கடி மாறிக்கொண்டு போகின்றது. இடைக்கிடையே ஏற்ற தாழ்வுகள் பெரிதாக இருக்கின்றது. இருப்பினும் இன்று சூரிய பகவான் கூட அவர் தன்னுடைய கரங்களை நீட்டிக்கொண்டு அதிகாலை 6:47 வெளியே காட்டியிருந்தார். ஆனால் காட்டிய கரம் மிகவும் பிரகாசமாக தெளிவாக இருக்கின்றது. கலையகத்தின் உள்ளே இருந்து காலதர் ஊடாக பார்க்கும் பொழுது பூமியிலிருந்து வானம் வரை எந்த விதமான களங்கமும் இல்லாமல் தெளிவாக இருக்கின்றது. சிறப்பான வெளிச்சத்தோடு இருக்கின்றோம். குளிர்நிலை நாங்கள் வெளியே சென்றால் எப்படி இருக்கும்? இப்பொழுது 1°C என்று நான் கூறினாலும் அது வெளியே செல்லும் பொழுது நாங்கள் உணர்வதாக இருந்தால் 0 கீழே 2 இருந்தால் எப்படி குளிர் இருக்கும்? அடடா, வெயில் நன்றாக அடிக்கின்றதே, வெளிச்சமாக இருக்கின்றதே, வெப்பமாக இருக்கும் என்று வெளியே சென்றால் 0 கீழே, அதாவது உங்களுடைய குளிர்சாதன பெட்டிக்குள்ளே நீங்கள் புகுந்தால் எப்படி இருக்கும்? அதே போன்று இருக்கின்றது. அதனால் அழகான தெளிவாக சிறப்பாக இருக்கின்றது என்று நாங்கள் சாதாரணமாக எங்களை அலங்கரிக்கும் நல்ல ஆடை அணிகளை எல்லாம் நல்ல ஆடை அணிகள் தான், அழகான நாகரிகமாக உடுத்துக்கொண்டு வெளியே செல்லலாம். எங்கள் வளமையான உடைகள் என்று எண்ணினால் முடியாத காரியம். அதனால் அதற்கு நாகரிகமான அழகான விலை உயர்ந்த விலை குறைந்த என்று கூறிக்கொள்ள முடியாது, விலை உயர்ந்த என்றும் கூறிக்கொள்ள முடியாது. சாதாரணமான மேனியை பாதுகாக்கக்கூடிய குளிரிலிருந்து லேசாக பாதுகாக்கக்கூடிய ஒரு தடை, காற்று தடை, பின் பிரேக், காற்று தடை தரக்கூடிய ஒரு அங்கியை தான் நாங்கள் அணிகின்றோம். இந்த அணி சாதாரணமாக நீங்களும் உங்கள் நாட்டிலே மழைக்காலங்களில் குளிர்காலங்களில் அணிகின்ற ஸ்வெட்டர் என்று கூறுகின்றோம், லேசான ஜக்கெட் என்று கூறுகின்றோம், அப்படியான ஆடைகளை நாங்கள் அணிந்து கொள்ளும். ஆனால் பாதத்திற்கு சரியான பாத அணியும் சரியான பாத உரையும் போடாது விட்டால் குளிர் தாக்கிவிடும். அது மட்டுமல்லாமல் கழுத்தினை சுற்றி இந்த கழுத்திலே தான் அந்த சட்டைக்குள்ளே மேலே தலை கீழே கழுத்து இந்த இடைவெளியில் இருக்கிற அந்த கழுத்து வழியாக குளிர் உள்ளே செல்வதற்கும் காதின் துவாரம் வழியாக குளிர் உள்ளே செல்வதற்கும் சான்று உண்டு. அதற்கும் தடைகளை ஏற்படுத்தி கொள்ளுகின்றோம் என்பது உறவுகளே. இனிமையான இந்த வேலையிலே எங்கள் நாகரிகத்தை பற்றி எங்களை பற்றி தானே கூறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த காலநிலை இன்று இப்படியே படிப்படியாக எவ்வளவு நேரம் இருக்கக்கூடும், எவ்வளவு தூரம் செல்லக்கூடும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இப்பொழுது +1 அதாவது வந்து 0 மேலே 1 காட்டும் இந்த வெப்பநிலை மெதுவாக மெதுவாக உயர்ந்து 3 வரை தான் செல்லலாம் என்று கூறப்படுகின்றது. இந்த பழிச்சென்று ஒரு தெளிவான வெளிச்சத்தை தரும் கதிரவன் கூட மாலை 4:38 மறைந்து விடுவார்
இருந்தால் எத்தனை மணி நேரம் எங்களுக்கு பகல் என்று எண்ணி பாருங்கள். 10 மணி நேரம் கூட இல்லை, அதை விட குறைவாகத்தான் இருக்கின்றது. ஆதலால் குறைந்த பகலும் கூடிய இரவுமாக இன்னும் குறைந்து போவதற்கு சான்று இருக்கின்றது. இப்படியே படிப்படியாக 4 மணிக்கெல்லாம் பொழுதுபட்டுவிடும். உங்களோடு நான் பேசி மகிழ்ந்து விட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டு உள்ள இல்லத்திற்கு சென்று நான் மதிய உணவை எப்படியும் முடித்து கொண்டு ஆறுதலாக வெளியே வந்து 1 மணி நேரத்தில் இருண்டுவிடும். அப்போ நாங்கள் வெளியே கர்மங்களை செய்ய செல்வதற்கு வங்கிகளுக்கோ அல்லது வேறு கடைகளுக்கோ, அது இரண்டும் தான் முக்கியமான வேலை எங்களுக்கு. என்னை பொறுத்தவரையில் காற்றலையை முடித்துவிட்டு என் வீட்டு கர்மங்களை முடித்துவிட்டு வெளியே அலுவல் என்றால் வங்கிகளுக்கு செல்ல வேண்டியிருக்கும் அல்லது அங்காடிகளுக்கு செல்ல வேண்டி இருக்கும். இதை விட வேறு உறவினர் வீடு வரையிலிருந்து உறவாடியோ அல்லது ஆலயங்களுக்கு சென்று தரிசித்தோ அல்லது வேறு களியாட்டங்களுக்கு செல்லவோ இங்கு முடியாது. ஆதலால் குறைந்த பகல் கூடுதலான இரவையும் நாங்கள் எங்களுடைய நேர அட்டவணைப்படி எங்கள் கர்மங்களை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். இன்றும் எனக்கு அங்காடிக்கு செல்ல வேண்டிய வேலை இருக்கின்றது, வங்கிக்கு செல்ல வேண்டிய இருக்கின்றது. உங்கள் நிகழ்ச்சியை முடித்து கொண்டு விரைவாக சென்றுதான் நான் அதை. ஆதலால் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள், உணவுக்காக நேரத்தை வீட்டிலே ஒதுக்காமல் அவசரமாக செல்லும் போகை பாதைகளிலே கடைகளிலே வாங்கி உண்ண வேண்டிய ஒரு நிலையும் வாகனத்தை செலுத்தி கொண்டே உண்ண வேண்டிய நிலை ஏற்படும். சொந்த வாகனங்கள் இருக்கின்றபடியால் நேரத்தை கணக்கிட்டு நாங்கள் அந்தந்த இடங்களுக்கு சென்று வரலாம். அதை விட்டுட்டு பேருந்தில் செல்ல வேண்டும் அல்ல தொடருந்தில் தான் செல்ல வேண்டும் என்றால் அந்த தொடருந்துக்கும் பேருந்துக்கும் உள்ள நேரத்தை தான் நாங்கள் குறிப்பிட்டு அதன்படி இயங்க வேண்டும். எங்களை அவர்கள் இயக்குவார் எங்களுடைய நேரங்களை. அதனால் இந்த குறைந்த கால வேளைகளிலே கடமைகளை செய்வது அரிது. அல்லது அதிகாலை வேளையிலே இங்களது அங்காடிகளெல்லாம் 7 மணிக்கெல்லாம் திறந்து விடுவார்கள். இரவு ஒரு சில அங்காடிகள் 11 மணி வரை இரவு 11 மணி வரை திறந்து வெளிச்சத்திலே வைத்திருப்பார்கள் பெரிதாக. அல்லது அவர்களும் 6 மணியோடும் அடைத்து விடுவார்கள். ஆக குறைந்தது 7 மணி கூடியது. அப்போ காலையிலே நாங்கள் காலை 7 மணிக்கு எழுந்து செல்வது 6:47 தானே பொழுது புலர்கின்றது எங்களுக்கு. நாங்கள் எப்படி அந்த கடமைகளை சென்று முடிப்பது? இருப்பினும் நான் சில வேளைகளில் வானொலிக்கு வருவதற்கு முன்பு ஓடி சென்று சிறு பொருட்கள் வீட்டுக்கு தேவையான உணவு பொருட்களை வாங்கி கொண்டு வருவது உண்டு. இங்கே உலர் உணர்வுகள் அதிகமாக இருக்கின்ற நாடு. குளிர்சாதனப்பட்டியில் வைத்து சாப்பிடக்கூடிய சமைக்கக்கூடிய சமையல் பொருட்கள் உண்டு. அதை நீண்ட நாட்களுக்கு வாங்கி வைக்க முடியாது தானே, 2 நாள் 3 நாள் வைத்திருக்கலாம். ஆனால் வாரக்கணக்காக இருப்பதும் உண்டு. அதி உயர் குளிர் ஃப்ரீசருக்குள்ளேயும் வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியான பொருட்களையும் வாங்கி வந்து நாங்கள் 2 மாதம் 3 மாதம் வைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதிலே என்ன உண்டு? உயிர் சத்து இருக்காது தானே? அன்பு உறவுகளை எண்ணி பாருங்கள். உடனடியாக மரத்திலிருந்து பறிக்கின்ற ஒரு மரக்கறி, ஒரு காய்கறியிலே உள்ள உயிர் சத்து, அதை பறித்து பக்குவப்படுத்தி பெட்டிகளில் அடைத்து வண்டிகளில் ஏற்றி கொண்டு வந்து அங்காடிகள் பேரங்காடிகளுக்கு கொடுத்து அங்காடிகள் அதனை சில்லறை வியாபாரிகளுக்கு விநியோகித்து அவர்கள் கொண்டு வந்து அதை தரம் பிரித்து விலை பதித்து அடுக்கி வைத்து அதன் பின்பு நாங்கள் சென்று பார்த்து தெரிந்து எடுத்து கொண்டு வந்து வீட்டிலே கொண்டு வருகின்ற எவ்வளவு நாள் செல்லும் என்று எண்ணுகிறீர்கள்? எங்கள் நாடு அப்படி இல்லையா? காலையிலே மரக்கறியை பறித்து விட்டால் மத்தியானம் 2 மணிக்கு முன்பு கடையிலே விலைப்பட்டு விடும். அது கொஞ்சம் வாடி சுவந்து விட்டால் கூட நாங்கள் வாங்க மாட்டோம். இங்கே அப்படி இல்லை. எங்கள் நாட்டிலிருந்து எத்தனையோ 1000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் உள்ள நாடுகளில் அயல் நாடுகளிலே உற்பத்தியாக்கப்படுகின்ற உஷ்ணவலய பிரதேசங்களில் உற்பத்தியாக்கப்படுகின்ற அந்த பொருட்கள் வாகனங்கள் மூலம் இங்கு வாகனம் என்று கூறும்பொழுது பேருந்து தொடருந்து அதை விட வானூர்தி இவற்றிலே ஏற்றி கொண்டு வந்துதான் களஞ்சியப்படுத்தி எங்களுக்கு விநியோகப்படுத்துகிறார்கள் என்றால் சில உணவுகள் கிட்டத்தட்ட 1 மாதமும் செல்லலாம். அதுவரைக்கும் அதை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு அங்கே அந்த வாகனங்களில் பொருத்தப்பட்ட குளிர்சாதன பெட்டிகள் உதவி செய்கின்றன அவர்களுக்கு. எல்லாம் விஞ்ஞானம். அதனால் நேரடியாக நாங்கள் இயற்கை உணவை உண்ணுவது கடினம் கிடையாது. இல்லாமை இங்கே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இந்த கோடை காலம் 1 மாதம் 2 மாதம் ஆக மிஞ்சினால் 3 மாதங்கள். ஏப்ரல் மாதத்திலே ஒரு பயிரை நாங்கள் விதை போட்டிருந்தால் அது ஏப்ரல் கடைசி மேயிலே முளை துவங்கி
ஜூன் ஜூலைக்கு முன்பு அது பறித்துவிட வேண்டும். அப்படி அறுவடை செய்யக்கூடிய பருவகாலத்தில் விளையக்கூடிய பயிர்களை நாங்கள் வீடுகளிலே வீட்டுக்கு முன்னாலே ஒன்று ரெண்டு வைக்கலாம். நாங்கள் பெரிதாக தோட்டங்கள் செய்ய முடியாது எங்கள் நிலங்களிலே. என்னை பொறுத்தவரையில் இரண்டு மூன்று வருடங்கள் நான்கு வருடங்களுக்கு முன்பு நான் இரண்டு மிளகாய் செடி, மூன்று கத்தரிக்காய் செடி, ஒரு வெண்டைக்காய் செடி மற்றும் அவ்வளவுதான். ஆசைக்கு அதை வைத்து நாங்கள் கடையிலே மண் வாங்கி கொண்டு வந்து அதை வந்து உற்பத்தியாக்குற நிலம் எங்கள் நிலத்தை கொத்தி வைப்பதற்கு எங்கள் நிலத்தில் உள்ள மண் அதற்கு விவசாயத்துக்கு ஏற்றது அல்ல. அந்த பூங்கன்றுகள் என்றாலும் சரி, காய்கறி வகை செடிகள் என்றாலும் வளர்க்க முடியாது. நாங்கள் அதற்கென்று மண் வியாபாரிகளும் சென்று மணல் மண்ணை சரி செய்து பக்குவப்படுத்தி பசலைகளை இணைத்து மண் விற்கின்றார்கள் பக்கெட்டிலே பைகளிலே போட்டு. அந்த மண்ணை கொண்டு வந்து சாடிகளுக்குள்ளே வைத்து சாடிக்குள்ளே தான் நாங்கள் இப்போ நான் செய்தேன் அப்படித்தான். ஆனால் நன்றாக வந்தது. ஒரு கத்தரிக்காய் ஒரு 10-12 கத்தரிக்காய் ஒரு நாளையிலே எங்களால் சமைக்க முடியாது. பறித்து எடுத்து அதை சுவைத்தோம். நன்றாக இருந்தது. ஆனால் ஜூலை கடைசி வருகுது, ஆகஸ்ட் பிறக்குது என்றவுடன் எல்லாம் வாடி சோர்ந்துவிடும். அதே போன்று நண்பர்களும் தங்கள் வீடுகளிலே ஆக்குவார்கள். நான் மிளகாய் வைத்திருந்தால் என்னுடைய மிளகாய் மேலதிகமாக காய்த்திருந்தால் பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பேன். பக்கத்து வீட்டிலே பூசணி வைத்திருந்தால் அவர் எங்களுக்கு ஒரு பூசணியை கொடுப்பார். அதே மாதிரி குக்கம்பர் இப்படி வெள்ளரிக்காய் என்று வைக்கக்கூடிய பயிர்கள் உண்டு. அந்த பயிர்களை உட்பது ஒரு 3 மாதத்துக்குத்தான், அதை விட மேலதிகமாக பெறாது. அப்பொழுதுதான் லேசாக சூரிய வெளிச்சம் பட்டு அதிலே உணவு அந்த உணவிலே ஏற்படும் உயிர் சத்துக்கள். இந்த உணவுகளில் இன்னும் ஒரு நகைச்சுவை என்னவென்றால் அதை எங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தால் குழந்தைகள் உண்ண மாட்டார்கள். ஒரு தக்காளி செடியை தக்காளி பழத்தை அவர்கள் வளர்வதை பூர்ப்பதை பார்த்து காய்ப்பதை பார்த்து பழுப்பதை பார்த்து அழகாக இருக்கின்றது என்று மகிழ்வாக படங்கள் எல்லாம் பிடித்து அதை பற்றி நண்பர்களோடு பேசி பாடசாலைகளிலே அதை பற்றி அளவலாவியெல்லாம் வருவார்கள். ஆனால் அதை பறித்து சமைத்து கொடுத்தால் உண்ண மாட்டார்கள். ஏனென்றால் அங்கே மண்ணை பார்த்திருக்கின்றார்கள். மண்ணுக்குள்ளே தண்ணி ஊற்றும் போது மண்ணுக்குள்ளே இருந்து செடிகள் சில சில மண்புழு போன்ற வருவதை காண்கின்றார்கள் நேரடியாக. அதிலே வந்து பற்ற பறவைகள் உட்கார்ந்து செல்வதை பார்க்கின்றார்கள். அது அவர்களுக்கு ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கும், விருப்பம் இருக்காது. சரி, இந்த மரக்கறி அதாவது வந்து காய்கறி உணவுகளை நாங்கள் உண்ணுகிறோம் என்றால் அதை நாங்கள் நேரடியாக பெற்று ஆசைக்கு எங்கள் நாட்டில் எல்லாம் செய்தோமே வளர்க்கின்றார்கள் என்று நாங்கள் செய்யும் பொழுது அதை தோட்டங்கள் இங்கே பெரிய தோட்டங்களை செய்வார்கள். பெரிய தோட்டம் என்றால் சிலருக்கு நிலம் இருக்கின்றது, அதை ஒரு தொழிலாக வைத்து வீட்டிலே உதவியாளர்கள் இருக்கும்போது மண்ணை கொத்தி அந்த மண்ணுக்கு புதிய மண்ணை போட்டு அதிலே விவசாயத்தை செய்து ஓரளவு செய்து அக்கம் பக்கம் கொடுக்கக்கூடிய வகையிலே செய்வார்கள். பெரிதாக வியாபாரமாக செய்ய முடியாது. ஆனால் பெரும் தோட்டங்கள் கமாபலிகளிலே உள்ள விவசாயிகள் உருளைக்கிழங்கு போன்ற தக்காளி போன்றவற்றை பெருமளவில் செய்து பீன்ஸ் அதாவது அந்த போஞ்சி இனம் இவற்றை பெருமளவில் செய்து அதை அறுவடை செய்து அங்காடிகளுக்கு கொடுக்குறோம். ஆனால் அது பெருமளவு எங்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. நகர்ப்புறமாக இருக்கின்ற எங்களுக்கு நிறைவு பெறக்கூடியதாக எங்களுக்கு அதை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த விவசாயிகளால் அதை உற்பத்தியாக்க முடியாது. எல்லாம் வெளியிடங்களில்தான் வருகின்றது, கனடாவை விட்டு வெளிநாடுகள். ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பருப்பு போன்ற சில வகைகள் கடுகு போன்றவற்றை கனடாவில் உற்பத்தி செய்து அதை கடுகு எல்லாம் சாதாரண கடையிலே கொண்டு வந்து விற்பதா அல்ல, அதை மூட மூடையாக்கி வெளிநாடுகளுக்கு வர்த்தக விநியோகங்களிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். வாழுகின்றோம். இப்பொழுது விஞ்ஞானம் அதிகரித்து வரும் காலையிலே அறிவியல் சாதனங்கள் உருவாகி வந்த வேளையிலே எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மரப அணுக்களை மாற்றினாலும் உயிர் சத்துக்கள் இல்லாது விட்டாலும் போலியான உணவுகளாக இருந்தாலும் எங்களுக்கு பற்றாக்குறை இல்லாமல் விநியோகம் செய்கின்றார்கள். இங்கே நன்றாக சிந்திக்க தெரிகின்றது. அப்படி என்றால் இந்த நோய்கள் எப்படி உருவாகின்றது? இறைவனால் படைக்கப்பட்ட இந்த ஆன்மா உருவெடுத்து வந்து உயர்ந்து வளர்ந்து தன்னுடைய பருவ காலத்தை முடித்து எல்லை காலம் வரை ஒரு ஆன்மா இயங்க வேண்டுமானது இருந்தால் அதற்கு உயிர் சத்துக்கள் வேண்டும். உண்மையான சரியான உயிர் சத்துக்களை உணவும் காற்று நீர் வெப்பம் இதிலே இருந்து தான் பெறுகின்றார்கள். சூரியனாலும் காற்றினாலும் மழையினாலும் பெற்றுக் கொள்ளுகின்றோம். ஆனால் அது இங்கே அட்டவணைப்படி சரியான முறையில் கிடைப்பதில்லை.
வெயில், ஏதோ ஏனோ வருகின்றது வெயில். அந்த வெயிலை குளிர் அணுக்கள் தாக்கி கொண்டிருக்கும் பொழுது நேரடியாக அந்த வெயிலுடைய ஒளி எங்களுக்கு படாது. இன்றையெல்லாம் ரெண்டு ஒரு பாகை சாலிச்சது, ஆகாக சூரியன் ஒளி உதிக்கின்றது, சூரியன் தெரிகின்றது, வெளிச்சம் தெரிகின்றது, வெளியே செல்வோம், வெயில் படுகின்றது என்று எண்ணுகின்றோம். ஆனால் அந்த வெயிலில் உள்ள தாக்கங்கள் அத்தனையும் குளிர் அடித்து சென்று விடுகின்றது. குளிர்தானே எங்களுக்கு, அப்போ வெயில் படாமல் இருப்பதற்காக மேனியை மூடிக்கொள்ளுகின்றோம். அப்போ எப்படி எங்களுக்கு உயிர் சத்து டி கிடைக்கும்? கிடைக்காது. தண்ணீரை எடுத்துக்கொண்டால் நேரடியாக மழைநீர் வந்து எங்கள் நாடுகளில் இருக்கு. நாங்கள் வெட்டி கிணறை ஊற வைத்து ஊற வைத்த தண்ணியை மேலே எடுத்து நாங்கள் பாவிக்கின்றோம். ஊற்றெடுத்து வரும் தண்ணியை, ஆற்றிலே வரும் தண்ணி, நல்ல தண்ணீரை எடுத்துக்கொள்வங்க பிராணவாயு சிறப்பாக கிடைக்கின்றது. ஆனால் இங்கே அப்படி இல்லையே, போத்தல்களிலே அடைக்கப்பட்ட தண்ணியைத்தான் நாங்கள் வாங்குகிறோம். அந்த தண்ணீர் எங்கிருந்து வருகின்றது? அதற்கு என்ன மருத்துவங்களை போடுகின்றார்? நீண்ட நாள் அந்த தண்ணீர் இருக்க வேண்டும் என்பதற்காக அதற்குள்ளே வேறு ஏதுக்களை அங்கே கலந்து கொள்ளுகின்றார்கள். அந்த மாற்றங்கள், அங்கே வேதியியல் மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு வரும் தண்ணீரைத்தான் நாங்கள் அறிந்துகிறோம். அப்போ நேரடியாக அங்கிருந்து எப்படி எங்களுக்கு உயிர் சத்து கிடைக்கும்? அந்த மழை சரியான நேரத்தில் எங்களுக்கு போதிய அளவு கிடைக்கிறதுக்கு, போதிய அளவு விவசாயத்தை செய்யக்கூடிய நில வசதி எங்களுக்கு குறைவு. பெரிய நிலம் இருந்தாலும் பரப்பளவிலே உலகத்திலே கனடா நாடு பெரிய மண் வளம் உள்ள நாடு. ஆனால் மண் உள்ள நாடு வளமுள்ள நாடு என்று கூற முடியாது. அங்கு எல்லா இடத்திலும் விவசாயம் செய்ய முடியும் என்றால் அதற்கேற்ற பொருள் சோளன் போன்றவற்றை உருவாக்குகின்றார்கள். எங்களுடைய கிராமத்துக்கு பெயர் கோன்வால், சோளச்சுவர் என்று நான் தமிழிலே உங்களுக்கு கூறுவேன். சோளன் தான் இங்கே அதிகமாக விளைவிக்கப்படும். சோளன் ஒரு சிலருக்கு பிரதான உணவாக இருக்கலாம், எங்களுக்கு அது பிரதான உணவா இல்லையே, எல்லோருக்கும் இருக்கின்றது. ஆனால் சோளனிலிருந்து வேறு வேறு உணவுகளை தயாரிக்கின்றார்கள். அப்படியான இடத்தில் வாழ்கின்றோம் கூறப்போனால் அதிகமாக கூறிக்கொண்டிருக்கலாம், உங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கலாம். இருப்பினும் எந்த ஊருக்கு நாங்கள் வந்து இருக்கின்றோம், எந்த ஊரில் பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம், இந்த ஆன்மாவில் இருக்கப்பட்ட இந்த உடல் எப்படியான வகையில் அமைக்கப்பட்டது, வளரப்பட்டது, அந்த சூழல் இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய இருக்கின்றது. அதனால்தான் அந்த பாடல் அன்றும் இன்றும் என்றும் எங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாகவும் ஒரு மன ஆறுதலையும் கொடுக்கக்கூடியது. சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமா? இந்த பாடலை கேட்கும் பொழுதுதான் எங்களுக்கு ஆதங்கமாக இருக்கின்றது. எவ்வளவு அற்புதமான உண்மை, அப்பட்டமான உண்மையை அழகாக எடுத்து கூறி சிறப்பாக இசையோடு தந்து எங்களை சிந்திக்க வைக்கின்றார்கள். பாடல் சிறப்பு, நடிப்பு சிறப்பு, திரைக்கதை சிறப்பு, கதை சிறப்பு, பாடியவர் சிறப்பு, இசை சிறப்பு, அதுள்ள பொருள் எவ்வளவு அழகாக சாதாரணமான ஒரு தேவைகளையும் சாதாரணமான பூரணத்துவத்தையும் அந்த பாடலே நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கின்றது. என்பவர்களை நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டே இன்று பொக்கிஷம் நிகழ்வுக்கு வந்திருக்கின்றோம். நேரம் 10:52 காட்டிக் கொள்ளுகின்றது. 15 நிமிடத்துக்கு மேல் நான் உங்களோடு அளவலாவி கொண்டிருக்கின்றேன். எங்கே என்னுடைய பொக்கிஷம் நிகழ்வை இந்த வந்துவிட்டதே, வானொலியை கேட்கின்றோமே என்று தெரியக்கூடிய வகையில் எத்தனை உறவுகள் இணைந்திருக்கின்றார்கள் என்று பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இங்கே யார் மனையவில்லை என்றுதான் தெரிகின்றது அன்பு உறவுகளே. ஏனென்றால் தீபாவளி காலம் அல்லவா? தீபாவளியினால் நீங்கள் தீபாவளிக்கான ஆயத்தங்களில் அறம்புறமாக என்ற ஒரு பொருளை, ஒரு சொல்லை நாங்கள் உபயோகிக்கின்றோம் தானே, அறம்புறமாக. அது அகம்புறமாக என்பது அறம்புறமாக என்று வந்துவிட்டது. யாரும் இங்கே இன்று ஒளிபரப்பு மொழியால் தமிழ் வானொலியிலே பாட்டுக்கு பொக்கிஷம் என்று எழுதவும் இல்லை. நான் பேசுவது கேட்கின்றதா என்பதை நான் அதை முதலில் பரீட்சித்துத்தானே பார்க்க வேண்டும். பேசுவது கேட்கின்றது என்றுதான் நான் எண்ணுகின்றேன். ஒருவரும் அழைப்பு தரவில்லை, இருப்பினும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரிகின்றது. இப்பொழுது பொக்கிஷத்தில் நாங்கள் ஆயத்தமாவோம் அன்பு உறவுகளே. இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

பொக்கிஷம் நிகழ்விலே கலந்து 20 பதங்களுக்கு காண இருக்கின்றோம், 20 பதங்களை கண்டுபிடிக்க இருக்கின்றோம். கண்டுபிடி இந்த நிகழ்விலே ஓடி வந்து மொன்றியல் தமிழ் வானொலியிலே இணைந்து வேகம் விவேகமாக இயங்கி நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கும் உபயோகித்துக் கொண்டிருக்கும் எத்தனையோ பதங்கள் மறைவி மறைந்து இருக்கின்றதை அதை வெளிக்கொண்டு வந்து எல்லோரும் கலந்து பகிர்ந்து கொள்வோம் என்ற நல்ல எண்ணத்தோடு கண்டுபிடித்து, ஒரு பதத்தை கண்டுபிடிக்க சென்று எத்தனை பதங்களை நீங்கள் வந்து கொடுப்பீர்கள் என்ற அந்த ஆவலோடு நான் இருக்கின்றேன். 20 பதம் என்று கூறும்பொழுது கிட்டத்தட்ட 100 பதங்களை நாங்கள் அறிய இருக்கின்றோம் என்று. ஒரு பதத்தை, ஒரு பெட்டியை திறந்துவிட்டால் அந்த பெட்டிக்குள்ளே இருக்கின்ற பதத்தை காண்பதற்கு 5-6 பதங்களும் வருவது உண்டு. சிலவளை நேரடியாக ஒரே தரத்திலும் கூறுவது உண்டு. அது அவர்களுடைய விவேகத்தை பொறுத்தது, வேகத்தை பொறுத்தது. அந்த வகையில் ஞாபக சக்தி எப்படி இருக்கின்றது, நாங்கள் தமிழோடு தான் இருக்கின்றதான், தமிழிலே தான் வாழுகின்றோமா என்பதை அளவிடும் கருவியாக இது இருக்கின்ற உலகளாக இருந்து கேட்கும் அன்பு உறவுகள், இது தமிழா, தமிழ் அறிவு தானா, தமிழர்கள் தானா என்பதை தெரிந்து கொள்வார்கள். அந்த வகையில் 1, 2, 3, 20 பெட்டிகள் இங்கே அடுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. 20 பெட்டிகளுக்குள்ளும் உங்களுக்கு விருப்பமான பெட்டிகளை தெரிவு செய்து அதற்குரிய பதிலை தந்து வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம். 40 புள்ளிகளோடு வந்திருக்கின்றோம். எத்தனை உறவுகள் வர இருக்கின்றீர்கள், அத்தனை உறவுகளுக்கும் புள்ளிகள் உண்டு. விரைவாக வர வேண்டும். 1-20 வரைக்கும் பெட்டிகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. அண்ட காகசும் அபு காகசும் திறந்தடு சிசு என்ற மந்திரமும் இங்கே காத்து கொண்டிருக்கின்றது ஒலிப்பதற்கு. மந்திரத்தை ஒலிக்க வைத்து பெட்டியை திறந்து அதற்குள்ளே உள்ள அற்புதமான பதத்தை திறந்து எங்கள் எல்லோருடனும் பதிந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே.

உலகின் எந்த பாகத்தில் இருந்தும் எல்லோரும் அழைத்து கொண்டு மகிழலாம். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு அன்பு உறவுகளே.

இனிமையான இந்த வேளையிலே ஓடி வந்து இணைவதற்காக எத்தனை பேர் காத்துக் கொண்டிருக்கின்றனர், யாரையும் காணவில்லை என்று ஒரு எண்ணம் எனக்கு தோன்றினால் நீங்கள் வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடுதான் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியை இயக்கிக் கொண்டிருக்கின்றேன். இங்கே ஓடி வாருங்கள், உங்கள் கருத்தினை தாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. நேரம் சரியாக 10:58 நண்பகலுக்கு செல்லுகின்றேன் என்று கூறிக்கொண்டு முன்னேறிக்கொண்டு போகின்றது முற்பகல். உங்களுக்கும் நேரம் 9:28, 9:30 காணப்போகின்றேன். தீபாவளி பண்டிகை நாளிலே வானொலியையும் கேட்க வேண்டும் என்று ஓடி வாருங்கள். பெட்டியை தொடர்ந்து பதலை கூறிவிட்டு உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டுச் செல்லுங்கள். இந்த பாடல்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒலிக்கும் என்று கூறிக்கொள்ளுகின்றேன்.

ஒலிக்கும் பாடல்களின் சிறு இசையை கேட்டுக்கொண்டு, இது பொக்கிஷம் தான் என்று நீங்கள் ஊகித்து கொண்டு வருகின்றீர்களா அல்லது நன்றாக கேட்டு தீர்மானித்து விட்டு வருகிறீர்களா தெரியவில்லை. ஓடி வாருங்கள், தாருங்கள், சொல்லிவிடுங்கள் உங்கள் கருத்துக்களை. இது முன்னிறு தமிழ் வானொலி 24 மணி என்று கூறினேன். வாரத்தில் ஒரு நாள் தானே மலர்கின்றது இந்த பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நாங்கள் தவறப்படக்கூடாது என்று, பொக்கிஷத்தில் நாங்கள் தவறப்படக்கூடாது, பொக்கிஷத்தை கேட்க வேண்டும் என்று ஆதங்கமாக ஓடி வந்து இணைந்து சிறப்பித்துக் கொள்ளும் அன்பு உறவுகள் வந்து இணைந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு தொடர்கின்றது பொக்கிஷம்.

சொல்லி விடுங்கள் எங்கள் வெள்ளி நிலவுகளே என்று உங்களை வெள்ளி நிலவுகளாக எண்ணிக்கொண்டு இதை மேகமாக எண்ணி அந்த வெள்ளி நிலவை அழைத்துக் கொண்டிருப்பது போன்று உங்களை விறகு விறகுவென்று இணைக்கின்றது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகத்தில் இருந்து பொக்கிஷம் பொக்கிஷம் பொக்கிஷம்.

காற்றலை சிறப்பாக இயங்குகின்றது என்று இந்த ஒலிபரப்பு செல்கின்றது என்பதை என்னால் உணர முடிகின்றது. எங்கள் தொலைபேசி சரியாக இயங்குகின்றதா என்பதை உணரும் வண்ணம் இதுவரை எந்த அழைப்பும் வரவில்லை. யாராவது அழைத்து அழைத்து களைத்து விட்டீர்களோ என்பதையும் அறிய முடியாமல் இருக்கின்றதே. எப்படி அறிவேன் என்று சரிபார்த்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் மீண்டும் என்னுடைய தொலைபேசியை இன்னும் வரவில்லை. உங்களுடைய அழைப்பு யாருடைய அழைப்பும் எனக்கு கிடைக்கவில்லை. அதனால் என்ன நடந்ததோ என்று எண்ணி தொலைபேசியையும் சரிபார்த்துக் கொள்ளுகின்றேன்.

தலையகத்து தொலைபேசி சரியாகத்தான் இருக்கின்றது என்பதை சரிபார்க்க வேண்டிய நிலையிலிருந்து நான் செய்தேன், அது சரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் கலையகத்து தொலைபேசி சரியில்லை என்றாலும் என்னுடைய சொந்த தொலைபேசிக்கு நீங்கள் அழைக்க முடியும் தானே? எத்தனை செய்திகளை அனுப்பி வைப்பவர்கள் யாரும் அழைக்கவில்லை. அதனால் நீங்கள் இணைப்பில் இருப்பதற்கு சாத்தியமில்லை. நீங்கள் தீபாவளி பண்டிகையோடு இடர்படுகிறீர்கள், ஓடி திரிகிறீர்கள், தீபாவளி ஆயத்தங்களில் இருக்கின்றீர்கள் என்று எண்ணும் வேளையிலே யார் வரக்கூடும் என்று எண்ணிக்கொண்டு வந்து சொல்லிவிடுங்கள். உங்களுடைய பக்குவமான இந்த பொக்கிஷத்தை நிகழ்ந்து நீங்கள் சிறப்பித்து உங்கள் பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அழைக்கின்றேன்.

0: சின்ன இடங்களிலே சிறு தானியங்களையோ சிறு பயிர்களையோ நாங்கள் விளைவிக்க வேண்டும். இந்த கனடாவில் நாங்களும் இயற்கையான உணவு உரங்களை போட்டு எங்கள் உரம் அல்ல பசலைகள் என்று கூறிக்கொள்வோம். உரம் என்று கூறும் பொழுது செயற்கையாக செய்யப்படுவது, பசலை என்பது தானாக ஏற்படுகின்ற இயற்கை சேதன பொருட்களை வைத்து நாங்கள் பயிர்களுக்கு ஊட்டப்பொருளாக போட்டுக்கொள்வது. அதை அழகாக அன்பாக சிறப்பாக மகிழ்வாக பார்த்து பார்த்து மகிழ்ந்து தண்ணீரை விட்டு நாங்கள் அந்த பயிரை வளர்த்து அதை பொறுத்து காய்த்து குலுங்குகின்ற வேளையிலே இந்த காலநிலை மாறி பருவ காலங்களினால் குளிர்கள் தாக்கும் வேளையிலே எங்கள் கண் முன்னாலேயே என்று பொழுது மாலை நேரத்தில் பார்க்கும்போது மகிழ்வாக இருந்த பூமரங்களும் சரி பயிர் வகைகளும் சரி மறுநாள் காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது சோர்ந்து வாடி சுருங்கி இருக்கும். அதை பார்த்தவுடன் எங்கள் மனமும் அப்படித்தான் கருகி போய்விடும். ஆகா, அழகாக வளர்த்து வந்த அற்புதமான செடி இப்படி. என்னுடைய நண்பர்கள் வைத்த ஒரு, நான் கொஞ்சம் இளம் பிராயமாக இருக்கும் காலத்தில் கொஞ்சம் பெரிய அளவிலே ஒரு தோட்டத்தை உருவாக்கி அதை பொழுதுபோக்காக நன்றாக செய்து கொண்டு வந்தேன். வெளியே அந்த வருடம் காலநிலையும் நன்றாகத்தான் இருந்தது. நாங்கள் வெளியே சென்று அந்த பயிர்களோட தோட்ட வேலைகளை செய்யும் பொழுது நான் ஒரு தோட்டக்காரன் என்ற விவசாயி என்ற எண்ணத்தோடு அதை புரிந்து கொண்டிருக்கும் பொழுது மேனியெங்கும் வியர்வை கொட்டும் மகிழ்விருக்கும் பயிர்கள் நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியாக வளர்ந்து கொண்டு வந்தது. ஒரு தடவை அது 8வது மாதம் ஆரம்பிக்கும் பொழுது எல்லாம் பூவும் பிஞ்சுமாக அழகாக தோன்றிய அந்த பயிர் அடுத்த நாள் அதிகாலை எழுந்தவுடன் எல்லாம் சோர்ந்து பிஞ்சும் பூவுமாக சோர்ந்து விழுந்து கருகியது. என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக எண்ணி அன்றே விட்டேன் பயிர்களை வளர்க்கும். ஒரு குழந்தையை வளர்க்கும் பொழுது அந்த குழந்தை வளர்ந்து மலரை பொழிந்து மகிழ்வாக எங்களை உறவாடும் பொழுது அதற்கு ஒரு நோய்வாய்ப்பட்டு துஞ்சி விழுந்து விட்டால் எங்கள் மனம் எப்படி வாடும்? அதே போன்று இருந்தது அவர்களே. இது காலநிலையால் அதே போன்றுதான் மனிதர்களும் இங்கே நாங்களும் வளர்வதற்கு எங்கள் இயற்கை சுவாத்தியமோ இயற்கையான போஷாக்கு சக்தி உள்ள உணவுகளோ இல்லை, இயற்கையான உடல் பயிற்சி கூட இங்கு இல்லை. அங்கே சென்று அந்த உடற்பயிற்சி நிலையங்களையும் நான்கு பக்கமும் மூடி கண்ணாடியால் பொருத்தப்பட்டு வெளிச்சம் தரப்பட்ட மின் பூட்டப்பட்ட அந்த கருவிகள் பூட்டிய சாலைகளிலே தான் எங்களுடைய உடற்பயிற்சியும் செய்ய முடியும். நன்றாக யோசித்து பாருங்கள், வாழ்க்கை என்பது எவ்வளவு சுலபம் எவ்வளவு கடினம் என்று. இனிமை எங்கே இன்னும் ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். பொக்கிஷ நிகழ்விலே ஓடி வாரங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள்.
1: சொல்ல மாட்டேங்கிறேன்.

இந்த வேளையில் வந்து பங்கு பெற்று இருக்கும் ஒரு உறவு இரண்டு உறவாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு என்னவென்றால், அற்புதமாக இந்த வேளை நல்ல இலகுவான வேளை, போட்டியாளர்கள் குறைந்த வேளை, ஓடி வந்து கலந்து கொண்டால் உங்களுக்கான புள்ளிகள் சிறப்பாக பெரிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும்தானே அன்பு உறவுகளே, ஏன் உங்களால் வந்து கொள்ள முடியாது என்ற ஒரு கேள்வி என்னிடம் தோன்றுகின்றது. ஓடி வாருங்கள். ஹலோ, ஓடி வந்து இணைந்து 6 4 7 8 7 4 6 4 1

கிட்டத்தட்ட 260 பாடல்களை இன்று பொக்கிஷம் நிகழ்வில் வந்து நீங்கள் உங்களுக்கு வேண்டிய புள்ளிகளை சேர்த்து வெற்றியாளர்களாக உங்களை பதிவு செய்யும் அந்த வேளையிலே உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் பதிவு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அடுத்து ஒரு பாடலை கேட்போமா? அந்த பாடல் வருகின்றது இப்படி.

மனித தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபையில் இயங்கிக் கொண்டிருக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே அன்று எத்தனை நிகழ்வுகள் வந்த வேளையிலும் அத்தனை பாடல்களையும் கொண்டு வந்து அழகாக தொகுத்துச் செல்வார்கள்.

0: விசேஷம் நிகழ்வில் இணைந்திருக்கின்றோம் என்ப உறுப்புகளையும் உண்டியல் தமிழ் வானொலி கனடா கலைகளிலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக 11:22 தொட்டுவிட்டது. முற்பகலாக பெட்டிகளை திறந்து உங்கள் அற்புதமான பதங்களை கண்டுபிடிக்கும் அந்த புத்திசாலித்தனமான வேகம் விவேகத்தில் இணைந்து புள்ளிகளை பெற்று வெற்றியை ஈட்டிக் கொள்ளுங்கள்.
1: சொல்வதோ யா சொல்வதோ பதில் யா சொல்வதோ யா சொல்வதோ
0: புள்ளிகளை பெறுவதோடு மட்டுமல்லாமல் வெற்றிகளை ஈட்டுவதோடு உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் கேட்டு மகிழுங்கள். இது பொக்கிஷம் மொன்றியல் தமிழ் வானொலி.
2: என்ன உங்களுக்கு பிடிக்குமா?

கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தை நெருங்கி விட்டோம். நான் பொக்கிசம் என்று ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்றேன். அது பிழை என்றதை இப்பொழுது கண்டுபிடித்து எங்களுடைய நாகப்பட்டினம் ஜெகபுர் சாதிக் அவர்கள் ஒரு பதிவை தந்திருக்கின்றார். இப்பொழுதுதான் ஒரு மணி நேரத்துக்கு பின்புதான் இந்த பதிவை அவரும் தரக்கூடியதாக இருந்தது. இப்பொழுதுதான் கேட்கின்றார் போல் தெரிகின்றீர்கள். சரி, வந்துவிட்டோம். இது இன்று பொக்கிஷம் நிகழ்ச்சி இல்லை ஐயா என்று ஒரு பதிலை போட்டவர் இப்பொழுது நேரம் ஒரு மணி நேரத்தை தொட்டு 53 நிமிடங்கள் ஆகிவிட்டது. நீங்கள் நிகழ்ச்சி ஆரம்பித்து அதனால் ஆரம்பத்தில் நீங்கள் யாரும் கேட்டுக்கொண்டிருக்கவில்லை என்பதை நான் உறுதி செய்து கொண்டேன். சரி, பொக்கிஷம் அல்ல, நாங்கள் மர நிகழ்ச்சி நேயர் நேரத்துக்கு செல்வோம். நேயர் நேரத்தில் நீங்கள் விரும்பிய பாடல்களை வந்து கேட்டு மகிழ்ந்து கொள்ளலாம் என்ற உறவுகளே எங்கே. சரி, பொக்கிஷத்துக்குத்தான் நீங்கள் யாரும் ஆயத்தமில்லை. இது பிழையான நிகழ்ச்சியை ஆரம்பித்து விட்டு நாங்கள் கலந்து கொள்ளவில்லை என்று எண்ணும் அன்பு உறவுகள் ஆதங்கமாக அடுத்த உறவுக்கு அடுத்த நிகழ்வு கோடி வாருங்கள். அது உங்களுக்காக ஒலிக்கப்படவில்லை. நேயர் நேரம் கதம்பம் எங்கே வாருங்கள். யார் முதலில் வரப்போகின்றீர்கள் ஓடி வாருங்கள். கதம்பம் ஆகிய நேயர் நேரத்திலே ஒலிப்போம் அன்பு உறவுகளே வாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை 6477 4645 என்ற இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் பாடலை கேளுங்கள், உடனுக்குடன் ஒலிபரப்பப்படும்.

யாராவது இதுவரை நேரம் தாமதித்து ஒரு தடவை வானொலியை போட்டு பார்ப்போம் என்று போட்டவுடன் அது பொக்கிஷம் என்று போகின்றது. இந்த செவ்வாய்க்கிழமை அல்லவா, புதன்கிழமை என்று எண்ணி சென்று செய்துவிட்டார். ஒரு தடுமாற்றம் எனக்கு ஏற்பட்டதை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். என்னவென்றால், நேற்றைய தினம் இரவு நேர உணவுக்கு பின்பு நான் எடுக்க வேண்டிய மாத்திரைகள் 3 மாத்திரைகள். அந்த 3 மாத்திரைகளையும் நான் இந்த நிகழ்வு இந்த நேர மாற்றத்தின் பின்பு என்னுடைய உணவு நேர மாற்றங்களும் மாறுவதால் அதை 2 தடவைகள் அந்த மாத்திரையை எடுத்து விட்டதால் என்னால் கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்பட்டவர்களை மகளுக்கு கூறிவிட்டு என்னை அவர் அழைத்து சென்று படுக்கையிலே போட்டு மூடி எல்லாம் வைத்து எல்லாம் முனையவான எனக்கு வித்தியாசமான சூழலை நான் இருந்தேன். 2 தடவைகள் உயர்ந்த வலிமை உள்ள அந்த மாத்திரைகளோடு தானே நாங்கள் இங்கே வாழுகின்றோம். ஒரு நாளைக்கு நான் அநேகமான மாத்திரைகளை எடுப்பது உண்டு என்னுடைய ஆரோக்கியத்திற்காக என்றால், அது நோய் வராமல் தடுப்பதற்கும் வந்த நோயை பக்குவமாக வைத்திருப்பதற்குமானது அப்படியான மாத்திரைகள். இனிமேல் இந்த நோய்கள் வராமல் இருப்பதற்கும் இந்த சாதாரணமாக இதய வருத்தம் உள்ளவர்களுக்கு வேறு மாத்திரைகளையும் கொடுப்பார்கள் பாதுகாப்புக்காக. அந்த மாத்திரைகளை போட்ட பின்பு நான் ஓரளவு செயலிழந்த நிலையில் தான் இருந்தேன். மகள் இரவு கண்முழித்து பார்த்துவிட்டு அதிகாலையிலே நான் வழக்கமாக எழும்பும் மேலே அவர் கூறியது எனக்கு காதல் விழுகின்றது. அப்பா, முடியாது விட்டால் நீங்கள் இருங்கள், நாங்கள் வேறு நிகழ்ச்சியை கொடுப்போம் என்று கூறிய போது, இல்லை இல்லை நான் கொடுப்பேன் மகளே என்று ஓடி வந்து, நாளைக்கு இப்போதான் நான் நினைக்கின்றேன், இன்று புதன்கிழமை என்று எண்ணி எல்லாவற்றையும் மாறியிருந்தது. இன்று அதிகாலையிலேயும் எழுந்து நாளைக்கு நான் எடுக்க வேண்டிய அதிவலிமை உள்ள ஒரு ஊசி மருந்தையும் எடுத்து விட்டேன். இப்பொழுதுதான் புரிகின்றது, நம்பிக்கை தானே காரணம். அதனால் சில மாற்றங்கள், நான் அந்த ஊசியை வைத்துக்கொண்டு இன்று புதன்கிழமை என்று எண்ணிவிட்டேன். ஒரு நாள் முன்பு அந்த மருந்தை எடுத்து விட்டேன். அதனால் என்ன தாக்கம் ஏற்பட போகின்றதோ மீண்டும் என்பது எனக்கு தெரியவில்லை. இருப்பினும் இப்பொழுதாவது வந்து ஜெகபர் சாதிக் அவர்கள் தெரிய வைத்ததற்கு மகிழ்ச்சியை கூறி நன்றியையும் தெரிவித்துக் கொள்வேன் என்று. உண்மைதான், இங்கே கால அலண்டர்கள் இருக்கின்றது, எங்களிடம் நாட்காட்டிகள் இருக்கின்றது, தொலைக்காட்சி கைபேசியிலும் கூட நேரம் காட்டி மனிதாரம் காட்டி கிழமைகளையும் காட்டி கொண்டிருக்கின்றது. எவ்வளவு தூரம் கவனக்குறைவாக நான் அதை புதன்கிழமை என்று என்னுடைய ஊசிகளை கொண்டு வந்து எல்லாம் எடுத்து அவசரமாக செய்துவிட்டு தேநீரை கொண்டு வந்து இங்கே மேசையில் வைத்துவிட்டு தான் உங்களோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். சரியான தவறின் மேல் தவறை செய்துவிட்டேன் போல் எனக்கு தெரிகின்றது. இறைவன் துணை இருப்பார், எனக்கு எதுவும் நடவாது என்ற ஒரு நம்பிக்கை துணிவோடு இருக்கின்றேன். அன்பு உறவுகளை நான் மாறி எடுத்து விட்டேன். அது பாரிய பிழை ஏனென்றால், 24 மணி நேரத்து வித்தியாசத்தை விட்டு நான் ஒரு நிமிடம் கூட தாமதிப்பதில்லை. ஒவ்வொன்றும் சரியான தருணத்தில் அந்த ஊசி மருந்துகளை எடுத்துக்கொள்வேன். நான் இன்று மாறி செய்து விட்டேனே என்று இப்பொழுது நினைக்கின்றேன். இறைவா, என்னுடைய கவனக்குறைவு, இந்த கவனத்தை நேற்றைய தினம் எனக்கு ஏற்பட்ட அந்த மாத்திரை மாற்றங்கள் ஏற்படுத்திவிட்டது. இதுதான் வாழ்க்கை. மாற்றம் என்பது மாறாதது என்பதை சொல்லாமல் சொல்லி சென்றுவிட்டது. இருப்பினும் எனக்கு ஒன்றும் செய்யாது. அது அந்த நோய் தடை மருந்துகள் ஒரு உயிர்கொல்லி மருந்து அல்ல. ஆதலால் நான் பயப்பட தேவையில்லை. பாதுகாப்புத்தானே முற்பாதுகாப்பாக தந்துவிட்டார்கள். சற்று தடுமாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும். இது நீ அடுத்த வாரம் வந்து இந்த நேரம் மாறப்போகின்ற இந்த ஊசியினுடைய தன்மை, அது வாரத்துக்கு ஒரு தடவை நான் அது எடுக்க வேண்டும். தினமும் எடுப்பதை எடுத்துக்கொண்டு திடீர் திடீரென்று செய்துவிட்டேன் போல் தெரிகின்றது. இதுதான் வாழ்க்கை. நேரம் எங்களை உறுத்தி கொண்டு அழுத்தி கொண்டு உழைத்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் அறிஞர் அண்ணா அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார், உலகத்தில் தான் பயப்படுவது 2 விடயத்திற்குத்தான். இருவருக்குத்தான் பயப்படுகிறேன். ஒன்று, நேரத்தை காட்டும் இந்த மணிக்கூடு. இரண்டாவது, காலத்தை அறிவித்து கொண்டிருக்கும் காலண்டர், அந்த நாட்காட்டி. ஒரு தாளை நாட்காட்டியிலிருந்து எடுத்துவிட்டால் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேனா, அடுத்து செய்ய வேண்டியது எது என்பதெல்லாம் சிந்திக்க வேண்டி வரும். நேரம் அந்த நேரத்தை காட்டுகின்ற முள்ளு, ஒரு அசைந்து விட்டால் அந்த நேரம் போய்விடும், மீண்டும் கிடைக்காது. இப்படியெல்லாம் இந்த நேரத்துக்கும் காலத்துக்கும் அறிந்து கொள்வதற்கு ஒரு நிதானம் வேண்டும் தான்.
அந்த நிதானத்தை இழக்க செய்வது அந்த நேரமும் காலமும் தான் என்பது எனக்கு தெரிகின்றது. அன்பு உறவுகளே, எங்கே இப்பொழுது நீ நேரத்துக்கான பாடலை கேட்போம். என்ன பாடல்னாலும் நீங்கள் வந்து கேளுங்கள். பாடலை கேட்டு மகிழ்ந்து விடுவோம். நடந்தது நடந்து விட்டது, போனால் போகட்டும், போடா. நடந்ததை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மடையன், நடப்பதை எண்ணி நினைக்கின்றவன் தான் மனிதன் என்று நடப்பதை கவனிப்போம். அன்பு உறவுகளே, இப்பொழுது ஒரு பாடலை கேட்போம். பாருங்கள், கேட்டு மகிழ்ந்து விடுவோம்.

இனிமையான இந்த பாடல்கள் துள்ளலிசையோடு வந்தாலும் கேட்டு மகிழ்வதற்குரியதாக இருக்கின்ற நேயர் நேரத்திலே கதம்பமாக வரும் நேரமாக நாங்கள் இதை மாற்றி கொண்டு விட்டோம். நான் நேரத்தை மாற்றி எடுத்ததனால் ஏற்படுகின்ற தடுமாற்றங்கள் எத்தனை உண்டு என்பதை எண்ணக்கூடியதாக இருக்கின்றது. இருப்பினும் பொக்கிஷத்திலே எந்த பெட்டிகளும் திறக்கவில்லை. பொக்கிஷம் பொக்கிஷமாக பாதுகாப்பாக இருக்கின்றது. நாளைய தினம் அந்த பொக்கிஷத்து பெட்டிகளை திறந்து பார்ப்போம். இந்த பாடலை கேட்போம்.

இனிமையான அந்த பாடல் காற்றலையில் கலந்து சென்றது ஒன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சபையின். இன்றைய தடுமாற்றத்தோடு வந்த பொக்கிசத்தை மாற்றி நேயர் நேரமாக அது அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. கதம்பமான நேயர் நேரத்தை அலங்கரிக்க இன்னும் ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் தோன்றுகின்றதே, அந்த பாடலையும் கேட்டுவிடுவோமா?

வால்டர் வெட்வெல் திரைப்படுத்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவையில் நேயர் நேரமாக தருகின்றேன் அன்பு உறவுகளே. அந்த வகையில் இன்னொரு பாடலை கேட்போமா? முத்து என்ற திரைப்படம் 1995 ஆண்டுகளிலே ஒலிபரப்பி எல்லோருடைய பட்டி தொட்டிகளில் ஒலித்த ஒரு பாடல் இதுதான். அந்த பாடல், அதையும் கேட்போம்.

என்ன நடந்த பாடலுக்கு? திடீரென்று நிறந்து விட்டது, காற்றலை சரியாக இயங்குகின்றது, பாடல் நின்றுவிட்டது, என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஓ, தடுத்து தடுத்து வருகின்றது, வலைத்தளத்துக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டு விட்டது அன்பு உறவுகளே.

துரித நடனங்களும் துரித தாளங்களும் கொண்ட பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பு உறவுகளை முன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் நேயர் நேரத்துக்காக மாறி வந்த பொக்கிசத்தை மாற்றி மீண்டும் நேயர் நேரத்திற்குள் நுழைந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக 11:55 என்று காட்டுகின்றது. மொன்றியல் தமிழ் வானொலியிலே இன்னும் 5 நிமிடங்களில் நண்பகலை தொட்டுவிடுவோம் என்றும் கூறும் இந்த வேளையில் ஈழத் திருநாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் நேரம் சரியாக 10:25 என்று காட்டி இன்னும் 5 நிமிடத்தில் 10:30 நோக்கி விடுவோம் என்று எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றது என்பவர்களே. இந்த நேரமும் இந்த நாட்காட்டியும் மணிக்கூடும் நாட்காட்டியும் தான் எங்களை ஆட்கொண்டிருக்கின்றது என்றது நன்றாக தெரியும். அதில் கூட நாங்கள் தவறுகளை ஏற்படுத்துகிறோம். காரணம் தூக்கம் எங்களுடைய நாளாந்த கடமைகள். இந்த நாளாந்த கடமைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் வேளைகளிலே சில தடுமாற்றங்களும் ஏற்படு உண்டு. தடுமாற்றம் ஏற்படுகிற வேளையிலே எங்களை ஆட்கொண்டு நடத்தி கொண்டிருக்கும் மூளை என்பது சில சமயங்களில் மாறி தொழில்படுகிறதோ என்று எண்ண தோன்றுகின்றது. அதற்கு ஏதுக்கள் பல காரணங்கள் உண்டு. ஏனென்றால் அதற்கு ஏதுவாக இயற்கை செயற்கை என்று இரண்டும் இருக்கின்றதல்லவா. இயற்கையாக இயங்கும் ஒன்றை செயற்கை சில சென்று மாற்றிக்கொள்வது போன்று இன்று எனக்கும் மாற்றங்களை ஏற்படுத்திவிட்டது. சாதாரண மனிதன்தான் மனிதனுக்கு மாற்றங்கள் ஏற்படுவது என்றது. ஆனால் மாற்றங்களை தெரிந்த வென்றவுடன் மனதை மாறவிடாமல் திணிவாக தெளிவாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையும் தருகின்றது அன்பு உறவுகள். இது வாழ்க்கையின் பாடங்கள். சரி, எங்க இன்னும் ஒரு பாடலை கேட்போமா? மிகவும் ஒரு பிரபல்யமான ஒரு பாடல் என்று முன்னணியிலே இருக்கின்ற ஒரு நடிகருக்கு முகவரி கொடுத்த ஒரு திரைப்படம் திருடா திருடி. எங்கே அந்த பாடல் என்ன பாடலாக இருக்கும்? அந்த பாடல் இந்த பாடல் தான்.

0: என்ன கணக்கு பண்ணேண்டா?
1: அற்புதமான இந்த ஒரு பாடல் பட்டி தொட்டி எல்லாம் முன்பு எல்லோரையும் உச்சரிக்க செய்து சென்ற பாடல் மட்டுமல்ல, தாளம் இசை நடனம் மட்டுமல்ல, பாடலின் வரிகளும் எங்களை கிறுகிறுக்க செய்த ஒரு பாடல். அது மட்டும் இல்லாமல் காட்சிகளும் பஞ்சபூதங்களையும் பார்க்கக்கூடிய வகையில் நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம், பூமி இத்தனையும் இணைத்து படமாக்கப்பட்ட ஒரு பாடல். மிகவும் சிறப்பான பாடல். நீண்ட நாட்களுக்கு பின் என்று கேட்கின்றோம், இடையிடையே வந்தாலும் எங்களுக்கு கிழகிழப்பு ஏற்றி துள்ள செய்துவிட்டு சிந்திக்க வைத்த ஒரு பாடல் என்றான் கூட வேண்டும். நல்லதொரு நடிகரையும் எங்கள் காட்டலையில் எங்கள் திரையுலகில் தோன்ற வைத்த பாடல். மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை நேரத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள் அடுத்து ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது என்று இனிமையான ஒரு வேளை விருப்பமான பாடல்களை கேட்டு மகிழ அமைதியாக வருகின்றது. பாடல்கள் அமைதியை குறைத்து கொண்டு அந்த பாடல் முதல்வன் திரைப்படத்தில் இந்த பாடலையும் கேட்போமா?

ஆறு மலை காடு தோட்டம் துறவு என்று கட்டி தொட்டி எல்லாம் பாடி சென்றது அந்த பாடல் காட்சியோடு கூட. இனிமையான முதல்வன் திரைப்படுத்த பாடலை தந்தது நேயர் நேரம். இது மொன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கிளுகிழப்பான பாடல்களை, சுறுசுறுப்பான பாடல்களை, விறுவிறுப்பான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில இன்னும் ஒரு பாடல் கேட்க வருகின்றோம். ஒற்றன் என்ற திரைப்படத்திலிருந்து மொன்றில் தமிழ் வானொலியில் தரும் அடுத்த பாடலும் சுறுசுறுப்பான ஒரு பாடல்.

ஏன் இந்த பாடல்கள் இப்படி அப்படி என்றெல்லாம் பாடுகின்றது என்று எண்ணாமல் எப்படியெல்லாம் கருத்துக்களை கொண்டு வருகின்றது, அப்படியான சொற்களை எல்லாம் புகுத்தி இப்படிப்பட்ட பாடல்களை தருகின்றார்களே என்று எண்ணும் வேளையிலே மிகவும் சிறப்பாக இருக்கின்றது அன்பு உறவுகளே என்று நேயர் நேரத்துக்கான பாடல்கள் என்று எண்ணும் வேளையிலே எப்படி இருக்கும் இந்த பாடல் என்று இப்படி தருகின்றேன். கில்லி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை.

கில்லி திரைப்படத்து பாடல் இப்படி பாடியது அன்பு உறவுகளே. இது மொன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேர் நேரத்துக்காக நீங்கள் விரும்பும் பாடலும் நான் விரும்பும் பாடலும் இக்கேட்கும் அனைவரும் விரும்பும் பாடல்களும் என்று கூற முடியுமோ முடியாதோ தெரியவில்லை. பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றேன். எங்கள் தென்னகத்து திரைப்படத்துறையின் சங்கீதம் எப்படி எப்படியெல்லாம் வந்திருக்கின்றது, இசைத்துறை எப்படி எப்படியெல்லாம் வந்து, நடிப்புத்துறை எப்படி வந்திருந்து, படப்பிடிப்பு எப்படி வருகின்றது, இயக்கங்கள் கதைகள் எல்லாம் எப்படி கொண்டு ஓடி சமூகத்தில் புறையோடுகின்றது என்பதை எண்ணி பார்க்கும் வகையிலே இன்னும் ஒரு பாடலையும் தெரிந்திருக்கின்றேன். அந்த பாடல் வில்லு என்ற திரைப்படத்திலிருந்து இப்படி ஒலிக்கின்றது. Let me see.

அளவான கொழுப்பு இருந்தாலும் அளவில்லா, அளவான உடம்பு இருந்தாலும் அளவில்லா கொழுப்பு இருந்தால் அப்படி இருக்கும் அந்த உறவுகளை. இப்படியான பாடல்களை நாங்கள் கேட்ட மகளும் இந்த வேளையிலே என்ன கருத்துக்கள் சிறகடித்து சென்று எங்களை எங்கெங்கோ கொண்டு செல்லுகின்றது. தென்னகத்து திரைப்படத்து துறை எங்கள் சமுதாயத்துக்குள்ளே எப்படி ஊடுருவி செல்கின்றது என்பதையும், சமுதாயத்தில் என்ன மாற்றத்தை கொண்டு வருகின்றது என்றும், எதிர்கால சமுதாயத்தை எப்படி கொண்டு போகப் போகின்றது என்பதையும் நாங்கள் எண்ணக்கூடிய வகையிலே தான் பாடல்கள் அமைந்து கொண்டிருக்கின்றது. இரண்டு தடிகளை கொண்டு இசைகளை இன்று நாங்கள் ஆக்கிவிடலாம், உலகத்தை ஆண்டுவிடலாம் என்று எண்ணுகிறார்கள். ஆண்டுகள் பலவாக ஓடிக்கொண்டிருக்கும் எங்கள் தென்னகத்து திரைப்படத்துறை சமுதாயத்தில் இன்றும் அழியாத காவியங்களை படைத்திருக்கின்றது என்பதை எடுத்துக்காட்டுவதாக இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றேன். அன்பு உறவுகளே, பேசும் தெய்வம் என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் எனது கரத்துக்கு எட்டிய வேளையிலேயும் என் சிந்தனையை தூண்டிய வகையிலும் இந்த பாடலை தருகின்றேன். கேட்போம், இசை என்றால் என்ன, சங்கீத ஞானம் என்றால் என்ன, தத்துவம் என்றால் என்ன, பிரபல்யம் என்றால் என்ன, பாண்டித்யம் என்றால் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு தருவோம். இந்த பாடலையும் கேட்டு மகிழ்வோம்.

சிறப்பான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் என்ப உறவுகளே. இயல் இசை நாடகம் என்ற வகையிலே முத்தமிழும் கலந்ததை கொண்டு வந்து தந்த ஒரு பாடலை கேட்டோம். ஆண்டுகள் பல கடந்து விட்டது, இருப்பினும் இன்றும் கலை உலகம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. எங்கே நகர்ந்து செல்கின்றது, சமுதாயத்தை எப்படி நகர்த்தி செல்லுகின்றது என்பதுதான் வினா. இனிமையான இந்த வேளையை இன்று நாங்கள் மிகவும் தடுமாற்றத்தோடு ஏற்படுத்தி விட்டோம் என்ப உறவுகளே என்றுதான் எண்ணுகின்றேன். உங்களையும் குழப்பி நானும் குழம்பி விட்டேன், நிகழ்ச்சியும் குழம்பி விட்டது. இன்று பொக்கிஷம் நிகழ்வுதான். பொக்கிஷம் நிகழ்வு ஆரம்பித்து சரியாக ஒரு மணித்தியாலத்தில் ஒரு செய்தி வருகின்றது. இன்று பொக்கிஷம் நிகழ்ச்சி இல்லையா ஐயா என்ற ஒரு கேள்வி. எப்படி அந்த கேள்வியை கேட்டு கொண்டிருக்க முடியும்? அந்த கேள்வி என்னவென்றால், ஒரு மணி நேரமாக நிகழ்ச்சியை கேட்காமல் எப்படி எழுத முடியும் அந்த நிகழ்ச்சி இல்லையா என்று. அதெல்லாம் நான் குழம்பி விட்டேன். அப்படி என்றால் நான் தான் மாறிவிட்டேனோ என்று ஓடிச்சென்று மாறிச்சென்று கடைசியிலே என்னை நான் ஏமாற்றி விட்டேன் என்ற ஒரு எண்ணமும் எனக்கு ஏற்பட்டு விட்டது. நான் என்னுடைய மருந்துகளை வில்லைகளை எல்லாம் மாற்றி எடுத்து விட்டேனோ என்று தடுமாறிவிட்டேன். அதனால் அப்பொழுது இன்று அப்போ நேயர் நேரம் நிகழ்வு தானே என்று நேயர் நேர பாடல்களை இந்த பாடல்களை தந்து என் திசையை மாற்றிக்கொண்டு இருக்கும் வேளையிலே என் அன்பு குண்டு குண்டு பேட்டி எழுதுகிறார். என்ன ஆச்சு தாத்தாவோ என்று கவலைக்குரிய சின்னங்களையும் பொதித்து பதித்து எழுதிவிட்டிருக்கார். அவருக்கு என்ன பாடலை தருவ என்ன பதிலை கூறுவதென்று எனக்கு தெரியவில்லை. நிகழ்ச்சியை தொடர்ந்து மாற்றிக்கொண்டிருக்க முடியாது கொண்டு விட்டேன். ஏனென்றால் அன்பு உறவுகளே, எழுதுகின்ற பதங்களை சரியாக சிந்தித்து எழுத வேண்டும். எழுதிவிட்டு நீங்கள் பதிவிலே சென்ட் என்ற பகுதியை அழுத்துவதற்கு முன்பு நான் எழுதியது சரிதானா என்று திருப்பி பார்க்க வேண்டும். அன்பு உறவுகளே, எல்லோரையும் திசை திருப்பும் வகையிலே நீங்கள் எழுத்துக்களை எழுதக்கூடாது. இன்று பொக்கிஷம் நிகழ்ச்சி இல்லையா ஐயா என்று கேட்டால், அப்போ நான் பொக்கிஷம் தானே கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அவ்வளவு நேரமும் எதிர்பார்த்து கொண்டு அதற்குரிய காரணங்களையும் கூறிக்கொண்டு பொக்கிஷம் என்றால் என்ன எல்லாம் எவ்வளவோ எடுத்து கூறி கொண்டிருக்கின்றேன். அந்த பதம் வந்தவுடன், ஒரு மணி நேரத்தின் பின் வந்தவுடன் குழப்பிவிட்டது. நான் உடனே அங்கே குறிப்பிட்டேன், இத்தனை மணி நேரத்தில் இப்படி ஒரு செய்தி வருகின்றதே என்று. நான் என்னை நான் ஒலிபரப்பை செய்வதா, உங்களுடைய நீங்கள் தருகின்ற குறிப்பே அல்லது நீங்கள் அனுப்புகின்ற யாருடைய படத்தையாவது தொட்டு அனுப்பியவர்கள் அதை பார்ப்பதா, எதற்கு பதில் சொல்வது என்று என்னை குழம்பி விட்டேன். அன்பு உறவுகளை மன்னிக்க வேண்டும். இன்று பொக்கிஷம் நிகழ்ச்சி இல்லையா ஐயா என்று கேட்டால் அதனுடைய அர்த்தம் என்ன? அப்ப நான் செய்வது பொக்கிஷம் அல்ல என்பது தானே, அல்லது இந்த நிகழ்ச்சியை கேட்காம இருந்து திடீரென்று ஒரு பதவியை போட்டுவிட்டு என் பெயரை கூறி விடுவோம் என்பதற்காக எழுதிவிட்டீர்களா? இப்படி பல தடவைகள் நடைபெறுகின்றது. ஒரு 10 நிமிடம் 20 நிமிடத்துக்கு பின்பு படத்தை ஒன்றை போட்டு பெயர்களையும் பதித்து படங்களையும் அனுப்பி அழகாக தொட்டு விடுவீர்கள். இதெல்லாம் தேவையில்லை. ஆனால் இது அவருடைய சந்தேகம் இருந்தது. என்னுடைய தொலைபேசிக்கு தான் எழுதியிருந்தால் நல்லவேளை வானொலியில் வந்ததை கேட்டிருக்கலாம், அதுவும் செய்யவில்லை என்று ஏதோ நிகழ்ச்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கிற அட்டவணையை போட்டு நேர அட்டவணையின்படி பார்த்து கொண்டிருப்பவர்கள் போன்று அந்த ஒரு கேள்வியை கட்டளை. இன்று பொக்கிஷம் நிகழ்ச்சி இல்லையா ஐயா, அன்பு உறவுகள் நிகழ்வு தளத்தை அடிவாக எல்லோரும் கவனியுங்கள். நீங்கள் எழுதுவீர்கள், பார்ப்பீர்கள், நான் செய்திகளை எல்லாம் தருவேன். இல்லையென்றால் நான் இந்த மனோநிலையிலும் நான் இல்லையென்றால் நிகழ்ச்சி இல்லை என்று எழுதியிருப்பேன், மன்னிக்க வேண்டும், அல்லது பிறந்துகிறேன் என்று எழுதியிருப்பேன். எதையும் கவனிக்கால் எடுத்த எடுப்பிலே தனக்கு தெரிந்ததை மட்டும் எழுதக்கூடாது அதிக பிரசங்கித்தனமாக. அடுத்து நீங்கள் பாவிக்கும் வார்த்தை, நானும் சரி நீங்களும் சரி நாங்கள் உபயோகிக்கும் வார்த்தை பிரயோகங்கள், அதுவும் பதிவினை விடுகின்ற எழுத்துக்கள் கவனமாக இருக்க வேண்டும். அன்பு உறவுகளே, இன்று இந்த நிகழ்ச்சி பொக்கிஷம் ஒழுங்காக நிகழ்ந்து கொண்டு மக்களின் வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த நிகழ்வு தலைகளாக மாறிவிட்டது. உடனே என் அன்பு குண்டு குண்டு பேட்டி எழுதுகின்றார். சில நிமிடங்கள் கழித்து எழுதுகிறார் பாடல்களை கவனித்துவிட, என்ன இது பொக்கிஷம் என்று ஆரம்பித்து இப்படி போகின்றது, என்ன நடந்தது என்று, என்ன ஆச்சு தாத்தாவோ என்று கவலைக்குரிய குறைகளையும் போட்டு எழுதியிருக்கின்றார். அவரை போன்றுதானே ஒவ்வொருத்தரும் நினைத்திருக்க வேண்டும். நானும் குழம்பி விட்டு இப்பொழுது என்னுடைய நேர அட்டவணைகளை மாற்றுவதற்கு ஆயத்தப்படுத்தி விட்டேன். அதனால் தயவு செய்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் ஒரு செய்தியை அல்லது ஒரு பதிவை அல்லது சொல்லை அல்லது வார்த்தையை நாங்கள் பிரயோகிக்கும் பொழுது நன்றாக கவனித்து செய்ய வேண்டும்.
என்னுக்குள் நானே நான் அதையே பிரசங்கி எனக்கெல்லாம் தெரியும் என்று ஒருபோதும் எண்ணக்கூடாது. நான் அப்படி எண்ணுவதில்லை. எனக்கு தான் தெரியும், நான் சொல்வதுதான் சரி என்று சொல்வதில்லை. உடனே இல்லையா என்று கேட்டவுடன் நேயர்களுக்கு முதலிடம் கொடுக்கும் நான் பிழைபட்டு விட்டேன் போல் இருக்கின்றது. நான் நேரத்தை மாறி தந்து விட்டேனோ, திகதியை மாறி எடுத்து விட்டோனோ, கிழமையை மாறி எடுத்து விட்டேன். நான் அரை மணி நேரத்துக்குள் தான் நேற்றைய தினம் ஏற்பட்ட என் தடமாற்றத்தினாலே அந்த வீட்டில் மாத்திரைகளை அறிந்துவிட்டு உறக்கத்துக்கு என்னை அனுப்பி வைத்து ஆறுதல் கொடுத்த என் மகளுக்கும் தெரியாமல் எழுந்து அரை மணி நேரத்துக்குள்ளே தான் நான் இத்தனை நிகழ்வுகளையும் என்னுடைய காலை நிகழ்வுகளை செய்து கொண்டு வந்து 5 நிமிடங்கள் தாமதித்து என்று ஆரம்பித்தேன் இந்த நிகழ்ச்சியை, பொக்கிஷம் நிகழ்வை. ஆனால் 1 மணி நேரம் அது நிகழ்ந்து கொண்டிருந்த பின்புதான் அந்த பதில் வருகின்றது. இன்று பொக்கிஷம் நிகழ்ச்சி இல்லையா ஐயா என்று 11:24 என்னுடைய தொலைபேசியிலே அந்த செய்தி வருகின்றது. நான் அதற்கு முன்பு இங்கே உறவுகள் வரவில்லை, தொலைபேசி சரியாக இருக்கின்றதா, வலைத்தளம் சரியாக இருக்கின்றதா என்று எல்லாவற்றையும் சரிபார்த்து கொண்டிருக்கின்றேன். போட்ட தேநீரை கொண்டு வந்து இங்கே மேசையிலே தான் வைத்துவிட்டு நான் ஒருபோதும் அப்படி செய்வதில்லை. இன்று அதையும் கொண்டு வந்து வைத்துவிட்டு தான் ஆரம்பித்தேன் நிகழ்ச்சியை நேரத்துக்கு தர வேண்டும் என்று குழம்பி விட்டேன். அன்பு உறவுகளே, குழப்பம் வருவது வழக்கம்தான், தடுமாற்றம் வருவது வழக்கம்தான், தடுமாற்றத்தினால் சில மாற்றங்கள் ஏற்படுவது வழக்கம்தான். அதனாலே மனம் தளராமல் நம்பிக்கையோடு திடகாத்திரமாக நாங்கள் நடந்து கொள்வோம். அதனால் தான் இன்று இப்படி ஒரு நிகழ்வை உங்களுக்கு தொகுத்து தந்தேன். புதிய பாடல்களை சிலவற்றை போட்டு கிளகிளப்பாக ஏற்படுத்தி கொண்டு இறுதியாக அந்த சுர ஞான பேத சங்கீத இசை வித்தியாசத்தை உணர வேண்டும் நாங்களும் என்று எண்ணிக்கொண்டு அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ என்ற பாடலையும் தந்துவிட்டேன். இனிமையாக நேரம் ஓடி சென்று விட்டது அன்பு உறவுகளே. இன்றைய நிகழ்ச்சி இப்படியான ஒரு கதம்பமாக சென்றதை எண்ணி நான் வருந்தாமல் நிகழ்ச்சி தடைபடாமல் தொடர்ச்சியாக நிகழ்ந்ததே என்ற பெருமையோடு அன்பு குண்டு பேத்தி உங்களுக்கான காரணத்தை தந்தேன். இப்பொழுது கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டு, தவறு நடப்பது வழக்கம், தவறு மீண்டும் தவறு தப்பித்தவரைத்தான் நடக்கின்றது, தப்பித்தவறு வருவது மீண்டும் பெறாமல் இருக்க நாங்கள் எல்லோரும் பார்த்துக் கொள்வோம். இனிமையான இந்த வேளையை இறைவன் கொடுத்து தேக ஆரோக்கியத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர எனக்கு வழிவகுத்து கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணக்கத்தை தெரிவிக்கும் இந்த வேளையிலே நிகழ்ச்சியை அமைதியாக கேட்டு மகிழ்ந்து சிந்தையை செயல்பட வைக்கும் என் அன்பு செல்வங்கள் என்றுதான் உங்களை கூறவிடும். நண்பர்களே, அன்பர்களே, உறவுகளே, பிள்ளைகளே என்றெல்லாம் அழைப்பேன். உங்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் கூறி தீபாவளி ஒழுங்குகளை சிறப்பாக கவனியுங்கள். எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பண்டிகைகளுள் அது மிகவும் சிறப்பான ஒரு பண்டிகை தானே. தீபாவளி பண்டிகை எல்லாம் சிறப்பாக நடைபெற வேண்டும், தீமைகள் எல்லாம் பறந்து செல்ல வேண்டும், நன்மைகள் எல்லாம் சிறந்து பெற வேண்டும் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இந்த வேளையில் உலகெல்லாம் பறந்து வாழும் இந்த உயிர்கள் அனைத்தும் நலம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும், நோயற்ற வாழ்வு காண வேண்டும், அமைதியான வாழ்வு காண வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்களோடு நானும் அன்பு கருணை சாந்தம் அமைதி நிலவ வேண்டும், மனித நேயம் மலர வேண்டும், அவலம் குறைய வேண்டும், பேரவலம் போக வேண்டும், அறம் தலைக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி உங்களிடம் இந்த விடைபெற்று செல்கின்றேன். வளமுடன் வாழ்வோம். நன்றியும் வணக்கமும். அதுதான் வருகின்றது. எது பொக்கிஷம் தான், நான் தான் இன்றைய நாள் என்று ஆரம்பத்திலும் இறுதியிலும் அவர் சொல்லி செல்கின்றார் அல்லவா. சரி, விடைபெறுவோம் அன்பு உறவுகளே.

வணக்கம். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் காற்றோடு காற்றாக கனடா கலையகத்திலிருந்து உங்களோடு அன்பின் சிந்தனை செல்வன் இணைந்திருக்கின்றேன். உறவுகளை நீங்கள் நலம் தானா என்று நான் கேட்கும் வேளையில் நாங்கள் நலம் என்று உங்களுக்கு கூறிக்கொள்ளுகின்றேன். நலமாக இருக்கும் இந்த வேளையிலே நலமோடு உங்களை காற்றலையில் சந்திக்கும் நான் 647-8746-4615 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து என்னோடு தொடர்பு கொண்டு கதம்பத்தை அலங்கரித்து செல்லலாம். உங்கள் மனதிலே பட்ட விடயங்களை பேசுவதற்கு நன்கு கலந்துரவாடி கொள்ளுங்கள். காற்றலை சிறப்பாக இருக்கின்றது, நீங்கள் நலமாக இருப்பீர்கள். உங்களுக்கு இப்பொழுது இரவு நேரம் 9:26 பாரத பெரு நாட்டிலும் ஈழமொழி திருநாட்டிலும். எங்களுக்கு இப்பொழுது நண்பகலை எட்டி பிடிப்பதற்கு 4 இருக்கின்றன. இப்பொழுதுதான் 11:56 என்று காட்டிக்கொள்கின்றது. இன்னும் 4 நண்பகல் 12 எட்டிப்பிடித்துள்ளோம். அதிக உஷ்ணமும் இல்லை, அதிக குளிரும் இல்லை. காற்றலை சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் நான், எங்கள் நாட்டின் காலநிலை இப்பொழுது எத்தனையாக காட்டிக்கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் மிகவும் சற்று உயர்ந்திருக்கின்றது, 22°C. ஆனால் அது அவ்வளவு தூரம் வெப்பமாக இருக்காது. இப்ப உங்களுக்கு 50°C தான் இருக்குன்னா அதில் பாதி உஷ்ணம் தான் உங்களுக்கு இருக்கின்றது. இது 2 மணி வரை இப்படி கூடிக்கொண்டு சென்று பின்பு இறங்கிக் கொண்டு இரவு நேரத்துக்கு 9:10 வந்துவிடும். இப்பொழுது இரவு நேரத்தில் குளிரும் பகல் நேரத்தில் உஷ்ணமுமாக இருக்கின்ற பருவநிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது மூன்றாம் தமிழ் வானொலி 24 தமிழ் சேவை. இப்போ ஒலித்து சென்ற நீங்கள் நேர்காணல், அதாவது தொடுவானும் அன்பு நீ நெஞ்சம் வந்து எங்களோடு தன்னுடைய உள்ளத்தை திறந்து எங்கள் உள்ளத்தோடு கலந்து சென்றதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதற்கேற்ற விமர்சனங்களையும் இங்கு எல்லோரும் வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அநேகமானர் பாராட்டி எழுதியிருக்கும் இந்த வேளையில் எங்கள் 2-3 பிள்ளைன தொடர்புகள் இருக்கின்றது. அதில் அவர்கள் எழுதி கொண்டிருக்கும் வேளையில் மகள்வாக இருக்கின்றது அந்த நிகழ்வை நாங்கள் கேட்கும் பொழுது அதில் கண்ணன் அவர்கள் நீண்ட ஒரு எழுதியிருக்கின்றார். இன்னும் ஒருத்தர் எழுதியிருக்கிறார், ஜோஜ் எழுதியிருக்கார் குவைத்திலிருந்து. ஜெகவர் ஷாதிக் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். ரேவதி அம்மா தனக்கு நன்றி கூறி எழுதியிருக்கின்றார். ஷாதிக் இரு தடவை எழுதியிருக்கும் வேளையிலே செல்வகுமார் நிறைவாக எழுதியிருக்கின்றார். அதைவிட ஷாவுல் ஹமீத் அவர்கள் குவைத் நாட்டிலிருந்து எழுதியிருக்கின்றார்கள். 2-3 தடவைகள் வந்து எழுதியிருக்கின்றார்கள். ஜெயங்கொண்டம் மெர்சி ராணி தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்திருக்கின்றார். ஒவ்வொருத்தருக்கும் ரேவதி தன்னுடைய நன்றியை கூறியிருக்கின்றார். மேஸ்வாணி நீண்ட ஒரு இதை எழுதியிருக்கின்றார்கள். ஒவ்வொருத்தருக்கும் படித்துக் கொண்டிருக்காமல் மஜித் ஐயா அவர்கள் தொடர்பான நிகழ்ச்சியில் மண் பாசனை மனம் கமழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று அவரும் எழுதியிருக்கின்றார். அவர் தொடர்ந்து எழுதியிருந்தார். ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ள கடக்கைகளை எழுதியிருக்கார். கோவனூர் கார்த்தி அவர்கள் அப்படி நிறைய இன்னும் ஒருவர் எழுதியிருக்கின்றார். நிறைவாக மரியம் ரவி என்ற எல்லோரும் உங்களுக்கு வாழ்த்துக்களை இன்னும் நிறைய பேர் எழுதியிருக்கார். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் வாசிக்க முடியாது. தனிப்பட்ட முறையிலும் என்னுடைய செய்தி பிரிவுக்குள்ளே எழுதியிருக்கின்றார்கள். அவர்கள் வேறு குழுக்கள் இருக்கின்றது தானே, 2-3 குழுக்களாக இருக்கின்றபடியால் ஒவ்வொரு குழுவில் இருந்தும் எழுதியிருக்கின்றார்கள். இந்த தொடர்பான இந்த தொடுவானம் நிகழ்வு முன்பு ஒரு வருடத்துக்கு முன்பு நீண்ட நாள் ஓடியது. பின்பு நேரம் பற்றாக்குறை எங்களது நிகழ்ச்சி நிறைவாக இருந்தபடியால் அந்த நிகழ்ச்சியை சற்று பின்தங்கி வைத்தோம். ஆனால் மீண்டும் அது தொடர வேண்டிய நிலை மக்கள் எங்களுடைய நேயர்களின் ஆதங்கத்தின்படி அதை திரும்ப தொடங்குவதற்கு இயக்குநர் மதிப்பளித்து அதை செய்து சொன்னார். அதன்படி இந்த 14வது வாரமாக இன்று நிகழ்ச்சி ஒலிபரப்பாகியது. அந்த ஒலிபரப்பான நிகழ்ச்சி மீண்டும் மறு ஒலிபரப்பாக வரும். ஒரு நாட்டவர்கள் வித்தியாசமான நேரத்தில் உள்ளவர்களும் கேட்டு மகிழ்ந்து கொள்ளலாம். அதேபோன்று ஒவ்வொரு உறவுகளுடனும் தொடர்பானத்திற்கு அவர்கள் வர தகுதி உள்ளவர்களாக இருக்கும். நான் மேலும் 2-3 உறவுகளுக்கு நான் இந்த அதாவது வந்து வரிசை கிரமத்தின்படி எடுத்துக்கொண்டு வருகின்ற அந்த எங்களோடு தொடர்பு கொண்ட காலம் தொட்டு வரிசை கிரமங்கள் இருவருக்கு நான் அழைப்பு கொடுத்து நேரம் கொடுத்து மூவருக்கு 3 நான் கேட்டுக் கொடுப்பேன். இன்னும் 2 அவர்கள் விருப்பமில்லையோ அல்லது தட்டி கழிக்கிறார்கள். இல்ல 3
நிபுணரிடம் அழைத்திருக்கின்றேன், அவர்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது என்னோட பங்கு பெற்று இந்த நேரம் தங்களுக்கு ஒத்துவரவில்லை என்று பின்னடிக்கின்றார்கள். ஒரு சிலர் வந்து நாங்கள் வந்துவிட்டேன், என்னுடைய தொலைபேசியில் நீட்டில்லை என்று கூறுவார்கள். இதெல்லாம் காரணம் அல்ல, உண்மையாக அவர்களுக்கு இதில் விருப்பம் இருந்தால் என்னிடம் தாங்களாகவே கேட்டு வந்த அன்பு உறவுகள் நிறைய பேர், அதில் ஒன்றுதான் ரேவதியும். ரேவதி அதுக்கு தகுதி உள்ளவர். தாங்களாகவே வந்து எங்களை சேர்த்துக் கொள்ளணும், அணைத்துக் கொள்ளணும், அவருடைய வருகையும் தரவு, அவருடைய பங்களிப்புகளை பார்த்துத்தான் நான் என்னால் எடுக்க முடியும். மூன்று ஆண்கள் ஒரு பெண் உட்பட நால்வருக்கு நான் நாலு வாரத்தை இழந்து விட்டேன். அவர்களுக்கு ஒரு வாரத்தில் 24 மணி தியாலம் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வார நிகழ்த்தே ஒரு மணி தியாலம் அவர்களால் செலவழிக்க முடியாத விட்டால் அவர் எப்படிப்பட்டவர், பொறுப்பானவர் என்று எங்களால் அறிஞர். இன்னொரு பேருக்கு அழைப்பு விட்டால் அங்கே அழைப்பு செல்ல, அவர் தன்னுடைய அழைப்பு மணி எல்லாத்தையும் அணைத்து விட்டு தூங்குபவராக இருக்கிறார். அவர்களெல்லாம் அவருக்கு ஆனால் கேட்டு வருவார், எங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்று வந்து முறைப்பாடு செய்வார்கள். இன்னொரு நீண்ட நாள் உறவு, அவரிடம் நான் 2-3 தடவைகள் நேரம் கேட்டு அவருக்கு நேரம் இல்லை, எனக்கு நெற்றிலில்லை, நான் நேரம் இன்று வீட்டுக்கு போகிறேன், அங்கு போனால் எனக்கு எடுக்க மறந்து விட்டேன், இப்படியான காரணங்களை எழுதியிருக்கின்றார். இதுமுறை அந்த உறவு சரியான நேரம் வரும்பொழுது அவருக்கு அழைப்பு வந்து ஒரு பணிக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலையில் இருந்தார். அவர் இதுவரையில் தங்களுடைய சமூகத்தை தரவில்லை. இதெல்லாம் பல எனக்கு வர வேண்டிய தகுதி வாய்ந்தவர்கள், நீண்ட நாள் உறவுகள். இன்னொரு பெண் உறவுடன் நான் ஆரம்ப அவருடன் கேட்டு பல நாள் அவர்களுக்கு நேரம் இல்லை. இதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. உண்மையாக காட்டளவில் வந்து உங்களுக்காக ஒரு மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் செலவழித்து உங்களுடைய அபிலாஷங்களை கேட்டு நாங்கள் பகிர்ந்து அளிக்கிறது விருப்பம் இல்லாமல் இருந்தால் நான் வில்லங்கப்படுத்தவே மாட்டேன். நிறைய இருக்கின்றார்கள், நேயர்கள் நிறைய கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு முன்னே எல்லாம் நேயர்கள் தான் வந்தார்கள். இன்னொருவரை கேட்டு நான் 3 மாத காலமா பணி இல்லை, இப்பொழுதுதான் பணி வந்திருக்கிறது. 24 மணி நேரம் அவர் பணி செய்வதல்ல, 7 நாட்களிலே ஒரு நாளாக அவர் நீதில் அவர் வீட்டில் இருக்கவில்லை. சில பல தட்டி கழிக்கிறார். அவர்களை பற்றி நான் அறியவில்லை. அவர் பன்முகம் கொண்டவர்கள், தங்களை இதிலே பிரபல்யப்படுத்த விருப்பம் இல்லாதவர்கள் போல் தெரிகின்றது. ஒரு சிலரும் வரமாட்டார்கள் என்றால் அவர் பல இடத்திலும் கால் வைப்பவர்கள். அவர்கள் இங்கே வந்தால் அங்கே என்ன சொல்லுவார்கள் என்று அப்படி செய்யல போல அப்படி இருக்கலாம். நாங்கள் அப்படி எதுவும் பார்ப்பதில்லை. உண்மையாக விசுவாசமாக இந்த வானொலியே தங்களுக்கு பங்களிக்க வேண்டும் என்று வந்து பங்கு அளித்துக் கொண்டு இருப்பவர்கள் தட்டி கழிக்கிறார்கள். அது ஏனென்று எனக்கு தெரியவில்லை. என்னிடம் விருப்பம் இல்லையா அல்ல தங்களுடைய விவரத்தை கூற விருப்பம் இல்லையோ எனக்கு தெரியாது. நேரடியாக எனக்கு தாமதிக்க எனக்கு உள்ள வேற விருப்பம் இல்லையாண்டால் நான் அவரோடு மேற்கிட மாட்டேன். இங்கிருந்து நான் நீண்ட தொலை தூரத்துக்கு அழைப்பு கொடுத்து நான் அவர்களை தொல்லைப்படுத்துவது போல எனக்காக அல்ல, எனக்கு 1000 உறவுகள் வந்து என்னோட இணைந்து கொள்ள இருக்கின்றார்கள். வானொலிக்குள்ளே அனுதினமும் இந்த பழகுபவர்களுக்கு முதலிடம் கொடுப்பதற்காகத்தான் நான் இந்த அழைப்புகளை விட்டேன். அப்ப 5 பேருடைய 5 வாரம் எனக்கு இழந்து விட்டேன். ஆனால் நான் இழந்து விடவில்லை. திடீர்னு கேட்டவுடன் என்னோட வரிசையில் இருக்கின்றார்கள். ஒவ்வொருத்தராக நான் எடுத்து இதற்காக நான் 3 மணி நேரம் செலவழிக்க வேண்டியிருக்கின்றது. ஒரு நபரினுடைய நேர்மைய ஒரு தொடுவானத்தை நான் நிறைவேற்றுவதற்கு எனக்கு 3 மணி நேர அவகாசம் தேவை. இந்த வேலை பல இந்த பணியிலும் பலவாக இருக்கும் வேலையிலும் நான் அதை சம்பூர்ணப்படுத்துகின்றேன். நல்லது, அந்த உறவுடைய தொடுவானத்தை கேட்டு தொடுவானத்துக்கான விவரங்களை வாழ்த்துக்களை அனுப்பியவைக்கு அனைவருக்கும் ரேவதியோடு விளைந்து நானும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது கதம்பம் 6478-7364-1-5 இலக்கத்துடன் வந்து இணையுங்கள். பாடல் ஒன்றை தர இருக்கின்றேன். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு காற்றலைக்கு வாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் வரலாம். என்றால் என் விருப்ப பாடலாக வருகிறது, உங்கள் விருப்பம் அல்ல. உங்கள் விருப்ப பாடலை ஒளிபரப்பும் பொழுதுதான் இன்னொரு நேர் வந்தால் நான் அதை தடை செய்வதில்லை. இது தடை செய்யலாம், இந்த பாடலை தடை செய்து நீங்கள் வரலாம். இது கர்நாடகாவில் இருந்து ஒளிபரப்பாகும். உங்களுக்கு 12 மணி 4 நிமிடம் ஆகிவிட்டு உங்களோட பேசிக்கொண்டு போவது 12 மணியை தேடி 4 நிமிடம் பகல் நல்ல பூர்ணமான பகலாக இருக்கின்றது. உங்களுக்கும் 9:35. இப்பொழுது மலேசியாவில் அந்த அன்பு உறவு வேலைப்பழு 24 மணி நேரம் அவருக்கு ஈடுபாடு காற்றலைக்கு வர முடியாது என்று அன்றை கூறியிருந்தார். ஆனால் பதிவு போட்டுக் கொண்டிருக்கின்றார். அவர் பணி முடிந்து என்ன தெரியவில்லை, எங்கள் நேரம் அவருக்கு ஒத்து வரவில்லையோ தெரியவில்லை. முன்பு அடிக்கடி வந்து கொள்வார், அவரோடு அனுப்பிவிட்டார். ஆனால் நலமாக இருக்கின்றார், மலேசியாவில் இருக்கும் நண்பர்.
அதேபோன்று வேறு உறவுகளும் தங்களுக்கு நேரம் இல்லை, இந்த நேரத்தில் வர முடியாது என்று சொன்னால் நாங்கள் அவர்களை பலவந்தப்படுத்த மாட்டேன். காற்றாலைக்கு வந்து தங்களோடு அன்பாக பேசி வந்து அந்த உறவுகளோடு உறவாக சேர்ந்து மீண்டும் செல்லலாம் என்று கூறிக்கொண்டு ஒரு பாடலை திறங்கினேன். இந்த பாடல் ஓடும் பொழுது நீங்கள் வர நினைத்தால் வரலாம் என்று உறவுகளே.

0: வேதனின்று உணவு கீழ் கொடியுடைய வேந்தனே. ஆனந்ததான அமுத மழையே, ஆனந்ததான அமுத மழையே, பொழிந்து மனம்
1: பாடலை நிறுத்தி அன்பு உறவை அழைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம். மதுரை கே கே நகர்ல இருந்து மணிகண்டன் பேசுறேன்.
1: மதுரை கே கே நகர் மணிகண்டன், நலமாக இருக்கின்றீர்கள் ஐயா? நீண்ட நாளையத்தின் காத்தலைக்கு வரைய ஆனா திரையும் நீங்கள் புலகத்திலே இருக்கின்றீர்கள். நீங்கள் எழுத்து வடிவில் வருகின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா மணிகண்டன்?
2: நலமா இருக்கேன் சார். நலமா இருந்து கடை 8 மணிக்கு கடை அடைக்கணும் கவர்மெண்ட் ஆர்டரு. 7 கடையை பூட்டிட்டு இப்ப வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு மொட்டை மாடை உட்காந்து நம்ம நினைச்சு
1: கேட்டுக்கிட்டே இருந்தேன்.
2: தெரியும் நீங்க தொடுவானங்க நேசி கேட்டு நம்ம ரேவதி அம்மா பேசுனாங்க. அவங்க நம்ம அவங்க என்ன சொல்றேன்னா, எனக்கு நம்ம நிகழ்ச்சி கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அவங்க பழக்கம் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா சென்னை வானொலி மூலியமா பேசுவாங்க. அவரது மூலியமா அவங்களை கேட்டிருக்கேன். இன்னைக்கு நம்ம எம்டிஆர் வானொலி மூலியமா அவருடைய வாழ்க்கை வரலாப்புலாம் எழுதி சொன்னாங்க, கேட்டு சந்தோஷப்பட்டீங்க.
1: சந்தோஷம். அவர் வந்து எங்களுக்கு நிகழ்ச்சிகள் முத்து சிதறல் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம்
2: கொடுத்தாங்க. எனக்கு பதிவு போட முடியல, அதனால கேட்டேன் நானு. கடையில வந்துங்க சார், இப்ப வந்து இந்த ஊரடங்கு இன்னும் இருக்குது தமிழ்நாட்டுல மதுரையில. அப்படிங்கும் போது காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே நாங்க போய் மார்க்கெட்ல போய் சரக்கு எடுத்துட்டு வியாபாரம் பார்த்துக்கறதுனால பதிவு போட நேரம் இல்ல. ஆனா வானொலி வந்து ஒழிச்சுட்டே இருக்கும், பதிவு போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்க
1: மாட்டேங்குது. ஒவ்வொரு நிகழ்ச்சியை பற்றியும் பதிவு எழுதுவீர்கள். நன்மை தீமை எல்லாம் எழுதுவது நல்ல எங்களுக்கு அருமருந்தாக இருக்கு. அப்படி எழுதுறதா அது எங்களுக்கு சில
2: உங்களுடைய அந்த நம்ம பொதுக திண்டல் கண்டிப்பா நான் பதிவு போடுறேன். அந்த டைம் வந்து அப்பதான் கடையில எடுத்து வச்சிருவோம். அப்ப பொதுக திண்டல் கேட்டுட்டு நான் பதிவு போட்டுருவேன். மற்ற நேரத்தில் வந்து வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்குமா அது பதிவு போட முடியாம இருக்கு. பொதுக திண்டல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பொதுக திண்டல் வந்து அது என்ன சொல்றதுன்னா, அந்த ஒவ்வொரு அறிவிப்பாளரும் ஒரு வித்தியாசமான பாடல் கொடுப்பீங்க. அது கொடுக்கும் போது நமக்கு வந்து அந்த ரசனையோட கேட்கும் போது நல்லா இருக்கு. அப்படிங்கும் போது பதிவு போட்டதான் அது வந்து நம்ம எதனால அந்த பாட்டை ரசிக்கிறோம் அப்படிங்கறது வந்து உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், எனக்கும் சந்தோஷமா இருக்கும்.
1: நிச்சயமா
2: பதிவு போட்டுவிடுறது.
1: நிச்சயமா அந்த பதிவு நன்றா இருக்கு. நான் சிலவரை உங்களுக்கு திருப்பி பதில் போடுவேன். எழுதுகிறேன். உங்களுக்கு மட்டும் ஒரு பாடம் கேட்கறீங்களே, கேட்பேன் சில வேளையில.
2: ஆமா ஆமா, நீங்க கேட்டிருக்கீங்க. ரெண்டு மட்டும் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாடம் கேட்க மாட்டேங்குது அப்படிங்க?
1: ஆமா, எல்லோருடைய பாடலாம் பாடலுக்கும் வாழ்த்துக்களும் குறிப்பிடையும் எழுதுவீர்கள். அப்படி இருந்து இயற்பு கேட்பாரோ என்று பார்த்தா உங்களுக்கு பாடல் கேட்க மாட்டேங்க. எவ்வளவு தூரம் நீங்கள்
2: கேட்கக்கூடிய பாடல் எப்படியாவது நம்ம நேர்களை போட்டு
1: விட்டுறாங்க.
2: ஜாதிக்கு ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பாடல் வரியில வந்து எப்படினாலும் நம்ம பிடிச்ச பாடல் போட்டு
1: விட்டுறாங்க.
2: நல்லா இருக்கும். ஒரு காணம் நல்லா இருக்கும்.
1: இப்பொழுது எல்லா உறவுகளும் நல்ல பாடல்களையும் நல்ல நிகழ்வுகளையும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். 24 மணி நேரமும் நூல் பதிவு
2: போடுகின்ற
1: இப்ப பகல் கேட்காதவர்கள் இரவு கேட்கக்கூடிய சில நிகழ்வுகள் இப்படியான ஜனரஞ்சகமான நிகழ்வுகள் நூல் பதிவு போடும். பாட்டும் பதவியும் போடுவோம், கவிதையும் காணவும் போடுவோம். நிறைய நிறைய நிகழ்வுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும். அதுல இந்த தொடுமானம் நீங்களும் என்னுடைய பதிவுல இருக்கின்றீர்கள், லிஸ்டில இருக்கின்றீர்கள். உங்களையும் ஒரு தடவை நான் அழைப்பேன். நேரம் தம்பி உங்களை நான் எடுப்பேன். நாங்கள் சந்திப்போம் ஒரு தடவை காற்றலையில்.
2: நன்றி சார்.
1: இந்த வேலையில இன்னும் பாடலோடு வந்திருக்கின்றீர்கள் நீங்கள். இன்று நீங்கள் கேட்க வேண்டும் ஒரு பாடல் இல்லையா?
2: ஆமா, இப்ப ஒரு பாடல் கேட்கதான் வந்திருக்கு போன் போட்ட உங்களுக்கு. பாடல் வந்து படம் வந்து உன்னை நான் சந்தித்தேன். உன்னை நான் சந்தித்தேன் அந்த படத்துல இருந்து. அந்தி வெயில் மின்னி வரும் போலுது, மன்மதனின் மந்திரத்தை எழுது நீ எழுது அப்படிங்கிற பாடல் கொடுங்க.
1: அந்தி வேளையா?
2: அந்தி வெயில் மின்னி வரும் பொழுது மன்மதத்தின் மந்திரத்தை நீ எழுது. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ அப்படின்னு ஆரம்பிக்கும்.
1: அந்தி வெயில் மின்னி வரும் வேளை என்ன திரைப்படம் என்று கூறினார்?
2: உன்னை நான் சந்தித்தேன்.
1: ஓ, உன்னை நான் சந்தித்தேன். அந்த பாடலை கேட்பதற்கு என்ன காரணம்?
2: அந்த பாடல் வந்து எனக்கு வந்து அடிக்கடி நான் முணுமுணுக்கிற பாடல். ஏன்னா எனக்கு நான் டூ வீலர்ல போகும்போது நம்ம அறியாமலே ஒரு சந்தோஷமா இந்த பாட்டு பாடிட்டே போவேன்.
1: உங்களுக்கு உங்களை மகிழ்ச்சி படுத்துற பாடல்கள் இது ஒன்று.
2: இது ஒன்று. ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப மதுரையில தொடர்ந்து ஒரு வாரமா 20 நேரம் டெய்லி மழை பெஞ்சுக்கிட்டு இருங்க சார். இன்னைக்கு கூட நல்ல மழை. ஒரு வாரமா தொடர்ந்து மழை பெய்யுது, சந்தோஷமா இருக்குது.
1: அந்தி வெயில்,
2: அந்தி வெயில் மின்னி வரும் பொழுது மன்மதனின் மந்திரத்தை நீ எழுது எழுது. நல்லா இருக்கும் பாட்டு, அந்த இசை நல்லா இருக்கும், அது கொண்டு பாடல் வரிகளும் நல்லா இருக்கும். இந்த பாடல் கேட்டு கொஞ்சம் நாள் அட்டை ஆகிவிட்டதே நம்ம வானொலி கேட்கணும் ஆசைப்பட்டேன்.
1: யாரும் கேட்கவில்லை.
2: ஆமா இல்ல, நான் ஒரு டிப்பு, நானு மீரா மேடம் பேசும்போது இந்த பாட்டு கேட்டிருக்கேன்
1: நானு, அப்புறம்
2: 6-7 மாசம் முன்னாடி கேட்டிருக்கேன் நானு, போட்டு விட்டாங்க பட்டம்.
1: அந்தி வரும் மின்னி வரும் பொழுது கூறுங்கள். காலையில் எப்படி இருக்குன்றது அங்கே?
2: இங்கே அதான் டெய்லி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு சார். இப்ப பகல் நல்ல வெயில் அடிக்குது, இரவு நேரங்கள்ல வந்து நல்ல மழை. இன்னைக்கு நல்ல மழை, இன்னைக்கு ஒரு 6 மணில இருந்து 7:30 வரைக்கும் மழை மதுரையில.
1: ஓ, காலையில நீங்க எத்தனை மணிக்கு கடை திறப்பு?
2: காலையில வந்து இப்ப வந்து 8 மணிக்கு கடை திறந்துருவோம். காலையில 8 மணிக்கு திறந்து 8 மணிக்கு அடைச்சிருது. 8 மணிக்கு அடைச்சிட்டு ஆகணும் எல்லா கடையிலுமே, தமிழ்நாடு முழுவதுமே 8 மணிக்கு கடை அடைச்சாகணும். இன்னைக்கு 1st பஸ் விட்டுருக்காங்க, இன்னைக்குதான் போக்குவரத்து கழகம் வந்து நெருந்து விட்டுருக்காங்க.
1: அது குறியிருந்தார்கள் தளர்த்தப்பட்டிருக்கிறது இல்லாமண்டு.
2: ஆமா, இன்னைக்குல இருந்து கொஞ்சம் தளர்த்து பண்ணிருக்காங்க. அதாவது எல்லா கடையும் திறக்கலாம், 100% வேலையாட்களை வச்சு வேலையை அமைத்துக்கலாம், கோயில் எல்லாம் திறக்கலாம். கோயில்
1: சொல்லிருக்காங்க எத்தனை பேர் வரலாம் இல்லையோ,
2: சமூக இடைவெளி இருக்கணும் இருக்காங்க. ஆமா, இது வந்து நல்ல திட்டங்கள், நம்ம பாதுகாத்துக்கணும். சமூக இடைவெளி இருக்கணும், ஒருத்தர் ஒட்டாம இருக்கணும், முகக்கவசம் அணிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க என்ன இருக்கு சொல்ல முடியாது, நமக்கு என்ன இருக்கும் சொல்ல முடியாது. நம்மளே நம்ம பாதுகாத்துக்கணும்.
1: நிச்சயமா நிச்சயமாக நாங்களும் கவனிக்க வேண்டும். அதுதான்
2: நம்மளதான் பாதுகாத்து, நம்ம வந்து கரெக்டா இருந்தோம்னாக்கும் எல்லாமே தளர்வு பண்ணிடுவாங்க. நம்ம கையிலதான் இருக்குது, மக்கள் கையிலதான் இருக்குது. கூட்டம்
1: சேரக்கூடாது,
2: கொஞ்சம் இடைவெளி விட்டு நிக்கணும். அந்த மாதிரி இருக்கு சார். இப்ப பாத்தீங்கன்னாக்க நம்ம சின்ன ஜீவத்தில் பேசுவார், ரவி ஜபாஷன் ஒருத்தர்
1: பேசிருக்காரு.
2: அவர் கொரோனா வந்துருச்சு சார், அவருக்கு கொரோனா தொற்று ஒட்டி அவர் டெல்லி வரைக்கும் போயிட்டு இருந்தாரு.
1: ஆமா, டெல்லி போயிட்டு வந்து பாதுகாப்புல இருந்ததாகத்தானே கூறுவீர்கள்.
2: ஆமா, பாதுகாப்பு இருந்தாரு. இப்ப அவருக்கு வந்து அவர் ரிசல்ட் எடுத்து பார்க்கல, அவர் வந்து சர்ச்சில் வந்து அவருடைய கூட இருக்கிற ஒரு பாஸ்டருக்கு வந்து கொரோனா தொற்று வந்து அவர் இறந்துட்டாங்க. இறக்கவும் அப்புறம் அந்த கூட இருக்கிறவங்க பூராமே செக் பண்ணிருக்காங்க. ரவி ஜபராஜுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. வீட்டுல வந்து கூட்டிட்டு போய் தனிமைப்படுத்தி அங்கேயே 15 நாள் தனிமைப்படுத்தி வச்சிருந்தேன், வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. வீட்லயே வந்து 15 நாள் தனிமையில இருந்தார் அவர். அவரே ஒதுங்கிட்டாரு வீட்லயே வந்து, யார்ட்டையும் பேசுற யார்ட்டையும் ஒட்டல சொல்லிட்டாரு. யாரும் என்ன வர வேண்டாம் வீட்டுக்கு யாரும் வர வேண்டாம் அவர் எழுதிப்பட்டிருக்காரு.
1: முதல் தடவை மணிகண்டன் இவர் டெல்லிக்கு போய் வந்து அந்த உணவு விநியோகத்துக்கு போய் உதவி செய்து போட்டு வந்து இவருக்கு பாசிட்டிவ் வேண்டியது வீட்டுலயே இருந்தவர் அல்லவா?
2: அனுப்பிட்டாங்க திருப்பி அவரு வேலை பாக்குற இடத்துல ஒரு பாஸ்டருக்கு வந்திருக்கு. அவரு வந்து இறந்ததுனால இவர் வேலை பாக்குறவரு ஒன்னா வேலை பாக்குறவங்கனால செக் பண்ணிருக்காங்க. செக் பண்ணி பார்த்ததுல அதுல வந்து ஒட்டிருக்கு அவருக்கு வந்து. டெல்லி போயிட்டு வந்ததுல பாதிப்பு இல்ல அவருக்கு. அவரு கூட வேலை பாக்குறவரை இறந்ததுனால அவருடைய பாதிப்பு இவருக்கு ஆரம்ப
1: அப்படியா நலம் அடைய வேண்டும் ரேதன் துணை புரிய வேண்டும் அவருக்கு, அவர் சொந்த பாதுகாப்புல இருந்த நலம். மணிகண்டன் உடைய பாடல் ஹே ஐ லவ் யூ என்று ஆரம்பித்து தான் அந்த பாடல் தோங்குறது. பேசுங்க, கொடுங்கள் கொடுங்கள் கொடுங்கள்
2: சார்.
1: வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் சார்.
1: வணக்கம் ரவி ஜெபராஜ், நலமா இருக்கின்றீர்களா?
3: நலமா இருக்கிறேன் சார், சுகமா இருக்கிறேன்.
1: சுகமாக இருக்க வேண்டும் சிவராஜ். இப்பொழுது ஒரு செய்தியை உங்களோட மைத்தினர் கூறினார், சற்று கவலையாக இருந்தது. ஆனால் இறைவன் அருள் உங்களுக்கு என்றும் உண்டு. நீங்கள் ஒரு ஜீவகாரண்யம் என அறம்பளி செல்வர், உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது, இறைவன் துணை இருப்பார் உங்களுக்கு. இதுவும் கடந்து
3: சார், நாளைக்கு பிளட் கொடுக்க போறேன் சார், பிளட் கேட்டிருக்காங்க.
1: அந்த பிளட் கண்டுபிடிச்சு சொல்லுறாரு பாசிட்டிவ் கறி வந்து.
3: ஆமா சார், பாசிட்டிவ் சொல்லி சுகமாயிட்டு. இப்ப நாங்க சுகமானதுல எங்க பிளட் எடுத்து சிக்கா இருக்காங்கல்ல, சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு
1: இரத்த தானம் செய்ய போகின்றீர்கள். நல்ல சேவை, இறைவன் துணை இருக்கட்டும் உங்களுக்கு. நல்ல சேவை, அந்த வைத்தியசாலையில் இருந்து நீங்கள் ஆரம்பித்து வந்ததன் பின்பு இந்த உடல்நிலை உங்களுக்கு தெரிகிறதா வித்தியாசம் எதுவும்?
3: ஆமா சார், நல்லா இருக்கும் சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல.
1: அப்ப அந்த அது கொரோனா வந்த காலத்திலே உங்களோட உடல்நிலை எப்படி இருந்தது?
3: அப்பவும் கொஞ்சம் இருமல் இருந்தது சார், மற்றபடி காய்ச்சல் எல்லாம் ஒண்ணும் இல்ல, சோர்வு எல்லாம் இருக்கும், இருமல் நிறைய இருந்தது.
1: சரி, அது சுகப்பட்டு வந்த பின்பு உங்களுக்கு ஏதாவது வாசைகள் ருசிகள் மாற்றம் தெரிகிறதா?
3: சுத்தமா இல்ல சார்.
1: உங்களுக்கு இல்லையே, அது உங்களுக்கு அந்த ஆரம்ப கட்டத்திலே அது இருந்திருக்கிறது போலும். அவர்கள் குணம் அது பராமரிப்பிலே வைத்த போது குணமடைந்துவிட்டது. இறைவன் அப்படி உங்களுக்கு ஒரு சோதனை காலம், உங்களுக்கு இறைவனுடைய இதெல்லாம் சோதனைகள், அதிலேயும் நீங்கள் அனுபவம் பெற வேண்டும் என்று இறைவன் உங்களுக்கு ஒரு கட்டத்தை தந்து மீட்டெடுத்திருக்கின்றார். நீங்கள் செய்த அறம் மரம் உங்களை காத்திருக்கின்றது. இன்று சரி, இந்த வேளையிலே உங்களோட வாழ்க்கை அனுபவத்தை இப்படிப்பட்ட உங்களுக்கு என்ன பாடலை நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள்?
3: சொல்லுவாரு
1: நீங்க
3: சொல்லுங்க. சினிமா பிக்சர் நிறைய பாக்குறது.
1: அப்படியா? பாக்குறது இல்ல, கேட்பதும் இல்லையா?
3: சவுண்ட் கேட்கும்.
1: உங்களுடைய கிறிஸ்துவ பாடல்கள் இருக்கு தானே, தவ பாடல்கள், அப்படியான பாடல்கள்
3: பாடல் எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே போட்டீங்க நல்லா இருக்கும்.
1: நல்ல ஒரு பாடல், எத்தனையோ ஆண்டுக்கு முந்தி வந்த பாடல் எல்லாம் இயேசுவே என்ற பாடல் எனக்கு நல்லா பிடிக்கக்கூடிய ஒரு பாடல். எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம்
3: பூமியில நமக்கு அவர் தான் சார்.
1: யா எல்லாம் எனக்கு எல்லாம்
3: ஆசீர்வாதம் அவர் தான்.
1: நான் ஆரம்ப காலத்திலே பாடசாலையில் படிக்கும்பொழுது 6ஆம் 7ஆம் 8ஆம் வகுப்பு படிக்கிற காலத்திலே ஒரு கிறிஸ்தவ தலைமை ஆசிரியர் தான் அங்கே இருந்தார். கிறிஸ்தவ பாடசாலை தான் எனக்கு கிடைத்தது அட்மிஷன். அங்கே அதிகாலையிலே புதிப்பாடல்கள் இந்த பாடல் எல்லாம் எங்களுடைய மூத்த சகோதரிகள் பாடுவார்கள். உயர் வகுப்பு சகோதரர்கள், சின்ன குழந்தைகள், உயர் வகுப்பு சகோதரிகள் நான் வந்து பாடுவார்கள். தந்தானை துதிப்பேமே என்ற பாடல், அந்த பாடல்கள் இயேசு என்றது நீ எனக்கு ஒரு இன்பம் பிறக்குதம்மா, அப்படியான பாடல் எல்லாம் பாடுவார்கள். அதே போன்ற ஒரு ஆன்மீகமான இதயத்தை இழுக்கக்கூடிய, இதயத்தில் பதியக்கூடிய ஒரு ஒரு அமைதியை தரக்கூடிய பாடல் இன்றைய பாடல்களில் இல்லை என்பதே என்னுடைய கருத்து. அதை என்னவோ தெரியவில்லை.
3: நிச்சயமா சார், நிச்சயமா.
1: இப்பொழுது பாட கிறிஸ்தவ பாடல்களும் ஏதோ சினிமா பாடல்கள் மெட்டிலே இவர்கள் பாடுகிறார்கள்
3: எல்லாம்.
1: ஆனா இந்த பாடல்கள் பாடியவர்கள் பி லீலா, ஈஸ்வரி, சுசீலா போன்றவர்கள் பெரிய பிரபல்யம் வாய்ந்த பாடகர்கள் பாடிய பாடல்கள் இந்த பாடல்.
3: ஆமா சார்,
1: அருமையான
3: பாடல். நவரோஜி நல்லா பாடியிருப்பாங்க, ஆயிரக்கணக்கான பாடல்
1: பாடியிருக்காங்க. தெய்வீக பாடலும் மிகவும் அற்புதமாக இருக்கும். உங்கள் பாடல் காற்றலைக்கு வறுமையா நல்லது, உங்களோட பேசிய மகிழ்ச்சி. இப்பொழுது நன்றி, நன்றி மணிகண்டம். நீங்கள் முதலாவதா வந்து இணைந்து சிறப்பித்தீர்கள். உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது, இப்பொழுது தருகின்றது. கதம்பர் நிகழ்ச்சியிலே நாளைக்கு வர வேண்டிய பாடல், ஆனால் இப்பொழுது நீங்கள் முதலாவதாக வந்து இணைந்து இந்த பாடலை கேட்டபடியால் அந்த பாடல் ஹே ஐ லவ் யூ என்றுதான் ஆரம்பிக்கிறது. அந்த பாடல் காற்றலைக்கு வருகின்றது. கேட்டு மகிழ்ந்தோம். இணைந்து சிறப்பித்த உங்கள் இருவருக்கும் உங்கள் நன்றி. முனிவர்த்தனை வானொலி நீங்கள் நீண்ட நாள் நீங்கள் நல்லது, நல்லது, நல்லது. கேட்போம் பாடலை.

அதுக்காக சத்தங்கிறதாக இருக்குங்க. உயிர் பாடல்கள் தான் இங்கே வருகின்றது, ஓடி வருகின்ற உடனே. அந்த பாடல் சத்தம் குறைவாக இருந்தது, அதனால் மாற்றிவிட்டேன். இப்ப தருகின்றேன் பாடலை. நான் சந்தித்தேன் இதுவும் அல்ல, இந்த பாடலும் அல்ல. என்ன அந்த பாடல் சரியாக கிடைக்குது? அந்த வேல் பந்தி பாடலை நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன். மலையாளம் பாடல்கள் குறுக்கே வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பாடல் வரி முதல் வரியை அடித்தால் அந்த பாடல் தோன்றுகிறது இல்லை. இது ஒரு பாடலா இருக்கின்றது. நான் சந்தித்தேன் இருங்கள், நான் தருகின்றேன் இந்த பாடலை. அந்தி வெயில் மின்னி வரும் பொழுது என்ற பாடல் எடுப்பதற்கு கடினமாக இருக்குது. எப்படி என்றால், இப்பொழுது வந்த அந்த ஐ லவ் யூ என்ற திரைப்படம், உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்திலிருந்து வந்த பாடல் சத்தம் இல்லாமல் வருகின்றது. சில வலைத்தளங்கள் எங்களுக்கு சதி செய்கின்றது. இது மீண்டும் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் பாடல் தேடிக்கொண்டிருக்கும் வேளையில் நீண்ட நாட்களின் பின் வந்து அந்த உறவு மணிகண்டன் அவர் கேட்ட பாடல் எங்களுக்கு கடினமாக இருக்கின்றது. ஐ லவ் யூ என்று ஆரம்பித்த இந்த பாடல், மின்னி வரும் அந்தி வெயில் மின்னி வரும் வேலை என்ற அந்த பாடல், அதைத்தான் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு கிடைக்கும் அந்த பாடல் உன்னை நான் சந்தித்தேன், உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்து பாடல் வேண்டும். நல்லது, உங்களுடைய பாடலை எடுத்து தேடிக்கொண்டிருக்கின்றேன். நெஞ்சமே அடுத்த உறவு நீங்கள் வரலாம், வந்து பேசுங்கள். நான் பாடலை தந்து கொண்டிருக்கின்றேன். அடுத்த மகாலுமி நீங்கள் வந்துவிட்டு சென்னுவிட்டில் வாருங்கள், ஓடி வாருங்கள். நாங்கள் அவர்களே பாடலை தேடிக்கொண்டிருக்கும் வேளை நீங்கள் வந்து பேசலாம். மகாலிங்கம் வரலாம், காற்றலைக்கு வாருங்கள்.

0: வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் மாலிங்கம். வணக்கம் வணக்கம்.
2: நலமா?
1: நான் நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா மாலிங்கம்?
2: நலமா இருக்கேன் ஐயா. அம்மா நலமா இருக்காங்களா?
1: அம்மா நலமாக இருக்கின்றா. உங்கள அம்மா சுகமா இருக்கின்றா? ஆனா சற்று ஓய்வு கொடுத்திருக்கின்றது. தனக்கு டயர்ட் மாதிரின்னு சொன்னா உடனே நீங்கள் இருந்தீங்க நான் சொல்கின்றேன் என்று நேற்று நீங்கள் கேட்டதை நான் அங்கே கூறுகின்றேன். நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து விட்டதா?
2: ஓரளவுக்கு இன்னைக்கு முடிஞ்சிருக்கியா?
1: நல்லது நல்லது நல்லது. விவரம் வேண்டாம்.
2: முட்டுப்புள்ளி வச்சிருக்கேன்.
1: சரி, உங்களோட

0: முடியவில்லை, நாளைக்கு மீதி இருக்கின்றது வந்து அதுல சென்று நல்லது.
1: ரவி கூட சொல்லியிருப்பாரு,
0: ஓ ரவி வந்து பாடல் கேட்டுட்டு சென்றார், ரவி பாடல் கேட்டு சென்றார், நலமாக இருக்க வேண்டும். சரி, என்ன பாடல் என்று உங்களுக்கு கதம்பத்தில் வந்து கேட்க இருக்கின்ற
1: சந்திப்போமா அந்த பாடலையா?
0: யாரை சந்திக்க போகிறீர்கள்?
1: சொல்லுவதான், வேற யார சந்திப்பா?
0: இன்றைக்கு இன்றைக்கு போய்த்தானே வந்திருக்கேன் சந்திக்க.
1: ஆமா,
0: சந்திக்காம வந்து விட்டீர்களா?
1: ஆமா,
0: சரி, சந்திப்பு அப்ப போற என்ன சிந்திக்க போறீர்கள்? சந்திப்போமா என்று சந்திப்போமா, தனிமையில் நம்ம பற்றி சிந்திப்போமா,
1: தனிமையில் நம்மை பற்றி
0: அப்படி என்ன சிந்திக்க போனீர்கள் இந்த நேரத்தில்? சரி, நீங்க தொடுவானம் கேட்டீர்களா, ரேவதியுடைய தொடுவானம்?
1: இல்லீங்களா? அதான் நான் வெளில போயிட்டேன்.
0: ஓகே, மரவழி வரத்துல கேட்கிறேன். நன்றா, இந்த எல்லோரும் வாழ்த்துக்கள் எழுதி கொண்டு இருக்கிறார்கள்.
1: ரேவதி அம்மா வந்துட்டாங்களா?
0: அவங்க தான் வந்தாங்க இன்னைக்கு. அவங்க இன்னும் காட்டுக்கு வர, காட்டுக்கு போறதான்
1: எல்லாரோடய விமர்சனத்தையும் அவங்க சொன்னாங்க. அவங்க இன்னைக்கு மாட்டிருக்காங்க. அவங்க எப்படி எல்லாம் சொல்லி இருக்காங்கன்னு பண்றது விட்டுட்டோமே, அதான் பெரிய கவலையா. அடுத்த மறு ஒளிபரப்புல நிச்சயம் கட்டணும்.
0: நிச்சயமா மறு ஒளிபரப்பு உங்களுக்கு அறிய தருவது நீங்கள் கேட்கலாம். அது ரெண்டு மூணு தடவை, அடுத்த வாரம் வரைக்கும் ரெண்டு மூணு தடவைகள் வரும் மறு ஒலை. எப்படியான நிகழ்வு நிச்சயமாக வரும் ஐயா. நன்றி.
1: நட்சத்திர நட்சத்திர பேச்சாளருங்கிற மாதிரி நட்சத்திர நேயர்
0: இல்ல, இது நட்சத்திர நேயர் என்று இல்ல, உங்களுடைய உடம்பு உங்களுடைய வாழ்க்கையை பத்தி பகிர்ந்து கொள்றதானே. நாங்களெல்லாம் நட்சத்திர நிலையில இல்லை தானே,
1: இல்ல
0: சாதாரண உறவுகள் தானே,
1: உறவுகள் தான். ஆனாலும் அவங்க வந்து ஒரு திறன் உள்ளவங்க. இருந்தாலும் அந்த நம்ம வந்து அந்த அளவுக்கு ஈடுபாடோட அம்மாவுக்கு உறுதுணையாவும் ஒத்துழைப்பும் கொடுக்கிற ஒரு அம்மா.
0: நீங்களும் தானே, எல்லோரும் தானே, எல்லோரும் தானே இருக்கின்றோம். இதுவே திறமைசாலிகள் என்று இல்லையா, சொந்த வாழ்க்கையை பகிர்ந்து கொள்கிறோம். அவ்வளவுதான். காட்டலையில் வந்து நீண்ட கால உறவாக நீங்க சொன்ன நிறையங்களோட ஒத்துழைத்து தந்து காட்டலையில் இணைந்திருந்து மொழியல் தமிழ் தமிழ் வானொலியில் ஈடுபாடு கொண்டு அக்கறையோடு இருப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வாங்க. இதே நட்சத்திர நிலை என்று நாங்கள் யாரும் இல்லை, நாங்கள் எல்லோரும் உறவுகள். ஒவ்வொரு நான் வந்து என்னுடைய நிலையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுறேன், நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. அப்படித்தானே ஐயா?
1: ஆமா ஐயா.
0: இதுல வந்து நட்சத்திர அளவுக்கு நாங்கள் யாரும் இல்லை, ஆனா நீங்க சொன்ன பேரும் வானொலிகளே வந்து நீண்ட காலமாக உழைத்து எங்கள் வானொலியோடு ஒத்துழைப்பு தந்து வளர்த்து கொண்டிருக்கின்ற ஒருத்தர்னு கூறலாம்.
1: நல்ல குணம் ஐயா, நல்ல குணம் இருக்கிறவங்க
0: எல்லாருக்கும் நல்ல குணம்
1: நிக்காம
0: எல்லோரும்.
1: ரேவதியம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த ஒரு சரி செல்வகுமாரா மஜிதா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க வந்து
0: எல்லோரையும் தெரிந்து
1: வைத்திருக்கா,
0: எல்லோரையும் தெரிந்து எல்லோருடைய மனதிலும் நல்ல
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் அப்பா வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் நேர்சி ராணி வணக்கம்.
1: எனக்கு எப்படி
0: நலமா இருக்கீங்களா? நல்லது, நலமா இருக்க வேண்டும், நலமாக இருக்க வேண்டும். நல்லது, பேசிக்கொள்ளுங்கள். நீங்கள் என்ன பாடுறீங்க? நலமாக
1: இருக்கம்மா. நீ உங்களை பார்த்து ஒரு வாரம் மேல ஆகுது.
2: எனக்கு
1: இல்ல, பிரச்சனை எனக்கு இல்ல.
0: என்ன பாடலம்மா நீங்கள் கேட்க வந்தீர்கள்?
2: முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி ஒன்றுக்குள் கண்ணாக அந்த பாட்டு
0: முத்துக்கு முத்தாக அன்பு சகோதரர் பத்திரப்பு. நல்ல பாடலம்மா, நல்ல பாடலாம். நானும் ஒரு பாடலை கேட்டிருக்கேன். இந்த தொடுவானம் கேட்டீங்களா? தொடுவானம் ஏழு மணிக்கு
2: தொடங்கி
0: தொடுவானம் என்று சொல்றேன். ஒவ்வொருவருடைய எண்ணங்களையும் தொட்டு
2: அப்பா.

0: ரேவதி அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்கள படிக்க வச்சாங்க வளர்த்தாங்கன்னு அப்பாவை பத்தி ரொம்ப பெருமையா
1: சொல்லியிருந்தாங்க.
0: கேட்டேங்கப்பா, ஃபுல்லாவே கேட்டேங்கப்பா, அருமையா இருந்ததுங்க. நிகழ்ச்சி
1: ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் மறுபக்கம் இருக்கின்றது. உங்களுக்கும் சந்தர்ப்பம் வரும்போது நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டியதுதான். ஒழிப்பு மறைவில்லாமல் உங்களோட பகிர்ந்து கொள்ள நல்ல விடியம் இது. எங்க கலைவாணன் சென்று விட்டார்?
0: இந்த இருக்காங்க பாப்பி
1: குழந்தைகள். கலைவாணன், வணக்கம். தொலைபேசி அழைப்பு வருவது
2: நேற்று நல்ல இடியோட மழையா.
1: அப்ப உங்களுக்கு எல்லாம் பயிர்களுக்கு அந்த உங்களுடைய அறுவடை எல்லாம் முடிஞ்சு விட்டதா?
2: முடிஞ்சிருச்சு.
1: அப்ப காரியம் இல்ல இப்பொழுது என்ன? காய போட்டு வைக்கலாம். மழை நீர் வைக்கலுக்குள்ள காற்று மழை வெயில் இந்த இதுக்குள்ளாலேதான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கு. சாதாரணமானதில்லை. இதுக்குள்ளாத போட்டு போட்டுதான் நாங்கள் வாழ்கிறோம். எல்லோரும் சொல்ல வாழ்க்கை ஈஸியானது. வாழ்க்கை என்பது இலகுவானது அல்ல என்பதுதான் என்னுடைய முடிவு. வாழ்க்கை சாதாரணமான பலது பலவற்றை நான்
2: மனிதன் எவ்வளவு போராட்டம் போடுறானோ அதே மாதிரி பயிர்களும் போராட்டம் போட்டுதான் அது விளைஞ்சு வருது.
1: அவர்களுக்கும் வாழ்க்கை தான் ஐயா. மூன்று மதம் மூன்று மத வாழ்க்கையில அவர் முளைத்து வளர்ந்து குறித்து வந்து ஊரை வந்து பூர்த்து கதிர் வந்து முட்டி எடுக்கும் வரைக்கும் அவர்களுக்கும் போராட்டம். காற்று மழை வெயில் ஏற்றுக்குள்ள போராட்டங்கள். மாடு வாடு சென்று அழித்துவிடும். சில நோய் கிருமிகள் வந்து அழிக்கும். அதற்கு நாங்கள் நோய் எதிர்ப்பு மருந்து சாதாரணமானது இல்ல. இது இலவசமான கடையில போய் காசை கொடுத்து பொருளை வாங்குவது போல அல்ல வாழ்க்கை என்பது. இறைவன் தந்தைந்த ஆன்மா உழந்து கொண்டிருக்கின்றது. உழன்று கொண்டிருக்கின்றோம் எல்லாம் இந்த ஒருஜான் வயிற்றுக்காக இல்லையா? நீங்கள் இந்த ஒருஜான் வயிற்றுக்காகத்தான் இந்த பாடுபாடுகள்
2: எல்லா பாடல் பாட. ஆமா,
1: இதற்காகத்தான் வேறு எதுக்குமே இல்லை. எங்களை உழைப்பில எத்தனை வீதம் என்று பார்த்தால் எத்தனை வீதமான பொருள் எங்களை உணவுக்காக செலவழிக்கின்றோம். உணவு இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. தலைவாணன் நீங்கள் கூறுங்கள் ஐயா. தலைவாணன் பாடலை கூறிவிட்டு செல்லுங்கள். கலைவாணன்
3: அப்பா, என்னுடைய பாடுப்பா
1: கூறுங்கள்.
3: வந்து தொடர்ந்து
1: உங்களோட தொலைபேசி
2: கொஞ்சம்
1: விக்கி விக்கி பேசி புரியவில்லை. என்ன ஒன்று புரியவில்லை. மீண்டும் பாருங்கள். தொலைபேசி ஒத்துழைக்கவில்லை. நீங்கள் சொல்லுவதை ஒன்றும் கேட்கவில்லை. எங்களுக்கு
2: கொஞ்சம் இடம் மாறி வாங்க.
1: என் உறவுகளும் இந்த காத்து
3: கொண்டிருக்கிறேன்.
1: அடுத்து வாரம் நீங்கள் உணர்ந்து தெளிவாக இல்லை. வாருங்கள், மீண்டும் வாருங்கள். மறுபடி மாலையும் நீங்களும் அழைப்பில் நினைஞ்சீர்கள். மீண்டும் வரலாம். இனி ஒரு அன்பு உறவு வந்து நிற்கின்றார். அவர் யாரும் அழைத்துக் கொண்டிருக்கின்றார். யார் என்று தெரியவில்லை. நன்றி மாலையும் உங்கள் பாடல் காத்தொலைக்கு வரும். கேட்டு மறந்துடலாம். காத்தொலையில் அல்ல, உங்களுடைய கதம்ப நேரலை விருப்பத்திலே வருகின்றது பாடல். நன்றி நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றி
1: நன்றி மாலையும் இணைந்த சிறப்பிக்கு நன்றி. அடுத்த உறவு யார் அவர் சென்று விட்ட வந்தவர் இப்பொழுது லெனின் வந்திருக்கார். வணக்கம் வணக்கம் லெனின். லெனின் வணக்கம். நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள் மகனே. இதே அந்த கூட்டு இணைப்பு எனக்கு ஒத்து வராது. ஒரு நாள் வணக்கம் வணக்கம் லெனின். நலமாக இருக்கின்றீர்களா லெனின்? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. தொடுபானம் நல்லா இருந்ததா? தொடுபானம் கேட்டீர்களா? ஒவ்வொரு பேரும் அப்படித்தான் தொடுபானத்துக்கு
3: வருவாங்க.
1: அனைவரும் தொடுபானத்துக்கு நல்லது ஐயா. நல்லது கேட்டு நல்லது நல்ல விடயம் சென்றது. என்ன பாடல்? முதல் பாடலை கூறுங்கள். தொலைபேசி இணைப்பு சரியாக வரும்போது பாடலை கூறுங்கள்.
4: அப்ப எனக்கு கோட்டை மலை திரைப்படம் பா.
1: கோட்டை மலையா? சரி, கோட்டை மலையில என்ன பாடல்? வாகனத்தின் ஒளிதான் நீ மூலமாக செல்கின்றது. என்ன பாடல் கோட்டை மலையில?
4: அப்பா
1: கூறுங்க என்ன பாடல்?
4: காற்றோடு குழலின் நாதமேப்பா.
1: காற்றோடு
4: நாதம்.
1: காற்றோடு குழல் நாதமா? சரி, அந்த பாடல் காற்றோடைக்கு வரும். அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறுவோம். இப்பொழுது என்னுடைய இணைப்பு துல்லியமாக இல்லை, என்னுடைய இன்னொரு இணைப்பு வருகின்றது. மீண்டும் வாருங்கள், சரியா? மீண்டும் வாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா. நீங்கள்
5: வணக்கம்.
1: அருளானந்தம்.
5: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் அருளானந்தம். நிலமாய்
5: அருளானந்தம் பாரதி.
1: அருளானந்தம் பாரதி, நிலமாய்
5: இருக்கின்றீங்களா?
1: இருக்க வேண்டும். நீங்கள் எந்த இடம் என்று கூறுகிறீர்கள்? உங்களுடைய ஊரின் பெயர் மன்னார்கோட்டை.
5: மன்னார்குடி.
1: மன்னார்குடி
5: பக்கம்
1: பரவக்கோட்டை. பரவக்கோட்டை என்ன? சரி இல்லையா? பரவக்கோட்டை, அருளானந்தன் பாரதி. சரி, முதலில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கூறுங்கள், பின்பு பேசுவோம்.
5: எனக்கு தளபதி படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு போட்டோம்.
1: இல்ல, நீங்கள் தான் கூற வேண்டும் பாடல். என்னுடைய நான்கோட என் விருப்பமாக இல்ல முடியும். நீங்கள் தானே பாடல்
5: கேட்கும். சுந்தரி ஒரு பாட்டு,
1: சுந்தரி கண்ணால் ஒரு சேரியா தானே? நீளமான ஒரு பாடல், சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி என்ன பாடல், அப்படிதானே?
5: சரி,
1: ஆமா. சரி, தொடுவானம் கேட்டீங்களா? உண்டு.
5: ஆமா ஐயா, ஆமா. பேசுனாங்க உங்களை பிடிக்கும், நல்லா பேசுவாங்க.
1: உங்களுக்கு தெரியும் அவங்களை? முன்பு
5: அவங்க டெய்லி அவங்க பேசிட்டு இருப்பாங்கல்ல, பேர பிள்ளைங்களா வருவாங்க
1: பேசுவாங்க.
5: எங்க வீட்டுல அவங்க, எங்க வீட்டுக்காரவங்களும் அவங்களை எப்ப பிடிக்குங்க பேசுவாங்க. பேசினா எங்க போ, எப்ப வந்தோம்னா கேப்பாங்க.
1: நல்ல விடயம், நல்ல விடயம். நீங்க கேட்டு மகிழ்ந்ததுக்கு நன்றி. அதை பற்றிய விவரம் கூறுவதற்கு நன்றி. பாரதி இருக்காங்களா? நீங்கள் வேற என்ன, நீங்கள் என்ன பணியில் இருக்கின்ற பணி, என்ன பணியில் இருக்கின்றீர்கள்? வீட்டில் இருக்கின்றீர்களா?
5: இல்ல இல்ல, என் வீட்டுல இருக்கிறேன். இப்போ விவசாயம் தான்.
1: என்னடா, இன்று தானே நீங்கள் வந்து அடைந்தீர்கள். நீங்கள் கூறலாம், உங்களுடைய விவரங்களை கூறலாம். வீட்டில் இருக்கின்றீர்கள், பணி. எத்தனை குழந்தைகள்?
5: எனக்கு இரண்டு பெண் குழந்தைங்க, ஒரு பையன்.
1: நல்லது, இரண்டு பெண் குழந்தைங்க, ஒரு பையன். அப்ப இந்த வானொலியை நீங்கள் நீண்ட நாளாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், அப்படித்தானே?
5: ஆமா ஐயா.
1: எந்த நிகழ்ச்சி, எந்த நிகழ்ச்சியை கூடுதலாக நீங்கள் கேட்பீர்கள்?
5: எப்பவும் சாயங்காலம் 4 மணிக்கு நேரு விருப்பம் இருக்குல்ல,
1: நேரு விருப்பம்
5: என்னுடைய சின்ன குழந்தைகள், சின்ன பையன்ல இருந்து இலங்கை வானொலி அதிகமாக கேட்டேன்.
1: இலங்கை வானொலியோடு ஈடுபட்டிருந்திருக்கு. நல்லபடியா? இலங்கை வானொலியில் கேட்ட உறவுகள் அத்தனை பேரும் ஒரு திருப்திகரமான உறவுகளாகத்தான் உங்களோடு இருக்கின்றார்கள். புதிய பாடல் போடுங்கள். அதையும் எங்கள்கிட்ட இருக்கிறது பொங்கும் புதுவெள்ளம் வாரம் ஒருமுறை வரும். அது புதிய திரைப்பட பாடல்கள் தருவோம். அந்த பொங்கும் பொம்பனல் மாதிரி என்னுடைய இருக்கிறது ஏனைய நிகழ்வுகள். ஒவ்வொரு அறிவிப்பாளர்களும் புதிய புதிய பெயர்ல புதிய நிகழ்வுகள் கொண்டு வருவார்கள், பாடல்கள் எல்லாம் கொண்டு வருவார்கள், தகவல்களை பரிமாறிக்கொள்வார்கள். வருகின்றது ஒரு சொல் பாடல்கள் வரும், செய்மலை வரும், அமிதகானம் என்று பல நிகழ்வுகள் வந்து கொண்டிருக்கும். அன்றும் இன்றும் இந்த பாடல் வந்து கொண்டிருக்கும். இரண்டு இருமொழி பாடல்கள் தருகின்றார்கள். முத்துச்சுவரல் என்று ரேவதி அம்மை கொண்டு வருவாங்க. அதோட என்னுடைய சாகல் ஹமீத் அவருடைய நிகழ்வு கூறுங்கள்.
5: எங்களுடைய
1: செய்தி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு தடவை செய்தி வரும், உலக செய்திகள் வரும். நல்ல நிகழ்ச்சி. உலகத்தை ஏற்பட்டு முதல்ல நான் அவர் வந்து டென்மார்க்கில் இருந்து அவங்களுக்கு அவர் தனதார் அறிவிப்பார். துரை கே எஸ் துரை அவர்கள் டென்மார்க்ல இருந்து அந்த செய்தி தருகின்றார். வருகின்றார் ஜனரஞ்சகமாக மக்களுக்கு
5: அருமையா இருக்காரு அவரு.
1: நல்ல செய்தி.
5: நெருக்கி உங்க குரல அவருக்கும் ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்கும் சார்.
1: அப்படியா? எனக்கும் அவருக்கும் ஒரே மாதிரி இருக்கலாம். நல்லது. என்னுடைய அம்மா நல்லா இருக்காங்க. இப்போ ரெண்டு நாள் ஓய்வு எடுத்திருக்காங்க. அவங்க சற்று கொஞ்சம் களைப்பு மாதிரி. அப்ப உற்சாகமாக வானொலிக்கு வந்தா நீண்ட நேரமாக இருப்பது. காதில நாங்கள் இந்த ஹெட்போன் போட்டு கொண்டு பேசுவோம் உங்களோட. அந்த ஒளி எப்பொழுதும் உங்களுக்கு காதுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறதானி. அதனால சில சமயம் உங்களுக்கு கரைச்சல் வேறு உண்டு. அவ கொஞ்சம் வருவார், நாளைக்கு வருவார். இன்றைக்கு வர இருந்தார். நான் தான் அவ இல்லை மகளே நீங்கள் இருங்க, நான் செய்யுங்க, நீங்க நாளைக்கு வாருங்க, நீ நோய் வருங்கள் என்று உணவு எல்லாம் கவனம் குறைவு வானொலியோடு இருந்து விடுவார். என்னவென்றால் இப்ப எங்களுக்கு இப்பொழுது பகல் நேரம் இங்கே கனடாவில் அருளானந்தன். இப்ப கனடாவில் எங்களுக்கு பகல் நேரம், பகல் நேரம் 12:40 நண்பகல். அதேபோல உங்களுக்கு இப்பொழுது இரவு 10:11. அப்ப பகல் வேளையிலும் நாங்கள் வானொலியில் இருக்கின்றோம். உங்களுக்கு பகல் வேலை வரும் பொழுது உங்களுக்கு இரவு வேலையா போய்விடும். சரியா? அந்த வேளையிலே நாங்கள் பேசும்போது நாங்கள் நீச்சல் தூக்கம் பிடிச்சுதான் உங்களோடு பேச வேண்டும். அப்ப பகல் வேளையிலே எங்களுக்கு அழைப்புகள் வரும், நிகழ்ச்சிகள் வரும், தொகுப்புகள் இருக்கும், எடிட்டிங் என்று பலபடி எங்கள் இருக்கின்ற அதிலே தூக்கம் பிடிக்க வேண்டிய நிலை என்னுடைய மகளுக்கு கூடுதலாக இருக்கு. நான் எப்படியும் இரவு 1 மணி 2 மணி ஆகும் தூக்கத்துக்கு போவதற்கு. அதிகாலையில நான் 6:30 உங்களுக்கு நேர் நேரத்துக்கு வர வேண்டும், நேரலைக்கு வர வேண்டும். அப்ப அது நேரலை நாங்கள் 2 பேரும் செய்கின்றோம். மற்றது மற்ற நேயர்கள் செய்கின்றார்கள். மற்ற இடங்களில் இருந்து எங்களுக்கு அறிவிப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள். குவாய்த்லேருந்து செய்கிறார்கள், ரேவதி அம்மா செய்கின்றார், ஜெகபர் ஷாவி கையா செய்கின்றார், அதே போன்று மஜித் பூனா பம்பாயிலிருந்து செய்கின்றார், அதை விட கரூர்ல இருந்து கண்ணன் அப்படி எல்லோரும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் இருக்கின்ற காளிதாசன் போன்ற எல்லோரும் இருக்கின்றார்கள். அவர்கள் அங்கங்கு இருந்து எங்களுக்கு செய்யக்கூடிய வசதியை ஏற்படுத்தி இருக்கின்றோம். நிகழ்ச்சிகள் பல இடங்களிலும் வர நிறைய நிகழ்வுகளும் நிறைய அறிவிப்பாளர்கள் இருக்கின்றது. நேரம் 24 மணி நேரம் தான் கிடைத்திருக்கின்றது. அதற்குள்ளதை நாங்கள் செய்ய வேண்டும். அடுத்தது ஒரு நிகழ்வு 2-3 தடவை
5: வந்து ரொம்ப
1: குறுங்கள்.
5: நம்ம ஒவ்வொரு வந்து எல்லாரும் கேட்கக்கூடிய அளவுக்கு எல்லாரும் பேசுறதுக்கு உள்ள வாய்ப்புகள் இல்ல. வந்து ஒரு நம்ம ஒரு குடும்பச்சினுள்ள சேனல் மட்டும்தான் சார் இருக்காது. எல்லாருமே ஒரு ஆமா எல்லாரும் பேசுறத பார்த்தா ஒரு ஆசையா இருக்கு எனக்கு. எப்பவுமே நேற்று நைட்டுக்குள்ள ஒரு மருந்து
1: சொன்னீங்கல்ல, உறவுகள் வந்து கலந்து கொள்வார்கள்.
5: நைட் 1 மணி நேரம் கேட்டு
1: கேட்டிருந்தேன்.
5: ரொம்ப அது
1: கிடைத்த நேரம்
5: அந்த மாதிரி.
1: ஆமா, கிடைக்கிற நேரத்தை பயனுள்ளதாக பயன்படுத்த வேண்டும். அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் பாத்தீங்களா? இப்ப இந்த மருந்து விஷயத்தை நாங்க நேற்று நானும்
5: பயனுள்ளதா இருந்துச்சு. ரொம்ப எல்லாருமே ஆர்வமா கேட்டாங்க.
1: நிச்சயமாக நிச்சயமா அப்படியே எடுத்துக்கொண்டு வர வேண்டும். எடுத்துக்கொண்டு வந்தால் நாங்க எல்லோருக்கும் பயன்படும். ஊடகம் தானே, உலகளாக இருக்கும் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் இணைந்து 2வது முறையும் இந்த இணைந்தவற்றில் நாங்கள் பெருமைப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எங்கள் குடும்பத்துடன் இணைந்து விட்டீர்கள். இப்பொழுது உங்கள் பதிவு எங்களுக்கு வந்துவிட்டது. தொடர்ந்து நீங்கள் இந்த இலக்கத்தோடு வரலாம். இன்னும் 1 லக்கம் நேரம் அம்மா வந்து இணையும் போது கலந்ததுல வந்தால் இன்னும் மேலும் மற்ற எல்லாருடையும் கலந்து பேசக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வரும், வரக்கூடியதா இருக்கும். சரிதானே? உங்களுடைய இந்த பாடல் உங்களுக்கு எங்களுடைய கதம்பம் நேரலை நேயர் விருப்பத்தில் ஒலிக்கும். நன்றி அருளானந்தம் இணைந்து சிறப்பித்தமைக்கு. மீண்டும்
5: நன்றி.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். பூனா பம்பாய் மஜித் ஐயா அவர்களே இணைப்பில் வந்துவிட்டீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா மஜித்?
6: வணக்கம் ஐயா. வணக்கம
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
6: தாங்கள் நலம் தானே?
1: நான் நலம், சிறப்பு, மகிழ்ச்சி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
6: நலமாக இருக்கிறேன் ஐயா, நலமாக இருக்கிறேன்.
1: மகிழ்வாகவும் தானே இருக்கின்றீர்கள்?
6: மகிழ்வாகவும் இருக்கின்றேன், ஆனந்தமாகவும் இருக்கின்றேன்.
1: ஆனந்தம் வேறு அடப்பா, மகிழ்ச்சி என்பது ஆனந்தமாகவும் இருக்கு, எல்லாம் சேர்ந்து இருக்க வேண்டும் ஐயா. இந்த சின்னஞ்சிறியத்துக்கு பொண்ணுடைய மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும், அழுத்தத்தை கொடுக்க கூடாது. நல்லது ஐயா. இப்ப இந்த நேரத்தில் உங்களோட எப்படி உறவாட போகும், எப்படி இல்ல தொடுவானம்
6: தொடுவார் ஐயா? நான் கேட்டேன், அருமையாக அற்புதமாக இருந்தது. அவரை குரலில் நான் தெரிந்து கொண்டேன், இது ரேவதி அம்மா தான் என்று.
1: குரலே பேரும் மேலே கூறுகின்றார்கள். இடையிலே நானும் பேரவி என்று சொல்லியிருந்தேன், ஆனா குரலே பிடித்து விட்டீர்கள்.
6: நான் இடையில் தான் கேட்டேன், இடையில் தான் கேட்டேன். பள்ளி பருவத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார் இல்லையா?
1: தேவாரம் பாடியது போல் இவரும் பாடி இருக்கின்றார். காவேரி கரை இருக்கு பக்கத்து விட்டு அங்கு தண்ணி எண்ணல்ல பொண்ணு இருக்கு பாடினாராம். அது கேட்கவில்லை. மூன்று வயதுல ஒன்றும் தெரியாத ஒரு வானொலியை நடுவேக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அந்த பாடல் வரி மனதிலே இருந்திருக்கு. இது ஜன்னல்ல உட்கார்ந்து கொண்டு காவேரி கரை இருக்குன்னு சில குரல்ல பாடி இருக்குதா. அப்ப இவர்களுக்கு வேண்டிய பக்கத்தை விட்டு அங்க பார்த்து விட்டு கூறியிருக்க ஜன்னலிலே ஒரு பொண்ணு நிற்கின்றிருக்கார். அவர் மகிழ்வாக இருந்தது. அவர் தருவான நிகழ்வு மகிழ்வாக இருந்தது. அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் பெற வேண்டும்.
6: மகிழ்ச்சி ஐயா. காரணம், என்னுடைய ஊருக்கும் அவங்களுடைய ஊருக்கும் ஒரு 40 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ்.
1: ஓ, அந்த அப்படியா?
6: அவருடைய பூர்வீக ஊர்.
1: ஓ, பூர்வீக ஊர், வட ஆற்காடு மாவட்டம் என்று கூறுவீங்க. நல்லபடியம் நல்லபடியம் ஒவ்வொருத்தரும் இப்படித்தான் வந்து இதயத்தோடு இதயம் இதயத்தை திறந்து தங்கள் குடும்ப உறவுகளோடு பேசுவதோடு பேசிவிட்டு சென்றார். நன்றா இருந்தது. என்ன பாடல் ஐயா என்று கேட்போம். என்ன பாடலை கேட்போம்? நாயகன் அதிலே வந்து இவர் பிரேம்
6: நாகேஸ்வர
1: ராவ் சாவித்ரி. ஒரு நல்ல பாடல் இருக்குல்ல அதுல பூவா மனமும் பூத்தது. அது தங்கவேலுக்கு அந்த பாடல். நல்ல பாடல் அதுலதான இந்த படம் பூவாமனமும் பூத்தது. அதுலயா
6: பூத்தது இந்த பாடல்?
1: அது தாய்மகளுக்கு கட்டிய தாலி திரைப்படம்.
6: இல்ல இல்ல, தாய்மகள் கட்டிய தாலி கூட அல்ல அது.
1: ஆஹா,
6: ஜீவாமுதம்
1: கிடைத்தது. என்ன பாடலாம் காலையில சேர்ந்த பாடல் கிடைத்ததா உங்களுக்கு?
6: அந்த பாடல் நான் தேடி தேடி
1: இல்ல இல்ல, அந்த பாடல் அப்படி ஒரு பாடலை என்னாலும் எடுக்க முடியாது. அவருக்கு வேறு ஒரு பாடல் கொடுத்திருக்கின்றேன். அது நான் நினைக்கிறேன் இடைவெளியாக இங்கே வருகின்றது. அதுல 2-3 பாடல்களும் நல்ல பாடல்
6: வரும். அல்லது அவர் வரியை தவறாக எழுதியிருப்பார்
1: இருக்கலாம். வார்த்தை தவறு என்ன, நீண்ட நாட்களில் 60 வருஷத்துக்கு முன்னாடி திரைப்படம் அல்லவா?
6: ஆமா.
1: இன்று என்ன தகவலை தரப்போகின்றீர்கள்?
6: ஒரு நிமிஷம்.
1: நல்லது. தகவல் ஒன்று தந்தால் நலமாக இருக்கிறது. தகவல் பகிர்ந்து கொள்ளலாம். பிரயோஜனமான நேரமாக இதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது முதல் தமிழ் வானொலி.
6: தகவல் ஐயா, இன்று நான் அந்த அத்தான் கடிதம் நல்ல முத்து முத்து பாடலை கேட்பதற்கு காரணம் என்னவென்றால், உலக கடித தினம்.
1: ஓ, இன்று உலக கடித தினமா? ஓ, தினம் வரவில்லை
6: கடிதம்
1: ஆரம்பித்தது. அதுல இருந்து இந்த தந்தி என்று ஒன்று இருந்ததல்லவா, தந்தி அவசர செய்தி.
6: தந்தி டெலிகிராம்
1: கடிதம் ஒரு வாரம் எடுத்தாலும் தந்தி ஒரு நாளையிலே கிடைக்கும், ஒரு நாளை உடனே கிடைக்கக்கூடியதாக இருந்தது அந்த காலத்திலே. உள்ளூருக்குள்ளே உடனே கிடைக்கும், கொஞ்சம் தொலைவு தூரம் கொண்ட ஒரு 12 மணி நேரத்திலே கிடைக்கும். அப்படி கிடைத்து விடும். தந்தி என்ற உடனே தபால் என்றால் மக்கள் ஏங்க மாட்டார்கள், தந்தி என்றால் உடனே ஏங்கி வருவார். ஐயோ ஏங்கி நடந்து அது திரைப்படத்திலே கொண்டு வரும்போது இன்னும் அழகாக கொண்டு வருவார்கள். அதை பற்றி தந்தியை பற்றி அந்த சேவையெல்லாம் இப்பொழுது அறிவியல் வளர்ச்சி வந்ததுனாலே அந்த சேவையெல்லாம் ரத்து செய்யப்பட்டு இப்பொழுது அதற்கு இப்ப தபால் ஆபீஸ் என்று தபால் கண்டோர் என்று இங்கே தபால் கண்டோர் என்று நாங்கள் கூறுவோம். தபால் நிலையம், போஸ்ட் ஆபீஸ் தபால் நிலையம் அன்று ஒன்று இப்பொழுது இல்லை இல்லையா?
6: அது இருக்கு, அந்த அளவுக்கு சேவை இல்லை,
1: அந்த அளவு சேவை இல்லை. தபால் சேவை ஆரம்ப காலத்திலே அன்னத்தின் காலையில் அனுப்பி வைத்தார்கள் செய்தியை, பின்னர் மனிதர் மூலம் விட்டார்கள். அது முன்னே தபால் சேவை ஆரம்பித்தது. உலக தபால் தினம் நாங்கள் அதை மறக்காமல் எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு இது என்ன ஒன்று தெரியாது,
6: தெரியாது தெரியாது, உண்மையிலே தெரியாது.
1: அஞ்சல் அட்டை தபால் இரண்டும் இருக்கு. அஞ்சல் அட்டையில ஒரு அட்டை இருக்கின்றது, அதுல ஒரு பக்கத்திலே நாங்கள் விடயத்தை எழுதி முகவரி எழுதினா போய் சேர்ந்தோம். ஆனா அந்த செய்தி எல்லோரும் படிக்கலாம். தபால் என்றால் தபால் உரை முறை வைத்து
6: மூடி மஞ்சள் நிறத்தில் இருக்கும்
1: தபால் அட்டை. ஒரு அட்டையாக இருக்கும், ஒரு பக்கம் செய்தி மறுபக்கம் முகவரி. நாங்கள் எழுதி அனுப்புவது
6: பாதி அட்டையில் முகவரி,
1: பாதி அட்டையில் முகவரி, பாதி அட்டையிலும் செய்து போடுவோம். அதிலேதான் நாங்கள் வானொலிகளுக்கு கடிதம் அனுப்புவோம். இலங்கை வானொலி
6: கூட அந்த அஞ்சல் அட்டை கிடைக்கிறது ஐயா?
1: அஞ்சல் அட்டை இருக்கின்றது. ஏரோகிராம் என்று சொல்றது விமான சேவை தவால் அப்படி இருக்கின்றது. அஞ்சல் அட்டை இப்பொழுது இருக்கின்றதா?
6: இருக்கு.
1: அஞ்சல் அட்டையும் இப்பொழுது
6: இருக்கிறது. அவருடைய விலை ஐயா 50 பைசா.
1: ஓ,
6: 50 காசுகள்.
1: அப்ப சேவை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதா?
6: இருக்கு இருக்கு இருக்கு. இப்போ நான் எனக்கு ஒரு புக்கு மாத இதழ் வருகிறது, அதுக்கு சந்தா முடிய வச்சு அவர் அந்த தபால் அட்டையில் தான்
1: எழுதுகிறார்கள். உங்களுக்கு அந்த இந்த தொலை நகல் அது மின்னஞ்சல் பாதிப்பதில்லை?
6: இல்லை இல்லை, அவருக்கு அந்த சந்தா எண் மறுபடியும் அவர் என்னை குறியிட்டு உங்கள் சந்தா முடிவடைந்து விட்டது, தயவுசெய்து மீண்டும் புதுப்பிக்கோ என்ற அந்த விஷயத்தை அவர் தபால் கார்டில் தான் தபால் அட்டையில் தான் எழுதுகிறார்கள்.
1: ஆரம்ப காலத்திலேயே தபால் அட்டை எனக்கு ஞாபகம் இருக்கிறது 3%. மூன்று சதம் விருப்பம் உள்ளவர்களுக்கு 5-6% இருக்க முடியும். கூறு காகித கூறு அதற்குள்ளே எழுதி வைத்து ஒட்டி முத்திரை ஒட்டு அனுப்ப வேண்டும். இந்த தபால் அட்டைக்கு முத்திரை அதிலே இருக்கின்றது 3%. பின்பு 5% வந்தது. இப்பொழுது 10 மடங்காக வந்து 50% ஆகிவிட்டது உங்களுக்கு.
6: ஆரம்பத்தில் அந்த தபால் அட்டையை சென்னை வானொலி நிலையத்திற்கு எழுதி கொண்டிருக்கும் போது 10 காசுகள், ஐம்பது காசுகள்.
1: நாங்கள் அதைத்தான் வானொலிகளுக்கு நாங்கள் மின்சாரண நண்பர்களுக்கு செய்திகளை அனுப்பி கொண்டிருப்போம் இல்லையா?
6: உண்மைதான்
1: அல்லவே? நாங்கள் மகிழ்ந்தோம், சில விடயத்தை பகிர்ந்தோம். இன்றைய உலக கடித தினத்தை வாழ்த்துக் கொள்ளவும் வாழ்த்து கூறிக்கொண்டு விடைபெறவும் மீண்டும் சந்திப்போம்.
6: ஒரே ஒரு நொடி ஐயா
1: கூறுங்கள்.
6: பூவாமரமும் பூத்ததே, பொன்னும் மணியும் விளைந்ததே, நான் பெற்ற செல்வம்.
1: நான் பெற்ற செல்வம், நான் பழைய திரைப்படங்களானே நான் மறந்துவிடுவேன். நல்ல ஒரு பாடல் அந்த
6: 1956.
1: 56 திரைப்படம். நன்றி உங்களுடைய தகவலுக்கு நன்றி. நன்றி உங்களுடைய
6: நன்றி நன்றி ஐயா.
1: அது பிறந்தது பிறக்காதே ஒரு விடயம். இப்ப நான் ஒரு பிறப்பு சான்றிதழை நல்லது மத்திய ஐயா அவர்களே, உங்களுடைய உரையாடலுக்கு நன்றி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவுடன் சொல்கின்றேன் அன்பு மகன் குத்துபுளக்கு எங்களுடைய கார்த்திக் குத்துபுளக்கு கம்பெனி. கார்த்திக் வணக்கம், கோவனூர் கார்த்திக்.
7: வணக்கம்ப்பா. வணக்கம்ப்பா.
1: வணக்கம் கோவனூர் கார்த்திக். நலமா இருக்கின்றீர்களா?
7: நலமாக
1: இருக்கின்றீர்கள். தொடுவானம் நலமா இருக்கு. தொடுவானம் கேறீங்களா?
7: தொடுவானம் வந்து
8: ஸ்டார்டிங் மட்டும் கேட்டேன்பா, பையன் நம்ம செல்ல புடிங்கிட்டு போய் கேம்
1: விளையாண்டு அவர் அழுதாலும் அவர் அழுதாலும் அன்றைக்கும் கூறினு அவரிடம் செல் கொடுத்து பழக்காதீர்கள். குழந்தைகளும் கையில் தொலைபேசி விளையாடும் கருவியில் கொடுக்காதீர்கள். அது இப்பொழுது அழுதால் உங்களுக்கு தாங்க முடியாத செல்ல மகன் அவருக்கு ஒரு விபரீதம் ஏற்பட்டால் எப்படி தாங்குவீர்கள்? தாங்க
8: மாட்டீங்க.
1: எவ்வளவு பேர் எவ்வளவு விதமாக உங்களுக்கு தொகுப்பு அறிவிக்கிறார்கள், தெரிவித்திருக்கின்றார்கள், கேள்விப்பட்டு அறிந்திருக்கின்றீர்கள். அது ஆபத்தான விடயம். நீங்கள் தான் அதற்கு அதை
8: செல்ல அந்த செல்லால பாதிக்கப்பட்ட போட்டோ வரைக்கும் வச்சிருக்கேன்பா, இதை பாருப்பா, இது மாரி எல்லாம் இருக்காங்கப்பா, இது மாரி பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்றேன். அந்த நிமிஷம் பாக்க மாட்டாப்புல, மறு நிமிஷம் வாங்கிட.
1: அவருக்கு புரியாது, அவருக்கு அது புரியாது. உங்களுக்கு இப்ப அண்மையில் வந்த ஒரு செய்தி, ஒரு பையன், அவன் சின்ன பையன், கேம் விளையாடுங்க விளையாட்டு, அந்த கம்ப்யூட்டர்ல கேம் விளையாடுறது தெரியும் தானே, அதுல மூழ்கி விடுவானவன். அந்த வீட்டுக்கு பணிப்பெண் வந்து அந்த வீடு சுத்தம் செய்யும் பொழுது அந்த வைஃப் தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, வயர் எங்கேயோ ஆடுபட்டு கலந்து விட்டது. அவன் கோபத்திலே அந்த பெண்ணை கொலை செய்து விட்டான். கேட்க வந்த தாய் தந்தையரையும் கொண்டு இருக்கின்றான். இப்ப அண்மையில நடந்தது. அப்ப போலீசார் வந்திருக்கின்றார்கள். போலீசார் வந்து கேட்கும்போது வண்ணி அப்படியே இருங்க வேண்டாம், அவன் விளையாட்டு விளையாட்டு முடியவில்லை என்று. அவ்வளவு தூரம் அவன் அதுக்கு அடிமையாகி விட்டான். ஒரு பணிப்பெண் தாய் தந்தையரை கொலை செய்யும் அளவுக்கு வளர்ந்திருக்கும். இந்த சின்ன கை குழந்தைகள் எல்லாம் செல்ல கண்டவனை பறிக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் கேட்க போனால் அழுகிறார்கள். ஐயோ, குழந்தை அழுகிறது நாங்கள் கொடுக்கிறோம். ஏனென்றால் அவர்களுக்கு முன்னால் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்ததை பார்த்திருக்கின்றீர்கள், சிரித்து மறந்து பேசுகிறீர்கள். அப்ப அவருக்கு அது ஒரு பொருளாக இருக்கிறது. ஒரு போதும் அந்த பிள்ளைகளுக்கு முன்னாலே நீங்கள் அந்த தொடர் உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். முதல் இப்பொழுது
8: காலத்தில்
1: நாங்கள் பிறந்த காலத்தில் இப்படி இல்லை சார், நீங்கள் பிறந்த காலத்திலும் இப்படி இல்லை, இப்பொழுதுதான் வந்திருக்கீங்க. இப்பொழுது குழந்தை
8: டெலிபோனே பாக்கிறதுக்கு
1: நீங்கள் என்னதான் என்ன பதில் கூறினாலும், எந்த பெற்றார் என்ன பதில் கூறினாலும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். கண்டிப்பாக வைத்திருக்கிறது உங்கள் கையிலே தான் இருக்கிறது. நாளைக்கு உங்களையும் தூக்கி எறிந்து கொண்டு போவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. அவருக்கு உடலால் ஆபத்து வருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கின்றது. அவர் கண்ணை இழந்து காதை இழந்தெல்லாம் போக வேண்டிய நிலை வருவார். ஒரு அங்கவீனமான குழந்தையாக வரக்கூடிய நிலை ஏற்படும். எத்தனையோ பேர் அதை அறிவித்திருக்கின்றார்கள். உண்மை செய்தி அதுகள் எல்லாம் நீங்க கடைசி வரைக்கும் அவருடைய வயதுக்கு அது கூறிவிட்டது. குழந்தை பிள்ளை தானே நான் அதே இந்த வியாபாரிகளும் அப்படித்தான், குழந்தை பிள்ளைகளை படுத்து தான் அதுக்கு போடுவார்கள். ஆனால் உங்கள் தொலைக்காட்சியிலே சிறுவர்களுக்கு அறிவு சம்பந்தமான கல்வி சம்பந்தமான நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. அதிலே அவர்களுடைய திசையை திருப்பி விடுங்கள். அதை பார்த்துக்கொண்டு அவர் பயிற்சிகளை செய்துள்ளார். மூளை வளர்ச்சிக்கும் அதில் இடம் இருக்கிறது. சின்ன குழந்தைகளுக்கான எங்களுக்கு முந்தைய பஞ்சதந்திர கதைகள் எல்லாம் உள்ளது போன்று, புத்தகம் போன்று, அம்பிலி மாமா போன்ற கதைகள் பாடுறது போன்று, இந்த தொலைக்காட்சியிலே கார்ட்டூன் என்று சொல்லக்கூடிய திரைப்படம் அந்த படங்கள் வருகின்றன. அதுல செய்தி அவர்கள் படிப்போடு சம்பந்தப்பட்ட செய்தி வருகின்றது. எப்படி பண்பாக பழகிறது, அன்னதந்தையோடு எப்படி இருக்கின்றது, எப்படி உணவை அறிந்தது, எப்படி ஜீவகாரணியமாக இருக்கின்றது, எல்லாம் பற்றிக்கும் இந்த படங்கள் இருக்கின்றது. அப்படியான பற்றி செய்தி அனுப்பி விடுங்கள். இது கையில வைத்துக் கொண்டு ஒரு கண்ணுக்கு முன்னாலே வைத்துக் கொண்டு நீங்கள் எவ்வளவுதான் அழுதாலும் கவலைப்படாதீர்கள். அந்த பிள்ளை பழுதாகாது. ஆனால் இதை பழகி கொண்டு வந்தால் அந்த பிள்ளை உங்களுக்கு நாளைக்கு நீங்க கண்ணீர் விட வேண்டிய நிலை வரும். திரும்ப திரும்ப சொல்லு. அதுக்கு முதல் பழக்கம் அப்படின்னு நீங்கள் அவருக்கு முன்னால் இந்த தொலைபேசியில இன்ட்ரெஸ்டாக இருப்பதை காட்டிக்கொள்ளக்கூடாது. அப்படி இன்னொரு பேசுறது
8: நேரில் பாக்குறது பப்போம் பேசுறது மட்டும்தான்ப்பா
1: பேசுறதும் கூட நீங்க பேசி சந்தோஷமா பேசிச்சு
8: போயிடுவோம்.
1: நான் பார்த்தேன்
8: நீங்க வச்சிருந்தாலும்
1: நீங்க கேட்டேன். என்னிடம் பாடல் கேட்கும் போது அவர் இடையிலே வந்து அதற்குள்ளே கூறுவதை நான் கேட்க, அவருக்கு தெரியும்போது நீங்கள் என்னோட பேசுகிறீர்கள் என்று.
8: ஆமா,
1: அதை தெரிந்தாலும் நீங்கள் அப்படி கொடுத்துக் கொள்ளக்கூடாது. அவர் இல்லாத நீங்களும் பார்த்து பேசுங்க. கொஞ்சம் ஒரு கிழமை ரெண்டு கிழமை அப்படி
8: செய்ய.
1: அவர் எப்படி அழுதாலும் இப்ப சின்ன குழந்தையிலே அடம் பிடித்து உங்களுடைய பறித்தாலே இன்னும் ஒரு 2 வயது 3 வயதுன்னு அப்படி இருக்கும். உங்களோட சொல்லே கேட்க மாட்டேன். கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும்.
8: நன்றி.
1: பாருங்க, என்ன பாடலை இன்று கேட்க போகின்றீர்கள் கதம்பத்தில்?
8: எனக்கு வந்து உனக்காக எல்லாம் உனக்காகன்னு அந்த பாடல் வேணும்பா. உனக்காக எல்லாம் உனக்கா சந்திர
1: சந்திரபாபு. சந்திரபாபு தான் நடிக்கும் திரைப்படத்தில்
8: வந்து
1: அவருடைய சொந்த குரல்ல பாடுவார்.
9: ஆமா
1: நல்ல பாடுவார்.
9: பாடலாம் எனக்கு எல்லா பாடலுமே எனக்கு பிடிக்கும்பா. அது மாதிரி என்ன கிருஷ்ணன் இருக்காங்களாப்பா, அவங்க வந்து அவங்க வந்து அவங்க பாடலும் எனக்கு ஒரு
1: அவரும்
9: கேட்டிருக்கேன்ப்பா.
1: அவர் வந்து சொந்த குரல்ல பாடுறப்பா.
9: நான் வந்து காமெடியான பாடல்தான்ப்பா அதிகமா விரும்பி கேட்டிருக்கேன். அந்த தில்லி சேரி பாடலும் கேட்டிருக்கேன்ப்பா. அந்த காலத்துல இருந்தும் இந்த காலம் வரைக்குமே கேட்டுட்டு இருக்கேன்ப்பா. எல்லா பாடலும் எனக்கு வந்து ஒரு அளவு கேட்பேன். ரொம்ப இப்ப வர காலகட்ட பாடலாம் எனக்கு புரியல. ஒரு அளவுதான் எனக்கு ரொம்ப இப்ப வர பாடலாம் அதிகமா புரியாதுப்பா.
1: எல்லா பாடல்களும்
9: ஆமா
1: அதுல நல்லவற்றை எடுத்துக்கொண்டு விட்டுவிடலாம்.
9: அதேதான்ப்பா. நான் இப்ப வர பாடலாம் வரிகள் எல்லாம் வர மாட்டேதுப்பா. அதிகமா வர்றதுனால வரிகள் சரியா இல்லாதனால இப்ப ஒன்னு ரெண்டு பாடல்லாம் வந்து இந்த பிச்சைக்காரன்ல வந்து அம்மாவை பத்தி பாடலாம் அதெல்லாம் கேட்பேன்ப்பா. அது மீறி வந்து
1: நல்ல பாடல்களும் இருக்குது மகனே. இப்ப நான் வந்து உங்களுக்கு தர வேண்டிய பொங்கும் புது வெள்ளம் என்று புதிய பாடல் தர வேண்டியது அல்லவா? அது இளைய தலைமுறைக்கும் அவர்களுக்கும் நாங்கள் ஆதரவு கொடுக்கணும். இந்த பாடகர்களும் வளர வேண்டும். அதிலே சில பாடல்கள் நல்ல பாடல்கள் வரும் உள்ளது. நல்ல பாடல்கள் வரும் உள்ளது. குத்துப்பாடல்கள் நல்ல பாடல்கள் வர இருக்கின்றது. ஆனாலும் இவர்கள் பாடிய காலத்தில் வந்து தத்துவார்த்த ரீதிய கருத்துக்களை வாழ்வியல் கருத்துக்களை நகைச்சுவையாக தரக்கூடியவர்கள். எம்.எஸ். கிருஷ்ணன் தான் தோன்றி கவிராயர். அவர் தான் அவர் இயற்கையாகவே ஒரு கவி.
9: அவர் வந்து ஒரு பாடல்ல வந்து சொல்லுவாங்க, ஒரு சிச்சை தட்டுனா பட்டன்ல ரெண்டு தட்டுல இட்லியும் ஒரு பட்டன்ல இது ஒன்னும் வந்து அதெல்லாம் இப்ப நடைமுறைக்கு வந்துட்டு
1: அந்த காலத்திலே பாடினார் இல்ல. அந்த காலத்திலே பாடினார்.
9: இன்னைக்கு வந்து அது நடைமுறைக்கு வந்துட்டு பாடி வச்சுட்டாங்க.
1: இன்னைக்கு
9: வந்து அவங்க இரண்டு தினம் முன்னாடி நினைவு நாள்ப்பா. அது சொல்லுன்னா அன்னைக்கு இருந்தேன். அப்ப வந்து மறுபடியும் பேசிக்க அப்படின்னீங்களா? மூணு தகவலோட அன்னைக்கு
1: யாருடைய நினைவு நாள்? என்.எஸ். கிருஷ்ணனோட நினைவு நாளா?
9: என்.எஸ். கிருஷ்ணனா? இரண்டு நாளுக்கு முன்னாடிப்பா.
1: ஓ, ரெண்டு நாளுக்கு முன்னாடி
9: அவருக்கு அதான் அன்னைக்கு. ஆமாப்பா, இரண்டு நாளுக்கு
1: முன்னாடி
9: தான்ப்பா. நினைவு நாள் நினைவு படத்துல அதான்ப்பா. அதுக்காக தான்ப்பா அன்னைக்கு இன்னொரு செய்தி இருக்குன்னா நீங்க வேணாம் கதம்பத்துக்கு
1: வாங்கிட்டீங்க. கதம்பத்துக்கு
9: இல்ல வரலப்பா, எனக்கு நினைவு கிடைக்கலப்பா எனக்கு. ஆமாப்பா, அதனால கேட்டேன். ஒரு 11:30 வரைக்கும் கேட்டேன். தேவா ஒரு குறிப்பா இருந்தாங்க. பெரிய சாமி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்க, அவங்க இதை மட்டும் கேட்டுக்கிட்டா நான்
1: பேசணும். நான் பார்ப்பது
9: பரவாயில்லப்பா, பரவாயில்ல.
1: அம்மாவோட பதவியில கார்த்திகின்னு பேர் இருக்கும், பாடல் இருக்காது. அப்ப நான் ஒரு பாடலை தர வேண்டியது அப்படி.
9: அன்னைக்கு வந்து பாடல் வந்து சொல்லிட்டு மறுபடியும் வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். பாடுவோர் பாடலாம் சனிக்கிழமைப்பா. அன்னைக்கு வந்து பாடல் சிக்னல் கிடைக்கலப்பா. பேசினேன் ஆனா எனக்கு சிக்னல் கிடைக்கல.
1: பாடுவோர் பாடலாம்
9: ஞாயிற்றுக்கிழமை. பாட்டுக்கு பதில் பாட்டு
1: பதில் பாட்டு பயன்பாடு
9: பாடல்பாடல் தொடங்கி வச்சாங்க.
1: எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? ஒரு 10:30
9: நான் 12 ஆகும்ப்பா. வானொலியில் பேசுறதுனால ஒரு 12 ஆகும்ப்பா.
1: இப்ப இருக்க அவர் தெரிஞ்சு விட்டாரா? பெரியவர்
9: அவங்க அவங்க தனியா இருக்காங்க. அவங்க தனியா விட்டுட்டு நான் தனியா வந்து பேசிட்டு இருக்கேன். அவங்க போயிட்டாங்க. சின்ன போயிட்டாங்க பெரிய பையன்.
1: நீரிழிவை பற்றி கொஞ்ச நேரம் பேசியிருந்தோம். எல்லோருக்கும் அதை பயன்பட்டு எங்களுடைய எங்களுடைய முதல் முதல் இணைந்து வந்த மன்னார்குடி பரவாக்கோட்டையிலிருந்து அருளானந்தன் பாரதி என்று
9: கணவன்
1: கூறியிருந்தார். அந்த செய்தியை தான் அந்த செய்தியை கேட்டதாக இது பயனுள்ளதாக இருந்தார் கூறினார். அப்படியே நாங்கள் கிடைக்கிற சந்தர்ப்பம்
9: வாசிக்கிறாங்களா? உண்மையிலேயே வந்து அந்த நேயர் சொன்னதை நான் சொல்ல நினைச்சுட்டு இருந்தேன்.
1: அப்படியா?
9: உங்களுடைய வாய்ஸ் அவங்களுக்கு வந்து பொறுத்து போகுது. நான் நீங்க தான் செய்தி வாசிக்கிறீங்கன்னு நினைச்சுக்கிட்டே நான்
1: படித்தனாலும். அப்படியா?
9: வாய்ஸ் உங்களுக்கு. அவங்களும் வந்து இலங்கையை சேர்ந்தவங்கதான்.
1: அவரு இலங்கை நம்பிக்கை இல்ல. அவரும் இங்க போன்ற ஒரு ஆசிரியராக இருந்தவர். அவரும்
9: அப்படிங்களா?
1: அவர் அவர் ஐரோப்பிய மண்ணிலே வாழ்ந்தார். டென்மார்க் தேசத்திலே இருக்கார். அங்கிருந்தார் எங்களுக்கு செய்தி வாங்க. டென்மார்க்ல இருக்கின்றார். அவரும் அங்க நிறைய அவர் திரைப்படங்கள் தயாரித்து இயக்கி இருக்கிறார். அவருடைய மகன் ஒரு கதாநாயகன் நடிச்சிருக்கின்றார். ஒரு மகள் விமானம் ஓட்டி விமான பைலட்டாக இருக்கின்றார். பிரித்தானிய பிரிட்டிஷ் ஏர்வேஸ்ல விமானி பைலட். அது சிறந்த பரதநாட்டியம். நன்றாக குழந்தைகளை நன்றாக வழிநாட்டில் வளர்த்தனால என்ன இருக்கின்றவர் அவருக்கு வந்து அவர் 6-7 மொழிகளிலே செய்திகளை தெரிந்து படித்து தெரிஞ்சுதான் அந்த உலக செய்தியை தருவார். அதுக்கு நேரத்தை அதுக்கு சிறப்பாக செய்கின்றார். அவர் எங்களுடைய
9: நல்லா
1: நான் செய்தி படிப்பது இப்பொழுது இல்லை, செய்தி வாசிக்க போவதில்லை என்றால் அதுல இந்த நிகழ்ச்சிகள் செய்கிறார். அவர் செய்கிறார் அழகாக அதை நாங்கள் குறுக்கிடத்தில்
9: நல்லா செய்யறாங்க, நல்லா செய்யறாங்க. அதாவது இப்ப ஒரு நேயருக்கு வந்து இவ்வளவு நேரம் வாய்ப்பு கொடுத்து உங்களுடைய எல்லாமே இப்ப தொடுவானது நான் கேட்டிருக்கேன்ப்பா, வேற மற்ற நேயர்களுடையது. நான் இந்த அளவுக்கு ஒரு நேயரை வந்து ஊக்கப்படுத்தி அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி நீங்க வந்து பிறந்ததுல இருந்து வாங்க எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டது வந்து எந்த நான் பிறந்ததுல இருந்து வானொலி கேட்டிருக்கேன், எந்த வானொலியும் இது மாதிரி எல்லாம் யாரையும் வந்து விசாரிச்சதோ பேட்டி எடுத்ததோ எதுவுமே இல்லப்பா. நான் கேட்ட எனக்கு தெரிஞ்சு இது வரைக்குமே அனுபவத்தில் இல்லப்பா.
1: நேயருக்கான
9: எம்டிஆர் எஃப்எம்முக்காக அந்த நன்றியை நான் தெரிவிச்சு கொள்கிறேன்ப்பா.
1: நன்றி உங்களுடைய வானொலி, உங்களுடைய நேரம், உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம். நேயர்களுக்கு தான் இதுக்கு உரிமை கூட எங்களை விட நாங்கள் உங்களுக்காக நாங்கள் கடமையாற்றுகிறோம். நீங்கள்தான் கருத்துக்களை கொண்டு வந்து தரவேணும். உங்களுக்கும் வரும் சந்தர்ப்பம் கிடைக்கும், உங்களுக்கும் வரும் இந்த தொடர்பான எல்லோருடைய உறவுகளும் ஒவ்வொருவரோடு தங்களுடைய இதயத்தை திறந்து பேச வேண்டும். இப்ப ஒரு வருடத்துக்கு முன்பு நேயர்களோட இருந்து நிறைய பேர் வந்தவர்கள் அதன் நின்று இப்பொழுது எங்களுடைய இதுக்குள் இந்த குடும்பத்துக்குள்ளே எடுத்துக்கொண்டு வருகின்றேன். திரும்ப அதை செய்ய வேணும் என்று கொண்டு வர சொல்லி கேட்டிருந்தபடியால் இந்த தமிழ் ஓவியம் எல்லாம் நான் நிப்பாடி வச்சிருந்த நிகழ்வுகள் மீண்டும் மழை தொடர்ந்திருக்கும். இந்த காற்றோடு கதையும் காணவும் முன்பு செய்தோம், இப்பொழுது திரும்ப தொடங்கி இப்ப இரண்டாவது கதையும் காணவும் முன்பு சென்று விட்டது. கேட்டிருப்பீர்கள். இப்ப இரண்டாவது
9: செல்வம் வருது இல்லைங்கப்பா, செல்வம்
1: பொன்னியின் செல்வம். அது ஒரு பல்கலைக்கழக மாணவி செய்து கொண்டிருக்கின்றார். பொன்னியின் செல்வன் கதை மகனை முன்பு நீங்கள் சின்ன வயதா இருந்தீர்கள். கல்வி என்ற மாத இதழ், வார இதழோ மாத இதழில் ஒரு தொடர் கதையாக பொன்னியின் செல்வன், கடல் புறா, யவன ராணி போன்ற கதைகள் வருவதுண்டு. அதை நாங்கள் வாரந்தோறும் அதை வாங்கி படித்துவிட்டு தொடர் கதை அவளோடு இருப்போம். அந்த கதையை படிப்பதற்கு அதை கட்டுக்கட்டாக வைத்திருந்து அதை எடுத்து கதையாக சேர்த்து வைத்திருப்பாரு. ஆனா அது புத்தகமாக வந்தது பொன்னியின் செல்வன். அது பிரபஞ்சமான
9: நான் வந்து இந்த பொன்னியின் செல்வன் வந்து இரண்டாவது முறையாக நான் கேட்டு கேட்டு இருக்கேன்ப்பா.
1: அது இப்ப 25வது கதை வந்து விட்டது. அது ஒரு அத்தியாயம், ஒரு அத்தியாயத்திலே பல ஒவ்வொரு அத்தியாயம் அத்தியாயம் பல அத்தியாயம் இருக்கிறது. கார்த்திகா இது அது பெரிய
9: ஆமாப்பா. காரைக்கால் பண்பல்ல வந்து காத்து துரசம் ஐயா ஒரு முறை நீங்க பேட்டி எடுத்தீங்க, அம்மாவும் நீங்களும் சேர்ந்து. அவங்க வந்து காரைக்கால் பண்பலையில இருக்கிறப்ப அறிவிப்பாளர் பணியும் சேர்த்து செஞ்சாங்க அவங்க.
1: அது
9: வந்து இந்த பொன்னியின் செல்வம் வந்துப்பா அவங்களே அவங்க குரல் கொடுத்தாங்கப்பா அந்த எழுத்துக்கு, அந்த வார்த்தைக்கு, எல்லாத்துக்குமே அவங்க உயிர் கொடுத்து. அந்த பொன்னியின் செல்வன் டெய்லி ஒரு 15 நிமிஷம் போகும். இப்ப நம்ம வானொலியில
1: போறாம
9: ஒரு ஆண் குரல்ல, ஆறு குரல் ஆண் குரல்ல கொடுத்தாங்க. அப்ப அவங்களுக்கு கொடுத்தாங்க அந்த நிலைய இயக்குனர். இன்னைக்கும் வந்து இந்த நிலைய இயக்குனர் எல்லாம் இருக்காங்க. இப்ப வந்து பேசினதே கிடையாதுப்பா அவங்க வந்து. இப்ப இருக்கிற நான் எனக்கு ஒரு 2-3 நிலைய இயக்குனர் மாறிருக்காங்க அப்புறம் அவங்களுக்கு. அப்புறம் வானொலியில இருந்து எப்போ வருஷத்துக்கு ஒரு முறை 2 முறை தான் பேசுறாங்க. மாசத்துக்கு இல்ல வருஷத்துக்கோ 6 மாசத்துக்கு பேசுவாங்க. அவங்க வந்து டெய்லி அவங்க குரல் வந்து பதிவு பண்ணிட்டு இருந்துகிட்டே இருந்தாங்க. அதாவது அறிவிப்பாளர் மாரி இருப்பாங்க, நிறைய இயக்குனர் மாரி இருப்பாங்க, நேயத்தை நண்பராகவும் உறவினரும் மாரி இருந்தாங்க அவங்க. ஒரு நல்ல மனசு அவங்களுக்கு. அதே இது உங்கள்ட்ட நான் எதிர்பார்த்தேன். அது மாரி நீங்களும் அப்படிதான்ப்பா இருக்கீங்க.
1: நான் வந்து கதையும் கவிதையும் காற்றோடு கதையும் காணும் ஒரு கதை, அதுக்குரிய காரணம் ஒரு நாடகம் மாதிரி என்னுடைய சொந்த குரல்ல அது செய்து கொண்டிருக்காது ஒரு ஒளிச்சித்திரம். இது வந்து கதையை வாசிக்கிறது.
9: எத்தனை மணிக்குப்பா ஒளிபரப்பாகும் அந்த இது? நீங்க கதையும் சொன்னீங்களா?
1: கேட்கவில்லையா? நீங்க சனிக்கிழமை தோறும் வரும்
9: இல்ல? சனிக்கிழமத்தோ அதான் சொல்லுங்கப்பா.
1: நான் உங்களுக்கு அறிவித்து கொடுக்குறேன். அம்மாவோட அநேகமாக மாலை நேரத்தில் தான் செல்ல நினைக்கின்றேன். மாலை நேரமும் காலை நேரமா இருக்க வேண்டும் அம்மாவுடன் கேட்கின்ற.
9: காலை நேரத்துல ஒரு முறை நான் கேட்டிருக்கேன்ப்பா, 7:30 இருந்து 8:30 வரைக்கும் ஒரு முறை கேட்டிருக்கேன்ப்பா. அது வந்து என்னன்னு நான் இடையில கேட்டதுனால எனக்கு அதோட இது புரியல. எனக்கு
1: முதல் தடவை சங்கமம் என்ற ஒரு கதை வந்தது, சங்கமம். அது இரண்டாவது முறை வந்து விதி தந்த பரிசு அந்த கதை. அந்த கதைக்கு காரணம் செய்தா ஒரு நடிப்போட வரும், குரலால் நடிக்கிறேன்.
9: அது அழுதா மாரிலாம்
1: குரலால்
9: நடிக்கிறோம்.
1: குரலால் பாட்டும் அதுக்கு கதையும் கானமும், அந்த பாட்டோட கதை குரலோட வந்து அந்த பாத்திரமாக வரும். அந்த பாத்திரத்தினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி குரலை மாற்றி பேசிக்கொண்டிருக்கலாம். அதே மாதிரி இப்ப அடுத்த வாரம் வரும், ஒவ்வொரு வாரமும் வரும், தொடர்ந்து வரும். இரண்டாவது வந்து விட்டது. அதே மாதிரி நிகழ்ச்சிகளும் இப்பொழுது அம்மாவிடம் கூறுவீங்க, உங்களுக்கு நேற்றைய செய்தி அனுப்பியது போல இப்ப தொடுவானம் வருகிறது என்று அறிவித்தது போல் உங்களுக்கு ஒரு அறிவித்தல் கிடைக்கும், நிகழ்ச்சி அறிவித்தல் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த நிகழ்ச்சி என்னென்னால் தெரியும் உங்களுக்கு, அடுத்தடுத்து என்ன நிகழ்ச்சி வருகின்றது என்று நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு அனுப்பி வைக்கிறது சரியா?
9: நன்றியோ ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறோம்னாப்பா, அதுக்கு எனக்கு டைம் கிடைக்கலப்பா. நம்மளோட நேயர் உறவுகளை என்ன மன்னிச்சுக்கணும். ஏன்னா நானும்
1: எதுக்கு ஹலோ இப்ப துண்டிக்கப்பட்டு விட்டது கார்த்தி, உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இல்லை நீங்கள் இருக்கின்றீர்கள், என்ன நடந்தது? ஒரு அழைப்பு வருகின்றதா? துண்டிக்கப்பட்டு விட்டீர்கள். இது மனித வாங்கி 24 மணி நேர தமிழ்ச்சேவை கடம்பத்தில் இருக்கின்றோம். கடம்பத்தில் நீங்கள் வந்து உங்கள் உள்ள பரிமாற்றங்களை கூறி செல்லுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது, பேசிச் செல்லலாம். இந்த வேளையிலே அவருடைய பாடல், மணிகண்டன் பாடல் தெரிவு செய்து வைத்திருந்தேன், வந்து கொண்டிருக்கின்றது. அது வர வேண்டும் அந்த பாடல் என்று கேட்டு அந்த பாடலை தருகின்றேன், கேட்டு பார்ப்போம். மணிகண்டன், உங்களுடைய பாடல் காற்றலையே.

0: மனப்பாடல் ஒழித்து ஒழிந்தது எங்கள் அன்பு மணிகண்டன் கே கே நகர் மதுரையிலிருந்து கேட்டிருந்த பாடல். ஆனால் சற்று சத்தம் குறைவாக இருந்தது தெரியவில்லை, ஓரளவுக்கு சரியாகத்தான் வந்து கிடைத்திருக்கின்றது. அவர் முதலாவதாக வெளியிட்டபடியால் அவருக்கு அந்த பாடல் நீண்ட நாட்கள் வந்தவர் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஒருவேளை தொடர்ந்து வெளியிருந்திருப்போம் பாருங்கள். காற்றலைக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம் என்று கதாநாயகி வந்திருக்கின்றார்கள். வணக்கம் மகளே. வணக்கம் மகளிரேவரி. வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் என்னுடைய பொன்னியத்தனி வானொலியின் கதாநாயகி வருக வருக வருக. வணக்கம்
1: அப்பா. உங்களால் தான்ப்பா எனக்கு அந்த சிறப்பு.
0: இல்லம்மா, நீங்கள் தான் எங்களுடைய திறமையக்கா. நீங்களும் படித்த, நீங்கள் கேட்டுக்க அறையை பேசக்கூடியவன் பழகி விட்டீங்க.
1: டைரக்டர் டைரக்டர் அழகா படத்தை எடுத்தாதான்
0: அதை
1: செய்யறவங்களுக்கு பெருமை.
0: அப்படிங்களா? அப்பா வச்சு அப்பா வந்து பிள்ளைகளை விளையாட்டி கொண்டு போகத்தானே வேணும். நன்றாக இருந்தது உங்களுடைய செப்பி, நன்றாக இருந்த தொடர்பானது. எல்லோரும் உங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கீங்க. புதுநியர் கூட கூறியிருந்தார், உங்களை தெரியும் என்ன உங்களுடைய நிகழ்ச்சியை நிலையிலும் கேட்பவர். அவர் வந்து மன்னார்குடி பரமக்கோட்டையில் இருக்கிற பரம அருளானந்தன் பாரதி அவர்களிடம்
1: வரும். கேட்டேன்ப்பா உங்களோட
0: கூறிய அவர்களும் நிகழ்ச்சி முத்துச்சேவர்கள்லாம் கேட்கின்றார்கள். உலகத்தில் உள்ளவர்கள் பலர் கேட்கின்றார்கள் அம்மா நேரடியாக மாநிலைக்கு. இவர்கள் எப்படி வந்தார்கள் என்றால், இவர்கள் நான் தொலைபேசி இலக்கம் கூறுவதை வைத்துக் கொண்டு எழுதியிருக்கின்றனர். ஏதோ ஒரு இலக்கத்தை அதிலே அவருக்கு சரியாக பதியப்படவில்லை, அதனால் அவருக்கு அழைப்பு கிடைக்கவில்லை. அதன் பின்பு கூகுளில் சென்று தேடி பார்த்திருக்கார் MTRFM.com சொல்லி, அதில் போனவுடன் கிடைத்து விட்டு இன்று வந்தார்கள். அவர் முதல் முதலில் அம்மா என்றால் அன்பு என்ற அந்த அம்மா அம்மாவை நினைக்காத நாளைய அந்த அம்மா பற்றிய பாடல், மன்னன் திரைப்படத்தில் வருது அம்மா அழைக்காத வீரில்லையே என்ற பாடல், அந்த பாடல் கேட்டிருந்தார். இப்பொழுதும் வந்து பாடலை கேட்டு சொல்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், உங்கள் நிகழ்வை தாங்கள் கேட்டதாக நிறைய மக்கள் கேட்கின்றார்கள். நல்ல நிகழ்வுகளை தந்தவன்றும் அதன்படி நீங்கள் வந்து பல விடயங்கள் இது முற்றாக கூறி முடிக்கவில்லை என்றுதான் என்னுடைய எண்ணம். இன்னும் இருக்கின்றது. ஆனால் நீங்கள்லாம் 3 வயதிலே ஞானம் பெற்ற குழந்தை ஆயிட்டு. திருஞான சம்பந்தர் 3 வயதுல தேவாரம் பாடினர் தானே. நீங்களும் ஜன்னல்ல இருந்து காவேரி கரையிலுக்கு பாடி இருக்கிறீர்களே.
1: இப்ப குழந்தை எல்லாருமே ரவுடி பேபி ரவுடி பேபி எல்லாம் பாடுறாங்க இல்லையா?
0: ஆமா, அதுபோல அந்த நேரம் உங்களுக்கு அந்த பாடல் காதலே விழுந்திருக்கின்றது. நல்லது மகளே, அப்ப மகளாக இருக்கின்றீர்களா?
1: சந்தோஷமாக மகிழ்வாக இருக்கிறேன் அப்பா. உண்மையிலே இன்று உங்களால் நான் பெருமை அடைந்தேன் அப்பா.
0: அப்படி என்ன கூறுவீர்களா? வேற என்ன கூறுவீர்கள்?
1: வரும்போது நம்மளுக்கு எப்ப வரும் அப்படின்னு நினைச்சத ஈடேறிட்டு இன்னைக்கு அந்த சந்தோஷம்
0: ஈடேறிட்டுதா?
1: மற்றவர்களை பேட்டி காணும் போது இந்த இதை நம்ம சொல்லணும், இந்த நிகழ்ச்சியில நம்ம கலந்துக்கணும் அப்படின்றது
0: ஆரம்பத்திலேயே கேட்டிருந்தேன்.
1: அந்த வாய்ப்பு
0: நான் வரிசைப்படுத்தி கொண்டிருந்த பட்டியல் என்ன, உங்களுக்கு முன்பு 4 உறவுகளுடன் தொடர்பு 5 பேர் அவர்கள் எனக்கு சரியான சந்தர்ப்பம் தரவில்லை. அப்ப அவர்களுக்கு நான் தாமதிக்கலாததானே நீங்கள் உங்களுடைய தவணை வந்தது நீங்கள் வந்து சொல்லுகிறீர்கள். அவர்களுக்கு இனி எல்லாம் முடிஞ்சுதான் அவர்களை எடுப்பேன். எல்லா உறவுகளும் முடிஞ்சுதான் அவர்களுக்கு. என்ன வரிசை அப்படித்தான் வர வேண்டும். வரிசையிலே நிற்கின்றீர்கள், வரிசையின்படி வந்து கொண்டிருக்க வேண்டும். அவருக்கு முடியாதவர்கள் நீங்கள் விட வேண்டியதானே. அதே மாதிரி தான்
1: ஆரோக்கியமான வானொலிக்கு
0: அவர்களை நான் உறுதி நேரம் வரை பார்த்துவிட்டு தொடுவானத்தை கொடுக்காமல் தூக்கம் பிடிச்சி நான் அடித்திருப்பேன். இரவு 2 மணி 3 மணி கூட நான் நிகழ்த்தி இருப்பேன். எனக்கு 3 மணி நேரம் தேவை உங்களுடைய தொடுவானத்தை நான் சிறப்பாக கொண்டு வருவதால் எனக்கு 3 மணி நேரம் தேவை.
1: ஆமா நிச்சயமாக. அதன் பிறகு அதிலிருந்து முக்கியமானது எடுத்து தொகுத்து பாடல் சேர்த்து இணைத்து உங்களுக்குதான் அதிக வேலை. அதுல
0: அது என்னுடைய கடமை அம்மா. நீங்கள் என்ன இந்த இடத்துல உட்கார வைத்தது என்னுடைய கடமையை சேர்வரை செய்வதுதான். நான் வந்து உங்களுக்கு சேவை செய்வதுதான். உங்களுடைய மகிழ்ச்சி தான் எங்களுடைய திருப்தி. உங்களுடைய திருப்தி தான் என்னுடைய மகிழ்ச்சி என்று நான் வாழ்வது. எங்கள் மங்கள் தமிழ் வானொலியும் தாரக மந்திரமும் அதுதான் இறைவதி. நேயர்களுடைய திருப்தி தான் மங்கள் தமிழ் வானொலியின் மகிழ்ச்சி. நேயர்களுடைய மகிழ்ச்சி தான் மங்கள் தமிழ் வானொலியுடைய திருப்தி. அதைத்தான் நீங்கள் செய்கிறீர்கள். காற்றலையிலே வந்து உங்களுடைய நிகழ்வை தரும் பொழுது மக்கள் மகள வேண்டும், அவருக்கு பயன்பட வேண்டும் என இத்தனை தகவல்களோடு பாடல்களை தந்து செல்கிறீர்கள். நல்லபடியும்
1: புத்திச்சிதறல் கேக்குறாங்கன்னு போது ஒரு படம் வந்து நல்லா வெற்றி ஆயிடுச்சுன்னா அடுத்தது இப்ப எப்படி இருக்குன்னா அடுத்ததா அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு நான் குடுக்கணுமே தான் இப்ப எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி இப்போ இவங்க எல்லாம் கேக்குறத பார்த்து நானும் சிரத்தையாக
0: வசப்பாடுவார்கள் அது சாட்டை அடியாக இருக்கும். அதுவும் எங்களுக்கு வளர்ச்சிக்குள்ள ஒரு மருந்து எடுத்துக் கொள்ள வேண்டியதுதான். விமர்சனம் என்பது எங்களுக்கு சாதகமாகத்தான் தரும். ஆதலால் நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு சாதகமாக மக்களுக்கு சாதகமாக நாங்கள் செய்வோம் என்றால் நிச்சயமாக அது வெற்றி வரும். மீண்டும் எங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும். அடுத்தது இதை விட என்னிடம் எதிர்பார்க்கிறார்கள், நான் இதை விட சிறப்பாக செய்ய வேண்டும். அடுத்தது உங்களுடைய என்னை பொறுத்தவரை நான் தரும் நிகழ்ச்சிக்கு முதல் ரசிகன் நான் தான். அதை மனதில் இணையுங்கள். நீங்களும் ரசிக்க வேண்டும் அந்த நிகழ்வா நன்றாக உங்களை நீங்களும் ஜட்ஜ் பண்ணுங்கள். மத்திய அச்சம் வந்துடும். நிகழ்ச்சி செய்யும் பொழுது உங்களுக்கு திருப்தி இருக்க வேண்டும். இது சிறப்பாக இருக்கின்றது அந்த நம்பிக்கை வேணும். அதுல எத்தனை பேர் கேட்கின்றார்கள் என்பதில் முதலில் நீங்கள் தான் அந்த நிகழ்ச்சிக்கு ரசிகனாக இருக்க வேண்டும். ரசிகையாயிருக்கணும். என்னுடைய நிகழ்வு நன்றாயிருக்கும் நான் செய்ய வேண்டும். நீங்கள் உங்களோட தொடர்பானது ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்று இருந்தீர்கள், படித்து முடித்தீர்கள். அந்த நிகழ்ச்சியை நான் செய்ய வேண்டும் நினைத்து செய்து முடித்தீர்கள். அந்த அந்த நம்பிக்கை துணிவு இருக்க வேண்டும். சரியாமா, நீங்கள் தான் உங்களுடைய நிகழ்ச்சியை முதல் ரசிக்க வேண்டியது நீங்கள் தான். இங்க நான் என்னுடைய தொடுவானம் மற்றது என்னுடைய காற்றோட கதையங்கானம் போகும்போது அமைதியா ஒரு இடத்துல இருந்து கேட்டுக்கொண்டுதான் இருப்பேன். நான் அதை செய்யும் பொழுதும் நான் அதை சரிபார்த்து சரிபார்த்து தான் செய்து கொண்டிருப்பேன். மிக மிக கவனமாக செய்ய வேண்டும். அந்த ராகங்கள் பார்த்துட்டு தான் எவ்வளவு ஆய்வுகள் செய்து அதை கொண்டு வர வேண்டும். வானொலிக்கு வந்து அறிவிப்பாளராக அறிவுத்துறையில எல்லோரும் ஆர்ஜே என்று கூறுகிறாரு. நான் இன்னும் என்னை ஆர்ஜே என்று கூறவில்லை. நான் இன்னும் பூரணப்படவில்லை. நான் ஒரு நாளும் ஆர்ஜே என்று கூறுவதில்லை. வந்தது வரவில்லை ஆர்ஜே என்று கூறுவார்கள். பின்பு அவர்களை காண கிடையாது. நீங்களும் கேட்டிருக்கீங்க. வருவார்கள், அழகா பாடுவேன், அது செய்வேன், இது செய்வேன் வருவார்கள். ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அவர்களை காண கிடையாது. சரியான ஆள்னா அவர்கள் தங்குற எவ்வளவு தூரம் தங்குகிறார்கள், எவ்வளவு தூரம் பின்பற்றுகிறார்கள் உங்களை என்று பார்க்கிறோம். இந்த இந்த இரண்டு வாரத்துக்குள்ளே நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த இந்த மாதம் கடந்த மாதம் எத்தனை புது உறவுகள் வந்தார்கள். அது பெற்றேன் முடங்குறேன், அது பேசுகிறேன், இங்கு பேசுறேன் எல்லாம் வந்தார். அங்கே பட்டியம் கிடைச்சது, இங்க துப்பட்டா கிடைச்சது எல்லாம் வந்தார்கள். எங்கே கனவில்லையே. ஒரு தடவை தங்கள் குரல் காற்றில் வர வேண்டும் என்று நினைத்து விட்டு போவது நிலைக்க மாட்டேன். நீங்கள் அப்படி இல்லை. எவ்வளவு நேராக இருந்து கிரகித்து படித்து மீராவோட தொடர்பு உண்டு. அப்ப உங்களை இனம் கண்டு மீரா தட்டி கொடுத்து வளர்த்து விடுவார். அதனால வானொலியில கூறுகிறார். உங்களோட பெரும் தன்மை

0: அந்த எண்ணம் வருமானால் நீங்க சரியா தான் செய்வீர்கள் இல்லையா? அனைவரும் அவங்க பாருகிற வாழ்க்கையில் பாருங்க, கணக்கெல்லாம் அழகா போடுவார்கள், வந்து கூறுவோம் ஏனோ என்னவோ தெரியல, எனக்கு தெரியாத தடமையாரு நான் செய்து போட்டு வந்தேன், சரியோ தெரியவில்லை, ஆனா அவர்கள் மனஜாதிகளை தெரியும் நான் செய்த சரி என்று. அந்த சலனம், சலனம் சரி. இன்று நீங்கள் நேர் நேரத்துக்கு கதம்பத்துக்கு ஒரு நேராக வந்து இவ்வளவு நேரம் கதை உரையாடுவோம். என்ன பாடல் உங்களுக்கு கதம்பத்தில் வேண்டும்?
1: எனக்கு இன்றைய கடித நாள், இன்றைக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி இன்றைய செப்டம்பர் 1 வந்து கடித நாளாம்.
0: கடித நாள்
1: நானும் படித்தேன் காலையில். அந்த கேட்ட பாடல், குழந்தையும் தெய்வம்ல, அன்புள்ள மான்மொழிய ஆசையில் ஒரு கடிதம்.
0: அன்புள்ள மான்மொழிய, அன்புள்ள மான்மொழியே ஆசையில் ஒரு கடிதம், நல்லது. அந்த பாடல் முன்பு ஒருவர் கேட்டீங்களா? இல்ல. அன்புள்ள மான்மொழியே ஆசையில்
1: அதே மாதிரி புனைய சகோதரர் மாதிரி எழுதி மனதில் எழுதி கொள்ள வேண்டும். நீங்க சொல்ற மாதிரி டைரியில்
0: எழுதக்கூடாது, மனதில் எழுத.
1: பழைய பாடல் சொல்றாரு, எவ்வளவு பழைய பாடல் சொல்றாரு,
0: ஞாபகம் ஞாபகம்
1: நான் அதுதான் கேட்கலாம் நினைச்சேன். மஞ்சள் மகிமையில நீங்க பாருங்களா, வெயில் கேட்ட
0: பூவாமலமும் பூத்தது,
1: அது இல்ல
0: பொண்ணு
1: சாவித்திரியும் அம்மாவும்
0: பாடுவாரு. வானமதி அம்மாவுடைய குரல்,
1: அது இல்லப்பா, அது இல்லப்பா, இதுலதான் நீங்க சொன்ன படத்துலதான்ப்பா. அருமையான பாடலப்பா.
0: என்ன பாடல்?
1: நான் இப்ப இது உங்களுக்கு பதிவு போடுறேன், அது கேட்கலாம் நினைச்சேன். அவர் சொல்லும் போதே அந்த பாடல்
0: போடுறீங்க, அன்புள்ள மாண்மொழி அன்புள்ள மாண்மொழிய பாடல் முழுமையாக தெரியுமா?
1: முழுமையாக இப்பொழுது இல்லப்பா, நான் 100 நாள் பாடுறேன்.
0: நீராமா இருந்தா இப்ப பாடி முடித்து விடுவோம், 2 பேர் பாடி விடுவீர்கள் அந்த பாடல். இப்ப நீராமா இருந்தா
1: இல்லையா,
0: அவருக்கு கொடுப்பா.
1: எப்படி இருக்காங்கப்பா நீராமா? எப்படி
0: இருக்காங்க? சுகமா இருக்காங்க. பொண்ணா இருந்துகிட்டு தூங்குறாங்க நினைக்கிறேன். கொஞ்சம் அவருக்கு களைப்பு இருக்கிறது,
1: அவங்களுக்கு ஓய்வே கொஞ்சம்
0: ஓய்வு கொடுத்தாலும், ஓய்வு கொடுத்தாலும் ஓய்வு எடுக்கிறாது இல்லையா? இப்பொழுது அது பார்த்தீங்கன்னா காலத்துல 2 அந்த ஹெட்போனை போட்டு பேசிக்கொண்டு இருப்பா, பாடலை கேட்டுக்கொண்டு ஊக்கம் செய்ய முடியாது. உணவு அருந்து விட்டு இருக்கின்றார், நலமாக இருக்க வேண்டும்.
1: இந்த பாடலே
0: வேற என்ன தகவலோட வந்து நன்றி. நீங்கள் இணைந்து சிறப்பித்தது இந்த காற்றலையில் வந்து எல்லோருடைய மகிழ்ந்து எல்லோருடைய உள்ளத்தோடு உள்ளத்தை வந்து பரிமாறிக்கொண்டு போனதுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு. கரம் பிடித்து வாருங்கள் என்று அப்பாவும் கரம் பிடித்து அழகாக வளம் வந்தீர்கள் என்று இல்லையா? நல்லது மகளே, நன்றி அம்மா, நன்றி. இப்போது லெனின் அவர்கள் அழைத்துக் கொண்டு இருக்கின்றார், வந்துவிட்டார். லெனின் வாருங்கள், லெனின், லெனின் மீண்டும் வந்திருக்கிறீர்கள். லெனின் வாருங்கள், லெனின் கும்பகோணத்தில் இது முன்னிலையில் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில் கனடா கலைஞரத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிற கதம்ப நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். லெனின் வந்தார், மீண்டும் சென்று விட்டார், மீண்டும் வருவார் என்று நினைக்கின்றேன். மீண்டும் தமிழ் வானொலி அனைவரும் பாருங்கள், 12 மணி வரை இந்த கதம்பம் நிகழ்வு இருக்கும். நீங்கள் உங்களுடைய 12 மணி வரை, எங்களுக்கு இப்பொழுது 1:29 ஆக போகின்றது. உங்களோடு கலந்துரவாட நான் காற்றலையில் காத்துக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது உங்களுக்கு 11 மணி வரை போகின்றது, இன்னும் 1 மணி நேரம் இருக்கின்றது பேசி முடிவதற்கு. நேரம் உள்ளபடி வந்து இணைந்து கொள்ளுங்கள், புதிய உறவுகள் வாருங்கள் என்று அழைத்துக் கொள்ளுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 கரம்பம் நிகழ்வு உங்களுக்கு 11:11 வெளியேங்கும் செல்லாமல் வீட்டிலே இருப்பீர்கள். ஒரு சிலருக்கு தூக்கம் வராமல் விழித்துக் கொண்டு வேறு நிகழ்வுகள் ஈடுபட்டிருப்பீர்கள், தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள், தொடர் நாடகங்களை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். அந்தந்த மணிக்கு அதாவது பெறுகின்றது என்று 24 மணி நேரம் உங்கள் தமிழ் வானொலி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பலதரப்பட்ட உறவுகள் எங்களுக்கு நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருப்பாங்க, பன்னிதமான நிகழ்ச்சிகள் வந்து கொண்டிருக்கின்றது. கேட்டு மகளெல்லாம் நீங்கள் இது முதல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையை இதே இப்பொழுது 1:30 வந்துவிட்டது நீங்கள் கனடாவில். உங்களுக்கும் சரியாக 11

பாரத பெருநாட்டிலும் ஊழமணி திருநாட்டிலும் மலேசியாவில் நள்ளிரவு 1:30 எல்லோரும் மித்ரா தேவியுடன் இணைந்து இருப்பார்கள். வளைநாடு வளைகுடா நாடு குவைத்திலே இப்பொழுது நேரம் 8:30 முன் இரவு என்று கூறிக்கொள்ளலாம். அந்த வேளையில பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொள்ளலாம். பாருங்கள், ஒரு பாடல் பாடிய குறையில இருக்கின்றது என்னுடைய பாடல் ஒன்று, அந்த பாடலை தருகின்றேன், கேட்டுக்கொண்டு வாருங்கள்.

0: நிறுத்து. அமைச்சரே, ஆவலோடு என்னை போற்றி பாட ஆர்வத்தோடு பண்ணிசித்தான் அயல் நாட்டு பாடகன். பரவசப்பட்டேன், ஆனால் தீன மீட்டில் மட்டும் தவறு கண்டேன். சொல்ல விரும்புகிறேன் அரசர் பெருமானே, சங்கீதத்திலே சாமகானம் என்ற தனி ஒரு இலக்கணத்தை உற்பத்தி செய்தவரே, கலைக்கு உயிர் கொடுக்கும் காவலரே, அயல் நாட்டிலிருந்து வந்த நான் தங்கள் பெருமையை வீணையோடு பாடி புகழ வேண்டும் என்று
1: நினைத்துவிட்டு அன்பு உறவுடன் செல்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம் மனைவி செல்வகுமார், நலமாக இருக்கின்றீங்களா? புதுக்கோட்டை செல்வகுமார்.
2: வணக்கம் பா, நான் புதுக்கோட்டையில இருந்து செல்வகுமார்.
1: செல்வகுமார் நலமா இருக்கின்றீங்களா? செல்வா
2: நலமா இருக்கேன்பா, நீங்க நலந்தானப்பா?
1: நான் நலம், மகிழ்வு.
2: நான் நலமா இருக்கேன்பா, நீங்க நலமா?
1: நான் நலமாக இருக்கின்றேன்,
2: சந்தோஷம் தரும்.
1: மகிழ்வாக இருக்கின்றேன். செல்வா
2: சரிங்கப்பா,
1: நல்லது.
2: ரேவதி அம்மாவோட தொழுவானோ அருமா அருமையா பேசினாங்கப்பா.
1: நல்லது, சிறப்பா இருந்ததா?
2: அப்பா நான் பேசுறது கிளீனா கேக்குதாங்கப்பா?
1: ஆமா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
2: சொல்லிட்டு கேக்குதாங்கப்பா?
1: இல்ல இல்ல, சரியாக வரும். நான் பேசுறது கேட்குதானே?
2: சரி
1: சரி,
2: நீங்க பேசுறது கிளீனா
1: கேக்குது. உங்களுடைய ஒளியும் நல்ல துல்லியமாக குறிப்பிடுங்கள்.
2: சரிங்கப்பா, இப்பதான் அம்மா பேசிட்டு போனாங்க. நல்லா இருந்துச்சு கேக்க. தொடுவானமும் நிகழ்ச்சி அருமை. அது நான் இந்த வாட்ஸ்அப்லயும் போட்டிருக்கேன், நேர்லயே அம்மாவை வாழ்த்திடுறேன். நல்லா இருந்தது. அவங்களுடைய இளமை பருவத்தை பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள்
1: சொன்னாங்க,
2: நல்லா இருந்தது.
1: மீண்டு வயது சம்பந்தர் தேவாரம் பாடினார். எங்கள் மகள் ரேவதி மீண்டு வயது காவேரி கரையில் இருக்கிறது பாடியிருக்கா. இப்படி குழந்தைகளை சொன்ன இப்படி குழந்தைகளின் ரவுடி பேபியே ரவுடி பேபி பாருங்கள் போன்று.
2: ஆனா நீங்க நீங்க யாருன்னு சொல் அப்பா, தொடுவானத்துக்கு கடைசி நேரத்துல சொல்றீங்களா? அது வந்து யாரு யாரு யாருன்னு ரொம்ப யோசனையா இருக்கு.
1: அது ஆங்கிலம் தூண்டு
2: நேரத்துல தெரியும் போது. ஆமாங்கப்பா,
1: அவராகவே வந்து காத்து அப்படித்தான் ஒருவருக்கும் கூறுவீங்க. அவராக வந்து இணைந்து கொண்டு தன்னுடைய பேர் நீங்களும் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் முன் முதலே சொல்லக்கூடாது, நாங்கள் சொல்ற அதை ரசித்தில்லை. அந்த அவளோடு யார் யார் யார் என்று தேடி கொண்டு போய் என்ன எப்படி அவர் கேட்டாங்க. நான்
2: ஊழித்து
1: பிடிக்க உங்களுக்கும் அப்படித்தான். உங்களுடைய தொடர்பானதுக்கு நான் பேர் கூறவில்லை தான். முதலில்
2: அதே மாதிரிதான்பா. அதே இவங்களா இருப்பாங்களோ அவங்களா இருப்பாங்களோ இவங்க யார் இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட்டாலே இருந்துச்சு. கேட்டதுக்கு அப்புறம் தான் சரி அம்மா அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது.
1: அதுக்கு
2: இடையில யாருமே ஆமாங்கப்பா,
1: தெரிந்த உடனே தான் இவங்களாட்டு ஆர்வத்தோட கேட்பீங்க இல்லையா?
2: ஆவலை ஆவலை தூண்டுதுப்பா.
1: ஆவலை தூண்டித்தான் உங்களை ஆவலை தீர்க்க வேண்டும். முதலில் ஒரு பாடலை கூறுங்கள். என்ன பாடல் என்று?
2: அப்பா நான் அனுப்புவது கடிதம் அல்ல.
1: நீங்கள் அனுப்புவது கடிதம் இல்லையா? அப்ப
2: இன்னைக்கு வந்து கடித நாள் அதனால நான் அனுப்புவது கடிதம் அல்ல.
1: அனுப்புவது
2: பாடல்பா.
1: அப்ப பார்சல் அனுப்புறீங்களோ?
2: பார்சல் அனுப்பிச்சிடும்பா, கொரியர்ல
1: அனுப்பிச்சு. கடிதம் இல்ல, கொரியர். இப்ப கொரியர்ல தானே கடிதங்களும் போயிருந்தது. விரைவாக சென்று அப்புறம் அப்படி மழை நின்று விட்டதாமாங்க நீங்க?
2: மழை இப்ப கொஞ்சம் பரவாயில்லப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடுமையான மழைப்பா. நல்ல மழை, இடியோட பயங்கரமான மழையா இருக்கு.
1: இங்க செப்டம்பர் முதலாம் தேதி, இங்க செப்டம்பர் மாதம் லேபர் டே வாரது. உங்களுக்கு மே மாதம், இங்க செப்டம்பர் மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை. செப்டம்பர் மாதம் இரண்டாவது செப்டம்பர் மாதம் வந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை வரும். அது உண்டுதானே செப்டம்பர்? அதே தொடர்ந்து வர ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு லேபர்.
2: வர ஞாயிறு போக அடுத்த ஞாயிறா இருக்கும்.
1: இரண்டாவது ஞாயிறு முதல் ஞாயிறு. முதல் ஞாயிறு இந்த திங்கள் செவ்வாய் முதலாம் தேதி என்றபடியால் முதலாம் தேதி தான் இதை கொண்டாட வேண்டும். ஆனால் தொடர்ந்து வேலை நாட்கள் தொடர்ந்து வரும் ஞாயிறு தான் அதை விடுமுறையாக்கி ஞாயிறு தான் அதை செய்வோம். முதலாவது ஞாயிறு தான் அதை கொண்டாடுவோம். மறுநாள் லீவு நாளாக, மறுநாள் லீவு நாளாக,
2: அதாவது
1: லோங்
2: தொழிலாளர் தினம்.
1: தொழிலாளர் தினம், தொழிலாளர் தினம்
2: தினம். வாரத்துல வாரத்துல முதல் நாள் வந்து திங்கட்கிழமையா ஞாயிற்றுக்கிழமைங்களாப்பா?
1: ஞாயிறு
2: ஞாயிறு தான், திங்கக்கிழமைன்னு தான் நம்ம நினைச்சுட்டு திங்கக்கிழமை திங்கக்கிழமை
1: ஞாயிறு
2: வாரத்தின் வார நாளே ஏங்கப்பா லீவ் லீவ் விடுற மாதிரி ஒரு பழக்கத்தை வச்சிருக்காங்க.
1: வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் தான் அந்த கொண்டாட்டம் என்றால் அடுத்த நாள் லீவு நாள் தான். ஞாயிறு வழக்கமாக வேலை நாள் இல்லை, ஆனால் வேலை இல்லாமல் சம்பளம் கொடுக்கிற நாள். அரசாங்க உத்தியோகத்தில் பெரிய வேலை எல்லாம் மாத சம்பளம் சனியாரெல்லாம் சம்பளம் இருக்கின்றது. ஆனால் அந்த ஞாயிறு வேலை அன்று வேலை நிறுத்தம். ஆனால் ஞாயிறு சாதாரணமாக ஒரு லீவு நாள் தானே, அதற்காக அடுத்த நாள் வேலையை நிறுத்தி விடுவார்கள். வேலை நிறுத்த அதாவது லீவு நாள் ஆக்கி விடுவார்கள் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அதிலே இன்னும் அப்ப இங்க உள்ளவர்கள் அதை விரும்புகிறார்கள். சனி ஞாயிறு திங்கள் மூன்று நாளும் தொடர்ந்து வீட்டில் இருக்கலாம். ஆனால் அந்த லீவு நாள் திங்கக்கிழமைக்கு சம்பளம் உண்டு, விடுமுறை நாளுக்கு சம்பளம் உண்டு. அது எல்லா நாட்டிலும் இருக்கின்றது, இந்தியாவில இலங்கையில எல்லாத்திலும் இருக்கின்றது. ஆனால் அந்த திங்கக்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ நீங்கள் வேலைக்கு போகாமல் விட்டால் இந்த சம்பளம் கிடையாது உங்களுக்கு. அதை கவனித்துக் கொள்ளுங்கள். இப்ப இந்த திங்கக்கிழமை விடுமுறை நாள் வருகின்றது, சம்பளத்தோடு விடுமுறை நாள். ஞாயிற்றுக்கிழமை சம்பளம் இல்லாத விடுமுறை நாள் தானே. அப்ப உங்களுக்கு ஒரு விடுமுறைன்னா அந்த விடுமுறைக்கு சம்பளம் கிடைக்கணும், அதுக்காக விடுமுறையை திங்கக்கிழமையை கொடுக்கிறார்கள் சம்பளத்தோடு. ஆனால் அதற்கு முதல் வாரமான ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி இருக்கு அல்லவா, வெள்ளிக்கிழமை நீங்கள் வேலைக்கு போகாது விட்டால் அந்த விடுமுறை நாள் சம்பளம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க வெள்ளிக்கிழமை வரவில்லை வேலைக்கு. அதே போன்று வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை விடுமுறை நாளை நீங்கள் எடுத்துக்கொண்டு செவ்வாய் வேலைக்கு போகாது விட்டால் திங்கள் சம்பளம் கிடைக்காது. புரிஞ்சுதா?
2: புரிஞ்சு.
1: அந்த அந்த முதல் நாளும் அடுத்த நாளும் போட கிடைக்காது, உலக சட்டம் அது. அப்ப இன்று உங்க ஆலயங்கள் எந்த ஆலயம் உங்கள் அயல திறந்து இருக்க ஆலயங்கள் திறந்து
2: திறந்துட்டாங்கப்பா.
1: நீங்க போனீங்களா கோயிலுக்கு?
2: போகல, இன்னைக்கு போகலங்கப்பா, மழை வேற இருந்ததுனால போகல.
1: பாத்தீங்களா, திறந்ததும்
2: கூட இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் கவனமா போவோம்.
1: கட்டுப்பாடு இருக்குன்றதா?
2: கட்டுப்பாடு அவங்கவுங்கள சொந்த கட்டுப்பாடு வச்சுக்க
1: வேண்டியதான். இங்கே ஆலயங்கள் திறந்திருக்காது, பூட்டது இல்லை, ஆனா பூஜை நடந்து கொண்டிருந்தது. ஆனா இடையிடையே பெரிய தினங்களான எங்களுடைய பண்டிகைகள் அப்படி என்று வந்து பெரிய ஆட்டமீன போன்ற பெரிய தீங்கள் வார பெரிய விசேஷ பூசை தினத்திலே நாலு பேர் ஐந்து பேர் என்று போயிருக்கிறார்கள். அங்கே ஐயர்மாரும் அந்த அர்ச்சகர்களும் முகத்துக்கு கவசம் அணிந்துதான் செய்கிறார்கள்.
2: போட்டு ஒவ்வொரு ஆளும் உட்கார வச்சு ஓடிட்டு
1: போனா.
2: ஆமா, டீசல் போட்டு மொத்தமே 55 சீட் இருக்கும். 55 பேர் உட்காரணும்,
1: 24 பேர்
2: உட்காரணும்.
1: 22 பேர்
2: அதுல 22 பேர் தான் போறாங்க.
1: பேராசையும் தடைப்படுகிறது இல்லையா? இவர்கள் நடுவில் இரண்டு சீட்டுக்கு நடுவில் கூட ஒரு கட்டையை வச்சு உட்கார வச்சிருவாங்களா?
2: ஒரு கட்டையை வச்சு
1: அப்படியே
2: மட்டும் வாங்க முடியாத அளவுக்கு
1: ஃபுட்பால்ல மூன்று படி இருக்கு. மூன்று பேர் நிப்பாங்க, 6 பேர் நிப்பாங்க ஃபுட்பால். ஒரு தொங்கிக்கு முடியல, பொடி வந்து வெளியில வரும், தொங்கி கொண்டு போவாங்க.
2: கண்டக்டருக்கும் சந்தோஷமா போவாங்க. அடேங்கப்பா இவ்வளவு வசூல் ஆயிடுச்சு.
1: ஆமா, அதுபடியான காரியம், அதுபடியான காரியம். எப்படி
2: இல்லாம
1: உங்க நண்பர் எப்படி இருக்கு
2: கண்ணன்? கண்ணன் அவங்க வீட்டுல அந்த விசேஷனால கொஞ்சம் வர்றதுக்கு
1: இணைப்பு. நாகப்பன் அவர்களுக்கும் பணி இந்த செப்டம்பர் மாதத்துக்கு பணி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், வருவது கடினம் என்று கூறுவேன். நான் கதம்பத்துக்கு வருவார் என்று எண்ணுகிறேன்.
2: கதம்பத்துக்கு வந்துருவார், வந்துருவார்,
1: வந்துருவார். நாளுமே வந்து சென்று விட்டார்.
2: இன்னைக்கு
1: வாங்கப்பா. இப்பொழுது கதம்பம் தானே, கதம்பத்துக்கு வரலாம் தானே மகன்.
2: சரி,
1: கலைவாணன் மெர்சுராணி வந்து சென்று விட்டார்கள். லெனின் வந்துவிட்டு சென்று விட்டார். இது மதியம் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சுவை. அவர் இணைக்கும் வரை இந்த பாடலின் ஒரு வரியை கேட்போமா? வீணை கடியுடைய வேந்தனே.
0: ஒரு விருப்பம் இல்லையே, விரும்பி கேட்பது நாங்களப்பா. அதிகாயா, இன்று போகட்டும், கேட்டுவதையே விட்டுவிட்டேன். அப்படி சொல்லாது, அவசரம் தெளிக்க வேண்டும், அதுவும் என் சபையில். ஆகவே அது சீதிருத்திக்கோள் என்று சொல்ல வந்தேன். வேந்தே, பிழையின்றி வாசிக்க, விரைவில் பழகிக் கொள்கிறேன். மன்னர் மன்னவா, ஒரு விண்ணப்பம். என்ன மகோதரா? தங்களின் பாட்டை அன்றாடம் கேட்டு பரவசப்படும் நாங்கள் இன்று ஒரே மனதோடு நீங்கள் வீணை மீட்டுவதையும் கேட்க ஆசையுள்ளவர்களாக இருக்கிறோம்.
1: மக்கள் வந்து விட்டீர்களா? வணக்கம். வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் அழைப்பு கொடுத்திருக்கின்ற நல்லபடியும். வணக்கம் கண்ணன். கண்ணா, கண்ணன் பிஸியா இருந்தா அவரை நாங்க இடையூறு கொடுக்க கூடாதானி? மாலையும் வந்து சென்றவர் அவருக்கு நேரம் 11 மணி ஆகிவிட்டது. வாருங்கள் பேசுவோம். வணக்கம். வணக்கம் கண்ணா, நலமாக இருக்கின்றீர்களா மகனே? நலமாக இருக்கு ஐயா. மகள்வாக இருக்கின்றீர்களா? உங்களுக்கு வீட்டிலே உங்களுக்கு விழாக்கள் நடந்து கொண்டிருக்கும்போது சற்று பிஸியாக இருப்பீர்கள் ஐயா?
3: வந்துவிட்டார்
1: அவர். வந்து இந்த மாதம் இப்படி பகலில் தான் வர, இரவில் தான் வர முடியும்.
2: வணக்கம். வணக்கம் கண்ணன். நாகப்பன் வணக்கம்.
3: வணக்கம் செல்வம். வணக்கம்.
1: வணக்கம் நாகப்பன். வர வேண்டும், வர வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு இலகுவான நேரமா? நல்லது. மகனையும் வந்து சென்று விட்டார் சொல்லவும், அவருக்கு சில சமயம் இருக்கு, இடையூறாக இருக்கு. அவர் வருவார் என்றால் வரட்டும், இல்லை என்றால் இங்கே. இவர்கள் வந்து விட்டார்கள், நேர்ஸ் ராணியாக்கள் இல்லையா? நாகப்பன் நலமா இருக்கின்றீர்களா ஐயா? நான் நலமா வருகிறேன். எப்படி போய் பணி நீங்கள் கூறிய மாதிரி தானா? இரவு இரவில் தான் உங்களால் வர முடியும். ஏனென்றால் மாலையில சிந்தித்தேன் அதை பற்றி. இப்பொழுது நான் சொல்ல வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். எல்லாரும் பேசிக்கொள்ளுங்க. உங்களுக்கு உங்க வணக்கம் கூறி விட்டீர்கள். இப்பொழுது விடயத்துக்கு வாருங்கள். உலக உலக தபால் கடித
2: திணிச்சீங்களா?
1: யாரு?
2: ஆமாங்க, கண்ணன் ஐயா நினைச்சாரு ஐயா.
1: ஐயாக்கள் ஐயாக்கள் நினைக்கிறீர்கள்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: அதுல எவ்வளவு அன்பு இருக்கிறது இல்லையா? அப்படி கூறும் பொழுது நேரடியாக வானிலையில் வந்து நாங்கள் அப்படி கூறும் பொழுது ஒரு அன்பு இருக்கின்றது அதில். மரியாதை
3: விஷயம்
1: கூறுங்கள்.
3: அம்மா என்ன பண்ணுவாங்க? கண்டிஷன் பண்ணிடுவாங்க.
1: என்ன அம்மா
3: சொல்லக்கூடாது?
1: அப்படி சொல்லக்கூடாது,
3: சொல்லக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம் என கூறி விடுவார்கள். அதே அப்படி
2: இல்ல இல்ல, அனைவருக்கும். ஆமா, அது ஏன் அப்படி அம்மா சொல்றாங்கன்னா, இந்த வணக்க வணக்கத்துக்கே கால் மணி நேரம் அரை மணி நேரம் போகுது, பேசுறதுக்கு நம்ம முடியலைங்கிறதுக்குதான் இல்ல.
1: என்ன வேண்டாம், இப்ப 4 பேர் நீங்கள் இருக்கீங்க, 4 பேரும் ஒருவருக்கு ஒருவர் வணக்கங்க, 8 வணக்கம் வரும்.
2: 20 நிமிஷம்
1: ஆயிரும். அனைவருக்கும் வணக்கம். புதிதாக வந்து இணைகிறவர் அனைவருக்கும் வணக்கம் என்று சொல்லலாம். அதுல இருக்கிறாங்க
3: என்னன்னா, 8 பேர்
1: இருக்கீர்கள். அது ஒரு கதை இல்லப்பா. வணக்கம் வணக்கம் வணக்கம் பண்ண கூறுங்க. அதுல இடையில இருந்து ஐயா நான் வணக்கம் கூறுவேன், நான் கூறுவேன் வணக்கம், நான் கூறுவேன் வணக்கம் கருவீர்கள். நல்லா இருக்கும் கேட்கிறேன். என்று உலக கடித தினம் என்று சொல்லியிருக்காரு. இந்த கடிதம் ஆரம்பித்த முதல் நாள், இந்த கடிதம் ஆரம்பித்த நாள் இன்றைய நாள் செப்டம்பர் முதலாம் தேதி தான் என்று கூறுகிறார்கள். ஆனால் இன்று கடிதம் இல்லையே, கடிதம் வீட்டுக்கு வீடு
3: வாட்ஸ்அப்
1: மெயில். இப்ப அதை விட இப்ப இந்த எங்களுடைய கரண்ட் பில்லுகள் போன்ற அந்த பட்டுப்பாடாசிய அந்த அதுகள் கூட இப்பொழுது இமெயில தான் வருகின்றது, மின்னஞ்சல்ல தான் வருகின்றது. கடிதமாக வருவதில்லை, கடிதமாக வருவதில்லை.
3: அப்ப கொஞ்ச நாள் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அந்த கடிதத்தில் வந்துட்டு இருந்துச்சு, இப்ப அதுவுமே இமெயில் அனுப்பாரு,
1: அதே இமெயில் அனுப்ப ஆரம்பிச்சு. அவங்க சொல்லுற பத்திரிகை பேப்பர்ல பேப்பர்லெஸ் மெசேஜ்.
3: ஆமா, அவங்க சொல்ற காரணம் வந்து நம்பகத்தன்மை ஒண்ணு. அதாவது கடிதம் போட்டு கிடைச்சதா கிடைக்கலன்னு டவுட்,
1: இமெயில்
3: கிடைக்கலன்னு சொல்ல முடியாது.
1: இப்ப எனக்கு வரவில்லையே விட்டுடலாம் கணக்கு. அதே மாதிரி நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக மனித அந்த மேன் பவரை குறைச்சு அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு சென்று கொடுத்தல் அதெல்லாம் நினைத்தாங்க. இப்பொழுது தபால் விநியோகஸ்தர் உண்டு, ஆனா இங்கே இருக்கின்றது தபால் விநியோகஸ்தர்கள், இங்கே இருக்கின்றது, இன்னும் இருக்கின்றது இங்கேயும்.
2: அப்பா அப்பா
1: குறுங்கல் கண்ணு தலைவாணன் குறுங்கல்
2: போஸ்ட் கார்டு இன்னும் நான் வந்து 180 வச்சிருக்கேன்ப்பா, அப்படியே வச்சிருக்கேன்.
1: அப்படியா? புதிதாவதா?
2: ஆமாப்பா.
1: அஞ்சல் அட்டை?
2: ஆமாப்பா.
1: அஞ்சல் அட்டை?
2: அஞ்சல் அட்டை. ஆமா ஆமா,
1: அஞ்சல். அதே இப்ப நீங்க செய்திகள் அனுப்பலாம் தானே? நாங்க அந்த அஞ்சல் அட்டை நின்று குறுஞ்செய்திகளுக்கு பாதித்துக் கொள்ள, நீங்க வானொலி பாடல்கள்னா அதிலேதான்
2: கேட்டுக்கலாம்.
1: அந்தரங்க செய்திகளை தான் தபால் உறவுக்குள்ளே போட்டு விடுவோம், உறவுக்குள்ள கூட விட்டு போடுவோம். எம்பலப் தபால் உரை, தபால் உரைகளை போட்டு ஒட்டி முத்திரை ஒட்டி முகவரி வழியை ஒட்டி அனுப்பிவிட்டால் அது அந்தரங்கமான
2: ஸ்டாம்பு ஒட்டி.
1: எக்ஸ்பிரஸ் பணம் கூட வருவாங்க, விரைவு சேவை சாதாரண சேவை என்றெல்லாம் இருந்தது அந்த காலத்திலே.
3: இப்பொழுது
1: கண்ணன் உங்களுக்கு என்ன பாடுறது? உங்களுடைய செல்வகுமார் வந்து நான் அனுப்பியது கடிதம் அல்ல என்று ஒரு பாடலை கேட்டார்.
3: ஒரு
1: கடிதம் எழுதி
2: கட்டுப்பாடுகளை
1: கட்டுப்பாடுகளை தளர்த்தியவுடன் கட்டுப்பாடுகள் மழையும் பெய்கிறது.
3: கூறுங்க. தேவாபுரத்துல வந்தீங்கப்பா, ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன், எழுத்தின் வடிவிலே என் உயிரை
1: அனுப்பினேன். ஒரு கடிதம் உயிரே அனுப்பிவிட்டாங்கப்பா, அடங்க அப்பா. நல்ல பாடு, நல்ல பாடு. சரி, இந்த
2: அனுப்பிடுறேன்.
3: அப்படின்னு நான் சொல்றேன், நான் முதல் முதல்ல கடிதம் வந்து 15 வயசாவுக்கு போஸ்ட் கார்டு இருந்துச்சுக்கப்பா, 35 வயசாவுக்கு இந்த என்வலப் கார்டு இருந்துச்சு கவர். அது நான் எழுதுனேன், அது மலேசியாவுக்கு எழுதுறதுக்கு 5 ரூபாய்க்கு ஒரு லெட்டர் இருக்கும், வெளிநாட்டு கவர். வீட்டுக்கு
1: அனுப்புவோம்
3: அந்த 15. ஆமாங்கப்பா, அந்த 15 பைசா ரொம்ப நாளா விலையேறாமே இருந்தது. அதனாலதான் இந்த எஃப்எம்க்கு எல்லாம் விருப்ப பாடல்கள் கேட்டு
1: எழுதுவோம்.
3: தங்கச்சிக்கு எல்லாம் அந்த லெட்டர் அதெல்லாம் போடுவோம் அதிகமா, பஞ்சாத லெட்டர் போட்டு. அந்த லெட்டர் போயிட்டு 3 நாள் ஆகும், இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தான், அது போயிட்டு வர்றதுக்கு போறதுக்கு 3 நாள் ஆகும். அங்க இருந்து பயல் லெட்டர் தான் எங்களுக்கு வர 3 நாள்
1: பாத்தீங்கன்னா
3: 5 நாள் வரும். ஒரு வாரம் வாரம் ஒரு கடிதம் போட்டு பேசிக்கிட்டே இருப்போம் நாங்க. போன்ல பேசுறத விட லெட்டர்ல பேசுறத அந்த லெட்டர்ல இன்னும் வச்சுட்டு இருந்தேன்.
1: அதானே முன்பு, இப்போது நாங்கள் இந்த முகநூல் மெசஞ்சர்களில நண்பர்கள் ஆகிறோம் இல்லவா? முன்பு எங்களுக்கு இருந்தது தபால் நண்பர், பெண் போல் பேனா மூலம் பேனா நண்பர்கள், பேனா நண்பர்னு அதான் பேனா நண்பர் பெண்
2: போனா
1: அது எப்படி நட்புண்டா முகம் தெரியாது. என்னுடைய மைத்துனர் ஒருவர் அவர் தலைமை ஆசிரியர், அவருக்கு வந்து சின்ன வயது வந்து நடிகை சாவித்திரியோட நட்பு எப்படி பேனா நண்பர் சாவப்படம் போகிறான் பேர் இப்படி பேசிக்கொள்வார்கள். அது ஒரு வாரம் ரெண்டு வாரம் சொல்லும். நான் பேனா நண்பர்களாக ஒருவருடன் பேனா நண்பர்களாக இருந்திருக்கின்றேன், நண்பிகளோட நண்பர்களாக இருந்திருக்கின்றேன். அப்போ அதுல வந்து ஒரு நண்பர் என்னோடு பயந்தோடு நான் என்னுடைய பேச்சு திறன் என்னுடைய எழுத்து திறன் அந்த கட்டுரைகள் கதைகள் எல்லாம் எழுதக்கூடிய அவர் என்ன விட சிறந்தவர் என்னை விட மூத்தவர் அமைந்திருந்தார். அப்ப என்னுடைய சில விடயங்களை அவருக்கு அனுப்பி அவர் தன்னுடைய விடயங்களை இப்படி பரிமாறிக்கொள்ளுங்க. அவர் இதுவரையிலும் நாங்கள் முகம் காணவில்லை, இப்ப அவர் எங்கே இருக்கின்றார்னு தெரியவில்லை. இப்பொழுது இந்த முகம் பார்க்கும் நான் இதில் அடித்து அடித்து பார்க்கும் அவற்ற முகம் இது வருமா முகம் இல்லைன்னு தருவதில்லை, என்ன பெயரில் வைத்திருக்காரு தெரியவில்லை. அப்படி பேனா நண்பர்கள் வந்து அந்த காலத்து இப்பொழுது மகாத்மா காந்தியெல்லாம் இவருடைய பேனா நண்பர்களை வைத்திருந்தார். இங்கிலாந்து அவர்களுடைய பேனா நண்பர்களாக இருந்தவர் நண்பர்கள் அந்தந்த தகுதியான அந்தந்த ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் நண்பர்களாக இருந்திருக்கிறார். கலைவாணன் நீங்கள் பேனா நண்பர்களாக இருந்திருக்கிறீர்களா?
2: இருக்கிறேன்ப்பா, புக்கு கூட இருக்கு. நான் வந்து நாளைக்கு வந்து அனுப்பிடுறேன்ப்பா உங்களுக்கு.
1: அப்படி பேனா நண்பர்கள் தான் தொடர்ந்து ஒவ்வொரு தரம்
2: பெங்களூர் தான் வந்து அங்கதான் கெட்டா விஷயம் அங்க.
1: ஓ இப்ப என்னடா வந்து முதன்முதல் வந்து விட்டது உடனே உடன் செய்தி அனுப்ப எல்லாம் வந்து
2: எல்லாம் வளர்ச்சி அடைய அடைய அப்படியே.
1: ஆனால் அந்த பேனா நண்பர்களாக இருந்த காலத்திலே அந்த நண்பர்களுக்கு நண்பர்கள் ஏமாற்றி நடக்கவில்லை, நட்பு தான் வளர்ந்தது. இப்பொழுது எனக்கு தொடர்பு ஏமாற்றி கொலையும் நடக்கலப்பா
2: தமிழ்நாட்டுலப்பா எல்லா மாவட்டத்திலும் அமைப்பு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்காங்கப்பா
1: பேனா நண்பர்களையா?
2: ஆமா ஆமா ஆமா, பேனா நண்பர் பேரவை அப்படின்னு சொல்லி நடத்திட்டு இருக்காங்க.
1: ஆமா, ஆனா அதுலயே
3: வந்தவர்களின் நேயர் பேரவைன்னு இருக்கு.
2: அதுவும் இருக்கு, அது இருக்கு, அதுவும் இருக்கு, அது இருக்கு.
1: அவற்றிலே எல்லாம் கள்ளங்கள் இல்லை. இந்த முகநூல்கள் இப்பொழுது ஆபத்துக்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றது. பழைய
3: பழக்கத்தை
1: ஏமாத்துவாரு, நண்பர்கள் நண்பர்களை ஏமாற்றுகிறார்.
3: கணக்குகள்
1: காசுகள் பணத்திலே பரிமாறல்கள் நிறைய உளறுபடிகள் நடக்கின்றது. அந்த அதை பாதித்து பணம் சம்பாதிக்கின்றார். ஒரு நோயாளி இந்த படத்தை போட்டுவிட்டு கால் இல்லாத இந்த படத்தை போட்டுவிட்டு பணம் சம்பாதிக்கிறார்கள். அப்படி எல்லாம் எங்கெங்க நல்ல விடயங்கள் வருது அதுக்கு கும்பகம் விளைத்து விடுகிறார்கள் மற்றவர்கள் இல்லையா? ஆனா அந்த பேனா நண்பர்களாக இருந்தவர்களுக்கு ஏமாற்றுக்கள் குறைவு, ஏமாற்றுக்கள் குறைவு தான். ஆபத்து பெரிதாக இல்லை, தரமடைந்துதான் நட்பு கொண்டாடுகிறோம் நாங்கள். தரமடைந்து நட்பு கொள்வோம், இதுவே அப்படி இல்லை. இதுல போய் நீங்க சொன்ன மாதிரி நாம் பொய்யான தகவல்களை கொடுத்து
2: காலத்துல அப்ப அந்த காலத்துல அப்ப அந்த அந்த காலத்துல பேனா நண்பர்கள் இருந்தனால அப்படி இருக்குப்பா. இந்த பேனா நண்பர்களுடைய பல பழக்கம் இன்னைக்கும் இருந்துச்சுன்னா பிரச்சனைகளா தம்பா இருக்கும்.
1: ஆனா இருக்காது பேனா நண்பர் செய்தி, நாங்கள் ஒரு பேனா நண்பருக்கு ஒரு செய்தி அனுப்பி விட்டு அந்த பதில் பெற மட்டும் அவளோட காத்துக்கொண்டு இப்பொழுது அப்படி இல்லை. ஒரு இடத்துல இருந்தோண்டு அவங்களுக்கு செய்தி போட்டு வந்துடலாம் ஒரு நிமிடத்துக்கு. அது அது அவ்வளவு வேகமாக வளர்ந்து விட்டது. இந்த இடத்துல நாகப்பன் நீங்க பாடல் கூறவில்லை ஐயா. நாளைய தினம்
3: நாளைய தினம் பாடல்
1: கூறுங்க.
2: சொல்லுங்க
3: நாகப்பன் பாட்டு கேட்க வரைக்கும் நான் ஒரு ஒண்ணு சொல்றேன். என்னோட கடித இதை பத்தி நான் சொல்றேன். என்ன ஞாபகத்தை 1993 இருந்துங்கப்பா ஒரு 99 வரைக்குமே நான் வந்து அந்த போஸ்ட் கார்டில் லெட்டர் போய் எழுதுறது. என் தங்கச்சி நிறுத்திங்கப்பா எனக்கு சுற்றுலா பொண்ணு, அவங்க வந்து இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கான்
1: அவங்களுக்கு
3: ஸ்கூல் படிக்கிற காலத்தில். அப்ப வாரம் வாரம் லெட்டர் போடுவோம், அவங்க எனக்கு லெட்டர் போட்டுருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் அடிக்கடி எடுத்து எடுத்து பார்ப்போம். அண்ணா நல்லா இருக்கீங்க, அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த அண்ணன் அவர்களுக்கு எங்கள் அன்பை என்றும் மறவாத தங்கை காந்தனா எழுதி சொல்வது. எல்லா லெட்டர்லயும் எழுதி, ஆமா அப்ப எல்லா லெட்டர்லயும் அந்த முதல் வாசகம் அது வந்துடும்.
1: கடவுள்
3: வணக்கங்கள் எங்க நலம்
1: வார்த்தைகள் கிட்டும்.
3: ஆமாங்கப்பா, ஆமாங்கப்பா. அதாவது இப்போதைக்கு என்றும் உங்களை அன்றும் மறவாத அன்பு தங்கை காந்தனா தேவின் போட்டல் இருக்குப்பா. அவங்களுக்கு அது இப்ப எடுத்து பார்த்தால கல்ல தண்ணி வரும்.
1: நம்ம பாசம் அந்த
3: பாசம்
2: அப்பாத்துல மாதிரி லெட்டர் எழுதுறதுலயாவது அந்த பாசத்தை வெளிப்படுத்தினாங்கப்பா. இப்ப வந்து போன் அடிச்சவனே அளவு நல்லா இருக்குல்ல அவ்வளவுதான் கேட்டுறாங்க. பாசம் அன்பு உறவு இதெல்லாம் பிரேக்
3: அவங்களுக்கு நேரம் இல்ல.
1: வார்த்தையும் தெரிஞ்சாச்சு, வார்த்தையும் தெரிஞ்சாச்சு.
2: அளவுங்க ஆமா
1: என்னுடைய சிறிய தாயார் இருக்கின்றார். அம்மாவுடன் பிறந்த சகோதரி, அம்மா வந்ததன் அவரை நாங்கள் அழைப்போம். இப்பொழுது 91 வயது கிட்ட வந்து விட்டார். இப்பொழுதும் என்னோட நலம் விசாரித்துக் கொண்டிருப்பா. அப்போ அழகும் அதை எழுதுப்பா. நான் தூரதேசத்தில் எல்லாம் 300 பேர் கங்காரை கல்வி போயிட்டு கொண்டிருந்தேன். நான் எப்போதும் மகன்தான் செல்வம் செல்வம் என்று என்னை அழகாக அழைப்பா. என்னுடைய சரியான பாசம் அவளுக்கு கடிதம் அப்படியே ஒவ்வொரு எழுத்தும் அச்செழுத்தமும் நீங்க இருக்கும் ஐயா. அழகா முதல் அந்த பிள்ளையார் சொல்லி போட்டு சிவமயம் என்று எழுதி அந்த நீங்க சொன்ன வார்த்தை அத்தனை நான் பெறாமல் பெற்ற செல்வமையெல்லாம் எழுதுமே அம்மா அப்படி எல்லாம் எழுதுவா. அந்த முதல் அந்த சுகம் விசாரிக்கிறதே ஒரு பந்தி வந்துவிடும். அப்புறம் விடயம் கலைஞர் உனது முடிவை கொண்டு வரும்பொழுதும் எல்லாம் கடவுள் எல்லாரும் கடவுளை நம்பி கடவுளை நீந்து அதுக்கு எனக்கு என்னுடைய மற்றது கடிதம் எழுதிக்கொண்டிருக்கும் ஒரு நாள் நான் விடுதியில இருந்த காலத்திலே 8ஆம் வகுப்பு மாணவன் 7ஆம் 8ஆம் வகுப்பு மாணவனா இருக்கேன். ஹாஸ்டல்ல இருந்தேன். அதாவது விடுதியில இருக்கும்போது பெரிய கல்லூரி அந்த அதுல இருக்கும் பொழுது அம்மா இந்த கடிதம் வந்து அந்த கடிதம் எழுதுவதற்கு ஒரு நாள் வைத்திருக்கின்றேன். அம்மாவுக்கு அப்பாவுக்கு அவர்களுக்கு ஒரு கடிதம், ஒரு வீட்டுக்கு சின்னம்மா வீட்டுக்கு ஒரு கடிதம், மாமா வீட்டுக்கு ஒரு கடிதம் வந்து எல்லோருக்கும் தூரத்தில்தான் அவர்கள் இருப்பார்கள். தூரதேசத்தில் ஒவ்வொருவருக்கும் கடிதம் எழுதுவாங்க.
2: ப்ளூ கலர்ல
1: அது வந்து
2: ப்ளூ கலர்ல ஒரு லெட்டர் இருக்கும்லங்க கண்ணன். அந்த லெட்டர் என்னது?
3: அதான் இங்கிலாந்து லெட்டர். இங்கிலாந்து
1: அது வந்து உள்ளூர் தபால் வெளியூர் தபால் விமான சேவை என்றுதான் இருக்கின்றது. அப்ப நாங்கள் உள்ளிருக்கதானே அவர்களுக்கு தபால் போட்டு கொண்டு எல்லா வடிவமும் கடிதத்திலேதான் உடனே எழுதி ஒரு லெட்டர் எழுதுதான் போய்ப்பாரு. ஒரு கடிதம் எழுத நேரம் தான் இருக்கின்றது. அப்ப நாங்கள் உள்ளிருக்கதானே அவர்களுக்கு தபால் போட்டு கொண்டு எல்லா வடிவமும் கடிதத்திலேதான் உடனே எழுதி ஒரு லெட்டர் எழுதுதான் போய்ப்பாரு. ஒரு கடிதம் எழுத நேரம் தான் ஒரு 3 செகண்ட் இல்லையா போஸ்ட் கார்டு வாங்கி எழுதிருக்கலாம். 5 அப்படியே போஸ்ட் கார்டு சொல்லுவோம். ஒரு 3 செகண்ட் இந்த நேரத்தில் அப்ப என் தந்தையார் வந்து அதுல 10 இதுல 10 வாங்கி கொண்டு தந்து விட்டு போயிருவா. நீ கடைக்கு போயிருந்தா கடிதத்தில் இந்த பொட்டியை போட்டு விடுறேன்னு சொல்லி சின்ன பிள்ளைதான்
3: ரிப்ளை

0: கார்டுக்கு ஒண்ணு இருக்கு.
1: அந்த இருக்கு காசு இல்லாத விட்டால் மோதலி எழுதி உள்ள புள்ள கடிதத்தை எழுதி வெளியே கொலெக்ட் கோல் எழுதிடுவோம், கொலெக்ட் எழுதி விடுவேன் நான், கொலெக்ட் போஸ்ட் சொல்லு. அப்ப கொண்டு வந்து உங்களிடம் கொடுக்கும் பொழுது அந்த முத்திரை செலவு அந்த 15 காசோ 10 காசோ வாங்கி கொண்டு வந்து கடிதத்தை கொடுப்பார்கள்.
2: கோபக்காரது
1: அவருக்கு பேர் காத்தவராயன், அவருடைய பேர், அவர் கடிதம் அவருக்கு வந்தால் வராது அனுப்புவதுமே இல்லை, என்னத்துக்கு எல்லாம் எழுதுவான் என்று போட்டு இருப்பார் அவர் கடிதம் அனுப்பி. அப்ப அவருக்கு கடிதம் பெறுவதற்கு பிறகு நாங்கள் 2-3 முனிசிபாலிட்டிக்கு அதாவது விளையாட்டுக்கு செய்கிற நிகழ்ச்சியாக்கி வெற்றித்தாள மடிப்பு உள்ளே வைத்து விட்டு முத்திரை விட்டாம போட்டு விடுவோம் அவருடைய முகவரிக்கு. அவர் பணத்தை கொடுத்து வாழ்ந்து பிரிந்துபடுத்தால் உள்ளே ஒன்று இருக்காது. அந்த இங்கே கனடாவில் ஒரு சட்டம் இப்ப வந்திருக்கு, இந்த ஃப்ரம் போடாமல் அனுப்பவும் அந்த கடிதம் போகாது. அனுப்புபவர் முகவரியும் வேணும், பெறுபவர் முகவரியும் வேணும். அப்ப அந்த அப்படியில் முகவரியை மட்டும் வருவிட்டா அது போய் சேரும் அவர்கிட்ட, அவர் திறந்து பார்த்தா அவருக்கு ஒன்றும் இருக்காது, மூணா காசு எடுத்து போட்டு அப்படி இல்லைன்னா எழுதுறது வெறும் தகவல் தகவல் இல்லாத மட்டும் என்ன ஒன்றும் தகவல் இல்லாத கடிதத்துக்கு காசு கொடுத்து வாங்கடா மழையா அப்படின்னு காட்சி விடுவோம். கெட்ட வார்த்தைகளை காட்சி விடுவோம். அப்புறம் பாட்டு பற்றி அந்த அண்டையும் சாப்பாட்டுக்கே வரமாட்டார், சாப்பாட்டு அறைக்கு வரமாட்டார், கோபத்தில் இருந்து திட்டு கொண்டே திருவாரம் அங்கே என்னக்கு தன்னை பேசியிருக்கல காசு போயிட்டு 15% அதே மாதிரி நாங்க வளர்ந்த பின்பு நாங்கள் ஆசிரியர்களாக பணியாற்றியது எங்கள் ஒரு அதே 300 மைல்களுக்கு அப்பால் மலை நாட்டிலே யாழ்ப்பாணம் கண்டி என்று இருக்கிறது. நீங்க கண்டி என்ற பகுதியில் படிக்கிற காலத்தில் அங்கே ஒருவர் சிம்பலிங்க மாசன் அனுப்பி ஏற்பொருளாக அந்த நட்டவர்களை கேட்டுக்கொண்டிருந்தால் அவர் கேட்கட்டும். அவர் வந்து வந்து திருமணமாகி அங்கே வந்து நாங்கள் தான் நாங்களது 8 என்பது 10 பேர் கிட்ட ஒரு அறையில் ஒரு போர்டிங் மாதிரி அதுக்குள்ள நான் ஆசிரியர் எல்லாரும் இருப்போம். சிலர் கடையில் சாப்பிடுவார்கள், சிலர் சமைத்து சாப்பிடும், அப்படி கேளிக்கையாக இருந்தோம். எங்களுக்கு அந்த எங்களை குவார்டர்ஸ் என்று தனியாகவே கொடுத்திருப்பார்கள். அதில் இவர் இருந்துவிட்டு போய் திருமணம் செய்து விட்டு வந்து சொன்னால் நான் நீங்கள் எல்லாம் இந்த இடத்தை விட்டு போகணும், நான் இந்த மனைவியை கொண்டு வர போகிறேன், ஏன்னா நான் அதிபரோட கழிச்சு எனக்கு இந்த ரூம் எனக்கு கொடுத்தாச்சுன்னு சொன்னார். அப்ப எங்களுக்கு கவலையா போய்விட்டது, எதிர்த்து கழிக்கலாம், நாங்கள் ஆசிரியர்கள் நாங்கள் ஒரு இடம் தேடி போய்விட்டோம். இவர் மனைவியிட்ட போய்விட்டார். அப்ப நாங்கள் இந்த உங்களுக்கு தெரியும் அந்த பார்சல் அனுப்புறது வண்டியில புக வண்டியில புகையிறது வண்டியிலே நாங்கள் பெரிய பொதி அனுப்புறது பொதி வண்டியிலே அனுப்பினால் அந்த பொதி சென்று அவருடைய ஸ்டேஷன்ல போய் இறங்கி அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அவருக்கு அறிவித்தல் கொடுத்து அவர் வந்து ஏற்றி கொண்டு போவார். அப்ப நாங்கள் என்ன செய்வோம், ஒரு அம்மியை பார்சல் செய்து அம்மி அதை வண்டியிலே ஏற்றி விட்டாச்சு. அதாவது அந்த அவர் பணம் கொடுத்து எடுத்தார், அப்படி ஒரு சேவை இருக்குன்னு பணம் கொடுத்து எடுக்கிற சேவை வண்டியில் ஏற்றி விட்டால் அது அங்கே போய் அவருக்கு செய்தி கிடைச்சி அவரிடம் போயிருக்கின்றது. அவர் வந்து ஏற்றி கொண்டு போயிட்டு வைத்திருந்து பார்த்தா அம்மி வியப்பாளர்கள் அதை வந்து கூறினார். வந்து செல்லாமத்தின் எங்களை அந்த அரச எங்களுடைய ஆசிரியர் கூட்டத்திலே வச்சிருந்தோம். நாங்கள் அனுப்பினவர்கள் ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தோம். அப்படியும் குடும்பத்தை
2: செய்திருக்கீங்க,
1: சரியான வெயிட்டா அவருக்கு அது தேவையானது. எனக்கு திருமணம் பிறந்து விட்டால் அப்ப குழந்தை பிறந்தால் அரைக்க வேண்டும் தானே அவர்களுக்கு அரைத்து உணவு சாப்பிடறதுக்கு பத்தியம் சாப்பிடத்தான் வேண்டும் அப்படின்னு சில வேடிக்கை ஆசிரியர்கள் இப்பொழுது வானதியை கேட்டுக்கொண்டிருந்தாருன்னா நீங்க என்னோட வயதிற்கும் அவருக்கு சிரித்தார்
2: வேடிக்கையான
1: செய்யறாத வேடிக்கைக்கு வேடிக்கைக்கு தான் நான் இருந்த இடத்துல ஆனா பிடித்து விட்டார் அப்படின்னா நான் இருந்த இடத்துல கருங்கல் மலை அந்த மலைப்பகுதியில் அம்மி செய்யற இடம் அதுல புது அம்மியாக வாங்கி நாங்க வாங்கி அதை அனுப்பி விட்டோம் நாங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து அப்படின்னு செய்யிருக்கின்றோம் அந்த காலத்தில் இப்பொழுதான் அந்த சேவைகள் எல்லாம் இல்லையா அதெல்லாம் போய்விட்டது ஆனா இங்கே கனடாவிலே
0: நண்பர்கள் மாதிரி
1: தபால் சேவை இருக்கின்றது நாங்கள் அனுப்பியவர் யாரென்று கூடாது விட்டால் அவர் ஏற்றுக்கொள்ள
2: மாட்டார்
1: பாதுகாப்பு அனுப்புகிறவற்ற பேர் அந்த முகவரி போட வேண்டும் அங்கு கொம்பீட்டர்களை அவர்கள் அடிக்கும் பொழுது அந்த முகவரி எங்களுடைய முகவரி தெரியும் அங்கே அந்த இங்க அந்த கோட் நம்பர் உங்களுக்கு மாதிரி கீழே கோட் நம்பர் இருக்குது தானே அந்த கோட் நம்பர்னா இந்த ஏரியா ரோடு எல்லா பேருந்தையும் பின்கோடு பிழையாக போட முடியாது உங்க கூட வந்தது என்ன நாகப்பன்
0: ஐயா இந்த மாதிரி பேனா நண்பர்கள் இந்த மாதிரி எல்லாம் கடிதம் எழுதிட்டு சொல்றாங்கல்ல அதுல வந்து இன்னும் எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் எல்லாம் இருக்குன்னு தெரியல அதாவது சினிமா நடிகர் நடிகைகளுக்கு கடிதம்
1: எழுதுறது
0: எண்பது தொண்ணூறுல மட்டும்தான் தெரியல
1: நான்கு நாற்பத்தி ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஆண்டுகளே எங்களுக்கு ஒரு அத்தார் இருந்தவர் அத்தார் என்று கூறுவார் அதாவது வந்து எங்களோட மூத்தவர் அப்படி அவர் எஸ்எஸ்எல்சி எஸ்எஸ்சி படிச்சு கொண்டிருக்க காலம் அவர் பின்பு தலைமை ஆசிரியராக இருந்தது அவருக்கு சாவித்திரி அம்மாவோட அவர் அந்த வயது அந்த காலம் சாவித்திரி அம்மாவோட விசிறி அவர் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் அவர் படம் வரைவார் அவருக்கு அனுப்புவார் அவருடைய பதில் அவருக்கு வரும் படத்துல கையெழுத்து எல்லாம் வச்சுக்கணும் பெரிய பெருமையாக இருந்தது அவரோட பேனா நண்பராக இருந்தவர் ஜான் எஃப் கெனடி அவர்களோடையும் பேனா நண்பராக இருந்திருக்கிறார் அவங்களுடைய படத்தை உருவத்தை இவர் வரைந்து வர்ணம் பூசி அனுப்பி அவங்களோட மீது கடிதம் பாராட்டு கடிதம் எல்லாம் பெற்றிருக்க அதுதான் பெரிய பெருமையாக வச்சிருப்பார் அப்படிப்பட்ட நட்பு
3: இது அப்பா அப்பா நாகபங்கய்யா நடிகருக்கு அனுப்பணும்னு
0: சொன்னீங்கல்ல
3: இல்ல முதல்ல நடிகருக்கு வந்து நடிகர் வந்து இப்ப சத்யராஜிக்கு நான் வந்து லெட்டர் போட்டிருந்தேன்
1: அவர் கலந்து போட்டாரா
3: கண்டிப்பா
1: அனுப்பியிருந்தாரு
3: அதே போல வந்து ஒரு நம்ம அப்துல் கலாம் அவர்கள்
1: அப்துல் கலாம்
0: அவர்கள் அவங்க வந்து படிச்சு பார்த்து கரெக்டா எழுதிடுவாங்க
3: ஆமா அவர் கைப்பட எழுதியிருந்தாரு
1: பேனா நண்பர்கள் என்பது இல்ல கலைவாணன் நீங்கள் அவருடைய விசிறியாக இருந்து அவருக்கு கடிதம் எழுதி கூட அவர் பதில் தந்தது வேறு பேனா நண்பர்கள் என்றால் நாங்கள் தொடர்பு வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்னுடைய நலம் அவருடைய நலம் எங்களுடைய பின்னாட்டு புதினங்கள் அவருடைய நாட்டு புதினம் பரிமாறிக்கொள்வதும் பேனா நண்பர்கள்
0: அது வந்து விசிறியா
1: இது விசிறி நீங்கள் இது விசிறி ஆனால் அப்பா இன்னைக்கு
3: வரைக்கும் நான் கடிதம் எழுதிட்டு
1: இருக்கேன் அவரும் பயிர்ந்து வந்து கொண்டிருக்காரா சத்யராஜ் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து
3: இன்னைக்கு வரைக்கும் எழுதிட்டு இருக்காரு
1: அப்ப பேனா நானும்
3: எழுதிட்டு இருக்கேன்
1: அப்ப பேனா நண்பர்கள்
0: இயக்கத்துல இருக்கிறாங்க
1: எந்த இயக்கத்துல எந்த
0: அந்த வகையில
1: இயக்கத்திலே அதாவது அக்ஷன் நீங்கள் இப்பொழுது தொடர்பு அது பேனர் அது சரி அப்ப அந்த ஜெக்லின் கெனடி அவர்களுக்கு ஒரு தடவை அவர் படம் அனுப்பி அவரும் பதில் அனுப்பி ஒரு ரெண்டு மூன்று தடவை பிறகு அவர் அனுப்பதில்லை ஜாக்லின் கெனடி என்று ஒரு அழகியாயிருந்த கெனடியினுடைய மனைவி அமெரிக்க ஜனாதிபதியின் மனைவி ஆனால் சாமித்ரியோட விரும்பி வரைக்கும் அவரோட தொடர்பு இருந்தவர் அதே போன்று இன்னொரு என்னுடைய நண்பர் நண்பர் என்னோட வயதுவர் அவர் இந்தியாவிலேயே கல்வி பயின்று போட்டு வந்து அவருக்கும் சாவித்ரி அம்மாவோட தொடர்ந்து ஆனால் அவருடைய வந்து பேனா நட்புத்தோட நேரடியான நட்பு அவர் சென்றால் சாவித்ரி அம்மாவோட தாங்கி ஊர் பார்த்து வருவார் நல்ல வடிவான ஒரு ஆம்பளையவர் அதனால ஒரு நிறைய பணங்களை உணர்ந்து விட்டார் அப்படியும் இருக்கிறார்கள்
2: என்னோட ஒரு அனுபவத்தை சொல்றேன்
4: அதாவது எனக்கு அப்ப வந்து இந்த சினிமா நடிகர் அட்ரஸ்லாம் தெரியாது. அப்ப இந்த பாட்டுக்கு கொடுக்கிறப்ப அதுல போடுற ஒரு புக் வச்சிருப்பாங்க நடிகர் நடிகைகள் அட்ரஸ். பாத்தீங்கன்னா ஒரு 100 நடிகர் இருக்கு, ஆனா பாதிக்கு போலியா இருக்கும், அவன் வேற முன்னாடி ரெண்டு அட்ரஸா இருக்கும் போகாது. அப்புறம் அது மாதிரி போட்டுனப்ப நமக்கு வந்து பானுபுரியா தவளம்பி ரெண்டு பேரும் மட்டும்தாங்கப்ப ட்ரிப்ல அவங்க போட்டாவோட ஒரு கையெழுத்து போட்டு அன்புடன் லவ்லி போட்டாதாமே அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க.
1: அது ஒரு பெரிய
4: அனுப்பலப்பா, நானும் நிறைய பேருக்கு
1: அனுப்பிருக்கேன். அது ஒரு
0: எனக்கு வந்து நடிகை இளவரசி இளவரசியோட போட்டோ வந்தது.
1: அப்படியா?
0: வந்து கடைக்கண் பார்வைன்னு ஒரு படம், அந்த படத்துல நடிக்கும் போது ஒரு கடிதம் எழுதியிருந்தான். எழுதுனதுக்கு அவங்க வந்து அவங்க போட்டோவோட அந்த படத்துல நடிச்ச ஒரு சீன் அனுப்பிச்சிருந்தாங்க.
4: அதான் இப்ப அதுல கையெழுத்து போட்டு ஏற்கனவே இருக்கும் படம், அதை அப்படியே அனுப்பிட்டுருவாங்க நம்மளுக்கு.
3: அதை அனுப்பிடுவாங்க.
1: செல்வகுமார் சொல்லு விட்டாரா? செல்வகுமார் இணைப்புல இல்லையா?
4: வெளியே போயிட்டா மாடி எனக்கு சுட்ட மாடி உள்ள
1: வேறு வேறு வேறு வேற எனக்கு
3: அப்பா
1: நான் கூறுங்க
3: அப்பா அப்பா இது இப்ப இன்னைக்கு இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து நல்லா இருந்ததுப்பா. தொடுவானம் வந்து சூப்பரா இருந்தது. அவங்க வந்து திருமதி ரேவதி அம்மா வந்து அவங்க வாழ்க்கை வரலாறுல அதுலயும் குறிப்பா சொல்ல போனா உங்க பேர்ல வந்து ஆசிரியரா வந்து பாடம் நடத்தினது பெரிய
1: அப்பா அப்பா வந்து நீங்க ஒருவரும் தொடுவானத்துக்கு வர இருக்கிறீர்கள் தானே மகளே, உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம் தானே. நல்ல நிகழ்ச்சி
4: அம்மாவுக்கும் உங்களுக்கும் அதை வாழ்த்துக்கள் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு.
1: உங்களுடைய விமர்சனம்
4: சொல்லுறேன்,
1: உங்களுடைய விமர்சனங்கள் நன்றா இருந்த
3: அப்பா. அவங்க அம்மா அம்மா அம்மா பாட்டுக்காக ஒரு பாட்டு நான் கேக்குறப்பா, அதுல வந்து நிறைய பாட்டு வந்தது. என் சிந்ததே வானம், மூக்கத்தி பூமியிலே, ஆனந்தம் விளையாடும் வீடு, அம்மாவுக்காக, சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கு சொந்த வீடு,
1: அதுதான்ப்பா
3: எனக்கு. இல்ல எனக்கே போட்டுருங்கப்பா.
1: சரி, சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு, அந்த நல்ல பாடு அந்த பாடு. இது அதோ கலந்து கட்டுப்பாடு. உங்களுடைய பாடல சொல்ல வேணும்.
0: என்னுடைய நாளை தின பாடலையா படம் பொன்விலங்கு.
1: பொன்விலங்கு நல்ல படம். முரளி இல்லையா?
0: ரகுமான் ரகுமான் பொன்விலங்கு. பூவிலங்கு முரளி.
1: ஓ, பூவிலங்கு ரகுமான. பொன்விலங்குன்னு பாடல்,
0: பொன்விலங்குன்னு ஒரு படம். அந்த படம் ரகுமான் நடிச்ச படம். அதுல வந்து ஒரு கோல கிளி சொன்னது உண்மையா உண்மையா,
1: ஒரு கோல கிளி சொன்னது உண்மையா உண்மையா. நல்லது நல்லது நல்லது உண்மையா உண்மையா. அப்ப இப்பொழுது நீங்கள் வைத்து அப்படின்னா நண்பர்களையா சினிமா நடிகர்களோடது?
0: அது இப்பெல்லாம் கிடையாது. நமக்கு வந்து அப்ப 80s வந்து அது ஒரு விருப்பமா இருந்தது.
1: இல்ல நான் யாருக்காண்டு முகவரி இல்லாதவர்கள் முகவரி இல்லாதவர்கள் தினமாக வருகிறார்கள். முகவரி இல்லாமல்
4: அதுல பண்ண மாட்டாங்க.
1: இல்ல முகவரியும் தெரியாது, எப்ப எத்தனை தடவை எத்தனை முறை நடிக்கவே வந்தது அப்படியே போயவே அது இப்ப எல்லாம் இல்லாம போய்விட்டது.
0: இல்ல இல்ல நபர்கள் நிஜம், ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னா நீங்க எது இருந்தாலும் நீங்க ஆன்லைன்ல
1: பாத்துக்கோங்க. எனக்கு வந்து சினிமா நடிகர்களோட
4: யாரும் எடுக்க முடியாது.
1: என்னுடைய காலத்துல செல்வகுமார் என்ன பாடல் ஐயா நீங்க சொல்லிவிட்டீங்க, நான் அனுப்புவது கடிதம் இல்ல என்ற பாடல் இல்லையா? உங்கள் கேட்ட பாடலாதான் செல்வகுமார் கேட்ட பாடலாதான். அப்ப எனக்கு வந்து கடிதம் வந்திருக்கு, நான் ஓட்டோகிராஃப் சைன் கொடுத்திருக்கேன், நான் நிறைய பேர் எடுத்திருக்கேன். என்னிடம் வந்து நடிகர் என்ற ரீதியிலே நான் ஷூட்டிங் ஸ்பாட்களில் வந்து ஒரு சிலர் வந்து காட்டிருக்கிறார்கள். ஒரு ஒரு நண்பர் மட்டும் எனக்கு கடிதம் எழுதி கொண்டிருப்பார், உடம்பை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள், தொப்பை வர விடாதீர்கள், எக்ஸசைஸ் ஒழுங்கா செய்யுங்கள், தலைமுடியை கவனமாக கவனம், அப்ப நல்ல சுருட்ட முடியும் எனக்கு அந்த நேரம் என்று ஒருவர் எழுதி கொள்ளுவார். அவருக்கு நான் பதில் எழுதி கொண்டிருந்தேன். நண்பர்களோ ரசிகர்கள ஒரு நட்பு ரீதியாக அதெல்லாம் தொடர்பு போய்விட்டது. முகநூல்
4: சொல்லுமா?
5: இன்னைக்கு வரைக்கும் கடிதம் அனுப்பிட்டு இருக்காரு முத்தையா ஜெகன்மோகன் இலங்கை வானொலி அறிவிப்பாளர் அவரு.
1: முத்தையா ஜெகன்,
5: முத்தையா ஜெகன்மோகன்,
1: ஜெகன்மோகன் இருக்குதா இப்ப இருக்கின்றாரா? வாழ்த்துக்கள். ஒரு புனிதமான உறவு அப்படி திருமணங்கள் நடைபெற்றிருக்கின்றது சிலருக்கு, அது தெரியுமா?
4: நீண்ட
1: நாள் பேனா நண்பர்களாக இருந்து
5: நாளைக்கு வந்து, நாளைக்கு நான் வந்து அனுப்பிடுறேன் வாட்ஸ்அப்ல. அப்துல் கலாம் வந்து அவர் எழுதின கடிதத்தை நான்
1: அப்துல் கலாம் நல்ல வருவாங்க, நல்ல உடன் பழகுவார் கொள்வார். அப்படி பேனா நண்பர்கள் திருமணமாக இருக்கின்றார்கள். பேனா அன்பு சந்தன் ராஜு வருகின்ற யார் நினைக்கிறீர்கள்? சந்தன் ராஜு அழைக்கிறார், எனக்கு அணைக்கின்றார், அழைக்கின்றார், நினைத்து விடுங்க.
4: அவர்கள நிறைய பேனா நண்பர்கள் இருப்பாங்க.
1: யாருக்கு? அவர் வந்து வானொலிக்கு நடுவில் கடிதம் எழுதுதான், குறுநேர் கடிதம் மூலம்தான் வானொலி தொடர்பு. அவருக்கு கடித அனுபவங்கள் நிறைய இருக்கலாம்.
4: அவர் சம்பாத்தியத்துல பாதி அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு லெட்டர் எழுதிய முடிச்சிருப்பாரு. அதை கேட்டா சொல்லுவார்.
1: ஆனால் படிக்கிற காலத்திலே நான் உண்மையை சொல்லத்தான்
4: பேர்லதான் கேட்டிருக்கோங்க அவங்க எல்லாம் வானொலியில.
1: அவர் எழுத்து மூலம்
4: சிதம்பரம் சந்தனராஜ் எல்லாம் பேரெல்லாம் கேட்டுக்கோங்க தவிர இப்பதான் நேர்மர்களே பழகிறோம்.
1: இந்த நாங்கள் உண்மையை சொல்லத்தானே வேண்டும். பேனா நண்பர்கள் இல்லாத நண்பர்கள் என்னோட கடிதம் தொடர்பு கூடுதலாக பெண்கள் தான் இருந்திருக்கின்றார்கள். பாடசாலை மாணவர்கள் மாணவியர் காலத்திலே கடிதம் எழுதுவார்கள், பெண்களும் கூடுதலாக எழுதுவார்கள். ஆண்கள் குறைவு இருந்திருக்கின்றார்கள் அப்படி எனக்கும். ஆனா பேனா நண்பர்கள் அல்ல, அந்த வகையில் அல்ல, சாதாரணமாக நண்பர்களாக சுகம் நடந்து காணவில்லை, எப்பொழுது பார்க்கிறது, அப்படி இப்படி எல்லாம் எழுதுவார்கள். அதுலேயும் அந்த கிளுவிழப்பா என்றும் இருக்காது, சும்மா சாதாரணமாக சாதாரணம். வாருங்க. வணக்கம். வணக்கம் சந்தன்ராஜ்.
5: வணக்கம். வணக்கம் ஐயா. எல்லோருக்கும் வணக்கம்.
1: எல்லோருக்கும் வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம் கலைவாணன். வணக்கம் கண்ணன். வணக்கம் செல்வகுமார். வணக்கம் ஜார்ஜ்.
1: நானும் முதல்ல அப்படி
4: வணக்கம்
5: நாகப்பல்.
1: நல்லது. வணக்கம் சந்தன்ராஜ். நலமாக இருக்கீங்களா?
5: நலம் இருக்கு ஐயா.
1: நலம் நலம். ராணி எப்படி இருக்காங்க? மழை நண்பர்களை பத்தி பேசிக்கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
5: நிச்சயம் ஐயா. பேனா நண்பர்கள் நம்ம அந்த வானொலி மூலமான நண்பர்கள் தான் எனக்கு அதிகமா இருந்தாங்க.
1: அதுதான் நாகப்பன் நண்பர்கள் நிறைய நண்பர்கள் இருப்பார்கள் தங்களுக்கு இல்லையா? அது
4: வந்து இன்னொன்னு சொன்னேன், சம்பாத்தியத்துல பாதி
1: கருவத்துல
5: ஐயா மாமா மாமா சொல்லுங்க. உங்க கடிதத்தையும் என் கடிதத்தையும் அங்க அந்த காரைக்கால் வானூர்ல முன்னாடி வச்சிருந்தாங்க, அதை நான் பார்த்தேன்.
1: காட்சி பொருள்
5: காட்சி
1: பொருள்
5: அதெல்லாம் ஒரு அது ஒரு காலகட்டம்
1: மாதிரி. உங்களுக்கு அந்த துறை அப்ப உங்களுக்கு சினிமா துறைகளே போய் நான் நண்பர்களுக்கு இல்ல. இப்ப கலைவாணனுக்கு இருக்கிறார்கள் சத்யராஜ்.
5: இல்லைங்க ஐயா.
1: வானொலியிலும் இருக்கின்றார்கள் இலங்கை வானொலி. உங்களுக்கு இலங்கை வானொலியிலிருந்தும் நண்பர்கள் இருந்தார்களா? பேனா நண்பர்கள்
6: எல்லாம் இப்ப தொலைபேசி இப்ப வந்து தொலைபேசி இருந்ததுனால இப்ப ஐயா குறிப்பிட்ட போல முத்தையா ஜெகன்மோகன் அவர்கள் வந்து இப்ப அந்த வானொலியில இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு அவரு. அது அங்கிருந்து இலங்கையில இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துல அவங்க மனைவியோட ஊர் இருக்கான். அங்க வந்து இப்ப வந்து இந்த அறிவிப்பாளர்களுக்கான பயிற்சி கொடுக்கறாரு அவரு.
5: பயிற்சி
6: பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன் சொன்னதா எப்படி இருக்கீங்கன்னு சொன்னாரு. என்னுடைய நிகழ்ச்சியில இங்க வந்திருக்கும் போது நாங்கெல்லாம் அந்த பிச்சா வரவங்கெல்லாம் பாத்துட்டு வந்தோம். அத அப்படியே அங்க போய் என்னுடைய ஒரு தொகுப்புல வந்து சொன்னாரு, பிச்சாவரத்தை மறக்க முடியாது, சந்தனராஜ் உங்களையும் மறக்க முடியாது. நேரலையிலே
1: சொன்னாரு பிச்சாவரம் பண்றது.
6: அதே இங்க இங்க
0: சிதம்பரம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு
6: பக்கம் 10 கிலோமீட்டர் தூரத்துல இந்த சதுப்பு நில காடுகள் உள்ள ஒரு ஊர்
5: ஐயா வீட்டை தாண்டிதான் போனோம்.
1: அங்க
5: வீட்டை தாண்டிதான் போனோம்.
1: அங்க வந்திருந்தாரா?
6: ஆமா அங்க
5: தேவண்டவர் நிகழ்ச்சி வந்தாருப்பா
6: பாராட்டு விழாவுக்காக.
5: அறிவிப்பாளர் வந்திருந்தார்
6: வானொலியில இருந்து. அந்த சுனாமி அப்ப அவர் எப்படி அங்க நிகழ்ச்சியில அந்த அந்த ஆழி பேரலைகள்லாம் அப்ப அந்த அங்க இருந்த அனுபவத்துல சொல்லிட்டு இருந்தாரு அவரு. நல்ல முடி சுருட்ட முடியா வச்சிருந்தாரு அப்படின்னா கலைவாணன்.
1: ஒருவர் சென்று விட்டார். ஜோஜ் வந்தார் சென்று விட்டாரா? ஜோஜ் இணையுங்கள், அவர் அழைத்தார் எனக்கு, நான் அழைக்க முடியாது, நீங்கள் இணைத்து விடுங்கள். அவரை பார்த்துக்
5: கொண்டு
1: இன்னொன்று யார் கோலிங் அந்த கோலிங் ஒன்று வந்து ஒன்று அது யாருன்னு தெரிய இல்லை. சந்திரன் ராஜ் பக்கத்து அவர் தான்
5: உங்களுக்கு
1: நடைமுறையில் இருக்கின்றதா உங்களுடைய பேனா நண்பருடைய தொடர்பு? இல்ல, ஏனென்றால் இப்பொழுது இமெயில் பேஸ்புக் கொண்டு வந்து விட்டது.
0: உங்கள்கிட்ட
6: ஒரு நம்பர்
1: சாரி
6: ஒரு கால் போகவே இல்லை.
1: அப்ப போகாது விட்டால் படுங்கள், நீங்கள் நினைக்கிறீர்கள். அப்ப இப்ப வரைக்கும் அது தொடர்புள்ள இருக்கின்றது வேலை உங்களுக்கு.
6: இன்னொன்னு ஐயா, அப்ப வந்து பணிகள் வந்து ரொம்ப கம்மி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி அந்த வானொலியோட இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் மாறுறதுக்கப்புறம்
1: பாத்தீங்கன்னா
6: சில நிகழ்ச்சிகளுக்கு நம்மளால போக முடியல. நம்ம கடையை வச்சுட்டு நம்ம நவர முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்ப எல்லாருமே அண்ணன் எல்லாருமே எல்லாம் ஒரே கடையில எல்லாருமே இருந்தோமா, அதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்கு ஒரு கடை ஆனவனே நம்மளுடைய கடையை பாக்குறதுக்கு ஆள் இல்லாம போனதுனால நம்ம வெளியில எங்கேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால பாதி நண்பர்களுடைய தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு விட்டது. ஏன்னா நம்ம நினைச்ச நேரத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆகி போயிச்சு இல்லையா. அதுக்கப்புறம் இப்ப வாட்ஸ்அப் எல்லாம் வந்த பிறகு ஓரளவுக்கு ஒரு சில நேர்களோட தொடர்பு கிடைச்சிருச்சு. இதே இப்ப பாத்தீங்கன்னா வள்ளியூர்ல வந்து ஒரு நேயர் உண்டு, வள்ளியூர் ஏபிஎஸ் ரவீந்திரன் அப்படி பழைய நேயர் அவரு, இலங்கை வானொலியுடைய ஒரு அபிமான நேயர் அவர் எல்லாம், அவங்களெல்லாம் மறக்க முடியாது.
1: உங்களுடைய நண்பர்
6: எப்பவுமே
1: சந்தன்ராஜ் மைத்திரி பேர் இருந்தார்
6: நிச்சயம். அவரையும் சொல்லணும், ஏன்னா அவரும் எங்களுக்கு வந்து ஒன்றாச்சு ஒரு நேயர்.
5: எனக்கு 3 ப்ரோக்ராம் கொடுத்தாரு, அவரு வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு தங்கிட்டு வந்தோம். மிகப்பெரிய ஒரு அதிபர் நோட சொல்லலாம் அவர.
6: ஆமாங்க, ஆனா அவ்வளவு தொழிலதிபரா இருந்தாலும் கூட அவர் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு எல்லாரிடையுமே ஒரு அன்பா நட்பா பழகக்கூடிய ஒரு எளிமையான ஒரு
5: நண்பர். இன்னைக்கு வரைக்கும் அவர் பேர் வந்துட்டு இருக்கு.
6: வணக்கம் சாகுல் ராமிலே அவர்களே, எப்படி இருக்கீங்க நீங்க?
1: வணக்கம் சாகர் சாமி,
6: அவரு அந்த மாலை கொண்டு வந்திருப்பாரு. வணக்கம் வணக்கம்.
1: என்ன காலையில வந்து மாலையில வந்து ஓடி விட்டீர்கள்?
6: புரியல.
1: மாலையில முதலாக அழைத்தீர்கள், அழைப்பீர்கள் துண்டிக்கப்பட்டு ஓடி விட்டீர்கள்.
6: இல்ல, நான் ஒரு 15 நிமிஷம் அடிச்சடிச்சு

0: நாலு மணிக்கு வந்து அழைத்தார். அந்த நேரம் இவருடைய அழகு 15 அழைப்பார். நல்லது.
1: அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சந்திரராஜின் ஒரு காரைக்கால் வாடகையில் அவர் பேரை கேட்போம். கேட்ட அப்புறம் நாங்களும் ஃபர்ஸ்ட் கடித வழியா தான் பேசிட்டு
2: இருந்தோம். அது வைத்தியசுரில் ஒரு நேயர் உண்டு, பொன்ராஜின் ஒரு நேயர். அவர் தான் முதல் முதலா எனக்கு வந்து கடிதங்கள் போட்டிருந்தாரு. ஏன்னா அப்போ முழு முகவரியும் தெரியாது, அது சும்மா அப்படியே சந்திரராஜ் சிதம்பரம் வண்டி கட்டு போட்டு விட்டுட்டாரு. அது அப்படியே சுத்தி சுத்தி ஒரு ஒரு வாரம் பத்து நாள் சுத்தி திருப்பிக்கல, எங்க கைக்கு வந்துருச்சு.
0: அப்படியான ஃபேமஸான ஆள் சந்திரராஜ் அந்த காலத்துல.
2: ஆமா
3: ஒரு செய்தி சொல்றப்பா, கலைவாணன் உத்தரகுடி ஜெயங்கொண்டம் போட்டாலே வந்துருப்பா.
0: அப்படியா?
3: எதுவுமே தேவையில்ல, வானொலி
0: நல்லது நல்லது. அப்ப நீங்கள் எல்லோரும் அந்த இப்ப நீங்கள் கூறுபவர்கள் எல்லோரும் வானொலி நேயர்களாக வானொலிக்கு வந்து அதிலிருந்தும் ஒருவராக நீங்க நட்பாயிருக்கீங்க. சாகுல் ராணி, சந்தன் ராஜா போன்றவர்கள் அந்த வானொலியை பொறுத்து நேயர்களாக வரும்போது இப்பொழுது இருப்பது இப்ப நீங்கள் நேயர்களாக வந்து நீங்க நண்பர்களாக இருக்கின்றீர்கள். அதே போன்று நீங்கள் இப்படியெல்லாம் பெற முடியாது, கடிதம் மூலம் தொடர்பு கொள்வீர்கள். அப்படித்தானே? சந்தனாஜி கூட பாடல் என்ன போடுவீர்கள்?
2: ஜோடி படத்துல இருந்து போடுங்க.
0: என்ன பாடல் வேணும்?
2: காதல் கடிதம் தீட்டவை எல்லாம்
0: எல்லாம் கடிதம்
1: எனக்கு வந்து அதிகாலை சுபவேளை உன் ஓலை வந்தது.
0: ஒரு ஓலை
2: ஓலை வந்துடுச்சு,
0: அதுவும் சுபவேளை.
2: இந்த பாடல், இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் சாங்களுக்கு.
0: இல்ல அதுவும் சுபவேளை வந்துருக்காது. கடினமா வந்து இவருக்கு ஓலை வந்திருக்கு. என்ன அதுவும் சுப வேலை பார்த்து, சுப வேலை பார்த்து வந்திருக்கு. நல்லபடி அதுவும் அதிகாலையிலேயே வந்திருக்கு. முதலாவது கடிதம்
4: எல்லாரும் லெட்டர் லெட்டர்னு கேட்டதுனால எனக்கும் பாட்டை வேணா மாத்திரலாம். இப்ப நான் சொன்ன பாட்டை இப்ப குடுக்கற உள்ள
0: வச்சுக்கலாம்.
4: பாட்டை படத்திலிருந்து நலம் நலமறிய ஆவல்,
0: நலம் நலமறிய ஆவல் கடிதம் தானே.
4: காதல் கோட்டை,
0: காதல் கோட்டை, நலம் நலமறிய ஆவல். உங்கள் பாடல்கள் காலத்தில் கலம்பத்தில் வரும். சரி, இப்பொழுது இந்த பாடல ஒருவராக கேட்கப்படுவீர்கள்.
1: எனக்கு வந்து ஏன் பாட்டாவே படிச்சிட்டீங்களா?
0: அப்படியா?
4: அது குணாச்சு
0: அந்த பாடல் வேணுமா? அது என்னமோ.
1: ஆமா, அந்த பாடல்
0: அது என்னமோ எனக்கும் தெரியவா காயமந்தம் வந்து உனக்கு வந்தாலும் கூறுவார். அதுல நேற்று நடித்தார்கள் இவர்கள் எல்லாரும். என்ன அரேவதி அம்மாவும், அரேவதி ரேவதி அம்மா, மற்ற மீராம்மா, செல்வகுமார், மூன்று பேரும் கதாநாயகன் என்ன நாகப்பன் ஜெமினி கணியன் ஆக்கி விட்டார்கள் நேற்று. சந்தன் ராஜ்
2: கேட்க முடியல.
0: அது என்ன வேண்டாம், ரேவதியும் மீராவும் மாறி மாறி என்ன இந்த பாடல் இருகோடுகள் படுத்து புன்னக மன்னன் பூபலிக்கண்ணன் என்ன பாடம் மாறி மாறி பாடுக. நாகப்பன் நான் உங்களுக்கு மார்க்ஸ் போடுகிறேன் என்ற அறிஞர் நிறைய இரண்டுவரையும் திங்கி இஞ்சி கொடுத்தார். செல்வகுமார் வந்து குணா பாடலை ஆரம்பிக்கும் பாட அவருடைய கமலஹாசன் வசனம் போது உடனே கமலஹாசனும் ஜெயலலிதாவும் ஆகிவிட்டார்கள் இருவரையும். அது கொஞ்ச நேரம் ஓடிக்கொண்டிருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஓடிக்கொண்டாங்க.
2: எந்த தொடுவனமா அருமையா இருந்துச்சுயா. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அம்மா கேள்விமாக வாழ்த்துக்கள்.
0: நாங்கள்
2: அருமையான தொகுப்பாக மலர்ந்து சென்றது இன்றைக்கு நிகழ்ச்சி. அவங்களுடைய நினைவுகளை நம்ம, ஏன்னா அவங்க ஒரு இந்த சுற்றுலா பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது ஒரு வாட்டி வாட்ஸ்அப்ல போட்டோ வச்சிருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அது எங்கேயோ ஒரு சுற்றுலா மையத்துல இருந்த போட்டோ இருந்தது. அப்ப அதை நானும்
4: நினைவுபடுத்துறேன். காஷ்மீர், காஷ்மீர்,
2: காஷ்மீர்ல எடுத்திருக்காங்க அந்த போட்டோ.
0: அந்த குணா திரைப்படத்து பாடல் எப்படி ஆரம்பிக்கும்? கண்மணி கண்மணி
4: அன்போட
0: வசனம் சொல்லுவார். கண்மணி அன்போட பாட்டாவே

0: அந்த பாலே கேட்போமா?
1: இல்ல கடைசி அவருடைய இறக்கிற தலைவர்கள் அவர் வந்து அப்ப கடிதங்கள் எழுதக்கூடிய ஒரு நிலையில இருந்திருக்கிறார்.
0: அவருடைய
1: ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஆயிரக்கணக்கான கடிதங்கள் வாங்கி வச்சிருப்பாரு. எல்லா பத்திரிகை துறையா இருந்தாலும் சரி எல்லா துறைக்குமே எழுதுவாரு அவரு. ஆனா தன் கைப்பட எழுதுவாரு. அவ்வளவு ஒரு பிஸியிலுமே ஒரு வேலைப்பளவுலுமே அந்த கடிதம் எழுதுறத ஒரு மிகப்பெரிய ஒரு பணியா வச்சிருந்திருக்கிறார்.
0: அந்த நாளையில அந்த பாடசாலையில கடிதம் எழுதல் என்ற ஒரு பாடமே இருக்கின்றது. கடிதம் எப்படி எழுதுறது என்று கடிதத்துக்கு அந்த ஆங்கிலத்தில் ரெஸ்பான்சிபிள் என்னன்றது பொறுப்புணர்வு வேணும். அதனால தான் கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்துக்கு பதில் போட வேண்டும் என்ற பொறுப்புணர்வு வளர்ந்திருக்கும். எப்படியும் எவ்வளவு பணி இருந்தாலும் அவர்களுக்கு இடையூறு இருந்தாலும் தூக்கத்துக்கு போற நீளமாக ரெண்டு வரி எழுதி
2: மாமா
0: திரைப்படத்தில் கடையந்தானி அவர்கள் எழுதுகிறார்கள். தபால் பெட்டியை தான் நீங்க வைத்திருக்க
3: இல்ல கண்ணன் சொல்லிட்டு இருந்தாப்ல இல்ல. அவங்க தம் தங்கச்சி எழுதும் போது இந்த மாதிரி எழுதுவாங்க
0: அப்படின்னு சொல்லி
3: எனக்கு ஞாபகம் வந்து எங்க அம்மா எழுதுவாங்க. எங்க அம்மா எனக்கு எழுதுவாங்க. நான் இப்ப கோயத்துல இருக்கும் போது எங்க அம்மா எனக்கு எழுதிப்பாங்க. இரு கண்ணிலும் மேலான எனது அன்பு மகனுக்கு
0: அப்படின்னு அப்படியே
3: அது இப்பவும் அதை படிச்சு பார்த்துட்டு இருக்க மாதிரிதான் இருக்கு.
0: நான் என்னுடைய சிறியதா என்ன கடிதம் இப்ப மச்சிருக்கின்றேன். எடுத்து படிப்பேன் அதை நான் திரும்ப. எனக்கு வந்தது கனடாவுக்கு வந்தது அந்த கடிதம். நான் கனடாக்கு வந்ததும் அம்மா எனக்கு எழுதி இருக்கிறார்கள் கடிதம். இரண்டு தான் இந்த எக்ஸசைஸ் இந்த படிக்க புத்தகம் இருக்குல்ல கொப்பி என்று சொல்லுவோம் தானே அந்த எழுதி படிக்க கணக்கு அந்த அப்படித்தான் இரண்டு தாள் நடித்து அதை ஒன்று என்பதற்குள்ள ஒட்டி கடிதம் தன்னுடைய சிகிச்சை எழுத்தாலும் எழுதி ஒட்டு ஒரு எழுத்து ஒரு எழுத்து முட்டாது. அவ்வளவு அழகாக எழுதுவா அழகாக எழுதுவா. இப்ப இருக்கிறாரு அவர் இப்போ இருக்கிறார். இப்ப தொலைபேசியில பேசினால் சில கொஞ்சம் வாக்கு மாறிக்கொண்டு வந்து விட்டது. நான் போக முடியல நினைவு போயிட்டு பார்த்துக்கிட்டு வந்திருக்கா 92 பிறந்த இப்பொழுது அவருக்கு. ஆனா இறுதியாக அவருக்கு என்ன பேசி இருக்கிறான் அவன் வரமாட்டான் இனி என்னிடம் வர வேண்டாம்
1: அவருடைய கையெழுத்து நாங்க அவருடைய லெட்டர் பார்த்து என்னுடைய கையெழுத்தும் கொஞ்சம்
2: அவரு கடிதம் இன்னைக்கு வரையும் நான் வச்சிருக்கிறேன். எல்லா பசங்கள்ட்ட நான் வந்து ஸ்கூல்ல நான் சொல்லுவேன் எப்படி அவட்ட கையெழுத்து பாருங்க அப்படின்னா அப்படி முத்து முத்தா இருக்கு.
1: அதே அது அந்த எழுத்தா இருந்தாலும் சரிங்க அந்த நம்பர் இருந்தாலும் சரி அப்படியே பிரிண்ட் போட்ட மாதிரி சூப்பரா.
0: அது பாடசாலையில நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு பாடம் உருப்பமைய எழுதுதல் சொல்வதை எழுதுதல் போன்று உருப்பமைய எழுதுதல் அது ஒரு கட்டாய பாடமாக இருந்தது நாங்கள் படிக்கிற காலத்துல. கோணல் மாநில எழுதுனா
2: அப்பா இங்கேயும் இருக்குப்பா ரெட்டை ஓடு நாலு ஓடு
0: இன்னைக்கும்
2: இருக்கு
0: நாலு ஓடு உள்ளது ஆங்கிலத்துக்கு
2: ரெட்டை
0: கோடு ரெட்டை கோடு ரெண்டும் இருக்கின்றது இப்பவும்
2: இருக்கின்றது.
0: நல்லது. இப்பொழுது சாவகாமி பாடலை கேட்போமா?
1: கேட்போம் ஐயா
0: கேட்போம் அந்த பாடலை. குணா திரைப்படத்திலிருந்து சாவகாமி உங்களுக்காக நீங்கள் நேரலையில் கேட்ட பாடல் இப்பொழுது வருகின்றது.
4: கண்மணி
0: இருங்கள் உங்கள் ஒருவருக்கும் கேட்டிருக்காது இந்த பாடல். நான் அந்த ஆளியை மாத்தி விடுவேன். டெக்னிக்கல் வேலையெல்லாம் மகள் செய்வா அதை நானும் பின்பற்றவில்லாக வேண்டும். சரி இப்பொழுது உங்களோட பாடல் கேட்கும் கேட்காது விட்டால் அழையுங்கள்.
4: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதம் லெட்டர் கடிதம் இல்ல கடிதமே இருக்கட்டும் படி
5: காதலன் நான் எழுதும் கடிதமே.
4: பாட்டாக படுத்திட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
5: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியமே.
4: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
5: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
4: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை

எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இது எழுதிக்க, நடுவு நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா, தாங்க. பிராமி பிராமி பிராமி காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான புனிதமான புனிதமான

0: சிறப்பான நடிப்போடு வந்த அந்த பாடல் கேட்டு முழுந்தான் வந்து விழுது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சேவை கதம்பம் கதம்பத்தில் கலந்துரவாடி கொண்டிருக்கின்றார்கள். நல்ல ஒரு பாடலை கேட்டோம், நேற்றும் கேட்டோம், இன்றைக்கும் கேட்டோம். நேற்று வந்ததா இந்த பாடல்? நேற்று இந்த பாடலை பத்தி விமர்சனம் நல்ல பாடல்
1: முன்னாள்
0: நேற்று முதல் வரவில்லை தானே, நான் தானே வந்திருந்தேன் இறுதி நேற்று. நல்லது. சரி, அடுத்த அடுத்தது நல்ல பாட்டு, நல்ல பாட்டு இந்த பாடல். அடுத்த பாடலை யார் கேட்க போகிறீர்கள்?
1: மூன்றாள்
0: வராத விருதுகள்
2: தேவா படத்துல இருந்து போறேன் ஐயா.
0: என்ன தேவா படமா?
2: ஆமா.
0: என்ன பாடல்?
2: ஒரு கடிதம்
0: எழுதினோ. கண்ணன் கேட்டிருக்கார், நாளைய தினம்
2: கேட்டிருக்கார்.
0: அன்புள்ளும் அம்மாவுக்கு மகளிலும் கடிதம்
3: நினைச்சேன்.
0: நல்ல பாடல். அவருடைய மகள் பாருங்க, அவங்க பாடு அவருடைய மகள் பாருங்க, அன்புள்ள அன்புள்ள அம்மாவுக்கு. இது அவருடைய மகள் பாடு.
2: அம்மாவுக்கு
0: அன்புள்ள
2: தனிப்பாடல் நினைக்கிறேன்.
0: தனிப்பாடல் இது தனிப்பாடல். அவள் குழந்தை பாடுது, இவருடைய மகள் பாடி. அந்த பாடலை கேட்பு அவர்தானே இவர் கேட்டவர். உங்களுடைய
2: சங்கத்துக்கு போட்டுட்டு
0: சங்கராஜ்
2: நாங்க நிகழ்ச்சி பத்தி கடிதங்கள் வந்து நிலையத்துக்கு போட்டுட்டு படிக்கலாம். அடுத்த வாரம் லெட்டர் போட வருது இயக்குனருக்கு.
0: அப்படியா?
2: நீங்க வந்து 50 பைசா 50 பைசா கடிதம் நினைச்சிட்டு எங்களை அழைச்சி பார்த்தீங்கன்னு போட்டு அவர் அதுக்கு பதில் தருவார். அவருக்கு அவர் வருத்தம் தெரிவிச்சு பதில் தருவாரு நிகழ்ச்சியிலே இயக்குனர். ஆமா ஆமா. ஏன்னா நாங்க வந்து எத்தனையோ அந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்க முடியலன்னா அதை பதிவு பண்ணுவேன்.
4: தலைப்பு வந்து கடித மலர்கள். கடித மலர்கள்
3: வாரத்துக்கு ஒரு நாள்
2: வரணும்.
0: கடித மலர்கள்.
2: அந்த வாரம்
3: கடித மலர்கள். மலர்கள்
0: கடித மலர்
4: மலர்கள்.
0: கடித மலர்.
2: ஆமா. நிகழ்ச்சிக்கு தலைப்பு அப்படி உங்களுடைய லெட்டர் வந்து படிப்பாங்க. அதுல
0: அதுல படிப்பாங்க.
3: விமர்சனம்
4: இல்ல. அதாவது அந்த அந்த வாரத்துல வரக்கூடிய அந்த
2: விமர்சன
4: நிகழ்ச்சியை பத்தி வரும். அதாவது 31/8/2020 அன்று காலை
3: ஒளிபரப்பான
4: சொல்றேன். 31/8/2020 காலையில் ஒளிபரப்பான நிகழ்ச்சி
3: இப்பொழுது
0: அப்படி படிப்ப வாய்ப்புகள் இருக்குல்லவா?
4: இப்பொழுது வியாழக்கிழமை இரவு அந்த நிகழ்ச்சி இருக்கு.
2: காரைக்கால் வானொலியில இருக்கு. 8 மணிக்கு
3: பன்னெண்டு மணிக்கு வச்சிருந்தாங்க. அது இப்ப எடுத்துட்டாங்க. வாரத்துல எடுத்துட்டாங்க.
0: எங்கள் வானொலியிலும் விரைவில் எங்கள் வானொலியிலும் அப்படி ஒரு நிகழ்வு வர இருக்கின்றது என்று எண்ணுகின்றேன். ஆரம்பிப்போம். நாங்களும் அதை ஆரம்பிப்போம். அதே என்ன ஒரு அதற்கென்ற ஒரு குழு நாங்கள் எங்கால ஒன்று வேண்டாம். வாட்ஸ்அப்புக்குள்ள நீங்க எழுதி கொண்டிருக்கலாம். கடிதமாக எழுதி போட முடியாது.
2: மணிகண்டன் எழுதுவாரு பாருங்க.
0: மணிகண்டன் அருமையா எழுதுவாரு.
2: மதுரையில இருந்து எழுதுவாரு இல்லையா?
0: ஆமா ஆமா ஆமா.
2: நாங்களும் அது மாதிரிதான் எழுதுவோம் ஐயா. இப்ப நேயர்களுக்கு வந்து அது வந்து நிறைய எழுதுனாக்க சமயத்துல செல்வனுடைய எதுவும் சுருக்கமா ரெண்டு

0: அருமையான பாடல், அருமையா அருமையான பாடல்,
1: நல்ல பாடல்.
2: இல்லப்பா இது வந்து நாட்டுப்புற பாட்டுப்பா, நாட்டுப்புற பாடல் பா, இது
3: தனிப்பாடல். ஆமா
2: ஆமாப்பா,
3: நல்ல பாடலா நாகப்பன். ஆமா, அவர் இணையம் விடை கொடுக்கவில்லை போட்டுருக்கு, இணையம் இடம் கொடுக்கவில்லை போட்டுருக்கு, போயிட்டா நினைக்கிறேன். கேளுங்க நாகப்பன், கலைவாணன் கேட்ட கேட்க வந்தீங்களே.
1: இப்ப இந்த தாமொழி சரி, இந்த பாட்டு அடிக்கடி பாடுறாங்க, முதல்ல பாடினாங்க தமிழக முற்போக்கு எழுத்தாளர்.
2: சொல்லுங்க சொல்லுங்க ஐயா.
1: தமிழக முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சொல்லி அந்த அமைப்புல இந்த பாட்டு அடிக்கடி பாடுவாங்க. எனக்கு ஒரு கேள்வி, இந்த மாதிரியான இதை நீங்க இன்னைக்கு ஆளுகளை பாத்துருக்கீங்களா? இந்த மாதிரி
2: ஆளுகளை
1: எந்த விதமான இதுமே சலுகையுமே இல்லாமலும் சௌகரியம் இல்லாம
2: இல்ல, இப்ப எல்லாம் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் இப்ப வந்து அதிகமா இல்லங்க.
1: நான் நினைச்சேன் என்னன்னா, இதெல்லாம் 80-90 காலகட்டத்துக்கு தான் விரும்புமே. இன்னைக்கு தேதிக்கு ஒரு கொத்தனாரு சித்தாள் வேலை பாக்குறவங்க ஸ்மார்ட் போன் வச்சிருக்கு கையில.
2: ஆமா ஆமா, ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுதான்.
1: நீங்க இந்த
2: மாற்றம் இல்லங்க ஐயா, மாற்றம் அடைஞ்சிச்சு, மாற்றம் வந்து அடைஞ்சிச்சு, மாற்றம்.
3: ஒண்ணுதான் இருப்பாங்க.

0: நிச்சயமா.
1: அவர் பாத்தீங்கன்னா ஐயா,

0: அது மாத்திரம்
1: உண்மைதான் உண்மைதான். அதே போல பாத்தீங்கன்னா சில சில அதாவது சில ஆசிரியர்களை பாத்தீங்கன்னா சில மாணவர்கள் ஏழ்மை நிலையை பார்த்து அவங்களே உதவி செஞ்சு அவங்களுக்கு அந்த நோட்டு புத்தகம் இதெல்லாம் கூட வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ற ஆசிரியர்களும் இருக்காங்க இன்னைக்கெல்லாம். உண்மையிலேயே
2: ஏன்னா
1: அந்த பணம் வந்து சம்பாதிக்கிறாங்க. நான் பணம் ஆனா பாத்தீங்கன்னா அவர் அந்த மது இந்த மாதிரியான விஷயங்கள்னால அந்த பணத்தை வந்து இவராவே செலவு பண்ணிடுறாரு, குடும்பத்துக்கு போய் சேர மாட்டேங்குது அந்த பணம். ஒரு சில இடத்துல எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. சொல்லுங்க ஐயா.
0: நிச்சயமா
1: இருக்குல்ல.

எப்படியா தெரிஞ்சுக்கிட்டான்?

0: நான் பேசுவதை உங்களுக்கு கேட்கவில்லை போல் ஆளு உயர்த்தவில்லை. இன்றும் இருக்கின்றார்கள் நாரப்பன்.
1: அப்பா ஒரே ஒரே நிமிஷம்ப்பா, இன்னைக்கு வந்து மாமா நாகப்பாயா நீ வந்து நீ கேளுங்க, இன்னைக்கு வந்து ஒரு பையனை வந்து அட்மிஷன் போறதுக்கு வீட்டுல போய் உக்காந்தோம். நானும் மெரிசிரானியும் ரெண்டு பேரும் போய் வீட்டுல உக்காந்து அவங்க அப்பா வந்து வீட்டுலயே அட்மிஷன் போடுறதுக்காக கையெழுத்து போடுறதுக்காக கூப்பிட்டா அவங்க அப்பா வந்து ஏரியில குளிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு.
2: பாருங்க
1: இப்படி இப்படி இருக்கிற காலம்
0: அப்படி அந்த குழந்தைகள் நிச்சயம் நிச்சயம் நடக்காம அந்த இடத்துல அந்த குழந்தை அப்பாவுக்கு இன்னொரு இடத்துல அப்பாவை பத்திய பாடல் இதே மாதிரி வந்தது. அப்பாவின் கை எப்படி காய்த்திருக்கின்றதுன்னு சொல்லி அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். அது உண்மை ஐயா, அது உண்மை நிதர்சனமான ஐயா. எத்தனை தகப்பன்மார்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிற இந்த சமுதாயத்திலே தாங்களும் சம அந்தஸ்துக்கு வர வேண்டும் தங்கள் இயன்றவரை கடையாக அரசாங்கங்கள் உதவி பணம் கொடுக்கின்றது. அந்த உதவி பணத்தை பெற போவதற்கு எவ்வளவு கஷ்டப்படும். அது இந்த தெனாலியோ இதுல இந்தியன் என்ற திரைப்படத்திலே மனோரமா காட்டியிருக்க அந்த இடத்துல மனோரமா காட்டி.
2: இன்னொரு விஷயம் நம்ம சமுதாயத்துல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சில அந்த நிகழ்ச்சிகள்ல வந்து அவங்களுக்கு வந்து அந்த பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டங்கள்னாலையும் சிலருடைய வாழ்க்கை நிலை வந்து ஏழ்மை நிலையாவே இருக்கு.
0: இந்த
2: கூட பிறந்தவங்களுக்கு வந்து இது செய்யணும் அது செய்யணும் இந்த சீர் செய்யறாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்னாலயுமே சில குடும்பங்கள் ரொம்ப ஏழ்மைக்கு போயிடுது. அந்த நேரத்துல ஒரு வட்டிக்கு பணம் வாங்கி அதுக்கு வட்டி கட்ட முடியாம இப்படி எல்லாம் போயிடுறாங்க. அதுவும் ஒரு சமய கேடுதான். ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப பணம் இருக்கிறவங்க அதை எப்படி நம்ம பெருக்கலாங்கிற அவங்களுடைய கண்ணோட்டம் அப்படியே போயிடுது. அது அவங்களுக்கு செலவுகள் வந்து தெரியல. ஆனா கொஞ்சம் ஏழ்மை நிலையில இருக்கிறவங்களுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் வந்துடும், அந்த நேரம் இவங்க அந்த சீர் செஞ்சு முடிகிற நேரம் பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு துக்க நிகழ்வு நிகழ்ந்து வைத்துட்டதுன்னு வைங்க, அந்த நேரத்தில் இவங்களுடைய செலவுகள் இப்படின்னா நிறைய சூழ்நிலைகள் இருக்கு.
0: சந்தர்ப்பம் சொல்லணும் வாழ்க்கை என்பது. அதனால்தான் இந்த ஆரம்பத்தில் கூறும் வாழ்க்கை என்பது சுலபமானது அல்ல. வாழ்க்கை சுகமானது. உயர்ந்த கோடிகள் பில்கே போன்றவர்கள் வந்திருக்கின்றார்கள், வெற்றி மல்லையா அவர்கள் அவர்கள் ஆரம்ப நிலையிலே கஷ்டப்பட்டு உணர்ந்து அவர்களுக்கு ஒரு குறுக்கு வழியோ நீட்டு வழியோ ஏதோ வந்து விட்டார்கள் ஐயா. எல்லோரும் வர முடியாது. இந்த பாட்டிலேயும் அந்த குழந்தைக்கு படிக்கிறது காரணமான தாய்படும் கஷ்டத்தை உணர்ந்திருக்க அந்த பிள்ளை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இது எழுச்சியாக இந்த பாடலை ஒரு ஒரு அதுவும் கிராமிய பாடல்களில் தானே வருகின்றது இருக்கின்றார்கள்.
2: இப்ப
0: நீங்கள் நகரத்தில் இருக்கின்றீர்கள், நீங்கள் காணாமல் இருக்கலாம், இருக்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய கணக்கீடு. கூறுங்கள்.
2: இல்ல உண்மைதாங்க ஐயா. இப்ப நாங்க வந்து பாருங்க, இப்ப வந்து இப்ப ஒரு சூழ்நிலையில நாங்க உங்கள்ட்ட இவ்வளவு தெளிவா பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா பாருங்க, பல ஆரம்ப காலத்துல எங்களுடைய நிலை எல்லாம் பார்த்தோம்னா ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்து அந்த அதாவது என்ன சொல்லுவாங்க, சோறு வடிக்கிற அந்த கஞ்சி தண்ணியும் அந்த கருப்பட்டி தான் மெயினா எங்க ஊர்ல எல்லாம் கிடைக்கும். அது சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது.
1: அந்த வடிச்ச கஞ்சியில வந்து சாப்பாட்டை போட்டு குடிச்சிருவோம்.
0: இந்த விடயம் வந்து பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலே வருகின்றது. பாருங்கள், அந்த இளையம் இலா பொழுகிறது என்ற பாடல், இரண்டு நண்பர்கள் மோகனும் சேகரும் பக்கத்து வீட்டு பூர்ணிமா வீட்டுலே அரிசியை வடிச்சு அச்சான கேட்பார்கள். ஏன்னா கஞ்சியை வாங்கி குடிப்பதற்கு. ஆனா அவருக்கு கூறுவதால் சட்டைக்கு அயன் போட போறோம், இஸ்திரிக்க பண்ணுவது உண்மைதான். சட்டைக்கு இஸ்திரி போடுவதற்கு அந்த கஞ்சியை பார்க்கணும். ஆனா அவருக்கு வயிற்று பசிக்காக கேட்கின்றார் என்ன அப்படின்னு இன்றும் இருக்கின்றது ஐயா. இங்கிருந்து கூட முடியாமதான் மேலை நாடுகளிலே அந்த பிரச்சனை இல்லை என்றால், வளர்ந்து வந்த நாடுகள் லஞ்சம் ஊழல்கள் இல்லை, தார்மீக கொள்கையோடு வாழ்கிறவர்கள் இந்த நாட்டிலே யாரும் பிச்சைக்காரர் இல்லை இந்த நாட்டில். இப்ப எனக்கு வேலை இழந்து விட்டால் கூட அதுக்கு இன்சூர் அதுக்கு இந்த வழிமுறைகள் செய்து வைத்திருக்கிறார். புதிதாக இந்த நாட்டுக்கு கூட அந்த வெல்ஃபேர் என்ற ஒன்று இருக்கின்றது. இங்கே அந்த ஒரு மனிதன் உண்டு உறங்குவதற்கு ஏற்ற பணங்கள் கிடைக்கின்றது. இங்கே எங்கள் நாட்டிலேயே அப்படி இல்லை ஐயா. என்னிடம் பொக்கெட்டுக்குள்ள 1000 ரூபாய் இருக்கும், உங்க முன்னுக்கு கஞ்சிக்கு வழியில இருக்கும், அதை கொடுப்பதற்கு 100 பேர்ல ஒரு ஆளுக்கு 2 பேருக்கு தான் அப்படி சிந்தனை இருக்கும். எல்லாரும் கொடுக்க
2: முடியாது. இஸ்லாமிய சமுதாயத்துல இங்க ஒரு நடைமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது சில சமுதாயத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஈக்குவலுக்கு தகுந்த மாதிரி, இப்ப நான் ஒரு வசதியா இருக்கேன்னா என்ன போல வசதியா இருக்கிற வீட்டுல இருந்தா ஒரு பொண்ணோ ஆணையம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சில சமுதாயத்துல பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சமுதாயத்துல அவங்க ஒரு பையன் வந்து ரொம்ப ஏழ்மை நிலையில இருப்பான். ஆனா அவனுக்கு கூட பொண்ணை கொடுத்து அவனை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி அவனை கொஞ்சம் அவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திடுறாங்க. அதெல்லாம் உண்மையிலே பாராட்டணும்.
0: அதே மாதிரி இந்த யூத இனம், அதே மாதிரி யூதர்கள் இனம், நான் அவர்களோடு நன்றாக பழகி இருக்கிறேன், இங்கே இருக்கிறார்கள். ஒருவர் வாழ்க்கைக்கு வழி இல்லைன்னா மற்ற இனம் அத்தனையும் சேர்ந்து முதல் எல்லாம் கூட அவருக்கு ஒரு வியாபாரத்தையோ இல்ல ஏதோ ஒரு தொழிலை காட்டி முன்னர் வைப்பார். அவருக்கு நடத்த முடியாமல் முடியாமல் போய்விட்டால் இரண்டாம் முறையும் உதவி செய்வார்கள், உயர்த்தி
1: விடுதல்.
0: அந்த கட்டுக்கோப்பு உங்களிடம் இல்லை என்றான் இருக்கின்றது, ஆனால் இப்படி இல்லை. ஆனால் எங்களிடம் கூறப்படுகின்றது, நீ ஒரு 5% தானம், உழைப்பிலே 100 ரூபாய் எடுத்து ஒரு 5 ரூபாய்க்காக தர்மம் செய்ய என்று கூறப்படுகின்றது.
1: நிச்சயமா நிச்சயமா.
0: அதனால்தான் உண்டியர்களே திருடி கொண்டு போகின்றார்கள் கோவிலே இருக்க உண்டியர். என்னன்னா இல்லாம காரணம் இல்லாமையே. இரண்டாவது இந்த மதுச்சட்டம், இங்கேயும் நிறைய குடியாரு. ஆனா எப்படி நாங்க தேவடி எல்லாம் குடிச்சு விழுந்தொழுந்து குடியால அழிந்தவர் காணவில்லை.
2: அதே அவங்க வந்து ஏழ்மை நிலையில பாத்தீங்கன்னா அது அந்த அந்த பணம் வந்து வீட்டுக்கு போய் சேராது. இது வந்து இவங்களுடைய சுகத்துக்காக, இவங்க தனிப்பட்ட சுகத்துக்காக பண்ணி அந்த மது இந்த மாதிரியான விஷயங்களுக்காகவே திருட
0: ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கும் ஒரு திரைப்படத்துல பாத்திருக்கின்றேன், அவர் வந்து பணம் மனைவி வீட்டுக்கு கொண்டு வர மாட்டேன், சம்பளம் எடுத்த உடன் மெட்ட கதவால் போய் செலவழித்து விடுவார், மனைவி காவல் இருந்து வாங்குற மாதிரி ஒரு திரைப்படம். அவர் அந்த கருவினா ஒரு நாள் பார்க்கும்போது மனைவி வரப்போறாரு, முதல் முன்னாடி வனத்தை எடுத்து ஒரு பாதையால போய் விடுவார், எவ்வளவு கட்டுப்பாடு. அப்படி எல்லாம் காட்டி இருக்கின்றார். வாழ்வியல் தத்துவங்களை தான், வாழ்வியல் நடக்கும் நிதர்சனமான உண்மைகளைத்தான் அவர்கள் எடுத்து காட்டுகிறார். அதன் இந்த பாடல் இது வேற இசையில வேற கருத்தை சொல்லி குத்தி ஆடி இருந்தால் இவ்வளவு ரசிப்புக்குரியதா இருக்கார் பாருங்க. உள்ளத்தை தொடும் வரிகள் அங்கே இருந்தது, ஆனால் உண்மை வரிகள். அப்படி எத்தனையோ தாய்கள் இருக்கின்றார்கள் ஐயா, பெற்றுவிட்டோம் குடிகாரனுக்கு, பெற்றுவிட்டோம் குடிகாரன் குடித்து அழிக்கின்றான், இவ்வாறு உண்மையில இவ்வாறு ஏழு அது பத்து பாத்திரம் செய்து தேய்த்து உழைப்பது உடல் வலி இல்லாத கூட அந்த குழந்தைகளை எப்படி காப்பாற்ற முடியும்?
2: ஆமா பாருங்க, ஒரு குழந்தைக்கு பதிலாக ஒரு 4-5 குழந்தைய பெற்று கொடுத்துட்டு திடீர்னு இறந்து போயிடுறாரு. அப்ப பாருங்க அந்த அம்மாவுடைய நிலைமையை பாருங்க, அவங்க குடும்பத்துடைய சூழ்நிலை எப்படி மாறிட்டு பாருங்க.
0: அப்படி
2: அம்மா எப்படியாவது காப்பாத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு கன்னடத்துல அந்த அம்மா எவ்வளவு
0: நிச்சயமாக இறுதியாக தன்னை அழித்து அந்த குழந்தையை காப்பாற்றும். அந்த வேளையில சில வேளையில இன்னொரு நாடுகளில் அங்கே ஆசிய நாடுகளில் அவர் இன்சூரன்ஸ் செய்திருப்பார், லைஃப் இன்சூரன்ஸ். ஆனால் அந்த பணத்தை எடுக்க போவதற்கு அதை விட மேலதிகமா செலவழித்தா தான் அந்த பொண்ணின் கையில கிடைக்கும். அதான் இந்த இந்தியன் திரைப்படத்தில்
2: உண்மைதான்
0: இந்த நிலை மாறுறதுக்கு
2: ஒரு கையெழுத்து மாறிடுச்சுன்னா அதுக்கு போட்டுட்டு அங்க போங்க இங்க போங்கன்ட்டு பாருங்க, ஒரு இன்சூரன்ஸ் போட்டாங்க அது பணம் வரலன்ட்டு திருப்பி இது கையெழுத்து மாறிடுச்சுமா நீங்க சென்னைக்கு போங்கன்ட்டாங்க போட்டுருக்காங்க. அங்க போய் திருப்பி போய் கேட்டா திருப்பி நீங்க கோர்ட்ல போட்டுதான் இருக்கணும்ட்டாங்க.
0: அப்படி எப்படி
2: நிறைய இடர்பாடுகள்
0: அந்த விட அதுல
2: நேரத்துக்கு நமக்கு தேவைப்படுங்கிறதுக்காக தான் அதை சேமித்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆனா அது நமக்கு கிடைக்க வேண்டிய நேரத்துல கிடைக்காம அது இவ்வளவு தூரம் அலைச்சல் கொண்டு விட்டுருக்கு.
0: அதே மாதிரி இன்சூரன்ஸ் செய்து வைக்க மகளுக்கு திருமணம் செய்யும் நேரம் ஒரு பணம் தொகை கொண்டு இந்த காப்பர் வீதிகள் கட்டுறாங்க, அவர்கள் சுருட்டி கொண்டு போற. அப்ப இது எங்களுக்கு மட்டத்துக்குள்ள இருக்கின்றது ஐயா. ஆனா இன்றும் அதனால் பாதிக்க நம்பி ஏமாந்தவர்கள் இருக்கின்றார்கள், ஆதரவற்றோர் இருக்கின்றார்கள். அந்த அதிலே இப்படி ஒரு குழந்தை படிக்க வேண்டும் எண்ணம் இருந்தால் அந்த பிள்ளைகள் படிக்கும்போது அதை பார்த்து பரிகசிக்கிறது. அந்த ஒரு வசனம் வந்து இல்ல கிழிந்த சட்டையென்று என்ன கேள்வி பண்ணிக்கிறார்கள் என்ற வரி வருவது அது இருக்கின்றது.
2: அது நிறைய போலித்தனம் ஆயிடுச்சு. இப்ப எல்லாம் பாருங்க, ஒரு பேங்க்ல இருந்து பேசுற மாதிரி பேசுறாரு, நிறைய விளம்பரங்கள் நம்மள வந்து அப்படியே கொஞ்ச நேரத்துல நம்ம மயக்கிற மாதிரி விளம்பரத்தை கொடுத்து ஏமாத்துற பேரவழிகள் தான் நிறைய இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா நாங்க வந்து பேங்க்ல இருந்து பேசுறோங்க, உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பர் மாறி போச்சு சொல்லுங்க, அதை நம்ம நாங்க லாக் ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் பேசி பேசி நம்மளுடைய பணத்தை அடிக்கிறதுக்கெல்லாம் நிறைய திருட்டு வேலைகள் நடக்குது.
0: அதே மாதிரி இன்னொரு ஏமாற்று பேரவழி இப்பொழுது ஜெயில இருக்கிறாரா, நேற்றைய தினம் மகாலிங்கம் நம்மளோட பேருந்து என்னோட பேர் சொன்னால தனுஷமா ஆயிரம் டாக்டர் டாக்டரை பற்றி நினைத்து எங்களுடைய மகாலிங்கம் தகவல் தந்தார், அவர் இப்பொழுது ஜெயிலே இருக்கிறார் என்று வந்தார்.
3: நவீன்காந்த்
0: அவர் எல்லாம் அவ்வளவு அழகாக பேசி எத்தனை பேருடைய மூளையை செலவை செய்திருக்கின்றார். யாரை நம்புவது? அப்படிப்பட்டவர்களும் ஒரு வேலை போய் அம்பிட்டு இருந்தால் அந்த வேலை குடும்பத்தின் நிலை என்ன? இறக்கம் அந்த தர்மம் அழிந்து விட்டது, தர்மம் நிலைக்கவில்லை, தர்மம் செத்து கொண்டு போக துவங்கி விட்டது. அதனால தான் இந்த கொரோனா வந்தது என்று இறைவனுடைய கடாட்சம். சரி, இதுலயே நாங்க நிக்க அடுத்த பாடல் யாருக்கு?
2: நன்றி நன்றி நன்றி ஐயா, உங்களுக்கு வணக்கம். நன்றி ஐயா.
0: இரவே வணக்கம். நன்றி. உங்களுடைய பாட்டு நாடைய பாடல் தந்துவிட்டீர்களா? ஐயா தந்துவிட்டீர்கள். ஜோடி திரைப்படத்து பாடல். நலமாக இருங்கள், மகிழ்வாக இருங்கள். எல்லோரும் எல்லோரும் நலமாக இருங்கள். இந்த இரவு இரவு நல்ல இரவாக உங்களுக்கு அமைந்து நாடைய பொழுது நன்றாக விடியட்டும். நன்றி நன்றி நன்றி.
2: நிச்சயமாக
0: நன்றி. கலைவாணன் என்ன பாடல் கேட்கப்படுகிறது?
2: நன்றி.
0: கலைவாணனும் விடைபெறவில்லைங்களா?
2: இல்லப்பா இல்லப்பா, நீங்க பாட்டு நாகப்பா ஐயாவுக்கு போடுங்கய்யா.
0: அவர் கடைசியா அவர் கடைசியா தான் கேட்பார். அவருக்கெல்லாம் இப்ப பாட்டு அவர்கள் வந்து பாக்கா வந்து மாலைக்கு மறையில் அவர் இவர் இருக்கட்டும். இன்னைக்கு போட்டு போட்டு பூட்டி கதவை எல்லாம் இழுத்து பார்த்து செக்யூரிட்டி எல்லாம் பார்த்துட்டு தான் இவர் போகணும்.
2: அப்பா எனக்கு, அப்பா எனக்கு ஏதாவது ஒரு நாட்டுப்புற பாட்டு ஒண்ணு போடுங்கப்பா.
0: உங்களுக்கு என்ன பாடலுன்னு கூறுங்க, எடுத்து பார்ப்போம். நாட்டுப்புற பாட்டு வேணுமா உங்களுக்கு? நாட்டுப்புற பாட்டுல அன்றைக்கு ஒரு பாடல் கேட்டிருந்தீர்கள். யாரு கேட்டது? எங்களுடைய கார்த்தி கேட்டிருந்தா பூங்காவனம் குப்புசாமியோட பாட்டு கேட்டிருந்த நல்ல ஒரு பாடல்.
3: குப்புசாமி
0: அந்த பாடல ஒன்று போடவா? நாட்டுப்புற பாடல்ல தன்னை சுத்திய ஊர்களின் பெயர் எல்லாம் அதுல வருகின்றது என்று சொன்னார். அது என்ன பாட்டு?
3: பாட்டு
0: அவருக்கு பிடிச்ச பாட்டு. என்ன பாட்டு ஆரம்பம் என்றால் என்ன பாட்டு?
3: நாகப்பன்
0: ராசாத்து என்ன அப்படி இல்லையா?
2: இது சீர்தகம் பாத்தி கட்டி
0: அந்த பாட்டுல அதுல வருது.
2: செடிக்கு செடி குஞ்சம் கட்டி
3: இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆனா
0: உங்களுடைய விருப்பம் தான் எங்களுக்கு தேவை. அந்த பாடல் பிடிக்குமா இல்லாட்டி உங்களோட பாடல் தேவாண்டதா?
2: இல்ல இல்ல, அவரு ஐயா ஐயா கேட்டதே
4: போட்டிருக்க. எனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பாடல்
0: எனக்கு சிரமம் இல்லையே. செல்லகுமார் எனக்கு சிரமம் இல்லையா? இந்த பாடலை கேட்போம். ராச அத்தி என்ன எண்ணி சாப்பகலா காத்திருந்தேன். அந்த பாடலை கேட்போம். நீங்கள் கேட்டிருந்தீர்களா?
4: அனைவரோட விருப்பத்துக்கும் அந்த பாடலே கூட போடுவோம்.
0: எல்லாருக்கும் கேட்டு பாடலாம். சரி, எல்லாருக்கும் சேர்த்து கேட்போம். இப்ப நல்லது. உங்கள் எல்லோருக்கும் இணைந்து முன்னிலை தமிழ் வானொலியின் காட்டளவில் வருகின்றது நாட்டுப்புற பாடல் வந்து. அவர் அவரின் கலைமாமணி இல்லையா? என்னதுக்கோ தலைவராக இருக்கின்றார் குப்புசாமி அவர்கள். இசை மன்றம் இசை மாமன்றத்துக்கோ என்னதுக்கோ தமிழிசை மன்றத்துக்கு தமிழிசை மன்ற தலைவராக இருக்கிறார் இல்லையா?
2: தமிழிசை மன்றம். ஆமாப்பா ஆமாப்பா,
0: அதுல இருக்கின்றார். நல்ல ஒரு பாடகர் அவர். நல்ல பாடகர் இங்கே வந்திருந்தார். எங்களை முன்னிலை தமிழ் வானொலிக்கு விருந்தினா வந்தவர் தவறு. அவர் அவருடைய மனைவி குழந்தை சின்ன குழந்தை அவள் வந்திருந்தார்.
3: நாட்டுப்புற பாட்டுல பிஎச்டி முடிச்சிருங்க.
0: அதுல முடிச்சிருக்கு. தமிழ் சைடு தமிழ் சைடு
3: மியூசி காலத்துல படிச்சு வந்தவருங்க.
0: நல்லவர் நல்லவர் நல்லவர். அந்த பாடலை கேட்போமா? ஃபோக் சாங். அந்த பாடலை கேட்போம். கிராமத்து கீதம் இந்த ஆல்பத்தில்தான் அந்த பாடல் வருகின்றது. கேட்டு விடுவோம்.
5: இசை பிரியர்களுக்கு கிராமத்து கீதம். கிராமத்து கீதம்.
6: சாஸ்திரிய இசையில் முதுநிலை பட்டம் பெற்றவரும் சென்னை பல்கலைக்கழக இசைத்துறை ஆராய்ச்சியாளரும் டிவி மற்றும் ரேடியோ மூலம் நெஞ்சையள்ளும் கிராமிய பாடல்களை பாடி இசை பிரியர்களின் அமோக வரவேற்பை பெற்றவருமான இளைஞர் புஷ்பவனம் கே குப்புசாமி அவர்கள் தாமே இயற்றி இசையமைத்து பின்னணி பாடகி எஸ் வித்யாவுடன் இணைந்து பாடும்
5: கிராமத்து கீதம்.
6: இசை பிரியர்களே, இதோ உங்களை கிராமத்திற்கு அழைத்து செல்கிறார் புஷ்பவனம் கே குப்புசாமி. முதலில் நம்மை வரவேற்பதோ தஞ்சாவூர்.

இந்த பாடல இல்ல, அவர் நான் கேட்ட பாடல் மற்ற பாடல் அந்த இதுதான் தருகிறது முதல்ல. இவர் நான் எடுக்கிறேன் பாடல இருங்க. இது அவருடைய தொகையான பாடல்ல உள்ளது. இந்த பாடலை தனியை கேட்க வேண்டும் நாங்கள். இது இப்படித்தான் வருகின்றது.

0: அதுல கலந்த பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த பாடல் தனியா வரும் அழுது வாழ்ந்தது.
1: அந்த பாட்டை எடுத்து நீங்க அனுப்புங்க, அதுக்குள்ள நான் சொல்லிடுறேன். ஒரே ஒரு பாட்டுங்க, இன்னைக்கு நீங்க தபால் தினம் சொன்னதுனால கௌரி கல்யாணம் படத்துல
0: அதனது ஒரு அந்த பாடல் தான் நான் இறுதியாக தருவதற்கு. சரி, அந்த பாடலை இப்பொழுது தருவா? கௌரிகல்யாணத்துல ஒருவர் மகன் ஒருவர் அறியும் எடுத்து வைத்திருக்கின்றேன். இந்த பாடல் அந்த எடுத்த உடனே வந்தது. இருங்க, நான் எடுக்கின்ற இது கேட்கவில்லை எனக்கு. நீங்கள் பேசுவது அந்த பால அந்த பால மட்டும் எடுக்கின்றேன். இருங்க, ராசாத்தி
2: காதல் என்பது இதுவரை
0: தான் பாடல்,
2: அது கல்யாணத்துக்கு பிறகும் தொடர்கிறது. இந்த காதலர்களின் எண்ண அலைகள் பாடலாகி அதோடு இசையும் கலந்துவிட்டால் இப்படித்தான் இருக்குமோ?

0: கலைவாணன் அவருக்காக நாங்கள் இந்த பாடலை ஒலித்த போது நாங்களும் கேட்டு மறந்து மகிழ்ந்திருந்தோம். பூங்கா புஷ்பவனம் பாடலில் தெளிவாகி வந்த பாடலை கேட்டு மறந்தோம். இந்த பாடலில் நல்ல பாடல். அவருக்கு எதிர்ப்புகள் இருக்கின்றதா இந்தியாவிலே இசை உலகிலே? ஒரு தகவல் ஒரு யூடியூப் தளத்திலே பார்த்தேன். இவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகி பேசுகின்றார். யாரோ எல்லாம் பிள்ளை தன்னுடைய பதவிக்கு வந்ததுக்கு எதிர்ப்பு காட்டினது இது ஒன்று. சரி, அளவிடுவோம். நல்ல பாடகர், நல்ல குரல் வண்ண உள்ளவர். இங்கே கனடாவுக்கும் வந்திருந்தவர். எங்கள் முன்னிறுத்தமிழ் வானொலிக்கு மீரா அவர்களினால் வரவேற்கப்பட்டு எங்களுக்கு பிரதம விருந்தினராக வந்து இசை கச்சேரியும் செய்து வந்துட்டு சென்றவர். அவருடைய பாடலை கேட்டு முடிந்தோம். அடுத்த பாடல் யாருக்கு வேண்டும்? யார் விடுபட போகிறீர்கள்? விடுபட்டு கொண்டு பாடலை கேளுங்கள். கடைசி இறுதி பாடல் ஒன்று வரும்.
1: இறுதி பாடலை கேட்கிறேன்.
0: கண்ணன் கண்ணனுங்களுக்கு பாடல் என்ன
2: வேணும்? அப்பா, எனக்கு நானே நீதி உதவிகள் படத்துல வந்து திருடா திருடா ஒரு பாட்டு இருக்காரு
0: அந்த பாடல். செல்லும் நீங்கள் விடவிட்டுக் கொள்ளலாம். அந்த பாடல் எப்படி வரும்?
2: நீதிபதிகிற படம்
0: திருடா திருடாவா?
2: படத்தை பேரு எனக்கு நானே நீதிபதி.
0: ஆமா, பாடல்
2: பாடல் வந்து திருடா திருடான்னு வரும்.
0: திருடா திருடான பாடலா? பாப்போம். திருடா திருடா
1: திருடா
0: திருடா சேர்ந்துங்களா? திருடா திருடா என்ன பாடல்? பாப்போம் உங்களுக்கு பாடல் இருக்கான்னு சொல்லி. திருடா திருடா தமிழ் மூவியை தான் காட்டுது. சோங் வேண்டாம். திருடா திருடா என்ன பாடல்?
2: அப்ப எனக்கு நான்
1: அப்பா நான் விடைபெற்று விடுறேன்ப்பா. நீத்த கேட்டு இருப்பேன்.
0: எல்லோருக்கும் முருகன் கூறு கொண்டு செல்லுங்கள். ஏதோ விடைபெறுவத கூறுங்கள். எப்படி விடைபெறுவீர்கள்? சத்யபிரமாணம் எடுத்துதான் போகணும் நீங்க. அதான் அம்மாவுடைய சட்டம் இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பாப்பா கண்டிப்பாப்பா.
0: கூறுங்கள். அப்படி
1: சொல்லுங்க. சொல்லிட்டு போவோம். கிளம்புங்க.
3: கதம்பம் நேரலையில் இதுவரைக்கும் சிறப்பாக பல்வேறு கருத்துக்களை, அதாவது கடித நீ வந்து கடித தொடர்புங்கிற தலைப்புல வந்து நிறைய செய்திகளை சொன்ன அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக வந்து மாமா சந்தனராஜ், நாகப்பன், கரூர் கண்ணன், புதுக்கோட்டை செல்வகுமார் அனைவருக்கும் நன்றி கூறி சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்த எங்க அப்பாவுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றப்பா.
0: நன்றி, வணக்கம். நீங்கள் இந்த இரவும் நல்ல இரவாக அமைந்து நாளைய தினம் நல்ல பகலாக பெற வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு வாழ்த்து கூறி விடைபெற்றுக் கொள்ளுங்கள்.
3: நன்றி நன்றி நன்றிங்கப்பா நன்றிங்கப்பா. நிகழ்ச்சி கேட்போம்ப்பா.
0: கேளுங்கள். நீங்கள் கேட்டுக் கொண்டு
4: போயிடாதீர்கள்.
0: அடுத்த பாடல் எனக்கு நானே நீதிபதி என்ற பாடலை கரூர் கண்ணன், புதுக்கோட்டை செல்வகுமார் இருவரும் இணைந்து நாகப்பனும் நானும் இணைந்து கேட்டுக்கொள்கிறோம் அந்த பாடலை.
4: திருடா திருடா.

0: நந்துமாரியான பாடல் நல்ல ஒரு பாடலா இருக்கு.
1: நன்றி.
0: அந்த பாடல் காட்சி பாத்தீங்களா? நான் பாத்துக்கலாம் அந்த காட்சி.
1: அந்த பாட்டை கேட்டேன்.
0: அது கடிதத்தோடய வருது. கடிதா கடிதம் குழந்தையா வந்துவிடு.
1: ஆமாங்க,
0: கடிதா குழந்தையா வந்து விடு. அதுக்கு முதல் மலைப்பு
2: குழந்தை.
0: நன்றி மக்கள், நீங்கள் தூக்கத்தில் இருக்கிறீர்கள் எனக்கு தெரியுது. சென்று வாருங்கள், நல்ல மீண்டும் நாளை சந்திப்போம். விடுபட்டு செல்லும் பொழுது சத்தியப்பிரமாணம்
1: அன்பும் பண்பும் பாசமும் நேசம் நிறைந்த எம்ஜிஆர் பண்பலை நேயர்களும் அனைவருக்கும் இரவு வணக்கத்தை கூறிக்கொண்டு இதுவரை கதவு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நலம் நலமும் அறிய ஆவலை கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியிருந்து விடுபட்டுக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் உங்களை நாடி வருகிறேன் என்று குறிப்பிட்டு விடுபட்டுக் கொள்கிறேன். வணக்கம். உங்கள் நல்வரவை எதிர்நோக்கி நன்றி.
0: கரூர் கண்ணன், புதுக்கோட்டை செல்லகுமார், எங்கள் இரவு நல்ல இரவாகி நாளைய இரவு நாளைய பகல் நல்ல பொழுதாகி எங்களுக்கு ஒரு நல்ல கடிதம் எழுதி அனுப்பிவிடுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து திரு நாகப்பன் அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த இந்த பாடல் நல்ல மகிழ்ச்சியான ஒரு நகைச்சுவையான பாடலா இருக்கின்றது. கடிதம் போய் தவால் பெட்டி நீங்க பாத்தீங்களா அந்த காட்சி
1: நாகப்பன்?
0: நீங்க ஒரு கால வீட்டில் சென்று அதை போட்டு பாருங்க. நீதிக்கு என்ன படம் என்றால் எனக்கு நானே நீதிபதி. அது அவ கடிதம் எழுதுகிறா, கடிதத்தை எழுதுக்குள்ள காற்று பறித்து கொண்டே தவால் பெட்டிகளை போட்டு விட்டது. ஓடி போய் அந்த தவாலை எடுப்ப முடியும். தவால் பெட்டிக்கு நாயகன் என்று பாடுகிறார் அவருக்கு. சரி, அவர் வந்து பதிலாக மாறி கடிதமாக வந்து பேக்குக்கு வச்சு கொண்டு அவர் பேக்குக்கு வந்து எழுந்து என்று பாடுகிறார். இடுப்புக்குள்ளே தெரிஞ்சு இடுப்பு கிள்ளிக்கொண்டு இருக்கு அந்த ஆள். அதுக்கு பிறகு நிந்தி சாட்டைகளை நாடிய நிந்திக்குள்ளே வச்சு அது நாடிகன் தவா இப்படியே வந்து கடையாக சப்பி முடிஞ்சு விட்டாங்க கடையத்தை. அவரு பவுரு வந்து உப்பி கொண்டு வந்து பார்த்தா குழந்தையாக வந்து விட்டது.
1: விட்டது.
0: விஜயகாந்த், விஜயகாந்தும் ஜீவிதாவும் நல்லா இருந்தாங்க. புதுவிதமான கற்பனை, புதுவிதமான
1: கற்பனை. கடிதத்தை பத்தி நீங்க பேசவும் அந்த பாட்டு எனக்கு.
0: ஆமா ஆமா, கடிதம் தான் எல்லாம் பலவார் வந்தது. இந்த கடிதம் வித்தியாசமா இந்த பாடல் இல்லையா? நூல் விட்டுருக்காரு. அடுத்த பாடல் நாகப்பனுக்கும் எனக்குமாக நான் தெரிவித்து அவரும் ஒரே இருவரும் ஒரே பாடலை தெரிவு செய்து வைத்திருக்கின்றோம். குலமகள் ராதை என்ற திரைப்படத்தில் அந்த பாடல், கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் 1966 வந்தது. இந்த தபாலை பற்றி, இந்த தபாலின் சேவையை பற்றியது. இதுவரையில் நாங்கள் தபால் எழுதி கடிதம் போட்டா என்றுதான் கேட்டோம். இது உண்மையா தபால் தினத்தில் நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு பாடல். தபால் என்றால் என்ன, அது எப்படி உபயோகப்படுகின்றது மக்களுக்கு, அது என்ன செய்கின்றது என்பதை கூறும் ஒரு பாடல். 1966 திரைக்கு வந்த திரைப்படம். அந்த பாடலை கேட்போமா? இறுதி பாடலாக கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை இருந்து கேட்பவர்கள் கேட்கலாம் அந்த பாடலை.

போரின் திரிவென்ற போதும் பிரிவு துயரம் தேசிய

எந்தெந்த உரையில் என்ன என்ன கதையோ, எந்தெந்த முகத்தில் என்ன என்ன வருமோ, சுகமும் வரலாம் துன்பமும் வரலாம், இறைவன் அருளால் நலமே வருக.

ஆனந்தம் பாரு மகனை நினைத்து மயங்கும் மனமே விரைவில் வருவான் முருகன் அருளால் மகனை நினைத்து மயங்கும் மனமே

நன்றி நன்றி ஐயா. பாடல் ஒளிபரப்பியமைக்கு நன்றி. பாடல் ஒளிபரப்பியமைக்கு மிக்க நன்றி ஐயா. ஆமா, இந்த இதுல சர்வதேச மனித தினம்னு சொன்னதுனால இந்த பாட்டு ஞாபகம் வந்தது. ஆமா, அந்த காலத்துக்கு ஏற்ற பாடல். நன்றி நன்றியா. விடுபடலாம் ஒரு நிமிஷம். இதுவரை நேரமும் கடந்த நேரடி நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நன்றியும் கூறிக்கொண்டு, தொகுத்தளித்த சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது கோயம்புத்தூரிலிருந்து ஏ ஆர் நாகப்பன்.

நன்றி நன்றி ஐயா. ஒரு விஷயம், எம்டிஆருக்கு போட்டு போட முடியாது. நிகழ்ச்சி மீண்டும் வந்துட்டே இருக்கும். ஆமா, நிகழ்ச்சி நிகழ்ச்சி. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: வணக்கம் என் அன்பர்களுக்கு, இப்பொழுது காட்டளைக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோண்டியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காட்டளையில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.

0: வீட்டுக்கு வீடு தானே போன் கேள்விப்பட்டுக்கிற, ஒரு வீட்டுக்குள்ளே போன் பாத்தியா?
1: என்னது சவுண்ட்?
0: சவுண்ட் ஆஃப் மியூசிக்.
1: Are you free?
0: ஐயோ ஒரேடியா பிரியா இருக்கிறானா, அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம எல்லாத்தையும் பண்ணினுக்கிறேன். சரியா நம்ம அடிச்சிட்றாங்க, என்னாச்சு?
1: ஆல்மோஸ்ட் ஓவர். ஃபைனல் டச் குடுக்குறேன்.
0: ஆ குடு குடு. என்னண்டா எப்ப குடுக்குற?
1: நேர்ல வாங்க குடுக்குறேன். எப்ப மீட் பண்ணலாம்?
0: 22 ஏக்கர் வீடு, நம்ம ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்காது. போயிடும்.
1: அந்த மார்பிள் சவுண்டிங் கிட்ட மீட் பண்ணலாமா?
0: ஆ சரி.
1: பை தி வே, உங்களுக்கு என்ன கலர் ட்ரெஸ் பிடிக்கும்?
0: ட்ரெஸ்ஸா? நமக்கு வேண்டியதெல்லாம் ட்ரெஸ் நனைஞ்சிருக்கணும், அவ்வளவு தான் கேட்ச் மை பாயிண்ட்.
1: நீங்க ரொம்ப நாட்டி.
0: நீ மட்டும் கம்மி நாட்டியா? நீ தான் ரொம்ப நாட்டி.
1: அது சரி, இன்னைக்கு நீங்க என்ன ட்ரெஸ்?
0: ட்ரெஸ்ஸா? ஐயோ அத்தியம் கேக்குற, துணிக்கடா மாதிரி மயில் கணக்குல தொங்குது. சரி நீ என்ன கலர் ட்ரெஸ்?
1: பிளாக் அண்ட் ஒயிட்.
0: பிளாக் அண்ட் ஒயிட்டா? ரிலீஸ் ஆயிடுறா பாட்டுல வர மாதிரி. யாருமா போன்ல?
1: பத்திரிக்கைக்காரங்கப்பா, நம்ம ஆர்ட் எக்ஸிபிஷன் இல்ல.
0: ஏமா சும்மர
1: ஜல்தோஷம் பிடிச்சிருக்கு, இதுல கூட சந்தேகமா?
0: புரிஞ்சு போச்சு. அந்த பையன் அவன் மேல தண்ணி அடிச்சான்ல, ஜன்னியே வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. என்னமா ஆச்சு? குளிர்தா? அப்ப ஜுரமா தான் இருக்கும். எதுக்கு நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கமா?
1: பண்ணிடுங்கப்பா,
0: டிஸ்கனெக்டே பண்ணிடுற.
2: ரெடியா எடுத்து இந்த அவினாஷி நாய் நாயோட முகத்தில் விட்டறி, அதுக்கப்புறம் பிடிஓ வரும்.
0: அது எதுக்கு?
2: அதுல போட்டிருக்காக்கும்.
0: எல்லாத்துக்கும் ஒரு ஆக்கும் ஆக்கம் மேலபடி.
2: கேட்ச் மை பாயிண்ட்.
0: பாயிண்டா? ஐயோ பாட்டி, முள்ளங்கி பத்த மாதிரி 10,000 ரூபாய் ஆயிட்டு பாயிண்ட்டுக்கு.
3: நீ தைரியமா போ, எல்லாம் கரெக்டா பண்ணிடுவேன். நீதி 10,000 எப்ப தருவாய்?
0: 10,000? 5,000?

0: என்னது சூப்பா ஐயாவுக்கு
1: என்ன சார் அனாவசியமா டை எல்லாம் கட்டி இருக்கீங்க?
0: என்னட்டா என்ன விஷயம்?
1: இல்ல வேலை போயிடுச்சுன்னு
0: கேள்விப்பட்டேன். இந்த அவனாசிய வேலை விட்டு தூக்குறதுன்னு அவ்வளவு லேசப்பட்ட விஷயமா?
1: அப்புறம் ஏன் சார் சன்னிதானத்துல இருந்து சமையல் கட்டுக்கு வந்துட்டீங்க?
0: ஏய் உனக்கு இப்ப தெரியாதரா, நாலு பெண்ணை பெத்து பார்த்தேன்னா தெரியும் உனக்கும் கஷ்டம்.
1: சார் பேப்பர் போட மாட்டேன் சார்.
0: பேப்பர் தரடா கொண்டா, நான் போறேன்.
1: நான் போறேன் சார். இல்லடா
0: நான் போறேன். ரொம்ப தீவிர வாசனை வருது.
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். பேப்பரை கொஞ்சமா போடுங்க சார்.
0: ஆச்சரா ஐயா கொண்டு போய் கொண்டு
1: சரிங்க.

0: ஒண்ணுமே சாப்பிடல, ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணீங்க. சூப்பா சாப்பிடுங்க.
1: வீக்கா ஃபீல் பண்ண கூடாது, ஐயோ ரொம்ப முக்கியமான வேலையா போறேன், ஸ்ட்ராங்கா டெம்பா ஃபீல் பண்ணணும்.

0: ஐயா அடுப்புல வச்சானா அடுப்பு உள்ளார வச்சானா ஃபயர் இன்ஜின் வந்ததா அணின்னு போலுக்குது. இது ஊதி குடிச்சு நின்னா மத்தியானம் ஆயிடும்.
1: நேற்றுக்கு
2: எதிர்போயலாமா?
1: சின்ன பொருள் எடுத்து அடிக்கலாம். பணப்பட்டு இருக்கிற ரூம் கண்டுபிடிக்கணும். இது அதே ரூம்.
2: அதே ரூம் சுத்துதா?
1: சொன்ன மாதிரி மயங்கிட்டான்பா. ஐயோ கீழே மறந்து வச்சிட்டா. மன்னிச்சிடு மைக்கேல், மன்னிச்சிடு மைக்கேல். மைக்கேல்,
3: அப்பாவுக்கு தெரியாம வந்துட்டேன். தெரிஞ்சா என்ன கொண்டுடுவார்?
1: என்னோட அப்பாவும் எனக்கு அப்பாவே கிடையாது, அம்மாவும் கிடையாது. நான் அண்ணாது
3: தெரியும்.
1: தெரியாது?
3: தெரியுமே, நீங்க தான் சொன்னீங்களே.
1: ஊரா சொல்லல.
3: சரி சொல்லுங்க.
1: சொன்னது என்ன விட்டுட்டு போயிட்டீங்க?
3: அப்படி போவேன் தோணுதா? சொல்லுங்க.
1: நான் ஒன்னு கேட்டேன, நீ கொண்டாருன்னு சொன்னியா, கொண்டாந்துக்கிறியா?
3: யா,
1: இப்போ நான் மதன் இல்ல
3: ராஜு.
1: அது இல்ல, இப்ப இந்த ஊடு என்னது இல்ல.